0: ஏற்படுவதை தடுக்க சமூக அளவில் அனைவரின் உதவியும் தேவை என்றார் மூத்த அமைச்சர் சண்முகம்.
1: எல்லாரையும் பிடிக்கிறது வந்து பெரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. அதனால ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு நண்பர்களும் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் வழி தவறி போற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை வந்து ரிப்போர்ட் பண்றது நல்லது.
0: இணையத்தை பாதுகாப்பான முறையில் பயன்படுத்த இளையர்களுக்கு வழிகாட்டுதல் வேண்டும் என்றார் திரு சண்முகம். இந்நிலையில் இணையத்தில் தீவிரவாதம் தொடர்பான உள்ளடக்கத்துக்கு தடை விதிக்கும்படி காவல்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த இணைய உள்ளடக்கம் ஐசிஸ் அமைப்புக்கும் தீவிரவாத போக்கிற்கும் ஆதரவானதாக இருப்பதாக தெரியவந்தது. சம்பந்தப்பட்ட காணொளிகளை சிங்கப்பூரில் உள்ளவர்கள் பெறுவதற்கு தடை செய்ய தேவையான நடவடிக்கை எடுக்கும்படி ஒரு சேவை வழங்கும் நிறுவனத்துக்கு காவல்துறை உத்தரவிட்டது. இதற்கிடையே தீவிரவாதம், மிரட்டல்கள் போன்றவற்றை பற்றி மாணவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக கல்வி அமைச்சு தெரிவித்தது. பள்ளிகள், உயர்கல்வி நிலையங்கள், பள்ளிகளுக்கு உள்ளேயும் வெளியிலும் பயிலரங்குகள், அவசரகால பயிற்சிகள் போன்றவற்றை நடத்துவதற்கு அவற்றுடன் இணைந்து பணியாற்றுவதாக அமைச்சு கூறியது. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டை விட 11.4 விழுக்காடு குறைந்திருந்தது. கடந்த ஆண்டு 29,864 குழந்தைகள் பிறந்ததாக குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் தகவல் அளித்தது. பிறப்பை காட்டிலும் கூடுதல் இறப்புகள் பதிவாகின. சென்ற ஆண்டு இறந்தவர்கள் எண்ணிக்கை 0.2 விழுக்காடாக சற்று கூடியது. 26,499 பேர் இறந்தனர். அவர்களில் பாதிக்கும் அதிகமானோர் புற்றுநோய், இருதய நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றால் மாண்டனர். அலிபாபா நிறுவனர் ஜெக்மா சிங்கப்பூரை பற்றி பொய் தகவல்களை பரப்புவதைப் போன்ற கிட்டத்தட்ட 260 AI காணொளிகள் யூடியூப் தளத்தில் இருப்பது தெரியவந்துள்ளது. அந்த காணொளிகள் ஏற்கனவே 1 மில்லியன் முறை பார்க்கப்பட்டிருப்பதாக CNA மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்தது. அந்த காணொளிகள் இன்னமும் அகற்றப்படவில்லை. திருமா சிங்கப்பூரை பற்றி புகழ்வதைப் போன்றும் அதை பற்றி பொய்த்தகவல்களை பரப்புவதைப் போன்றும் காணொளிகள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோன்ற காணொளிகளை டிக்டாக் தளத்தில் பார்த்ததாகவும் CNA குறிப்பிட்டது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். இருப்பினும் சமரச பேச்சு தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல் தொடரக்கூடும் என்று அவர் எச்சரித்தார். 13 நாட்கள் தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் தாக்குதல் நடத்திய பிறகு 3 நாள் சண்டை நிறுத்தம் தற்போது நடப்பில் உள்ளது. ஈரானிய தலைவர்கள் பேச்சு நடத்த அழைப்பு விடுத்ததாக திரு டிரம்ப் சொன்னார். ஆனால் எவ்வித நேரடி அமைதி பேச்சும் நடக்கவில்லை என்று ஈரான் கூறுகிறது. விளையாட்டு காமன்வெல்த் போட்டிகள். சிங்கப்பூர் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பெரேரா 100 மீட்டருக்கான தகுதிச் சுற்றில் முதலிடத்தில் வந்தார். அவர் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுகிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 11.24 வினாடி. நெடுந்தொலைவு நீச்சல் வீராங்கனை கன் சிங்ஹி முதல் முறையாக நடத்தப்படும் 1500 மீட்டர் எதேச்சை பாணி போட்டியில் கலந்து கொண்டார். ஆனால் தங்கத்தை தவறவிட்டார். ஆண்களுக்கான 50 மீட்டர் எதேச்சை பாணி நீச்சலின் இறுதிச் சுற்றில் சிங்கப்பூர் வீரர் மிக்கலி போட்டியிட்டார். அவர் 8வது நிலையில் போட்டியை முடித்தார். அடுத்து ஆசியான் ஹியுண்டே கிண்ண கார்பந்து போட்டி. சிங்கப்பூரும் தீமோ லெஸ்தியும் பொருதிய ஆட்டத்தில் சிங்கப்பூர் அணி 2-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. ஆட்டத்தின் முதல் கோலை புகுத்தினார் சிங்கப்பூர் அணியின் இல்ஹான் ஃபண்டி. அதனைத் தொடர்ந்து 55வது நிமிடத்தில் சாங் யி யாங் அடித்த கோல் சிங்கப்பூரின் வெற்றியை உறுதி செய்தது. ஜலான் பசார் விளையாட்டு அரங்கத்தில் ஆட்டம் நடந்தது. இன்டர்ன்ஷிப் பயில்நிலை பயிற்சி. உயர்கல்வி மாணவர்கள் வேலை அனுபவம் பெற பயில்நிலை பயிற்சிகளை நிறுவனங்கள் வழங்குகின்றன. இன்டர்ன்ஷிப் பயில்நிலை பயிற்சி. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
3: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
4: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூசக்கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க

0: டென்ஷன் போயாச்சு.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்,
3: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா, நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20-30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவு சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு
4: வணக்கம். சிங்கே உங்களுக்காக காலை 10 மணி வரையிலும் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. சற்று முன்பு உங்களுக்காக மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது மணி சர்மாவின் இசையில் டிப்பு, அனுராதா ஸ்ரீராம் மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அடுத்து உங்களுக்காக வித்யாசாகரின் இசையில் கே அனுராதா ஸ்ரீராம் பாடியிருக்கும் கில்லி திரைப்பட பாடல் இடம்பெறவிருக்கின்றது. அதற்கு முன்பு உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேங்க. அதாவது இப்ப உங்க வீட்டுல வந்து ஒரு விசேஷம் நடக்குது, அது திருமணமா இருக்கலாம், அல்லது ஒரு காது குத்தாக இருக்கலாம், அல்லது ஒரு பிறந்த நாள் விழாவாக இருக்கலாம். எந்த ஒரு விசேஷம் நடந்தாலும் உங்களுக்காக அந்த வெண்டோஸ் இருப்பாங்க இல்லையா, சேவைகளை வழங்குபவர்கள் இருப்பாங்க. புகைப்படங்களை எடுப்பவர்கள், காணொளிகளை பதிவு செய்பவர்கள், ஒளிப்பதிவாளர்கள், அது மட்டும் இல்ல மலர்களை வந்து உங்களுக்காக டெலிவரி செய்பவர்கள், இந்த மாதிரி உணவை விநியோகம் செய்பவர்கள் இப்படின்னு பலரும் இருப்பாங்க. இவங்க உங்களுடைய வீட்டு விசேஷத்திற்கு வரும் பொழுது அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுப்பீங்களா இல்லையா? உதாரணத்துக்கு புகைப்படக்காரர்கள், இவங்க வந்து புகைப்படங்களை எடுப்பாங்க சரியா. ஒரு கட்டத்திற்கு பிறகு அவங்களுக்கும் சிறிது நேரம் ஓய்வு தேவைப்படும். அப்ப அவங்க உணவு சாப்பிடலாமா இல்லையா, அதாவது நீங்க கேட்டர் செய்திருக்கும் உணவை சாப்பிடலாமா இல்லையா? வாங்க 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி வச்சிருங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரிந்து கொள்ள எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குங்க.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: ஓர் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரத்தை ஒரு வெள்ளி 30 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 74 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 91 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 36 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 வெள்ளி 18 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சற்று முன்பு உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், ஒரு தலைப்பை தொட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னு சொல்லி இருந்தேன். நம்ம நேயர்கள் பலரும் வந்து வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. முதல்ல நம்ம நேயர் பார்த்திபன் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுலாம் வாங்க.
3: இனிய காலை வணக்கம் சஜினிஜி, பார்த்திபன் பேசுறேன்.
0: வணக்கம் பார்த்திபன்.
3: ஆமா, இப்ப ஒரு விஷயம் சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கல. அந்த ஒருத்தர் வந்து போட்டோகிராஃபர் நினைக்கிறேன் சாப்பிட்டதுனால, ஆனா அதுல எந்த தப்பு எனக்கு தெரியல. அவரும் நம்ம ஒரு வெல்கம் டு கெஸ்ட் தான் பாக்கலாமே. ஏன் அவ்வளவு இவங்கதான் சாப்பிடணும், இவங்கதான் சாப்பிடக்கூடாதுன்னு? சாப்பாடு தானே, யாரு சாப்பிட்டா என்ன? அந்த சாப்பாடு சாப்பிடறதுனால அந்த அவங்களுக்கு ஏதாச்சும் பணம் குறைஞ்சிருச்சா இல்ல எனக்கு புரியல ஒண்ணுமே. ஆனா நான் அப்படி ஒரு ஃபங்க்ஷன் செஞ்சு இவங்கெல்லாம் கண்டிப்பா வெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டா கண்டிப்பா சந்தோஷமா சாப்பிட்டுட்டு போட்டோம். அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு வாழ்த்துட்டு போனா நல்லது தானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என் தாழ்மையான கருத்து.
0: நன்றி பார்த்திபன், நன்றி உங்களுடைய கருத்துக்கு. நீயர் ஜமீன்தார் அவரும் வந்து அனுப்பி இருக்காரு குரல் பதிவு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
4: காலை வணக்கம் அக்கா.
0: வணக்கம்.
4: அந்த புகைப்படக்காரங்களுக்கு வந்து நீங்க சாப்பாடு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்றீங்க, கண்டிப்பா கொடுக்கணும்க்கா, கண்டிப்பா கொடுக்கணும். அவங்க நம்ம நம்மளோட நிகழ்ச்சியை தானே அவங்க வந்து புகைப்படம் எடுக்க வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா நம்ம சாப்பாடு கொடுக்கணும். அதுதான் முறையும் கூட. ஏன்னா நானுமே ஒரு பொதுவா ஒரு புகைப்பட கலைஞர் தான். எனக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் இருந்து இருக்கு. ஒரு சில இடங்கள்ல எனக்கு உணவு கிடைக்காது. அப்படியே அப்படியே தொடர்ந்து அப்படியே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க உணவு இடைவேளைக்கு போனாலுமே கூட எனக்கு ஓய்வுங்கிறது இருக்காது. இப்படியான சில நேரங்கள்லாம் இருக்கு. ஆனா புகைப்பட கலைஞர்களுக்கு கண்டிப்பா நம்ம வந்து உணவு அளிக்கணும், உணவு கொடுக்கணும் கண்டிப்பா.
0: உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. சரி, உங்க கருத்துக்களை வந்து நீங்க தொடர்ந்து எனக்கு அனுப்பி வைக்கலாம். கேள்வி என்னன்னா, அந்த தலைப்பு இன்றைய தலைப்பு என்னன்னா, உங்க வீட்டுல விசேஷங்கள் நடக்கும் பொழுது, விழாக்கள் நடக்கும் பொழுது, உங்க வீட்டிற்கு வருபவர்கள், சேவைகளை வழங்குபவர்கள், அது வந்து ஒப்பனையாளராக இருக்கலாம், அல்லது வந்து புகைப்படங்களை வந்து எடுக்கும் நிபுணராக இருக்கலாம், இவர்கள் எல்லாரும் உங்க வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க சாப்பிடுற மாதிரி நீங்க ஏதாச்சும் கொடுக்கறீங்களா? அவங்களுக்காக அவங்க உங்க வீட்டு விசேஷங்கள்ல சாப்பிடலாமா இல்லையா, அதுதான் கேள்வி. 9678889 என்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாங்க. குரல் பதிவாகவும் நீங்க வந்து தட்டச்சு செய்தும் உங்களுடைய கருத்துக்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து உங்களுக்காக தேவி ஸ்ரீ பிரசாத் நேசையில் கந்தசுவாமி திரைப்படத்தில் இருந்து பாடல் இடம்பெறுகிறது. விக்ரம் சுசித்ரா பாடலோட வராங்க. கேட்டு மகிழுங்கள். ஒலி 9 கேட்டாரே.

0: ஏய் கண்ணுசாமி, என் லைஃப்ல புயலா வந்த சாமி, என் அழக பார்த்து மனசுல நொந்த சாமி, சி வெந்த சாமி.
1: அழகுனால இல்ல, இம்சையால நொந்த சாமி, உன் கையில சிக்க மாட்டான் இந்த சாமி. கடவுள் இல்லைன்னு சொன்னார் ராமசாமி, காதல் இல்லைன்னு சொல்றான் கந்தசாமி.

0: என்ன ரொம்ப ஊர பண்ற?
1: ஒண்ணும் பண்ண விட மாட்டேன்.
0: நீ படிச்ச பொண்ணு தானே,
2: உன்ன படிக்க முடியலையே.
0: ஏய் தள்ளி போ,
1: என்ன தள்ளிட்டு போ.
0: கொஞ்சம் மூடு,
1: ரொம்ப மூடு.
0: ஐயோ
3: வேணா வேணா வேணா, வேஸ்ட் பேச்சு வேணா. இப்ப விட்டா தப்ப எண்ணி பின்னால் அழுவ தானா?
0: போடி போடி போடி.

0: காலை 8:29 ஆகிவிட்டது. AYEA நோக்கி செல்லும் CTE ஹெவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கே விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ் அவென்யூ 5 பிறகு வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. பிரேடலை நோக்கி செல்லும் பாட்லி ரோட், அப்பர் ஸ்ரெங்குன் ரோடிற்கும் அப்பர் பயலேபா ரோடிற்கும் ஏற்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. அதேபோல AYEA நோக்கி செல்லும் குயின்ஸ்வேக்கும் PIE துவாஸ் எக்ஸிட்டுக்கும் ஏற்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம்.

சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. ஆகஸ்ட் 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக MCEA நோக்கி செல்லும் AYE போனா விஸ்டாவிற்கும் ஜூரோங் டவுன் ஹால் ரோடிற்கும் இடப்பட்ட பகுதிகளிலும், பிரடலை நோக்கி செல்லும் பாட்லி ரோடு அப்பர் ஸ்ரெங்கன் ரோடிற்கும் அப்பர் பாய்லேபா ரோடிற்கும் இடப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: கேட்டிருப்பது வணக்கம் சிங்கே.
1: உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சேவைகளை வழங்குபவர்களுக்கு நீங்க உணவளிப்பீங்களா இல்லையா, அவங்க உங்க வீட்டு விசேஷங்கள்ல சாப்பிடலாமா இல்லையா அப்படிங்கிற கேள்விய நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் பலரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ஒண்ணு ஒண்ணா நாம இப்ப கேட்டுலாங்க.
2: வணக்கம், நான் சதீஷ்குமார் பேசுறேன். என்னோட திருமண விழாவில் வந்து நான் எல்லாத்தையுமே சாப்பிட சொன்னேன். அவங்கதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தான் அவங்க வேலையை ஆரம்பிக்க சொல்லுவேன். அவங்க சாப்பிட்டா மட்டும்தான் அவங்க நல்லா நிம்மதியா வேலை பார்க்க முடியும், இல்லைன்னா அவங்க சரிவர அவங்க வேலையை செய்ய முடியாது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சதீஷ்.
3: ஹாய் சஜினி, காலை வணக்கம். நம்ம வீட்டு தேவைக்காக வராங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு குக்கர்ல ஒண்ணும் தப்பு இல்லை.
4: அக்கா, என் பேர் செந்தில்குமார்.
1: சொல்லுங்க செந்தில்.
4: கண்டிப்பா சாத்தியான்னு அவங்களை விசாரிக்கணும். அதாவது நம்ம சாப்பிட வைக்கிறது நம்ம கடமை. அவங்க மறந்து வேலை பார்த்தா கூட நம்ம கூப்பிட்டு சாப்பிட வைக்கணும், அதுதான் ஃபங்க்ஷன். ஒண்ணு இல்லை, எல்லாருமே அதாவது நம்ம ஊருங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு போடணும்.
5: காலை வணக்கம் சஜினி, நான் பிரியா பேசுறேன்.
1: சொல்லுங்க பிரியா,
5: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
5: நீங்க வந்து கேட்டிருந்தீங்க நம்ம வீட்டு விசேஷங்களுக்காக வேலைக்கு வரவங்க சாப்பிடலாமான்னு. தாராளமா சாப்பிடலாம். சோ அவங்க வேலைக்கு வர்றதும் அவங்களோட அந்த வயித்து சாப்பாட்டுக்காக தான். சோ அவங்க சாப்பிட்டுட்டு அந்த வேலையை செய்யும் போது அவங்களும் திருப்தியா சந்தோஷமா செய்வாங்க, நமக்கும் ஒரு சந்தோஷம். அவங்களுக்கும் ஒரு ஓய்வு தேவை, அவங்களுக்கும் ஒரு உணவு தேவை. நம்மள மாதிரிதானே அவங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா அந்த ஒரு மனிதாபிமானத்தோட நம்ம நடந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி பிரியா. பிரான்ஸ்ல இருந்து பிரதீபா, அவங்க கூட பதிவு அனுப்பியிருக்காங்க.
6: இப்ப நான் நிகழ்ச்சி கேட்டு தான் இருக்கிறேன். நம்ம வீட்டுக்கு வருபவங்க சேவை செய்யறவங்களுக்கு நிச்சயமா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு குடுத்துதான் ஆகணும். அவங்களும் வந்து நம்மள மாதிரிதான் மனிதர்கள். அவங்களும் பசியா இருப்பாங்க, தாகமா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம குடுக்கணும் கண்டிப்பா. வேலை மட்டும் வாங்க கூடாது, இல்லைன்னா நம்ம அவங்களுக்கு சேலரி கொடுத்தாலும் வந்து தமிழர் பண்பாடு முதல்ல வந்தவர்களை வரவேற்பது அது யாரா இருந்தாலும். அப்ப கண்டிப்பா வந்து ஒருத்தவங்களுடைய மனசு குளிரணும், அவங்களை வந்து மனசார அவங்க வாழ்த்தணும், அவங்களை நம்ம நல்ல சாப்பாடு கொடுக்கணும். எப்படியும் அது கொடுக்கறது தான் நல்லது அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன்.
1: கருத்துக்களை தெரிவிச்ச நம்ம நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. பிரதிபா, உங்களுடைய கருத்துக்கும் மிக்க நன்றி. பிரான்ஸ்ல இருந்து நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க, நன்றி நன்றி. சரி, இவர்களை போலவே பல நேயர்கள் வந்து நம்ம கண்டிப்பா நமக்காக நம்ம வீட்டு விசேஷங்களுக்காக சேவைகளை வழங்குபவர்களை தான் நம்ம முதல்ல உபசரிக்கணும். அவங்களுக்கு கண்டிப்பா நம்ம சாப்பாடு கொடுக்கணும், சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும், தண்ணீர் வந்து நம்ம எடுத்து கொடுக்கணும். இதற்காகவே வந்து நம்ம ஒருத்தரை வந்து நியமித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஷா, ஹாஜா, தர், நேயர் ஹெலன், ஆர் கே, ஆண்டாள், முருகன், பிரியா, சுந்தரி, மோகன், செந்தில், கௌசல, கிருஷ்ணமூர்த்தி, சதீஷ்குமார், நாச்சியா, இப்படின்னு பல நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஏன் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன். இப்ப இன்னொரு கருத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நீங்க ஒன்னும் சொல்லாம உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சேவைகளை வழங்குறவங்க வந்து அவங்க உட்கார்ந்து சாப்பிடுறாங்க, அப்ப சாப்பிடும் பொழுது நீங்க பிரச்சனை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பெரும்பாலானோர் பிரச்சனை பண்ண மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இருந்தாலும் இப்ப வேற மாதிரியா சிந்தித்து பார்ப்போமே, வேற ஒரு கோணத்துல இருந்து சிந்தித்து பார்ப்போமே. இப்ப புகைப்படத்தை ஏற்கிறவர் வந்து உட்கார்ந்து சாப்பிடுறாரு, அவர்கிட்ட நீங்க போய் என்ன செய்வீங்க, என்ன சொல்வீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய கருத்துக்களை நீங்க 9678 8968 என்றைக்கு அனுப்பி வச்சிடலாம்.

0: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390. தலைமுடி பராமரிப்பு சேவைக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க உடல் சருமத்தை பொலிவா வச்சுக்கிறதுக்கு
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: உங்க முகத்தை கழுவுறதுக்கு,
3: ஐயோ அது முகம் கழுவுறது இல்ல காதர், அது ஃபேஷியல்.
2: தலையில இருந்து கால் வரைக்கும் பராமரிப்பு சேவைகளை வழங்குறாங்க
3: குட் டே பியூட்டி பார்லர்.
2: புதன்கிழமைகளில் பிற்பகல் 1 மணிக்கு
3: போட்டில கலந்துங்க, குட்டையின் பரிசுகளை வெல்லுங்க.
2: இந்த நிகழ்ச்சியில ஆனந்தம் ஆரம்பம்.
4: ஒவ்வொரு நாளும் 9 மணிக்கு இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
5: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
6: இரவு
4: நில ஆட்டம், ஆதரவு M1 Max. செல்லுங்கள்
5: maxonline.sg.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில தலைப்பு தொட்டு நம்ம நேயர்கள் எல்லாரும் கருத்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க வீட்டு விசேஷங்களுக்கு சேவைகளை வழங்குபவர்கள் உங்க வீட்டு விசேஷத்துல உட்காந்து சாப்பிடலாமா இல்லையா? அப்படி அவங்க உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நம்ம நேயர்கள் பலரும் வந்து அவங்க கிட்ட போய் இந்த சாப்பாடு போதுமா, வெக்கப்படாம சாப்பிடுங்க, நல்ல கூட போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் பலரும் வந்து இல்ல நானே வந்து சோறை எடுத்து அவங்களுக்கு கூடுதலாக போடுவேன், நல்லா வயிறு நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்து பார்த்து போடுவேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. குறிப்பா பலரும் வந்து நீங்க சொல்ற ஒருமித்த குரல் என்னன்னா, சேவைகளை வழங்குபவர்களுக்கு நம்ம கண்டிப்பா உணவு கொடுத்தே ஆகணும், அவங்க வந்து நல்லா சந்தோஷமா வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு நமக்கு சேவைகளை வழங்கினா அவங்க மன திருப்தியோட அவங்க வந்து செயல்படுவாங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. காயத்ரி அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப புகைப்படம் எடுப்பவர்கள் அல்லது சில சேவைகளை வழங்குபவர்கள் வந்து குறிப்பிட்ட நேரங்கள்ல வந்து சில முக்கியமானவற்றை வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அப்ப அந்த நேரத்துல அவங்க எப்ப எந்த நேரத்துல சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க கிட்ட நான் சொல்லிடுவேன். இப்ப இந்த புகைப்பட எடுப்பவர்கள் வந்து அவங்க வந்து இப்ப சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் வந்து சிலவற்றை வந்து புகைப்படம் எடுக்கணும் இல்லையா, அப்ப அந்த நேரத்துல அவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா புகைப்படங்களை வந்து அவங்களால எடுக்க முடியாது. எனவே இதெல்லாம் முடிந்த பிறகு அவங்க போய் சாப்பிட்டாங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க காயத்ரி. இந்த மாதிரி பலரும் வந்து நம்ம மனிதர்கள் மனிதாபிமானத்தோட நம்ம நடந்து கொள்ளணும், எல்லாருக்கும் நம்ம சாப்பாடை வழங்கணும், தண்ணீரை வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சமீபத்துல வந்து நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, சமீபத்துல மலேசியாவில வந்து ஒரு திருமணம் நடந்திருக்கு. அப்ப அந்த திருமணத்துல புகைப்படத்தை வந்து எடுக்கும் நிபுணர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்து சாப்பிட்டிருக்காரு. இதை யாரோ புகைப்படம் எடுத்துட்டாங்க. எடுத்து மறுநாள் என்ன ஆச்சுன்னா, திருமணம் செய்த அந்த தம்பதியர் வந்து அவங்க புகைப்படக்காரர்கிட்ட வந்து ரொம்ப கடுமையா வார்த்தைகளை வந்து விட்டுருக்காங்க. நீங்க எப்படி சாப்பிடலாம், உங்களுக்காக நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணல, நீங்க என்கிட்ட வந்து அனுமதி கேட்டுட்டு தானே சாப்பிட்டுருக்கணும், நீங்க எதுக்கு தானா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டீங்க, நீங்க எப்படி வந்து அந்த உரிமையை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க. இது வந்து எங்களுடைய கான்ட்ராக்ட்லயே இல்லையே, நீங்க வந்து சேவைகளை தானே வந்து வழங்கணும், வந்து சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக நம்ம வந்து உங்களுக்காக சேவைகளை கான்ட்ராக்ட் எல்லாம் நம்ம வந்து சைன் பண்ணலையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த புகைப்பட நிபுணருக்கு வந்து மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அவரு வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா, 500 ரிங்கிட் அவர் வந்து திரும்ப அந்த தம்பதியர்கிட்ட கொடுத்திருக்காரு. அப்ப இணையத்துல வந்து பலரும் வந்து அவரை வந்து போட்டு திட்டிருக்காங்க, நீங்க எதுக்கு 500 ரிங்கிட் கொடுத்தீங்க, அது வந்து ரொம்ப அதிகமான ஒரு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லியிருக்காங்க. அதற்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்ல எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அதனாலதான் அவங்களுக்கு வந்து அந்த தொகையை நான் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுல இருந்து ஒரு பெரிய சர்ச்சையா இப்ப வந்து சமூக வலைதளங்கள்ல வந்து இந்த செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு. எனக்கு என்னன்னா, நம்ம நேயர்கள் எல்லாம் வந்து சொன்ன கருத்து தான், வீட்டுக்கு யாரு வராங்களோ விருந்தோம்பல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அவங்க சேவைகளை வழங்குபவராக இருக்கட்டும் சரி, அல்லது ஒரு விருந்தினரா இருக்கட்டும் சரி, அல்லது சும்மா ஒரு டிவி ஃபேன் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை, அந்த ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்லுவாங்களா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை செய்பவர்களாக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் நம்ம வீட்டு விசேஷம், நம்ம வீட்டிற்கு அவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நாம அவங்களுக்கு உணவு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம கேட்கணும் அவங்க கிட்ட, நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா அப்படின்னு கேட்கணும். ஏன்னா அவங்களும் வந்து வீடு வீடா வேலை செய்யறாங்க, பல மணி நேரம் அவங்க வந்து வேலை செய்யறாங்க, அதுக்கு அவங்களும் வந்து நல்லா சத்தோட தெம்போட வேலை செய்யணுமா இல்லையா, இதை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம செயல்பட்டோம்னா வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுவரையிலும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் வாய்ப்பு கிடைத்தால் மற்றும் ஒரு தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேங்க. ராஜேஷ், மூர்த்தி, பழனிசாமி, கலாவதி, நரேன் இப்படின்னு பலரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க, அனைவருக்கும் நன்றி.
6: முதல்
0: வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
6: நான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
0: ரவிஜி
6: சஜினி,
7: வணக்கம் சிங்கை,
6: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வசந்தம் வாயிலாக ஒலி 9.68 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
6: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 9.68 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
6: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 9.68
6: கேட்டாலே பரவசம்.
0: சாலைகள்ல நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, நேரம் இப்பொழுது காலை 8:58 ஆகி விட்டது. போக்குவரத்து நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
8: ஒலி 9.68 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன சிடி ஏ நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூவிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களிலும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. சிடிஇஐ நோக்கி செல்லும் SLE TPE க்கு பிறகும் முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது.
9: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
0: மேலும் உதவி தேவையா go.gov.sg/ptvல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள். சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
1: பிசா ஹாட்டின் சீசி 7 டூரியன் பிசா. சாதாரண அளவு பிசா 16.90 மட்டும்தான். உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பிசாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பிசா, அதோடு 3 இதர உணவு வகைகள். பிசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிசாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். நேரம் இப்பொழுது காலை 9:05 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஜென்சி பீட் அங்கத்திற்காக உங்களுக்காக மஸ்ட் டேட் த பிளே பாய். இப்பொழுது வந்து உலகம் முழுவதும் ரொம்ப புகழ் பெற்ற ஒரு நாடக தொடராக அமைந்துள்ளது. ஷபிரின் இசையில் ஷபிர், ஸ்ரீநிஷா, ஜெய்சீலன், ஜோஷன், ரேம் ராக் பாடியிருந்த பாடல நீங்க கேட்டிருந்தீங்க. அற்புதமான ஒரு நாடக தொடர், இளையர்களுக்கான ஒரு நாடக தொடர். இந்த நாடக தொடரை நீங்க இன்னும் பாக்கலன்னா மீ வாட்ச் செயலிய நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். அதுல வந்து நீங்க எல்லா பாகங்களையும் இலவசமாக கண்டு மகிழலாம். சரி, காலை 10 மணி வரையிலும் உங்களுக்காக 90களில் இடம்பெற்றிருக்கும் பாடல்கள் இடம்பெற வருகின்றன. 90களில் வெளிவந்த பாடல்கள் இடம்பெற வருகின்றன. ஒண்ணுன்னா இதை
2: கேளுங்களேன்.
1: நடிகன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துக்கிட்டு இருக்கு. வில்லாதி வில்லன் திரைப்படத்துல இருந்து பாடல கேட்க இருக்கீங்க. இந்து திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் காத்துக் கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ந்து என்னோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: பாரு, அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன். உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
4: ஆர்கே ஜினை, சிங்கப்பூரின் திருப்பமான
1: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கை.

0: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வெள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com, அழையுங்கள் 6212 96 86.
1: 24 மணி நேரத்துல உங்க

0: செந்தூர பாண்டிய திரைப்படத்தில இருந்தும் மனு சுவர்ணலதாவின் குரலில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடிகன் திரைப்படத்தில இருந்து நாம பாடலை கேட்க இருக்கோங்க இசைஞானி இளையராஜாவின் இசையில். அதற்கு முன்பு உங்களுக்காக சில முக்கிய தகவல்கள்.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கு பிறகு. இதன் காரணமாக அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்க்கவும். CTEயை நோக்கி செல்லும் SLE லென்டோ அவென்யூவிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது. CTEயை நோக்கி செல்லும் SLE TPEக்கு பிறகும் மற்றும் ஒரு விபத்து நேர்ந்துள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார்ஹப் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 தேதிக்குள் முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.
2: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு? எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
3: எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
2: ஆமா, எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
3: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
4: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0% விழுக்காடு கழிவும். அனைத்து தங்க நகைகளின் செய்கோலி எண் மீது 10% விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP எண் மீது 10% விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஜூலை 28 1821 பெரு ஸ்பெயினிலிருந்து சுதந்திரம் பெற்றது. இப்ப வாங்க ஸ்பெயின பத்தி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோமா? தென் அமெரிக்காவின் ஆக பெரிய நாடுகளின் பட்டியலில் 3rd இடத்தில் உள்ளது பெரு. பெருவின் அமேசான் காடுகள் இந்த நாட்டின் 60 விழுக்காட்டிற்கும் அதிகமான பகுதிகளில் பறந்து விரிந்துள்ளன. மீதி இடங்களை நம்ம பார்த்தோம்னா இந்த நாட்டின் மற்ற பகுதிகளில் பாலைவனங்கள், பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள் மற்றும் மலைகள் உள்ளன. உலகத்திலேயே பறக்கும் பறவைகள்ல ஆக பெரிய பறவை ஆண்டியன் கோண்டோ, இதுவும் பெருவில் உள்ளது. அது மட்டும் இல்ல, உலகத்தின் ஆக பெரிய ஒற்ற நீர் நாய் இனத்தையும் நாம பெருவில பாக்கலாங்க.
0: இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: ஊரிடும் கீதை இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர் பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்
3: இசைஞானி இளையராஜாவின் இசையில் நடிகன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்கு அங்க பாடல் ஒலித்தது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக தேனிசை தேஞ்சல் தேவாவின் இசையில் இந்து திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மால்குடி சுபா பாடியிருக்கும் இந்த பாடல கேட்க போறீங்க.
4: மெட்ரோ சேனல்
3: அதற்கு முன்பு நான் பார்த்த ஒரு சுவாரஸ்யமான காணொலியை பத்தி உங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு காதுகிட்டு இருக்கேங்க. சமீபத்துல வந்து சமூக வலைதளத்துல இந்த காணொலியும் வைரல் ஆகிக்கிட்டு வருது. என்னன்னா ஒரு சொகுசு கப்பல் பயணத்துல ஒரு க்ரூஸ்ல வந்து ஒருத்தர் வந்து காணொலி பதிவு செஞ்சிருக்காரு. என்ன பதிவு செஞ்சிருக்காருன்னா ஒரு பெண்மணி அவங்களுடைய கால வந்து அவங்களுடைய தோல் பக்கம் வந்து கொஞ்சம் வறண்டு போயிருக்கு. அந்த தோல் பகுதிய அவங்க கைய வச்சு கொஞ்சம் அத வந்து சொரிஞ்சுகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாமே. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா முள்கரண்டியை எடுத்து அவங்களுடைய கால் பகுதிய அவங்க பிராண்ட ஆரம்பிச்சாங்க. ஆமாம் நேயர்களே, அந்த காணொலிய பார்த்த பிறகு எனக்கு ஒரு மாதிரி ஆயிருச்சு. இணையவாசிகள் தாறுமாறா கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வேற என்ன சொல்லிருந்தாங்கன்னா காணொலிய பதிவு செய்பவர்கள் ஏன் வந்து அவங்களை நிறுத்தல, ஏன் அமைதியா வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் சிலரோ வந்து காணொலிய பதிவு செய்தவர் வந்து புகார் செஞ்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். இந்த மாதிரி நபர்களை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. நீங்க இந்த காணொலிய பார்த்தீங்களா இல்லையா, வாங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. அது மட்டும் இல்ல, நாம வந்து பொது இடங்கள்ல எப்படி நடந்து கொள்றோம், நம்மளுடைய சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம், பார்த்து நடந்து கொள்வது ரொம்ப முக்கியங்க. சரி, இப்ப வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 166 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவல்லர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன. திரை தகவலும் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது. இன்னும் கொஞ்ச நேரத்தில்
1: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKEக்கும் புக்கிட்டமா ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும், துவாசை நோக்கி செல்லும் PIE கிளெமிட்டி அவென்யூ 6 எக்ஸிட் அங்கேயும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE KPEக்கும் தாம்சன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆஷியா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கள். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். ஆக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: விருந்துனா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
2: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
1: இருக்காதா பின்ன, குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
2: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
3: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை. 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026
4: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:08 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
3: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
4: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
3: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
1: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
0: உடல்நிலை சரியானது போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
1: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
0: மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029க்குள் நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
2: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
3: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
4: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாம் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 நாள் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-1797. ஒலி 968
5: தனுஷ் தனுஷ் எழுதி இயக்கி நடித்த திரைப்படம் ராயன் சமீபத்தில் நடந்த 72வது இந்தியாவின் தேசிய திரைப்பட விருது விழாவில் இந்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்படத்திற்கான விருது கிடைத்தது. இந்த செய்தி வெளியான பிறகு பலரும் தனுஷுக்கு அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க. இன்னும் சிலரோ ராயனுக்கு எப்படி விருது கிடைச்சது அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. மெய்யழகன், மகாராஜா போன்ற பாராட்டப்பட்ட இன்னும் பற்பல திரைப்படங்கள் உள்ளன, இந்த திரைப்படங்களுக்கு விருதுகளை வழங்கியிருக்கலாமே அப்படின்னு ரசிகர்களில் ஒரு பிரிவினர் கொந்தளிச்சு போயிருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு இடையே சமீபத்தில் தமது எக்ஸ் வலைதளத்தில் தனுஷ் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராயனை விட மெய்யழகன், மகாராஜா இன்னும் சிறப்பான திரைப்படங்கள் தான், ஆனா புதுப்பேட்டை, வடசென்னை, கர்ணன், மரியான், ராஞ்சனா இப்படின்னு நேஷனல் அவார்ட் மிஸ் பண்ணப்ப யாருமே பேசலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு 90 விழுக்காடு நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, அந்த நேரத்துல 10 விழுக்காட்டினர் கூட யாருமே ஆதரவு தெரிவிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு தனுஷ். இந்த சர்ச்சை எங்க போய் முடியும் பொறுத்திருந்து பாப்போமே.
6: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க
7: அணிமணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணிமணி.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் தேவர் மகன் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது கமல்ஹாசன் எஸ் ஜானகி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்
0: PIEA நோக்கி செல்லும் BKE புகிட் பஞ்சாங் ரோடிற்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது. ECPA நோக்கி செல்லும் KPE நிக்கல் ஹைவே எக்ஸிட் அங்கேயும் பார்ட்லி ரோட் ஈஸ்டுக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜீனே
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை
1: வணக்கம் சிங்கே.
2: என் அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெறும் நேரம் வந்துவிட்டது. மீண்டும் உங்களை நான் நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சந்திக்கிறேங்க. நாளைக்கு நாம எதிரொலி குழுவினரை சந்திக்க போறோம். எதை பத்தி பேச போறோம் தெரிந்து கொள்ளணும்னா நீங்க வானொலி பக்கமா இருக்கணுங்க. அது மட்டும் இல்ல, மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்தா காஃபிய பரிசா வழங்க காத்துக்கிட்டு இருப்பேங்க. என்னோட நாளை ரவிஜி இணைவாரா இல்லையா தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா 6 மணிக்கு டானு வானொலி பக்கமா வந்துருங்க. சரி, அடுத்து உங்களுக்காக ஆனந்த மார்வம் நிகழ்ச்சிய வழங்க வர்றாங்க ஹலிமா அஸ்மான். நான் இப்பொழுது விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: வணக்கம். காலை மணி 10, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு 441 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியிருந்தன. சுமார் 66 விழுக்காட்டினர் ஆண்கள். 30 முதல் 39 வயதுக்கு உட்பட்டவர்களிடையே அந்த எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டை விட 50 விழுக்காடு அதிகரித்தது. அந்த வயது பிரிவினரின் உயிரிழப்புக்கான இரண்டாவது முக்கிய காரணமாக தற்கொலை இருந்தது. சிங்கப்பூர் அபய ஆலோசனை சங்கம் அதனை தெரிவித்தது. கடந்த ஆண்டு அதன் 24 மணி நேர உதவி சேவை மூலம் உதவி நாடிய 55,000 அதிகமான அழைப்புகள் தகவல் பரிமாற்றத்துக்கு அந்த சங்கம் பதிலளித்தது. உளவியல் நெருக்கடியை எதிர்கொண்ட 1,200 அதிகமானோருக்கு நேரடி ஆலோசனைகளையும் ஆதரவையும் அது வழங்கியது. அலிபாபா நிறுவனர் ஜாக்மா சிங்கப்பூரை பற்றி பொய்த் தகவல்களை பரப்புவதை போன்ற கிட்டத்தட்ட 260 AI காணொளிகள் இணையத்தில் வலம் வருகின்றன. அதுபோன்ற காணொளிகளை யூடியூப், டிக்டாக் தளங்களில் பார்த்ததாக CNA குறிப்பிட்டது. அந்த காணொளிகள் ஏற்கனவே 1 மில்லியன் முறைக்கு மேல் பார்க்கப்பட்டிருப்பதாக CNA மேற்கொண்ட விசாரணையில் தெரியவந்தது. அந்த காணொளிகள் இன்னமும் அகற்றப்படவில்லை. திருமா சிங்கப்பூரை பற்றி புகழ்வதை போன்றும் அதை பற்றி பொய்த் தகவல்களை பரப்புவதை போன்றும் காணொளிகள் தயாரிக்கப்பட்டிருந்தன. கலைத்துறையில் இளையர்கள் தங்கள் திறன்களையும் தகுதிகளையும் வளர்த்துக்கொள்ள தேசிய கலைமன்றத்தின் உபகாரச் சம்பளம் உதவுகிறது. இவ்வாண்டு 54 பேர் அந்த உபகாரச் சம்பளங்கள் பெற்றனர். விருது பெற்றவர்களில் ஒருவர் தார்மீன் தனராஜன், முழுநேர பாடலாசிரியர், இசையமைப்பாளர், மேடைப்படைப்பாளர். எப்போதும் வேர்களை மறக்கக்கூடாது என்கிறார் தார்மீன்.
1: இப்படிக்கு வந்து எனக்கு ஆங்கில இசையில் வந்து ஒரு ஆர்வம் இருக்குது. இருந்தாலும் என்னுடைய அடையாளம் வந்து ஒரு தமிழன். ஸோ நான் பாடும்போது எனக்கு வேஷ சட்டை போட்டு பாடுவேன். எனக்கும் வந்து ஒரு ஐடென்டிஃபையபிள் பிராண்ட் மாதிரி வரும்.
0: கலைத்துறைக்கான உபகார சம்பளங்கள் பெற்றவர்கள் உள்ளூரிலும் வெளிநாட்டிலும் பட்டயம் முதல் முதுகலை வரையிலான கல்வியை தொடரவிருக்கின்றனர். அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 8 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இறங்கி ஒரு பீப்பாய் $88 பதிவானது. 13 நாள்கள் தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் தாக்குதல் நடத்திய பிறகு 3 நாள் சண்டை நிறுத்தம் தற்போது நடப்பில் உள்ளது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இவ்வேளையில் ஏமன் ஹவுதி கிளர்ச்சிப்படைக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாய் தெரிவித்திருக்கிறது. சவுதி அரேபியாவை இலக்காக கொண்டு ஹவுதி கிளர்ச்சிப்படை அண்மையில் தாக்குதல்களை நடத்தியதைத் தொடர்ந்து ஏமன் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. ஹவுதி கிளர்ச்சிக்குழுவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. அது அரேபிய தீபகற்பத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. இந்தியாவில் அண்மையில் நடந்த மாணவர் போராட்டத்தின்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு பயன்படுத்தப்பட்டதற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்திருக்கின்றனர். முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தையும் கண்காணிப்பு வசதிகளையும் பயன்படுத்தியது சட்டப்பூர்வமானதா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து நடைபெற்ற அந்த போராட்டத்தில் 360 டிகிரி கோணத்தில் கண்காணிக்கும் காவல்துறை வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அதுவென்று இந்திய அரசாங்கம் தெரிவித்தது. என்விடியா நிறுவனத்தின் தலைமையில் 36 முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இணைந்து செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு கூட்டணியை அமைத்திருக்கின்றன. மைக்ரோசாப்ட், ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்கள் அதில் இணைந்திருக்கின்றன. ஓபன் AI நிறுவனம் அண்மையில் அதன் கட்டமைப்பில் நேர்ந்த இணைய ஊடுருவல் சம்பவத்தை தொடர்ந்து கூட்டணி அமைக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் இயங்கும் இலவச இணைய பாதுகாப்பு தளங்களை உருவாக்க திட்டமிட்டுள்ளதாக அந்த கூட்டணி தெரிவித்தது. சீனாவின் தென்பகுதிகளில் நோல் சூறாவளி கடந்து சென்றதைத் தொடர்ந்து மின்சார போக்குவரத்து சேவைகள் படிப்படியாக வழக்க நிலைக்கு திரும்புகின்றன. குவாங்டாங் மாநிலத்தில் நெடுஞ்சாலைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. பெய்ஜிங், ஹாங்காங், ஜாங்சி நோக்கிய ரயில் சேவைகளும் மீண்டும் தொடங்கியிருக்கின்றன. ஹாங்காங், ஜூஹாய், மக்காவ் பாலத்தை ஒட்டிய துறைமுகங்களும் கட்டங்கட்டமாக மீண்டும் செயல்பட தொடங்கியிருக்கின்றன. விளையாட்டு. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகள். சிங்கப்பூர் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பெரேரா 100 மீட்டருக்கான தகுதிச் சுற்றில் 3 நிலையை பிடித்துள்ளார். அவர் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெறுகிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 11:24 வினாடி. தமது சொந்த தேசிய சாதனை நேரத்தை 0:04 வினாடியில் அவர் முறியடித்தார். நெடுந்தொலைவு நீச்சல் வீராங்கனை கன் சிங்ஹூய் முதல் முறையாக நடத்தப்படும் 1500 மீட்டர் எதேச்சை பாணி போட்டியில் கலந்து கொண்டார். ஆனால் பதக்கத்தை தவறவிட்டார். ஆண்களுக்கான 50 மீட்டர் எதேச்சை பாணி நீச்சலின் இறுதிச் சுற்றில் சிங்கப்பூர் வீரர் மிக்கேல் லீ போட்டியிட்டார். அவர் 8th நிலையில் போட்டியை முடித்தார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
4: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
5: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
6: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
7: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
8: திங்கள்
9: முதல் வெள்ளி வரை
10: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
5: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கு.

0: செவ்வாய்க்கிழமை சிறப்பான முறையில ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
1: இப்ப உண்மையிலேயே இந்த இரு பேரு சேரும் போது பல விஷயங்கள் பிறக்கும் சொல்லுவாங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா
1: இரண்டு செல் சேர்ந்தாதான் ஒரு குழந்தையே பிறக்குது.
0: எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கிட்டா அந்த கற்றல் அதோட முடிஞ்சிடாது இல்லையா? இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், எப்படி மெருகூட்டலாம்? ஏன்னா இப்ப ஒரு AI உலகத்துல நம்ம இருக்கோம் காதர். தொழில்நுட்பம் வளர வளர நம்மளும் வளரணும். வளரவில்லைனா அவ்வளவுதான், தேங்கி நிக்கணும் தண்ணீர் மாதிரி.
1: ஆமா, AI போகிற வேகத்துக்கு நம்ம ஈடு கொடுக்கணும். நம்ம ரைடிங் தி வேவ்ஸ் சொல்வாங்கல ஆங்கிலத்துல, அதுல போய் உட்கார்ந்தா தெரியும் வா இது தனி உலகமா இருக்குன்னு. நம்மளுடைய திறன்களை மேம்படுத்தணும். அதனாலதான் மை ஸ்கில்ஸ் ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு, பயிற்சிகள் இருக்கு. அதுல ஒன்னு பார்த்தேன், நானும் போய் ஒரு AI இது கத்துக்க போறேன்.
0: அப்படியா? என்ன என்ன பாடம், என்ன திட்டம்?
1: என்ன அப்படியே வந்து பாக்குறதுக்கு விக்ரம் மாதிரி ஆக்க போறேன். பல பயிற்சிகள் இருக்கு.
0: ஆமா, இப்ப AI மட்டும் தான் நாங்க குறிப்பா சொல்லிருக்கோம், ஏன்னா இது எங்களுக்கு ஆர்வத்தை தூண்டிய ஒரு அம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா மற்ற திட்டங்களும் பாடங்களும் இருக்கின்றன. உங்களுக்கு இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் சிங்கப்பூரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இத தயவு செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்க. அரசாங்கம் உங்களுக்கு வழங்கி இருக்கு, அதை நீங்க பயன்படுத்தணும். அவ்வளவுதான்.
1: 40 வயசுக்கு கீழே உங்களுக்கு 500 வெள்ளி இருக்கு. 40 வயசுக்கு மேல உங்களுக்கு 4000 வெள்ளி இருக்கு.
0: 4000 வெள்ளியில எவ்வளவு செய்யலாம் தெரியுமா? உங்களுடைய கிளைம் கிரெடிட்ஸ் போய் பாருங்க. அதற்கு உங்களுக்கு சிங் பாஸ் தேவைப்படும். அந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் கிரெடிட் போர்ட்டல் இருக்குது இல்லையா, அதை நீங்க வருடி. உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ், என்னென்ன திட்டங்கள் பலன் அளிக்கும் உங்களுடைய வேலைக்கும் சரி. ஒரே வேலையில காதர் 20 ஆண்டுகள் நம்ம இருக்கும் போது சலிப்பு தட்ட ஆரம்பிக்கும். சரி, புதுசா நம்ம என்ன கத்துக்கலாம், ஆற்றலை எவ்வளவு நான் மேம்படுத்தலாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இங்க சென்று போய் பார்க்கலாம்.
1: எங்களுடைய மேலாளரே சொன்னாரு, 4000 வெள்ளி கிரெடிட் இருக்குப்பா, நான் பயன்படுத்தி கத்துக்க போறேன்.
0: அது உங்களுக்கு இல்ல,
1: நீங்க எந்த வயசு வேணா இருக்கலாம், நீங்க

0: நிகழ்ச்சி
1: ஆனந்தம்
0: ஆரம்பம்

0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
1: பொன்மகள் வந்தாள் கோடி தந்தாள்
0: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர். ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுறைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான். பிற்பகல் 2 வரை
3: ஆனந்தம் ஆரம்பம்.
4: சோமிகாசா ஷூ.

0: ஒவ்வொரு துளியின் மதிப்பு உங்களுக்கு தெரியும். மற்றவர்கள் சுமந்து உங்ககிட்ட வந்து கொடுக்கும் போது அந்த தண்ணீருடைய அருமை, அந்த முழு அருமை உங்களுக்கு தெரியாது. அதனால அதை கீழே சிந்தறதுக்கு நீங்க தயங்க மாட்டீங்க. அதே போலதான் வாழ்க்கையும் காதர். கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்தோம்னா வாழ்க்கையில எதற்காகவும் உழைக்காம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு நிலை வந்த பிறகு அந்த நிலையின் அருமை பெருமை புரியாது. ஆனா எல்லாம் செஞ்சு உழைத்து சொந்த காசுல அவங்க முன்னேறி ஒரு நிலையை பிடிக்கிறாங்க, அந்த நிலையை அவங்க எட்டும் போது அதுல இருக்கும் சிறிய சிறிய மகிழ்ச்சிகளும் வெற்றிகளும் அவங்களுக்கு பெருசா தெரியும், பெருசா தெரியணும் என்பதை இது உணர்த்தது.
1: இதே மாதிரிதான் நம்ம அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. நாம சிறு பிள்ளையா இருக்கும் போது அவங்க காசு செலவு செய்து என்ன அப்பா அம்மா எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்க நிலைமைக்கு வரும்போது நம்மளும் ஒரு அப்பா அம்மா ஆகும் போது,
0: இல்ல அப்பா அம்மா கூட ஆக தேவையில்லை, ஆனா சொந்தமா நம்ம சம்பாதிக்கும் போது ஒவ்வொரு காசுடைய அருமை பெருமை, ஓ இது ரொம்ப விலையா இருக்கே, சரி வேணா வேணா நம்ம வாங்க வேணாம், சரி நம்ம வீட்லயே சமைச்சு சாப்பிடுவோம், ஐயோ வெளியே வாங்கடா இவ்வளவு செலவாகுமே, இதெல்லாம் நம்ம யோசிப்போம். சின்ன வயசுல யோசிச்சோமா, நீங்க தான் பத்துட்டீங்களே, நீங்க செலவு செஞ்சுதான் ஆகணும்னு ஒரு திமிரான பேச்சு.
1: ஏன் ஹலிமா நானும் இப்படி உறுதியா பேசுறோம்னா, ஒரு காலத்துல
2: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: விருந்துன்னா நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன, குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்துதாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31st வரை.
3: திரை அரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
4: நான் சாதாரண தம்பி, செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
3: ஜனாதிபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
5: ஒன் லாஸ்ட் டான்ஸ். ஓகேடா.
3: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: உடல்
1: பரிசோதனை செய்வது வந்து நல்லது. இடையில வந்து சுகாதார விழா நடந்துச்சு, பல இந்தியர்கள் வந்து கலந்துட்டு போனாங்க. சில பேர் பதற்றமா எல்லாத்தையும் செய்யணும் ஆசைப்படுவாங்க, இந்த டெஸ்ட் அந்த டெஸ்ட் இது
0: அதுன்னு
1: இல்லாத நோயெல்லாம் அப்படியே வெத்தலை பாக்க வச்சு வர வைப்பாங்க. எனக்கு தெரிந்த மருத்துவர் என்ன சொன்னாங்கன்னா, உங்க உடலுக்கு முதல்ல இந்த பேசிக் அதாவது அடிப்படையிலே தேவைப்படுற இந்த ரத்த பரிசோதனை பண்ணிருங்க, அதை தாண்டி ஏதாவது அறிகுறிகள் காட்டுது அதற்கு ஏற்றவாறு நீங்க பரிசோதனைகள் செய்தால் மட்டும் போதும். நீங்க வந்து பதற்றப்பட்டு எல்லாத்தையும் போயிட்டு செய்து காசு செலவு பண்ணி அதாவது செய்ய தேவையில்லை.
0: இதெல்லாம் ஒரு 800 வெள்ளி கிட்ட போகும், 1000 வெள்ளிய கூட தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எது உங்களுக்கு வேணுமோ அதை நீங்க செய்யறது ரொம்ப முக்கியம். இப்ப எனக்கு குறிப்பா இந்த புற்றுநோய்க்கான கேன்சர் மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதர், அதை எப்போதுமே நான் பரிசோதிப்பேன். காரணம் என்னுடைய குடும்ப வரலாறு அப்படி.
1: இப்ப நம்முடைய மனதும் உடலும் வந்து நல்ல ஒன்றிணைந்து இருக்கு, லிங்க் இருக்கு. நீங்க கோபப்படும் போது உங்க மூச்சை பாத்துருக்கீங்களா, இதுதான் வேகமா இருக்கும். அதே மாதிரிதான் நீங்க பதற்றம் அடையும் போது கூட உங்க உடல்ல இருக்கிற மற்ற விஷயங்களும் மாறும். உங்களுக்கு ஒண்ணும் இல்லாட்டியோ நீங்களே அது உருவாக்கி பிளட் டெஸ்ட் பண்ணும்போது என்னது எல்லாமே ஏறி கிடைக்குதுன்னு பாப்பீங்க.
0: அதனால வாழ்க்கையில நிதானம் என்பது ரொம்ப முக்கியம். அந்த நிதானத்தை கடைபிடிச்சீங்கன்னா வாழ்க்கை நல்லா ஓஹோன்னு இருக்குங்க.
2: கண்ணே தொட்டுக்கவா, கட்டிக்கவா, கட்டிக்கிட்டு ஒட்டிக்கவா,
3: தொட்டுக்கிட்டா பத்திக்குமே,
2: குளிர் என்ன அடிக்குது, பசி தாங்குமா, இளமை இனி பரிமாறவா.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: So this tune now, 'cause it's about you and your love, and you gotta get lucky.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
4: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமீன் சுவை சுண்டி இழுக்கும்.
0: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுமீ சைவ உணவகம்.
5: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
6: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்தவன சரணாலயமும் புறப்பாடு 5 இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917977.
7: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
8: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.

0: எப்படி இருப்பது? ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: மற்றும் சாம்பார் இரண்டு சாதாரண பரோட்டா, அதோட மீன் கறி, இது வந்து அசைவம்.
0: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
1: அதன் பிறகு பாருங்க 100 பேருக்கு என்ன கிடைக்குதுன்னு.
0: ஒரு சாதாரண பரோட்டா, அதோட ஒரு முட்டை பரோட்டா, மீன் கறியோட சேர்த்து கொடுக்கறாங்க. இதுவும் அசைவமா இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விருது காத்துட்டு இருக்கு. எப்ப எப்ப? சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி நண்பகல் 12 மணில இருந்து பிற்பகல் 1 மணி வரை கேம்பல் லேன் இந்திய மர்மொழி நிலையத்திற்கு வெளியில் நாங்க இருக்க போகிறோம். நாங்க இல்லங்க,
1: நவீனும் ரஃபியும் இருக்க போறாங்க. இது முற்றிலும் இலவசம். நீங்க இந்த ருசியான பரோட்டாவை வாங்கி வீட்டுல சூடு காட்டி சாப்பிடுங்க.
0: வீட்டுல சூடு காட்டி
1: என்ன செய்யணும்னா,
0: வெளியே சாப்பிடலாம்.
1: அந்த பரோட்டால வந்து மீன் கறி உள்ளுக்கே ஊத்தலாமா?
0: அது தெரியல, அது அங்கதான் கேக்கணும்.
1: இதை வழங்குவோர் வீடியோ காப் ஒளி 968 ஸ்பிரிங் லீஃப் பிராட்டா பிளேஸ் உணவகம்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B-இல். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
1: சூரிய வெப்பத்துல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50, SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விக்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
2: இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: திரையரங்குகளை அதிர வைக்கும் ஜனநாயகன்.
5: நான் சாதா மேன் தான் பேபி. செய்யற சம்பவம் சூப்பரா இருக்கும்னு சொல்லுவாங்க.
4: நாடபதி விஜய் மிரட்டும் ஜனநாயகன் திரைப்படத்தை கோல்டன் வில்லேஜ், ஷோ தியேட்டர், கார்னிவல் சினிமாஸ், மை சினிமாஸ் ஆகிய திரையரங்குகளில் இப்போது நீங்கள் கண்டு மகிழலாம்.
6: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
7: ஓகேடா.
4: NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இத்திரைப்படத்தில் வன் செயல் காட்சிகள் உண்டு. ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவோர் X-Gen Studios.
8: புதிய சாம்சங் கேலக்சி Z கைத்தொலைபேசியை வாங்க விருப்பமா? ஸ்டார் வழி நீங்கள் முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கைத்தொலைபேசியை நீங்கள் பெறலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். அதோடு 380 வழி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் கார்பந்து ஆட்டங்களை ஓராண்டுக்கு நேரடியாக காணலாம். முன்பதிவு செய்யும் போது இன்னும் பல பிரத்யேக சலுகைகளும் உண்டு. செல்லுங்கள் starhub.com/samsung. August 13 முன்பதிவு செய்யுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இத்தகவலை வழங்கியது ஸ்டார்ஹப்.

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாட காணும். இன்று இந்த உணவு பல பேர் சாப்பிடுவாங்க நினைக்கிறேன், பல பேருக்கு பிடிக்குமா தெரியல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அலிமா,
0: அதை நேற்றுதான் நீங்க சாப்பிட்டீங்க. பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், சீரகம், மசாலா தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, வெண்ணெய் அல்லது எண்ணெய் நீங்க பயன்படுத்தலாம், ஃப்ரெஷ் கிரீம், உப்பு. ஆனா இதுல இரண்டு முக்கிய பொருட்களை நம்ம விட்டுட்டோம்.
1: அதுதான் முக்கியமான ஐட்டம்ஸ், அதை தூக்கிட்டீங்களா?
0: ஆமா, இந்த ரெண்டு ஐட்டம்ஸ் பொருட்கள் இல்லாம இதை நம்ம செய்ய முடியாது. கதை
1: எப்படி கண்டுபிடிக்க போறாங்க?
0: கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிக்கலாம், யோசிச்சு பாருங்க. குறிப்பு நீங்க கொடுக்க போறீங்களா?
1: ஏன்னா இது வந்து என்ன செய்வாங்கன்னா, இது வந்து சரி, இது வந்து ஒரு வடநாட்டு உணவு.
0: சரி,
1: அது சொல்லலாம்.
0: இத சொன்னாலே கண்டுபிடிச்சிருவாங்க.
1: பாப்ப பாப்ப, அது ரொம்ப முக்கியமான ரெண்டு ஐட்டம்ஸ் இங்க சொல்லல. பாப்பா இது பாப்பா, வடநாட்டு உணவு. நேத்து தான் சாப்பிட்டேன், சூப்பரா இருந்துச்சு.
0: என்னவா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: உங்களுக்காக கோகுலத்தில் சீதை படத்துல இருந்த சித்ரா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 11:28 ஆயிடுச்சு.
3: இன்று நடுவுல கொஞ்சம் பக்கத்துல காணோம்
2: சாப்பாடு காணோம் அங்கத்துல பல பேரும் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்காங்க.
4: என்ன நீங்க வந்து இப்ப ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிருச்சு, இன்னுமே எந்த கேள்வியும் கேட்கல, நாங்களும் பதில் சொல்றது தயாரா இல்லைன்னு
3: நினைச்சுட்டீங்களா?
2: பானிபூரி பதிலா இருக்கும் அப்படின்னு திருமங்கை ஆஸ்திரேலியால இருந்து குறிப்பிட்டு இருக்காங்க.
3: ஆமா, சற்று முன்பு நாம சில உணவு பொருட்களை கொடுத்திருந்தோம். உணவு பொருட்கள்
2: இவைதான்: தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, பச்சை மிளகாய், சீரகம், மசாலா தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, வெண்ணெய் அல்லது எண்ணெயை பயன்படுத்தலாம், உப்பு கண்டிப்பா தேவை, ஃப்ரெஷ் கிரீம். இதுல இரண்டு முக்கிய பொருட்களை விட்டுட்டோம்.
3: இரண்டு முக்கிய பொருட்கள் மட்டுமில்லாம இது ஒரு வடநாட்டு உணவும் சொல்லியிருந்தோம். அதனாலதான் எங்களுக்கு பன்னீர், பன்னீர் பட்டர் சிக்கன் இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது பதில்கள் கிடையாது.
2: நீங்க ஒரு பதில கொடுக்கணுங்க. எந்த சமையலை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு வாட்ஸ்அப் செய்யுங்க 9678896868.
3: ஒன்னு சொல்லாமா?
2: சொல்லுங்க.
3: பன்னீர் என்பது சரி.
2: பாடல் உங்களுக்காக குமரி கூட்டம் படத்துல இருந்தோ

0: நல்ல பரவாயில்ல.
1: ஒவ்வொரு
2: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: எப்படி போகுது?
1: ஷீலா, இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
2: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
1: அப்படியா?
2: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கருபாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639.
4: என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார்ஹப் ஸ்பாட்ஸ் பிளஸ் பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
1: தக்காளி இஞ்சி போட்டு விழுது, பச்சை மிளகாய், சீரகம், மசாலா தூள், மஞ்சள் தூள், மல்லி தூள், மிளகாய் தூள், கரம் மசாலா, வெண்ணெய் அல்லது எண்ணெய், ஃப்ரெஷ் கிரீம், உப்பு, ரெண்டு பொருட்களை விட்டுட்டோம்.
5: அந்த இரண்டு பொருட்கள் பாலக்கீரை மற்றும் பன்னீர்.
1: இந்த பதில பல நேர்கள் சொல்லிட்டாங்க. ஷாலினி, கேரலின், புஷ்பா, ரம்யா, லலிதா, ரேவதி, பனிமலர், பாத்திமா, இவங்க எல்லாருமே சரியான பதில குறிப்பிட்டிருக்காங்க. ரச்சிதா பிராட்டா பக்கம் போயிட்டாங்க கதர்.
5: ஆமாவா?
1: பாப் பஜ்ஜின்னு நம்ம அன்பு
5: போயிட்டு நாங்க தேர்ந்தது பாலக் பன்னீர் தான். இந்த பாலக் பன்னீருக்கு எப்படி இந்த பேர் வந்ததுன்னு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு.
1: ஹிந்தி வார்த்தை பாலக் வார்த்தை தான்.
5: அந்த ஹிந்தி ஒருத்தர் வந்து செஃப் இருந்தாராம். இந்த பன்னீர் வந்து சரியா வந்து
1: பன்னீர்
5: வந்து அழகா வெட்டிட்டு அதை வந்து பொரித்து எடுக்கணும். பொரித்து எடுக்கும் போது கருகிருச்சு. அந்த செஃப் இருக்காருல, அந்த சீஃப் செஃப், சரியான கோவம், பலாக்னு ஒரு அற விட்டாரு.
1: இது நீங்க உருவா கிடைக்காத, எனக்கு தெரியுமே. நானும் உட்காந்து கேட்டு பாத்தீங்களா, என்ன சொல்லிடும், என்ன சொல்லிடும், பலார் பலார்னு விட்டாரா? இப்ப உங்களுக்கு தான் பலார் பலார்னு விடுணும்.
5: இல்ல இருங்க, சரியா சொல்லிடலாம். இந்த பாலக் பன்னீர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஹிந்தில வந்து ஸ்பினிச்.
1: ஆமா, பசலக்கீரை.
5: இது வந்து பஞ்சாப் டெல்லில தான் உருவானது. நாளடைவுல அது வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அந்த நான், ரொட்டி, ஜீரா ரைஸ், பாஸ்மதி அரிசி.
1: இதுவாவது உண்மையான கதையா?
5: உண்மை உண்மை. நாளடைவுல பஞ்சாப் டெல்லியில இருந்து தாண்டி UK, சிங்கப்பூர் மற்ற பகுதிகளிலும் இது வந்து பிரபலமான ஒரு உணவா மாறிடுச்சு. நிறைய ஊட்டச்சத்து இருக்கு.
1: ஆமா ஆமா ஆமா. அதோட இந்த கஸ்தூரி மெத்தி எல்லாம் நீங்க போடும் போது பா, மனமும் நல்லா இருக்கும், சாப்பிடறதுக்கும் சுவையா இருக்கும்.
5: சரி, அடுத்த தடவை எனக்கு பாலக் பன்னீர் சமைச்சு கொண்டு வாங்க.
1: உங்களுக்கு பலார் பண்ணணும் கொடுக்குறேன்.

0: தகவலை வழங்கியோர்.
1: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: சுவையாக சமைக்க
2: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ரஜினிகாந்த் நீளமா சிவப்பு நேரத்துல இருக்கக்கூடிய மிளகாய கடிச்சு சாப்பிட்ட நகைச்சுவை காட்சிய மறக்க முடியுமா?
3: என்னங்க இது, முத முதல்ல குடும்பத்தோட வீட்டுக்கு வந்திருக்கோம். ஸ்வீட்டு காரம் குடுக்கறது தானே தமிழ் கலாச்சாரம்.
4: ஸ்வீட் காரம் தானே இது, ஸ்வீட்டு இது காரம்
5: போட்டுட்டாரே, வாயில போட்டுட்டாரே.
3: வாஷ்ரூம் பிளீஸ்.
0: ஒவ்வொரு தடவை இந்த நகைச்சுவை காட்சி பார்க்கும் போதெல்லாம் நல்லவேளை சாப்பிடுறதுக்கு நீளமான மிளகாய் கொடுத்திருந்தாங்க. அதுவே சுருண்ட வளைஞ்ச மிளகாய் கொடுத்திருந்தா அவர்கள் என்ன இருக்கும் போது யோசிப்பேங்க?
6: என்ன சொல்றேன்,
0: ஏன்னா நேரா நீளமா வளர்ந்த மிளகா அவ்வளவா காரம் இருக்காது, ஆனா வளைஞ்சு சுருண்ட இருக்கே அதுதாங்க உண்மையிலே வில்லன். ஒரே ஒரு கடி போதும், காது வழியா போகையே வந்துடும். அதனால அடுத்த தடவை மிளகாய் வாங்கும் போது உங்க காரத்தின் தேவைக்கு ஏற்ப மிளகாயோட வடிவத்தை பார்த்து வாங்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நேரம் சரியா 11:53 ஆயிடுச்சு. நண்பால் 12 மணி செய்திகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல இடம்பெற போகுது.
8: செய்திகளுக்கு பிறகு ஒரு அழகான பாடல், அந்த பாடல்ல ஒரு அழகான வார்த்தை, அந்த வார்த்தையை ஒளிபரப்பி உங்களை அர்த்தத்தை கண்டுபிடிக்க நாங்கள் இருவரும் ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறோம்.
7: அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. என்ன ஒரு தமிழ் இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பாடலை நீங்க கேட்க போறீங்க. அதற்கு முன்னால உங்களுக்காக வருகிறது ஜஸ்டிஸ் விஸ்வநாதன் படத்துல இருந்த TM சௌந்தரராஜன் பி சுசீலா கொண்டு வரும் பாடல். இது உங்க ஆனந்தம்
8: ஆரம்பம்.

0: போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கே பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகவும்.
0: மேலும் உதவி தேவையா go.gov.sg/ptvயில் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
3: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
4: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளிலிருந்து கலைஞர்கள் August 20 முதல் 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.naragamic.com.
0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
5: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
6: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தனியார் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை விற்று வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீட்டை வாங்குவதற்கு இனி 15 மாதங்கள் காத்திருக்க தேவையில்லை. தேசிய வளர்ச்சி அமைச்சர் சி ஹாங்டாட் அதனை அறிவித்தார். தனியார் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை விற்று கழகத்திடமிருந்து கடன் பெறாமல் கழக வீட்டை எவ்வித சலுகையும் இன்றி வாங்கலாம். 15 மாதம் காத்திருக்கும் நிபந்தனை உண்மையான வீட்டு தேவைகளுக்காக வீடு மாறுவோருக்கு அசௌகரியமும் இடையூறும் ஏற்படுத்தியிருப்பதை அதிகாரிகள் கவனித்திருப்பதாக அவர் சொன்னார். இவ்வாண்டில் கழக மறுவிற்பனை வீட்டு விலை தொடர்ந்து 2 காலாண்டுகளாக குறைந்திருக்கின்றது. சொத்துச்சந்தை நிலவரம் முன்னேறியிருப்பதால் அந்த நிபந்தனை உடனடியாக நீக்கப்படுவதாக அமைச்சர் சி சொன்னார். இந்த புதிய மாற்றம் பற்றி விளக்குகிறார் ப்ராக்மேக்ஸ் சொத்து முகவர் நிறுவனத்தின் சொத்து வல்லுநர் நிசாம் கபூர்.
7: இந்த ஒரு மாற்றத்தினால HDB வீடுகள் வந்து விலை ஏற்றத்தை நம்ம எதிர்பார்க்கல. போன 2 காலாண்டுல வந்து விலை வந்து ஓரளவு குறைந்திருக்குது, 0.3%, 0.1% குறைஞ்சிருக்குது. அடுத்த 2-3 ஆண்டுகள்ல வந்து புது சப்ளை இந்த BTO யூனிட்ஸும் அதே சமயத்துல 5 வருஷம் காலகட்ட அடைந்த MOP யூனிட்ஸ்ங்கிற வீடுகளும் வந்து சந்தையில வரும். இது வந்து ஒரு ஸ்டெபிளைசேஷனை கொண்டு வரும்.
6: உண்மையான தேவைகள் கொண்ட வீட்டு உரிமையாளர்களுக்கு இந்த அறிவிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக அவர் சொன்னார். சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு பிறந்த குழந்தைகள் எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டை விட 11.4% குறைந்திருந்தது. கடந்த ஆண்டு 29,864 குழந்தைகள் பிறந்ததாக குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையம் தகவல் அளித்தது. சென்ற ஆண்டு இறந்தவர்கள் எண்ணிக்கை 0.2% கூடியது. 26,499 பேர் இறந்தனர். அவர்களில் பாதிக்கும் அதிகமானோர் புற்றுநோய், இதய நோய், உயர் இரத்த அழுத்தம் போன்றவற்றால் மாண்டனர். சிங்கப்பூரில் கடந்த ஆண்டு 441 தற்கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சுமார் 66 விழுக்காட்டினர் ஆண்கள். 30 முதல் 39 வயதுக்கு உட்பட்டவர்கள் இடையே அந்த எண்ணிக்கை அதற்கு முந்தைய ஆண்டை விட 50 விழுக்காடு அதிகரித்தது. அந்த வயது பிரிவினரின் உயிர் இழப்புக்கான 2வது முக்கிய காரணமாக தற்கொலை இருப்பதாக சிங்கப்பூர் அபய ஆலோசனை சங்கம் தெரிவித்தது. கடந்த ஆண்டு அதன் 24 மணி நேர சேவை மூலம் உதவி நாடிய 55,000 அதிகமான அழைப்புகள், தகவல் பரிமாற்றங்களுக்கு அந்த சங்கம் பதிலளித்தது. உளவியல் நெருக்கடியை எதிர்கொண்ட 1200 அதிகமானோருக்கு நேரடி ஆலோசனைகளையும் ஆதரவையும் அது வழங்கியது. அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்தியதைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை கணிசமாக குறைந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் விலை 8 விழுக்காட்டுக்கும் அதிகமாக இறங்கி 1 பீப்பாய் $88 பதிவானது. 13 நாள்கள் தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் தாக்குதல் நடத்திய பிறகு 3 நாள் சண்டை நிறுத்தம் நடப்பில் இருக்கிறது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். இவ்வேளையில் ஏமன் ஹவுதி கிளர்ச்சி படைக்கு எதிராக தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருப்பதாய் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவை இலக்காக கொண்டு ஹவுதி கிளர்ச்சி படை அண்மையில் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஏமன் அந்த எச்சரிக்கையை விடுத்தது. சவுதி அரேபியாவுக்கும் ஹவுதி கிளர்ச்சி படைக்கும் இடையிலான மோதல் மீண்டும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. அது அரேபிய தீபகற்பத்தில் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படுகிறது. இந்தியாவில் அண்மையில் நடந்த மாணவர் போராட்டத்தின்போது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு பயன்படுத்தப்பட்டதற்கு எதிராக சமூக ஆர்வலர்கள் வழக்கு தொடுத்துள்ளனர். முக அடையாளம் காணும் தொழில்நுட்பத்தையும் கண்காணிப்பு வசதிகளையும் பயன்படுத்தியது சட்டப்பூர்வமானதா என்பதை நீதிமன்றம் தீர்மானிக்கும். தேர்வுத்தாள் கசிவு விவகாரத்தை தொடர்ந்து நடைபெற்ற அந்த போராட்டத்தில் 360 டிகிரி கோணத்தில் கண்காணிக்கும் காவல்துறை வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அதுவென்று இந்திய அரசாங்கம் தெரிவித்தது. என்விடியா நிறுவனத்தின் தலைமையில் 36 முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இணைந்து செயற்கை நுண்ணறிவு பாதுகாப்பு கூட்டணியை அமைத்துள்ளன. மைக்ரோசாப்ட், ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களும் அதில் இணைந்திருக்கின்றன. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் கட்டமைப்பில் அண்மையில் நேர்ந்த இணைய ஊடுருவல் சம்பவத்தை தொடர்ந்து கூட்டணி அமைக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் இயங்கும் இலவச இணைய பாதுகாப்பு தளங்களை உருவாக்க திட்டமிட்டிருப்பதாக அந்த கூட்டணி தெரிவித்தது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் இதுவரை குறைந்தது 109 பேர் மாண்டனர். வெள்ளம் சூழ்ந்துள்ள பகுதிகளில் சிக்கிக் கொண்டவர்கள் வெளியேற முடியாமல் தவிக்கின்றனர். உணவு, சுத்தமான தண்ணீர், மின்சார வசதி போன்றவையின்றி அவர்கள் அவதிப்படுகின்றனர். தொடர்ந்து 4 நாள்களாக உதவிக்காக காத்திருப்பதாக பாதிக்கப்பட்ட சிலர் கூறுகின்றனர். அடுத்து ஆசியான் ஹியுண்டாய் கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரும் தீமோர் லெஸ்தையும் பொருதிய ஆட்டத்தில் சிங்கப்பூர் அணி 2-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. ஆட்டத்தின் முதல் கோலை புகுத்தினார் சிங்கப்பூர் அணியின் இல்ஹான் ஃபாண்டி. அதனைத் தொடர்ந்து 55வது நிமிடத்தில் சாங் யி யாங் அடித்த கோல் சிங்கப்பூரின் வெற்றியை உறுதி செய்தது. ஜலன் பசார் அரங்கில் ஆட்டம் நடைபெற்றது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.
2: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பிசா 16.90 காசு மட்டும்தான். உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீசாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பீட்சா அதோட 3 இதர உணவு வகைகள். பிசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீசாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: தென்னாலி படத்துல இருந்து கமல்ஹாசன் சித்ரா கொண்டு வந்து பாடல் ஒலிபரப்பானது. நேரம் சரியா 12:20 ஆகுதுங்க.
1: எனக்கு வாகனம் ஓட்ட பயம், எனக்கு சாலையில போக பயம் சொன்னீங்கன்னா
0: அது ரொம்ப கஷ்டம். நீங்க வா, நீங்க சாலையில இருக்க கூடாது அப்படிதான். ஆனா தைரியம் இப்ப ஓட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த தகவல்.
2: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
1: தாங்கி எனக்கு செல்லும் PI அங்கு KPEக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. இதன் காரணமாக அங்க போக்குவரத்து நெரிசலாக உள்ளது. முதல் தடத்தை தவிர்த்துருங்க.
0: இன்னொரு விபத்து PIE நோக்கி செல்லும் KJE சுவாச்சுகாங் டிரைவுக்கு முன்பு வாகனம் பழுதாக இருக்குதுங்க. AYE நோக்கி செல்லும் MCE சுரங்கப்பாதை சென்ட்ரல் புலவர்டுக்கு முன்பு சாங்கியை நோக்கி செல்லும் PIE பயணியர் ரோட் நோத்துக்கு பிறகு வாகனம் பழுதாக இருக்குது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி தங்க பஸ்பத்தின் தரம் பழைய அரிசியாய் ரகம் உயர்ந்த தரம் சுவை சத்து ஊட்டி கோல்டு பொன்னி அரிசி.
5: என்ன உன் கணவர் நீ கேக்குறதுக்கெல்லாம் எஸ் எஸ் சொல்றாரு?
6: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செஞ்சு கொடுக்கறேன்ல, இனி எல்லாத்துக்குமே எஸ் எஸ் தான் சொல்லுவாரு.
5: SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்.
6: ஆமா, SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில்ல சமையல் செய்யறதால சுவையும் மனமும் கூடுது. முதல் தரமான SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயில் கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்சிக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகள்லயும் கிடைக்கும்.
5: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும் எஸ் எஸ் தான்.
7: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.

0: உங்களுக்காக குறிப்பா இந்த பாடல் வரியை எடுத்து வச்சிருக்கோம்.
1: உமாதேவி என்ன மாதிரியான ஒரு ஏக்கத்துல இருந்திருக்கணும், வாஞ்சை தரவா அப்படின்னு அவங்க எழுதிருக்காங்க.
0: வாஞ்சைனா என்ன உங்களுக்கே தெரியும், கபாலி படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல் தான் மாய நதி பாடல். இந்த பாடல்ல வர வாஞ்சைக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? வாட்ஸ்அப் செய்யுங்க 9687889688.

0: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B இந்த ஆண்டு தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 இடம்பெறுது. இந்த ஆண்டின் கருப்பொருள் கழிப்பூட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம்.
1: முற்பகல் 11:30 மணியில இருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம் இடம்பெற போகுதுங்க.
0: பாட்காஸ்ட் முறையில நம்ம இருவருமே அங்க இருப்போம். மாணவர்கள் வந்து அவங்க கலந்துகிட்டு பல விஷயங்களை கத்துட்டு போலாம்.
1: அது மட்டும் இல்லாம மாலை 5 மணியில இருந்து 7:00 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம், விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை நீங்க கற்றுக்கலாம்.
0: இது மட்டும் இல்லாம மாலை 6 மணியிலிருந்து 8:00 மணி வரை கதை நேரம் அங்கமும் இருக்குது. மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெற போறீங்க.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு தலைமொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
1: உங்க வாழ்க்கையை மாறப்போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க?
2: வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், ஒரு நாள் சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
2: 1,00,000 அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்காந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
1: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
3: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
4: கவிதை
3: இரவு நிலாட்டம் ஆதரவு M1 Max. Sellingal.
5: MaxOnline.sg.
6: Kali, what the money with it?
7: Pippakal, 2 money with it.
8: சில பேர் எந்த பாடல் வரிய ஒளிபரப்பு இருந்தோன்னு தவற விட்டுருக்கலாம், கேட்க தவற விட்டுருக்கலாம். இதோ
9: மலிமா,
8: வணக்கம், சொல்லுங்க.
9: அதில் வந்து வாஞ்சை என்றா ஆர்வமாக
10: நீங்க என்ன செய்யணும்னா அந்த பாடல் வரிகளுடைய முழு வரிகளை கேளுங்க, வாசிக்கும் போது உங்களுக்கே புரிய வரும் வாஞ்சைன்னா என்ன.
8: வாஞ்சை தரவா அப்படின்னு அவர் கேக்குறாரு இல்லையா, என்ன தர போறாரு? ஆர்வம் தர மாட்டாரு, ஆனா என்ன தர போறாரு அப்படின்னு நீங்க அந்த வரியை கொஞ்சம் முழுமையா பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும்.
10: ஒளி பூக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி வலி தீர்க்கும் வழியாய் வாஞ்சை தரவா.
8: இதற்கான அர்த்தம் என்ன? வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: முடிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடித்திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் that matches your mood.
1: சிங்கப்பூர் தனது 61வது பிறந்தநாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியாகாப் இணைந்து வழங்கும் தேசிய தின இசை நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4

பெற முன்கூட்டியே வாருங்கள் இருப்பு இருக்கும் வரை.

0: We gonna blow the speakers, baby.
1: ஒலி எங்கேயும் எப்போதும் உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட
2: அவங்க வாஞ்சை என்றால் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு
3: வணக்கம் ஒலி.
2: வணக்கம்.
3: ஜூராங் ஐலாண்ட்ல இருந்து வாஞ்சை அப்படின்னு சொன்னா ஒரு அளவு அடர்ந்த ஒரு விருப்பம்.
4: வாஞ்சை என்றால் அன்பு, அன்பை தரவா அப்படின்னு அர்த்தம்.
5: வணக்கம்.
2: வணக்கம்.
5: கரியமாணிக்கம்
2: சொல்லுங்க.
5: வாஞ்சை என்றால் அரவணைப்பா.
6: வணக்கம் ஹலிமா காதர்.
2: வணக்கம்.
6: பொதுவா வாஞ்சை அப்படின்னு சொன்னாக்க வாஞ்சைனா ஆசை.
7: ஹலோ, ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வாஞ்சை, வாஞ்சை என்றால் காதல் உணர்வு.
2: அடேங்கப்பா, பல பதில்கள் வந்திருக்கு வாஞ்சை என்ற வார்த்தைக்கு.
8: கவிஞர் உமாதேவி அந்த திரைப்படத்துடைய கதைக்கு ஏத்தவாறு தான் இதை எழுதியிருக்காங்க. அங்க தன் மனைவியை பிரிந்து இருப்பார்ல.
2: ஆமா ஆமா. அந்த
8: பிரிந்திருக்கும் இடத்துல இங்க ஒளி போக்கும் இருளே வாழ்வின் பொருளாகி வழி தீர்க்கும் வழியாய் வாஞ்சை தருவா. ஓ மை லவ், ஒன் யூ ஷோ மீ த வே டு எண்ட் ஆல் திஸ் பெயின் அப்படின்னு ஆங்கிலத்தில்
2: எனக்கு நீ ஒளியை காட்டுறியா, உன்னுடைய அன்ப தரையா, உன்னுடைய பாசத்தை பிரியத்தை தரையா அப்படின்னு அவ்வளவு ஏக்கத்துல எழுதின ஒரு காதல் வரி அப்படின்னு சொல்லலாம்.
8: ஏன்னா அந்த பல வருடங்கள் கழித்து தன் மனைவியை பார்க்கும் போது அந்த இருவருடைய காட்சி ஞாபகம் இருக்கா? அவங்க அப்படி அழுவாங்க. அந்த வலிக்கு ஏத்தவாறுதான் இந்த வார்த்தையும் இருக்கு.
2: ஆமா, காதல், ஏக்கம், பாசம், பிரியம் எல்லாம் கலந்த ஒரு பாடல் தான் மாயநதி. கமாலி படத்துல இருந்து ஆனந்த், பிரதீப் குமார், ஸ்வேதா மோகன் கொண்டு வராங்க இதோ.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். பிற்பகல் மணி 1, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. தனியார் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை விற்று வீடமைப்பு வளர்ச்சிக் கழக வீட்டை வாங்குவதற்கு இனி 15 மாதங்கள் காத்திருக்க தேவையில்லை. தேசிய வளர்ச்சி அமைச்சர் சீ ஹாங் டாட் அதனை அறிவித்தார். தனியார் வீட்டு உரிமையாளர்கள் வீட்டை விற்று கழகத்திடமிருந்து கடன் பெறாமல் கழக வீட்டை எவ்வித சலுகையுமின்றி வாங்கலாம். 15 மாதம் காத்திருக்கும் நிபந்தனை உண்மையான வீட்டு தேவைகளுக்காக வீடு மாறுவோருக்கு அசௌகரியமும் இடையூறும் ஏற்படுத்தியிருப்பதை அதிகாரிகள் கவனித்திருப்பதாக அவர் சொன்னார். இவ்வாண்டில் கழக மறுவிற்பனை வீட்டு விலை தொடர்ந்து 2 காலாண்டுகளாக குறைந்திருக்கிறது. சொத்துச்சந்தை நிலை

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் இன்றைய கால நேர இந்த ஒலிபரப்பிலே முதல்லே வளமை போல் என்றும் மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது நாதீஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய காலை ஒலிபரப்பிலே இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக வீரமணிதாசன்.

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது வீரமணி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழறியல். வணக்கம் தமிழறியல், பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி திருமுருகன் புகழ் மாலையுடன் சீராளிய சிவ சிதம்பரம் குழுவினர்.

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சீர்காழிய சிவ சிதம்பரம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக லேனா.

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது லேனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக இறையன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது இறியன்பன் குத்துஸ் குழுவினர் பாடியது. இதனை தொடர்கின்றது ஸ்ரீராமன் புகழ் மாலையுடன் இந்தியா குழுவினர்.

கேட்டது இந்தியா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக சேனா பாவன்னா சிவராசன் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஜிதா பேகம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக ராஜ்குமார் பாரதி குழுவினர் பாடிய

கிறிஸ்து காரணமாக ராஜ்குமார் பாரதி குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இருவர நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

0: இன்னைக்கு மகாலன் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம தூக்கி கொண்டு வரேன். அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் போத்தான் மரக்கறியண்டா. அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 96 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: பொதுப்பண்டிகை ரேம் பரிசுரத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்னுகொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னுகொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 40

0: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் வணக்கம் தமிழொலி, வணக்கம் வணக்கம் தமிழொலியில் தொடர இருப்பது நச்சிந்தனை நேரம். தாமதத்துக்கு மன்னிப்பை கோரிக்கொண்டு நச்சிந்தனை நேரத்திற்கு கலந்து கொள்ள வந்திருக்கும் முதலாவது நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். முதலாவது நேயர் வணக்கம். உங்களது இணைப்பு
1: இணைந்து
0: கொள்ளவில்லை. அடுத்ததாக வாட்ஸ்அப் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். இனிமையான காலை வணக்கம் சார். நான் பாலன்.
0: வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
0: அவரது தொடர் வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: பொறுங்க, உங்களது
3: வணக்கம் திரு
0: இல்லை, வாட்ஸ்அப் ஊடாக வானொலிக்கும் வரவில்லை போல இருக்குது, தெரியவில்லை. பொறுங்க வாரன், ஏன் சத்தம் வரவில்லை? கேக்குதா? ஓ கேக்குதா? ஓகே, வணக்கம். தாமதத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். வணக்கம். வணக்கம்
3: குணநாயி பசுபதி.
0: வணக்கம் குணநாயி பசுபதி. இன்றைய பொழுது உங்களுக்கு இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களது தாமதத்துக்கு மன்னிப்பையும் கோரிக்கொண்டு
3: நன்றி. நீங்களும் நலமா இருக்கணும். எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களையும் இன்னொட்டு வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு துன்பங்களில் இருந்து விடுபடலாம். மனிதனை கர்மஸ்வரூபி என்று சொன்னால் அது மிகையாகாது. அவன் பிறப்பில் இருந்து இறக்கும் வரை உடலாலோ அல்லது மனதினாலோ ஏதாவது ஒரு கர்மத்தை செய்து கொண்டே இருக்கிறான். கர்மம் செய்யாமல் இங்கே யாராலும் இருக்க முடியாது. உயிரோடு இருக்கும் வரை கர்மத்தில் இருந்து விடுபடவும் முடியாது. இதை புரிந்து கொண்ட நம் முன்னோர்கள் அந்த கர்மங்களை ஒழுங்குபடுத்தி நெறிப்படுத்தி முக்தியடையும் வழிகளாக பகுத்து வைத்தனர். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று ஒருவன் வாழ்வானாயில் அவன் வாழ்க்கை முழுமை அடைவதில்லை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் வகுத்த வழிமுறையை கடைபிடித்து ஒருவன் வாழ்வானாயில் அதுவே கர்மயோகம், அதுவே முழுமையான தவ வாழ்வு. பொதுவாக இந்த கர்மங்களை இரண்டு வகையாக நல்வினை தீவினை என்று எல்லோரும் சொல்லி பெறுகிறோம். ஆனால் அது தவறாகும். ஏனென்றால் எது நல்லதினை என்றோ எது தீயதினை என்றோ தீர்மானிப்பதில் முரண்பாடு ஏற்பட்டு விடுகிறது. ஒருவருக்கு நல்லதாக பயனளிக்கும் விதமாக செய்யப்படுகின்ற வினை புரிதொருவருக்கு தீமையை விளைவிப்பதாக இருக்கிறது. இந்த முரண்பாடுகள் எல்லா உயிர்களின் வாழ்விலும் நிலவுகின்றது. எனவே கர்மங்கள் குறித்த ஆய்வு மனிதன் தோன்றிய காலத்தில் இருந்து அறிவில் சிறந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வந்துள்ளன. நமது தேசத்தை பொறுத்தவரை வேத காலத்துக்கு பிறகு உபநிடதங்கள் மற்றும் தரிசனங்கள் தெளிவான விளக்கங்களை தந்துள்ளன. அவைகளும் கர்மங்களை இரண்டு விரிவாகவே சொல்கின்றன. நல்லது தீயது என்ற முரண்பாட்டை அவை வேறு விதமாக நம் முன்வைக்கின்றன. அதாவது புலன் இன்பங்களை நாடுவதால் மனிதனை பந்தப்படுத்தி தலைப்படுத்தும் விஷய கர்மங்கள் தீயவை என்றும் விடுதலை அளிக்கும் சிறையோ கர்மங்கள் நல்லவை என்பதும் அந்த முடிவாக கருத்தாக அமைக்கிறது என்று கூறி
0: நன்றி வணக்கம். உங்களுக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு விடைபெறுவோம். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் சகோதரி பாலன்
0: அவர்களையும் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். இன்று எப்பொழுது உங்களுக்கும் இனி எப்பொழுதாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களது நற்சிந்தனையை தாருங்கள்.
2: அதே போல உங்களுக்கும் கலைய உறவு எல்லோருக்கும் எல்லா பொழுது அமைய வாழ்த்து கொண்டு மாற்றி கொண்டு உங்களுக்கு அந்த நாளை காலத்தை அந்த இயேசுப்பாவுக்கு நாளை சொல்லிக்கொண்டு
0: தாருங்கள்.
2: பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கானது சுவிசேஷம் 14 அதிகாரம் இறை வார்த்தைகள் 1-6 முடிய ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே இயேசு போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் இயேசுவுக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் இயேசுவின் மேல் நோக்கமாயிருந்தார்கள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து ஓய்வினாளிலே சுகமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது இயேசு அவனை அழைத்து சுகமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எரிதாவது ஓய்வினாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று.

மானாகி ஆண்டு கொண்ட அருளி இந்திரஞானம் காட்டிய இயல்பும் மதுர பெருநன் மானா மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவர்க்கு ஆக பாங்காய் மண் சுமந்து அருளிய பரிசும் உரை அழகிய தன்னருள் நிறைந்த முனி வடிவனாகி என்னை ஆட்கொண்டருளி உடனே மறைந்தமையாகிய இந்திரஜாலம் போன்ற திருவிளையாடல் காட்டிய தன்மையும் வீட்டிருந்து சுந்தரசாமுந்தன் என்ற அன்பன் வேண்டுகோளுக்காக குதிரை வீரனாகி வெளிப்போந்த அருட்செயலும் அம்மதுரை நகரில் தானே தனது மெய்யப்பினல் செம்மன செல்வி என்னும் புத்த வாணிக்கியின் பொருட்டு உரிமையாய் மண்டி வந்தருளிய பண்பும் இதனாலே

0: അത്ഭുത കോല നേടി അരുമന ചിരത്തിൻ നേളാം ചിത്തര വ്യോഗമാകും തിരുച്ചിത്തമ്പലത്തിൽ നിന്ന് പൊത്തുടന്നണം ചെയ്യേണ്ട പൂങ്കളൽ പോറ്റി പോറ്റി തിരുച്ചിത്തമ്പലം. നന്ദി വണക്കം തിരു.
1: நன்றி வணக்கம் உங்களுக்கும் இனியான வணக்கத்தை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் என்று வேண்டிக் கொண்டு அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: காலை வணக்கம் திரு. நான் திருமதி ராணி சம்பந்த ஜெர்மன்லேருந்து
1: நான் உங்களையும் இனிதாக வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களது நற்சிந்தனையை தாருங்கள். நன்றி.
2: ஆமாம், நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கவும் இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 28ஆம் தேதி பொதுக்காலம் 17ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 14 இறைவசனங்கள் 17-22 ஆண்டவர் எரேமியாவுக்கு கூறியது, நீ அவர்களுக்கு இந்த வாக்கை கூறு, என் கண்கள் இரவு பகலாக கண்ணீர் சொரியட்டும் இடைவிடாது சொரியட்டும், ஏனெனில் என் மக்களாம் கன்னி மகள் நொறுங்குண்டால் அவளது காயம் மிக பெரியது. வயல்வெளிகளுக்கு சென்றால் இதோ வாளால் மடிந்தவர்கள், நகரில் நுழைந்தால் இதோ பசியால் நலிந்தவர்கள், இறைவாக்கினரும் குருக்களும் தங்களுக்கு முன்பின் தெரியாத நாட்டில் அலைகின்றனர். நீர் ஜூதாவை முற்றிலும் புறக்கணித்து விட்டீரா? சியோனை உம் உள்ளம் வெறுத்து விட்டதா? நாங்கள் குணமாக முடியாதபடி ஏன் எங்களை நொறுக்கினீர்? நாங்கள் அமைதிக்காக காத்திருந்தோம், பயனேதும் இல்லை, நலம் பெறும் காலத்தை எதிர்பார்த்திருந்தோம், பேரச்சமே மிஞ்சியது. ஆண்டவரே, எங்கள் குற்றத்தையும் எங்கள் மூதாதையரின் தீமையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். நாங்கள் உமக்கு எதிராய் பாவம் செய்தோம். உம் பெயரை முன்னிட்டு எங்களை உதறி தள்ளாதீர். உம் ஆட்சிக்கு அரியணையை அவமதிக்காதீர். நீர் எங்களோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறும், அதனை முறித்து விடாதீர். வேற்றினத்தாரின் தெய்வ சிலைக்குள் சிலைகளுள் மழை தரவல்லது எதுவும் உண்டா? வானங்கள் தரமாக தாமாக மழை பொழிய முடியுமா? எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, நீர் அல்லவா அதை செய்யக்கூடியவர்? நாங்கள் உண்மையே எதிர்நோக்கியுள்ளோம், ஏனெனில் இவற்றையெல்லாம் செய்பவர் நீரே. இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனைப் போல் ஒளி வீசுவார். நாம் இந்திய மண்ணின் முதல் புனிதை அல்போன்சியாவின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவனுக்கு மகிமை சேர்க்க இயேசுவை அன்பு செய்து அவருக்கு உகந்த சீடர்களாக வாழ பெரிய பெரிய செயல்களை செய்திட வேண்டும் என்பது இல்லை. சிறிய செயல்களை வாழ்வில் அனுபவிக்கும் உடன் வேதனைகளால் 4 சுவர்களுள் இறைவனோடு இணைந்து புனித நிலையை அடைய முடியும் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு புனித அல்போன்சா. நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காண உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். கடவுளின் நல்ல விதியாய் நல்ல நிலமாய் வாழ்ந்து 100 மடங்கு பலனளித்து விண்ணரசில் மிளிரும் புனித அல்போன்சா நமக்காக பரிந்து பேச வரம் வேண்டுவோம். நன்றி வணக்கம் திரு.
1: நன்றி வணக்கம் உங்களுக்கும் இன்று எப்பொழுது இனி எப்பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்வினை பிரார்த்தித்துக் கொண்டும் இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமாக இருக்கிறேன் திரு சண்முகநாதன் அவர்களை உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கு

0: எப்பொழுது இனி எப்பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களது நற்சிந்தனையை தாருங்கள்.
1: காலை வணக்கங்கள் அன்பு உறவுகளே, நிறந்தானே நீங்கள் எல்லம்பால எல்லாம் பல அலங்கார கந்தனின் பாதங்களை பற்றி பிரார்த்தனை செய்து வந்து எல்லாம் பல சத்தியசாயி பாபாவின் தெய்வீக எல்லாம் செவ்வாய்க்கிழமை நமக்குள்ளே மறைந்திருக்கும் தெய்வீக சக்தியை எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்துவது, நமது ஆற்றலை சரியான திசையில் செலுத்தும்படி பகவான் தெளிவாக விளக்குகிறார். இயற்கையில் எங்கும் இயற்கையில் எங்கும் காணப்படுகிறது. ஆனால் மனிதர்களால் வடிவமைக்கப்பட்ட சில ஏற்பாடுகள் மூலமாக மட்டுமே அதை சேகரிக்கவும் சேமிக்கவும் பயன்படுத்தவும் முடியும். எங்கும் நிறைந்திருக்கும் ஆன்மீக ஆத்ம சக்தி உள்ளது தெய்வீக ஆற்றல். ஒரு உடலில் சேமிக்கப்பட்டு மெல்லிய கம்பிகள் அல்லது நரம்புகள் வழியாக கடத்தப்படும் போது அது செயல்பாடுகளை ஒளியூட்டி வழி நடத்துகிறது. இந்த செயல்பாடுகள் ஆனந்தத்தை அதாவது பரமானந்தம் நோக்கியதாக இருக்க வேண்டுமே தவிர தற்காலிக இன்பங்களின் மீதான பற்றுதல்களை நோக்கியதாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு செல்லிலும் நரம்பிலும் அறிவாக பாயும் உயிர் தத்துவம் ஆத்மாவின் ஒரு பிரதிபலிப்பையாக பிறப்பது இறக்கவும் வேண்டும். வருவது என்பது போவதை குறிக்கிறது. பிறப்பு இல்லாததற்கு பிறப்பில்லை, ஆத்மாவுக்கு பிறப்பில்லை இறப்பும் இல்லை. அது பரவுகிறது, என்றோ வளர்கிறது, என்றோ அல்லது பலவீனமடைகிறது என்றோ உங்களால் கூற முடியாது. அதற்கு வரலாறு இல்லை, அது இருக்கிறது அவ்வளவுதான். அதை பற்றி சொல்ல முடியும். அது என்றும் அறிவாகவும் என்றும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. ஒரு பொருளை விரும்ப வேண்டும் என்ற ஒன்றுதல் இருக்கிறது, அது இச்சாசக்தி என்று அழைக்கப்படுவது. ஆனால் அதுவும் உங்கள் மையமாக இருக்கும் தெய்வீகமான ஆத்ம சக்தியின் ஒரு வழி தோன்றலே அதை அவ்வாறே உணர்ந்து தீங்கு விளைவிக்கும் பொருட்களை அதை விரும்பி அதை வெளிப்படுத்தாதீர்கள். அதை உன்னதப்படுத்தப்பட்ட ஆசியே பிரேமத்தின் அடிப்படையாகும். அது இறைவனை நோக்கிய இச்சாசக்தி எனும் விரத்தின் கனியாகும். அந்த கனிக்கும் கசப்பான தோறும் கடினமான விதைகளும் உண்டு. வீட்டை நீக்கிவிட்டு அதை இனிமையை சுவைக்க வேண்டும். அதை இனிய சார்தான் ஆத்மாரில் ஆனந்தம். எரியும் கரியில் சாம்பல் நெருப்பை மறைப்பதைப் போல உடலை பற்றிய மாயை ஆத்மாவை மூடுகிறது என்று பகவான் கூறுகிறார் என்று கூறிக்கொண்டு மட்டுமே சின்ன உங்களை நாளை சந்திக்கிறேன். அன்புடன் நேசிக்கும் சன்மா லாக்குனப்ரான். வணக்கம், நேரில் வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களது நற்சிந்தனைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். அடுத்ததாக தனது நற்சிந்தனை தந்திருக்க தர வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பத்மநாபன் ராயரட்னம் அவரே, உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கும் இன்று எப்பொழுது இனி எப்பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு உங்களது நற்சிந்தனையை தாருங்கள்.
2: நன்றி. மணப்பெண் வலது காலை எடுத்து வைத்து புகுந்த வீடு பூவும் ஆன்மீக ரகசியங்கள். திருமணம் முடித்து ஒரு பெண் தன் புகுந்த வீட்டுக்குள் நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைய வேண்டும் என்பது நம் கலாச்சாரத்தில் காலம் காலமாக பின்பற்றப்படும் ஒரு முக்கிய சடங்கு. இதன் பின்னணியில் உள்ள அர்த்தங்களை அறிவோம். ஐதீகம் மற்றும்
0: ஹலோ, நன்றி உங்களது நற்சிந்தனைக்கு. முடிந்து விட்டதா?
2: இல்ல, ஏதோ
0: சத்தம் எல்லாம் தொடர்ந்து தாருங்கள் உங்களது.
2: திருமணம் முடித்து ஒரு பெண் தன் புகுந்த வீட்டுக்குள் நுழையும் போது வலது காலை எடுத்து வைத்து உள்ளே நுழைய வேண்டும் என்பது கலாச்சாரத்தின் காலம் காலமாக பின்பற்றப்படும் ஒரு முக்கிய சடங்கு. இதன் பின்னணியில் உள்ள அர்த்தங்களை அறிவோம். வலது பக்கம் எப்போதும் சுலபமாகவும் மங்களகரமாகவும் கருதப்படுகிறது. வலது காலை எடுத்து வைப்பது என்பது அந்த வீட்டுக்குள் மகாலட்சுமியாக வந்த அந்த இடத்தையே மங்களகரமாக மாற்றும் செயலாகும். வலதுகரம், வலது கால் ஆகியவற்றை சுறுசுறுப்பு மற்றும் வெற்றிக்கான அடையாளமாக தர்மம் கருதுகிறது. புதிய வாழ்க்கையில் வெற்றி பாதையில் பயணிக்க வேண்டும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடே இது. பெண்ணை மகாலட்சுமியாக பாவிக்கும் மரபு நம்மிடம் உண்டு. லட்சுமி தேவி வீட்டுக்குள் நுழையும் போது எப்போதும் வலது கால் வைத்துத்தான் நுழைய வேண்டும் என்பது ஐதீகம். அவர் நுழையும் போது வீட்டின் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. வலது கால் என்பது உடலின் வலிமையை குறிக்கும். புதிய பொறுப்புகளை ஏற்கும் பெண் மிகுந்த மன உறுதியுடனும் நிலையான நம்பிக்கையுடனும் காலடி எடுத்து வைக்க வேண்டும் என்பதையே இது உணர்த்துகிறது. வாசலின் பாத்திரத்தில் பால் அல்லது அரிசி நிரப்பி வைத்திருப்பார்கள். அந்த பாத்திரத்தை வலது காலால் மெதுவாக தட்டி உள்ளே நுழையும் போது வாழ்க்கையின் இனிமை பொங்க வேண்டும் என்பது நோக்கம். பெண் உள்ளே நுழையும் தருணத்தில் மங்கள வாத்தியங்கள் இசைக்கப்படுவது அந்த வீட்டுக்குள் நுழையும் பெண்ணை மனதார வரவேற்கும் அன்பின் அடையாளமாகும். ஒரு பெண் அந்த புதிய குடும்பத்தை ஆத்மார்த்தமாக நேசிக்கவும் அந்த இல்லத்தின் மகிழ்ச்சிக்கு தானும் ஒரு காரணியாக இருக்க வேண்டும் என்பதை உணர்த்தி ஒரு நுட்பமான உளவியல் ரீதியான தொடக்கமும் கூட. இந்த சடங்கு அந்த இல்லத்திற்குள் நுழையும் பெண்ணுக்கு பாதுகாப்பையும் புதிய பொறுப்புகளை ஏற்கும் தைரியத்தையும் அந்த வீட்டுக்கு மங்களத்தையும் கொண்டு வருகிறது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களது நச்சிந்தனைக்கு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தை நிறைவு செய்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரே, வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: இனிய காலை வணக்கம் திரு.
0: இனிய காலை வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களே. உங்களுக்கும் இன்றைய பொழுது இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்தி கொண்டு உங்களது நற்சிந்தனையை தாருங்கள்.
3: இன்றைய நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமைய வேண்டும் என்றும் நீங்களும் எல்லோரும் சுகவலத்திலும் கரையோரர்கள் எல்லோரும் சுகவலத்தில் இருக்க வேண்டும் என்றும் பிரயாசுடன்களை வாழ்த்தி கொண்டு அது வந்து ஜானடேசன். இன்று பொது காலத்தின் 17 வாரத்தின் 2 நாள் செவ்வாய்க்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. இன்று திருச்சபை நினைவுறும் புனித மாத்தா, இயேசுவின் நண்பரான லாசர் மற்றும் மரியாயின் சகோதரி. இயேசுவின் தனது பணிவாளின் போது பல நேரங்களில் அவரின் வீட்டுக்கு போவர், விருந்துண்பர், அவர்களோடு தங்குவர். இந்திய நற்செய்தியின் வழியாக மார்த்தா இயேசு மீது கொண்டிருந்த நம்பிக்கை வெளிப்படுகின்றது. இயேசுவை ஒரு நல்ல மனிதனாக மட்டுமல்ல ஆண்டவராக மெசியாவாக ஏற்று அறிக்கையிடுவதில் மார்த்தாவின் நம்பிக்கை காண்கின்றோம். ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைவன், நீரே உலகிற்கு விருந்தவர் என நம்புகிறேன் என அறிக்கையிடுகின்றார். இறந்தவர்களிலும் உயிர்த்தெழுதலிலும் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பது இயேசுவோடு அவரின் உரையாடலில் வெளிப்படுகின்றது. தனது சகோதரனை இழந்த நிலையிலும் இயேசுவின் மீது அவள் கொண்டிருந்த நம்பிக்கையும் மதிப்பும் நமக்கு பாடமாக இருக்க வேண்டும். இயேசுவை ஆண்டவராக மெசியாவாக இறைவனாக இறைமகனாக ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடும் போது எல்லா விதமான இழப்புகளையும் ஏற்றுக்கொள்ள ஆற்றல் கிடைக்கும். துன்பச் சூழ்நிலையில் ஆறுதல் கிடைக்கும். இயேசுவை அண்டி வருவோம். அவரை ஆண்டவராக மெசியாவாக ஏற்று அறிக்கையிடுவோம். ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னித்திரளும் என்று அவரிடம் ஆசீர்வெற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம் திரு.
0: நன்றி, வணக்கம். உங்களுக்கும் இன்று எப்பொழுது இனி எப்பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு விடைபெற்றுச் செல்வோம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியாக நேரம் சரியாக 8:30 தொடர்ந்து வர இருப்பது ஒரு விளம்பரத்துக்கு போய்விட்டு
4: மரக்கறியாட்டிங்க மரக்கறிய
5: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
6: 11 à 13 rue Caille 75 000 du Paris
5: VT Superstore Gala Gonesse Sasselil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
5: Mélodie et Tordrelaque VT Cash and Curry Paris Lachapelle Tordre Tolibisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
7: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
8: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நிறைவு பெற்றது ஆன்மீக நற்சிந்தனை. அடுத்து தொடர இருப்பது இன்றைய நாள். இன்றைய நாளை தொடர் தருவதற்காக தமிழகத்திலிருந்து மகேஷ் ஐயர் அவர்கள்.
9: பூராடம் மாலை 3 மணி வரை, பின்பு உத்திராடம். இன்றைய திதி சதுர்தசி, 7:32 வரை, பின்பு பௌர்ணமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோஹிணி, மாலை 3 மணி வரை, பின்பு மிருகசீரிஷம். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். இன்று இரவுலேருந்து நாளை இரவு வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது. ஆக நாளைய தினத்தில் ஆடி பௌர்ணமி, பௌர்ணமி சத்யநாராயண விரத பூஜையை கடைபிடிப்பாங்க. பௌர்ணமி அன்னைக்கு விசேஷ வழிபாடு, சில பேர் குலதெய்வ வழிபாடு பண்ணுவாங்க. நாளைய தினம் இன்றைய இரவு 7:45 உங்களுக்கு பௌர்ணமி வந்து வருது. செவ்வாய்க்கிழமை உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் முருக பக்தர்கள் ஸ்கந்த சஷ்டி கவசம், ஸ்கந்த குரு கவசம், இது போன்ற வழிபாட்டு முறைகளை ரொம்ப ஸ்ரத்தையாக பக்தியாக எடுத்து பாடக்கூடிய தினம். செவ்வாய்க்கிழமை சில பேர் விரதம் கூட இருப்பாள். அவ்வளோ சிறப்பான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான நாள் நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பு பௌர்ணமி நாளைய தினம் ரொம்ப சிறப்பு. புதன்கிழமை நாள் நாளைக்கு, அதனால் விரதங்கள் இருக்க கோயிலுக்கு போகிறவங்க நாளைய தினத்தில் அபிஷேகங்கள், கோயிலில் விசேஷ ஆராதனைகள் இருந்தால் கலந்து கொள்ளலாம். அது உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமானதாக இருக்கும். அதே மாதிரி இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு. சாயந்தரத்தில் மகாலட்சுமி வழிபாடு அதை விட சிறப்பு. ஆக இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் வந்து நம்ம பார்த்துட்டோம். நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள், கல்யாண நாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கணும். மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலா பலன்களை இதோ நம்ம பார்ப்போம். மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். சில பேர் சில விஷயங்களை சொல்லும்பொழுது நம்ம அப்போ புரியாது, இப்போ அப்போ புரியல, இப்போ தான் புரியறதுங்கிற மாதிரி டக்குன்னு இப்போல்லாம் மறந்துடுறது முந்தி மாதிரி கிடையாது. உடல் ஆரோக்கியம் அப்படி பல விஷயங்களை கேட்கலாம், ஆனால் மூளைக்கு எதுவுமே போக மாட்டேங்கிறது. ஏன்னா பல யோசனைகள் மனசில் இருக்குங்காட்டி என்னன்னு தெரியல. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்ன நினைப்பாங்க, யார் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறான். நமக்கு என்ன தோன்றுறதோ அதை மட்டும் செயல்படுத்துறது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. கண்ணுக்கு தேவையான கண்ணாடி, அதுதையும் உடம்பு ஏதாவது பிரச்சனை, கால் சுளுக்கு, காலுக்கு தேவையான அந்த இது, அதே மாதிரி அந்த உபகரணங்கள், மெடிக்கல் உபகரணங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய தினம். ரொம்ப நாளாக இருந்த சில விஷயங்கள் இந்த தினத்தில் வெளிப்படும். அதே சமயத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். அப்பாப்பா, நாலஞ்சு நாளாக இந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் தீர்ந்துதுப்பா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ணலாம், அதுவும் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நட்சத்திரம் சாதகம் இல்லை, இரவு பிரயாணம் தவிர்த்துக்கணும். காசிப்ஸ் பேசப்படாது, மத்தவா பற்றி பேசப்படாது, கை கால் சம்பந்தமான உபாதைகளுக்கு தானே மருந்து எடுத்துக்கப்படாது. நான் சிஸ்டத்தை பார்த்தேன், கம்ப்யூட்டரில் சோஷியல் மீடியாவில் பார்த்து இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடாது. விபரீத விஷயங்கள் பண்ணக்கூடாது, அவசரமாக ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது. அவசரமான விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தவறான காரியங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் எப்பவுமே நேர்மை, நினச்சதை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள், அதே சமயத்தில் ஒரு பாலிசி வச்சு அதை கிரியேட் பண்ணி அதை செயல்படுவாங்க, அதை அப்படியே செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற விநாயகப் பெருமான் திலாலயத்துக்கு போய் பிள்ளையாரை வணங்கி வேண்டி வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களே, மிதுனராசிக்கு, மிதுனராசி இன்றைய தினத்தில் பலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருமண காரியம் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வியாபார விஷயங்களில் சிலர் கைகோக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியாச்சு, இப்போ வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். தெரிந்தவர்கள் உதவி செய்வா, தெரியாதவர்கள் உபதிரவம் பண்ணுவாங்க. சில நேரம் தெரிந்தவங்களே பண்ணுறாங்க சார், அது கணக்கு கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு நல்லது நடக்கும், வெற்றி மீது வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார அனுகூல்யம் உண்டு, பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் நினச்சது ஒன்று, ஆனால் கடவுள் இன்னும் டபுள் டெபாசிட்டாக எனக்கு பண்ணிவிட்டார், நல்லது தான் நடக்கிறதுங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் தீரும். சில நேரங்ககள் யாராவது ஏதாவது டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் ஒரு ஐடியா கிடைக்கும், ஆமாம் இல்லை இது நம்ம தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம மாற்றிக்கணுங்கிறது தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்ன திட்டினா கோபம் வரும், இப்போ கோபம் வர மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தரவை கை கால் தொடை சம்பந்தமான பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கடகராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள். அதே சமயத்தில் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்க அவாருக்கு இத்தனை பேர் சப்போர்ட்டிவாக இருந்துருக்கான்னு பார்த்து கவனித்து அதுக்கு தகுந்தாப்பில் செயல்படுத்துவீங்க. சில நேரங்களில் சூக்ஷமங்கள் தென்னாலிராமன் மாதிரி இருக்கும், சில நேரங்களில் பார்த்துட்டுன்னா சாணக்கியத்தனமாக இருக்கணுங்கிறத அழகாக புரிஞ்சுட்டு இங்கே ஜோக்கு பேசுகிற இடத்துல ஜோக்கு, விவரமாக இருக்கிற இடத்துல விவரம். அதே சமயத்தில் எந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்கள்ல, எந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் எப்படி இருக்கணுமோ அதை இருந்து செயல்படுத்தக்கூடிய நாளாக இருக்கு. இந்த தினத்தில் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, நல்லது நடக்கும், ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து நிறையா கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுக்கறது தானே. நீங்கள் திருவிளையாடற் புராணத்தில் அவ்வை பிராட்டி சொல்லுவேன், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருத்து, நீ பார்க்குறதுக்கு என்ன இருக்குது முருகா இறைவா, நான் பார்த்ததெல்லாம் போது, இந்த வயசுக்கு ஏற்பட்ட அனுபவமே மிக பெருசுன்னு சொல்லும்போது முருகன் தோன்றுவார், மலை மீது ஏறி உட்காருவார், மரம் மீது ஏறி உட்காருவார், அந்த இடத்துல கேட்பார், பாட்டி பழம் சாப்பிட்றியான்னு கேட்பார், நான் தான் பறித்து போடுறேனே அப்படின்னு சொல்லுவார், சரின்னு சொல்லுவா, பழம் விழுந்ததுக்கப்புறம் எடுத்து ஊதும்போது சுட்ட பழமா சுடாத பழமான்னு கேட்பா, அது என்னப்பா சுட்ட பழம், உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னி, இப்போ இது கூட தெரியலையான்னு கேட்கும்பொழுது தன்னோட ஞான கண்ணை திறந்த முருகப்பெருமான் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். முருகா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயத்தை பார்ப்பா. அப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கும்போது தெரியாதும் இந்த உலகத்தில் சின்ன விஷயம் கூட இருக்குது அப்படிங்கிறதை அவை பிராட்டி அப்போதைக்கு தெரிந்து கொள்வாள். இந்த மாதிரி இன்றைக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் நமக்கு ஒரு பாடமாக அமையிறது. இதுதான் இப்படி தான் இப்படி தான் இதை பக்கத்துக்கெலாம் இப்போ தெரிஞ்சுக்கலாங்கிறத இன்றைய தினத்தில் புரியும். சிம்மராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம், புது வாய்ப்புகள் தேடி வரும். இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், பிளேபேக் சென்னராக இருந்தோம், ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க, பத்திரப்பதிவாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துருக்கோம், அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. த்ரோட் சம்மந்தமாக, தைராய்டு சம்பந்தமான பிரச்சனை, வயிறு சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நிறையா நல்லது நடக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டு நம்ம பேசுனதுக்கு அச்சோச்சோ லூஸ்டாக கூட்டுடுமோ அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் வரும். சினிமாவில் கேமராமேனாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் லைனில் ஃபினான்ஸ் லைனில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். வீட்லேயே பார்த்திங்கன்னா வீட்டு மாடியில் தோட்டம் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயம் பெரிய தோட்டம் வச்சுட்டுருக்கேன் சார், நான் காய்கறி சம்மந்தமான விற்பனை விவசாயம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வாகனம் வாங்குறது, டிராக்டர் வாங்குறது, வீட்டில் ஒரு புது பிராணி வர்றது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்களும் அதே சமயத்தில் எதிர்கால வாழ்க்கை திட்டங்களும் நிறையா எடுத்து போடுவீங்க இளைஞர்கள். நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசிக்கு அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும், பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கால் சம்பந்தமான, அதே சமயத்தில் கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் சில விஷயத்தை எடுத்து சொல்வார், நாலு பேர்லாம் முந்தி கேட்பாள், இப்போ நான் பேசுகிறதே யாரும் கேட்கறது இல்லை, அப்படி கிடையாது. நிறையா டயத்தில் நம்ம என்ன பேசணும் தெரியாமல் பேசும்போது அந்த பேசக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே குறைஞ்சி கொடுத்து, வாட்ச் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் யாராவது கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், எல்லாரும் படுவா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக படுவேன். இன்றைய தினத்தில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரவேல், வீட்டுக்கு வந்த விருந்தாளியே ரொம்ப பார்த்து பார்த்து கவனித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஸ்கெடியூல் விட்டு அவா ஸ்கெடியூலுக்கு மாறிடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இருப்பினும் இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் இருக்கும். பாரு, நம்ம பார்த்து வளர்த்து நம்ம சொல்லி கொடுத்தாலும் இன்றைக்கி இப்படி வந்துட்டுருக்காருன்னு யாராவது நீங்கள் மீட் பண்ணி வச்சா அவள் ரெண்டு பேர் பேசியிருப்பா, உங்கள் விட்டுடுவா, என்னடா இது சோதனையாக இருக்குது, இதே தான் எல்லாத்துட்டு ஒரு ஆட்டி ஒரு நேர்மை இல்லையேன்னு ஒரு வருத்தப்படுவீங்க. அதே சமயத்தில் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். கடன் சம்பந்தமான தொல்லை இருக்கிறவங்க பேசி தீர்த்து அதை சரி பண்ணி முதல்ல இந்த கடன் அடைச்சிடணும், எது முக்கியமான கடனோ அதை அடைச்சிடுவீங்க. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டீ கடை, அதே மாதிரி மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு எதனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க தனுசு ராசி நண்பர்களுக்கு விசேஷமாக இருக்குது. ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தியை தரும். மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. என்ன சார் நன்னா இருக்குது? விரயங்கள், எஸ் விரயங்கள் இருக்கும். எப்போவுமே இந்த பொங்கலுக்கு முன்னாடி போகியில் சொல்லுவாங்க, கெட்டதெல்லாம் போய்டும் நல்லது அதுக்கப்புறம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் செலவாச்சு, சரி நன்மைக்கு, ஏதோ ஆஸ்பத்திரி செலவாகிறதுக்கு அதுக்கு செலவு, இது இதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துட்டேன்னா நல்லது தான், இறைவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. வேலைவாய்ப்பு அதே சமயத்தில் ஆன்சைட் சம்மந்தமான ஒரு பிரயாணம் உங்களுக்கு வெகு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், லாப பிரயாணமாக அமையும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோசனை உங்களுக்கு கைகூடி வரும். வழக்குகள், பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டுருக்கிறவங்க இதுக்கு குரல் கொடுக்கலாமா, அது குரல் கொடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். சில டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டிக்ஸாக இதாங்கிற யோசனைகள் மனசில் வரும். நிறைய மன யோசனைகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நன்மைக்கு தான், எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு, நண்பர்கள் வகையில் நல்ல செய்திகள் உண்டு, பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விஐபி, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேப்பர், ஸ்டேஷனரி சம்மந்தமாக, எஜுகேஷன் சம்மந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பியூட்டிஷியனாக இருக்கா, சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க, அதே சமயம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துவதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமே உங்களுடைய பேச்சு, செயல், முன்னேற்றங்கள் தான். சேல்ஸ் இருக்கவங்க இந்த மாதத்துக்குண்டான டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிடுவீங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கும்பராசி என்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு பிரசித்தி பெற்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிச்சயமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன், எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே யாராவது ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது எங்கேயோ நமக்கு பார்த்த மாதிரி, கேட்ட மாதிரி இருக்க, ஏதோ ஒரு நம்ம போன ஜென்மத்தில் இங்கே வந்திருப்போமோ, அந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் இன்றைக்கி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் சம்மந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடக்க, லாபங்கள் கூடி வரக்கூடியதான். முக்கியமான நபர்களை இன்றைய தினத்தில் சந்திக்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெருகும், முடிவுகளும் கிடைக்கும். இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சுருங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறதை தவிர்த்துக்கிறது நல்லது. புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் எதுனா புதுசாக எஜுகேஷன் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான கோர்ஸ்லாம் கற்றுக்கிறது பின்னாடி உங்களுக்கு தொழிலாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக இருக்குது. மீனராசி நண்பர்கள் பட்டடத்தில் போடும், சில நேரம் வீட்டில் சண்டை வரும், நீ பெருசாக நான் பெருசாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு, திரிசூல வழிபாடு, வெற்றி வழிபாடு. நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அழகரோகிறார்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் உடைப்பது இன்றைய நாளப்படி. இன்றைய நாளப்படியே மகேஷ்ஐயர், தமிழகத்தின் பிரபல ஜோதிடர் மகேஷ்ஐயர் அவர்கள் தந்திருந்த அவர்களுக்கு நன்றியின் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு தொடர்ந்து வர இருப்பது

0: பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு திருட்டி ஆர்டி கலையகம் சார்பாக குடும்பம் சார்பாக அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் திருமண நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வைபர் ஊடாக வணக்கம் பத்மராணி அக்கா. ஓகே,
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களது இன்றைய பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தருவதற்கு வந்திருப்பதற்கு உங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளையும் குறிக்கொண்டு தாருங்கள் உங்களது பிறந்த நாள் வாழ்த்தை.
1: வில்வராஜா சிவராணி தம்பதிகளின் பெல்ஜியத்தில்
0: இருக்கிறேன்.
1: தம்பதிகளின் செல்வ புதல்வன் சானுஜன்,
0: சானுஜன்
1: மற்றும் பிரான்சில் இருக்கும் பரமேஸ்வரன் சர்வ தம்பதிகளின் புதல்வன் நிதன், இருவரும் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்றென்றும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு செல்வ வளங்கள் பெற்று வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களது வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பர செய்யும். உங்கள் வாழ்த்துக்களை தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இன்று வில்வராஜா, திருமதி வில்வராஜா அவர்களின் புதல்வன் சானுஜன், நிதன், சரோ பரமேஸ்வரன் தம்பதிகளின் புதல்வன் நிதன் அவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வானொலி தட்டியாட்டி தமிழொலி சார்பாக உமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீர்களா? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி. உங்களது வாழ்த்துக்களை தாருங்கள்.
2: அதே வாழ்த்துத்தான்.
0: அதே வாழ்த்து.
2: பிரான்சில் இருக்கும் பரமேஸ்வரன் சர்வ தம்பதிகளின் புதல்வன் நிதனுக்கும், பெல்ஜியத்தில் இருக்கும் வில்வராஜா சிவராணி தம்பதிகளின் புதல்வன் சானுஜன் இருவருக்கும் உங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இருவரும் நலமாக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களது வாழ்த்துக்கள் அவரை விளம்பர செய்ய நன்றி, வணக்கம். அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் திரு ரஜினி நாயேந்திரன்.
0: வணக்கம் ரஜினி நாயேந்திரன். நலமாக இருக்கிறீர்களா?
3: ஓம், நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சானுஜன், வில்வராஜா, நிதன், பரமேஸ்வரன் இருவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்து விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களது வாழ்த்துக்கள் அவரை வளம்பர செய்யும். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம். பசுபதி குண நாயகி, நலமாக இருக்கிறீர்கள் தானே? ஓகே, உங்களது வாழ்த்துக்களை தாருங்கள்.
4: நன்றி. இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் செல்வன் சாந்துஜன், வில்வராஜா, செல்வன் நிதன், பரமேஸ்வரன் இருவருக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்கள் குடும்பம் சார்பாக குறிக்கொண்டு அவர்கள் இதுவரும் உடலுடைய ஆரோக்கியத்தோடு என்றென்றும் சிறப்பாக வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உங்களது வாழ்த்துக்க. அடுத்ததாக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம். நான் பதனி மோகன்.
0: வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா?
5: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் சாரிஜன், வில்வராஜா, நிதன், பரமேஸ்வரன் இந்த இரண்டு செல்லங்களும் ஒன்று போல் என்றென்றும் சகல சௌபாக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ வேணும் என்று வாழ்த்தி விடை வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: உங்களது அன்பான வாழ்த்துக்கள் அவர்களை வளம்பர செய்யும். உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
5: நன்றி, நன்றி.
0: நன்றி, வணக்கம். தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வந்திருக்கும் அடுத்த நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம். அன்பான திரு, உங்களை மட்டற்ற மகிழ்ச்சி புஷ்பவதி சிவநாதன்.
0: புஷ்பவதி சிவநாதன் அவர்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
6: நலமா இருக்கிறேன். நன்றி.
0: நன்றி. உங்களது வாழ்த்துக்களை தாரு.
6: அழைப்பு கிடைச்சதுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சாருஜனுக்கும் நிதனுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் நீண்டாயில் நிறை செல்லும் மற்ற ஐஸ்வர்யம் சகல சபாக்கியங்களோடு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்று என் குலதெய்வமாகிய நல்லூர் முருகன் அருளாசி வேண்டி வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன், நன்றி
0: வணக்கம். உங்களது வாழ்த்துக்களுக்கு, உங்களது வாழ்த்துக்கள் அவர்களை சென்றடைந்திருக்கும், உங்களது வாழ்த்துக்கள் அவர்களை வளம்பர செய்யும். உங்களது வாழ்த்துக்களை நன்றி கூறி மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம்.
0: அந்த வகையில் தனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக வைபருடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம் திரு, நான் மூத்தி பிள்ளை.
0: வணக்கம் மூத்தி, நலமாக இருக்கிறீர்களா?
7: நாங்க நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலம் நலமாக இருக்கிறேன், நன்றி.
7: ஓகே, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சாருஜன்,
0: சாருஜன் சானுஜன்,
7: சானுஜன் சானுஜன் சானுஜன் இருவருக்கும் இன்று போலன்றும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாம ரெண்டு பேரும் படித்து பட்டம் பெற்று அம்மா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்க வேணும்னு அவர்கள் இருவரையும் சகல சௌபாக்கியம் பெற்று வாழ்க வாழ வாழ்த்தி கொண்டு அடுத்தது இந்த திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உங்களது வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பர செய்ய நன்றி வணக்கம். வாழ்த்து தெரிவிப்பதற்கு வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம் திரு பாமா.
0: வணக்கம் பாமா, நலமா இருக்கிறீர்களா?
8: நான் நலம், நீங்கள்?
0: நானும் நலமாக இருக்கிறேன், நன்றி. உங்களது வாழ்த்துக்களை தாருங்கள்.
8: இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு இரு செல்வன்களுக்கும் அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நிதன் சாருஜன்,
0: நிதன் சானுஜன்,
8: சானுஜன் இருவரும் எல்லா செல்வங்களும் பெற்று நல்லா படித்து நல்ல பிள்ளைகளாக வாழவனு கொண்டு வாழ்த்தி கொண்டு விடபெறுகிறோம். நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். உங்களது வாழ்த்துக்கள் அவர்களை விளம்பர செய்யும். நன்றி வணக்கம். மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சானுஜன் நிதன் அவர்களுக்கும் டிஆர்டி வானொலி சார்பாக, வானொலி குடும்பத்தின் சார்பாக அவர்கள் நீடுழி காலம் சகல கலைகளும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென வாழ்த்தி கொண்டு அவர்களுக்காக எமது வானொலி கலையகம் சார்பாக தரும் பாடல். அதற்கு முதல் ஒரு விளம்பரத்துக்கு சென்று விட்டு
9: அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன், 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141-55-35-58 அல்லது 0775-17-8-49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
0: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் சானுஜன் நிதன் அவர்களுக்காக நாம் தரும் பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலுடன் நிறைவு பெறுவது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் வணக்கம் தமிழொலி. வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர இருப்பது முதன்மை செய்திகள்.

0: இந்த அடியம்மா நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க.
2: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலையொலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஷா கோணேஸ்வர் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். நாட்டில் உள்ள அனைத்து நீதவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதி அரசியலின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை

0: எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள். தொலைபேசி

0: வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் காணியுரிமை மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக புதிய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காலங்காலமாக பல்வேறு இடைத்தரகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிபணிந்திருந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்பு சுவேரிப்புகளை அதிலிருந்து விடுவித்து எந்தவித தலையீடுகளும் இன்றி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரன் தெரிவித்திருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் எதிர்கட்சிகளின் போலி பிரச்சாரத்தால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை. உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார். குற்றப்பிரிவினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசனை தாக்கி சூடுள்ள எழுத்தாணை மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது அனுமதிக்கப்படும் மது ஆவியாதல் இலக்கு எண்ணில் 1.5%லிருந்து 0.1% குறைக்கும் மதுவரி திணைக்களத்தின் தீர்மானத்திற்கு மதுபான உற்பத்தியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பு துறைமுக நகரத்தில் கடந்த 23 இரண்டு சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சீன நாட்டவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான நேரடி தகவல்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்ற நபரோடு மருத்துவமனை காவல்துறை பிரிவின் உத்தியோகர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எல்நினோ காலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக
1: தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1 42 0541 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேது மளிகை பொருட்கள் மரக்கறி வகைகள் கடல் நோம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள் அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம் பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியத்தில் மேலதிய தொடர்புகளுக்கு 77 ','','//////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் தொடர இருப்பது அதற்கு முதன்மை செய்தியில் சிறு தடங்கள் ஏற்பட்டதற்கு மன்னிப்பை கோரிக்கொண்டு அடுத்து வரும் மனுத்தியால செய்திகளுடன் செய்திகள் தொடரும். இதனைத் தொடர்ந்து தொடர இருப்பது

0: கலை புந்தன்னல் நிகழ்ச்சி கலையக நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி கலையக நேரம் சரியாக 9:08 தொடர இருக்கும். காலை புந்தனலுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் சூரிச்சிலுக்கும் சூரிச்சில் இருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எனது அன்பினையும் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு விளம்பர இடவேளைக்கு சென்றுவிட்டு காலை பந்தன நிகழ்ச்சி கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்வோம்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 9 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 604 707 01 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் காலப்புந்தன நிகழ்ச்சியை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: வணக்கம் ரோசாலி, நான் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களா?
2: நலமா இருக்கிறோம், நன்றி.
0: இன்று காலை பொழுதிலே என்ன என்ன செய்ய போறீர்கள்?
2: பாடல் கேட்டுட்டு வீட்டுல வேலை இருக்குதான், சாப்பாடு எல்லாம் செய்யணும்.
0: நீங்க தான் இன்றைக்கு முதல் முதல் காலை புந்தன நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் முதலாவது நேர். என்ன பாடல்?
2: இதோ இதோ என்னெஞ்சிலே ஒரே பாடல்.
0: ஓகே, உங்க நீங்கள் கலந்து சிறப்பித்தமைக்காக உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நீங்கள் கேட்ட பாடல் இதோ ஒலிபரப்பாகிறது. உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. இதோ ரோசாலி அவர்கள் கேட்ட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 9:18. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தன்னல் நிகழ்ச்சி. காலை புந்தன்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அடுத்ததாக வைவரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். வதனி மோகன்.
0: வதனி மோகன், உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நலமா இருக்கிறீங்க தானே?
1: ஆமாம், நலமாக இருக்கிறேன். நலப்புக்கு நன்றியை கூறிக்கொண்டு நான் ஒரு பாட்டு ஒன்று கேட்டிருக்கிறேன். வந்தேன்டாக்காரன் இந்த பாட்டு இருக்கா கேப்பமாண்டு.
0: என்ன இன்னைக்கு இந்த பாட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு ஏன் இந்த பாடலை தெரிவு செய்தீங்க இன்னைக்கு வந்தேன்டா
1: பால்காரன்? ரெண்டு செல்ல குட்டிகளுக்கு பிறந்த நாள் தந்தானே, இந்த செல்ல குட்டிகளின் ஞாபகம் வந்தது. பின்னா இந்த பாட்டு இருக்கா கேட்டு பாப்போம், அதுக்கு சந்தோஷமா இருக்கு மட்டும் நினைக்கிறேன்.
0: அத ஒரு குழந்தை சிறுவர் குழந்தைகளுக்கு வந்து ரஜினி என்று சொல்லி சொன்னா ஒரு ஒரு விதமான ஒரு மயக்கம் மயக்கம். அந்த வயசு சென்றது என்று சொல்லி கூடி அவர்களுக்காக அதை பற்றின ஒரு கவலையே இல்ல.
1: அதற்கும் கவலை இல்ல, இந்த வயதான ஆக்களையும் பாருங்க, அதற்கும் கவலை இல்ல. இப்படியான பாடல்களை கேட்டு
0: உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி, வணக்கம். சந்தித்துக் கொள்வோம். நன்றி நன்றி. வதனி மோகன் கேட்ட பாடல் வந்து வந்தேண்டா பால்காரன். அவருக்காக இந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறோம். அவருடன் நாங்களும் கேட்டு மகிழ்வோம். இதோ அவரது பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தன நிகழ்ச்சி. காலை புந்தன நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் சுவிசூரித்தில் இருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு காலை கலியக நேரம் சரியாக 9:26. அந்த வகையில் காலை புந்தன நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அடுத்த வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் ஒரு வந்திருக்கும் நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம். வணக்கம் கமலவேணி. ஓம் நலமாக இருக்கிறேன். உங்களை அன்று சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி.
1: நேரம் காணாம உரையாட
0: கட்டாயம் கட்டாயம்
1: ஒன்று சேர்ந்தது ஒரு பெருமைக்குரிய விஷயம்.
0: அடுத்தது வந்து என்ன சொல்லுங்க பாப்பா, அந்த ராஜா அண்ணன்ற அந்த சேவைக்கு வந்து நாங்கள் கொடுத்த மரியாதை தான் அது. அவர் இவ்வளவு காலமும் இந்த வானொலியில வந்து இருந்து தண்ட பொழுதும் நேரம் எல்லாத்தையும் முற்று முழுக்க வந்து இதுக்குள்ளேயே வந்து சில வலித்ததுக்கு நாங்கள் செய்கிற ஒரு இது காணாது. ஆனால் அதை கொடுத்தது ஒரு ஒரு கடமை, ஒரு எங்களை எல்லாருக்கும் அது ஒரு கடமையாக இருந்தது. பதட்டத்தோட வந்து இதுல இருந்து செய்ய தொடங்கி அந்த ஆசுவாசப்படுத்தி கொள்ளவே இன்னும் முடியல. அப்படி இருக்கல ஒரு நாளுக்கே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம் என்று சொல்லிக்கல. 29 வருஷம் காலம் பூரா காலையில ஒளிம்பி வந்து இவ்வளவு ப்ரெஷர், இவ்வளவு ஒரு இதுகளுக்குள்ள மத்தியில வந்து செய்யறதுன்றது வந்து உண்மையில வந்து அதுக்காக நாங்க எல்லோரும் தலை வணங்க வேணும். இது காணாது அவருக்கு செய்தது. அவர் இன்னும் காலம் இருக்குது. நாங்கள்
1: இன்னும்
0: நீங்கள் என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: கதைக்கு
0: முடியாது. இது இது மேலே அவற்றை சேவைய பாராட்டுறதுன்னு சொல்லி சொன்னா அதுக்கு வந்து எங்களுக்கு நேரம் காணாது. அதற்கு அவற்றை சேவைக்கு நாங்கள் ஈடு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. உண்மையில வந்து வாழ்த்துக்கள் வந்து கடவுளின் காதுல வந்து ஒரு கேக்கும். அந்த கேக்கப்பட்ட வாழ்த்துக்கள் வந்து அவரை வாழ செய்யும், அவருக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும், சுபிச்சத்தை கொடுக்கும் என்று சொல்லி குறிக்கணும். நீங்கள் கேட்ட பாடலுடன் கலந்து நாங்களும் கேட்டு மகிழுவோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி கமலவேணி. இதோ நீங்கள் கேட்ட பாடல். நன்றி, வணக்கம். இதோ கமலவேணி அவர்கள் கேட்ட பாடல்.
2: எல்லாம் இருக்கு, ஒன்னே ஒண்ணு மட்டும் இல்ல. மிஸ் என்ன சொல்லுங்க பாக்கலாம். உங்க வைஃப் நோ சான்ஸ். நீ சொல்லு பாக்கலாம்.
3: என்ன பொறுத்தவரையில இந்த சந்தோஷமான சமயத்துல என் தாயார் இல்லையேன்னு தான் எனக்கு வருத்தமா.
2: நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த விருந்துல எல்லாம் இருக்கு, சங்கீதம் மட்டும் இல்ல. ஒரு பாட்டு பாடமா?
3: நானா
2: சொல்லப்பா, த்ரூ பாப்பா செல்லா தான் வர பாடு. பாட போய் நான் பாடட்டுமா? வேண்டாம் வேண்டாம் கிருஷ்ணா, நீ ஏன் பாடிடுமா?

0: அந்த பாட்டு
1: அதுவா ரேடியோகிராம் பாடுதுன்னு நினைக்கிறேன். சந்தர்ப்பம் தெரியாம வேலைக்காரன் இதே மாதிரி ஒரு பாட்டை போட்டு தான் போடுறேன். நான் போய் நிறுத்திட்டு வந்துடுறேன்.
0: வேண்டாம் சித்தப்பா, அந்த பாட்டையே கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தனல் நிகழ்ச்சி. காலை புந்தனல் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குபவர்கள் சுவி சூரிச்சில் இருக்கும் சாந்தனை நென்னஸ் ஜுவல்லரி என்டர்பிரைஸ் நிறுவனத்தினர். அவர்களுக்கு மது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக காலை புந்தனல் நிகழ்ச்சி அலங்கரிக்க வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம். நான் லண்டன் பார்த்து நீங்க நலம் தானே?
0: வணக்கம் பாதி, நலமாக இருக்கிறீர்களா? நான் நலம், நன்றி.
1: நாங்கள் நலந்தராஜன் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் கேட்ட பாடல் இதுக்கு அப்புறம் இரு ஓடுகள் படம் பாடலா?
0: எனக்கு அது தெரியவில்லை.
1: இரு ஓடல் போல தான் எனக்கு தெரிந்தது.
0: தெரியல,
1: கூறிக்கொண்டு நான் கேட்கும் பாடலை தாருங்கள். ராஜானை பற்றி நீங்க சொல்லி கொண்டிருந்தீங்க
0: கட்டாயம். அவருக்கு அவருக்கு வந்து ஈடு செய்யறதுக்கு வந்து யாராலையும் முடியாது.
1: பாட்டு சொன்னோன்னு இந்த படத்தை இந்த பாட்டு
0: அவரது திறமை வந்து எங்களுக்கு இல்லை.
1: ஒரு அகராதி மாதிரி.
0: அதான் அதான் அதான் அவர் வந்து அந்த இதுலயே அவர் ஊறி விட்டார்.
1: தொடர்பு.
0: ஹலோ, வணக்கம் பார்த்திபன். பார்த்திபனின் தொடர்பு வரவில்லை, தெரியவில்லை. அவரது தொடர்பு இணை துண்டிக்கப்பட்டு விட்டது. பார்த்திபன் கேட்ட பாடல் இதோ ஒலிபரப்பாகிறது. சிரிப்பில் உண்டாகும் ராகத்தில் என்ற பாடலை கேட்டார். அவருக்காக இந்த பாடல் ஒலிபரப்பாகிறது. அவருடன் சேர்ந்து நாமங்களும் கேட்டு மகிழ்வோம். இதோ பாடல்.

సరిగా మరి సదా సగ సగ పద పద స.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிடம் பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தநல் நிகழ்ச்சி. காலை புந்தநல் நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேயரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் சதீஷ் பழக்கிறேன். திருமதி ரகு அவர்களே.
0: ரகு இல்லை, தீரு. மிகவும் மிக மிக சிறப்பாக நடைபெற்றது. அனைவரின் ஒத்துழைப்போடய மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. எல்லோரும் நம் முழு ஆதரவையும் தந்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் வானொலி சார்பாக நன்றியை கூறிக்கொள்கிறோம். உங்களது பாடல் என்ன பாடல்? தாய் இல்லாமல் நான் இல்லை, அந்த பாட்டு தானே? ஓகே, நன்றி. உங்களுக்காக அந்த பாடலை ஒளிபரப்பு செய்கிறோம். உங்களுடன் சேர்ந்து கேட்டு நாங்களும் கேட்டு மகிழ்வோம். நன்றி சதீஷ் அவர்களே. நன்றி, நன்றி, வணக்கம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தன நிகழ்ச்சி. காலை புந்தன நிகழ்ச்சியில் சதீஷ் கேட்ட பாடல் இதோ.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்பன்ஸ்டட் கிராஸ் 3028 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம் பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தன்னல் நிகழ்ச்சி. கலை கலியக நேரம் சரியாக 9:50. அந்த வகையில் காலை புந்தன்னல் நிகழ்ச்சியை அலங்கரிக்க வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: பாடல்கள்
0: என்று சொல்லிக்கல, எல்லா பாட்டிலையும் ஏதோ ஒன்று ஒளிந்திருக்கிறது. அந்த பாட்டில வந்து அந்த அது என்ன அது மனதை தொடுகுதோ அதுதான் எங்களுக்கு அந்த எங்களோட மூளையில வந்து அது பதிந்திருக்கும். அந்த ஏதோ ஒரு எல்லா பாட்டிலையும் ஏதோ ஒன்று ஒரு இருக்குது, கட்டாயம் இருக்குது. ஏதோ ஒன்று மனதை தொடுகிற விஷயம் உண்டோ ஒவ்வொரு பாட்டிலையும் இருக்குது. நீங்க என்ன பாட்டு அம்மா பாட்டு என்ன
1: ஆசைப்படு? எனக்கு லோயஸ் அம்மா பாக்கும் போதெல்லாம் எனக்கு அம்மா, எங்கட அம்மாவும் ஒரு சின்ன அம்மா தான். அன்றைக்கு நல்லா சந்தோஷமா இருந்து லோயஸ் அம்மா நல்ல அழகா இருந்தா, எனக்கு எந்த அம்மா இருந்திருந்தால் இப்படித்தான் இருந்திருப்பான்னு கற்பனை பண்ணி பார்த்தேன். அம்மா சின்ன அம்மாவும் சின்ன ஆள்தான் எங்கட அம்மாவும்.
0: இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். இந்த எல்லாரும் அம்மா பாடல் கொஞ்சம் கூட கேட்பார்கள். நாங்களும் உங்களோட சேர்ந்து இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி தேவி.
1: நன்றி.
0: இதோ தேவி கேட்ட பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை புந்தன நிகழ்ச்சி. காலை புந்தன நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமாக இருக்கிறீர்களாம்?
1: வியாபாரி படத்துல இருந்து
0: நீங்க எப்படி நலமா இருக்கிறீங்க தானே?
1: இறுதி
0: நேயர் வந்து உங்கள பாடலை ஒளிபரப்பா வேணும். கொஞ்சம் இடையில நிப்பாட்ட வேண்டி வந்துடும். ஏன்னா 4 நிமிட பாடல், 3 நிமிடங்கள் தான் இருக்கிறது. நீங்கள் என்ன வாய் பேசாதே நீ வாயுள்ள ஊமனி. அந்த பாடலை உங்களுக்காக ஒலிபரப்பு செய்கிறோம். கேட்டு உங்களுடன் சேர்ந்து கேட்டு மகிழ்வோம். கலந்து சிறப்பித்தமைக்கு மீண்டும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம். முத்தி அவர்கள் கேட்ட பாடல்

0: நான் இங்கு நீ
1: ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவு பெறுவது காலை புந்தண்டல் நிகழ்ச்சி. காலை புந்தண்டல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும் கலந்து சிறப்பித்த நேர்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு தொடர இருப்பு கலியாக நேரம் சரியாக 10 மணி தொடர இருப்பது மனுத்தியாள செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிற்கு ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில். மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட சிறை தண்டனை விதித்து மதுரை மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மேல்நீதிமன்ற நீதிபதி ஏராம் ரோஸ்கி இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறார். நேர்மையான கலாச்சாரம், தூய்மையான இலங்கை என்ற தொனிப்பொருளில் மாவட்ட நடைப்பவனி நடைபெற்றது. இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் முன்றலில் இந்த நடைப்பவனி ஆரம்பமாகியிருந்தது. ஒட்டமாவடி ஆற்றில் குதித்த பெண் ஒருவரை 2 இளைஞர்கள் காப்பாற்றி மீட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதோடு அதற்கான திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து நீதவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. உலகின் அதிவேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக புதிய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காலங்காலமாக பல்வேறு இடைத்தரகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிபணிந்திருந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்பு சுயரிப்புகளை அதிலிருந்து விடுவித்து எந்தவித தலையீடுகளுமின்றி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் எதிர்கட்சிகளின் போலி பிரச்சாரத்தால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை, உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது அனுமதிக்கப்படும் மது ஆவியாதல் இழப்பு எல்லையை 1.5%லிருந்து 0.1%மாக குறைக்கும் மதுவரி திணைக்கழகத்தின் தீர்மானத்துக்கு மதுபான உற்பத்தியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பு துறைமுக நகரத்தில் கடந்த 23ஆம் தேதி 2 சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சீன நாட்டவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான மேலதிக தகவல்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்ற நபரொருவர் மருத்துவமனை காவல்துறை பிரிவின் உத்தியோகத்தர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக இலங்கையில் எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதோடு மழைவீழ்ச்சியும் குறையக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து நிலவும் கடுமையான வறண்ட காலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் மகாவலி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் தெல்தெனிய பழைய நகரத்தின் இடிபாடுகள் மீண்டும் வெளிப்பட தொடங்கியுள்ளன. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள மதுரை சொர்ணத்தோட்ட பிரதி செயலகத்தில் உள்ள புகழ்பெற்ற துன்கிந்த நீர்வீழ்ச்சியில் புதிய காட்சி மையம் அமைக்கும் திட்டம் நேற்று அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை, மொன்றாகலை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று வெப்ப சூட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் பதிவான 61 டெங்கு மரணங்களில் 30 மரணங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது. செக்குடியரசைச் சேர்ந்த இருவர் திருவண்ணாமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவநெறி முறைப்படி திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
இந்திய செய்திகளில், மகாராஷ்டிரத்தில் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். நேஷனல் கெரட் வழக்கில் அமலாக்கத்துறை மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனோல் கலப்பு பெட்ரோல் பயன்பாட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் ஆகஸ்ட் 4 தேதியன்று நாடாளுமன்றத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. காவிரியின் குறுக்கே அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்ற மத்திய அரசின் பதில் அளித்திருப்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் போது பெல்லட் குண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கு எதிர்த்தும் அதை கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு வழங்கிய அரசு வேலை செல்லாதென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மேன்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியில் போராடும் உரிமை உத்தரவாதமானது, அதை மறுக்க முடியாதென்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த நவ்னீத் கவுர் என்ற பெண் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலில் கொலையாளி பேசியிருக்கிறார், அதன் பிறகுதான் அவரை சுட்டிருக்கின்றார் என்ற அதிர்ச்சி தகவலை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாங் உட்பட்ட கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திரத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து RSS கூடுதல் இணை நீதிபதி நரசிம்மமூர்த்தி தீர்ப்பளித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அதிகரித்து வரும் நீரழிவு, உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு நகர்ப்புற உணவு பழக்கங்களால் குடல் பாக்டீரியாவில் ஏற்படும் மாற்றங்களே முக்கிய காரணம் என்று புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. மதம் மாறுவோர் பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்தியாவில் 576 பெரும் கோடீஸ்வரர்கள் உள்ளதாகவும் அவர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கோவில் திருவிழாக்களில் யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, அனைத்து சமூகத்தினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரியானா மாநிலத்தின் நூக் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 4 வயது உடல்ல குறைபாடு கொண்ட சிறுவனுக்கு தவறுதலாக மற்றொரு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 1 மாதத்தில் அரிசி விலை 20% உயர்ந்ததால் மக்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாவுக்கும், கிராமுக்கு 155 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகள் 2 மசூதிகளுக்கு தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனா மாகாணத்துக்கு உட்பட்ட நாரடன் கிராமத்தில் ஆயுதக் குழுவினர் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 8 குழந்தைகள் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டார்கள், 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். நியூயார்க் நகருக்குள் நெத்தனியாவுக்கு வரவேற்பில்லை என்று நியூயார்க் மேயர் சோரான் மம்தானி கூறியிருந்தார். அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிவாரண்டின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் அவற்றை நிராகரித்துவிட்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்ற நியூயார்க் நகருக்கு செல்ல இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அறிவித்திருக்கிறார்.
ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையை சமீபத்தில் ஓமானுடன் ஈரான் மேற்கொண்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். இருந்தாலும் சமரச பேச்சு தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல் தொடரக்கூடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் எந்தவித நேரடி அமைதி பேச்சும் நடக்கவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அண்மையில் பதவியிலிருந்து விலகிய வங்கதேச முன்னாள் அதிபர் முகமது சாபுதீன் மீதான ஊழல் புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று அந்த நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் முகமது அசாதிஸ்மான் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இதற்காக கூட்டு அவாமி செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பாகிஸ்தான் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். நேற்று அதிகாலையில் பிலிப்பைன்ஸ் நீதியமைச்சின் வாசலுக்கு அருகே வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று அங்கு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் வைரலான பஞ்ச் குரங்கின் முதல் பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. சீனாவின் காங்ஸோ பகுதியில் உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவருக்கு திடீரென வயிறு வீங்கிவிட்டது. உணவக ஊழியர்கள் அவரது வயிற்று இயல்புக்கு மாறாக வீங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவரின் கல்லீரல் வெடித்து சுமார் 2 லிட்டர் இரத்தப்போக்கு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதில் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழுவினருடன் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். ஹாக்கி இந்திய தேசிய ஜூனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் இன்று தொடங்கி வருகின்ற ஆகஸ்ட் 8 வரை நடைபெற இருக்கிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தங்கள் முதல் சுற்றில் வெற்றி கண்டுள்ளன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23rd காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளின் 5th நாளான நேற்றைய போட்டிகளில் இந்தியா 1 தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்றிருக்கிறது. காமன்வெல்த் தொடரில் பழுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் வித்யராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வண்ட் கார்பந்தயம் மலேசியாவுக்கு திரும்புகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.69%, இந்திய பிரமதியில் 108.85%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.53%, இந்திய பிரமதியில் 95.72%, 1 ஸ்விஸ் ஃப்ரங்க் இலங்கை பிரமதியில் 410.88%, இந்திய பிரமதியில் 116.86%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.36%, இந்திய பிரமதியில் 127.25%, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.38%, இந்திய பிரமதியில் 67.80%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியிடம் பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே. கேட்டது மணிக்கூர் தலைவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஸ்லா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: நிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சத்திலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன்கேமா, மலிபுண்டோ மலிபுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 à 13 rue Caille, 75 பாரி,
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர் காலா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள வீடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் வீடி கேஷ் அண்ட் கரி.

0: தமிழ் கோழி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 10:17. தொடர்ந்து ஒரு சிறிய உறவுகள் உங்களை அள வைக்கிறதா? அப்படியா இருந்தால் அந்த மன அழுத்தத்தில் இருந்து உங்களை மன அமைதிக்கு கொண்டு வரும் ஒரு பகவத்கீதையின் இந்த ரகசியத்தை கேட்டு பாருங்கள். இந்த ரகசியம் உங்களது மன அமைதிக்கு வந்து நல்லொரு மருந்தாக அமையும் என்று சொல்லி இந்த பகவத்கீதையின் ரகசியத்தை உங்களுடன் சேர்ந்து நானும் கேட்டு மகிழ்வோம். இதோ அந்த பகவத்கீதையின் ரகசியம்.
2: இது வரும்போது கூட நம்மால சமாளிச்சிட முடியும். ஆனா கூடவே இருந்து நம்ம கூடவே சாப்பிட்டு நம்ம சிரிப்புக்கும் அழுகைக்கும் சாட்சியா இருந்தவங்க அந்த அம்பை எய்யும் போதுதான் நெஞ்சு அப்படியே பிளந்து போயிருது. மனுஷன் ஏன் அழுகிறான் தெரியுமா? கண்ல இருந்து வர்றது வெறும் தண்ணி இல்ல, அது நம்ம மேல நாம வச்சிருந்த அதீத நம்பிக்கையோட சிதைவுகள். இவங்க எனக்கு இதை பண்ண மாட்டாங்கன்னு நாம ஒரு கோடு கிழிச்சு வச்சிருப்போம். ஆனா அதே ஆளுங்க அசால்ட்டா அந்த கோட்டை தாண்டி வந்து நம்ம முதுகோட நடுப்பகுதியில குத்தும் போது அந்த வலிக்கு மருந்து இந்த உலகத்துல எந்த மெடிக்கல் ஷாப்லயும் கிடையாது. ஆனா இந்த இடத்துலதான் ஒரு பெரிய சூட்சுமம் இருக்கு. உங்க கண்ல இருந்து வர்ற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் ஒரு பாடம். அது உங்களை பலவீனப்படுத்த வரல, உங்களை சுத்தி இருக்கிற போலியான திரையை கிழிச்செறிய வந்திருக்கு. யார் ஒருத்தர் உங்களை ரொம்ப அழ வைக்கிறாங்களோ அவங்க தான் உங்களோட உண்மையான குரு. ஆமா, இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா நிஜம் அதுதான். நம்ம வாழ்க்கைங்கிற இந்த ஓட்டப்பந்தயத்துல கூட ஓடுறவங்க நம்ம காலை வாரி விடுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நாம அவங்களை விட வேகமா ஓட தகுதியானவங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுன்னு தான் அர்த்தம். இந்த உறவுகள், பாசம், பந்தம் இதெல்லாம் ஒரு மாய வலை, ஒரு சிலந்தியோட வலை மாதிரி. பாக்குறதுக்கு ரொம்ப அழகா மென்மையா இருக்கும், ஆனா அதுல சிக்கிட்டோம்னா வெளியே வர்றதுக்குள்ள நம்ம உசுறு போயிரும். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எது உன்னுடையதோ அதை நீ இழக்க மாட்டாய், எது உன்னுடையது இல்லையோ அதை நீ எவ்வளவு போராடினாலும் உன்னால் தக்க வைக்க முடியாது. நாம பல நேரம் என்ன தப்பு பண்றோம்னா, மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிடுறோம். அவங்க சந்தோஷப்பட்டா நாம சந்தோஷம், அவங்க கோவப்பட்டா நாம வருத்தோம்னு நம்ம ரிமோட் கண்ட்ரோல மத்தவங்க கையில கொடுத்துடுறோம். அப்புறம் அவங்க பட்டனை அமுக்கும் போது நாம ஏன் அழுகிறோம்னு கேக்குறதுல என்ன நியாயம் இருக்கு? உறவுகள் உங்களை காயப்படுத்துதுன்னா அந்த இடத்துல உங்களோட ஈகோ காயப்படல, உங்களோட எதிர்பார்ப்பு தான் அடிய வாங்குது. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு தான் மோட்சம்னு சொல்லுவாங்க. ஆனா நாம சராசரி மனுஷங்க, எதிர்பார்ப்பு இல்லாம எப்படி இருக்க முடியும்? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, யார் மேலையும் அளவுக்கு அதிகமா அன்பு வைக்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா அந்த அன்பை நீங்க உங்க மேல வைக்கிற அன்பை விட அதிகமாக்கிடாதீங்க. வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும், அப்போ உங்களுக்கு புரியும் நீங்க யாரையெல்லாம் உயிர்னு நினைச்சீங்களோ அவங்கெல்லாம் உங்களை ஒரு வெறும் பொருளாதான் பாத்திருக்காங்கன்னு. அந்த நிமிஷம் வர்ற ஆத்திரம், வேதனை, வலி இதெல்லாம் தாங்க முடியாததுதான். ஆனா அந்த வலியில தான் உங்களோட மறுபிறவி இருக்கு. நெருப்புல பட்டாதான் தங்கம் ஜொலிக்கும். அது மாதிரி இந்த மாதிரி துரோகங்கள்ல வெந்தாதான் உங்களோட மனசு வைரம் மாதிரி மாறும். இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெரிஞ்சும் நாம ஏன் சில மனுஷங்களை மட்டும் நிரந்தரம்னு நம்புறோம்? அதுதான் நம்மளோட அறியாமை. உறவுகள் உங்களை ஒதுக்கி வைக்கும் போது நீங்க ஒதுங்கி போகாதீங்க, உங்களுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போங்க. அங்கதான் அந்த பரம்பொருள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். மனுஷங்க கொடுக்கிற அன்புல நிபந்தனைகள் இருக்கும், ஆனா அந்த ஆதி மூலம் கொடுக்கிற அன்புல சுதந்திரம் இருக்கும். உங்களை அழ வைக்கிறவங்க யாருமே உங்களை நேசிக்கிறவங்க கிடையாது, உங்களை நேசிக்கிறவங்க உங்களை அழவிட மாட்டாங்க. இந்த எளிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டா உங்க பாதி கவலை காணாம போயிடும். இனிமே யாராவது உங்களை காயப்படுத்தினா, சரி இவன் மூலமா கடவுள் எனக்கு ஏதோ ஒரு பாடம் சொல்ல வர்றான்னு நினைச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருங்க. அந்த சிரிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் உங்க எதிரிக்கு நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. நீங்க அழுதுகிட்டே இருந்தா அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும், பாத்தியா நான் இவனை எப்படி ஆட்டி வைக்கிறேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு கர்வம் வரும். ஆனா இவ்வளவு நடந்தும் இவன் இவ்வளவு அமைதியா இருக்கான்னு அவங்கள யோசிக்க வைக்கிறது தான் உங்களோட வெற்றி. அமைதிங்கிறது பலவீனம் கிடையாது, அது மிகப்பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை கையில எடுக்கிறவன் தான் வாழ்க்கையில ஜெயிக்கிறான். கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து பாருங்க, இந்த உலகம் பெருசு, இதுல ஏமாத்துறவங்களை விட ஏமாறுறவங்க தான் அதிகம். அதனால நீங்க ஒன்னும் தனியாள் கிடையாது. உறவுகளோட விளையாட்டை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு முதிர்ச்சி வரும், அந்த முதிர்ச்சி தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகும். இனி வர்ற காலத்துல யாரையும் கண்மூடித்தனமா நம்பாதீங்க, அதே சமயம் யாரையும் வெளுக்காதீங்க. வெறுப்புங்கிறது ஒரு பாரம், அதை நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை காயப்படுத்தினவங்களை மன்னிச்சிடுங்க, ஆனா அவங்களை மறுபடியும் உங்க வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காதீங்க. ஏன்னா பாம்பு ஒரு தடவை கடிச்சதுன்னா அது விபத்து, அதே பாம்பு மறுபடியும் கடிச்சதுன்னா அது உங்க முட்டாள்தனம். இந்த உலகத்துல நீங்க தனியா தான் வந்தீங்க, தனியா தான் போக போறீங்க. இடையில வர்ற இந்த உறவுகள் எல்லாம் ஒரு ரயில் பயணம் மாதிரி. கூட வர்றவங்க அவங்க ஸ்டேஷன் வந்த உடனே

0: இறங்கிடுவாங்க. அவங்க போறாங்களேன்னு நீங்களும் ரயில விட்டு இறங்க முடியுமா? உங்க பயணம் இன்னும் பாக்கி இருக்கு, உங்க இலக்கு இன்னும் தூரத்துல இருக்கு. அதனால விழுந்த இடத்திலேயே படுத்து கிடக்காம மெதுவா எந்திரிச்சு நடங்க. உங்க கால்கள்ல பலம் இருக்கு, உங்க மனசுல வைராக்கியம் இருக்கு. நிஜமான அமைதிங்கிறது சத்தம் இல்லாத இடத்துல இல்ல, எக்கச்சக்கமான போராட்டங்களுக்கு நடுவுல நீங்க எப்படி உங்களை சமநிலையா வச்சுக்கிறீங்கிறதுலதான் இருக்கு. உறவுகள் கொடுக்கிற அந்த ரணங்கள் காலப்போக்குல தழும்புகளா மாறும். அந்த தழும்புகள் தான் நீங்க ஒரு போர் வீரன்னு இந்த உலகத்துக்கு சொல்லும். கவலைப்படாதீங்க, இந்த இருட்டு தற்காலிகமானதுதான், விடியல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த புதிய வெளிச்சத்துல நீங்க இன்னும் பிரகாசமா தெரிவீங்க.
1: நம்ம மனசு ஒரு விசித்திரமான குப்பை தொட்டி மாதிரி, அதுல நாம எதை வேணாலும் போட்டு வச்சுக்கலாம்னு நினைப்போம். ஆனா அந்த தொட்டிக்குள்ள நாம அதிகமா போட்டு வைக்கிறது மத்தவங்க மேல நாம வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு தான். உறவுகள் உங்களை அழ வைக்குதுன்னா அதுக்கு அந்த மனுஷங்க மட்டும் காரணம் கிடையாது, நீங்க அவங்க கிட்ட இருந்து எதையோ ஒண்ணு எதிர்பார்த்தீங்க பாருங்க, அதுதான் முதல் தப்பு. நான் அவனுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன், அவன் எனக்கு இதை கூட செய்ய மாட்டானா? இந்த ஒரு வரி தான் உலகத்துல இருக்கிற அத்தனை மனக்கசப்புக்கும் ஆணிவேர். வியாபாரம் பண்ற இடத்துல கணக்கு பாக்குறது தப்பு இல்ல, ஆனா அன்பு காட்டுற இடத்துல எதுக்கு லாப நஷ்டம் பாக்குறீங்க? நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்றீங்களா, அதை அங்கேயே மறந்துட்டு வந்துருங்க. அதை மனசுல சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல அது வட்டியும் முதலுமா எதிர்பார்ப்பா மாறி உங்களை அரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடும். பகவத்கீதையில ஒரு இடத்துல கூட கிருஷ்ணர் நீ மத்தவங்களுக்காக வாழுன்னு சொல்லல, அவர் சொல்றதெல்லாம் உன் கடமைய செய்யுந்தான். உங்க கடமை அன்பு செலுத்துறதுன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. ஆனா அந்த அன்பு திரும்ப வரணும்னு நீங்க எதிர்பார்க்கிற நிமிஷம் நீங்க ஒரு பிச்சைக்காரனா மாறிடுறீங்க. ஆமா, அன்ப பிச்சை எடுக்கிறது தான் இந்த உலகத்துல இருக்கிறதுலயே கொடுமையான விஷயம். யாருக்காவது போன் பண்ணி ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற, ஏன் என்னை மதிக்க மாட்டேங்கிறன்னு கேட்கறது உங்களோட சுயமரியாதையை நீங்களே காலில் போட்டு மிதிக்கிற மாதிரி. மதிக்காத இடத்துல உங்க மௌனம் தான் பதிலா இருக்கணும், உங்க அழுக கிடையாது. அழுகுங்கிறது பலவீனம்னு நான் சொல்ல வரல, ஆனா தப்பான ஆளுங்க முன்னாடி சிந்தப்படுற கண்ணீர் சாக்கடையில கொட்டின பன்னீர் மாதிரி தான். அவங்களுக்கு அந்த கண்ணீரோட மதிப்பு தெரியாது. இன்னும் சொல்ல போனா அதை பார்த்து அவங்க உள்ளுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. உறவுகள் ஏன் மாறுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? மனுஷன் ஒரு காலத்துல தேவையுள்ள மிருகம், அவனோட தேவை முடிஞ்சதும் அவனோட குணமும் மாறிடும். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா யார் மேலையும் உங்களுக்கு கோபம் வராது, பரிதாபம் தான் வரும். பாவம், இவனுக்கு என்னோட தேவை முடிஞ்சு போச்சு, அதான் இப்படி நடக்கிறான்னு நினைச்சு பழகிக்கோங்க. இதை ஒரு கேம் மாதிரி பாருங்க. வாழ்க்கையில வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு ரோல் பண்ண வர்றாங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் மேடையை விட்டு இறங்கிடுவாங்க. நீங்க அவங்க காலை பிடிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்கன்னு கதறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி கெஞ்சி நிக்க வைக்கிற எந்த உறவும் உங்களுக்கு நிம்மதியை தரப்போறதில்ல. கட்டாயப்படுத்தி ஒருத்தரை நேசிக்க வைக்க முடியாது, அப்படியே நேசிச்சாலும் அதுல உயிர் இருக்காது, வெறும் உடம்பு தான் இருக்கும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு. அது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல, பாசத்துக்கும் தான். நீங்க ஒருத்தர் மேல அளவுக்கு அதிகமா அன்பு காட்டுறீங்கன்னா அது அவங்களுக்கு ஒரு பாரமா தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்துல அவங்க அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும்னு நினைப்பாங்க, அப்போதான் விலகல் ஆரம்பிக்குது. நீங்க அவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அவங்களுக்கு ஒரு கர்வத்தை கொடுத்துரும். நாம என்ன பண்ணாலும் இவன் போயிட மாட்டான், இவன் நம்மளையே தான் சுத்தி வருவாங்கிற அந்த அசாத்தியமான தைரியம் தான் அவங்கள உங்களை மதிக்க விடாம தடுக்குது. அதனாலதான் சொல்றேன், உங்க அன்பை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுக்கோங்க, அதை தகுதி உள்ளவனுக்கு மட்டும் திறந்து காட்டுங்க. கண்டவனுக்கும் உங்க இதயத்தை திறந்து வச்சீங்கன்னா அதுல எல்லாரும் எச்சில் துப்பிட்டு போயிருவாங்க. வாழ்க்கையில ஒரு மனுஷன் தனிமையில இருக்கும்போது தான் அவன் உண்மையான ரூபம் வெளியே வரும். மற்றவங்களோட இருக்கும்போது நாம ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு இருக்கோம். உறவுகள் உங்களை விட்டு போகும்போது உங்களுக்கு கிடைக்கிற அந்த தனிமை இருக்கு பாருங்க, அது ஒரு வரம். அந்த தனிமையில தான் நீங்க யாருன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஒரு இருட்டு அலைக்குள்ள உட்காந்துக்கிட்டு யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல உங்களுக்காக உண்மையா வருத்தப்பட யார் இருக்கா? பெத்தவங்களை தவிர மிச்சம் இருக்கிற முக்காவாசி உறவுகள் எல்லாம் சந்தர்ப்பவாதங்கள் தான். இது கசப்பான உண்மை, ஆனா இந்த உண்மையை நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க மனசு பாரம் குறையும். ஏமாற்றம்ங்கிறது ஒரு பெரிய பள்ளம், அதுல விழுந்துட்டோம்னு வருத்தப்படுறதை விட அந்த பள்ளத்துல இருந்து எப்படி மேல வர்றதுன்னு யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். மனுஷங்க ஏன் ஏமாத்துறாங்க? ஏன்னா அவங்களுக்கு அவங்க தான் முக்கியம். சுயநலம் இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. நீங்க கூட ஒரு உறவை எதிர்பார்க்கறீங்கன்னா அதுக்குள்ள ஏதோ ஒரு சுயநலம் இருக்கும். ஒன்னு அவங்க உங்க கூட இருக்கணுங்கிற ஆசை, இல்ல அவங்க மூலமா உங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம். இப்படி எல்லாமே ஒரு கொடுக்கல் வாங்கல் தான். ஆனா நாம அதை உன்னதமான அன்புன்னு ஒரு லேபிள் ஒட்டி நம்மளே ஏமாத்திக்கிறோம். அந்த லேபிள் கிழிஞ்சு போகும்போதுதான் உண்மை சுடுது. சுடுறது நெருப்பு இல்ல, நம்மளோட கற்பனை தான். நாம அவங்கள பத்தி ஒரு பெரிய பிம்பத்தை மனசுல வச்சிருப்போம், அவன் அப்படிப்பட்டவன் இல்ல, இவன் இப்படிப்பட்டவன் இல்லைன்னு. ஆனா அவங்க அவங்களோட அசல் குணத்தை காட்டும் போது அந்த பிம்பம் உடஞ்சு போகுது. அந்த உடஞ்ச சத்தம் தான் உங்களை அழ வைக்குது.
0: கண்ணீர் வர்றது ஒரு சுத்திகரிப்பு முறை மாதிரி. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த கண்ணீர் வழியா வெளியே போயிடணும். அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு வரணும், இனிமே இவன் எனக்காக இல்லை, இவன் என்னோட வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளின்னு முடிவு பண்ணுங்க. ஆனா நாம என்ன பண்றோம், அழுது முடிச்சுட்டு மறுபடியும் அதே ஆளுகிட்ட போய் நிக்கிறோம். இது எப்படி இருக்குன்னா, ஒருத்தன் உங்களை அடிச்சு கைய உடைச்சிட்டான், நீங்க மறுபடியும் அவன்கிட்டயே போய் கேக்குறீங்க ஏன் அடிச்சேன்னு. அவன் மறுபடியும் அடிக்கத்தான் செய்வான். அடி வாங்குறதுல ஒரு சுகம் கண்டுபிடிக்காதீங்க. உங்க வலி உங்களுக்கு மட்டும்தான் சொந்தம். அதை மற்றவங்க கிட்ட சொல்லி அவங்கள ரசிக்க வைக்காதீங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல், அதுல எத்தனையோ அலைகள் வரும் போகும். ஒரு அலை உங்களை நினைச்சிட்டு போகுதுன்னா சந்தோஷப்படுங்க, ஆனா அதே அலை உங்களை இழுத்துட்டு போகணும்னு நினைக்காதீங்க. உறவுகள் உங்களை விட்டு போறது உங்களோட முடிவு கிடையாது, அது காலத்தோட கட்டாயம். சில நேரங்கள்ல கடவுள் சில மனுஷங்களை நம்ம வாழ்க்கையை விட்டு தூக்குறாருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்க போக போற பாதையில அவங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். அவர் உங்களுக்கு ஒரு பெரிய விபத்தை தவிர்க்கிறதுக்காக ஒரு சின்ன காயத்தை கொடுக்கறாரு. அந்த காயத்தை பார்த்து அழுதுகிட்டு இருந்தா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வெற்றி தெரியாம போயிடும். மனசை ஒரு கல்லு மாதிரி ஆக்கிக்கோங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அந்த மனசை ஒரு கண்ணாடி மாதிரி வச்சுக்காதீங்க. கண்ணாடி சீக்கிரம் உடைஞ்சிடும். ஆனா தண்ணி மாதிரி இருங்க. தண்ணியை யாராவது வெட்ட முடியுமா இல்ல உடைக்க முடியுமா? அது எப்படிப்பட்ட பாத்திரத்துல ஊத்தினாலும் அதுக்கு ஏத்த மாதிரி மாறிக்கும், ஆனா தன்னோட தன்மையை மாத்திக்காது. அது மாதிரி மனுஷங்க வர்றதும் போறதும் அவங்க இஷ்டம், ஆனா உங்க அமைதி உங்க இஷ்டமா இருக்கணும். மத்தவங்க உங்களை அழ வைக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க அனுமதி கொடுக்கறீங்கன்னு தான் அர்த்தம். அந்த அனுமதியை இன்னைக்கு கூட ரத்து பண்ணுங்க. உங்க சிரிப்புக்கு நீங்க தான் எஜமானன், வேற யாரும் இல்ல.
2: இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும், நான் என்ன பாவம் பண்ணேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு அந்த மேல இருக்கிறவனை பார்த்து நீங்க சண்டை போடலாம். ஆனா ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா, ஒரு மரம் தன்னோட இலைகள் உதிர்ந்து போகுதேன்னு என்னைக்காவது அழுது நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லவே இல்லை. ஏன்னா அந்த மரத்துக்கு தெரியும், பழைய இலைகள் உதிர்ந்தாதான் புது துளிர் விட முடியும்னு. உங்க வாழ்க்கையில இருந்து சில பேர் விலகி போறாங்கன்னா அவங்க உதிர்ந்து போன காய்ந்த இலைகள் அர்த்தம். அவங்க உங்க கூடவே இருந்தா புதுசா வர்ற நல்ல உறவுகளுக்கு உங்க வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடும். அந்த மரத்தோட வேர் எப்படி மண்ணுக்குள்ள ஆழமா பதிஞ்சு நிக்குதோ அது மாதிரி உங்களுடைய சுயத்தன்மை தான் உங்களோட வேர். இலைகள் போனாலும் வேர் இருந்தா மரம் மறுபடியும் தழைக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னா, அந்த உதிர்ந்த இலைகளை பிடிச்சுக்கிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம வாழ்க்கையில வர்ற சில உறவுகள் எல்லாம் மேகமூட்டம் மாதிரி, கொஞ்ச நேரம் இருட்டா இருக்கும், அப்புறம் காத்தடிச்சலும் காணாம போயிரும். அதுக்காக வானம் காணாம போயிருதா? இல்லையே, நீங்க தான் அந்த வானம். உங்களை சுத்தி வர்ற மனுஷங்க எல்லாம் வெறும் மேகங்கள் தான். சில மேகங்கள் மழையா பொழிஞ்சு உங்களை நினைக்கும், சில மேகங்கள் இடியா இடிச்சு உங்களை பயமுறுத்தும். ஆனா எதையுமே வானம் உள்ளார எடுத்துக்கிறது இல்ல, அது பாட்டுக்கு சாட்சியா நிக்குது. இந்த சாட்சி பாவம் தான் பகவத்கீதையோட ஆக சிறந்த பாடம். எது நடந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு ஒரு புன்னகையோட கடந்து போற பக்குவம் வந்துட்டா அப்புறம் உங்களை எவன் அழ வைக்க முடியும்? உங்களை அழ வைக்கிற அதிகாரம் உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கணும். மத்தவன் கையில அந்த சாவியை கொடுத்தீங்கன்னா அவன் இஷ்டத்துக்கு உங்களை லாக் பண்ணுவான், அன்லாக் பண்ணுவான். ரொம்ப வருஷமா பழகிட்டோம், எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டோம், இப்போ இப்படி அந்நியமா போயிட்டாங்களேன்னு நினைக்கும் போது வர்ற அந்த வலி இருக்கு பாருங்க, அது ஒரு விதமான மரண வேதனை. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த ரகசியங்களை எல்லாம் நீங்க ஏன் அவங்க கிட்ட சொன்னீங்க? ஏன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு நிம்மதி தேவைப்பட்டுச்சு. அந்த நிம்மதியை அவங்க கொடுத்தாங்க, அதுக்காக ஒரு விலைய இப்போ நீங்க கண்ணீரா செலுத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான் கணக்கு. இப்போ அந்த மனுஷங்க உங்க வாழ்க்கையில இல்லைங்கிறது ஒரு வகையில நல்லதுதான். ஏன்னா உங்க பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்க கூடவே இருக்கிற எதிரியை விட வெளியே போன துரோகி எவ்வளவோ பரமல்ல. உங்க முதுகுக்கு பின்னாடி பேசுறவங்களை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவங்களுக்கு உங்க முகத்தை பார்த்து பேச தகுதி இல்லை. அதான் பல நேரங்கள்ல நாம பாசம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறது வெறும் அடிமைத்தனம் தான். ஒருத்தர் நம்மளை திட்டினா கூட பரவாயில்ல, அவர் என் மேல இருக்கிற அக்கறையில தான் திட்டுறாருன்னு நாமளே நமக்கு ஒரு சமாதானம் சொல்லிப்போம். ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவங்களுக்கு உங்க மேல அதிகாரம் பண்ண பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அதிகாரம் பண்ணப்பட பிடிச்சிருக்கு. இது ஒரு சைக்கலாஜிக்கல் கேம். இந்த கேம்ல இருந்து வெளியே வரணும்னா முதல்ல உங்களை நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணும். கண்ணாடி முன்னாடி நின்னு பாருங்க, அந்த உருவம் உங்களுக்காக மட்டும்தான் வாழப்போகுது. அந்த உருவத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஆக சிறந்த உதவி என்னன்னா, தேவையில்லாத மனுஷங்களை உள்ள விடாம தடுக்கிறது தான். உங்க மனசு ஒரு கோயில் மாதிரி, அதுல தெய்வத்தை மட்டும்தான் வைக்கணும்.
3: செருப்பு கழட்டி விடுற இடத்துல இருக்கிற மனுஷங்களை எல்லாம் கொண்டு வந்து கருவறையில உட்கார வச்சா கோயில் தீட்டுப்பட்டு போயிடும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவங்க இல்லாம இருக்க முடியாதுன்னு. இந்த உலகத்துல யாரும் யாருக்காகவும் பிறக்கல, யாரும் யாருக்காகவும் சாக போறதில்ல. நீங்க பிறந்தப்போ அவங்க இல்ல, நீங்க சாக போறப்போ அவங்க இருக்க போறதில்ல. இடையில வந்த ஒரு சில வருஷ பழக்கம் எப்படி உங்க மொத்த வாழ்க்கையும் தீர்மானிக்க முடியும்? இது ஒரு மாயை. ஒரு இருட்டு அறையில கயட்டை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுற மாதிரி தான் இதுவும். ஒரு நிமிஷம் ஞானம்ங்கிற வெளிச்சத்தை போட்டு பாருங்க, அது வெறும் கயிறுன்னு தெரிஞ்சிடும். அந்த பாம்பு உங்க கற்பனை, அந்த பயம் உங்க கற்பனை தான். அந்த மனுஷங்க மேல நீங்க வச்சிருந்த அந்த பிம்பம் தான் பாம்பு, உண்மை கிடையாது. அவங்க வெறும் சாதாரண கயிறு தான். அவங்களுக்கு உங்க காயப்படுத்துற அளவுக்கு விஷம் எல்லாம் கிடையாது. நீங்களா போய் கையில சுத்திக்கிட்டு பாம்பு கடிக்குதுன்னு கத்துறதுல என்ன நியாயம் இருக்கு? வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதுதான் மனுஷங்களோட நிஜமான நிறம் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வரும்போது யாரு உங்க கூட நிஜமான சந்தோஷத்தோடு இருக்காங்களோ அவங்க தான் உண்மையான உறவு. உங்களோட துக்கத்துல பங்கெடுக்கிறது கூட சுலபம், ஆனா உங்களோட வளர்ச்சியில பொறாமை இல்லாம சந்தோஷப்படுறது ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட மனுஷங்க உங்க வாழ்க்கையில விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட ஏதோ ஒரு லாபத்தை எதிர்பார்த்து தான் ஒட்டிட்டு இருப்பாங்க. அந்த லாபம் கிடைக்காத போது அவங்க விலகி போயிருவாங்க. அவங்க போறதுக்கு நீங்க ஏன் அழணும்? கழிவு வெளியே போயிருச்சுன்னு சந்தோஷப்பட வேண்டாமா? உடம்புல இருக்கிற அழுக்கு வெளியே போனா நாம குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா இருப்போம். அது மாதிரி மனசுல இருக்கிற அழுக்கு மனுஷங்க வெளியே போனா நாம இன்னும் சுத்தமா நிம்மதியா மாறணும். நாம ஏன் உறவுகளுக்காக இவ்வளவு ஏங்குறோம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு பயம் இருக்கு, நாம தனியா போயிருவோமோன்னு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, தனிமைங்கிறது வேற, தனிமையா இருக்கிறதுங்கிறது வேற. லோன்லினஸ் வெர்சஸ் சாலிட்யூட். ஒரு கூட்டத்துக்கு நடுவுல இருந்தும் நீங்க தனிமையா உணர முடியும். ஆனா நீங்க உங்க கூடவே இருக்கும்போது அந்த தனிமை ஒரு தவமா மாறும். எப்போ ஒருத்தனுக்கு தான் கூடவே இருக்கிறது பிடிச்சு போகுதோ அப்போ அவனுக்கு மத்தவங்க தேவைப்பட மாட்டாங்க. மத்தவங்க வர்றது ஒரு போனஸ் மாதிரி. வந்தா சந்தோஷம், போனா நிம்மதி. இந்த தெளிவு வந்துட்டா உறவுகள் உங்களை அழ வைக்காது. உறவுகளை நீங்க வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சின்ன குழந்தை விளையாடுறத ஒரு பெரிய மனுஷன் வேடிக்கை பார்ப்பார்ல, அது மாதிரி இந்த மனுஷங்களோட சின்னத்தனமான விளையாட்டுகளை நீங்க மேல இருந்து பார்ப்பீங்க. பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், பந்தம் உன்னை தழைக்கும், பற்றற்ற நிலை உன்னை விடுவிக்கும்னு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எதையுமே பிடிச்சு வச்சுக்காதீங்க. நதி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் அது சுத்தமா இருக்கும். ஒரு இடத்துல தேங்கி நின்னுச்சுன்னா அது குட்டையா மாறிடும். உறவுகளும் அப்படிதான். அவங்க வர்றாங்களா வரட்டும், அவங்க போறாங்களா போகட்டும், நீங்க ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுடைய லட்சியம், உங்களுடைய கடமை, உங்களுடைய தேடல், இதுல மட்டும்தான் உங்க கவனம் இருக்கணும். ஒரு மனுஷனை உங்க வாழ்க்கையோட மைய புள்ளியா வச்சீங்கன்னா அந்த புள்ளி விலகும் போது உங்க மொத்த வாழ்க்கையும் சிதறி போயிடும். ஆனா உங்க லட்சியத்தை மைய புள்ளியா வச்சீங்கன்னா எத்தனையோ கோடுகள் வந்துட்டு போகும், ஆனா வட்டம் அழியாது. இனிமே யாராவது உங்களை விட்டு போறாங்கன்னா அவங்களுக்காக கண்ணீர் விடாதீங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அந்த ஆதி பரம்பொருளுக்கு நன்றி சொல்லுங்க. இவ்வளவு நாள் இவன் கூட இருந்த பாடம் போதும், இனிமே எனக்கான புது பாதையை காட்டுன்னு கேளுங்க. வழி பிறக்கும். அந்த வழியில நீங்க நடக்க ஆரம்பிக்கும் போது பின்னாடி திரும்பி பார்க்காதீங்க. ஏன்னா திரும்பி பார்க்கிறவன் தான் கல்லா மாறி போயிருவான்னு ஒரு கதை இருக்கு. முன்னாடி பாருங்க, உங்களுக்காக ஒரு பெரிய உலகம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை மதிக்கிற, உங்களை அன்பு செய்யற, உங்களுடைய உன்னதமான குணத்தை புரிஞ்சுக்கிற நல்ல இதயங்கள் கண்டிப்பா உங்களை தேடி வரும். அது வரைக்கும் அமைதியா இருங்க. அமைதி தான் ஆத்மாவோட பலம்.
1: இந்த நிமிஷம் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரம் இருக்கிறது எனக்கு தெரியுது. மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கலையே, நான் உண்மையாதானே இருந்தேன் அப்படின்னு அந்த நியாயத்துக்காக நீங்க தவிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்துல நியாயத்தை எதிர்பார்த்து வாழ்றவன் எவனும் நிம்மதியா இருந்ததா சரித்திரமே இல்லை. ஏன்னா நியாயம்ங்கிறது ஆளுக்கு ஆள் மாறும். உங்களுக்கு எது நியாயமோ அது இன்னொருத்தருக்கு அநியாயமா தெரியலாம். உங்க மேல தப்பு இல்லைன்னு நீங்க சொல்லலாம், ஆனா அவங்க பக்கத்துல இருந்து பார்த்தா உங்க மேல 1000 தப்பு இருக்கிற மாதிரி அவங்க ஜோடிப்பாங்க. ஏன்னா அவங்க செஞ்ச துரோகத்தை நியாயப்படுத்தணும்னா உங்க மேல பழி போட்டாதான் அவங்க மனசு நிம்மதியாகும். இதுதான் உலகத்தோட அசிங்கமான முகம். உறவுகள் உங்களை அழவைக்கும் போது நீங்க அந்த மனுஷங்களை மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கர்மா கணக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல யாருக்கோ செஞ்ச சின்ன ஒரு வலிய இப்போ வேற ஒருத்தர் மூலமா நாம அனுபவிக்கிறோம். இது ஒரு வட்டப்பாதை. செஞ்சது திரும்பி வருங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த வேதனை
0: உங்களை அழ வச்சவங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வட்டியும் முதலுமா போய் சேரும். ஆனா அதை நீங்க வேடிக்கை பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன்னா அந்த ஆசையே ஒரு பந்தம் தான். அவன் கெட்டு போகணும்னு நீங்க நினைக்கும் போது நீங்க இன்னும் அவனோடையே தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க அழிவை விரும்புறதை விட அவங்க உங்க நினைப்பிலிருந்தே அழியிறது தான் புத்திசாலித்தனம். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்ற ஒரு விஷயம், எதிரியை விட மிக கொடுமையானவன் நண்பனை போல நடித்து கழுத்தை அறுப்பவன். அப்படிப்பட்டவங்க கிட்ட இருந்து உங்களை விடுவிக்கிறதுக்காக தான் கடவுள் இந்த அடியை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. ஒரு கத்தி மேல இருக்கிற அழுக்க நீக்கணும்னா அந்த கத்தியை நெருப்புல வாட்டணும், அப்பதான் அது சுத்தமாகும். உங்க மனசுல இருக்கிற போலி உறவுகள்ங்கிற அழுக்க நீக்கதான் இப்போ இந்த துக்கத்துல உங்களை வாட்டி எடுக்கிறாரு. இந்த வேதனையில நீங்க உருகி போக கூடியது, இரும்ப விட பலமானவனா மாறி வெளியே வரணும். நம்ம பல நேரம் என்ன பண்றோம்னா, ஒருத்தர் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னா அந்த ஒரு மனுஷனை வச்சு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையுமே எடை போடுறோம். எல்லாருமே இப்படிதான், இனிமே யாரையுமே நம்ப கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வரும். இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஒரு கூடை பழத்துல ஒரு பழம் அழுகி போயிருச்சுன்னா அந்த ஒரு பழத்தை மட்டும்தான் தூக்கி எறியணும். அதை விட்டுட்டு மொத்த கூடையுமே குப்பையில கொட்டுறதுல என்ன புத்திசாலித்தனம் இருக்கு? நல்ல மனுஷங்க இன்னும் இருக்காங்க, ஆனா அவங்களை அடையாளம் காண்ற கண்ணு உங்களுக்கு வரணும்னா இந்த ஏமாற்றத்தை நீங்க சந்திச்சே ஆகணும். ஏமாறாதவன் எவனுமே ஏமாத்தாதவனை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உறவுகளோட பிரிவுங்கிறது ஒரு சுதந்திரம். ஆமா, நான் இதை சுதந்திரம்னு தான் சொல்வேன். இத்தனை நாளா அவங்களுக்காக நீங்க எவ்வளவு விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க? அவங்க பிடிச்சதை சமைச்சிருப்பீங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, அவங்க சிரிப்புக்காக உங்க கவலையை மறைச்சு வச்சிருப்பீங்க. இப்போ அந்த தலையிலிருந்து நீங்க விடுபட்டுட்டீங்க. இனிமே நீங்க நீங்களா இருக்கலாம். உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. மத்தவன் என்ன நினைப்பாங்கிற அந்த சிறையிலிருந்து வெளியே வாங்க. ஒரு பறவை கூண்டை விட்டு வெளியே வரும்போது முதல்ல சிறகடிக்க கொஞ்சம் கஷ்டப்படும், ஆனா வானத்தோட உயரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது மறுபடியும் கூண்டுக்குள்ள போக ஆசைப்படாது. வாழ்க்கையில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நினைக்கிற அந்த இடம் தான் உண்மையிலேயே ஆரம்பமே. ஒரு செடி வளரணும்னா விதை மண்ணுக்குள்ள புதைஞ்சு சிதைஞ்சு அழிஞ்சு போகணும். அந்த அழிவுல இருந்து தான் ஒரு சின்ன தளிர் வெளியே வருது. உங்க மனசு இப்போ சிதைஞ்சு போயிருக்குன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய வைராகியம் பிறக்க போகுதுன்னு அர்த்தம். அந்த வைராகியம் தான் உங்களை இந்த உலகத்துல நிலைக்க வைக்கும். இதுவரைக்கும் நீங்க ஒரு மென்மையான மனுஷனா இருந்திருக்கலாம், ஆனா இனிமே நீங்க ஒரு தெளிவான மனுஷனா மாற போறீங்க. அந்த தெளிவுல ஒரு கர்வம் இருக்கணும், ஆனா அது அகங்காரமா இருக்கக்கூடாது. என்னை யாரும் காயப்படுத்த முடியாதுங்கிற அந்த தற்காப்பு அரண் தான் அந்த தெளிவு. யாரோ ஒருத்தர் உங்க வாழ்க்கையில விட்டு போனதுக்காக நீங்க ஏன் சாப்பிடாம தூங்காம இருக்கணும்? அவங்க அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருப்பாங்க, மத்தவங்க கூட சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, ஆனா நீங்க இங்க உங்களை நீங்களே வருத்திக்கிறதுல என்ன லாபம் இருக்கு? உங்க உடம்பு உங்க மனசும் நீங்க அவங்களுக்கு கொடுத்த கடன் கிடையாது, அது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரம். அத ஒரு அற்ப மனுஷனுக்காக சிதைக்காதீங்க. உங்க கண்ணீருக்கு தகுதி இல்லாத ஒருத்தனுக்காக நீங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டும் வீண். கண்ணீரை சேமிச்சு வைங்க, அது உங்களை மேன்மைப்படுத்துற ஒரு விஷயத்துக்கு பயன்படட்டும். கிருஷ்ணர் சொல்ற மாதிரி, நீ எதை கொண்டு வந்தாய் இதை இழப்பதற்கு? நீங்க வரும்போது எதையும் கொண்டு வரல, உங்க கூடவே வந்த உறவு எதுவுமே இல்லை. அப்போ எதை இழந்துட்டேன்னு வருத்தப்படுறீங்க? இல்லாத ஒன்ன இருக்குன்னு நினைச்சது தான் உங்க தப்பு. அந்த தப்பை திருத்திக்கோங்க. இந்த உலகம் ஒரு மாயைன்னு சும்மா சொல்லல. நாம எதை நிஜம்னு நம்புறோமோ அது ஒரு நாள் பொய்யா மாறும். அந்த பொய் உடையிற சத்தம் தான் நமக்கு வலிக்கிறதே தவிர உண்மை என்னைக்கும் வலிக்காது. உண்மை என்னன்னா, நீங்க எப்பவுமே தனி ஆள் தான், ஆனா அந்த தனிமைக்குள்ளேயே ஒரு பிரபஞ்சமே அடங்கி இருக்கு. இனிமே உங்ககிட்ட வந்து உன்னாலதான் நான் பிரிஞ்சு போறேன்னு யாராவது பழி போட்டாங்கன்னா அமைதியா சிரிச்சிட்டு விலகிடுங்க. அவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. ஏன்னா விளக்கங்கள் எப்பவுமே புரிஞ்சிக்க விருப்பம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் எடுபடும். வெறுப்போட இருக்கிறவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னாலும் அது குற்றமா தான் தெரியும். உங்க மௌனம் அவங்களை விட பலமானது. அந்த மௌனத்துக்குள்ள ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கு. அது அவங்க என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க, அன்னைக்கு நீங்க அவங்க கூட இருக்க மாட்டீங்க. அதுதான் அவங்களுக்கான தண்டனை. உறவுகள் உங்களை காயப்படுத்தினது ஒரு விதத்துல நல்லதுதான். ஏன்னா உங்க பலம் என்னன்னு உங்களுக்கு அப்பதான் தெரியும். ஒரு கல்லை செதுக்குனாதான் சிலை ஆகும்னு சொல்லுவாங்க. உங்களை அந்த சிற்பி செதுக்கிட்டு இருக்காரு. இந்த உளியடி வலிக்கதான் செய்யும், ஆனா முடிவுல நீங்க ஒரு அழகான சிலையா நிப்பீங்க. அப்போ இந்த உலகமே உங்களை அண்ணாந்து பார்க்கும். அப்ப கூட உங்களை அழ வச்சவங்க உங்க முன்னாடி வந்து நிக்கலாம், ஆனா அன்னைக்கு உங்க மனசுல அவங்க மேல வெறுப்பு இருக்காது, ஒரு விதமான கருணை தான் இருக்கும். பாவம், ஒரு அழகான வைரத்தை அடையாளம் தெரியாம தொலைச்சிட்டாங்களேங்கிற பரிதாபம் தான் உங்களுக்கு வரும். கவலைப்படாதீங்க, காலத்தை விட சிறந்த மருந்து எதுவுமே இல்லை. இன்னைக்கு வலிக்கிற இந்த ரணம் நாளைக்கு ஒரு சின்ன தழும்பாவே தெரியாம மறைஞ்சு போயிடும். நீங்க மறுபடியும் சிரிப்பீங்க, மறுபடியும் வாழ்வீங்க. ஆனா இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையா, இன்னும் கொஞ்சம் ஆழமா வாழ்வீங்க. உங்களை நீங்க கண்டெடுக்கிற இந்த பயணம் இனிமையா இருக்கட்டும். இந்த உலகத்துல இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கவனிச்சு பாருங்க. ஒரு பூ விரியறது, ஒரு குழந்தையோட சிரிப்பு, அதிகாலை நேரத்து காத்து, இது எல்லாத்துலயும் இருக்கிற அன்பு மனுஷங்க கொடுக்கிற அன்பு இல்ல. அந்த இயற்கையோட அன்புல கரைஞ்சு போங்க, உங்க கவலைகள் காணாம போயிடும்.
4: இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தன் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்கலாம், ஆனா உங்க சுயமரியாதையை மட்டும் நீங்களா தூக்கி கொடுக்காத வரைக்கும் யாராலையும் தொட முடியாது. ஆனா நாம என்ன பண்றோம்? அந்த உறவு நம்மளை விட்டு போக கூடாதுங்கிறதுக்காக அவங்க காலில விழுந்து கெஞ்சிரும். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, என்னை விட்டு போயிடாதன்னு கதறோம். அந்த நிமிஷம் உங்க மதிப்பு அவங்க கண்ணுல சுக்கு நூறா உடஞ்சு போயிருது. எப்போ ஒருத்த முன்னாடி நீங்க பிச்சை எடுக்கிறீங்களோ அப்பவே அவன் உங்களை மதிக்கிறத நிறுத்திடுவான். அன்புங்கிறது ரெண்டு பேரும் சமமா நின்னு பகிர்ந்துக்கிற ஒரு விஷயம். ஒருத்தன் மேலையும் ஒருத்தன் கீழையும் நின்னு நடக்கிறதுக்கு பேர் அன்பு இல்ல, அது அடிமைத்தனம். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது உங்க மனசுக்குள்ள முதல்ல வர்ற உணர்வு, நான் இதுக்கு தகுதியானவன் இல்லையோங்கிற சந்தேகம்தான். என்கிட்ட ஏதோ தப்பு இருக்கு, அதான் அவங்க என்னை விட்டுட்டு போறாங்கன்னு உங்களை நீங்களே தாழ்த்திக்கிறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? உங்க தகுதி அவங்களுக்கு ரொம்ப அதிகம், அதை தாங்கிக்கிற சக்தி அவங்க கிட்ட இல்ல. ஒரு சின்ன கோளையில கடலை ஊத்த முடியுமா? ஊத்துனா அது வெளியே தான் வழியும். அது மாதிரி உங்ககிட்ட இருக்கிற அந்த பெரிய அன்பை தாங்கிக்கிற அளவுக்கு அவங்க மனசு பெருசு இல்ல, அதனாலதான் அவங்க செதறி போறாங்க. இதுல உங்க மேல என்ன தப்பு இருக்கு? நீங்க நீங்களா இருக்கிறது ஒரு தப்பா? பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே, உனக்குள்ளே இருக்கும் ஆன்மா உன்னுடைய நண்பனும் கூட எதிரியும் கூட. நீங்க உங்களை நேசிக்க ஆரம்பிச்சா உங்க ஆன்மா உங்களுக்கு நண்பனா மாறும். உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பிச்சா அதுவே உங்களுக்கு எதிரியா மாறி உங்களை அழிச்சிடும். இன்னைக்கு உங்க கண்ணீருக்கு காரணமான அந்த மனுஷங்களை விட உங்களை நீங்களே காயப்படுத்திக்கிறீங்க பாருங்க, அதுதான் பெரிய பாவம். ஒருத்தர் உங்களை விட்டு போறாருன்னா சரி போயிட்டு வா, உனக்கான இடம் என் வாழ்க்கையில இவ்வளவுதான்னு சொல்லிட்டு கதவை தாள் போடுற அந்த கெத்து இருக்கு பாருங்க, அதுதான் உங்களை நிமிர்ந்து நிக்க வைக்கும். அந்த கெத்து அகங்காரத்தில இருந்து வரக்கூடாது, அது உங்களுடைய தெளிவுல இருந்து வரணும். எனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு, அதை சிதைக்கிற எந்த உறவும் எனக்கு தேவையில்லைங்கிற அந்த வைராக்கியம் தான் உங்களுக்கு வேணும். நாம ஏமாந்துட்டோம்னு நினைக்கும் போது வர்ற வழியை விட ஏன் ஏமாந்தோன்னு நினைக்கும் போது வர்ற வழிதான் அதிகம். அந்த வழிக்கு மருந்து என்ன தெரியுமா? ஆமா, நான் ஏமாந்தேன், ஏன்னா நான் மனுஷங்களை நம்புனேன். நம்பிக்கை துரோகம் செஞ்சது அவங்க, நான் இல்ல, அதனால நான் ஏன் தலைகுனியனும்னு யோசிக்கிறது தான். துரோகம் செஞ்சவன் தான் நிம்மதி இல்லாம இருக்கணும், உண்மையா இருந்த நீங்க நிம்மதியா தூங்கலாம். வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாரும் உங்களை விட்டுட்டு போகும்போது நீங்க ஒரு மரத்தடியில தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உணர்வீங்க. அந்த தனிமை உங்களுக்கு எதையோ ஒண்ணு சொல்லி கொடுக்க முயற்சி பண்ணுது. இதுவரைக்கும் நீங்க மத்தவங்களுக்காகவே ஓடுனதுனால உங்களை நீங்க கவனிக்கவே இல்லை. உங்க மனசுக்குள்ள எத்தனையோ ஆசைகள் கனவுகள் புதஞ்சு கிடக்கும், அதையெல்லாம் இப்ப வெளியே எடுங்க. ஒரு காலத்துல நீங்க எதையெல்லாம் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு பிடிக்காதேன்னு தள்ளி வச்சீங்களோ அதையெல்லாம் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுங்க. உங்க மகிழ்ச்சியை மத்தவன் தீர்மானிக்கிறதுக்கு நீங்க என்ன விளையாட்டு பொருளா? இந்த உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாம ஒரு பலூன்ல காத்து ஊதுல மாதிரி, காத்து இருக்கிற வரைக்கும் தான் அது பறக்கும், காத்து போனதும் அது வெறும் ரப்பர் துண்டு தான். அது மாதிரி நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு கிடைக்கும்ன்ற வரைக்கும் தான் அந்த பாசம் எல்லாம். அந்த பயன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க காட்டுற அந்த முகம் தான் அவங்களோட ஒரிஜினல் முகம். அந்த முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்காக அழுகிறீங்கன்னா நீங்க இன்னும் அந்த பலூனை துடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். கைய விடுங்க, அது காத்துல பறந்து போகட்டும். நீங்க உங்க நிஜமான பலத்தை தேடி போங்க. சுயமரியாதை இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு உறவுக்காக தன்னோட கொள்கைகளை விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க யாருக்காகவும் உங்களை மாத்திக்காதீங்க. உங்களோட இந்த யதார்த்தமான குணம் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க இருக்கட்டும், பிடிக்கலையா தாராளமா கிளம்பலாம். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒரு உறவுக்காக செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள புழுங்கறத விட அந்த உறவே இல்லைன்னு சொல்லிட்டு நிம்மதியா இருக்கிறது எவ்வளவோ மேலானது. மனுஷங்க வருவாங்க போவாங்க, ஆனா நீங்க உங்க கூடவே தான் இருக்க போறீங்க. அப்போ உங்க கண்ணாடியை பார்க்கும் போது உங்களுக்கு தலைகுனிவு ஏற்படக்கூடாது. நம்ம ஏன் அழுகிறோம்? ஏன்னா நம்ம அவங்களை ரொம்ப அதிகமா கொண்டாடிட்டோம். அவங்களுக்கு இல்லாத ஒரு தகுதியை நாமளா கற்பனை செஞ்சு அவங்கள ஒரு பீடத்துல உட்கார வச்சிட்டோம். இப்போ அவங்க அந்த பீடத்திலிருந்து இறங்கி வரும்போது அந்த பீடம் காலியா இருக்கிறத பார்த்து நாம பயப்படுறோம். அந்த பீடத்துல வேற யாரையும் உட்கார வைக்காதீங்க, உங்களை நீங்களே அங்க உட்கார வைங்க. உங்களுக்கு நீங்க தான் ராஜா,
0: உங்களுக்கு நீங்க தான் ராணி. உங்களை ஆள போறது உங்களுடைய புத்தி தான், வேற யாரோட கட்டளையும் கிடையாது. வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபதம் விளையாட்டு மாதிரி. ஒரு ஏணி கிடைச்சதும் மேலே ஏறுவோம், ஒரு பாம்பு கடிச்சதும் கீழே இறங்குவோம். ஆனா விளையாட்டு அதோட முடிஞ்சிருதா? இல்லையே, மறுபடியும் காய போடுவோம், மறுபடியும் மேலே ஏறுவோம். இந்த தடவை பாம்பு கடிச்சது ஒரு பாடம். அடுத்த முறை அந்த தாயம் போடும்போது அந்த பாம்பு இருக்கிற இடத்துக்கு போகாம தப்பிக்கிறது எப்படின்னு நீங்க கத்துக்கணும். அதே பாம்பு கிட்ட மறுபடியும் போய் விரல நீட்டுறது வீரம் கிடையாது, அது முட்டாள்தனம். உங்களை அழ வைத்த அந்த உறவு ஒரு பாம்பு தான். அந்த பாம்பு மேல உங்களுக்கு ஏன் இன்னும் அவ்வளவு காதல்? அவங்க இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க, அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம். அந்த பிடிய உறங்க. ஒரு வாரம் கஷ்டமா இருக்கும், ஒரு மாசம் நரகமா இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் நீங்க அடைய போற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈடு இணையே கிடையாது. எப்போ ஒருத்தனோட தேவை உங்களுக்கு இல்லைன்னு நீங்க முடிவெடுக்கிறீங்களோ அப்பவே நீங்க உலகத்தை ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். உறவுகள் உங்களை வேதனைப்படுத்தும் போது உங்க வேலைகளை இன்னும் வேகமா செய்ய ஆரம்பிங்க. உங்க லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. உங்களை அழ வைத்தவங்க ஒரு நாள் உங்களை அண்ணாந்து பார்க்கணும். அப்போ அவங்க உங்ககிட்ட வரக்கூடாது, தூரத்திலிருந்து உங்களை பார்த்து பெருமூச்சு விடணும். இவனை நாம இழந்திருக்க வேண்டாமேன்னு அவங்க மனசுக்குள்ள ஒரு ரணம் உண்டாகணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆக சிறந்த பதிலடி. வழி வாங்குறதுல நேரத்தை வீணாக்காதீங்க, உங்களை நீங்க உயர்த்திக்கிறதுல நேரத்தை செலவிடுங்க. கண்ணீரை தொடச்சிட்டு நிமிர்ந்து உட்காருங்க. நீங்க ஒன்னும் அனாதை கிடையாது. உங்களுக்குள்ள அந்த விஸ்வரூபம் எடுத்த கிருஷ்ணன் இருக்கான். அவன் உங்களுக்கு பின்னாடி இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கான். இந்த சோதனை எல்லாம் உங்களை ஒரு தலைவனா மாத்துறதுக்கு தான். ஒரு தலைவன் அழமாட்டான், அவன் மத்தவங்களோட கண்ணீரை துடைப்பான். அந்த நிலைக்கு நீங்க வரணும், அதுக்கு இந்த வழி தேவைப்படுது. இந்த வழியை அனுபவிங்க, ஆனா அதுக்குள்ள மூழ்கிடாதீங்க. இதுல இருந்து மீண்டு வர்ற அந்த வேகம் தான் உங்க எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.
5: நம்ம வாழ்க்கையில நாம சந்திக்கிற மனுஷங்கள்ல பாதி பேருக்கு மேல முகமூடி போட்டுட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாம தான் ரொம்ப அப்பாவியா அவங்க சிரிச்சு பேசுறத வச்சு அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சர்டிபிகேட் கொடுத்துடுறோம். பகவத்கீதையில ஒரு இடத்துல கூட கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்வார், வெளித்தோற்றத்தை வச்சு யாரையும் எடை போடாத, உள்ளுக்குள்ள என்ன ஓடுதுன்னு கவனியின்ன. ஆனா நாம என்ன பண்றோம், மத்தவங்க பேசுற இனிப்பான வார்த்தைகள்ல மயங்கி நம்ம இதயத்தோட சாவிய அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறோம். அப்புறம் அவங்க உள்ள புகுந்து எல்லாத்தையும் அடிச்சு நுறுக்கும் போது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு அழுதுகிட்டு இருக்கோம். இந்த உலகத்துல பல உறவுகள் வெறும் வசதிக்காகத்தான் உருவாகுது. உங்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் போது, நீங்க நல்லா இருக்கும் போது உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்கும். அது அன்பால வந்த கூட்டம் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற வெளிச்சத்தை பார்த்து வந்த கூட்டம். இருட்டு வரும்போது அந்த வெளிச்சம் மறைஞ்சதும் அந்த நிழல்களும் காணாம போயிடும். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க கவனிக்க வேண்டிய முதல் விஷயம் அவங்க உங்களை எப்போ காயப்படுத்துறாங்கிறது தான். நீங்க பலவீதமா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் போதுதான் இவங்க தங்களோட உண்மையான சுயரூபத்தை காட்டுவாங்க. அது வரைக்கும் இவங்க மகாத்மா மாதிரி தான் நடிப்பாங்க. நீங்க இல்லாம நான் இல்லைன்னு வசனம் பேசுவாங்க. ஆனா நிஜமான கஷ்டம் வரும்போது, எனக்கே 1000 வேலை இருக்கு, இதுல ஒன்ன பார்க்க எனக்கு நேரம் இல்லைன்னு ஒரு ஒற்றை வரியில உங்களை ஒதுக்கிடுவாங்க. அந்த நிமிஷம் வர்ற வலி இருக்கே, அது உங்க உடம்ப மட்டும் இல்ல, உங்க ஆத்மாவையே சுட்டெரிக்கும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த முகமூடி கழண்டு விழுந்த அந்த நிமிஷம் தான் உங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு மிகப்பெரிய லாபம். ஏன்னா விஷம் குடிச்சதுக்கு அப்புறம் அது விஷம்னு தெரியறத விட, குடிக்கிறதுக்கு முன்னாடியே அது விஷம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை தூக்கி எறியறது எவ்வளவோ மேலானது. உங்களை அழ வைப்பவர்கள் ஒருபோதும் உங்களை நேசித்ததில்லை. இது கசப்பான உண்மைதான், ஆனா இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல, அவங்க என்ன ஒரு காலத்துல உயிர் மாதிரி நேசிச்சாங்கன்னு நீங்க உங்களுக்குள்ளே ஒரு பொய்ய சொல்லிக்காதீங்க. நிஜமான அன்பு காயப்படுத்தாது. அப்படி ஒருவேளை தெரியாம காயப்படுத்தினாலும் அதை சரி பண்றதுக்காக ஓடி வரும். ஆனா நீங்க அழறத பார்த்தோம் அமைதியா இருக்கிறாங்கன்னா, நீங்க கஷ்டப்படுறது அவங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லைன்னா அங்க அன்பே இல்லைன்னு அர்த்தம். அங்க இருந்தது வெறும் ஈர்ப்பு அல்லது தேவை. தேவை முடிஞ்சதும் அன்புங்கிற முகமூடிய கழட்டி போட்டுட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. நீங்க மட்டும்தான் அந்த பழைய முகமூடிய பிடிச்சுக்கிட்டு இதுக்குள்ள ஒரு முகம் இருந்துச்சு, அது எங்கேன்னு தேடிட்டு இருப்பீங்க. அந்த முகம் ஒருபோதும் அங்க இல்லவே இல்லை, அது வெறும் நிழல் தான். நம்ம வாழ்க்கையில சில பேர் நம்ம கூடவே இருந்து நம்மளை குழி தோண்டி புதப்பாங்க. இவங்களை உடன் பிறவா பகைவர்கள்னு சொல்லலாம். இவங்க உங்ககிட்ட அன்பா பேசுற மாதிரியே பேசுவாங்க, ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேக விதைய தூவி விட்டுடுவாங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து இவங்களால தாங்கிக்க முடியாது. நீங்க நல்லா இருந்தா இவங்களுக்கு பிடிக்காது, ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட நச்சுத்தன்மை கொண்ட உறவுகள் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மால நிம்மதியா இருக்க முடியாது. கடவுள் இப்போ செஞ்சது என்ன தெரியுமா, உங்க கண்ணீரை ஒரு கருவியா பயன்படுத்தி அந்த நச்சு பாம்புகளை உங்க வாழ்க்கையில இருந்து வெளியே விரட்டி இருக்காரு.
3: இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு விடுதலை பெருமூச்சு. ஆனா நீங்க இதை ஒரு இழப்பா நினைச்சு வருத்தப்படுறதுதான் பெரிய கொடுமை. யாராவது உங்களை ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காதீங்க. வார்த்தைகள்ங்கிறது வெறும் காற்று தான். அதை உங்க மனசுக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு பாரமா மாத்திக்காதீங்க. மத்தவங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்கிறது அவங்களோட பிரச்சனை, அது உங்களோட பிரச்சனை இல்ல. அவங்க கண்ணுல அழுக்கு இருந்தா நீங்க அழுக்காதான் தெரிவீங்க. அதுக்காக நீங்க அழுக்கு கிடையாது. உங்களுடைய பிம்பத்தை மத்தவங்க கண்ணாடியில பாக்காதீங்க. அந்த கண்ணாடி வளைவா இருந்தா நீங்க குட்டையா தெரிவீங்க. அது உடைஞ்சி இருந்தா நீங்க சிதறி தெரிவீங்க. உங்க பிம்பத்தை உங்க மனசுங்கிற தெளிவான நீரோடையில பாருங்க. அங்க நீங்க ரொம்ப அழகா, அமைதியா, கம்பீரமா தெரிவீங்க. உறவுகள் உங்களை மதிக்கலையா, பரவாயில்ல, நீங்க உங்களை மதியுங்க. அந்த தற்சார்பு, செல்ஃப் ரிலையன்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பெரிய கவசமா நிக்கும். நாம ஏன் உறவுகளுக்காக இவ்வளவு தவிக்கிறோம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை யாராவது வந்து நிரப்ப மாட்டாங்களான்னு நாம ஏங்குறோம். அந்த ஏக்கம் தான் நம்மள மத்தவங்க கிட்ட கையேந்த வைக்குது. ஆனா அந்த ஓட்டையை வெளியே இருக்கிற எந்த மனுஷனாலையும் நிரப்ப முடியாது. அது அந்த பரம்பொருளோட சக்தியால மட்டும்தான் நிரப்ப முடியும். மத்தவங்க கொடுக்கிற அன்பு ஒரு போதை மாதிரி. அது இருக்கிற வரைக்கும் உச்சியில இருப்பீங்க, அது போனதும் பாதாளத்துல விழுவீங்க. ஆனா உங்களுக்குள்ளே நீங்க கண்டுபிடிக்கிற அந்த அமைதி இருக்கு பாருங்க, அது ஒரு மகா சமுத்திரம் மாதிரி. அங்க அலையே இல்ல, வெறும் ஆழம்தான். அந்த ஆழத்துல நீங்க மூழ்கி போயிட்டீங்கன்னா மேல யாரு கல் எரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியாது. இனிமே யாராவது உங்ககிட்ட வந்து நீ எனக்கு ரொம்ப முக்கியம்னு சொன்னா சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. உடனே அவங்களுக்காக எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடாதீங்க. காலம் தான் உண்மையான உறவை அடையாளம் காட்டும். காலத்தோட சோதனையில ஜெயிக்கிற உறவுகள் தான் நிஜம். மத்ததெல்லாம் வெறும் கோடைகால மேகங்கள் தான். உறவுகள் உங்களை விட்டு பிரியும் போது அந்த வலியை கொண்டாடுங்க. ஏன்னா அந்த வலி தான் உங்களை ஒரு தேர்ந்த கலைஞளா மாத்துது. ஒரு சிற்பி ஒரு கல்லை அடிக்கும் போது அந்த கல்லுக்கு வலிக்கும். ஆனா அந்த அடிதான் அதை சிலையாக்குது. உங்க வாழ்க்கையில வர்ற இந்த வலிகளும் ரணங்களும் உங்களை ஒரு உன்னதமான மனுஷனா செதுக்கிட்டு இருக்கு. இந்த சிற்ப வேலையில இடையூறு பண்ணாதீங்க. அமைதியா வலியை ஏத்துக்கோங்க. அது சீக்கிரமே ஒரு அழகிய வடிவமா மாறும். ஒரு முக்கியமான விஷயம், உங்களை அழ வைத்தவர்களை நீங்க பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. அது அவங்களுக்கு நீங்க கொடுக்கற முக்கியத்துவம் ஆயிடும். அவங்களை முற்றிலுமா மறந்துடுறதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்கற ஆகச்சிறந்த தண்டனை. நீ என் வாழ்க்கையில ஒரு ஆளே இல்லைங்கிற அந்த அலட்சியம் இருக்கு பாருங்க, அது அவங்க கர்வத்தை அப்படியே சுக்குநூறா உடைச்சிடும். அவங்க போட்டோவை அழிக்கிறதோ அவங்க நம்பரை டெலீட் பண்றதோ முக்கியம் இல்ல. உங்க நினைப்புல இருந்து அவங்களே டெலீட் பண்ணுங்க. அவங்க ஞாபகம் வரும்போது உங்களுக்கு கோபமோ அழுகையோ வரக்கூடாது. ஒரு வெறுமை தான் வரணும். அந்த வெறுமை தான் வெற்றியோட ஆரம்பம். உங்களுடைய அன்பு ஒரு விலை மதிப்பில்லாத வைரம். அதை சாக்கடையில வீசாதீங்க. தகுதியுள்ள மனுஷங்களுக்காக அதை சேமிச்சு வைங்க. இதுவரைக்கும் நீங்க தொலைச்சது வெறும் போலியான உறவுகளை தான். உண்மையான உறவுகள் என்னைக்கும் உங்களை விட்டு போகாது. அப்படி போகுதுன்னா அது உண்மையான உறவு இல்ல. இந்த ஒரு விதியை மட்டும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. இனி வர்ற காலத்துல நீங்க யாரையும் தேடி ஓடாதீங்க. உங்களை நோக்கி தகுதியானவர்கள் வர்ற மாதிரி உங்களை நீங்க செதுக்கிக்கோங்க. பூக்கள் மலர்ந்தால் தேனீக்கள் தானாக வரும். அது மாதிரி உங்க குணம் மலர்ந்தால் நல்ல உறவுகள் தேடி வரும்.
0: நம்ம மனுஷ மனசு ஒரு விசித்திரமான மியூசியம் மாதிரி. அங்க நாம எதை சேமிச்சு வைக்கிறோம் தெரியுமா? யாரோ நம்மளை திட்டுனது, யாரோ நம்மளை காயப்படுத்தினது, யாரோ நம்மளை ஒரு ஓலமா தூக்கி எறிஞ்சது, இந்த மாதிரி குப்பைகளை தான் நாம அழகான ரேக்ல அடுக்கி வச்சு தினமும் அதை தொடச்சி பார்த்து அழுதுட்டு இருக்கோம். உறவுகள் உங்களை அழ வைக்கும் போது நீங்க நிஜமா எதை பார்த்து அழறீங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த மனுஷனுக்காக நீங்க அழல, அந்த மனுஷன் கூட இருந்த அந்த பழைய ஞாபகங்களுக்காகத்தான் நீங்க அழறீங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாம் ஒரு செத்து போன பிணம் மாதிரி. செத்து போன பிணத்தை எவ்வளவு நாள் நீங்க வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பீங்க? ஒரு கட்டத்துல அது நார ஆரம்பிச்சிடும். அது மாதிரிதான் முடிஞ்சு போன உறவோட ஞாபகங்களை சுமந்துட்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையே நாரடிச்சிடும். பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட ஒரு ஆழமான விஷயத்த சொல்லுவார். எது நேற்றோ அது முடிந்து விட்டது, எது நாளையோ அது உன் கையில் இல்லை, எது இன்றைய பொழுதோ அதுவே உன் நித்தியமான உண்மை. ஆனா நாம என்ன பண்றோம்? இன்னைக்கு கையில இருக்கிற இந்த நிமிஷத்தை நேற்று நடந்த ஏமாற்றத்துக்காகவும் துரோகத்துக்காகவும் பலி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களை அழ வச்சவன் அங்க நிம்மதியா அடுத்த காரியத்தை பார்க்க போயிட்டான். ஆனா நீங்க மட்டும் ஏன் அந்த பழைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அவன் ஏன் அப்படி சொன்னான், இவன் ஏன் இப்படி பண்ணான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இது உங்க நேரத்தை மட்டும் இல்ல, உங்க உயிரையும் மெல்ல மெல்ல கொல்ற விஷம்.
6: அந்த பிணத்தை இன்னைக்கோட அடக்கம் பண்ணுங்க. அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள புது காத்து வரும். வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஜெயிக்கணும்னா அவனுக்கு முதல்ல வேண்டியது மறதி. ஆமா, ஞாபக சக்தியை விட மறதி தான் ரொம்ப முக்கியம். உங்களை அவமானப்படுத்தின முகங்களை மறக்கணும், உங்க உழைப்ப சுரண்டுன ஆளுங்களை மறக்கணும், உங்க அன்ப கேலி செஞ்ச இதயங்களை மறக்கணும். மறக்கிறதுனா அவங்கள மன்னிச்சிடுறதுன்னு அர்த்தம் இல்ல, அவங்களுக்காக உங்க மூளையில ஒரு சின்ன செல்ல கூட செலவு பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். யாரோ ஒருத்தன் ஏதோ ஒரு காலத்துல வந்தான் போனான், அவ்வளவுதான். ஒரு ட்ரெயின்ல போகும்போது எத்தனையோ பேர் ஏறுவாங்க இறங்குவாங்க. இறங்கி போன முகத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்க பயணம் நிம்மதியா இருக்குமா? உங்க இலக்கு வர்ற வரைக்கும் நீங்க உட்கார்ந்துருக்கணும், அவ்வளவுதான் உங்க வேலை. பல நேரங்கள்ல நாம ஏன் அழுகிறோம்னா, அந்த உறவு போனதுக்கு அப்புறம் நாம இப்போ அனாதை ஆயிட்டோங்கிற ஒரு பயம்தான். ஆனா நீங்க அனாதை இல்ல, நீங்க சுதந்திரவாதி. இதுவரைக்கும் ஒருத்தரோட விருப்பத்துக்காக உங்க வாழ்க்கையை அடமானம் வச்சிருந்தீங்க. இப்போ அந்த அடமானத்துல இருந்து உங்க வாழ்க்கை மீட்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க சந்தோஷப்படணும், கொண்டாடணும். ஒரு பழைய கார் ஓடாம நிக்குதுன்னா அதை தள்ளிட்டு போறது எவ்வளவு கஷ்டம். அந்த காரை அங்கேயே விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சா எவ்வளவு லேசா இருக்கும். அது மாதிரிதான் இந்த சுமையான உறவுகளும். அவங்க போனது உங்களை பலவீனப்படுத்தல, உங்களை லேசாக்கி இருக்கு. இனிமே நீங்க இன்னும் வேகமா ஓடலாம், இன்னும் உயரமா பறக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, விதி செஞ்ச சதின்னு. ஆனா நான் சொல்றேன், விதி சதி செய்யல, விதி உங்களை சுத்திகரிக்குது. ஒரு தங்கம் சுத்தமான தங்கமா மாறணும்னா அது உருக்கப்படணும். அந்த நெருப்பு தான் இப்போ நீங்க அனுபவிக்கிற இந்த வேதனை. இந்த வேதனையில உங்களோட பயம், உங்களோட தயக்கம், உங்களோட போலித்தனம் எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகணும். அந்த சாம்பல்ல இருந்து ஒரு புது மனுஷன் எந்திரிக்கணும். அந்த மனுஷனுக்கு அழுகை தெரியாது, அவனுக்கு வழிதான் தெரியும். அந்த வழியில முட்கள் இருக்கலாம், கற்கள் இருக்கலாம். ஆனா இப்போ அவன் கிட்ட ஒரு வைரம் போன்ற மனசு இருக்கு. அந்த மனசை வச்சு அவன் எதையும் தகர்த்துட்டு போயிட்டே இருப்பான். உறவுகள் உங்களை ஒதுக்கும் போது நீங்க உலகத்தை உற்று பார்க்க ஆரம்பிங்க. இத்தனை நாளா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருந்ததுனால வெளியே இருக்கிற இந்த அழகான பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியாம போயிருச்சு. ஒரு சின்ன ஜன்னல் வழியா வானத்தை பார்த்தா வானம் சின்னதா தான் தெரியும். கதவை திறந்துட்டு வெளியே வந்து பாருங்க, வானம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். இந்த உலகத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு. மத்தவங்களுக்கு உதவி பண்றது, புதுசா ஏதோ ஒன்னு கத்துக்கிறது, உங்களை நீங்களே மேம்படுத்திக்கிறதுன்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதை விட்டுட்டு ஒரு மூளையில உட்கார்ந்துகிட்டு போனவனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது உங்க ஆத்மாவுக்கு நீங்க செய்யற மிகப்பெரிய துரோகம். கண்ணீருங்கிறது உங்க பலவீனம் இல்ல, அது ஒரு பாடம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அந்த பாடத்தோட கடைசி பக்கம் என்ன தெரியுமா? உன்னை விட உனக்கு உண்மையானவை யாருமே இல்லைங்கிறது தான். உங்க உடம்பு காயப்பட்டா உங்க செல்கள் தான் அதை சரி பண்ணுது. வெளியிருந்து வர்ற மருந்து ஒரு உதவிதான். அது மாதிரி உங்க மனசு காயப்பட்ட

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உடத்தினர். சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1.5 வருட சிறை தண்டனை விதித்து மதுரை மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மேல்நீதிமன்ற நீதிபதி ஏராம் ரோஸ்கி இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறார். நேர்மையான கலாச்சாரம், தூய்மையான இலங்கை என்ற தொனிப்பொருளில் மாவட்ட நடைப்பவனி நடைபெற்றது. இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் மூன்றலில் இந்த நடைப்பவனி ஆரம்பமாகியிருந்தது. ஒட்டமாவடி ஆற்றில் குதித்த பெண் ஒருவரை 2 இளைஞர்கள் காப்பாற்றி மீட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதோடு அதற்கான திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டில் உள்ள அனைத்து நீதவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. உலகின் அதிவேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக புதிய கொள்கை ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காலங்காலமாக பல்வேறு இடைத்தரகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிபணிந்திருந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்பு சுயரிப்புகளை அதிலிருந்து விடுவித்து எந்தவித தலையீடுகளுமின்றி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் எதிர்கட்சிகளின் போலி பிரச்சாரத்தால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை, உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாது என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெயசிங்க உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார். குற்றப்புணர்வு திணைக்கழகத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது அனுமதிக்கப்படும் மது ஆவியாதல் இழப்பு எல்லையை 1.5%லிருந்து 0.1%மாக குறைக்கும் மதுவரி திணைக்கழகத்தின் தீர்மானத்துக்கு மதுபான உற்பத்தியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பு துறைமுக நகரத்தில் கடந்த 23ஆம் தேதி 2 சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சீன நாட்டவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான மேலதிக தகவல்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்ற நபரொருவர் மருத்துவமனை காவல்துறை பிரிவின் உத்தியோகத்தர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக இலங்கையில் எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதோடு மழைவீழ்ச்சியும் குறையக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து நிலவும் கடுமையான வறண்ட காலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் மகாவலி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் தெல்தெனிய பழைய நகரத்தின் இடிபாடுகள் மீண்டும் வெளிப்பட தொடங்கியுள்ளன. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள மதுரை சொர்ணத்தோட்ட பிரதி செயலகத்தில் உள்ள புகழ்பெற்ற துங்கிந்த நீர்வீழ்ச்சியில் புதிய காட்சி மையம் அமைக்கும் திட்டம் நேற்று அதிகாரபூர்வமாக தொடக்கி வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, பொலன்றுவை, மொன்றாகலை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று வெப்ப சூட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் பதிவான 61 டெங்கு மரணங்களில் 30 மரணங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது. செக்குடியரசைச் சேர்ந்த இருவர் திருவண்ணாமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவநெறி முறைப்படி திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
இந்திய செய்திகளில் மகாராஷ்டிரத்தில் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். நேஷனல் கெரட் வழக்கில் அமலாக்கத்துறை மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனால் கலப்பு பெட்ரோல் பயன்பாட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் ஆகஸ்ட் 4 தேதியன்று நாடாளுமன்றத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. காவிரியின் குறுக்கே அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்ற மத்திய அரசின் பதில் அளித்திருப்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் போது பெல்லட் குண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கு எதிர்த்தும் அதை கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெருக்கலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு வழங்கிய அரசு வேலை செல்லாதென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மேன்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியில் போராடும் உரிமை உத்தரவாதமானது, அதை மறுக்க முடியாதென்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த நவ்னீத் கவுர் என்ற பெண் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலில் கொலையாளி பேசியிருக்கிறார், அதன் பிறகுதான் அவரை சுட்டிருக்கின்றார் என்ற அதிர்ச்சி தகவலை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாங் உட்பட்ட கனிமங்களை புற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திரத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து RSS கூடுதல் இணை நீதிபதி நரசிம்மமூர்த்தி தீர்ப்பளித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அதிகரித்து வரும் நீரழிவு, உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு நகர்ப்புற உணவு பழக்கங்களால் குடல் பாக்டீரியாவில் ஏற்படும் மாற்றங்களே முக்கிய காரணம் என்று புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. மதம் மாறுவோர் பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்தியாவில் 576 பெரும் கோடீஸ்வரர்கள் உள்ளதாகவும் அவர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கோவில் திருவிழாக்களில் யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, அனைத்து சமூகத்தினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தின் நூக் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 4 வயது உடல்ல குறைபாடு கொண்ட சிறுவனுக்கு தவறுதலாக மற்றொரு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 1 மாதத்தில் அரிசி விலை 20% உயர்ந்ததால் மக்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாவுக்கும் கிராமுக்கு 155 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகள் 2 மசூதிகளுக்கு தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனா மாகாணத்துக்கு உட்பட்ட நார்டன் கிராமத்தில் ஆயுதக் குழுவினர் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 8 குழந்தைகள் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டார்கள், 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். நியூயார்க் நகருக்குள் நெத்தனியாவுக்கு வரவேற்பில்லை என்று நியூயார்க் மேயர் சோரான் மம்தானி கூறியிருந்தார். அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிவாரண்டின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இந்நிலையில் அவற்றை நிராகரித்துவிட்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்ற நியூயார்க் நகருக்கு செல்ல இருப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு அறிவித்திருக்கிறார்.
ஹோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையை சமீபத்தில் ஓமானுடன் ஈரான் மேற்கொண்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். இருந்தாலும் சமரச பேச்சு தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல் தொடரக்கூடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். ஆனால் எந்தவித நேரடி அமைதி பேச்சும் நடக்கவில்லை என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அண்மையில் பதவியிலிருந்து விலகிய வங்கதேச முன்னாள் அதிபர் முகமது சாபுதீன் மீதான ஊழல் புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று அந்த நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் முகமது அசாதிஸ்மான் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இதற்காக கூட்டு அவாமி செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பாகிஸ்தான் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறார்கள். நேற்று அதிகாலையில் பிலிப்பைன்ஸ் நீதி அமைச்சின் வாசலுக்கு அருகே வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று அங்கு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் வைரலான பஞ்ச் குரங்கின் முதல் பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. சீனாவின் காங்ஸோ பகுதியில் உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவருக்கு திடீரென வயிறு வீங்கிவிட்டது. உணவக ஊழியர்கள் அவரது வயிற்று இயல்புக்கு மாறாக வீங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். மருத்துவர்கள் அவரை பரிசோதித்த போது அவரின் கல்லீரல் வெடித்து சுமார் 2 லிட்டர் இரத்தப்போக்கு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதில் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழுவினருடன் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். ஹாக்கி இந்திய தேசிய ஜூனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் இன்று தொடங்கி வருகின்ற ஆகஸ்ட் 8 வரை நடைபெற இருக்கிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தங்கள் முதல் சுற்றில் வெற்றி கண்டுள்ளன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23 காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளின் 5 நாளான நேற்றைய போட்டிகளில் இந்தியா 1 உட்பட 6 வென்றிருக்கிறது. காமன்வெல்த் தொடரில் பழுதூக்கும் போட்டியில் இந்தியாவின் வித்யராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். 9 பிறகு எவ்வன்ட் கார்பந்தயம் மலேசியாவுக்கு திரும்புகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 இலங்கை பிரமதியில் 382.69%, இந்திய பிரமதியில் 108.85%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 336.53%, இந்திய பிரமதியில் 95.72%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410.88%, இந்திய பிரமதியில் 116.86%, ஒரு அக்கராட்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.36%, இந்திய பிரமதியில் 127.25%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.38%, இந்திய பிரமதியில் 67.80%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே. கேட்டது மணிக்குறுதளவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: மிகை மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காடி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாத இங்க போங்க போங்க.
2: ஆம், அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 13 rue Caille 75 000 de Paris.
2: VT Superstore Gala Gonesse Sassadil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Berger-Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris La Chapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி சந்தோஷம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியை நேரம் சரியாக 11:17 தொடரை இருப்பது

பொந்துபோண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபோண்டி மார்க்கெட் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனத்தினருக்கும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் அன்பையும் செலுத்திக் கொண்டு தேனும்பாலம் நிகழ்ச்சியை கேட்பதற்காக காத்திருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக ஒரு பாடல் ஒன்று. வாழ்க்கை பயணம் எப்போதும் உங்களுக்கு சமமாக இருப்பதில்லை. அந்த வாழ்க்கையில் வந்து காற்றும் புயலும் மாறி மாறித்தான் இருக்கும். அந்த போராட்டத்தின் நடுவுக்குள்ள அமைதியை தேடுகிற மனசுக்கு வந்து இந்த ஒரு பாட்டு இந்த பாட்டு போதும். கண்ணதாசனின் வரிகளில் டிஎம்எஸ் பி சுசீலா அவர்களின் குரலில் வரும் பாடல் ஒன்று.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனம்பாலன். தேனம்பாலன் நிகழ்ச்சியில் ஆசையாய் நட்ட கனவுகளெல்லாம் கண்முன்னே கலைந்து போனாலும் நம்பிக்கையில் ஏதோ ஒரு புள்ளிதான் நம்மை மீண்டும் வாழ வைக்கிறது. ஏமாற்றமும் தேடலும் மனித வாழ்க்கையோடு ஒரு அங்கம்தான். மனசின் ஆழத்திலே இருக்கிற அந்த தவிப்பை ரொம்ப உணர்வு பூர்வமாக வெளிப்படுத்தும் ஒரு பாடல் கே எஸ் சித்ரா மற்றும் ஸ்ரீனிவாஸ் குரலில் எங்கே எனது கவிதை. இது அந்த பாடல்.

0: கண்கள் கண்டவுடனே என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும் விதை வந்தவுடன்
1: போறேன். நல்லா பாண்டம்மா ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓ வாய்ஸ்ல ரிலீஸ் பண்ணலாம்னு பேசிக்கிறாங்கம்மா.

0: നിങ്ങൾ കേട്ടുകൊണ്ടിരിപ്പത് ടിആർടി തമിഴൊലി. ടിആർടി തമിഴൊലി ഇടം പെട്ടുകൊണ്ടിരിപ്പത് തേനുംപാലം. കലയക നേരം ശരിയാക 11:36. ഒരു വിളംബര ഇടവേളയ്ക്ക് സെന്റർ വിട്ട്
1: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
2: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலில் பக்கத்தில் இருக்கும் போது ஒரு அன்பு புரியாது, பிரிந்து சென்ற பிறகுதான் ஒவ்வொரு நொடியையும் உயிரை உருக்கும் வலியாக மாறும். இழப்பின் ஆழத்தையும் எளிமையையும் இதைவிட அதே நேரம் இழப்பின் ஆழத்தையும் இதைவிட எளிமையாகவும் அதே நேரம் மனதை பிழியும் வகையிலும் யாராலும் பாட முடியாது. இளையராஜாவின் ஆன்மாவை தொடும் குரலில் பொன்மானை தேடி, இதுவும் அந்த பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிருப்பது தேனும்பாலம். தேனும்பாலம் நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் பாடலை தருவதற்கு முதல் ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்றுவிட்டு,
1: பிரான்ஸ் லாகுனூரில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமைகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே, 93120 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 7 83 20 45 85 அல்லது 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
0: இடம்பெற்றுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும்பாலம். கலையக நேரம் சரியாக பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள். கடந்து போன மனிதர்கள் விட்டு சென்ற நினைவுகள் சுகமாக இருந்தாலும் அந்த சுமம் சுமப்பதே ஒரு சுகம். அந்த சுமையை வாழ்நாள் முழுவதும் சுமப்பதே ஒரு சுகம்தான். சில அன்புகள் நமக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் அந்த அன்பு தந்து விட்டு போன நினைவுகள் நம்மளது ஆயுள் வரைக்கும் வாழ வச்சுக்கொண்டே தான் இருக்கும். யுவன் சங்கராஜாவின் இசையில், ஸ்ரேயா கோஷலின் ஆன்மாவை தொடும் குரலில், நினைத்து நினைத்து பார்த்தேன் பாடல் இதோ உங்களுக்காக தேனும்பாலம்.

காலங்கள் எவ்வளவுதான் மாறினாலும் சில முகங்களும் அவர்களின் அன்பும் நெஞ்சின் ஓரத்திலே நிரந்தரமாக தங்கிவிடுகின்றன. வாழ்க்கை பயணத்திலே நாம் எத்தனையோ பேரை கடந்து போகிறோம். ஆனால் ஒரு சிலரை மட்டும்தான் நாம் எந்த காலத்திலே மறக்கவே முடியாது. மறக்க நினைக்கும் தோறும் மனதுக்குள்ளே வந்து நிற்கும் தேவாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் பாடிய மறக்க முடியுமா என் நெஞ்சினிலே என்ற பாடல் இதோ உங்களுக்காக.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
4: மன்னிக்கவும், அந்த பாடலை எடுக்க முடியவில்லை, அதற்கு பதிலாக வேறு அடுத்ததாக ஒரு பாடல்

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடன் நிறைவு பெறுவது தேனம்பாலம். தேனம்பாலம் நிகழ்ச்சிக்கு ஆதரவு தந்த அம்பாள் ஸ்டோர்ஸ், ஆசிபூஷரி, பொந்துபொண்டியில் அமைந்திருக்கும் பொந்துபொண்டி ஸ்தாபன நிறுவனத்தினருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த பாடலுடன் நிறைவு பெறுவது தேனம்பாலம். அதனைத் தொடர்ந்து மத்திய

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் உறுப்பினர். சாசல் காஷ்லா கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறிக்கு 1 வருட சிறை தண்டனை விதித்து மதுரை மேல்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மதுரை மேல்நீதிமன்ற நீதிபதி ஏராம் ரோஸ்கி இந்த தீர்ப்பை இன்று வழங்கியிருக்கிறார். நேர்மையான கலாச்சாரம், தூய்மையான இலங்கை என்ற தொனிப்பொருளில் மாவட்ட நடைப்பவனி நடைபெற்றது. இன்று காலை யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் 3:00 இந்த நடைப்பவனி ஆரம்பமாகியிருந்தது. ஒட்டமாவடி ஆற்றில் குதித்த பெண் ஒருவரை 2 இளைஞர்கள் காப்பாற்றி மீட்டுள்ளார்கள். இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றிருக்கிறது. ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதோடு அதற்கான திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாட்டிலுள்ள அனைத்து நீதவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதியை வழங்கியிருக்கிறது. உலகின் அதிவேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக புதிய கொள்கையொன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். காலங்காலமாக பல்வேறு இடைத்தரகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிபணிந்திருந்த இஸ்ரேல் வேலைவாய்ப்பு சுயரிப்புகளை அதிலிருந்து விடுவித்து எந்தவித தலையீடுகளுமின்றி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகர தெரிவித்திருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் போலி பிரச்சாரத்தால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை, உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்படாதென்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்க உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார். குற்றப்பிணா விற்பனை கழகத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது அனுமதிக்கப்படும் மது ஆவியாதல் இழப்பு எல்லையை 1.5%லிருந்து 0.1%ஆக குறைக்கும் மதுவரி திணைக்கழகத்தின் தீர்மானத்துக்கு மதுபான உற்பத்தியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பு துறைமுக நகரத்தில் கடந்த 23ஆம் தேதி 2 சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சீன நாட்டவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான மேலதிக தகவல்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்ற நபரொருவர் மருத்துவமனை காவல்துறை பிரிவின் உத்தியோகத்தர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடியிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எல்னினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக இலங்கையில் எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதோடு மழைவீழ்ச்சியும் குறையக்கூடும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துகளில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. தொடர்ந்து நிலவும் கடுமையான வறண்ட காலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் மகாவலி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் தெல்தெனிய பழைய நகரத்தின் இடிபாடுகள் மீண்டும் வெளிப்பட தொடங்கியுள்ளன. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள மதுரை சொர்ணத்தோட்ட பிரதி செயலகத்தில் உள்ள புகழ்பெற்ற துன்கிந்த நீர்வீழ்ச்சியில் புதிய காட்சி மையம் அமைக்கும் திட்டம் நேற்று அதிகாரபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் மற்றும் கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவனியா, பொலன்றுவை, மொன்றாகலை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று வெப்ப சூட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையில் பதிவான 61 டெங்கு மரணங்களில் 30 மரணங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அரசாங்கம் மருத்துவ அதிகாரிகள் சங்கம் நேற்று தெரிவித்திருக்கிறது. செக் குடியரசைச் சேர்ந்த இருவர் திருவண்ணாமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவ நெறி முறைப்படி திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள்.
இந்திய செய்திகளில், மகாராஷ்டிரத்தில் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டார். நேஷனல் கெரட் வழக்கில் அமலாக்கத்துறை மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனோல் கலப்பு பெட்ரோல் பயன்பாட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் August 4 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. காவிரியின் குறுக்கே அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடக பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்ற மத்திய அரசின் பதில் அளித்திருப்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேட்டிருக்கிறது. டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் போது பெல்லட் குண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கு எதிர்த்தும் அதை கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொதுமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு வழங்கிய அரசு வேலை செல்லாதென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மேன்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். அமைதி வழியில் போராடும் உரிமை உத்தரவாதமானது, அதை மறுக்க முடியாதென்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்துள்ளது. கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த நவ்னீத் கவுர் என்ற பெண் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலில் கொலையாளி பேசியிருக்கிறார், அதன் பிறகுதான் அவரை சுட்டிருக்கின்றார் என்ற அதிர்ச்சி தகவலை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாங் உட்பட்ட கனிமங்களை புற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. கரூர் அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆந்திரத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து RSS கூடுதல் இணை நீதிபதி நரசிம்மமூர்த்தி தீர்ப்பளித்திருக்கிறார். சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அதிகரித்து வரும் நீரழிவு, உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகளுக்கு நகர்ப்புற உணவு பழக்கங்களால் குடல் பாக்டீரியாவில் ஏற்படும் மாற்றங்களே முக்கிய காரணம் என்று புதிய ஆய்வு தகவல் ஒன்று தெரிவிக்கிறது. மதம் மாறுவோர் பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்தியாவில் 576 பெரும் கோடீஸ்வரர்கள் உள்ளதாகவும் அவர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. கோவில் திருவிழாக்களில் யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, அனைத்து சமூகத்தினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஹரியானா மாநிலத்தின் நூக் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 4 வயது உடல்நல குறைபாடு கொண்ட சிறுவனுக்கு தவறுதலாக மற்றொரு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தில் 1 மாதத்தில் அரிசி விலை 20% உயர்ந்ததால் மக்கள் கலங்கி போயிருக்கிறார்கள். சென்னையில் இன்று ஆபனத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,05,720 ரூபாவுக்கும், கிராமுக்கு 155 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகள் 2 மசூதிகளுக்கு தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனா மாகாணத்துக்குட்பட்ட நாரடன் கிராமத்தில் ஆயுதக் குழுவினர் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 8 குழந்தைகள் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டார்கள், 4 பேர் காயமடைந்துள்ளார்கள். நியூயார்க் நகருக்குள் நெத்தனியாவுக்கு வரவேற்பு இல்லை என்று நியூயார்க் மேயர் சோரான் மம்தானி கூறியிருந்தார். அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிவாரண்ட்

0: Bareng bareng.
1: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 12:11. தொடர்ந்து வரை இருப்பது பிரதான செய்தி அறிக்கை வரை. கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற உதவோமா நிகழ்ச்சி கேட்காத நேயர்களுக்காக போடப்படுகிறது. கேட்டு மகளுங்கள், ஒரு விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர இருப்பது உதவோமா.
2: பாரிஸ் லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: நேரம். மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலை என்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ? தாங்கிட நாடி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.
1: உங்களை கும்பிட்டு சொல்லுகிறேன்.

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன். சுவிஸ் நேரத்திலே வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. உதவுவோம்.

0: வார வாரம் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்து வருகின்றார் பேராசிரியர் அவர்கள். இன்றும் உங்களை சந்திப்பதற்காக வானிலைகளிலே காத்திருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பேராசிரியர்களே.
1: வணக்கம். வணக்கம் அன்பு நேயர்களே. இதில் நான் ஒரு என்னுடைய வழக்கம் சொல்வதற்கு முதல் என்னுடைய மனவரத்தை தெரிவித்துக் கொள்ளணும். போன செவ்வாய்க்கிழமை நாங்கள் செய்ய முடியாத போன ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. கண்டிப்பாக அதை செய்யணுன்ற எண்ணத்தில் தான் எனக்கு வந்து நாங்கள் அன்றைக்கு ஃபுட்பால் மேட்ச் இந்த 14 ஜூலை பிரான்சனுடைய குடியரசு தினம், இதை பற்றியெல்லாம் பேசலாம், புது விதமாக பார்க்கலாம் எனக்கு. அன்றைக்கு பிரான்சுக்கும் ஸ்பெயின் நாட்டுக்கும் நடந்த அந்த உதகந்தாட்டத்தின் பொழுது ஒரு கதையை சொல்லாமல் அந்த கதையை பிரான்சுக்கும் ஸ்பெயினுக்கும் தொடர்புடைய கதை, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு இதிகாசம், அதை சொல்லலாம்னு தான் நாடுகள் அந்த காலம் கடந்து போயிட்டது. நான் உண்மையில நீங்கள் சொன்னீங்கள் எடுக்கணும் கொண்டு நான் கொஞ்சம் படுத்திருந்த பொழுது போன பக்கத்தில் வைக்கல, அதனால தொடர்பு கொள்ள முடியாமல் போயிட்டது. அதனால எல்லாரும் என்னை நினைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த நிகழ்ச்சி நீங்கள் சொல்ற அளவுக்கு, நேயர்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு பயணம் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த வகையில் பயணம் இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் ஏற்படுற சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், காலங்களில் தான் ஒரு நினைவும் எண்ணம் இருக்கும். அன்றைக்கு இப்போ உருவமான நிகழ்ச்சியை நான் செய்ய முடியவில்லையே என்று நினைக்கிற பொழுது உண்மையிலே கவலைக்குரிய விஷயம்தான். ஏன்னா ஒவ்வொரு முறையும் திருமதி லண்டனில் உள்ள புஷ்பவதி சிவநாதனுடைய தன்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கு இந்த பெட்டி என்னுடைய எனக்கு வாழ்த்து சொல்லணும் என்ற ஒரு நிகழ்ச்சி செய்கிற போது எத்தனை பேர் நேயர்களை கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை சொன்ன போது தான் நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் உதவுறோம் தான், நல்ல விஷயத்தை செய்கிறோம் என்று அன்றைக்கு தெரிகிற பொழுது இது மிக மிக சந்தோஷமாக இருந்தது. பேரானந்தம், சச்சிதானந்தத்துக்கு பேரானந்தம். ஆகவே ஒன்னானந்த செய்ய முடியாத போல சட்டங்கள் எனக்கு மன வருத்தத்துக்குரியது என்பதை அவங்க உள்ளார்த்தமாக அதை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அன்றைக்கு நீங்களும் தயார் பண்ணுங்கள், அன்றைக்கு செய்வோம் என்று. ஆனால் என்னுடைய தவறு தான்,
0: நான் பயந்து போனேன். அடிக்கடிக்க எடுக்காதபடியால ஏதாவது ஆயத்தப்பட தவணமா அல்லது என்று சொல்லித்தான் முயற்சி செய்து திரு மனு அவர்களிடம் தொடர்பு கொண்டிருந்தேன். அவருக்கு தொடர்பு உண்டு பாருங்கள். அவருடைய நான் தான் சொல்லி இருந்தேன், அவருடைய பாரியாரிடம் கேட்டு பாருங்கள், ஏன் எடுக்கிறார் இல்லையா.
1: ஆனா அந்த தரிசன் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த உருவமா நிகழ்ச்சியை நீங்க என்ன செய்ய ஆரம்பித்தது இன்று வரைக்கும் அது எடுக்கிற பொழுது பயனா இருக்கு. ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன், காட்டில் இருக்கிற மாதிரியா என்று நடக்கிற சொல்லி இருக்கிறேன். நீங்கள் சொல்வீங்களே இல்லை இல்லை நேர் நேரத்தின் பொழுதெல்லாம் நேரில் பேசுவார்கள் பயனா இருக்கும். ஆனா அன்று புஷ்பவதி தன்னுடைய நிகழ்ச்சி பிறந்த நாள் அன்று இதுக்கு ஒதுக்கி அந்த செய்த தியாகத்துக்காக எவ்வளவு பயன் என்றதை அறியும் பொழுது நேற்றும் ஒரு செய்தி என்கிற நேயர் அனுப்பியிருக்கிறார். என்னுடைய துணைவியா இருக்கு, அவர் பதிவு செய்தது அன்னைக்கு எங்களுடைய அன்புக்குரிய பிரேமா நடத்தின நிகழ்ச்சியில பதிவு செய்ததை அனுப்பியிருந்தார். அது நேற்று தான் கேட்ட பொழுது தான் பாருங்க, எப்போ நடந்தாலும் நேற்று கேட்டது எப்பவும் கேட்கக்கூடிய நேயர்கள் கேட்கிறேன்
0: கலந்து கொள்ளவாறதில்லை. ஆனா கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களோட தொகை கூட அவர்கள் நேரடியாக கலந்து கொள்ளாவிட்டாலும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுடைய தொகை கூட.
1: அதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் கருத்து துணவியாவே அதை நேற்று கேட்டுட்டேன். இப்படியா உலகம் எல்லாத்துக்கும் தெரியும், அறிஞர்களுக்கும் தெரியும். இந்த நிகழ்ச்சி சொல்றதோ செய்வதன் மூலம் நேயர்களுக்கும் தெரியும். அதுக்கு நீங்களோட காரணம் வேண்டாம். நான் வந்து கற்பிக்கிறது படிப்பிக்கிறது பேராசிரியர் என்றது ஒருபுறம், இந்த விஷயங்கள் சார்ந்து சொல்லக்கூடியதா இருக்கிற ஒரு திறமை இருந்தாலும் அதுக்கான

0: சூழ்நிலை சந்தர்ப்பம் வாய்ப்பு அமையல் அது டிஆர்டி மூலம் நீங்க தான் ஏற்படுத்துங்க. அதை நேரில் போய் கொடுக்க போடுதான் எனக்காக உண்மையா மிகவும் பெருமையும் சந்தோஷம். கண்டிப்பா இந்த கட்டத்தில் நான் அதை செய்வோம். முந்தையே சொல்லியிருக்கு கூறியன் கூறல் என்று திருப்பி திருப்பி சொல்லவில்லை. எப்ப சொன்னாலும் அதை கண்டிப்பா உள்ள வரைக்கும் அதை நான் செய்வேன். டிஆர்டியில உதவ மாநிலம் அதை சொல்லுவதில் உண்மையிலே சந்தோஷம் தான். ஒரு கடன் இருக்கு. என்ன கடன் என்று சொன்னால் இப்படித்தான் கிடைக்க முடியும். கேட்டு வாய்ந்த கைலாச மங்கையர் நித்யானந்த பற்றி ஒரு சந்தேகம். இனிமேல் அதை தேடத்தில் இனிமேல் நிறைய தேடல் எல்லாம் வந்து உண்டு. சொல்லப்பட்ட செய்திகள் எல்லாம் பொய் செய்திகள் மாதிரி வந்து கொண்டிருக்கிற மாதிரி இப்ப இருக்கு. நாங்கள் அதை பற்றி கதைக்க அதை பற்றியும் நாங்கள் கதைக்கலாம். கொஞ்சம் நித்யானந்த அங்கே இருக்க கைலாசா அங்கே இருக்கு என்றதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுறோம்.
1: அரசியலும் இருக்குது. அப்ப நான் முதல்ல நீங்க சொன்ன இந்த உலக உதப்பந்தாட்ட போட்டி அதுல பிரான்சினுடைய சின்னம் என்ன அந்த விடயங்களை சொன்னா அதன் பின்னர் அதற்குள் நுழைவோம்.
0: நாங்கள் பதினாலாவது ஜூலை மாதம் குடியரசு தினத்தின் பொழுது அணிவகுப்பு எப்பவுமே நடக்கிறது. பல நாட்டு அறிஞர்களை கூப்பிடுறது பொதுவாக குறிப்பாக ஒரு நாட்டை தான் சிறப்பு பிரதிநிதியாக விருந்தினராக அழைக்கிறது வழக்கம். ஆனால் இந்த முறை பார்த்தோம் சொன்னால் 28 நாடுகளை சேர்ந்த குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளுடைய தலைவர்களை கூப்பிட்டுருக்காரு. அது இந்த பின்னணியை நாங்கள் கரெக்டோம். ஆனால் விசேஷ பிரதிநிதியாக வந்தது இந்தோனேஷியாவுடைய பிரதமர். இந்தோனேஷியா பிரதமர் சிறப்பு விருந்தனா இருந்தாலும் எல்லாரையும் கூப்பிட்டு இதற்கு இப்ப இருக்கின்ற பிரெஞ்சு ஜனாதிபதியான மக்ரோனுக்கு இது ஒரு கடைசி ஆண்டு பெரும்பால் 10 வருஷம் தான் கண்டு ஒரு ஜனாதிபதியுடைய காலம் முந்தி 7 வருஷமா இருந்தது. பிறகு அதை ஷக்ஷராக் வந்து 5 வருஷமா ஆக்கினார். அதுக்கு பிறகு வந்த ஜனாதிபதிகள் எல்லாம் 5 வருஷத்துலயே இருக்கிறார்கள். அதே முறை தேர்வு செய்யப்பட்டார். அடுத்த முறையும் தேர்வு செய்யப்பட்டார். பிறகு சரியான போட்டி இல்லைன்றதா இப்ப அடுத்த முறை அவருக்கு கேட்கறதுக்கு ஆசை. ஆனால் சட்டப்படி அவருக்கு இடம் இல்லைன்றதால மீண்டும் மறுபடியும் இந்த பிரான்சுவாவிலும் முதல் ஏற்கனவே இருந்தவர் சக்சராக இருந்தார். சாக்கோசிக்கு போய் வந்தவர் வேண்டாம் அவர் ஒன்றும் செய்யலை பெருசா இந்த பேருக்கு இருந்துட்டு போயிட்டார். அவர் இடையில ஜனாதிபதி காலத்திலேயே ஜனாதிபதி எப்போதுமே பிரெஞ்சு ஜனாதிபதியும் அமெரிக்க ஜனாதிபதியும் தங்களுடைய ரஷ்ய ஜனாதிபதியும் கூட ரெங்கும் வெளியில் போகிற பொழுது தங்களுடைய உத்தியோகபூர்வ காரில் தான் போகணுமென்ற இது இருக்கு. ஏனடா ஏதோ ஒரு நாடு அவசரத்துக்கு படையெடுத்துட்டு அவசரமான பிரச்சனை இருக்கு அதுக்கு ஒரு சண்டைதான் இதுண்டு அதுக்கு எடுக்க உதாரணம் அனுப்பணுன்றது. அது வந்து அவை அந்த ஜனாதிபதியாருடைய வாகனத்துல இருக்கு அதனுடைய புத்தான் கட்டன் அவசரத்துக்கு ஒன்றும் செய்யாமல் அதை முழு கேட்காமல் ஒரு தாக்குதல் செய்யலாம் சொன்னால் அது ஜனாதிபதியினுடைய காரில் இருக்குது. ஆனால் இவர் பிரான்சுவாவில் வந்து என்ன செய்வார் அவருக்கு வந்து எப்போதுமே இந்த நம்பிகள் அதிகம். ஸோ அவருடைய நம்பிக்கை 24 வருஷம் இருந்தவர் தான் பிரான்சுவா செகலன் ரோயால் இருந்து 4 பிள்ளைகள் திருமணம் ஆகிறீர்கள். அதுக்கு பிறகு ஜெர்மன் ஒரு நடிகை ஒரு நிருபர் தொடர்பாக இருந்தார். பிறகு ஒரு கையால் என்ற ஒரு நாடக நடிகை அவரை சந்திக்கிறதுக்காக ஸ்கூட்டர்ல போயிருக்கேன்.
1: இல்லை அவர் பாதுகாப்பு அதிகாரிகள் வந்து அப்படி இரவில் போகக்கூடாது என்று தடுக்கிறபடியாலே அவர்களுக்கு தெரியாமல் இரவில் மறைமுகமாக அவர்களுடைய கண்ணில் படாமல் போய் வந்திருந்தார்.
0: அது வந்து ஒரு குற்றம் அதை பேசப்பட்டது.
1: பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தான் பெரிய சிக்கல்
0: ஏற்பட்டிருக்கு. அதிகமான பாதுகாப்பு அதிகாரிகள் போகிறாரோ அதே மாதிரி அவருக்கும் போயிருக்கு. ஆனால் அவர் அது இந்த பிரெஞ்சு வரலாற்றில ஜனாதிபதிகளுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கு. உதாரணம் அந்த பிரெஞ்சு வரலாற்றில் உதாரணம் நாங்கள் 58 ஆண்டிலிருந்து இந்த 1958 ஜனாதிபதி ஆட்சி மூலம் வந்திருக்கிறோம். இப்போ வந்த காலத்தில் எல்லாம் இருந்தவர்கள் வந்து பார்த்தோம்னா இல்லை முதல் ஜனாதிபதி பார்க்கக்கூடிய பிரான்சின் உண்மையான பேர் உடையவர் தான். பிரான்சின் உண்மையான பேர் என்னது? கோல். கோல் என்னதான் பிரெஞ்சு நாட்டின் பேர். அப்போ கோல் என்றால் என்ன கருத்து? சேவல் என்ற கருத்து. கல்விஸ் கட்டின கல்விஸ் என்று சொல்றது. அப்போ கோல்வான்ற மொழி, அதாவது பிரெஞ்சு மொழிக்கு முதல் இந்த நாட்டில் பேசப்பட்ட ஆதி மொழி, பூர்வீக மொழிக்கு பேர் கோல்வா. அந்த கோல்வான்னா என்ன கருத்துன்னா சேவலோட மிகவும் விரும்ப உடையவர்கள் கல்விஸ். அப்போ கல்ஸ் கல்ஸ் என்ற தான் கோல் என்று சொல்கிறேன். அப்போ கல்ஸ் என்ற சேவல் என்ற பொருள். அதனால தான் இந்த எப்போவுமே பிரெஞ்சுக்காரர்களை இப்போ கோல் மொழியை பேசினவர் இப்போ லத்தியன் ஜூலை ஜூலிய சீசர் 52 ஆண்டு இந்த பிரான்ஸ் நாட்டில் படையெடுத்து பிரான்ஸை பிடிச்சு கொண்டார்கள். அதனால தான் இந்த பிரான்ஸ் பேர் வந்தது ஜூலை ஜூலிய சீசர் வரையில். இதே ஜூலிய சீசர் பிறந்த இந்த மாதமுமே ஜூலை மாதம். அப்போ இந்த ஜூலை மாதம் எப்படி வந்தான்றதெல்லாம் நாங்கள் அதை பார்ப்போம். ஆகவே அது நல்ல விஷயம் நீங்கள் சொன்னது. அப்போ இந்த கோல் என்ற மொழி, கோல்வாண்ட நாடு, கோல்வாண்ட இனம், அவரை வந்து ஜூலியஸ் சீசர் அரெஸ்ட் படையெடுக்கும் போது அரெஸ்ட் பண்ணி அவரை கையங்காலமாக வெட்டி முண்டமாக்கிட்டார். அவங்க இங்கே ரோமுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் தான் இந்த நாடு மல்ல மல்ல லத்தீன் பேசுகிறனால. இப்போ ஃப்ரெஞ்சு என்று சொன்னால் என்ன? ஃப்ரெஞ்சு என்று சொன்னால் நாங்கள் நினைக்கிறோம் ஃப்ரெஞ்சுனா அது ஒரு லத்தீன், பிரான்சில் பேசப்படுற ஒரு லத்தீனுக்கு பேர் பிரெஞ்சு மொழி. அதே மாதிரி ஸ்பெயின் மொழியில் நாங்கள் நினைக்கிறோம் ஒரு மொழி இல்லாமல் அழிகிறது. ஆக்கள் எப்படி அழிகிறீங்க ஒரு மாற்றங்கள் பெறுவார்களோ, ஒரு சக்தி எப்படி ஒரு சக்தி இன்னொரு சக்தியாக மாறுறதா இருக்கிறதோ, சக்தி என்ன உருவமாக மாறக்கூடியது. ஸோ அதே போல் தான் இந்த நாட்டின் பெயர்களும் சரி மொழிகளும் சரி மாறக்கூடிய தன்மை இருக்கு. நாங்கள் இப்போ தமிழ் எடுத்து பார்த்தாலும் கூட இப்போ எழுதுற எழுத்து என்று பார்த்தாலும் அப்போ முந்தி எழுதின எழுத்துகள் உலங்காமல் இருக்கும். இப்போ எடுத்து பார்த்த வேண்டாம். திருவள்ளுவர் காலத்தில் நான் இப்போ எழுதினேன் திருவள்ளுவர் மூப்பு மொழி மொழிபெயர்த்த புத்தகத்தில் திருவள்ளுவர் திருக்குறள் என்று ரெண்டு சொல் எழுதியிருக்கோம். அது திருவள்ளுவர் காலம் எழுத்து, அது யாருக்குமே விளங்காது. அப்போ எல்லா நாட்டிலும் மொழிகளுடைய எழுத்து காலத்துக்கு காலம் மாறக்கூடியது. ஸோ அதே மாதிரி தான் பிரான்சில் பேசப்பட்ட லத்தீன் அதுக்கு பேர் தான் பிரெஞ்சு. அதே இஸ்பானிய நாட்டில் பேசுகிற மொழிக்கு பேர் ஸ்பானிஷ். அந்த ஸ்பானிஷும் அந்த ஸ்பெயினில் பேசப்படுற லத்தீன். போர்த்துகல்ல பேசப்படுற மொழி போர்த்துகல், அது ஒரு லத்தீன். அதே மாதிரி இத்தாலியில் பேசுகிற இட்டாலியன். ஸோ இத்தாலிக்கு உண்மையான மொழி என்ன உருவானதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் எத்ருஸ்கன். எத்ருஸ்கன் தான் இத்தாலியின் உண்மையான மொழி. அவர்கள் தான் அந்த கிரேக்க புறத்தில் இந்த இப்போ நாங்கள் எழுதுகிற இங்கிலீஷ் ஃப்ரெஞ்சு ஸ்பானிஷ் போன்ற மொழியில் உள்ள எழுத்துக்களை உருவாக்கினவர்கள் வந்து இந்த எத்ருஸ்கன்ற இனத்தவர்கள். அந்த இனத்தவர்கள் இந்த ரோமானியர்கள் பூண்டோடய அழிஞ்சு விட்டார். அவர்கள் இப்போ இல்லை அந்த நாட்டில். இப்போ நாட்டில் இனத்தை இனக்குழு இனப்படுகொலை இன அழிப்பு காலங்காலமாக நடக்கிறது வழக்கம். அந்த வகையில் தான் இந்த இப்போ ரோமன் சொல்லக்கூடிய நாட்டுக்கிற அந்த எத்ருஸ்கன் என்ற இனத்தை இந்த ரோமானியர் அழைச்சி விட்டார். அப்போ லத்தீன்ன்றது ஒரு லக்கியம் என்று சொல்ல ஊரில் பேசப்பட்ட மொழி. அதுதான் வளர்ந்து வளர்ந்து இத்தாலியில் இத்தாலியன்று நாங்கள் இப்போ சொல்லணும். அது உண்மையான பேர் வந்து ரோமா, ரோமாபுரியன்று பேச சொல்லிட்டு வந்தாங்க ரோமா. அந்த ரோமாபுரியன்ற ஒரு சக்கரவர்த்தி தான் அந்த ஜூலியஸ் சீசர். அந்த ஜூலியஸ் சீசருடைய பேருக்காக ஜூலி ஒவ்வொரு மாதத்திலும் கிட்டத்தட்ட ஜூலி ஜூலியா ஜூலாய் என்றெல்லாம் நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஜூலியஸ் சீசருடைய பேர். ஜூலியஸ் சீசர்னா ரெண்டு பேர் வருது, ஜூலியஸ் சீசர். அப்போ ஜூலியஸ் என்றது அவருடைய பெயர், சீசர் என்றதும் அவருடைய பெயரில் வைக்கப்பட்ட ஒரு சொல்லு. எப்படின்னு அவர் புறமாதத்தில் பிறந்த ஒரு மகன். அவர் தாய்க்கு வந்து பயிற்சி வழி தாங்க முடியலை. இயற்கையான பிறப்பு இல்லாமல் கத்தியால் வெட்டி இருக்கிறார். ஆனால் சித்திர சத்த சிகிச்சை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்தது. அதான் இந்த சீசர்ன்ற பேர் வந்து அதான் ஆங்கிலத்தில் சிசாரியன் என்று சொல்றது. சிசாரியன் எப்படி பிரசவம் என்ன சும்மா இயற்கையாக பிறந்ததோ அல்லது கத்தி வைத்ததோ ஆப்ரேஷன் செய்தோ, அந்த ஆப்ரேஷன் பேர் தான் சிசாரியன். இது வெற்ற பேர் தான் அப்போ முதல் முதல் ஒரு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தைய வெட்டி எடுத்து செய்யப்பட்ட அந்த சத்திர சிகிச்சைக்கு பேர் தான் சிசாரியன். அது ஜூலியஸ் சீசருக்கு பேர் தானது. ஏன்னா அவருக்கு அந்த பேர் அவருடைய அவர் பார்த்தா ஐந்து வயசுலேருந்து வட்டி எடுக்கப்பட்டதால் ஜூலியஸ் சீசர். ஸோ அந்த ஜூலியஸ் சீசர் பிறந்த மாதம் தான் இந்த ஜூலை மாதம். ஸோ நாங்கள் முதல் சொன்ன கதை எப்படி லத்தீன் என்ற ஒருத்தர் மொழியில் பேச பயப்படுறது. நாங்கள் தமிழ் என்று சொல்கிறோம், தமிழ் நாங்கள் இலங்கையில் பேசுகிறோம், இந்தியாவில் பேசுகிறோம், சிங்கப்பூர் மலேசியான பல நாடுகளில் பேசுகிறோம். இலங்கை ஊழியர் எடுத்துக்கொண்ட மட்டும்னா ஒவ்வொரு இடத்துல பேசுகிற அந்த வட்டார வழக்கல் வித்தியாசம். யாழ்ப்பாணத்தில் பேசுகிற வட்டார வழக்கம் மட்டக்களப்பில் மலையப்பகுதியில் மன்னாரில் முஸ்லீம் பகுதி மக்களுக்கு பகுதியில் முஸ்லீம் நான் கொழும்பில் இருக்கிற கிராண்ட் பேஸ் போன்ற இடத்துல பேசுகிற தமிழ் ஒரு வகையான தமிழ். அதில் சொல்கிறது வட்டார வழக்கு. நாங்கள் டிஆர்டியோட இணைந்து நாங்கள் செய்ய இருக்கிற டிஆர்டி நாயகருடைய நேயர்களுடைய உதவியோடு நாங்கள் செய்யும் அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் இலங்கை சார்ந்த இலங்கை வட்டார வழக்கல் என்கிற ஒரு அகராதி வழி உரிமையான இந்தியாவில் உள்ள வட்டார வழக்கல் தொடர்பாக தமிழ் வட்டார வழக்கல் எப்படி சென்னையில் எப்படி பேசுறது, மதுரையில் எப்படி பேசுறது, கோயம்புத்தூர் எப்படி பேசுறது, அதே மாதிரி திராவிட பேச்சு வழக்கல் இருக்கு. இப்போ நாங்கள் நேற்று முந்தாள் நேற்று விஜயை பற்றி திட்டி பேசின தூத்துக்குடி எம்பி மார்க்கண்டேன்னு பேசின தமிழை பார்த்தோம்ண்ட அந்த அந்த திருநெல்வேலி அவர் தூத்துக்குடிக்குரிய தமிழ் திராங்க் அந்த அதுதான் வட்டார வழக்கு. அப்போ பார்த்தோம்னா கண்டுபிடி பார்த்தோம். அதே மாதிரி எல்லா நாட்டு எல்லா மொழிகளுக்கும் ஆங்கிலத்திலேயே எழுபது விதமான ஸ்லாங்க் இருக்கு. பிரெஞ்சிலே நாங்கள் பார்த்தால் வடக்கு பகுதி போதிக்கு அதில் உச்சரிப்பு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. அந்த தமிழ் மொழிக்கு இலங்கை தமிழ் மொழிக்கு யாருமே அந்த அகராதி எல்லா வட்டார வழக்கையும் சேர்த்து செய்யாத மொழியா
1: எல்லாம் எல்லா மொழியிலும் இருக்குத்தானே. இப்போ ஜெர்மனி எடுத்துக்கொண்டால் முஞ்சன் பக்கத்தில் இது குட்டின் மோகனுக்கு கிறிஸ் கோட் என்று சொல்வார்கள். அப்படி அந்த ஒவ்வொரு இடத்திலும் அவர் மாற்றத்தோடு உரையாடுகின்ற மாநிலத்துக்கு மாநிலம் அவர் வித்தியாசங்கள் இருக்குதல்ல.
0: நீங்கள் சொல்றது சரி. அப்படி இப்போ ஜெர்மனியில் பேசுகிற ஃப்ரெஞ்சும் ஆஸ்ட்ரியா உதாரணம் ஃப்ரெஞ்சில் சொல்ல சொன்னால் இப்போ எழுபது எழுபது ரெண்டு வச்சுக்கணுமா, எழுபதோ அறுபது ஏதோ அப்படி வைக்கிற பொழுது ஃப்ரெஞ்சில் நாங்கள் அறுபதுக்கு சுவாசம் சுவாசம் கண்டு சொல் சுவாசம் பட்டு சிக்ஸ் எங்கள் பெல்ஜியத்தில் சொல்கிற பொழுது என்னென்னு சொல்வது செக்ஸ்தான் தண்டு வரும் செக்ஸ்தான் தண்டு வரும். அதே மாதிரி ஜெர்மன் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெர்மனி சொல்கிற பொழுது குத்தன் மோகன் என்று சொல்றது பொதுவாக குட் மார்னிங் என்ற கருத்து. இன்னொன்று வந்து குடன் டாக் நல்ல நாள் ஆகு என்ற கருத்து. அப்ப குடன் டாக் என்று சொல்ல டாக் என்றது என்ன நாள்
1: முஞ்சன் பக்கத்தில் காலையில கிறிஸ் கட் என்று தான் சொல்வார்கள். ஏதோ இயேசுவ குறிப்பிடுற மாதிரி
0: அதுதான் சொல்லுவாங்க. அப்ப அவர்கள் கடவுள் நம்பிக்கை உடையவர்கள் சொன்னார் கடவுள் ஒன்று காப்பாற்ற மட்டும் மாதிரி கடவுள் வாழ்த்து என்றால் அந்த கடவுள் உங்களை வாழ்த்துவார் இடத்துல அந்த நீங்க சொன்ன அந்த அப்போ இந்த ஒரு நாட்டின் பண்பாட்டை பொறுத்து அந்த நாட்டு மொழிகளில் வட்டார வழக்கில் இடம்பெறுவது வழக்கம். அப்போ நாங்கள் அதனால தான் இந்தியாவில் வந்துட்டது. இப்போ இலங்கையில் கூட யாழ்ப்பாண வழக்கன்று சொல்லி ஒரு அகராதி வந்துட்டு தெரிஞ்ச சுபீரஞ்சனவர் விளையிட்டுருக்கார். மட்டக்களப்பிலே மட்டக்களப்பு வட்டார வழக்கண்டு வந்துட்டு ராஜகோபால் அவரது விளையிட்டுருக்கார். அதே மாதிரி முஸ்லீம் வழக்குகளும் வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ நாங்கள் இப்போ எல்லா நாட்டு இலங்கையில் உள்ள தமிழ் வழக்கு யாழ்ப்பாணத்தில் எப்படி இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு மரத்தில் காய் இருக்குது பழம் இருக்குன்னு சொன்னால் இதுக்கு தெரிஞ்சிருவாங்க மரத்தில் காய் அப்போ இது இருக்குது. பட் அது மண்டக்கலத்தில் சொன்னால் காய் நிற்குதுன்னு சொல்கிற வழக்கம் அது பல சொற்கள். இப்போ பேண்டுன்னு சொல்கிறது மறுகன்ற மாதிரி பல வார்த்தைகள் இருக்குது அப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு. அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம் புத்தளத்தில் வேறு வழக்கு மன்னாரில் வேறு வழக்கு அதே மாதிரி இப்போ வன்னி பகுதியில் ஒவ்வொரு வழக்குகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு அகராதி செய்துட்டோம். ஏற்கனவே எங்களை டிஆர்டியில் கலந்து கொண்ட நண்பர் சாம்பில்லையா அப்போ எனக்கு சுவாமிலாம் அவர் எல்லாத்தையும் நான் எல்லாம் அனுப்பி இருக்கணும் அவரை டைப் பண்ணி எல்லாம் புத்தகம் ஆக்கிட்டேன். இதே நிகழ்ச்சியில இன்னொரு விடயத்தை சொல்ல விரும்புகிறோம். அது சொன்னேன், அதனால சொல்றோம் அப்படின்னு சொன்னார். போன முறை செய்த தொல்லாப்பிய மாநாட்டினை புலம்பெயர் நாடுகளில் தமிழ் அப்படி வளர்ச்சி என்று சொல்லி மாநாடு செய்தோம். அதுக்கு டிஆர்டி நேரடிய பங்களிப்பு மிக மிக பெரும் பங்களிப்பு, எல்லாரும் பங்களித்தவர்களுடைய பெயர்கள், அவர்கள் பணங்கள உதவி தொகையெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கிறீர்கள். இந்த இதுக்கு நான் அவ்வளவு அவர்கள் படிக்கலாம். அப்போ என்ன என்ன பண்ண சொன்னால், இப்போ நான் ஏற்கனவே மும்மொழிகளில் முப்பால் என்று திருக்குறளை எழுதிட்டான். இப்போ இப்ப திருக்குறள் என்று சொன்னா என்ன, ஏன் அது குறள் என்று பெயர் உண்டு? திருக்குறள் அதாவது சிறப்பு பெயர் என்றதுக்காக திரு என்று சேர்க்கப்படும். மற்றபடி அதாவது குறள் தான். குறள் என்று சொன்னா ரெண்டு அடி உடையது, ரெண்டு அடி ஏழு சீர், ரெண்டு லைன் இறக்கம், ஏழு சீர், ஏழு சிறந்த முதல் அடியில நாலு சீர், அதாவது நான் நாலு சொற்கள் என்று சொல்ல மாட்டேன். கீழே வந்து மூணு சீர், மூணு சொற்கள், அப்ப நாலு மூணு ஏழு, அதனாலதான் அதுக்கு ஏழு சீர். அப்ப ரெண்டு அடி ஏழு சீர் உள்ளதான் திருக்குறள் குறள். அந்த குறளை வந்து
1: எங்க இலங்கை ஒளிபரப்பு கூட்டு தாபனத்துல கடமையாற்றியவர், அவர் பிறந்து போனார் நரசிம்மம் என்று சொல்லி, அவர் உண்டமுக்கால், அவர் நரசிம்மம் என்று அவர் சொல்லுவார், உண்டமுக்கால் உண்டு திருக்குறள், உண்டமுக்கால் உண்டு நாலு சீர், நாலு சீர் ஒரு வரி என்றும் மூண்ட முக்கால் உண்டும் சொல்லுவார்.
0: முக்கால் தான், அப்போ அது உண்மைதானே, உண்ட முக்கால் நாங்கள் நாலு முக்கால் மூன்று, ஒன்று வீதம் அது நாலு வீதம் அப்படிலாம் கேட்டு பார்க்கும். அவர் அவருடைய பேர் நீண்ட பேர் இல்லை,
1: நடராஜ சிவம் என்று சொல்லி புனலோஜனி அவர்களுடைய கணவராக இருந்தவர். அவர் வந்து இந்த திருக்குறளை பற்றி ஒரு நிகழ்ச்சியொண்டு வாலிப வட்டத்திலே செய்யக்குள்ள அப்ப குறளை நான் சொல்ல அவர் அதுக்கு அர்த்தம் சொல்லுவார். அப்ப அவர் சொல்லுவார், ரங்கன் உண்டமுக்கால தொடங்கண்ட குரலை
0: சொல்றவர்
1: சின்ன வயதானே. அப்ப அவர் சொன்னார், நாலு சொல் வந்து ஒரு சீர ஒரு இதண்டு சொல்லியும், நாலு சீர் ஒரு வரி என்று சொல்லியும், முக்கால் வந்து முக்கால் இதண்டு சொல்லி.
0: அப்ப ஏழு சீர் சொன்னதால நாங்கள் என்ன யோசிக்கிறோம்னா, அந்த மாநாடு வந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாலும், இப்போ பாருங்க தமிழக அரசு, அதாவது தமிழினுடைய வளர்ச்சியினுடைய பங்கு இந்திய தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு ஒப்பானது ஆனால் எண்ணிக்கையில் குறைதான். அவர்கள் இந்திய தமிழர்கள் பெரும் தொகை, இலங்கை தமிழர்கள் தொகை குறைவு. இருந்தாலும் கூட மொழி சார்ந்து தமிழுக்கு பங்காற்றின இலங்கை அறிஞர்களுடைய தொகை பங்கு அதிகம். அதனால் முன்னாள் நேற்று கொடுத்த ஏதோ ஒரு பேர இந்திய நண்பர்களோட நண்பர்களோட பேரவனை வந்தது. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இலங்கையானு கேட்டேன். ஆமாம், நிச்சயம் நான் இலங்கையான சொன்னேன். ஏனென்றால் அவர் வந்து இந்த குறள் இருந்ததுன்னு சொல்லி திருக்குறளை வச்சு ஒரு புத்தகம் இருக்கிற அந்த மேலாண்மையல், அதாவது பொருளியல் மேலாண்மையும் சேர்ந்து குறள் இருந்ததுன்னு சொல்லி ஒவ்வொரு குறளுக்கும் இந்த பொருளாதாரம் மேலாண்மை தொடர்பாக ஒவ்வொரு கதையும் எழுதியிருக்கிறேன். அந்த கதையை வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முதல் தமிழ்நாடு அரசு எனக்கு ரெண்டு மூணு பேர்த்து கொடுச்சி கொடுக்க சொல்லி, இன்னொன்று அதை கொடுத்தபடியால் அந்த வேலை முடிஞ்ச அப்புறம் இன்னொரு மேல மூணு பேர் விஷயம் சொல்லித்தான் வேறு ஒரு முடிவுக்கு தந்தவர்கள். அப்ப அந்த நூல் குறள் இருந்து எழுதுகிற பேர் சோம வீரப்பன், சோம வீரப்பன் என்றவர் தான் அந்த திருக்குறளை ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கதையை பற்றி வெளியிட்டிருக்கேன். அது பிரெஞ்சு மொழியில வந்துட்டு, ஜெர்மன் மொழியில வந்துட்டு, ஜப்பான் மொழியில வந்தது. அப்ப ஜப்பான் மொழியில வந்து இந்த 17ஆம் தேதி கோயம்புத்தூர்ல புத்தக கண்காட்சியில வெளியிட்டு வச்சிருக்கலாம். ஸோ அவர் இப்ப பிரெஞ்சிலையும் அதை செய்துட்டார், இன்னொரு நண்பர் மூலம் செய்துட்டு. அப்ப என்ன சில இந்தியாவில் உள்ள பேராசிரியர்கள் சொல்வோன்ட்டு கேட்டிருக்கணும், இல்ல பொதுவாக தெரியும் பிரான்ஸ் பிரெஞ்சு மொழி என்ன யாரோட தொடர்பு பொதுவாக சொல்லுவார். அப்போ அவர் ஒரு பேராசிரியர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் அவர்கிட்ட வாங்க என்னன்னா அணிந்துரை, அந்த குழந்தை புத்தகம் பிரெஞ்சில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இன்னொரு புத்தகம் சாணக்கியா. சாணக்கியான்னு சொன்னால் இப்போ திருக்குறளோட ஒப்பிடக்கூடிய நல்ல கதைகளை சொன்ன நல்ல மொழிகளை சொன்ன ஒரு படைப்பு தான் அந்த கௌடில்யர் எழுதுன சாணக்கியான கதை புத்தகம். அந்த சாணக்கியான்றதையும் சாணக்கியத்தனம் உண்டு நாங்கள் பேசுவோம், முன்கூட்டி ஒரு விஷயத்தை சொல்றோம். அப்ப அந்த அனுபவம் உள்ளது சாணக்கியான ஒரு தொலைக்காட்சி இந்த மாண்டே என்ற விஷயத்தை உண்டு. ஸோ இந்த சாணக்கியான்றதையும் குரல் எழுந்து என்றதும் கண்ணு பஞ்சில் மொழிபெயர்த்துட்டோம். நீங்கள் அந்த ரெண்டுக்கும் ஒரு அனுசரதாங்க ஒன்று சொல்லி போனாலுமே தொடர்பு கொண்ட பொழுதுதான் பேசுகிற பொழுது நீங்கள் நேற்று தங்க என்று கேட்டாங்க இலங்கை அப்படியோ நல்ல விஷயம். ஆமாம், நீங்கள் இலங்கை என்ன யோசிக்கிறீங்களோ என்று இல்லை, நான் இலங்கையர்களும் இந்தியர்களை பார்க்க தமிழுக்கு பெரிய வாங்கி திருக்குறள் கொண்டு வந்தது, இலக்கணம் எழுதினது, அகராதி எழுதினது, பேரடி எழுதினது இப்படின்னு பார்த்தேன். இதுலத்தவருக்கு பெரும் பங்களிப்பு இருக்கு, ஆனால் அவர்களுக்கெல்லாம் இருட்டடிப்பு தான் செய்யப்பட்டது கூடுதலாக. இலங்கை தமிழரை செய்துட்டார்கள் சொல்லி ஆறு செய்தான்னு சொல்லி அது ஒரு பேர். அப்புறம் அது இலங்கை தமிழர்னு சொன்னோடனே அதை கொஞ்சம் புறந்தள்ளுறது குறைச்சி பார்க்கறது இருக்கு. ஆனால் ஒருத்தரும் குறைச்சி பார்த்தான்னு சொல்ல முடியாது. இப்போ சென்னை பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவில் தோன்றது ரெண்டு ஆங்கிலேயர்கள் நிறைய ரெண்டு பல்கலைக்கழகம் உண்டு, யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கத்தா அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ். கல்கத்தா பல்கலைக்கழகம், அடுத்து சென்னை பல்கலைக்கழகம். அந்த சென்னை பல்கலை தான் நான் இந்த டிலிட்டு இது என்னோட கதை கொடுத்தேன். ஸோ அந்த அந்த சென்னை பல்கலைக்கு இப்போ தமிழ் துறைக்கு போனோம்னா ஒருவருடைய படம் பெருசாக இருக்கும். அவரே சீவை தாமதரம் பிள்ளை. அந்த சீவை தாமதரம் பிள்ளை அதுக்கு முன்னாடி அவர் பட்டம் ராஃப் பகதூர். ராஃப் பகதூர்னா ஒரு நீதிபதிக்கு வீடான ஒரு பெயர் அந்த காலத்தில். அப்போ அந்த ராஃப் பகதூர் என்றவர் தான் சென்னை பல்கலைக்கழகம் முதல் பிஏ அறிமுகப்படுத்துகிற பொழுது, முதல்ல பிஏ பட்டப்படிப்பு அந்த யூனிவர்சிட்டியில் அறிமுகப்படுத்துகிற பொழுது அவன் பரீட்சைக்கு தோற்றி வெற்றி பெற்ற முதல் பிஏ பட்டம் பெற்றவர்கள் ரெண்டு இலங்கை ரெண்டு இருவர். அந்த ரெண்டு பேருமே இலங்கை தமிழர். அது ஒருவர் வந்து சீவை தாமோதரம் பிள்ளை, அடுத்தது கரோல் விஸ்வநாத பிள்ளை. இந்த ரெண்டு பேரும் தான் முதல் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் பிஏ, அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தமிழுக்கு முதல் பிஏ பட்டம் பெற்றவர்கள் இந்த ரெண்டு பேர். இப்போ மற்ற இடங்களில் நாடுகளில் பிஏ எம்ஏ தான் பெற்றது இருக்கானால் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் தமிழ் பிஏ தமிழ் பட்டம் பெற்றது இந்த இருவரும். அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து முதல் டான்ஸ் மியூசிக் நூல்களுக்கு தான் அந்த இந்த அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டி உருவாக்கப்பட்டது. அது பிறகு வந்து யூனிவர்சிட்டி எல்லா துறைகளும் சார்ந்து ஆரம்பிக்கிற பொழுது தமிழ் துறை ஆரம்பித்த பொழுது இலங்கையில் உள்ள சுவாமி புகழானந்தர் தான் கூப்பிட்டு தமிழ்துறை தலைவர் தமிழ் பேராசிரியர் என்று முதல் உருவாக்கலாம். அப்போ முதலான ஒரு தமிழ் பேராசிரியர் பல்கலைக்கழகம் தமிழ் பேராசிரியர்னு சொன்னால் அது சுவாமி விபுலானந்தர். ஒருமுறை அதாவது 2018 நாங்கள் அந்த மூன்றாவது மாநாடு செய்கிற பொழுது இந்தியாவுக்கு நான் அரசு போய் அணையினேன். அப்போது தமிழ் மொழி அமைச்சராக இருந்த ஒரு பேர் பாண்டியராஜன், எங்களுடைய டிஆர்டி வானொலியில் அவர் பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கார். ஸோ அவர் நாங்கள் சட்டசபையில் மீட்டிங் முடிஞ்சு போகிற பொழுது அப்போ தான் சந்திக்க டைம் கிடைச்சது எங்கள் தலைமைச் செயலத்தில். அது போகிற பொழுது மாநாடு செய்யப்படும் அப்படியே நல்லது என்ன தலைப்பு என்று கேட்டேன். நாங்கள் என்ன ஒன்று வந்து சங்க இலக்கியம், ரெண்டாவது வந்து விபுலானந்தம் அறிஞருங்க அவருடைய படைப்புகள் பற்றிய ஒரு ஆராய்ச்சி. ஏன் நீங்கள் விபுலானந்தரை செய்யணும் அப்படின்னா அவர் தான் முதல் முதல் இந்த ஆங்கிலத்துல தமிழே மாறி பேசுறது. இஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் ப்ரொஃபஸர் இன் த வேர்ல்ட் சொன்னேன். விபுலானந்தரா முதல் தமிழ் பேராசிரியர். அப்படியா? ஓகே, அப்போ நீங்கள் செய்யணும். அப்போ அந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் ஓகே நீங்கள் செய்யுங்கன்னு அவர் சொன்னார். அது மாதிரி இலங்கை தமிழ் இலங்கை அறிஞருடைய பங்களிப்பு அந்த காலங்களில் பெரும்பங்கள் இன்று வரைக்கும் ஆய்வு ஆராய்ச்சி ரிசர்ச் இந்த கலாநிதி இப்போ முனைவர் பட்டம் உள்ள கலைக்கிற பொழுது யூனிவர்சிட்டி மட்டத்தில் இப்பவும் சொல்வார்கள். இப்போ இந்தியாவில் பெரும்பாலும் கலாநிதி பட்டம் அந்த அதுக்கு அங்கே உள்ளது இந்தியாவில் முனைவர். அப்படி செய்கிற பொழுது இந்தியாவில் உள்ள ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் தான் அவர்களுக்கு வழிகாட்டிகளாக இருப்பார். வழிகாட்டியன்னா அந்த நெறியாளர்னு சொல்றாரு, கைட் பண்றது, இது இந்த தளத்துல பண்ண எழுதி கொடுத்து அப்படி திருத்தி இப்படி போட்டு அப்படி எல்லாம் செய்யறது. அப்படி செய்யறது வந்து செய்யற பொழுது பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பேராசிரியர் தான் அந்த துறை சார்ந்து அந்த பிஹெச்டி கருதப்படுற தீசிசன் சொல்ற ஆய்வு ஏடு, அந்த ஆய்வு ஏட்டுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கறது இந்தியாவில் உள்ளவர்கள் மட்டும். ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் படிக்கலாம், இலங்கையில தான் பெரும் அறிஞர்கள், உதாரணம் வந்து பேராசிரியர் கைலாசபதி, பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் விக்கி ஆனந்தான் ஜாப்பாணத்தில் சுரவேந்திரா இருந்தவர். அவருக்கு முதல் ஜாப்பாணத்தில் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறான் இருந்த பொழுது அதுக்கு பொறுப்பாக இருந்தவர் இந்த கைலாசவர். இந்த மூன்று பேரும் தான் லண்டனில் போய் பிஹெச்டி செய்வார். இப்போ லண்டனில் போய் பிஹெச்டி செய்யற பொழுது காரணம் கைலாசபதியின் ஆராய்ச்சி என்னென்னு சொன்னால் இந்த இலியட் ஒடிசி, கிரேக்க காவியங்கள், கிரேக்க வீர காவியங்கள். இப்போ நாங்கள் இப்போ குறிப்பிட்ட காலம் வரையும் இப்போ ராமாயணம் மகாபாரதம் என்று கதைக்கிற மாதிரி எல்லா மொழிகளிலும் அந்த நாட்டு இலக்கியம் இருக்கு, அது இதிகாசம் என்று பேர். அப்போ பொதுவாக நம்பப்பட்டு வந்ததுனால கிரேக்க மொழியில தான் முதல், என்ன கிரேக்க மொழி தான் இப்போ ஆராய்ச்சிக்கு அறிவுக்கு கல்விக்கு முன்னுக்கு நின்ற ஒரு நாடு. அவர் தான் தத்துவ ஞானிகளோ அறிஞர்களோ அவர்கள் தான், அவர்கள் எழுதின அவர் பேர் வந்து இலியட் ஒடிசி. அப்ப இலியட் ஒடிசி என்ற ஒரு காவியம் அதான் கிரேக்க முதல் காவியம். அந்த காவியத்தை அடி ஒட்டித்தான் ஒவ்வொரு மொழிகளிலேயும் ஒவ்வொரு நாடுகளிலும் கதைகள் உருவாக்கும். ஆனா இப்பதான் நாங்களும் தெரிய வர்றது, அதுக்கு முதல் இருக்கு அது மக்களுக்கு தெரிய வரை. அந்த நாடு சுமேரியன், அந்த சுமேரியன் என்ற மொழி வந்து நான் இப்ப சொல்றேன் ஈராக், ஈராக்கு அதுக்கு முதல் பேர் வந்து ஈராக்குக்கும் சிரியாக்கும் ஒரு பொது பேர் முந்தைய வந்தது, அந்த பேர் வந்து மெசபட்டாமியா, மெசபட்டாமியான அதுக்கு பேர் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனுடைய தெற்கு பகுதியில் பேசப்பட்ட மொழிக்கு பேர் சுமேரியன், வடக்கு பகுதியில் பேசப்பட்ட மொழிக்கு பேர் அக்காடியன். ஸோ அந்த சுமேரிய மக்களை அக்காடியன் மக்களை அழைச்சி விட்டார். அப்போ அந்த மொழியும் அழிஞ்சு போச்சு. அவர் தான் முதல் டிக்ஷனரி எழுதினார்கள், ஒரு ஒரு காவியத்தை முதல் எழுதினது அந்த சுமேரியன் மொழியில். அதுக்கு பேர் கில்கமேஷ், கில்கமேஷ் என்றுதான் இலியட் தொடர்ச்சிக்கு முதல் வந்தது. நாங்கள் இப்போ அம்பி ஷேக்ஸ்பியரை பற்றி கதைப்போம், ரோமியோ ஜூலியட், அம்பிகா பற்றி, அமராவதி, சலீம் மது இப்படிலாம் சொல்லி இந்தியாவில் தாஜ்மஹால் எல்லாம் பேசுவோம். அதே மாதிரி இந்த ஒரு வகை காதல் கதை தான் இந்த இலியட் தொடர்ச்சி. அதே மாதிரியான காதல் கதை தான் முதல் காதல் கதை, முதல் காவியம், அதுக்கு பேர் சொன்னேன் கில்கமேஷ். அப்போ அந்த கில்கமேஷ் தான் உலகத்தில் முதல் முதல் எழுதப்பட்ட ஒரு இதிகாசம். அதை அடியோட்டி படித்தார்கள் தான் மெல்ல மெல்ல அதை, இப்போ நான் ஒரு கதை சொல்லணும்ல, அந்த கதையை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு பேரை வச்சு ஒரு கதைகளை உருவாக்குறது எல்லாமே இருக்கு. உதாரணம் அட்டியை பெற்று கிடக்கிற பொழுது அட்டியனை பார்த்த படம் ரெண்டு படத்துள்ள கருத்துக்கள் எடுத்து அவரோட படம் வைப்பார். சரி என்ற படம் எப்படி வந்தது, மேஸ்டர் எப்படி வந்துச்சு, இது என்னது விசிலுக்கு என்ன பேர், எப்படிலாம் வந்துச்சுட்டு நம்ம சொல்லுவார். அப்போ அதே மாதிரி செய்கிற மாதிரி தான் மனுஷர் ஒவ்வொரு பேரும் ஒன்று சொல்றதை கேட்டு அதை வச்சு தான் ஒரு கருத்து எழுதுறது, கதை எழுதுறது, ஒரு ஆக்கம் செய்யறது வழக்கம். மனிதன் என்றது அப்படித்தான் பார்த்து ஒருவர் செய்தது இன்னொரு செய்கிறதான் வழக்கம் எல்லாருடையும் அப்படித்தான். ஸோ அது நிற்க நாங்கள் இப்போ 40 சொன்னால் நீங்கள் அந்த 14 கத்தி அதாவது 14 ஜூலை பிரான்சில் உள்ள குடியரசு தினத்தை பற்றி பேசுகிறவர்களோடு தான் அந்த ஜனாதிபதியை பற்றி பேசுகிறோம். அந்த ஜனாதிபதியை பேசுகிற பொழுது தான் நீங்கள் சொன்ன பொழுது பிரான்சு அவ்வளோ ஸ்கூட்டரில் போன ரெண்டு கதை வந்த பொழுது தான் இன்னும் ரெண்டு மூன்று
1: வேலை செய்த காலத்திலே அவரை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினவரும் மக்ரோன் தானே, மக்ரோன் இல்ல பிரான்சுவா ஓலாண்ட், சாரி பிரான்சுவா ஓலாண்ட்.
0: மக்ரோனே அழைச்சிருக்கேன், அவர் தான் எலெக்ஷன் நிற்க போறேன், ஆனால் வெள்ளுவார் என்று தெரியும் அவரை
1: அழைச்சிருக்கிறேன்.
0: ஆனா இருந்தது ஆனால் மக்ரோனுடைய குணம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலதுசாரி குணம் கூடினவர். இப்ப பாருங்க உதாரணம் போன எலெக்ஷன்ல வெற்றி பெற்றது, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றது, அந்த சோசியலிச பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சி தான் நடந்தது இடதுசாரி. அந்த இடதுசாரிய ஆட்சி அமைக்க விடக்கூடாதுன்றதுக்காக தான் திருப்பி தாக்கி விழுப்பானாங்கிற அவர் யார் இந்த பிரான்சுவா பெய்ரு கொஞ்சம் பேரை போட்டு போட்டு ஆட்சி ஒரு மாதிரி தள்ளி போயிட்டு இப்போ செயின் பண்றது திருப்பி வாரதமான செபஸ்டியன் அந்த மாதிரி போய்கொண்டே இருக்கு. மக்ரோன் என்னென்ன அவரை நீங்க சொன்ன பொருளாதார மந்திரியா இருந்தாலும் கூட பிரான்சுவாந்தாலும் கூட அவருடைய அடிப்படை எண்ணம் என்ன, இந்த முதலாளித்துவம் பிரதிசாரிக்கணும். அதனால தானே எல்லாருக்குமே தெரியும் யார் காத்தி அமைச்சர் வந்து இப்ப பண்பாட்டுத்துறை அமைச்சராக இருப்பார். அதுக்கு முதல்ல வந்து நீதி அமைச்சராக இருந்தவர். ஸோ அவர்கள் நீதி அமைச்சராக இருந்த காலத்தில் சாக்கோசி ஜனாதிபதி இருந்த காலத்தில் இந்த ஆறாறு என்ன குற்றம் செய்தது என்னென்ன இது பண்ணவர் அந்த எல்லாத்த வரலாறும் அந்த பெண் அமைச்சருக்கு தெரியும். அதனால தான் எல்லாரும் அவருடைய குற்ற வெளிப்படுத்தணும்னு என்ற பயத்தில் அவரை வந்து யாருமே எளிவாக பேசுறதில்லை. ஆனால் அவர் நிறைய இளஞ்சம் ஊழல் ஈடுபட்ட ஒரு பெண் அமைச்சர் தான் நீதி அமைச்சராக இருந்து இப்போ பண்பாட்டியல் அமைச்சர் இருக்கிறதா அந்த தாத்திக்கு அது அவர் ஜனாதிபதி இந்த பிரெஞ்சு பாரிஸ் மேயர் எலெக்ஷன்ல தோத்ததுக்கு அப்படியான ஒரு ஊழல் ஈடுபட்ட காரணம் உண்டு. இப்போ திமுக அப்படி தமிழ்நாடு அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி பார்த்தா இப்போ வெள்ளப்பட்டம் மெல்ல மெல்ல அவங்க செய்த ஊழல்கள் தான் வந்து கொண்டே இருக்கு. ஸோ அது மாதிரி தான் இந்த ஊழல்கள் வெளிவர போடுதல். இப்போ ஜனாதிபதி பிரெஞ்சு வரலாற்று ஜனாதிபதி வாழ்க்கையில் ஃபீலிக்ஸ் போர்ன்றது ஒரு ஜனாதிபதி. அந்த ஜனாதிபதி பேர் தான் இப்போ பிரான்சில் உள்ள மெட்ரோ அந்த ட்ரெயின் அந்த ஸ்டேஷன் நாங்கள் பார்த்தோம் சொன்னா இந்த பிரான்சில் பிரபலமான பேர்கள் தான் அதில் இடப்பட்டிருக்கும். விளையாட்டை குறிக்கிற பேர்களாக இருக்கும். நான் இன்றைக்கு ஒருவேளை இவரை என்ன பேர் நித்யானந்தா பேசுகிற பொழுது அவர் அங்கே இருக்கிற ரெண்டு நாடு பேசுகிற பொழுது இன்னொன்று நாங்கள் சொல்லலாம்னு ஜோதிச்சேன். இந்த பிரான்சில் உருளக்கிழங்கு யார் கொண்டு வந்தது அதை கொண்டு வந்த ஒரு பேர் ஒரு டாக்டர் அவருடைய பேர் தான் சொல்றேன். அவர் தான் அவருடைய பேர் அவர் தான் குழம்பு பொலிவியாண்ட நாட்டிலேருந்து பிரான்சுக்கு உருளைக்கிழங்கு கொண்டு வந்தது. உருளைக்கிழங்கு இந்த பிரான்சுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு உணவு வகையாக தடை போட்டது இந்த ஆங்கிலேய ராஜ்யம். அதுக்கு எதிராக இருந்து கொண்டு வந்தது தான் அவருடைய பேர். அவருடைய பேர் நான் பற்றி இந்த என்ன பேருன்னு சொன்னேன். ஸ்டாலின்கிராட் கடத்ததுக்கு அடுத்த மெட்ரோவுடைய பேர் தான் அவருடைய பேர். கொஞ்ச தடவை நான்
1: சொல்றேன்.
0: இன்னொரு பேர் இருக்கு
1: சென்ட் ஜாக் பெல்வில்.
0: அவருக்கு பேர் வந்து பப்பாது பொம்தத்தேரன் பேர். பப்பாது பொம்தத்தேரன் உருளைக்கிழங்கு தகப்பன். உருளைக்கிழங்கு தகப்பன் அப்படி வரும் தகப்பன் அவர் உருளைக்கிழங்குன்றது ஒரு பயிர் ஒரு கிழங்கு வகை அப்படி இருக்கிறது எப்படி ஒரு ஆம்பளை ஒரு டாக்டர் தப்பனா இருக்க முடியாது. அவர் வந்து பிரான்சுக்கு அதை கொண்டு வந்தார். தப்பன் நினைச்சோம்னா என்ன இருக்கு ஒரு பொருள் உருவாகுவதற்கு யார் காரணமா இருக்கிறாரோ அவர் கொண்டு வர்றது தாய். ஆனால் உருவாகி வளர்ந்து வர்றதுக்கு காரணமா இருக்கிறது தப்பன். அவர் பேர் வந்து உடனடியில் வந்துடும் கொஞ்சம். ஸோ நாங்கள் சொல்லுவோம் அந்த கதை என்ன ஃபீலிக்ஸ் போர். பிலிக்ஸ் ஓரண்டவர் என்ன இப்படி ஒரு கடைசியாக அவர் இறக்குற பொழுது யார் மணியில் இறந்தார்ன்றார். ஒரு விலை மாது மணியில் தான் அவர் இறந்தார். அப்போ விலை மாதோட தொடர்பு கொண்டு இருக்கிற பொழுது கலவி எழுதப்பட்ட சமயம் தான் அவர் இறந்த செய்தி. அது பிரெஞ்சு வரலாற்று ஒரு பேசப்படுறது. அதேமாதிரி பல பேர் அப்படி இருக்கிறார்கள். அதேமாதிரி கிஸ்கார் பிரான்சுவாமி தரும் ஒவ்வொரு ஜனாதிபதி ஒரு பேர் நாங்கள் சக்ஷனாக எடுத்துக்கொண்டு கொண்டா அவரும் ரெண்டு தடவை ஜனாதிபதியாக இருந்த பிரான்சுவாமி மித்தரும் ரெண்டு தடவை இருந்தவர். அதே மாதிரி முதல் ஜனாதிபதியாக இருந்த சால்துக்கோனும் ரெண்டு தடவை இருந்தவர். பட் ரெண்டாவது தடவை ரிசைன் பண்ண வேண்டியதாக போச்சு. ரெண்டாவது அப்போ ரிசைன் பண்ணக்கூடிய இருந்தால் பொம்பிடு வந்துட்டார். பொம்பிடு பிரவேசிச்சார். அதுக்கு பிறகு வந்து பிரான்சுவாமி மித்தரும் அவர் 7 வருஷம் ஒரு அவருடைய பதவிக்காலம் 7 வருஷம். ஸோ ரெண்டு தரம் தெரிவு செய்யப்பட்டபடிய 14 வருஷம். அதுக்கு பிறகு வந்து ஷக்ஷரா. அப்போ 1 வருஷம் 7 வருஷம் அடுத்த தமிழ அடுத்த முறை ரெண்டாவது முறையும் அவருக்கு தெரிவு செய்யப்பட்ட பொழுது 5 வருஷம் இருந்தேன். அவருக்கு ஒரு புத்தகம் அவரை பற்றி எதிர்ப்பு எப்போ பாருங்க யாரையும் பற்றி யாருமே நூறு பேரை நல்லதாக சொல்றதில்லை. ராமநம்பிக்கை சொன்னால் என்ன சொல்லுவோம், ராமன் போய் கடவுளுக்கு இணையானவர் என்று எல்லாம் சொன்னாலும் கூட, தாழையை போய் அங்கே கொலை செய்தவர், எதுக்கு போய் வாலியை ஒழிச்சு அம்பா எய்தவர்லாம் கதையை சொல்லுவாங்க. யாரையும் பற்றி நல்லவை நூறு விதம் இருக்கிறது இல்லை. அதே மாதிரி தான் இந்த பிரெஞ்சு வரலாற்றில் எப்படி இருக்கிற பொழுது நாங்கள் நீங்கள் முதல் கேட்ட கேள்வி என்னென்னு சொல்லுவாங்க, பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் இந்த ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற பொழுது ஏன் அதை அண்டைக்கு கதைக்க வேண்டியிருந்தது, கதைச்சிருந்தா நல்லா இருக்கும். அப்போ அண்டைக்கு இந்த போன செவ்வாய் நடந்த குடியரசு தினத்தன்று
1: டொமினிக் வில்பெந்தும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார் என்று தெரிவிக்கப்படுகிறது.
0: அவரும் அவரும் நல்ல மதிப்புள்ளவர் தான். காலத்தில் பிரதமராக
1: இருந்தவர்
0: அவரும் ஒரு நேர்மையானவர்.
1: இல்லை அவருக்கு அந்த ஊழல் ஒன்றில் அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டதில்ல டொமினிக் வில்பெந்துக்கு, ஏதோ வீட்டில் வேலை கண்டு சொல்லி.
0: அது டொமினிக் நீங்க வில்பன் அப்புறம் ரெண்டு டொமினிக் இருக்கலாம்,
1: டொமினிக் வில்பன்
0: அப்படி நீங்க சொல்ற ஒரு செய்தியா இருக்கு, நான் அதை தேடி சொல்றேன்,
1: நீங்க தேடி பாருங்க.
0: அவர் நல்ல பிரெஞ்சு பேசுவார், நல்ல அறிஞரும் கூட.
1: அவர் வந்து எங்கட இவர என்ன எங்கட எலெக்சாண்டர் ஃபாரூக் அவர்களோட இப்ப நெருங்கின தொடர்புல வந்துட்டார். உங்களுக்கு படமும் போட்டு விட்டு நான் நினைக்கிறேன், ஃபாரூக் உடைய எடுத்திருந்த படங்கள். இப்ப அவர் ஒவ்வொரு மீட்டிங்கும் போய்க்குள்ள ஃபாரூக்கையும் அந்த அவருக்கு முன்ன வரவேற்கிறதுக்கு போவார்கள் தானே ஒரு குழுவை, அதுல அவர் மெட்ட நாட்டுக்காரரும் இடம்பெறமனும் வந்து ஃபாரூக் அவர்களுக்கும் இடம் கொடுத்துருக்கிறார். வந்து கூடுதலாக இந்த கூட்டமாக இருந்தாலும் அவருக்கும் அழைப்பு கொடுத்து அவரையும் அந்த குழுவிலேயே ஒரு ஆக்களாக குறிக்கப்பட்ட ஆக்கள் மட்டும்தான் அவருக்கு முன்னால் போவார்கள். அப்போ அதில் அவரையும் இணைத்திருக்கிறார்.
0: அவரும் அனுப்புறது ஒன்று தான் நடக்கட்டேன், நிறைய இதுகள் வாரது பார்க்கறது குறைவாக
1: இருக்கும். அவருக்கு இந்த இவரை பற்றி தெரிஞ்சு கீழ்பட்டிருக்கிறார். அப்ப அதால அவரையும் தன் கட்சியில இஞ்சால 93 பக்கத்துக்கு அவரையும் இணைத்திருக்கிறார். வில்பன் தான் அவர் இப்ப கொஞ்சம் மாற்றம் இருக்கு சொல்லி சொல்றார். இவர் அவருடைய தனிப்பட்ட கூட்டங்கள்ல கலந்து கொண்டபடியாலே அவர் இப்ப இனி அறிவிக்க போறார் தன் கொள்கைகள்ல வந்து வித்தியாசமாக இடதுசாரி சார்பான சில விடயங்களையும் சொல்ல இருக்கிறார்.
0: நீங்க சொன்னா
1: இப்பவே தன்னுடைய பிரச்சாரங்களை ஆரம்பிச்சிட்டார். உங்களுக்கு அவற்ற படம் ஃபாரூக் அவர்களோட நிற்கிறது, ஃபாரூக்கை அவர் கையில் பிடிக்கிறது படங்கள் போட்டிருக்கு. மற்றது எந்த இதிலும் அவருக்கு பக்கத்தில் ஃபாரூக்கை தனது பக்கத்தில் தான் கொண்டு செல்றார். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவற்ற ஃபாரூக்கின் படமும் அவர் நிற்கிற படங்கள் போட்டிருக்கிறார்.
0: அதே மாதிரி தான் இந்த இப்படி இந்த பிரெஞ்சு வரலாற்று சொன்னால் நிறைய சொல்லலாம். இப்போ நாங்கள் எல்லா எங்களுடைய சிஆர்டி நேரில் எல்லா நாட்டிலும் இருக்கிறோம். அப்போ மற்றவங்களுக்கு நாங்கள் பிரெஞ்சை பற்றி பேசினா அவர்களுக்கு அது விருப்பமாக இருக்குமோ கேள்வி.
1: தற்கொலை செய்த பிரதம மந்திரியும் இருக்கிறார் இல்ல, அவர் தற்கொலை செய்து கொண்டார் இல்ல,
0: அவரு பேர் பிரான்சுவா. அவர் ரயில்வே ஊழியராக இருந்து
1: அவர் உக்ரைன்லேயே எங்கேயோ பிறந்தவரா?
0: ஆமாம், கரெக்ட். அவர் தான் அவர் தற்கொலை பண்ணதே இல்ல, உண்மையாக தற்கொலை பண்ணது.
1: அப்ப
0: தற்கொலை பண்ண வச்சது யாருன்னா மித்திரம்.
1: மித்திரன்
0: அது கிடைக்குவார் நினைக்கிறோம். நல்ல மனுஷன், அவர் நிதி மந்திரியானவர். நிதி மந்திரி ஆகி பிறகு வந்து பிரதமராக சேர்ந்த ஒரு முதல் வந்த பிரெஞ்சு பிரதமர் முதல் பிரான்சுவா மித்திரன் காலத்துல பிரதம பெண் பிரதம பெண் பிரதமராக வந்தது. அவரு பாட்டா பாருங்க, ஏன் அது இந்த வரைக்கும் கண்டுபிடிக்க இல்லையா அவரை கொலை செய்யறான்னு. அவற்ற பக்கத்துக்குள்ள துப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த துப்பாக்கியில உள்ள குண்டும் அவருக்கு சுடப்பட்டு நெத்தியில படப்பட்ட குண்டும் ஒரே குண்டு இல்லை. அதாவது திட்டமிட்டு இன்னொரு அதை வச்சுருக்கலாம். அது தேடி போகாம கண்டுபிடிக்காமலே அப்படியே அந்த கேஸ் போயிட்டு பல கேஸ்கள் அப்படித்தான் போய்கொண்டு இருக்கு.
1: பாதுகாப்பு அமைச்சராயும் வெளிவார அமைச்சரா பாதுகாப்பு அமைச்சராயும்
0: நிதி அமைச்சர் அவர் பிரைம் மினிஸ்டர் ஆக்குவதற்கு பிளான் பண்ணதான். நான் கடைசியில் அவர்கிட்ட பழிய போட்டுட்டு பிரான்ஸ் அவரு நல்ல ஒரு சிம்பிள் மேன், ஒரு ஊழியர், ஒரு தொழிலாளி தான். தொழிலாளி இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வர்றது படிச்சு சும்மா அனுபவத்தை வச்சு படித்துதான் அதை கொடுத்து அந்த தகுதியை வச்சுதான் அவருக்கு நியமிச்சு. அப்புறம் அப்படின்னு சொல்ல வந்த அன்னைக்கு நடந்த அணிவகுப்புல 14th July அவர் 234th குடியரசு தினம். ஏன்னா கணக்கு தெரியவே தெரியல, 1789 பிரெஞ்சு புரட்சி நடந்தது. 1789 இப்போ 2026 1789 கழிச்சா என்ன வருமோ அது கிட்டத்தட்ட அப்போ 2026 30 கழிச்சா அப்போ 16 9 அப்போ 375 நான் கணக்கில் கொஞ்சம் வீக் அடைத்து கையாக சொல்லணும் தெரிய. அதான் 244 46 எனக்கு 34 தண்டை கணக்கு பார்ப்போம். ஸோ ஏதாவது சொல்லுவாங்க அந்த அணிவகுப்பில் இராணுவத்தினர் ஒவ்வொரு படையினரும் இடம்பெற்றாலும் கூட முதல் வந்த ஒரு யந்திரம் மாதிரி வந்தது ஒரு சேவல். அந்த சேவலையும் இப்போ கொண்டு வரணும்னு பாரு, அது கொஞ்ச காலம் கிடைக்காம விட்டுட்டாரு. அப்போ குடியரசு சுதந்திரம் ரெண்டு பேசுகிற பிரெஞ்சு வர்றா ரெண்டு பேசுகிற கூட தான் அங்கே சேவல் வந்தது. சேவல் வந்த ஒரு காரணம் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு நாட்டுக்கும் எப்போதுமே சண்டை பிடிக்கிறது வழக்கம் தான். ஸோ அந்த அன்றைக்கு அதை நாங்கள் சொல்லியிருந்த பொருத்தமாக இருந்திருக்கும். பிரான்ஸுக்கும் ஸ்பெயினுக்கும் நடந்த ஃபுட்பால் நான் எல்லாரும் எதிர்பார்த்தது பிரான்ஸ் தான் வெல்லும் உண்டு, ஆனால் ஸ்பெயின் தான் வெட்டது தெரியுமே சாம்பியனாக ஆயிட்டு. ஸோ அந்த திரும்ப ஒரு முறை ஸ்பெயின் உள்ள சிங்கம் இந்த பிரான்ஸ் மீது, அது ஒரு கதை தான் எப்பனா கதை புனகதை, பிரான்ஸ் மீது படையெடுத்து வந்திருக்கு. ஆமிகளுக்கு எல்லாம் மழையாட்டு கொண்டு வாங்க இந்த பிரான்ஸை நாங்கள் பிடிப்போம் வந்து அந்த சிங்கம் முன்னுக்கு வந்து. அப்போ சிங்கம் வந்த உடனே காட்டுக்குள்ளே இருந்த ஒரு சேவல் வந்து அதோட எது எண்ணெய் குடிச்சு அந்த சிங்கத்தை ஸ்பெயினுக்கு விரட்டி அடிச்சிருக்கான். அதான் அன்றில் இருந்து தான் சிங்கம் அந்த சேவல் வந்து சிங்கத்தை விரட்டி அடிச்சதே இந்த ஒரு தேசப்பற்று மண்பற்று காரணமாக அவர்தான் அந்த பிரான்ஸின் தேசிய அடையாளம் வந்து இந்த சேவல். இன்னொரு கருத்து சேவல் என்னது சிவச்சி பள்ளியை இந்த திருச்சி இருந்தால் நாங்கள் பார்க்கும் தேவாலயம் மொழியே இருக்கும். காரணம் என்னென்னு சொன்னால் சேவல் வந்து ஒரு விழிப்பு நிலையை ஏற்படுத்துவது. அப்போ சேவல் காலையில் எழும்பி திருவாரம் உடம்பங்கோ வெயில் வந்துடுது சூரியன் வந்துடுது நீங்கள் விழிப்பு நிலைக்கு வந்துட்டீங்க எழும்பங்கன்னு சொல்லித்தான் சேவல் கூவுறதுன்னு ஒரு அடையாளம். அந்த அடிப்படையில் தான் ஜேசநாதன் ஒரு அடையாளமாக இந்த சேவல் இருக்கு. அதனாலதான் தேவாலயங்கள்ல எல்லாம் இந்த சேவல் இந்த கோபுரத்துல இருக்கிறதுக்கு காரணம். அந்த அடிப்படையில் தான் இப்பவும் நாங்கள் இந்த ஃபுட்பால் நடக்கிற இடத்துல சேவல் சின்னத்தை வைக்கிறதுக்கு காரணம். இப்படி பலகாரங்கள் இந்த பிரான்சிப்ல வந்த வரலாறு பற்றி பேசுற பொழுது நாங்கள் இன்றைக்கு சொல்ல வந்தோம் அந்த ஜூலியஸ் சீசர் பிறந்த மாதம் ஜூலை மாதம் அவர் சீசன்ல என் பேர் வந்ததுல நாங்கள் இப்போ சொல்லிட்டோம். இங்கே நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் நன்றி சொல்லணும்மா சிவநாதனுக்கு இந்த நித்யானந்தா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்ன பொழுது தேடி தேடி பார்த்தா இன்னும் நிறைய சொல்லலாம்ன்றது இன்றைக்கு நாங்கள் குறிப்பாக சொல்லுவோம். அவர் இப்போ இன்று இப்போ தேடுதலின் படி இப்போ உங்களுக்கு தெரியும் பொதுவாக முக்கியமான இந்தியர் ஒருவர் யார் என்று கேட்டால் அரசியல் ரீதியாக பேசினா நேரு எல்லாருக்கும் தெரியும். அறிவியல் ரீதியாக தெரியும்னு சொன்னால் பல விஞ்ஞானிகள் இருக்கிற இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் வந்த காலத்திலே யாரும் தெரியும் பிச்சு சுந்தரா பிச்சை, சுந்தரா பிச்சை தான் நாக்கில் தெரிய வரும், கம்ப்யூட்டர்ல அவர் தான் தெரிய ஆளுன்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கும். இன்னொரு மக்கள் அபிமானம் பெற்ற ஒரு சொல்ல பொழுது இப்போ அந்த பிச்சை என்ற பெயர் அடிபடுறதாக சொல்லுறாங்க. அது மாதிரி இருந்தாலும் இப்போ நித்யானந்தாவும் அவர்கள் அடிபட்டு அவர் இப்போ ஒதுக்கப்பட்டிருக்கிறார். காரணம் வந்து பொய்யாத விடயங்களை பல செய்து இந்த பாலியல் குற்றங்கள் கண்டு தகப்பன்மார் தங்களுடைய பிள்ளைகளை காணையில் என்று சொல்லி, பெண் பிள்ளைகளை காணையில் என்று சொல்லி முறைப்பாடு செய்து அவரை போலீஸ் தடி வந்த பொழுது தான் ஒரு மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. திருப்பி ஒரு முறை தேர்ற பொழுது அவர் காணாமல் போயிட்டார். காணாமல் போயிட்டு இந்த ஆன்லைன் வழியாக தான், இணைய வழியாக தான் நாங்கள் கைதாசாவிலே இருக்கிறோம், இப்போ அங்கே கொண்டு போய் நாடு வந்துட்டது அதான் என்று சொல்லி அவர் அறிக்கை விட்டு கொண்டு இருந்தார். இப்போ கொஞ்ச நாளாக அறிக்கை வருவதில்லை. ஏனெடுத்தாலும் அவர் சுட்டு கொண்டு வந்த மிகவும் இன்ட்ரெஸ்டான கதை தானே அப்படின்னு சொன்னார். இந்தியாவில இருக்க முடியாதுன்னு சொன்னோன்னு அவருடைய சீடர்கள் 20 சீடர்கள், அந்த 20 சீடர்களில் பெரும்பான்மையானவர்கள் ஐரோப்பியர்கள் வெள்ளக்காரர்கள். அந்த வெள்ளக்காரர்களை என்ன அனுப்பி அனுப்பிச்சதா, இங்கே நடப்பு நாடு வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்ற பொழுதுதான் முதல் முதல் போய் நீங்க அப்ப நாங்கள் ஏற்கனவே கதைச்சோம், அதை ஈக்குவதரா ஈக்குவதரோ நாடா இருக்கலாம் என்று சொல்லிதான் நாங்கள் போன முறை கதைச்சோம். அதாவது தேடிக்கொண்டு போகிற பொழுதுதான் அது ஈக்குவதோரையிலிருந்து அது துரத்தப்பட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் அவர் அங்கே தஞ்சம் போகுது இருந்துட்டு அந்த நாட்டு பேர் பொலிவியா. அது ஒரு இன்ட்ரெஸ்டாக அதுபடி நடந்த விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கோம். அப்போ ஈக்குவதோரன்ற நாட்டில் இருக்கிற பொழுதும் அவர் கைலாஷ் அங்கே இருக்கன்னு தான் வளர்ச்சதால அந்த பிரதமர் வந்து அந்த கலாச்சார அமைச்சர் தான் இடம் கொடுத்தார்னு சொல்லி அவரை வந்து சுட்டுட்டார். அவரை சுட்ட உடனே இந்த கைலாஷ் நித்யானந்தா அந்த நாட்டை விட்டு விரட்டி அடித்தார். விரட்டி அடித்த பொழுதுதான் பொலிவியாண்ட நாட்டுக்கு வந்து, பொலிவியா வந்து பிரேசிலே இருக்கும், அப்போ பொலிவியாண்ட நாட்டுக்கு வந்து இந்த அமேசான் என்ற ஒரு கடல் இருக்கு. நாங்கள் இப்போ இன்டர்நெட்லேயே ஏதாவது பொருள் வாங்கணும்னு அமேசான் சொல்லுவோம். அமேசான்னு சொல்றது உலகத்தில் ஒரு பெரிய பழைய காடு. அந்த காடு காடுக்கு பேர் அமேசான், அமேசானி என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த அமேசான் பகுதியில் மக்கள் போடுறாங்க குறை வேண்ட கண்ணுக்கு தெரியாத முன்னுக்கு பார்த்துடாத மிருகங்கள் மரங்கள் எல்லாம் உள்ள ஒரு காடு தான் அந்த அமேசான் காடு. ஒரு படம் வந்து அவருடைய சிவியல் பேருக்கு எடுத்தார் ஒரு படம், என்ன பேர் டைனோசோர், அதே மாதிரி ஏதோ ஒரு பார்க் என்று எடுத்தார், ஜூராசிக் பார்க். இப்படியான படங்களை தான் அங்கே எடுத்தேன்னு ஒரு கதை இருக்குது அந்த அமேசான் காட்டில். அப்போ இந்த அமேசான் காட்டில் வந்து பூர்வீக குடிகள் இருக்கிற இடம், பூர்வீக குடிகள்னு சொன்னால் அந்த பூர்வீக குடிகளுக்கு பேர் வந்து பரே, கயூ பாபா, சசியா. அப்போ பரே, கயூ பாபா, சசியான்னு மூன்று பூர்வீக குடிகள். அந்த குடிகள்கிட்ட போய் சந்திச்சு, இந்த 20 பேரும் போய் சந்திச்சு, நாங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு சொன்னால் புதியாக எடுக்க கல்வி தானோம், புதுசான ஆஸ்பத்திரியில் நாங்கள் கட்டி வைக்கிறோம், அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் கட்டித்த கொடுக்குறோம், இலவசமான ஆஸ்பத்திரியில் கட்டுறோம், ஸ்பிரிச்சுவல் டூரிசம் இந்த ஆத்மா அந்த டூரிசம் சுற்றுலாவுக்கு அழைச்சி செல்கிறோம், இந்து கொள்கையில நாங்கள் உங்களுக்கு பரப்புறோம். ஏன்னா இந்து என்று சொல்வது என்ன, சிவபெருமான், அந்த சிவனுடைய சிறுவர்கள் தான் நாங்கள், சிவனுடைய கொள்கைகள் தான் நாங்கள் பரப்ப வர்றோம். ஆக அந்த ஹிந்து வேல்யூஸ், ஸோ என்ன ஸ்கூல் பில்டிங், எம்ப்ளாய்மெண்ட், ஃப்ரீ ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் டூரிசம், ஹிந்து வேல்யூஸ், அப்போ இந்த 5 விதமான விஷயத்தை மக்களுக்கு சொல்லிடணும். போய் நாங்களுக்கு இலவச கல்வி கொடுக்கும், இலவச மருத்துவம் கொடுக்குறோம், ஆன்மீக சுற்றுலா ஏற்பாடு செய்யணும், வேலை வாய்ப்பு கொடுக்குறோம், இந்து மத கோட்பாடுகளை உங்களுக்கு நாங்கள் தரப்போம் சொல்லிதான் அந்த இடத்துல போய் எவ்வளோ கொடுத்து காசு வாங்கினான்னு சொன்னார். ஒரு மாதத்துக்கு வாடகை வந்து 7 லட்சம், 7 லட்சம் இந்தியன் ரூபாய் ஒரு மாதத்துக்கு வாடகை கொடுத்து 4.8 ஏக்கர் அந்த கெட் ஏக்கரில் காணியை வாங்கித்தான் இவர் அந்த கைலாசாவை உருவாக்கி, கைலாசை உருவாக்கி இப்படி எல்லாம் பிரதமர்களுக்கு எல்லாம் போகிற போக இப்படி ஒரு இந்தியாவிலிருந்து வந்தாக்கள் ஒரு இடத்தை பிடிச்சி இப்படி எல்லாம் செய்யணும், அந்த மக்களை ஏமாத்தின்னு சொன்ன உடனே அவங்க எலபிலிட்டி அடிச்சாச்சு. இப்ப அவர்கள் எங்க இருக்காருன்னு தெரியாம இருக்கு. அப்ப ஈக்குவாதர்லயும் போய் இப்போ அந்த பொறுவியாவுக்கு போய் இப்ப தலைமுறை வழங்கி இருக்கணும்னு தெரியல. ஆனால் ஆன்லைன்ல தன்னுடைய அந்த சர்ச்சங்கம் சர்ச்சங்கம்ன்ற சொற்பொழிவை செய்து கொண்டே இருக்கிறேன். அப்ப அதுல மக்களுக்கு பிடித்தமான பல கோடுகளை கொண்டு வந்திருக்கேன். முதல் சொன்ன மாதிரி இலவச கல்வி, இலவச மருத்துவம், சுற்றுலா, ஆத்மார்த்த சுற்றுலாக்கள், வேலை வாய்ப்புகள், இந்து மத கோட்பாடுகள் உட்பட இந்த ஒரு என்ன சொல்றாங்க ஓரின சேர்க்கைக்காரர்களுக்கு தான் அங்க வாழலாமண்டா மாதிரி விட்டுருக்கேன். ஆன்லைன சேர்க்கையாளர்கள் ஒப்பந்த சேர்க்கையாளர்கள் அங்கே வாழலாம், உங்களுக்கு உரிமை கொடுக்குறோம், இந்த நிறைவேற்றி தான் நாங்க அங்க உருவாக்கி. அவ என்ன பேசினாருன்னா, நாங்கள் சிவனுடைய அரியார்களா வந்திருக்கிறோம், கைலாசன்ற இடத்துல இருந்து உங்களுக்கு நாங்கள் இதாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்டர்டைன்மென்ட் உங்களுக்கு அந்த பிரெஞ்சு அந்த சிவனுடைய இதுல இருந்து உலகத்துக்கு நல் வாழ்க்கையை உருவாக்குறோம் என்ற அமைப்பில இருந்து வந்திருக்கோம்னு சொல்லிட்டு நாங்கள் சேர்ந்தது.
1: நித்யானந்தா அவர்கள் அந்த மதுரை ஆனந்த் ஆதீனத்தின் வாரிசாக நியமிக்கப்பட்டும் பல்வேறுபட்ட சிக்கல்களை சந்தித்தார். அந்த ஈனிய ஆதீனங்கள் அவருக்கு எதிரான கருத்துக்களை சொல்லி, இப்போ இந்த மதுரை ஆதீனத்தை அரசாங்கம் எடுக்க போகிறோம் என்று சொல்லி இப்போ இந்த அவரை நியமித்தவரே பின்னர் அவரை வெளியேற்றினார். அதாலும் பல்வேறுபட்ட சிக்கல்களை அவர் சந்தித்தார்.
0: இந்த சாமி என்று சொல்வார் தொடர்பான கருத்துகள் பல கருத்துகள் இருக்கு. உதாரணமா இப்போ நாங்கள் ரஜினீஷ் சர்க்குரு என்று சொல்றவர் எல்லாம் ரஜினீஷ் வந்து முந்தி சொன்னாங்க, சர்க்குரு என்று சொல்றோம் இப்ப சொல்லி கொண்டிருக்கோம். இப்போ இப்ப நிறைய என்னமே சாமி மேல இருக்கிறாங்க. சத்திய சாய்பாபா குட்டபாத்தி, அந்த சீரடி சத்திய சாய்பா இல்ல, இப்ப குட்டபாத்தி சாய்பாபா, இப்படி இவர்கள் தொடர்பான கருத்துகள், இவன் சங்கராச்சாரியார் தொடர்பான பல கருத்துகளுமே இந்த பெண்கள் தொடர்பாக பாலியல் தொடர்பாக நிலவி வந்து அவர்களுடைய பெயர் மங்கி போனது பேரதுகள் காரணங்கள். ஆனா இப்ப இவ்வளவும் இன்னும் தகவல் தேவைப்படும் நித்யானந்தா. அப்படி
1: இல்ல, நித்யானந்தா அவர்கள் அந்த மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சது மதுரை ஆதீனத்தாலும் பிரச்சனையை சந்தித்தார்.
0: அதேதான் மதுரை ஆதீனத்தால் தான் அவர் தான் தான் தான்
1: ஆதீனத்தின் வாரிசாக அவரை நியமிக்கப்பட்ட போது ஏனைய ஆதீனங்களுக்கு கோபம் வந்துட்டது.
0: ஏன் கோபம் வரும்னா, இளம் வயதுல அதுக்கு சம்பந்தம் இல்லாதவரால் அவருக்கு உண்மையான பேர் வந்து இங்க வந்தது அந்த தெரியும். அந்த ரஞ்சிதா அந்த ஒரு நடிகை
1: தொடர்பு
0: கூட அது கமரா வச்சிருந்த
1: அவர்கள் அவரிடம் இருந்து பெருமளவு பணத்தை எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனா அவர் கொடுக்க மறுத்து விட்டார். நீங்க செய்யறதை செய்யுங்க.
0: இந்த நக்கீரன் எனக்கு நான் ரெண்டு மூணு முறை அவரை சந்திச்சிருக்கேன். எப்படி சந்திச்சான்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய நூலக இயக்குநர், நூலகத்துறை நூலகம், தமிழ்நாட்டில் உள்ள நூலகங்களுக்கு பொறுப்பான ஒரு இயக்குனர் இருந்தார். அவரு பேர் கயல்புலி தினகரன். அவர் எனக்கு ஒரு நண்பர் போய் அறிமுகப்படுத்தினார். அதனாலே அவரோட தொடர்பு இருந்தது. ஸோ அவரை சந்திக்க போன பொழுது அவர் தன்னுடைய கார்லேயே என்னை கூப்பிட்டு வாங்க, நாங்கள் ஒரு குத்தூசியை சந்திப்போம், சின்ன குத்தூசியை சந்திப்போம். அவர் சின்ன குத்தூசி என்று சொன்னால், அவர் ஒரு பிராமின், ஆனால் வந்து இந்த நக்கீரன் என்ன போன்ற பத்திரிகைகளுக்கு எல்லாம் இந்த கடவுள் மறுப்பு கொள்கை தொடர்பான கட்டுரை எழுதுவார். அவர் பார்த்தா முந்தி போய் சின்ன வயசுல பூணு நடந்தவர், ஆனா இப்போ தானபோது பூணு எல்லாம் இல்லை, அந்த குத்துச்சி என்ற பேர். ஸோ அப்போ இவர் திருநகரன் என்ன கார்ல கூட்டிட்டு வந்து இன்னொரு கார்ல ஏற்றி கொண்டு வர்றேன். ஆரம்பிச்சா நக்கீரன் வேன், நக்கீரன் தான் டிரைவர், நானும் கையில் முடியும் இருக்கிறோம், போய் குத்தாசி குத்துசிக்கு பார்க்கணும், சாப்பாடு ஒன்றை கொடுத்துட்டு நக்கீரன் என்ன கூட்டிட்டு போறாரு. அப்புறம் கூட நான் கலைக்கிறவங்களும் நக்கீரன் யாரும் சந்தன கடத்தல் வீரப்பன் பல பேருக்கு எல்லாம் சபா என்ன சொல்றது, என்ன பேர் வந்து இது கேட்கறது பணம் பெரும் தொகை
1: கப்பம்
0: கப்பம் கப்பம் போயிட்டு குடுக்காடிக்க பாத்திரிகளை பற்றி கூட தாறுமாறா எழுதுறோம். அப்படி எழுதுனா இந்த நித்யானந்தா பற்றி எழுதுனார். நிறைய பெரிய பெரிய எழுதி இருக்கிற தமிழ்நாட்டில் எடுத்த கணத்தே அந்த கடமையே கட்ட முடியாமல் எத்தனையோ கோடி அது தப்புறதுக்காகத்தான் அந்த திமுக ஸ்டாலினுக்கு சார்பாக கிடைக்கிறதாம் இருக்கு. இப்ப பொய்யான கதையை சொன்னாலும் இப்ப ஜனநாயகம் படம் நாளைக்கு 23ஆம் தேதி ஒளி வர போகுது. அப்ப அந்த கரூர் விஷயம் நடக்கிற பொழுது என்ன கதை கட்டி விட்டான் பத்திரிகையில போட்டு எல்லாம், இந்த கரூர் மக்கள் உலக 41 பேர் வந்து

0: சவுக்கு சங்கரன்றதான் உங்களுக்கு தெரிஞ்சது. சவுக்கு சங்கரெல்லாம் பல பேர் அப்படித்தான் காசு கூட இல்லாடி உன்ன பெரிய எழுதுறான் சொல்லுவாங்க. ஓகே நடக்குதான் நாங்கள் பார்க்கலாம். அப்புறம் நான் கெட்டதுக்கு சொல்லியிருக்கேன், இன்னும் தேவைப்பட்ட அடுத்த முறை சொல்றேன்.
1: சரி, அடுத்த ஏதாவது முடியாம இருக்கா?
0: உதப்பந்தாட்டத்தை
1: பற்றி சொல்லி இருந்தீங்க, மற்ற ஜூலை மாதத்தின் முக்கியம் தொடர்பாக சொல்ல வேணும் என்று சொல்லி இருந்தீங்க.
0: ஓ ஜூலை மாதம் அந்த ஜூலை என்ற பேர் இங்கிலீஷ் பிரெஞ்சு ஜூயே ஜூலி எங்களுக்குலாம் ஜூலி என்ன சொல்கிறது. ஸோ இதெல்லாம் இந்த ஜூலை ஜூலிய சீசன் வந்து பேருக்காக தான் வைக்கப்பட்ட மாதம் அப்படி என்று சொன்னார். நல்ல விஷயம் நீங்கள் கேட்டதுன்னா
1: இந்த வெப்பத்தினுடைய அதிகரிப்பினால் என்னென்ன ஏன் அதிகரிக்கிறது அது தொடர்பாக சொல்ல வேணும் என்று சொன்னீங்க.
0: அது அதன் பற்றி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நாங்கள் இந்த பூமி உருவாகினதுக்கு பிறகு சமுத்திரங்கள் எல்லாம் வந்துச்சு, நாடுகள் எல்லாம் உருவாச்சு, அதுங்க இந்த எரிமலைகள் எல்லாம் வந்தது எங்க ஒடுக்கிப்பாங்க. சீனாவில் கடல் பெருக்கெடு வருது அதை பார்க்கணும். அதே மாதிரி ஐரோப்பா ஆப்பிரிக்காவிலிருந்து மனிதன் இடம்பெயர்ந்து ஒவ்வொரு நாடுகளுக்கு போனது இப்போ நாங்கள் மொழியில பெரிய ஆராய்ச்சி போட்டுறோம். உங்களுக்கு முதல் மனிதன் தோன்றின இடம் ஆப்பிரிக்கா எத்தியோப்பியா. எத்தியோப்பியாவில் உள்ள ஒரு மலை எழுச்சியெல்லாம் வந்தது, அது பேர் ரிஃப்ட். அங்கே தான் நம்ம மனிதன் தோன்றணும். தோன்றின பொழுது அங்கே சூடு அதிகமாக பொழுது ஆப்பிரிக்காண்ட ஆப்பிரிக்காவுக்கு உண்மையான பேர் ஆப்பிரிக்கா இல்லை, ஆப்பிரிக்காவுக்கு ஆப்பிரிக்கர்கள் பேர் வச்ச பேர். இப்போ ஒவ்வொரு தரம் இப்போ பாருங்க நாங்கள் தமிழர் ரெண்டு சொல்கிறோம். இப்போ ஒவ்வொரு தரம் திராவிடர் தமிழர் ரெண்டு சொல்கிற பொழுது இந்த பிரெஞ்சுக்கார ரெண்டு சொல்கிற பொழுது பேர் தான் வைக்கிறதும் இருக்குது, புறாக்கள் வைக்கிறதும் இருக்குது. இப்போ இந்து வந்து சொல்றது எப்படி வைக்கப்பட்டது, அராபியர் இந்துக்கு இந்தியர்களுக்கு கொடுக்கப்பட்ட பேர் தான் இந்து என்று. இந்து என்றால் அந்த சிந்து நதிக்கு வைத்து என்ன சிந்து ஒளி நாகரிகம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சிந்து ஒளி நாகரிகம் அங்கேயே ஆரம்பிக்கிறேன்னு தான் இப்போ ஈராக் என்று நாங்கள் சொன்னோம். மெசபடாமியா அது வந்து எலாமைட், எலாமைட்ன்றது வந்து ஒரு ஈரான் ஒரு பகுதி. அங்கே பேசப்பட்ட மொழிக்கு பேர் ஈழம். அந்த ஈழம் அந்த ஈழத்துக்கும் தமிழுக்கும் வந்து தொடர்பு. அந்த அதனால்தான் இப்போ நாங்கள் சுமேதியர் சொல்றவர்கள் வந்து தமிழர்களாகவும் இருக்கலாம். இப்போ உதாரணம் வந்து அந்த சுமேதிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய தொடர்புகள். உதாரணம் நாங்கள் திராவிட மொழின்னு சொல்கிறோம். திராவிட மொழிகள் எல்லாம் எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் அந்த மொழி வந்து ஒரு குடும்பத்துக்கு சேர்ந்தது. ஏதாவது ஒரு ஒருவரை நாங்கள் எடுத்துவோம், எக்ஸ்டெண்டர்வரை எடுத்துக்கொள்வோம். எக்ஸ்டெண்டர்வரை எடுத்துக்கொண்ட அவர் யாருக்கு தொடர்புடையவர், அவற்றை பரம்பரைக்குரியவராக இருப்பேன், இனஞ்சார்ந்து தொடர்புடையவராக இருப்பார். அதே போல்தான் மக்களை எடுத்துக்கொள்கிற மாதிரி மொழிகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்ட எந்த ஒரு மொழியும் ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கும். கிட்டத்தட்ட 134 மொழி குடும்பங்கள். அது கூடுதலாக மொழி குடும்பங்கள் உள்ள மொழி வந்து ஆப்பிரிக்க மொழி தான். ஆப்பிரிக்காவில் முந்தின காலத்தில் 3000 மொழி வழங்கப்பட்டது. இப்போ நாங்கள் அன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க புப்போக்கினியா, இந்தோனேஷியா பக்கத்தில் இருக்கிறீங்க, அங்கே பேசப்படுற மொழி சின்ன சின்ன குட்டி மொழி 786 மொழி. ஸோ ஒரு சின்ன நாடு அந்த பப்பாகினியா நாட்டில் 786 மொழி பேசப்படுறதா சும்மா ஒரு குறிச்சிக்கு குறிச்சி ஒரு ஆக்கள் பேசுகிற மொழி ஒவ்வொரு மொழியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஆப்பிரிக்காவில் பேசப்பட்ட மொழி. அப்போ 3000 மொழிகள் அந்த காலத்தில். ஏன்னா அந்த இனம் ஒவ்வொரு இனமும் வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக இருப்பார். அப்போ சூடு தாங்க முடியாமல் தானே மொழியில் வந்தவர்கள். இப்போ நம்ம ஆப்பிரிக்காவில் இருக்கு, மத்திய ஆப்பிரிக்கா, மேற்கு ஆப்பிரிக்காவில் இருந்து மேலே வந்தார், ஐரோப்பாவுக்கும் வந்தார்கள். அந்த மனிதர்களுக்கு பேர் நேரம் தாங்க மொழியை கலந்துருக்கோம். ஸோ இப்படி மனிதர்கள பேர் செய்வதற்கு காரணம் அந்த இருக்கிற பூமியின்ற வெப்பம் குளிர் காரணமாக மக்களே இருக்குது. நாங்கள் குளிர் தாங்க முடியலன்றதுன்னா உடுப்ப நாங்கள்
1: அதைப்பட்ட இதை பற்றி கால்நிலையை பற்றி தொடர்பு மீண்டும் இணைத்துக் கொள்கின்றோம். வளமை போல் இந்த குறிக்கப்பட்ட நேரத்தோடு தொடர்பு துண்டிக்கப்படுவது வளமை. அவருடைய தொடர்பை மீண்டும் இணைத்து

0: வாழ்களிலே மீண்டும் பேராசிரியர் இணைந்திருக்கிறார், தொடருங்கள்.
1: மறுபடியும் வணக்கம். என்னன்னு சொன்னா, நாங்க ஜூலை மாதத்தை பத்தி கலைச்சோம். இப்ப ஜூலை மாதம் இருக்கக்கூடிய 22ஆம் தேதி ஜூலை மாதம் வந்து நாங்க சொல்லுறோம். அது ஏற்கனவே அதோட 2026ஆம் ஆண்டு. அப்ப இந்த 22 ஜூலை 2022 சொல்றதெல்லாம் ஒரு கலண்டர் முறைப்படி சொல்றோம். அது என்ன கலண்டர் முறை? ஏசுநாதர் இப்ப அந்த காலத்தை அடையாளமாக கணிப்பாக வச்சுக்கொண்டு கிரேக்கரி என்ற இப்ப இந்த நாங்கள் இப்ப இந்த 22/7/2026 சொன்னோம்னா, இது ஒரு கலண்டர் முறை. என்ன கலண்டர் முறை? ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கலண்டர் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் 22ஆம் தேதி என்று சொன்னால், தமிழ் முறைப்படி ஒரு நாள் பார்க்கணும்னு 15 நாளை போயிட்டு பார்க்கறது இருக்கு. இப்ப இப்போ 1ஆம் தேதி இப்போ உதாரணம் தைப்பொங்கல் இப்போ வருது, January 14 வருது. ஏன் January 14 15 வருது? ஆங்கில வருஷம் பிறந்து 15 நாள் தள்ளித்தான் தமிழ் முறை வரும். அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் குழந்தை எப்போ உருவாகி இருக்கு, இப்போ குழந்தை உருவாச்சு, ஓகே எப்போ உருவானது என்ற ஒரு கணிப்பை வைக்கிறதான் சொன்னால், இப்போ ஐரோப்பியர் கொடுக்குற கணக்குக்கும் தமிழர்கள் கொடுக்குற இந்தியர்கள் கொடுக்குற கணக்குக்கும் வித்தியாசமாயிருக்கும். நாங்கள் இப்போ இப்போ கரு உருவாகும் என்று சொன்னாங்க. உதாரணம், தாயானவளுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து மாத விளக்கு இருக்கிற பொழுது கரு உருவாக. அப்பமா சூல் வெப்ப வரும் மாதவிளக்கேன் மாதவிளக்கு வருதுன்னு சொன்னா, சூல் உருவாகி அது பயன்படாத போது வெளியில வரதான் மாதவிளக்கு. அப்ப அந்த மாதவிளக்கு அப்ப ஒரு விருந்து போய் சேர்ந்துட்டு குழந்தை உருவாயிடும். அப்ப வெப்ப மாதவிளக்கு வரும் 28 நாளைக்கு ஒரு தடவை வரும். அதனாலதான் அதுக்கு பேரும் மாதவிளக்கு. அப்ப ஒரு மாதம்னு சொன்னால் அந்த காலத்துல 28 நாட்கள். இப்ப 7 நாட்கள்டா ஒரு கிழமை, 24 மணித்தியாகம்டா ஒரு நாள், பகலமிழவுங்களதான் நாள். அப்ப நாள் பிறகு வந்து வாரம், அதாவது கிழமை பிறகு வந்து மாதம். ஸோ அப்ப அந்த வாரம் நாளன்றது என்ன? சூரியன் தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு எடுக்கிற காலம் தான் ஒரு நாள், 23 மணித்தியாகம். அது கணக்கு சுகத்துக்காக 24 மணித்தியாகம்னு வைக்கிறோம். அப்புறம் வந்து நாங்கள் மாதம்னு பார்க்கலாம். மாதம்னு சொன்னால் பார்த்தோம்ண்டா மதியம், மாதம்டா என்ன மதியம்னு சொன்னோம், மதியம்டா என்ன சந்திரன். அப்ப சந்திரன் பூமியை சுற்றி வாரத்துக்கு எடுக்கிற நாள் வந்து 28 நாட்கள். அப்ப 28 நாட்களை நாங்கள் இப்ப எப்படி 23 முக்கால கணக்கு வைக்கிறது கஷ்டமோ, அதனால நாங்கள் ஒரு பொதுத்தானத்துக்கு கொண்டு வரோம், முழுத்தானத்துக்கு 24. அதே மாதிரி 28 நாளை நாங்கள் ஒரு மாதம் பூமி அந்த சந்திரன் பூமியை சுற்றி வர்றதுக்கு 28 நாள் எடுத்தாலும் கூட 2 நாள் சேர்த்து அதை 30 ஆக்கணும். அப்ப 30 நாள் கொண்டதுதான் ஒரு மாதம். அதே மாதிரி நாங்கள் ஒரு வருஷம் கொண்டு பார்க்கற பொழுது இந்த பூமியானது சூரியனை சுற்றி வாக்கிறதுக்கு எடுக்கிற காலம் தான் ஒரு வருஷம். இப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு மதப்பிரிவினரும் ஒரு இனமும் வந்து கணக்கு வச்சிருக்கு. இப்படி சூரியன் வந்த இந்த இத்தனை மணி, சந்திரன் வந்த இத்தனை மணி என்றெல்லாம் ஒரு கணக்கு வைக்கிற மாதிரி ஊகத்துகள். அப்படி ஊக கணக்குகள் தான். அப்பதான் எல்லாருமே இந்த மாதங்களை வருஷங்களை உருவாக்குற பொழுதெல்லாம், இது ரோமானியர்கள் தான் அந்த உலகத்தை எல்லாம் பிடிச்சு ஆண்டு வந்தவர்கள். அவர்கள் இணைச்சு கொண்டார்கள் என்ன, லத்தீனும் குதிரையும் இருந்தால் நாங்கள் இந்த நாட்டுக்கும் போயிட்டு வரலாம், இந்த நாட்டையும் பிடிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அந்த காலத்துல ரோமானியருக்கு இருந்தது. எங்க போனாலும் அவர் குதிரையாக போவார்கள், தங்களோட மொழியை கொண்டு போவார்கள். அதனாலதானே எல்லா மொழியும் பரவினதுக்கு ஒரு காரணம். இப்ப ஜேசு கிறிஸ்தன் நாங்க சொல்றோம். இந்த ஜேசு கிறிஸ்தன்றது என்ன, ரெண்டுமே என்ன வார்த்தை? இங்கிலீஷ் வார்த்தை ஒன்று லட்டின் கிறிஸ்ட், ஜேசு வார்த்தை லட்டின்ல இருந்து வந்து ஜீசஸ், ஜேசு. அடுத்தது கிறிஸ்டன் சொன்னால் கிறிஸ்து, கிரேக்க மொழி, கிரேக்க மொழி, கிரேக்கண்டா என்ன அர்த்தம், எண்ணெய் முழுக்கிடப்பட்டவர். அப்ப எண்ணெய் முழுக்கிடப்பட்ட ஒரு குருவானவர் தான், ஒரு குருவா இருக்க முடியாது தான் ஜேசு கிறிஸ்ட். அப்ப அந்த ஜீசஸ் கிறிஸ்து என்றது உண்மையான பேர் என்ன, இமானுவேல்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
4: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
6: VT Superstore Gala Gonesse Sasseville
7: 5 rue Marcel Cerdan 95 140 Berger-les-Gonesse.
6: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். ஊழல் ஒழிப்பு சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருப்பதோடு அதற்கான திருத்த சட்டம் மூலம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவினால் அந்த ஊழல் ஒழிப்பு திருத்த சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தை திருத்துவதற்காக இந்த சட்டம் மூலம் நேற்று விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலின்படி தற்போதைய சட்டத்தில் பல முக்கிய திருத்தங்களை இந்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த திருத்த சட்டம் மூலம் பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து நீதவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இதனை தெரிவித்திருக்கிறார். உலகின் அதிவேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. 2026 முதலீட்டாளர்கள் உறவுகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை அறிக்கையின்படி இலங்கை இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்புடைய அறிக்கையின்படி அதிவேகமாக வளரும் நாடுகளில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளது. வியட்நாம் முதலிடத்தையும், பெலிஸ் 2ம் இடத்தையும், மொசாம்பிக் 3ம் இடத்தையும் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு உறவுகள் ஆகிய துறைகளில் இலங்கை இதுவரை விரைவான முன்னேற்றத்தை பதிவு செய்துள்ளது என்று சர்வதேச நாணய நிதியம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடன் வெளிப்படைத்தன்மைக்கான குறிப்பிட்ட தரவரிசையில் இலங்கை 5வது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. பெருந்தோட்ட மக்களின் காணி உரிமை மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக புதிய கொள்கையொன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கிறார். பலாங்குடை பகுதியில் நடைபெற்ற ஐக்கிய தோட்ட சேவையாளர் சங்கத்தின் வருடாந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். அங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர், பெருந்தோட்ட தொழிலாளர்களின் வேதன உயர்வு வாக்குறுதிகள் தேர்தல் காலங்களில் மாத்திரம் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். நாட்டின் தேயிலை பயிரிடப்படும் காணிகளில் 60% பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு சொந்தமாக உள்ளன. ஆனாலும் 40% பயிர்காணிகளை கொண்டுள்ள சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களே நாட்டின் தேசிய தேயிலை உற்பத்தியில் 70% பங்களிப்பை வழங்கி வருவதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரச மற்றும் தனியார் தோட்ட காணிகள் மற்றும் தேயிலை பயிரிடப்படாத காணிகளை ஒன்றிணைத்து தோட்ட மக்களை சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்றி தமது சொந்த நிலத்திலே வீடமைத்துக் கொண்டு அதில் பயிரிடும் ஒரு தேயிலை தொழில் முனைவோராக அவர்களை உருவாக்குவதற்கான புதிய கொள்கையை ஐக்கிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒன்றின் கீழ் நடைமுறைப்படுத்த தாம் அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சுகாதாரம், கல்வி மற்றும் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வுகளை வழங்குவதற்காக ஜனாதிபதி செயலணியொன்று தமது ஆட்சி காலத்தில் நிச்சயமாக உருவாக்கப்படும் என்றும் அவர் இதன்போது உறுதியளித்துள்ளார். காலம் காலமாக பல்வேறு இடைத்தரகர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அடிபணிந்திருந்த இஸ்டீல் வேலைவாய்ப்பு சுயரிப்புகளை அதிலிருந்து விடுவித்து எந்தவித தலையீடுகளுமின்றி முற்றிலும் வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வெளிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜிதகரத் தெரிவித்திருக்கிறார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறையை ஊழலற்ற துறையாக மாற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
கட்டுமானம் மற்றும் உட்கட்டமைப்பு துறைகளில் இஸ்ரேலில் வேலைவாய்ப்புக்காக புறப்பட இருந்த 164 வேலைவாய்ப்பாளர்களுக்கு விமான பற்றிச்சீட்டு வழங்கி வைக்கும் நிகழ்வு நேற்று இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இடம்பெற்றது. அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே இந்த விடயங்களை அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கான வேலைவாய்ப்பு தகுதிகளை பூர்த்தி செய்து கொள்வதில் அரசியல் மற்றும் நிறுவன அதிகாரிகளின் தலையீடு ஓரளவுக்கு இருந்தது. தற்போது மிகவும் திட்டமிட்ட முறையிலும் வெளிப்படைத் தன்மையுடனும் இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இது மக்கள் எதிர்பார்த்த மாற்றமாகும். இந்த மாற்றத்தை அனைத்து துறைகளிலும் நடைமுறைப்படுத்தி வருகின்றோம். இஸ்ரேலிய கட்டுமான வேலைவாய்ப்பு துறைக்காக 3700 பேரின் காத்திருப்பு பட்டியல் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதிலும் ஃபிஃபா நிறுவனம் 164 பேரை தேர்ந்தெடுத்துள்ளது. இந்த வருடத்துக்குள் இஸ்ரேல் வேலைவாய்ப்புக்காக 2500 பேர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அதேபோல் மேலும் 6500 பேருக்கு வேலைவாய்ப்புக்கான சந்தர்ப்பங்கள் உள்ளன. மேலும் புதிய துறையொன்றில் சுமார் 1000 வேலைவாய்ப்புகள் வர உள்ளன. அதற்கமைய இந்த வருடத்துக்குள் பணியகம் ஊடாக இஸ்ரேல் வேலைவாய்ப்புக்காக 10,000 பேரை அனுப்புவதற்கு எதிர்பார்க்கின்றோம். பணியகத்தில் பதிவு செய்வதன் மூலம் இஸ்ரேல் வெளிநாட்டு வேலைவாய்ப்பை எதிர்பார்க்கும் உங்களுக்கு குறைந்த செலவில் உங்களது வேலைவாய்ப்பு கனவை நனவாக்கிக் கொள்ள முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் தொடர்பில் எதிர்கட்சிகளின் போலி பிரச்சாரத்தால் மக்கள் குழப்பமடைய தேவையில்லை. உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் வகையில் அரசாங்கம் ஒருபோதும் செயற்பட போவதில்லை என்று தொழில் பிரதி அமைச்சர் மகிந்த ஜெய்சிங்கே தெரிவித்திருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகியவற்றை பொதுவான பொறிமுறையின் கீழ் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கை தொடர்பில் குறிப்பிடுகையிலே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். ஊழியர் சேமலாப நிதியம் மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதியம் ஆகிய இரண்டு நிதியங்களையும் பொதுவான பொறிமுறையின் கீழ் நிர்வகிப்பதற்கான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்றை அமைப்பதற்கு கடந்த மாதம் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் மூலம் இந்த இரண்டு நிதியங்களையும் கூட்டிணைப்பதற்கோ அல்லது பாதிப்பை ஏற்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அல்ல. உலகம் பூராவாகவும் இந்த நிதியங்கள் கூட்டு பொறிமுறையின் கீழே நிர்வகிக்கப்படுகின்றன. குறிப்பாக அரசாங்கம் ஊழியர்கள் மற்றும் முதலாளிமார் என்ற முத்தரப்பு கூட்டு பொறிமுறையின் கீழே நிர்வகிக்கப்படுகின்றன. இந்த இரண்டு நிதியங்களையும் எவ்வாறு கூட்டு பொறிமுறையின் கீழ் நிர்வகிப்பது என்பது தொடர்பில் அறிக்கை சமர்ப்பிக்கவே தொழில் அமைச்சின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேநேரம் இந்த இரண்டு நிதியங்களும் தற்போது 3 நிபுணங்களால் நிர்வகிக்கப்படுகின்றன. ஊழியர் சேமலாப நிதியத்தின் நிர்வாக நடவடிக்கைகள் அனைத்தும் தொழில் திணைக்கழகத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் நிதியம் மத்திய வங்கியினால் நிர்வகிக்கப்படுகிறது. அதே போன்று ஊழியர் நம்பிக்கை நிதியம் நிதியமைச்சின் கீழே செயற்பட்டு வருகிறது. இவ்வாறு 3 நிறுவனங்களால் நிர்வகிக்கப்படுவதற்கு பதிலாக கூட்டு பொறிமுறையின் கீழ் நிர்வகிப்பதை இலக்காக கொண்ட அறிக்கை ஒன்றை பெற்றுக் கொள்ளவே இந்த அமைச்சரவை பத்திரம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. என்றாலும் தொழிற்சங்கங்களும் எதிர்கட்சியும் வேலைத்திட்டம் தொடர்பில் எதுவும் தெரியாமல் இது தொடர்பில் பல்வேறு போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். அதனால் இவர்களின் பிரச்சாரங்களும் மக்கள் இவர்களுடைய பிரச்சாரங்களுக்காக மக்கள் அச்சப்பட தேவையில்லை. இந்த அரசாங்கம் உழைக்கும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் எந்தொரு நடவடிக்கையும் ஒருபோதும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றப்பிணைவு திணைக்கழகத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர் மனுதாரர்கள் சார்பில் பிரதி மன்றாடியார் நாயகம் சுகர்ஸ்ரீ கரத் தமது வாதங்களை விரிவாக முன்வைத்தார். இதனை அடுத்து இந்த மனு தொடர்பான மேலதிக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது அனுமதிக்கப்படும் மது ஆவியாதல் இழப்பு எல்லையை 1.5%லிருந்து 0.1%ஆக குறைக்கும் மதுவரி திணைக்கழகத்தின் தீர்மானத்துக்கு மதுபான உற்பத்தியாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 24ஆம் தேதியிடப்பட்டு வெளியிடப்பட்ட இலக்கம் 991 படி திருத்தப்பட்ட இந்த கட்டளையானது ஆண்டுதோறும் சுமார் 23 பில்லியன் ரூபாய் வரிகளை செலுத்தும் முன்னணி மதுபான உற்பத்தியாளர்கள் மேலதிக வரிகளை செலுத்த வேண்டிய எல்லைக்கு தள்ளும் என்று உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.
இத்தொடர்பாக மதுவரி திணைக்களத்துக்கு எழுத்து மூலம் சமர்ப்பித்துள்ள அறிவிப்பில் இந்த புதிய வரம்பு உற்பத்தி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதை மேலும் கடினமாக்கும் என்று நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. உற்பத்தி, சேமிப்பு மற்றும் போத்தல்களில் அடைக்கும் செயல்முறைகளின் போது, குறிப்பாக போத்தலில் அடைக்கும் யந்திரங்களுக்கு மதுபானம் மாற்றப்படும் சந்தர்ப்பங்களில் மது இயற்கையாகவே ஆவியாகிறது என்று குறிப்பிட்ட உற்பத்தியாளர்கள், திருத்தப்பட்ட இந்த அனுமதி வரம்பு உண்மையான தொழிற்சாலை நிலைமைகளை பிரதிபலிக்கவில்லை என்று வாதிட்டிருக்கிறது. அத்துடன் முந்தைய 151 இலக்க அறிவிப்பின் கீழ் வழங்கப்பட்ட 1.5% அனுமதி வரம்பு முறையான அறிவியல் மதிப்பீடு எதுவுமின்றி குறைக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். எனவே புதிய வரம்பை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பு நடைமுறை சாத்தியமான மற்றும் சான்றுகள் அடிப்படையிலான ஆய்வொன்றை மேற்கொள்ளுமாறு அவர்கள் மதுவரி திணைக்களத்தை கேட்டிருக்கிறார்கள். மது ஆவியாதல் இழப்பு எல்லை என்று குறிப்பிடப்படும் இயற்கையாகவே காணாமல் போகும் இந்த மதுபான அளவுக்கு உற்பத்தியாளர்கள் வரி செலுத்த தேவையில்லை. ஆனாலும் இந்த வரம்பு 1.5%லிருந்து 0.1% கடுமையாக குறைக்கப்பட்டுள்ளதால், வரம்பு மிக குறைவாகவே உள்ளதால் இயற்கையாக ஆவியாகும் மதுவுக்கும் சேர்த்து தாங்கள் தன்விருப்பமின்றி மேலதிக வரிகளை செலுத்த வேண்டியிருக்கும் என்பது உற்பத்தியாளர்களின் முக்கிய குற்றச்சாட்டாக இருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் கடந்த 23 இரண்டு சீன குழுக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து சீன நாட்டவர் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பான மேலதிக தகவல்களை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. காவல்துறையின் கூற்றுப்படி அதிகாலை 3 மணியளவில் இரு குழுக்களுக்கு இடையே மோதல் ஏற்பட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. மோதலை தொடர்ந்து ஒருவர் கடத்தப்பட்டதாக கூறப்படும் நிலையில் பின்னர் அவரது உடலம் எகிலியகுட பகுதியில் மீட்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் அன்றிரவு துறைமுக நகரத்துக்குள் நுழைந்த குழுக்கள் ஒன்றில் அங்கம் வைத்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக சந்தேகப்படும் இரண்டு சீன நாட்டினர் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலே கைது செய்யப்பட்டார்கள். இதுவரை மொத்தம் 8 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 3 ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும், மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களை நாட்டுக்கு திரும்ப கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சம்பவத்துடன் தொடர்புடையவை என்று கூறப்படும் 2 துப்பாக்கிகள், 1 கையடக்க தொலைபேசி, 1 வோக்கி டோக்கி மற்றும் பல வாகனங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள். இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்டவர்கள் பல வெளிநாடுகளில் செயற்பட்டு வந்துள்ளமை விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் கணினி தொடர்பான மோசடிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்ததாக நம்பப்படுவதாக காவல்துறை மேலும் தெரிவித்திருக்கிறது. கொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்ற நபரொருவர் மருத்துவமனை காவல்துறை பிரிவின் உத்தியோகத்தர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு விரைவாக தப்பியோடிவிட்டார். சிகிச்சை பிரிவில்

0: இணையதளத்தின் வாயிலாக
1: மற்றும் காவல்துறை
2: காவிரியின் குறுக்கே
3: என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இடிபாடுகளை இப்போது மீண்டும் காண முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள பதுளை சுரணத்தோட்ட பிரதி செயலகத்தில் உள்ள புகழ்பெற்ற துன்கிந்த நீர்வீழ்ச்சியில் புதிய காட்சி மையம் அமைக்கும் திட்டம் நேற்று அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அதன்படி சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்காவின் தலைமையில் பழைய துன்கிந்த காட்சி மேடைக்கு அருகில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. தற்போது சேதமடைந்த நிலையில் உள்ள 50 ஆண்டுகள் பழமையான காட்சி மேடைக்கு மாற்றாக கட்டப்பட உள்ள இந்த புதிய மையத்துக்காக ஊவா மாகாண சுற்றுலா அமைச்சு 20 லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. இந்த சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான காட்சி அனுபவத்தையும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளை பாதுகாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் இந்த முறை சிறுபோக நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் நேற்று உத்தியூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வையொட்டி சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் எல் முகமது கனிஃபா நெல் கொள்வனவு நிலையத்துக்கு நேரில் விஜயம் மேற்கொண்டு நெல் கொள்வனவு செயற்பாடுகள், கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் தரம் மற்றும் அதன் ஈரப்பத அளவு ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கள ஆய்வில் ஈடுபட்டார். விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் MNM மனாஸ் அவர்களின் வழிகாட்டலிலும் நெறிப்படுத்தலிலும் இடம்பெற்ற இந்த நடவடிக்கையின் போது அந்த பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த விவசாயிகள் தங்களது நெல் அறுவடைகளை அரசாங்கத்தின் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவாத விலையில் ஒப்படைத்துள்ளார்கள். இடைத்தரகர்களின் சுரண்டல்களில் இருந்து விவசாயிகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு தகுந்த நியாயமான விலையை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்போது நெல் கொள்வனவு செயற்பாடுகள் எந்தவித தடையுமின்றி மிகவும் வெளிப்படை தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதேச செயலாளர் கண்டிப்பான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதி வாய்ந்த தரமான நெல்லை கொண்டு வந்து ஒப்படைத்து நியாயமான விலையை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதேச விவசாயிகளிடம் இதன் போது கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கிராம நிர்வாக உத்தியோகத்தர் நளிர், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிராந்திய அதிகாரிகள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பெருந்திரளான உள்ளூர் விவசாயிகள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். கிழக்கு மாகாணம் மற்றும் கிண்ணச்சி, முல்லைத்தீவு, வவனியா, பொலன்றுவே, மொன்றாகலை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டிவிடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இதன்படி பிற்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில பகுதிகளில் அதிகரித்து காணப்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கையில் பதிவான 61 டெங்கு மரணங்களில் 30 மரணங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்கே இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 500 புதிய நோயாளர்களுடன் இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை 82,011 உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான நிதியுதவி வழங்க உள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று அறிவித்திருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் இதற்கான நிதியை வழங்க உள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக் குடியரசைச் சேர்ந்த இருவர் திருவண்ணாமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவநெறி முறைப்படி திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். திருவண்ணாமலை சாம்பல் தீவு பாம் ரிசார்ட் விடுதியில் வைத்து யோகாசன குருவான சிவத்திரு கலியுக வரதனின் முன்னிலையில் மைக்கேல் என்பவரும் செல்வி சந்திரா என்பவரும் நேற்று முன்தினம் திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதன்போது ஒருவரையொருவர் இறுதி மூச்சு வரை இன்பத்திலும் துன்பத்திலும் அன்பு செய்து வாழ்வோம் என்று உறுதி கூறி குருவால் வழங்கப்பட்ட உருத்ராக்கம் மணிமாலையை தாலிக்கு பதிலாக அணிவித்துக் கொண்டார்கள். இதன்போது குருவினால் மாப்பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சிவலிங்கம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. யோகாசன குருவான சிவதிரு கலியுக வரதன் அவர்களால் இந்த விடுதியில் வைத்து வெளிநாட்டவருக்கு சைவ நெருப்படி நடத்தி வைக்கப்பட்ட 10வது திருமண பந்தம் இதுவாகும். அந்த விடுதியின் உரிமையாளரான மரேக் நெமேக் செக்குடியரசு பிரஜையாவார். அவர் யோக கலையை பயில்வதற்காக திருவண்ணாமலையில் உள்ள யோகாசன குருவான சிவத்திரு கலியுக வரதனின் நண்பர் ஆவார். அவர் சைவ நெறிமுறையுடனான வாழ்வு பற்றி நாட்டங்கொண்டிருந்தார். இந்த நிலையில் தனது நாட்டு பிரஜைகளுக்கு சைவ நெறிமுறையுடனான திருமண பந்தத்தை தனது விடுதியில் வைத்து கலியுக வரதன் மூலமாக திருமண பந்தத்தில் இணைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டை மற்றும் மம்பலப்பட்டி புதிய கதிரேசன் கோவில்களின் 152வது ஆண்டின் ஆடிவேல் வெள்ளிரத பவனி காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இன்று காலை 7:30 மணிக்கு புறக்கோட்டை கடற்கரை வீதியில் உள்ள கதிரேசன் கோவிலில் இருந்து ஆரம்பமாகும் ஆடிவேல் வெள்ளிரத பாவனி இரவு 8:30 மணியளவில் மம்பலப்பட்டியில் உள்ள புதிய கதிரேசன் கோவிலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆடிவேல் வெள்ளிரத பவனி கொழும்பு செட்டியார் திரு 5 சந்தி, பிரதான வீதி மணிக்கூட்டு கோபுரம் சந்தி, லைடன் பெஸ்டியான் வீதி, யோக் வீதி, பரன் ஏத்திலக்க மாவத்தை, ஜனாபதி மாவத்தை, காலிமுகத்திடல் மற்றும் காலி வீதி வழியாக பம்பலப்பட்டியை சென்றடையும். மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டி வழியே காலி வீதியில் ஆடிவேல் வெள்ளிவீத வெள்ளி ரத பவனி பயணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இரவு 7 மணியளவில் பழைய கதிரேசன் கோவிலையும் இரவு 8:30 மணியளவில் புதிய கதிரேசன் கோவிலையும் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரும்பிச் செல்லும் ஆடிவேல் வெள்ளி ரத பவனி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு பம்பலப்பட்டி புதிய கதிரேசன் கோவிலில் இருந்து ஆரம்பமாகி புறக்கோட்டை கடற்கரை வீதியில் உள்ள கதிரேசன் கோவிலை நோக்கி பயணிக்கும் இந்த ஆடிவேல் வெள்ளிரத பவனி நள்ளிரவு 12:30 மணியளவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஆடிவேல் வெள்ளிரத பவனி செல்லும் வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மகாராஷ்டிரத்தில் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் அமலாக்கத்துறை மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனோல் கலப்பு பெட்ரோல் பயன்பாட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் August 4 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. டெல்லி டாக்ஸி மற்றும் சுற்றுலா போக்குவரத்து மற்றும் சுற்றுலா நடத்துவோர் சங்கம் மற்றும் பிற அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றன. காவிரியின் குறுக்கே அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடகா பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்று மத்திய அரசு பதில் அளித்திருப்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது போல் காவிரியின் குறுக்கே கட்டுமானம் மேற்கொள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற்றுள்ளதா என பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அன்புமணி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் அவர் கேட்டிருந்ததற்கு நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் 2018 ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் கடந்த 2007 ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் 18வது பிரிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த உத்தரவுக்கு முரணாக இல்லாத வகையில் ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள் நீரின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கோ அல்லது தனக்குரிய நீரின் பலனை அனுபவிப்பதற்கோ உள்ள உரிமையை தீர்ப்பாயத்தின் உத்தரவு எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு கடந்த 2019 சமர்ப்பித்த மேகதாது நீர்த்தேக்க திட்ட அறிக்கை காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு, மத்திய நீர் ஆணையத்தின் வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றிற்கு இணங்க திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கர்நாடக அரசின் திட்ட அதிகாரியிடம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக திரு ராஜ்பூஷன் சௌத்ரி பதிலளித்துள்ளார். இதனிடையே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தின் அனைத்துக் கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் டெல்லியில் உள்ள கர்நாடக பவனில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வர் மற்றும் அமைச்சர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, இணையமைச்சர் திருமதி ஷோபா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, மத்திய அரசு தங்களுக்கு ஆதரவாக பதிலளித்துள்ளதாக கூறினார்.
3: தொடர்ந்து இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேட்டிருக்கிறது. இணையத்தில் தொடங்கிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அண்மையில் நீட் மருத்துவ தேர்வில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. அசாம், மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதான தகவல் கிடைத்ததாக அது தெரிவித்தது. கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை விடுவிக்கப் போவதாக அரசாங்கம் முதலில் கூறியிருந்தது. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. அவற்றை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி ஆர்வலர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அரசாங்கம் கொடுத்த வாக்கை கட்டிக்காக்க தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதாகவும், பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிப்பதாக பீகார் அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் பீகார் மாநில உள்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ஜூலை 26 மாலை 6 நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற தனிநபர்கள் மீது அரசு எந்தவிதமான பாதகமான சட்ட நடவடிக்கையோ அல்லது பழிவாங்கு நடவடிக்கையோ எடுக்காது. இந்த போராட்டங்களில் பங்கேற்றதாக தனிநபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து முதல் தகவல் அறிக்கைகள், குற்றவியல் முறைப்பாடுகள் திரும்பப் பெறுவதற்கான சட்ட நடைமுறைகளும் உடனடியாக தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஜூலை 26 அன்று மாலை 6 முன்னதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்ட அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் உள்துறையின் சிறப்பு செயலாளர் சந்த்ரானில் சிங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26 அன்று மாலை 6 முன்னதாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எதிர்காலத்திலும் நேரடி அல்லது மறைமுக நடவடிக்கையாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 20 அன்று ஜந்தர் மந்தர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க டெல்லி காவல்துறை பல பிரயோகம் செய்ததை தொடர்ந்து பீகாரின் பல்வேறு பகுதிகளில் பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருந்தன. ஜூலை 25 அன்று நடைபெற்ற பீகார் பந்த் தொடர்பான பரவலான வன்முறை மற்றும் போராட்டங்களை அடுத்து பீகார் காவல்துறை 355 பேரை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தது. ஜூலை 25 நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் நடத்திய கல்வீச்சில் 2 போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 2 உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் உட்பட 91 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்திருந்தார்கள். ஜூலை 25 அன்று பந்த் ஆதரவாளர்கள் இந்த போராட்டங்களின் போது பாட்னாவின் காந்தி மைதான காவல்நிலைய அதிகாரி உட்பட பல காவல்நிலைய பொறுப்பு அதிகாரிகள் தலையில் காயமடைந்தார்கள். இந்த போராட்டங்கள் பல மாவட்டங்களில் கடுமையான சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கு வழிவகுத்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வன்முறையில் 14 அரச வாகனங்கள் சேதமடைந்தன. ஒரு வாகனம் தீயிட்டுக் கொளுத்தப்பட்டது. இந்த கலவரத்தின் போது 13 பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தார்கள். நேற்று பீகார் காவல் தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் 694 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தது. விசாரணைக்கு பின்னர் 339 சிறார்களும் மாணவர்களும் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதேவேளையில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 355 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் போது பெல்லட் குண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கு எதிர்த்தும் அதை கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொது மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
1: நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரும் மாணவர்களும் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்றனர். அப்போது அவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் பெல்லட் குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பெல்லட் துப்பாக்கியை வைத்து கூட்டத்தினரை பார்த்து 500 அடி தொலைவில் இருந்து சுடும்போது எந்த தீவிரமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுவே மிகவும் அருகே சென்று சுடும்போது குறிப்பாக கண்களில் குண்டுகள் சிதறி பார்வை இழக்கவும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை ஒடுக்க பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதை எதிர்த்து முன்னாள் IPS அதிகாரி திரு யசோவர்தன் ஆசாத் மற்றும் பாதிக்கப்பட்ட இருவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அமைதியான போராட்டத்தின் போது ராணுவ விரைவுப்படை மற்றும் காவல்துறை எந்த ஒரு முன்னறிவிப்போ அல்லது தண்ணீரை பீச்சி அடிப்பது போன்ற வழிமுறைகளையோ பயன்படுத்தாமல் திடீரென தடியடி, கண்ணீர் புகை மற்றும் பெல்லட் கன் தாக்குதலை நடத்தியதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் பின்வாங்கி கைகளை உயர்த்தி சரணடையும் பாவனையில் இருந்த போதும் அவர்கள் மீது மிக அருகாமையில் இருந்து பெல்லட் குண்டுகள் ஏவப்பட்டதால் பலருக்கு கண்கள் மற்றும் முக்கிய உறுப்புகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக நாளிதழ்களில் செய்தி வெளியானதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2020ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலின்படி கூட்டத்தை கலைக்க உலோக பெல்லட் குண்டுகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதையும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
3: தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு வழங்கிய அரசு வேலை செல்லாதென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனால் கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரில் ஒருவருக்கு முதல்வர் விஜய் வழங்கிய பணி நியமன ஆணை உத்தரவுகள் தற்போது ரத்தாகியிருக்கிறது. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருப்பது நேர்கள் அறிந்ததே.
2: கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நடத்திய ரோட் ஷோவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். பலியானவர்கள் குடும்பங்களுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அரசு தரப்பிலும் தாவேகா தரப்பிலும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது தாவேகா அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் கடந்த 10ஆம் தேதி நெரிசலில் உயிரிழந்தவர்களில் 31 பேரின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் திரு விஜய் வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 3 வெவ்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய அரசு பணியாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது என்றும் திறன் வளர் பயிற்சி வழங்கி பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு உதவலாமே எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் அரசு பேருந்து விபத்தில், பட்டாசு ஆலை விபத்தில் நாள்தோறும் உயிரிழப்பவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க முடியுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ராணுவத்தில் உயிரிழப்போர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதாக அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டதை நிராகரித்த நீதிபதிகள் அதையும் கூட்ட நெரிசலில் உயிரிழப்போரையும் ஒப்பிட முடியாது என்று கூறினர். கருணை அடிப்படையிலான வேலை என்பது அரசு பணியில் இருந்து உயிரிழப்போரின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க மட்டுமே பொருந்தும் என்றும் விளக்கமளித்த அவர்கள் அரசு பணியில் எதுவும் சாதாரண பணி அல்ல, அது ஒருவரது குடும்பத்திற்கு உதவும் பணியே என சுட்டிக்காட்டினர். இதையடுத்து கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தாா். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரிய சட்ட வாதங்களுடன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது.
3: தொடர்ந்து அமைதி வழியில் போராடும் உரிமை உத்தரவாதமானது, அதை மறுக்க முடியாதென்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. மேலும் போராட்டம் நடைபெற்றது என்பதை சுட்டிக்காட்டி காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாதென்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி குறித்து விளக்கம் அளிக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். இதனால் இரண்டு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கியிருந்தது. கடும் அமளிக்கு மத்தியில் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடந்த வாரம் கடும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் நாடாளுமன்றம் முடங்கியதால் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடரில் எந்த அலுவல்களும் நடைபெறவில்லை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளிக்கிடையே வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இரண்டு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன.
2: கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு மற்றும் 9 மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கச்சத்தீவு பகுதியில் வைத்து கைது செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்களின் விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய மீனவர்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தங்கச்சி மடத்தில் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசு மீனவர்கள் பிரச்சினை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர்.
4: 11 மணி வரை கால சாப்பாடு வர பிள்ளைகளுக்கு கொடுக்கல. நாங்க மீன் பிடிக்க தானே வந்தோம், நாங்க கலவங்கவா வந்தோம்னு அழுகுதுங்க. ஏன் இந்த மீனவ மக்களுக்கு இந்த வேதனை? ஏன் மீனவ மக்களுக்கு இந்த உபத்திரம் பாடுங்க? எங்க போனாங்க? கலவங்க போனாங்களா? கலவங்க போனாங்க, வயிற்று சாத்துக்கு மீன் பிடிக்க போனாங்க.
2: தமிழ்நாடு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்தியில் ஆளும் பாஜகவும் தாவேக அரசும் வேடிக்கை பார்ப்பதாக அவர்கள் கூறினர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த மறியலால் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
1: திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மாவட்ட நிர்வாகத்தால் பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு மனையை அளவீடு செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் குடியேறும் போராட்டம் நடத்தியதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பெருமாநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈட்டி வீரம்பாளையத்தில் உள்ள அறிவொளி நகர் பகுதியில் கடந்த 1994ஆம் ஆண்டு வீடு மற்றும் நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளர்கள் 124 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அரசு ஒதுக்கி 32 ஆண்டுகளாகியும் வீட்டுமனைகள் இதுவரை அளந்து கொடுக்கப்படவில்லை. இதுகுறித்து பல முறை கோரிக்கை விடுத்தும் போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீட்டுமனையை அளவீடு செய்ய வலியுறுத்தி நேற்று குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. இதற்காக கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தலைமையில் ஈட்டி வீரம்பாளையம் கூட்டுறவு சங்க சந்திப்பில் இருந்து அறிவொளி நகர் நோக்கி குடியேறும் போராட்டத்திற்கு பேரணியாக புறப்பட்டவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்புக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
5: அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தினுடைய விளைவாக எங்கெங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலம் முழுவதுமே உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஈட்டி வீராம்பாளையத்தை பொறுத்தவரை இன்றைக்கு பட்டா கிடைக்கிற வரை நாங்கள் இங்கே அமைதியான முறையில் அமர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும்.
1: போராட்டம் நடத்தியவர்களை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் சமாதானப்படுத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அவர்கள் உறுதியளித்தனர். அதை ஏற்று போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது.
3: தொடர்ந்து கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த நவ்னீத் கவுர் என்ற பெண் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலில் கொலையாளி பேசியிருக்கிறார், பிறகுதான் சுட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் பிரெம்டனைச் சேர்ந்த 37 வயது நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கொலை செய்தவர் கர்ஜின் சிங் என்ற அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். கொலைக்கு அடிப்படை காரணம் இதுவரை தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. கனடா நாட்டு நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை 7:23 மணிக்கு காவல்துறைக்கு அவசர அழைப்பு சென்றுள்ளது. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்து நவ்னீத் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் சம்பவ இடத்திலே பலியானார். வீட்டுக்குள் கொலை நடக்கவில்லை, பொது இடத்தில் தான் நடந்திருக்கிறது. கொலையாளி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியிருக்கிறார். பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் தான் கொலையாளி பதுங்கியிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் பின்னர் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில் ஒரு பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் பின்னால் ஒரு நபர் சென்றார். சிறிது தூரம் போனதும் அந்த பெண்ணிடம் அவர் பேசினார். பிறகுதான் துப்பாக்கியால் சுட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கொலைக்கு பின்னணி என்ன என்பது தெளிவாக தெரிய வரவில்லை. இதுகுறித்து யாருக்காவது தகவல் தெரிந்தால் காவல் நிலையத்தில் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. கருங்கல், எல்லி மற்றும் எம்சாங் உட்பட்ட கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இது தொடர்பான தடை உத்தரவை இயற்கை வளங்கள் துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதில் மாநில எல்லைக்கு அப்பால் உள்ள மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்வதை முறைப்படுத்தவும் தற்காலிக தடை விதிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு நகரமயமாக்கல் பணிகளுக்கான கருங்கல் மற்றும் ஜல்லிக்கற்கள் போன்ற கட்டுமான பொருட்களின் தடையற்ற விநியோகம் தேவைப்படுகிறது என சுட்டிக்காட்டியுள்ள அரசு, அண்டை மாநிலங்களுக்கு கட்டுமான பொருட்களை பெருமளவு கொண்டு செல்வதால் பற்றாக்குறை மற்றும் செயற்கையான விலையேற்றம் உருவாவதாகவும் இது மாநிலத்தில் உள்ள கட்டுமான திட்டப்பணிகளை பாதிப்பதாகவும் கூறியுள்ளது. எனவே 2011 தமிழ்நாடு சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தடுப்பு விதிகள் அதிகாரங்களின்படி மாநிலத்தில் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் சுற்றுச்சூழல் மற்றும் சட்டவிரோத கனிம போக்குவரத்தை தடுக்கவும் காரைக்கால், புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லிக்கற்களை கொண்டு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் இந்த தற்காலிக தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்து அண்டை மாநிலங்களுடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது.
3: தொடர்ந்து கரூர் அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வெட்டங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் விஜய் என்கின்ற ஜாலிவேந்தன் மற்றும் கரூர் திருமூர்த்தி ஆகியோர் நேற்று தெரிவிக்கையில், கரூர் மாவட்டம் செங்கல் அடுத்துள்ள கீழ் முனையூர் கிராமத்தில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த அரிய கல்வெட்டங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரே இடத்தில் சுமார் 50 கல்வெட்டங்கள் இருப்பது தமிழகத்தில் மிகவும் அரிதானது. கல்வெட்டம் என்பது பெருங்கற்கால மக்களால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய இடத்தை நினைவுகூறும் வகையில் பெரிய கற்களை வட்ட வடிவில் அமைத்து உருவாக்கப்பட்ட நினைவு சின்னமாகும். இந்த வட்டத்தின் நடுவில் பெரிய கல்லொன்று நடப்படும். அந்த காலத்தில் முதுமக்கள் தாளி, கல்லறை, ஈமப்பேழை, வெறுமன புதைப்பு உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கான முக்கிய சான்றுகளில் கல்வெட்டங்களும் ஒன்றாகும். தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பொருந்தல், சானூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெருங்கற்கால நினைவுச்சின்னங்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது கரூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டங்கள் பெரிய அளவில் உள்ளன. இந்த கல்வெட்டங்கள் நதிக்கரையொட்டி அமைந்துள்ளதால் இந்த பகுதி பண்டைய ஆற்றங்கரை நகரத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். இன்று விவசாய நிலமாக உள்ள இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இடுகாடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நிலத்தின் உரிமையாளர்கள் பல தலைமுறைகளாக இந்த கல்வெட்டங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து வருகிறார்கள். கல்வெட்டங்கள் அமைந்துள்ள பகுதியை அப்படியே விட்டுவிட்டு மற்ற பகுதிகளில் மட்டும் விவசாயம் செய்து வருகிறார்கள். முன்னோர்கள் இந்த இடத்தை தொடக்கூடாது என்று கூறி சென்றதாகவும் அதன்படி இன்று வரை பாதுகாத்து வருவதாக ஊர் மக்கள் தெரிவித்தார்கள். இந்த கல்வெட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் விரிவான அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டால் பண்டைய குடியிருப்புகள் மற்றும் மேலும் பல தொல்லியல் சான்றுகள் வெளிச்சத்துக்கு வருவதான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். ஆந்திரத்தில் செம்மரக்கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து RSS கூடுதல் இணை நீதிபதி நரசிம்மமூர்த்தி தீர்ப்பளித்திருக்கிறார். சேசாலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தலை தடுக்கும் நோக்கில் செம்மர கடத்தல் தடுப்பு பணிக்குழு தீவிர நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது.

0: சத்தான உணவுகளை அதிகம் உட்கொள்வதால் குடலில் மெகாமோனஸ் என்ற வகை பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. சர்வதேச நீரழிவு கூட்டமைப்பின் தரவுகளின்படி இந்தியாவில் 2024 நிலவரப்படி சுமார் 8,98,00,000 பெரியவர்கள் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் 43% பேர் தங்களுக்கு நீரழிவு இருப்பதே தெரியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனிதர்களின் பரம்பரை மரபணுக்களை விட அவர்கள் வாழும் சூழல் மற்றும் உட்கொள்ளும் உணவு பழக்கங்களை குடல் பாக்டீரியாக்களின் தன்மையையும் அவற்றின் ஆரோக்கியத்தையும் அதிகமாக நிர்ணயிப்பதாக ஆய்வாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மதம் மாறுவோர் பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார்கள் என்ற தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆந்திரத்தில் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறி மத போதகரானார். இந்த நிலையில் தனது ஜாதி பெயரை குறிப்பிட்டு தான் இழிவுபடுத்தப்பட்டு மிரட்டப்பட்டதாக காவல்துறையில் அவர் புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கை பதிவு செய்திருந்தது. ஆனாலும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிய ஒருவர் சட்டப்படி பட்டியலினத்தவர் அந்தஸ்தை கோர முடியாது என்று கூறி அந்த வழக்கை ஆந்திரா உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக அந்த நபர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை தவிர பிற பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார், வேறு மதங்களுக்கு அவர் மாறினால் இந்த அந்தஸ்தை அவர் இழந்து விடுவார், அதேவேளையில் அந்த நபர் இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களுக்கு மீண்டும் மாறினால் அவர் பட்டியலின அந்தஸ்தை மீண்டும் கோரலாம் என்று கடந்த மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆந்திராவைச் சேர்ந்த அந்த மதபோதகர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை அண்மையில் பரிசீலித்த நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அந்த தீர்ப்பில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள். இந்தியாவில் 576 பெரும் கோடீஸ்வரர்கள் உள்ளதாகவும் அவர்களின் எண்ணிக்கை கடந்த 5 4 அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஷ் சௌத்ரி அளித்த பதில், வருமான வரி சட்டத்தில் பெரும் கோடீஸ்வரர் என்ற சொல்லுக்கு சட்டபூர்வ விளக்கங்கள் கிடையாது. ஆனாலும் கடந்த 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டில் மொத்தம் 100 அல்லது அதற்கு அதிகமான வருமானம் உள்ளதாக 576 பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 2022-2023 301 2023-2024 284 2024-2025 415 அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவில் திருவிழாக்களில் யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, அனைத்து சமூகத்தினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பட்டியல் சமூக மக்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். ஹரியானா மாநிலத்தின் நுன்க் மாவட்டத்தில் உள்ள அரச மருத்துவக் கல்லூரியில் 4 உடல்ல குறைபாடு கொண்ட சிறுவனுக்கு தவறுதலாக மற்றொரு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்தார்கள். அறுவை சிகிச்சைக்கு பிறகு இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பின்னர் சரியான காலில் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நுக் மாவட்டத்தில் உள்ள ககித் குசன் கான் மேவாத்தி அரச மருத்துவக் கல்லூரி நல்கர் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விகாரம் தொடர்பாக குழந்தையின் தந்தை புகார் அளித்ததை அடுத்து அலட்சியம் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டது. புகாரின்படி அவரது 4 மகன் காலில் ஏற்பட்ட புண் காரணமாக ஜூலை 20 மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவரது வலது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட காலில் எதுவுமே செய்யப்படவில்லை என்று கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விகாரம் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான புகார் கிடைத்துள்ளதை விசாரணை நடத்த 4 மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிவடைந்ததும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த மருத்துவ கல்லூரி இயக்குநர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் ஒரே மாதத்தில் அரிசி விலை 20% உயர்ந்ததால் மக்கள் கலங்கி போயிருக்கிறார்கள்.
1: தமிழகம், கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய தென்னிந்திய

0: மாநிலங்களில் அரிசியே பிரதான உணவாக உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 26 கிலோ எடையுள்ள வெள்ளை சன்னரக பொன்னி அரிசி 1500 ரூபாயில் இருந்து 900 ரூபாய்க்கும், ராஜபோகம் பொன்னி 1600 ரூபாய்க்கும், கிச்சடி பொன்னி 1200 ரூபாயில் இருந்து 700 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் 900 ரூபாய்க்கு விற்ற இட்லி அரிசியும் 1550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் கூறினர்.
1: ஆர்என்ஆர் ரகம், இத எல்லாமே பாத்தீங்கன்னா சன்ன ரகங்கள். இதெல்லாம் இதான் பெரும்பாலும் நடுத்தர மக்களும் உயர்தர மக்கள் எல்லாருமே கன்சியூம் பண்றது. இதுதான் அதிகமா, இதுதான் ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி. இந்த ரகம் மட்டுமே கிலோக்கு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் ஏறி இருக்குதுங்க. 1100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்ப 1500 ரூபாய்க்கு இருக்குது, 26 கிலோ உள்ள அரிசி. ஆமா, அதே மாதிரிதான் 1300 ரூபாய்க்கு வித்தத 1700 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் போயிருச்சுங்க சன்ன ஆர்என்ஆர் ஐட்டம்.
0: ஆந்திரா கர்நாடகாவில் நடைபெறும் அணைகள் சீரமைப்பு பணிகள் காரணமாக அதிக நெல் சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்த இரு மாநில வியாபாரிகளும் அதிக விலை கொடுத்து வாங்கி சென்று விட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். தமிழ்நாட்டில் அரிசி விலை உயர்வுக்கு இதுவே காரணம் என அவர்கள் கூறினர். வெளிமாநில வியாபாரிகள் நெல்லை கொள்முதல் செய்ததால் தமிழ்நாட்டில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு நெல் இல்லாமல் 50% ஆலைகள் இயங்கவில்லை என்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் குறுவை சாகுபடி பரப்பளவு குறைந்து நெல் வரத்து மேலும் குறையும் என்பதால் 26 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை அரிசி 2000 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.
2: டிசம்பர் மார்கழி மாசம் வர வேண்டிய நெல்லும் வரத்துக்கு உண்டான வெள்ளப்பொன்னி சன்னரகம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு 90% கம்மி. நவம்பர்ல ஏதாவது மழைகளை பெஞ்சி அதுக்கப்புறம் வந்தால், நவம்பர் தீபாவளி சமயத்தில் மழை நல்லா ஹெவியா இருந்தால்தான் ஜனவரி பிப்ரவரியில அந்த அடுத்த கிராப் வரும். அந்த மழையும் இல்லைன்னா டிசம்பர்லயும் வராது. ஸ்டார்டிங் பாயிண்ட் 2000 ரூபாய்க்கு கேரண்டியா 26 கிலோ அரிசி 2000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்குது சன்னரகம் பூராவுமே.
0: மழை இல்லாததால் அரிசி விலை மட்டுமின்றி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிப்புக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விலை உயர்ந்தாலும் தமிழகத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு வராது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
3: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,5720 ரூபாவுக்கும், கிராமுக்கு 115 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இதை தொடர்ந்து வருகின்றது. உலகச் செய்திகள்.

இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகள் இரண்டு மசூதிகளுக்கு தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு கரையில் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே மூண்ட வன்முறையில் 4 பாலஸ்தீனர்கள் மற்றும் 2 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக மேற்கு கரையின் வடக்கே அமைந்துள்ள குஷ்டா கோர் ஆகிய கிராமங்களில் உள்ள மசூதிகள் இஸ்ரேல் குடியேறிகளால் தாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலியரின் பெயரை குறிப்பிட்டு பழிக்கு பழி மற்றும் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இஸ்ரேலம் போன்ற வாசகங்கள் மசூதியில் எழுதப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தை ராணுவமும் காவல்துறையும் இணைந்து விசாரித்து வருவதாகவும் மத வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக இஸ்ரேல் ராணுவம் வலமை போல் தெரிவித்துள்ளது. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனா மாகாணத்துக்குட்பட்ட நாரிடன் கிராமத்தில் ஆயுத குழுவினர் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 8 குழந்தைகள் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டார்கள், 4 பேர் காயமடைந்தார்கள். மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது கிராமத்துக்குள் நுழைந்த அந்த ஆயுத குழுவினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதோடு வீடுகளுக்கும் தீ வைத்தார்கள். தாக்குதல் நடந்த பல மணி நேரங்களுக்கு பிறகே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்றதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. மேலும் விரிவான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகருக்குள் நெத்தன்யாவுக்கு வரவேற்பில்லை என்று நியூயார்க் மேயர் சோரான் மம்தானி கூறியிருந்தார். அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிவாரண்டின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவரால் விடப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த நிலையில் அவற்றை நிராகரித்துவிட்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்ற நியூயார்க் நகருக்கு தான் செல்ல இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவிக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நெத்தனியாக அளித்த பேட்டியில், யூத மக்களின் உண்மைகளுக்காக போராட நான் நியூயார்க் செல்வேன். ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையில் உண்மைகளை உரக்க சொல்லவும் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணிக்கு ஆதரவாக பேசவும் நான் அங்கு செல்வேன் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். மம்தானி பற்றி பேசிய அவர், யூத இனப்படுகொலைக்கு பிறகு யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக மோசமான படுகொலையான அக்டோபர் 7 தாக்குதலை மம்தானியும் அவரது குடும்பத்தினரும் கொண்டாடினார்கள். அவர் இல்லை என்று சொன்னாலும் அடிப்படையில் இஸ்ரேலின் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து தலைகளை துண்டித்த, குழந்தைகளை உயிருடன் எரித்த, எங்கள் ஆண்களை கொன்ற 251 ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பச்சளம் குழந்தைகளை தங்கள் பிடியில் சிறைபிடித்த ஹமாஸ் கொலைக்காரர்களையே மம்தானி ஆதரித்து வருபவர் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் செய்ததாக கூற இயலாதவர் இவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ராணுவத்தின் நோக்கங்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் நோக்கங்களுக்கு இடையிலான வேறுபாட்டையும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஹமாஸ் தான் இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள், அவர்களின் கொள்கை விளக்க ஆவணத்தில் உள்ளபடி இஸ்ரேல் உட்பட உலகில் உள்ள ஒவ்வொரு யூதரையும் அவர்கள் கொலை செய்திருப்பார்கள், அது பற்றி பகிரங்கமாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே இனப்படுகொலை குற்றச்சாட்டு எங்களின் எதிரிகளுக்கே பொருந்தும். பொதுமக்களிடையே மறைந்து செயல்படும் ஆபத்தான இடங்களில் பொதுமக்கள் வெளியேறுவதை தடுக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவதையே நாங்கள் செய்கிறோம். உண்மையான குற்றவாளிகள் அவர்கள்தான். மம்தானி யூதர்கள் மீதான வெறுப்புணர்வை தூண்டுகிறார். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்று நியூயார்க் நகர மக்கள் அனைவருக்குமான மேயராக அவர் இருக்க வேண்டும். ஆனால் அவர் ஒரு பிரிவினருக்கு எதிராக மற்றொரு பிரிவினரை திருப்பி வெறுப்பை விதைத்து வருகிறார். அவரது பேச்சு நியூயார்க்கில் உள்ள யூத மக்களுக்கு ஆபத்தான சூழலை உருவாக்குகிறது. அவர்களிடம் நான் பேசுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச போர்க்குற்றவாளியான நெத்தன்யாகுவை நியூயார்க் நகரில் வைத்து கைது செய்ய மம்தானி ஆலோசித்து வந்தார். ஆனால் சர்வதேச தலைவரை கைது செய்யும் அதிகாரம் நியூயார்க் நகர காவல்துறைக்கு நேரடியாக இல்லை என்பதை பின்னர் மம்தானி ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நெத்தன்யாகு நியூயார்க் நகரம் வருவதற்கு வரவேற்பு இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையை சமீபத்தில் ஓமானுடன் ஈரான் மேற்கொண்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி செய்தியாளர்களுடன் பேசுகையில், இந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது ஈரான் மற்றும்
ஓமான் இடையான இருதரப்பு விவகாரம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்காவை கடுமையாக சாடிய பகாய் சமீப ஆண்டுகளில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் எந்த சட்டங்களையும் பின்பற்றாத ஒரு மாஃபியா கும்பலை போன்று உள்ளது. அமெரிக்காவின் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் வரை நியாயமான செயல்பாடுகள் பற்றி நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். கோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்கான பொதுவான கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டு வழிமுறைகள் தொடர்பாக இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து போர் தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருந்ததிலிருந்து கோர்முஸ் நீரிணையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தற்போது கோர்முஸ் நீரிணை ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளது. சில நாட்களாக நீரிணையை கடக்க முயன்ற பல கப்பல்களை ஈரான் புரட்சிகர படை திருப்பி அனுப்பியுள்ளது. போர் நிறுத்தத்துக்கு பிறகு இந்த மாத தொடக்கம் முதல் மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வரநிலையில் கோர்முஸ் மீதான கட்டுப்பாட்டை கைப்பற்ற இரு நாடுகளுக்கும் மோதல் களமாக அது மாறியிருக்கிறது. கடலோர நாடான ஓமானை இதில் ஈடுபடுத்தி சேவை கட்டணம் வசூலிப்பது போன்ற நிர்வாக கட்டுப்பாடுகளை கைவசம் வைத்திருக்க ஈரான் வலியுறுத்துகிறது. இரண்டு நாட்களாக அந்த பகுதியில் தாக்குதல் எதுவும் நடைபெறாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இருந்தாலும் சமரச பேச்சு தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல் தொடரக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 13 நாட்கள் தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் தாக்குதல் நடத்திய பிறகு 3 நாள் சண்டை நிறுத்தம் தற்போது நடப்பில் உள்ளது. ஈரானிய தலைவர்கள் பேச்சு நடத்த அழைப்பு விடுத்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் எந்தவித நேரடி அமைதி பேச்சு நடக்கவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. அண்மையில் பதவியிலிருந்து விலகிய வங்கதேச முன்னாள் அதிபர் முகமது ஷாபுதீன் மீதான ஊழல் புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று அந்த நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் முகமது அசாதுமான் தெரிவித்திருக்கிறார். பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 2 ஆண்டுகள் இருந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நீண்டகால ஆதரவாளரான 76 வயதுடைய சகாபுதீன் உடல்நல குறைவை காரணம் காட்டி கடந்த வெள்ளிக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்ற அவைத் தலைவர் கபிஸ் உஸ்தீன் அகமது அந்த நாட்டு அரசமைப்பு சட்டப்படி அடுத்த 90 நாட்களுக்கு பொறுப்பதிபராக செயல்படுகிறார். இந்த 90 நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கடந்த 2023 பிப்ரவரியில் முந்தைய நாடாளுமன்றத்தால் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது சஹாபுதீன் 1971 ஆண்டு விடுதலை போரில் பங்கேற்றவரும் முன்னாள் நீதிபதியும் ஆவார். 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அரசு கவிழ்ந்த பிறகும் அந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபராக முகமது சாபுதீன் அதிபர் பதவியில் தொடர்ந்தும் நீடித்து வந்தார். இதனிடையே வங்கதேசத்தில் கடந்த பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெற்று வங்கதேச தேசியவாத கட்சியின் சார்பாக தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார். வங்கதேசத்தில் மரண தண்டனை எதிர்கொள்ளும் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த புதிய அரசும் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து வந்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இதற்காக கூட்டு அவாமி செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பாகிஸ்தான் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ரவலா கோட்டில் இருந்து முசர்ராபாத் நோக்கி பேரணியாக செல்ல தொடங்கினார்கள். அதேவேளையில் நிலவும் பதற்றமான சூழலால் 2 மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தலை தேர்தல் அதிகாரிகள் ஒத்திவைத்துள்ளார்கள். கத்னோதி மற்றும் ராவிலா கோட் ஆகிய தொகுதிகளில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை ஆகஸ்ட் 10 தேதி வரை தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது. மிரிப்பூர் பிரிவில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் வன்முறை வெடித்தது. கோட்லி மாவட்டத்தில் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தொண்டர் முக்தார் யூனிஸ் கொல்லப்பட்டார். எதிர்கட்சிகள் வாக்குப்பட்டிகளை கொள்ளையடித்ததாகவும் ஒன்றை எரித்துவிட்டதாகவும் பிம்பர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் கூறி பிஎம்எல்என் கட்சியும் குற்றம் சாட்டுகிறது. நேற்று அதிகாலையில் பிலிப்பைன்ஸ் நீதி அமைச்சின் வாசலுக்கு அருகே வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று வெடித்துள்ளது. நள்ளிரவில் அது வெடித்தது. அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அதிகாரிகள் மற்றொரு வெடிகுண்டையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் அதிபர்
பேர்டினாட் மார்க்கோஸ் ஜூனியர் நாட்டு மக்களிடம் வருடாந்த உரையாற்றுவதற்கு முன்பு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இரண்டு சம்பவங்களுக்கு இடையே தொடர்பு இருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். விசாரணை தொடர்கிறது. பிலிப்பைன்ஸில் அரசியல் பதற்றம் நிலவும் வேளையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. துணை அதிபர் சாசா டுடோல்வுக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு வழக்கு நடக்கிறது. அதிபர் மார்க்கோஸ் தமது 5வது தேச உரையை நிகழ்த்த இருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருவது தொடர்பான கண்டனங்களை தற்போது வெளியுலகில் வாழும் பாகிஸ்தானர்களும் பாகிஸ்தானியர்களும் தெரிவித்து வருகிறார்கள். உலகம் முழுவதும் வைரலான பஞ்ச் குரங்கின் முதல் பிறந்த நாளுக்கு ஆயிரக்கணக்கில் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன. ஜப்பானின் இச்சிகாவா நகர உயிரியல் பூங்காவில் ஜூலை 26 2026 அன்று பிறந்த பஞ்ச் என்கின்ற குரங்கை அதன் தாய் குரங்கு பராமரிக்காமல் தனிமையில் தள்ளிவிட்டு விட்டது. தாயின் அரவணைப்பின்றி அந்த குட்டி குரங்கு தனிமையில் வாடியது. இதனைத் தொடர்ந்து பூங்கா நிர்வாகத்தினர் பஞ்ச் குரங்கு காறுதலாக ஒரு ஒரேஞ்சு நிற ஓராங்குட்டான் பொம்மியை வழங்கினார்கள். அந்த பொம்மியை எப்போதும் கட்டிப்பிடித்துக் கொண்டு திரிந்த பஞ்ச் அதனை தனது தாயாக நினைத்து எங்கு சென்றாலும் தன்னுடன் இழுத்து கொண்டு சென்றது. அனாதியாக இருந்த குரங்கு பொம்மையுடன் நெருக்கமான உறவை கொண்டிருந்தது. அனைவரது இதயத்தையும் இது கவர்ந்திருக்கிறது. பஞ்ச் குரங்கின் சீட்டை தொடர்பான காணொலிகள் உலகம் முழுவதும் வைரலானது. கடந்த பிப்ரவரி மாதம் பஞ்ச் தனது குரங்கு கூட்டத்துடன் சேர்வதற்கான முயற்சிகளில் தடுமாறுவது குறித்த காணொலிகளை பதிவுகளை இச்சிகாவா உயிரியல் பூங்கா நிர்வாகம் சமூக ஊடகங்களில் வெளியிடத் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து கங்க் இன் 3 புஞ்ச் என்ற கெஸ்டேக்கின் கீழ் பஞ்ச் தனி ரசிகர் பட்டாளம் அதற்கு உருவாகிவிட்டது. பஞ்ச் குரங்கை காண்பதற்கு அந்த பூங்காவுக்கு பல நாடுகளிலிருந்தும் மக்கள் குவிய தொடங்கினார்கள். இந்த நிலையில் பஞ்ச் குரங்கு தனது முதல் பிறந்த நாளை நேற்று கொண்டாடியது. அந்த குரங்குக்கு உலகம் முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வாழ்த்தட்டைகளை அனுப்பி வைத்திருந்தார்கள். இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக பிறந்தநாள் வாழ்த்து செய்திகள், புகைப்படங்கள் மற்றும் கடந்த ஓராண்டின் பஞ்சின் பயணத்தை விவரிக்கும் காணொலிகளை கொண்ட ஒரு சிறப்பு காட்சியை இச்சிகாவா உயிரியல் பூங்கா அமைத்துக் கொடுத்திருந்தது. பஞ்ச் பற்றி பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவிக்கையில், பஞ்ச் ஓரங்கொட்டான் பொம்மையின் பக்கம் திரும்புவது படிப்படியாக குறைந்துள்ளது. அது மற்ற குட்டி குரங்கோடன் தற்போது பேசி விளையாட பழகிவிட்டது. அந்த குழுவில் ஒரு உறுப்பினராக தன்னை அது வலுப்படுத்திக் கொண்டு வருவதாக அவர்கள் தெரிவித்தார்கள். சீனாவின் கங்சோ பகுதியில் உணவகம் ஒன்றில் சாப்பிட்டுக் கொண்டிருந்த ஒருவருக்கு திடீரென்று வயிறு வீங்கிவிட்டது. சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் சவாங் என்ற அந்த நபருக்கு கடுமையான வயிற்று வலியோடு உடலும் வியர்த்து கொட்டியது. உணவக ஊழியர்கள் அவரது வயிறு இயல்புக்கு மாறாக வீங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். மருத்துவர்கள் சுவாங்கை பரிசித்த போது அவரின் கல்லீரல் வெடித்து சுமார் 2 லிட்டர் ரத்தப்போக்கு ஏற்பட்டது தெரிய வந்தது. இன்னமும் அரை மணி நேரம் அவர் தாமதித்து மருத்துவமனைக்கு வந்திருந்தால் அவரது உயிரை தங்களால் காப்பாற்றியிருக்க முடியாதென்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். சுவாங் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக உணவக மேலாளர் மருத்துவ கட்டணத்தையும் செலுத்தி போர்வியையும் தேவைகளுக்கான பொருட்களையும் வாங்கி கொடுத்து உதவியிருந்தார். தமது உயிரை காப்பாற்ற உரிய நேரத்தில் உதவிய உணவக மேலாளருக்கு மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்து சுவாங் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதில் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழுவினருடன் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார தேசநாயக்கா விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய ஆதரவுகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பில் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகை, ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் ஏரான் விக்ரமரட்ன மற்றும் அதன் ஏனைய உறுப்பினர்களான ரோசான் மகானம, அவந்தி கொலம்பகே, துசர தெல்ல, சிதக் வெத்தமணி உட்பட முக்கிய பிரதிகள் பலரும் அதில் கலந்து கொண்டதான தகவல்கள் வந்துள்ளன. ஹாக்கி இந்திய தேசிய ஜூனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் இன்று தொடங்கி வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது.
காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தங்கள் முதல் சுற்றில் வெற்றியை கண்டிருக்கின்றன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் 5வது நாளான நேற்றைய போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் நேற்று நடைபெற்ற பரா தடகள பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கான F57 பிரிவு குண்டறிதல் போட்டியில் இந்தியா சார்பில் 40 வயதான மாற்றுத்திறனாளி வீரர் சர்மிளா தன்கூர் கலந்து கொண்டார். இவர் 9.81 மீட்டர் தூரத்துக்கு குண்டறிந்து இந்த சீசனில் அவரது சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்தி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இவருக்கு அடுத்ததாக 2 இடத்தில் 8.65 மீட்டர் தூரம் அறிந்த கானாவின் இனபு இசா வெள்ளிப்பதக்கமும், நைஜீரியாவின் ஜூச்சாரியா இகியாசி 8.19 மீட்டர் தூரம் அறிந்து வெண்கலப் பதக்கத்தையும் வென்றுள்ளார்கள். ஹரியானாவை சேர்ந்த சர்மிளா சிறுவயதிலே இளம்பிள்ளை வாதத்தால் போலியோவால் பாதிக்கப்பட்டவர். குடும்ப வன்முறை, மோசமான சூழல் என பல சவால்களை கடந்து 34 வயதுக்கு பின் விளையாட்டு வாழ்க்கைக்குள் வந்த இவர் இன்று சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். சர்மிளாவின் இந்த வெற்றியின் மூலம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பரா தடகள பிரிவில் இந்தியா தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. அதேபோல் 2026 தொடரில் இந்தியாவுக்கு இது 2வது தங்கப்பதக்கமாகும். பரா தடகளத்தில் இதே பிரிவில் இந்தியாவின் மற்றொரு வீரரான சில்பா சைலா வெண்கலப் பதக்கம் வென்றிருக்கிறார். இதன் மூலம் இந்தியா ஒரே போட்டியில் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறது. காமன்வெல்த் தொடரில் பழுதூக்கல் போட்டியில் இந்தியாவின் வித்யராணி தேவி வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வன் கார்பந்தயம் மலேசியாவுக்கு திரும்புகிறது. செப்பாங் நகரில் பந்தயம் நடக்கும். ஏப்ரல் மாதம் பஹ்ரைனில் நடக்க வேண்டிய பந்தயம் மத்திய கிழக்கு போரால் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசியாவில் இந்த பந்தயத்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அதனை நேற்று அறிவித்தார். அது குறித்து பஹ்ரைன் பட்டத்து இளவரசருடன் எஃப்என் அமைப்பின் தலைவருடனும் தான் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய ஏற்பாடு பஹ்ரைனுடன் மலேசியா கொண்டிருக்கும் நட்பை எடுத்துக்காட்டுவதாக அன்வார் தெரிவித்தார். October 2-4 வரை செப்பாங்கில் பந்தயம் நடக்கும். கடைசியாக 2017 செப்பாங்கில் எஃப்என் பந்தயம் நடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பந்தயத்தில் போதிய வருவாய் கிடைக்காததால் அப்போதிருந்த மலேசிய அரசாங்கம் எஃப்என் அமைப்புடன் இருந்த குத்தகையை ரத்து செய்தது. அடுத்த பந்தயங்கள் கத்தாரிலும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளிலும் நடக்க இருக்கின்றன. ஆனால் அது உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. இனி நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilali.com இந்த இணையத்தின் ஊடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.69%, இந்திய பிரமதியில் 108.85%, ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பிரமதியில் 336.53%, இந்திய பிரமதியில் 95.72%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410.88%, இந்திய பிரமதியில் 116.86%, ஒரு ஐக்கியராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.36%, இந்திய பிரமதியில் 127.25%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.38%, இந்திய பிரமதியில் 67.80%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் பிடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள பிடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோலோங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன். நான்
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள்

இது ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவனத் திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச் சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 2:51. டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்ந்து வர இருப்பது விஜயா ராஜேந்திரம் தொகுத்து வழங்கும் இசையும் தாளாட்டு.
2: குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாடவேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசரை. சரி, மாமிச பிரியர்களின் ஒற்ற தோழன் ஆசி ஆசி பூசரை பூசரை. மற்றும் ஜீவர்களின் வரிசையில் தொடர்ந்து வருகின்றன.

செய்தியர்களின் உற்ற நண்பன் ஆசி பூசகம். ஆடு, மாடு, கோழி, காடை என பலவிதமான இறைச்சி வகைகளை ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ள ஆசி பூசகம். சுவை மிக்க இறைச்சி வகைகளை சுத்தமாகவும் தரமாகவும் விற்பனை செய்கிறார்கள் ஆசி பூசகம். குடும்பத்தோடு மட்டுமல்ல உறவுகளோடும் தரமான இறைச்சி வகைகளை சமைத்து சுவைக்க நாட வேண்டிய ஒரே இடம் ஆசி ஆசி பூசரி. மாமிச பிரியர்களின் உற்ற தோழன் ஆசி ஆசி பூசரி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. நிகழ்ச்சிகள் வரிசையில் தொடர்கிறது. இசையும் தாளாட்டும் நிகழ்ச்சியை கேட்பதற்கு ஆவலுடன் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி செவ்வாய் தோறும் பிற்பகல் 2:30 to 3 வரை உங்களை தாளாட்டிக் கொண்டிருக்கின்றது இசையும் தாளாட்டும். நிகழ்ச்சியிலும் உங்களுக்கு பிடித்த பாடல்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். காதலில் தோற்ற ஒவ்வொரு இதயமும் தீயில் கருகிய இதயம் அது மறுபடியும் துடிக்க விடும்.

திருப்பதிக்கு சென்றால் வரம் கிடைக்கும். உங்கள் குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தால் பலன் கிடைக்கும். அகவை திருநாள், பூப்பினித நீராட்டு விழா, திருமணம், அனைத்து மங்களகரமான நிகழ்வுகளையும் காலத்துக்கு ஏற்ப படம் பிடித்து தர காத்திருக்கிறார்கள். திருப்பதி வீடியோ உங்கள் இளமையையும் இளமைக்கால வாழ்வையும் முதுமையிலும் பார்த்து ரசிக்க அழையுங்கள் மகேசனின் திருப்பதி வீடியோவை. குடும்ப விழாக்களுக்கு திருப்பதி வந்தாலே பிரம்மாண்டம் பிரம்மாண்டம். இந்த ஸ்டைலுக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. செவ்வாய்க்கிழமையில இசையும் தலாட்டை கலக்க. உங்கள் பொன்னான இந்த நிமிடங்களை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது இசையும் தாளாட்டம். என் மூச்சை நிறுத்திக் கொண்டால் எனக்கு மரணம் அல்ல, என்னோட நீ பேசுவதை நிறுத்திக் கொண்டாலும் எனக்கு மரணம்தான்.

சுவையாக சமைத்த உணவுகளை சுடச்சுட சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்சா உணவகம். உங்கள் வீட்டு உணவை போல் சுவையும் வாசனையும் மிகுந்த உணவுகளை சுவைத்து மகிழ்ந்திட அழைக்கிறது வர்சா உணவகம். பசித்தவர்கள் பசியாறி புன்னகையுடன் விடைபெறுவதற்கு அழைக்கிறது வர்சா உணவகம். மண் வாசனை உணவுகளோடு

0: ஹாய் வணக்கம். நான் கலைஞர் மாரிஸ் கதைக்கிறேன். ஆர்ஜி விஜயன் இசையின் தலாட்டை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க செம்மையா ஒவ்வொரு வாரமும் போய்கொண்டிருக்கு. நீங்களும் தொடர்ந்து கேளுங்க, அசத்துங்க, அட்டகாசம் பண்ணுங்க. பாய்.
1: முருகி முருகி போனதடி
2: என்றோ ஒரு நாள் சொல்லாமல் விட்ட காதல் இதயத்திலே முள்ளாய் குத்திக்கொண்டே இருக்கின்றது. காதலி சொல்லி வேதனை பட்டவர்களை விட சொல்லாமலே வேதனை

0: பார்த்ததில்லை.
1: கண்ணிலேவா? அது எப்படி?
2: முகத்தின் பேரழகு, பார்வைகளின் வினோதம். ஆப்டிக் 77. நீங்கள் உங்கள் கண் பார்வைகளுக்கு கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முக அழகுக்கு ஏற்ப விதவிதமான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்களுக்கான, பெரியவர்களுக்கான அழகான தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் கண் பார்வைகளுக்கு உற்ற நண்பன் ஆப்டிக் 77. மியூச்சுவல் CMO வைத்திருக்கின்றவர்களும் உங்களுக்கு பிடித்தவாறு கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணத்தை செலுத்தலாம். தமிழில் உரையாடி கண்ணாடிகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆப்டிக் 77 சென்று வாருங்கள். நேரடியாக நீங்க செல்வதற்கு இதோ முகவரி:
3: 77
2: ஷரி. அழைத்து பேச தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. உங்கள் கண் பார்வைகளின் உற்ற நண்பன் ஆப்டிக் 77.

அடுத்த ஜென்மம் எனக்கு இருந்தால் கைக்குட்டை ஆக என்றாலும் பிறக்க வேண்டும், என்னோட இருக்க அல்லது என் கண்ணீரை துடைக்க.

0: இருக்கிறது தேவி மகால்.
1: இது சர்வயோகினி அறுசுவை தருவார் அவள் அன்னபூரணி.
0: நாவுக்கு சுவையான உணவுகளை நாளும் சுவைத்து மகள நீங்கள் தேடிச் செல்ல வேண்டிய உணவகம் தேவி மகால்.
1: ஒவ்வொரு கையிலும் ருசிகள் மாறும், ஒவ்வொரு ருசியிலும் பசியும் மாறும். சமையல் ஆறு வகை கலை அல்லவா.
0: நீங்கள் ஒரே ஒரு தடவை அழைத்து பேசினால் உங்கள் விருப்ப உணவுகள் உங்கள் இல்லங்களை தேடி வரும்.
2: மசாலாவை மிக்சில அரைக்காம அமில் அசுவமா கொஞ்சம் தேங்காய் உடைச்சு தூரிட்டு.
0: எல்லை இல்லாத சுவை மிக்க சைவம் அசைவம் என அனைத்து விதமான உணவுகளையும் பெற்றுக் கொள்ளலாம். பெரியவர்கள் மட்டுமல்ல சிறியவர்களும் சுவைத்து மகளும் தரமான உணவுகளுக்கு தேவி மகால். மகால்
2: காய்கறியை நறுக்கி கழுவக்கூடாது.

0: கேளுங்கள் கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். உங்கள் அபிமான டிஆர்டி தமிழ் ஒலியில் இசையும் தாலாட்டம்.
1: அலங்குற குலுங்குற
0: உன்னை பிரிந்ததால் உயிருள்ள பிணமாய் ஆகிவிட்டேன், உயிருள்ள பிணமாய் ஆகிவிட்டேன்.

0: பாடலோடு நிறைவு பெற்றது இசையும் தாளாட்டம். இருமணி நேரமும் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்த நேயர்களுக்கும் கலையரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த அன்பு அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது உங்கள் விருப்பம். தொலைபேசி அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகளுங்கள் நேயர்களே. உங்களிடமிருந்து இப்பொழுது விடைபெற்றுக் கொள்ளும் நான் அன்றும் இன்றும் என்றும் உங்கள் அன்பின் ஆ ஜே விஜி.
1: அகத்தியில புண்ணாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும் Paris-Lachapelle.
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare-la-Gonesse-Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-les-Gonesse.
2: Mélérigé Tordre-Gelakke, VT Cash and Curry, Paris-Lachapelle, Tordre-Tolibissi-Lakam, Saivarondre, Nafade, Saivarainde, Saivarayle, Padanette. சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 3:31 நிமிடங்கள். தொடர்ந்து வர இருப்பது

0: விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் குரு, யோகி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
1: சார் நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்க சுகமா இருக்கிறீங்களா? சாப்பிட்டாச்சா?
0: ஓம் சாப்பிட்டாச்சு, நான் நல்ல நலமாகவே இருக்கிறேன், நன்றி.
1: நன்றி உங்களுக்கு. நன்றி.
0: சாப்பிட்டீங்களா?
1: ஓ நாங்கள் சாப்பிட்டாச்சு.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை தானே, கீரை கத்திரிக்காய் பருப்பு.
0: விருப்பான
1: பாட்டுகள், அபியான பாட்டுகள் என்ன எழுதி வச்சுட்டு மாறி மாறி
0: உங்கள் விருப்ப நேரம் வந்து குறுகிய நேரமா இருக்கிறதாலேயம்மா, உங்களது பாட்டை கேட்டு மகிழ்வோம். உங்களுக்காக நான் பாட்டை ஒளிபரப்பு செய்கிறேன், உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.
1: நன்றி வணக்கம்.
0: வணக்கம். ஜோயஸ்வரி அம்மா கேட்ட பாடல் இதோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிடம் பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். கலையக நேரம் சரியாக 3:38. அந்த வகையில் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் பாடலை கேட்பதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பதை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம், நான் நிமலசிங்கம் அழைக்கிறேன்.
0: வணக்கம் நிமலசிங்கம், நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்கள்?
0: நான் நலமா இருக்கிறேன், நன்றி.
1: உங்களோட இன்றைக்கு தான் உரிய ஆடரமாய் கிடக்குது.
0: தெரியவில்லை, எனக்கும் அப்படித்தான் இருக்கிற மாதிரி இருக்குது. காலை புந்தனலில் ஒரு நாள் பாட்டு பாடல் கேட்ட மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கு எனக்கு. என்ன பாடலை தெரிவு செய்ய போறீங்க? சாப்பிட்டீங்களா?
1: ஓ, நான் சாப்பிடாமல் வேறு யார் சாப்பிட்றது?
0: ஓகே, என்ன பாடலை கேட்கிறீர்கள்?
1: நான் வந்த ஜானகி அம்மா பாடிய ஒரு நல்ல ஒரு குரல் உண்டு, உலகம் அழகலைகளை சுரங்கம்.
0: ஓ, அது வந்து அந்த உலகம் உலகம் என்று சொல்லி தொடங்கித்தான் உலகம் அழகு கலை அழகு சுரங்கம் என்று சொல்லி வருமாக்குமேனா?
1: அப்படித்தான் வருமா?
0: ஓகே ஓகே, நீங்கள் கேட்ட பாடலை உங்களுக்காக ஒலிபரப்பு செய்கிறோம். உங்களுடன்
1: இந்த பாடல் வந்து உலக சிரமத்தின் மத்தியில் வெளிவந்த பாடல். எம்ஜிஆருக்கு வில்லனும் இருக்கிறாங்க, எம்ஜிஆர் பாடலுக்கும் வில்லன்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பாடல் உண்டு, இது யாராலும் இதை செய்ய மாட்டோம். அது ஜானகியம்மாவும் கண்ணதாசன் எழுதின பாடல்கள்.
0: ஓகே, கண்ணதாசனின் பாடல்கள் நல்ல கவி ரசம் சொட்ட சொட்ட தரும் பாடல்கள்.
1: இந்த பாடல் பெறும்போது நீங்க பிறந்தீங்களோ தெரியாது?
0: தெரியல. எத்தனையாம் ஆண்டு?
1: 73 தான் அந்த படம் வெளிவந்தது.
0: அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் அடுத்த வருஷத்துல பிறந்தது.
1: பிறந்திருக்கிறீங்க. பிறந்தாலும் பேர்
0: சொல்லுங்க.
1: பிறந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேணும், இவர் போல யாருடன் வாழ் சொல்ல வேணும்.
0: பாடல்கள் வந்து எல்லாம் வந்து கலைநாயகம் எல்லா பாடல்களும் வந்து ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு கருத்தை தான் சொல்ல வருகிறது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அந்த பாடல்களை நாங்கள் புரிந்து கொள்ளுகிறோம். ஓகே, அங்காலே அழைப்பில் நேயர்கள் நிற்கிறார்கள், அதை கருத்திலே கொண்டு உங்கள் நீங்கள் கேட்ட பாடலை ஒலிபரப்பு செய்கிறோம். உங்களிடம் கேட்டு உங்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகளுவோம். நன்றி நிமலசிங்கம் கலந்து சிறப்பித்தமைக்கு.
1: நீங்கள் சிங்கம் என்று சொல்றது எனக்கு பெரிய சந்தோஷம்.
0: இல்லை, நீங்கள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன், நீங்கள் யாரோ நிமல் என்று சொல்ல சொன்னீங்கள், என்ன சிங்கத்தை சேர்த்து சொல்ல சொல்லி சொன்னதை நான் காதிலே விழுந்தது எனக்கு. நீங்கள் கடந்த நிகழ்ச்சிகளில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
1: ஆமாம்,
0: ஓகே,
1: அப்படியே தொடர்ந்து இருக்க வேணும்.
0: ஓகே, நன்றி நிமலசிங்கம், மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: இதோ உங்களது பாடல் ஒலிபரப்பாகிறது. இதோ நிமலசிங்கம் கேட்ட பாடல் ஒலிபரப்பாகிறது. அவருடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மாளுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியுடன் பெற்றுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம். கலியக நேரம் சரியாக 3:47. அந்த வகையில் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் பாடலை கேட்பதற்காக வந்திருக்கும் நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு குணநாயகி பசுபதி அழைக்கிறேன்.
0: வணக்கம் குணநாயகி பசுபதி அவர்கள், நலமா இருக்கிறீர்களா?
1: ஓம் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க நலமா?
0: ஓம் நல்லாவே இருக்கிறேன் நானும். நன்றி
1: நன்றி நன்றி. நேரம் நெருங்குறபடியா தளபதி படத்திலே இருந்து
0: ஓம்
1: சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி, அந்த பாட்டை தாங்க.
0: ஓகே, எனக்கு உங்களை பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா?
1: சொல்லுங்க.
0: இல்ல நான் அங்க அந்த ராஜா நேனி அந்த நிகழ்ச்சியில பார்த்த இடத்துல உங்களை பிடிச்சது என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்களும் சந்தோஷமா இருந்து நீங்கள் இருக்கிற இடத்தையும் சந்தோஷமா வச்சுக்கொள்ளுன்னு இருக்கிற இது வந்து எனக்கு உண்மையா பிடிச்சது. நல்லா அந்த நல்ல உங்களை அந்த மனதில் இருக்கிற சந்தோஷத்தை அப்படியே வெளிப்படையா காட்டி நீங்கள் அது உண்மையா எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அப்படித்தான் இருக்கணும். ஆனா என்ன என்ன அப்படியே இல்ல, உண்மைக்கு அப்படித்தான் இருக்கணும்.
1: எனக்கு அதுதான் விருப்பம். நானும் ஜிரிக்கணும்,
0: எனக்கு உண்மையா உண்மையா அதை நான் அதை நான் திரும்ப திரும்ப நான் யோசிச்சு கொண்டே இருந்தேன். அந்த உங்க அது அந்த எல்லாருக்கும் அந்த கொடுப்பின வராது, ஆனா நீங்க எப்பயும் இப்படியே சந்தோஷமா இருக்க வேணும். உண்மைக்கு நல்ல அந்த நீங்க வந்து நல்ல அந்த மன அந்த உள் மன அடி மனதுல இருந்து உங்களுக்கு வந்த அந்த சந்தோஷம் அந்த அந்த போலிக்கு இல்லை உங்களோட சந்தோஷம், உண்மையான ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்தேன் நான் உங்கள்கிட்ட. சரி நன்றி. உங்களது பாடலை கேட்போம்.
1: நன்றி
0: நன்றி. பசுபதி குணநாயகி அவர்கள் கேட்ட பாடல் இதோ.

0: ஆடி தமிழோலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சி கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நிறைவு செய்ய வந்திருக்க நேயர்கள் இருவர் காத்திருக்கிறார்கள். அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு ஏமையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமாக இருக்கிறீர்களா?
1: நான்
0: நலமாகவே இருக்கிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களது பாடலை சொல்லுங்கள். இன்னும் ஒருவர் காத்திருக்கிறார், அவரையும் உங்களது பாடலுடன் நினைத்துக் கொள்கிறேன்.
1: மேயர் மீனாட்சி திரைப்படத்திலிருந்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்து ஆண்டுகள் வாழ்க்கை தம்பதிகள் இல்லறங்கன்ற அந்த பாடலை போடுங்க.
0: ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை ஒலிபரப்பு செய்கிறேன். பல்லாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அந்த பாடலா?
1: அந்த பாடலா?
0: ஓகே ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். வைபர் ஊடாக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு இருவரையும் இணைத்துக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி சிறு பொண்டியிலிருந்து விபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க நாம் எல்லாம் இறைவனை ஒன்றிக் கொண்டு அன்பு நம்பர் புங்கையூர் ராஜாவின் பாடலுடன் நானும் இணைந்து கொள்கின்றேன். இன்று உங்களது தேனும் பாலும் அடித்தூள் சூப்பர்.
0: நன்றி நன்றி நன்றி வணக்கம். ஓகே, உங்கள் இருவருக்குமான பாடலை இதே ஒருவரப்பு செய்கிறேன். கேட்டு மகிழுங்கள். அவர்களுடன் சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடலுடன் நிறைவு பெறுவது உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்தவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு நிறைவு பெற்று செல்கிறது உங்கள் விருப்பம்.

ஆர்டி தமிழ் ஒளி உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 4:02. TRT தமிழொலியின் நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர இருப்பது சிந்தனை சிறகுகள். விஜி ராஜேந்திரம் அவர்களுடன் மூத்த அறிவிப்பாளர் ரதி கோபாலசிங்கம் அவர்கள் இணைந்து நடத்தும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை தொடர்ந்து வானொலியில் கேட்போம்.
2: ரத்தன் டாடா என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அவரது செல்வம் அல்ல, அவரது எளிமை.
3: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
4: நன்றிகளையும் வாழ்த்து

கண்களுக்கு அழகையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றது ஆப்டிக் 77. மையிட்ட உங்கள் வழிகளை பேரழகாக்கும் ஆப்டிக் 77. நீங்கள் கண்ணாடி அணிபவர்களா? உங்கள் முகத்தின் அழகிற்கு ஏற்றவாறு கண்ணாடிகளை பெற்றுக்கொள்ள ஆப்டிக் 77க்கு ஒரு முறை விரைந்து சென்று பாருங்கள். நீங்கள் விரும்பிய அழகிலும் தரத்திலும் கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். சிறுவர்கள் பெரியவர்கள் என அனைவருக்குமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தவணை முறையிலும் பணம் செலுத்திக் கொள்ளலாம். தமிழிலும் உரையாடிக் கொள்ளலாம். உங்கள் பார்வைகளுக்கு வினோதம் ஆப்டிக் 77. மியூச்சுவல் சேமிப்பு வைத்திருப்பவர்கள் உங்கள் வசதிக்கேற்ப தரமான கண்ணாடிகளை பெற்றுக் கொள்ளலாம். தொடர்பு கொள்ள ஆப்டிக் 77, இலக்கம் 37, அவனூர் மாரிஷல் பாஷ், 77500 ஷெல். தொலைபேசி இலக்கம் 01-72-99-51-61. மறந்து விடாதீர்கள்.

தமிழ் ஒலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருகின்றது. சிந்தனை சிறகுகள் இந்த நிகழ்ச்சியை செய்மடுக்க காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள்.

0: மன மகிழ்ச்சிக்கும் வாழ்க்கையில் உங்களுடைய வளர்ச்சிக்கும் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும். அந்த சிந்தனைகள் ஒவ்வொன்றும் உங்களுடைய மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் வெற்றி படிகளாக அமையும். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போதே மன மகிழ்ச்சிக்கும் உயர்ச்சிக்குமாக நல்ல சிந்தனையை மலரவிடுவோம்.
1: வழிகாட்டும் சிந்தனைகள்.
2: எதிரியாக இருந்தாலும் திறமையை மதிக்கும் மனம் இருந்தால்தான் ஒருவர் உண்மையான மாவீரர். வரலாறு பல போர்களை நினைவில் வைத்திருக்கின்றது. ஆனால் எல்லா போர்களும் வெறுப்பையும் பழி வாங்கலையும் மட்டுமே சொல்லிக் கொடுக்கவில்லை. சில
0: இரண்டு
2: மாபெரும் வீரர்களை பற்றியது. இங்கிலாந்தின் சிங்க இதயம் கொண்ட ரிச்சர்ட் மற்றும் இஸ்லாமிய பேரரசர் சலாடின். ஜெருசலேமை கைப்பற்றும் போரில் இருவரும் கடும் எதிரிகளாக இருந்தார்கள். போர்க்களத்தில் ஒருவரை ஒருவர் வீழ்த்தவே போராடினார்கள். ஆனால் அந்த போட்டிக்குள் கூட பரஸ்பர மரியாதை இருந்ததாக பல வரலாற்று குறிப்புகளும் மரபு கதைகளும் கூறுகின்றன. ஒரு சந்தர்ப்பத்தில் ரிச்சர்ட் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்ட போது அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தாக்குவதற்கு பதிலாக சலாடின் மருத்துவ உதவியும் குளிர்ச்சி தரும் பொருட்களையும் அனுப்பியதாக கூறப்படுகின்றது. மற்றொரு நிகழ்வில் போரின் போது ரிச்சர்டின் குதிரை கொல்லப்பட்டதால் அவர் தரையில் நின்று போரிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது உங்களை போன்ற ஒரு மாவீரன் தரையில் நின்று போரிடுவது பொருத்தமல்ல என்று கருதி அவருக்காக உயர்தர அரேபிய குதிரைகளை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்வுகள் முழுமையாக வரலாற்று உறுதிப்படுத்தப்பட்டவையா என்பது குறித்து ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை சொல்லும் பாடம் காலத்தால் அழியாதது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்னவென்றால், எதிரியாக இருந்தாலும் திறமையை மதியுங்கள், வெற்றி

0: சிந்தித்தல் நிகழ்ச்சியில் ஒன்றாக சங்கமி
1: யோசித்து பார்த்தார். சிலுவை காய் தாய்க்குருவி
0: மூடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கானோர் சொற்பத்தின் தாக்கத்தால் மருத்துவ உதவியை நாடுகின்றார்கள். இது வெறும் இந்த வருடம் வெயில் அதிகம் என்ற கதையல்ல. ஐரோப்பாவின் பெரும்
2: ஒரு சந்தர்ப்பத்தில் ரிச்சர்ட் கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்ட போது அந்த பலவீனத்தை பயன்படுத்தி தாக்குவதற்கு பதிலாக சலாடின் மருத்துவ உதவியும் குளிர்ச்சி தரும் பொருட்களையும் அனுப்பியதாக கூறப்படுகின்றது. மற்றொரு நிகழ்வில் போரின் போது ரிச்சர்டின் குதிரை கொல்லப்பட்டதால் அவர் தரையில் நின்று போரிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது உங்களை போன்ற ஒரு மாவீரன் தரையில் நின்று போரிடுவது பொருத்தமல்ல என்று கருதி அவருக்காக உயர்தர அரேபிய குதிரைகளை அனுப்பியதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த நிகழ்வுகள் முழுமையாக வரலாற்று உறுதிப்படுத்தப்பட்டவையா என்பது குறித்து ஆய்வாளர்களிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை சொல்லும் பாடம் காலத்தால் அழியாதது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் என்னவென்றால், எதிரியாக இருந்தாலும் திறமையை மதியுங்கள். வெற்றி பெறும் ஆசை இருக்கட்டும், மனித நேயத்தை இழக்காதீர்கள். உண்மையான பெருமை என்பது மற்றவரை அவமதிப்பதில் இல்லை, அவரின் மதிப்பை ஏற்றுக்கொள்வதில் இருக்கின்றது. பதவி அதிகாரம் செல்வம் அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகலாம், ஆனால் உங்கள் பண்பும் பெருந்தன்மையும் என்றும் நினைவில் நிற்கும். இன்று தொழில், வியாபாரம், அலுவலகம், அரசியல், சமூக வலைத்தளம் என எங்கு பார்த்தாலும் போட்டிதான். ஆனால் போட்டியாளரை வெறுப்பதற்கு பதிலாக அவரது திறமையை மதிக்கும் மனப்பான்மை இருந்தால் அது உங்கள் பலவீனத்தை அல்ல, உங்கள் உயர்ந்த குணநலனையே உலகிற்கு காட்டும். போட்டியில் வெல்வது ஒரு சாதனை, பெருந்தன்மையோடு வெல்வது ஒரு வரலாறு.
0: சிந்தித்தல் அல்லது சிந்தனை என்பது மூளையில் முதன்மையாக இடம்பெறும் ஓர் அடிப்படை செயல்பாடு. சிந்தித்தலின் ஊடாகத்தான் மனித வாழ்க்கை இயங்குகின்றது. நல்ல சிந்தனைகளை படிப்போம், கேட்போம், வாழ்வை ஒளி நிறைந்ததாக மாற்றுவோம்.
2: பணத்தை விட குணமே ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதற்கு வாழும் உதாரணம் ரத்தன் டாடா. வெறும் தொழில் அதிபர் மட்டுமல்ல, இந்தியாவின் பெருமை. ரத்தன் டாடா அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் மிகப்பெரிய பாடம் என்ன தெரியுமா? ரத்தன் டாடா என்ற பெயரை கேட்டவுடன் நமக்கு நினைவுக்கு வருவது அவரது செல்வம் அல்ல, அவரது எளிமை, மனிதநேயம் மற்றும் பணிவுதான். உலக புகழ்பெற்ற ஒரு மாபெரும் தொழில் குழுமத்தின் தலைவராக இருந்தும் ஆடம்பரத்தை விட மனிதர்களுக்கு மதிப்பு கொடுத்து வாழ்ந்தவர். பலர் பேசும் ஒரு சம்பவம் என்னவென்றால், டாடா மோட்டார்ஸ் கடினமான காலத்தை சந்தித்த போது ஏற்பட்ட அவமானத்தை மனதில் வைத்துக் கொண்டு வருந்தாமல் அதையே தன்னம்பிக்கையாக மாற்றி தொடர்ந்து உழைத்தார். பின்னர் டாடா குழுமம் ஜகுவார் மற்றும் லேண்ட் ரோவர் நிறுவனங்களை வாங்கிய போது வெற்றியே அமைதியான பதிலாக மாறியது. இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஒன்றே ஒன்று, தோல்வி என்பது முடிவு அல்ல, அவமானம் என்பது பலவீனம் அல்ல. விடா முயற்சி மற்றும் நிதானம் இருந்தால் வெற்றி நிச்சயம். ரத்தன் டாடா அவர்களின் வாழ்க்கை இன்னொரு உண்மையும் நமக்கு நினைவூட்டுகின்றது. உண்மையான செல்வம் என்பது பணத்தில் இல்லை, மற்றவர்களின் வாழ்க்கையை உயர்த்தும் மனத்தில் இருக்கின்றது.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வருவது
4: அறிவியல் அரங்கம்.
0: உயிருக்கு பெயர் பெற்ற ஐரோப்பா இன்று ஏன் 40°C தாண்டி கொதிக்கின்றது? ஒரு காலத்தில் ஐரோப்பா என்றாலே பனி, குளிர், ஜக்கெட் என்று நினைத்தோம். ஆனால் இன்று அதே ஐரோப்பாவில் 40°C அதிகமான வெப்பநிலை பதிவாகி பல நாடுகளில் சிவப்பு எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் சாலைகள் உருகுகின்றன, ரயில் பாதைகள் பாதிக்கப்படுகின்றன, பாடசாலைகள் மூடப்படுகின்றன. ஆயிரக்கணக்கானோர் சொற்பத்தின் தாக்கத்தால் மருத்துவ உதவியை நாடுகின்றார்கள். இது வெறும் இந்த வருடம் வெயில் அதிகம் என்ற கதையல்ல. ஐரோப்பாவின் பெரும்பாலான வீடுகள், மருத்துவமனைகள், ரயில் அமைப்புகள், நகரங்கள் எல்லாமே குளிரை சமாளிக்கவே வடிவமைக்கப்பட்டவை, கடுமையான வெப்பத்தை சமாளிக்க அல்ல. அதனால் தான் 35°C 40°C வெப்பம் அங்கு ஒரு இயற்கை நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு பெரிய சமூக மற்றும் பொருளாதார சவாலாகவே மாறியுள்ளது. காலநிலை மாற்றம் காரணமாக ஐரோப்பாவில் வெப்ப அலைகள் முன்பை விட அதிகமாகவும் அதிக தீவிரமாகவும் நிகழ்கின்றன என்று காலநிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். இதற்கு முக்கியமான காரணங்கள் என்னவென்றால், காலநிலை மாற்றம். பூமியின் சராசரி வெப்பநிலை தொடர்ந்து உயர்ந்து வருகின்றது. அடுத்து வளிமண்டலத்தில் உருவாகும் உயர் அழுத்த மண்டலம் வெப்பத்தை ஒரே இடத்தில் பல நாட்கள் சிக்க வைக்கின்றது. சஹாரா பாலைவன காற்று, அதாவது வட ஆப்பிரிக்காவில் இருந்து வரும் வெப்பமான காற்று தெற்கு ஐரோப்பாவின் வெப்பநிலையை மேலும் உயர்த்துகின்றது. குளிருக்கு ஏற்ற கட்டமைப்பு ஐரோப்பாவின் வீடுகள், சாலைகள், ரயில் அமைப்புகள் அனைத்தும் கடும் குளிருக்காக வடிவமைக்கப்பட்டவை. அதனால் இந்த வெப்பத்தை சமாளிப்பது இன்னும் கடினமாகின்றது.
3: ரசனைக்கும் விருந்தாக பிரதி செவ்வாய் தோறும் மாலை 4:10 ஒளிபரப்பாகின்றது சிந்தனை சிறகுகள். சிறகுகள் நீங்கள் சிந்திக்க, சிரிக்க, ரசிக்க பலவிதமான தேடல்களின் தகவல்களோடு சிந்தனை சிறகுகள். சிறகுகள் பல குரல்கள் ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள். சிறகுகள் இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி சிந்தனை சிறகுகள். உங்கள் டிஆர்டி தமிழ் ஒலியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியில் தொடரும் சில நிமிடங்களை அலங்கரிக்க வருகிறது.
4: பேனா முனை
3: நாம் படித்த சுவைத்த எழுதிய கவிதைகள் இங்கே மலர இருக்கின்றன.
1: பனி நிறைந்த கண்ணாடியில் கண்வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். சொற்கள் தான், நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பலூன் இருக்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம். பளிச்சு பளிச்சு எழுதுறாங்க, குட்டி குட்டியா எழுதுறாங்க. ஒரு நாவல் எழுதலாம், சின்ன சின்னதா எழுதி வீசி விட்டு போகிறார்கள். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, லாரி நிறைய மரம், இறையுடன் கூட்டை தேடும் காய் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம் அதே காற்று, இலையின் மரணம். வீட்டில் போய் யோசிச்சா பதறிடுவீங்க. சரிந்த மேம்பாலம் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். எனக்கு சூப்பரா பிடிச்சது ஒண்ணு, நான் விருதுநகர்ல சொன்ன ஐஏஎஸ் ஆபீசருக்கு முன்னாலேயே, கலெக்டருக்கு முன்னாலேயே சொன்னேன். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆள். பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான் துடுப்பு, சின்னதுதான் அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடல். நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். சொற்கள் அப்படித்தான், காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை குயில் முட்டை. எனக்கு ரொம்ப ரசிச்ச ஒரு கவிதையை சொல்றேன் பாருங்களேன், உங்களுக்கு தெரியல. நீங்க அந்த மனத்திற்குள்ள நீங்க உள்ள போகணும் கீழே, அப்பதான் அந்த சிந்தனை கூடாக நீங்க போக முடியும். இந்த வெளியில இருக்கிற லௌகீக விஷயங்கள்லாம் கொஞ்சம் உதிர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் என் கூட இருக்கு பாருங்க. ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர்வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள். குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை வியப்புடன் பார்க்கிறது. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையறி. மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை. ரயில் மோதி புளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல். உடைந்த பானை மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர். நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் தான். இந்த சொற்களை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உடன் பதியக்கூடியவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு புரிந்து போகிறது. காலையில் செய்தித்தாளில் படித்தேன், நம்மில் இன்றைக்கு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சுரகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பது.

மொழி போராட்டத்துக்காக சிறை சென்ற கவிஞர். பாறை ஒன்றின் மேலே ஒரு பூவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே, நானே எனக்கு நண்பனிலேயே உன்னால் ஒரு சொந்தம் வந்ததே. வழக்கமாக திரைப்படங்களில் இடம்பெறும் சராசரி வரிகளை விட உயரம் கூடிய இந்த வரிகளை எழுதியவர் கவிஞரும் திரைப்பட பாடலாசிரியருமான நா. காமராசர். 1984களில் ரஜினி நடிப்பில் வெளிவந்த நெல்லவனுக்கு நெல்லவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் நானே என்று துவங்கும் இந்த திரை இசை பாடல் இடம்பெற்ற சில வரிகள் தான் மேலே இடம்பெற்றிருக்கின்றன. தமிழ் சினிமாவில் அபூர்வமாக பாடல்களை எழுதியிருக்கின்ற நா. காமராசன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த படத்தில் இரவு பாடகன் ஒருவன் வந்தான் என்று ஜேசுதாஸ் நெகிழ்வாக பாடியிருக்கின்ற அந்த பாடலை எழுதியவரும் நா. காமராசன் தான். எம்ஜிஆர் நடித்த பல்லாண்டு வாழ்க படம் உட்பட சில படங்களில் மட்டுமே திரை இசை பாடல்களை எழுதியிருக்கின்ற நா. காமராசன் புது கவிதை வடிவத்தில் சில கவனிக்கத்தக்க முயற்சிகளை மேற்கொண்டவர். அவரது கருப்பு மலர்கள் என்கின்ற கவிதை தொகுப்பு 1980களில் வெளிவந்து தனி கவனமும் பெற்று சில கல்லூரிகளில் பாட நூலாகவும் இடம்பெற்றிருந்தது. கவிஞர் திரைப்பட பாடலாசிரியர் என்று இயங்கியிருக்கின்ற காமராசன் மாணவ பருவத்திலேயே மொழி போராட்டத்துக்காக சிறை சென்றவர் என்று சொன்னால் பலருக்கு வியப்பாக இருக்கும். உண்மைதான். 1960களில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் தீவிரமாக நடந்து கொண்டிருந்த போது மதுரை தியாகராஜர் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார் நா. காமராசன். அவருடன் படித்த மாணவர்கள் தான் பின்னாளில் சபாநாயகரான காளிமுத்துவும் எழுத்தாளரான ஜெயபிரகாசமும். பேராசிரியர் இலக்குவனார் பேராசிரியராக அதே கல்லூரியில் பணியாற்றிய போது போராட்ட களத்துக்கு வந்து சட்ட நகலை எரிக்க மாணவர்கள் போன போது நடந்த ஒரு அனுபவத்தை வார இதழில் வெளிவந்த ஒரு செய்தியில் இப்படி சொல்லியிருக்கிறார் காளிமுத்து. அப்போது ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டம் தீவிரப்பட்டிருந்தது. பல மாணவர்களும் கொந்தளிப்பான மனநிலையில் இருந்தார்கள். கல்லூரி மாணவர்களான நானும் காமராசனும் ஜெயபிரகாசனும் களத்தில் இறங்கி போராட தயாரான போது நண்பர் காமராசனும் என்னிடம், நாம் எதுக்கு சட்ட நகலை எரிக்க வேண்டும், நாம் ரெண்டு பேருமே தீ குளிச்சிடலாமா என்று கேட்கிற அளவுக்கு போனவர் தான் நா. காமராசன். மற்றவர்கள் தான் அதை தடுத்து சட்ட நகலை மட்டும் எரித்து நாங்கள் கைதானோம், சிறை வைக்கப்பட்டோம், சிறிது காலம் கழித்தே விடுதலையானோம். நான் திராவிட அரசியலுக்குள் வந்துவிட்டேன், நா. காமராசன் கவிதை பக்கம் போய்விட்டார் என்று மொழி போராட்டத்தை நினைவு கூர்ந்திருப்பார் காளிமுத்து. சென்னையில் நடந்த பல இலக்கிய கூட்டங்களில் பின் வரிசையில் அமர்ந்து அமைதியாக கூட்டத்தை கவனித்துவிட்டு சாதாரண பார்வையாளரை போல் வந்து சென்றுவிடும் இயல்பு கொண்ட நா. காமராசன் கவிதைகளும் திரை இசை பாடல்களும் அதைவிட அவரது மொழி போராட்ட குணமும் எவ்வளவு பேருக்கு தெரியும் என்று அவர் எழுதிய அந்த பாடல் இரவு பாடகன் ஒருவன் வந்தான் என்ற பாடலை கேட்போமா?

0: தமிழர்கள்தான் தங்கள் பெயர்களோடு சேர்த்து அதிகமாக சூட்டியுள்ளனர்.
1: தமிழர்களுக்கு தாய்மொழியில் அவ்வளவு பற்று.
0: இந்த நிகழ்ச்சியில் தமிழின் சிறப்புகளை
1: ஒவ்வொரு வாரமும் சுருக்கமாக தர இருக்கின்றோம்.
2: தர்மனா கர்ணனா யார் மிகச்சிறந்த வள்ளல்? தர்மாத்மா என்று இந்த உலகத்தாரால் புகழப்படுகின்ற பாண்டவர்களின் மூத்த சகோதரர் தர்மர் யார் எதை கேட்டாலும் தந்து கொண்டே இருக்கின்றார். அவரின் சகோதரர்களும் யார் என்ன கேட்டாலும் தானம் செய்கின்றார்கள். இன்னும் கூறப்போனால் துரியோதனனும் யார் கேட்டாலும் எதை கேட்டாலும் தந்து கொண்டுதான் இருக்கின்றார். நிலைமை இவ்வாறு இருக்க அனைவரையும் விட கர்ணனைத்தான் பொதுமக்கள் அனைவரும் வள்ளல் என்று கூறுகின்றார்கள். அனைவரையும் விட கர்ணன் எப்படி உயர்வாக இருக்க முடியும்? இன்னும் கூற போனால் துரியோதனனுக்கு உட்பட்ட ஒரு சிறு ராஜ்யத்தை தான் கர்ணன் ஆண்டு கொண்டிருக்கின்றார். கர்ணனிடம் உள்ள செல்வங்கள் எல்லாம் ஒரு வகையில் பார்த்தால் துரியோதனன் தந்ததுதான். கர்ணன் தருவது எல்லாம் ஒரு வார்த்தைக்கு கொடை என்றாலும் துரியோதனனுக்கு தான் அந்த புகழ் போய் சேர வேண்டும். சராசரியான மனிதர்கள் வேண்டுமானால் இப்படி புரியாமல் பேசலாம். ஆனால் கிருஷ்ணரும் கர்ணனே வள்ளல் என்றே சொல்கின்றார். ஏன் அப்படி என்று பாண்டவர்கள் கிருஷ்ணனிடம் கேள்வி கேட்டார்கள். அதற்கு கிருஷ்ணர், கர்ணனும் வள்ளல், மற்றவர்களும் வள்ளல், ஆனால் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக கர்ணன் எவ்வாறு இருக்கின்றான் என்பதை அனைவருக்கும் காட்டுகின்றோம் என்று கிருஷ்ண பரமாத்மா கூறுகின்றார். கிருஷ்ணர் சில தினங்கள் கழித்து உடலெல்லாம் தளர்ந்த ஒரு வயோதிபராக துரியோதனன் சபைக்கு வந்து, மன்னா துரியோதனா, உன் புகழ் கேட்டிருக்கின்றேன், உன்னால் எனக்கு உதவி ஒரு உதவி வேண்டும் என்றார். பெரியவரே, தாராளமாக கேளுங்கள், எதை வேண்டுமானாலும் தருகின்றேன். உலக நன்மைக்காக நான் மாபெரும் வேள்வி ஒன்று செய்ய இருக்கின்றேன். அந்த வேள்விக்கு வேண்டிய விருட்சங்களை, அதாவது மரங்களை நீ தர வேண்டும். எத்தனை வேண்டுமானாலும் என் அரண்மனையில் இருந்தும் சேமிப்பு கிடங்கில் இருந்தும் எனக்கு உட்பட்ட தனங்களில் இருந்தும் எடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதே என் வீரர்களை உங்களோடு அனுப்புகின்றேன் என்றான் துரியோதனன். அதற்கு இப்பொழுது வேண்டாம், நாளை வேள்வி என்றால் அதற்கு இரு தினங்கள் முன்பாக வந்து பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறி முதியவர் சென்று விட்டார். இதே பெரியவர் துரியோதனை பார்த்த பிறகு தர்மரை, அர்ஜுனனை, ஏனைய அரசர்களை பார்த்து கேட்கின்றார். அனைவரும் உடனே தருவதாக கூறினாலும் தேவையான பொழுது நான் வந்து பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறி சென்று விடுகின்றார். இறுதியாக கர்ணனிடம் சென்று கேட்க, கர்ணனும் உடனே தருவதாக கூற, உடனே வேண்டாம் அப்பா, வேண்டும் பொழுது நானே வந்து பெற்றுக் கொள்கின்றேன் என்று கூறி சென்று விட்டார். அப்படி சென்று வந்த மரத்தினத்தில் இருந்து தொடர்ந்து விடாமல் சில தினங்கள் வர்ணனின் பொழிவு நிகழ்ந்தது. தேசமெங்கும் ஒரே வெள்ளக்காடாக மாறியது. பிறகு ஒரு தினம் மழை நின்றது. ஆனால் வெள்ளம் மெல்ல மெல்ல வடிய தொடங்கியது. பொதுமக்கள் வெள்ளத்தால் பாதிப்பு அடையாமல் இருக்க அந்தந்த தேச அரசர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இப்பொழுது அந்த முதியவர் துரியோதனம் சென்று, துரியோதனா, அன்று சொன்னேனே உலக நன்மைக்காக வேள்வி செய்ய போகின்றேன் என்று, நாளை செய்யலாம் என்று இருக்கின்றேன், வெளிச்சங்களை கொடு என்றார். துரியோதனனுக்கு சரியான சினம் வந்துவிட்டது. பெரியவரே, ஏதாவது சிந்தனை இருக்கின்றதா உமக்கு? இத்தனை தினங்களாக எங்கே போயிருந்தீர்கள்? தேசத்தில் நடந்தது உமக்கு தெரியாதா? ஒரே மழை வெள்ளம். இப்பொழுது எல்லா மரங்களும் நனைந்திருக்கும். எப்படி அவை வேள்விக்கு பயன்படும்? அன்றே தருகின்றேன் என்று சொன்னேனே, ஏன் வாங்கிக் கொள்ளவில்லை? இப்படி காலமில்லா காலத்தில் வந்து கேட்டு என்னை இடப்படுத்துகின்றாயே, போ போ என்று சொல்லிவிட்டார். ஏனைய அனைத்து அரசர்களும் இதே பதிலையே கூற இறுதியாக கர்ணனை பார்க்க வந்தார். அந்த பெரியவர் கர்ணனை பார்த்து கேட்ட பொழுது, பெரியவரே, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த உதவியை கேட்கின்றீர்கள். தேசமெங்கும் வெள்ளமாக இருக்கின்றது. எல்லா திசைகளிலும் நீர் நிறைந்து மரங்கள் எல்லாம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றது. அன்றே தந்திருப்பேன், நீங்களும் வேள்வி செய்திருக்கலாம். இறைவனின் சித்தம் அவ்வாறில்லை போல் இருக்கின்றது. கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்துவிட்டது, என்ன செய்வது? இறைவா, எனக்கு ஒரு வழிகாட்டு என்ற கர்ணனுக்கு சட்டென்று ஒரு சிந்தனை தோன்றியது. தன் சேவர்களை எல்லாம் அழைத்து என் அரண்மனையில் உள்ள அனைத்து மரங்களையும் கதவுகளையும் இடித்து பெயர்த்து அந்த பெரியவருக்கு தந்துவிட்டார். அவ்வளவுதான், அந்த செய்தி பரவிய பிறகு அனைவரும் அங்கு வந்து விட்டார்கள். கர்ணா, ஏன் உனக்கு இவ்வாறு ஒரு சிந்தனை வந்தது? ஒருவர் என்னிடம் வந்து உதவி கேட்கின்றார். அந்த உதவியை தரக்கூடிய வாய்ப்பு சாதாரண நிலையில் அமையவில்லை. ஆனால் வாய்ப்பே இல்லை என்று கூற முடியாது. இப்பொழுது வேள்விதான் முக்கியம். பெரியவருக்கு கொடுத்த வாக்குதான் எனக்கு முக்கியம். உலக நன்மைதான் எனக்கு முக்கியம். நான் என்ன அரண்மனையில் பிறந்தவனா? அரண்மனையில் வளர்ந்தவனா? இடையில் வந்ததுதானே இந்த வாழ்வு. நான் எங்கு வேண்டுமானாலும் ஊண்டிக் கொள்ளலாம். ஆனால் வேள்வி குறிப்பிட்ட தினத்தில் நடந்தாக வேண்டும். எனவேதான் இந்த முடிவு என்று கூறி அரண்மனையை இடிக்க முற்பட்ட போது அந்த பெரியவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவாக உருவெடுத்தார். அனைவருக்கும் ஆச்சரியம். கிருஷ்ணா, நீங்கள் தான் முதியவராக வந்தவரா?
3: ஆமாம், நான் தான் வந்தேன். இப்பொழுது அனைவருக்கும் புரிந்திருக்குமே எதற்காக கர்ணனை வள்ளல் என்று
2: எல்லோரும் தருகின்றீர்கள். ஆனால் எந்த நிலையில் தருகின்றீர்கள்? அவன் அவன் சுகமாக இருந்து கொண்டு தன்னுடைய நிலைமையை விட்டுவிட்டான். தன் வாழ்வை அஸ்தமித்தாலும் பாதகம் இல்லை. தான் இருக்கின்ற இல்லமையில் போனாலும் பாதகம் இல்லை. என்ன உடமை என்ன தரக்கூடிய வகையில் பார்த்து அதை எத்தனை கடினம் என்றாலும் அதை தந்தால் எத்தனை சுற்றம் வந்தாலும் தருவேன் என்று எவன் முடிவெடுத்திருந்தானோ அவன்தான் வள்ளன். வேண்டுமானால் உதவி செய்வார்கள் என்று மட்டும் வைத்துக் கொள்ளலாம் என்று கிருஷ்ண பரமாத்மா கூற இதையும் ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்பொழுது இப்படி ஒரு சர்ம சங்கடமான சூழலில் மழையையும் பொழிய வைத்து மரங்களை கேட்டால் எப்படி கண்ணா? நாங்கள் என்ன தரக்கூடாது என்று எண்ணத்தில் சொன்னோம். மரங்கள் ஈரமாக இருக்கின்றதை எப்படி வேள்விக்கு தருவது என்றுதானே சங்கடப்பட்டோம். தரக்கூடாது என்ற எண்ணம் இல்லை என்று கூற கண்ண பரமாத்மா, எல்லோரும் பொறுமையோடு இருங்கள், மீண்டும் உங்களுக்கு ஒரு நிரூபணம் செய்கின்றேன். கர்ணன்

இந்த பரந்த பாரத மண்ணிலே இருக்கின்ற இமயமலையை விட உயரமான தங்கமலை ஒன்றை நான் தோற்றுவிக்கப் போகின்றேன். இந்த தங்கமலையை பாண்டவர்களுக்கு ஒன்றும் கௌரவர்களுக்கு ஒன்றும் கர்ணனுக்கு என்று ஒன்றும் தந்து விடுகின்றேன். நாளை காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனத்துக்குள் யார் முதலில் அதனை தானம் செய்து பூர்த்தி செய்கின்றார்களோ அவன்தான் வள்ளல் என்று கூறி சென்று விட்டார். இப்பொழுது பாண்டவர்களுக்கு ஒரு மலை கிடைத்தது, கௌரவர்களுக்கு ஒரு மலை கிடைத்தது, கர்ணனுக்கு ஒரு மலை கிடைத்தது. சரி, நாளை காலையிலிருந்து தானத்தை ஆரம்பிப்போம் என்று அனைவரும் சென்று விட்டார்கள். மறுநாள் மாலை நெருங்கும் பொழுது கண்ண பரமாத்மா முதலில் துரியோதனை பார்க்க வருகின்றார். அங்கே கால்வாசி தான் தானம் நடந்திருந்தது, முக்கால் பாகம் அப்படியே இருந்தது. என்ன துரியோதனா, இன்னுமா முடியவில்லை, சூரியன் மறைய போகின்றதே என்று கண்ணன் கேட்க, நாங்கள் கொடுக்கவில்லை அல்லது மறக்கின்றோம் என்று எண்ணாதே, எங்களுக்கு அவகாசம் போதவில்லை, இன்னும் சில மாதங்கள் கூடு, எப்படியாவது தந்து விடுகின்றோம். பேர் ஆயிரக்கணக்கான ஆட்கள் மலையின் மீது அமர்ந்து வெட்டி வெட்டி வருகின்ற ஏழைகளுக்கு அள்ளி தந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள், நீயே பார்க்கிறாய் அல்லவா என்றார் துரியோதனன். அவகாசம் எல்லாம் தர முடியாது துரியோதனா, இன்று சூரியன் மறைவதற்குள் நீ கொடுத்தே ஆக வேண்டும் என்றார் கண்ணன். இதற்குள் வாய்ப்பே இல்லை கண்ணா, நாங்கள் தோற்றதாகவே இருக்கட்டும், ஆனால் பாண்டவர்கள் நிலையை பார்க்க வேண்டும், அழைத்து போ என்று கண்ணனை அழைத்துக் கொண்டு அங்கு செல்கின்றார்கள். அங்கும் இதே நிலைதான், கால் பாகம் கொடுத்துவிட்டு முக்கால் பாகம் அப்படியே இருக்க, என்ன தர்மா அர்ஜுனா, இன்னும் தரவில்லையா என்று கண்ணன் கேட்க, தந்து கொண்டுதானே இருக்கிறோம் கண்ணா, ஆனால் அவகாசம் தான் போதவில்லை, ஓரிரு மாதங்கள் கொடுத்தால் நாங்கள் பூர்த்தி செய்து விடுவோம் என்றார்கள் பாண்டவர்கள். அதெல்லாம் முடியாது, கொடுத்த அவகாசம் தான், சூரியன் மறைவதற்குள் கொடுத்தே ஆக வேண்டும் என்று கண்ணன் கூற, எங்களால் முடியாது, ஆனால் கர்ணனின் நிலையை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கூற, கண்ண பரமாத்மா அனைவரையும் அழைத்துக் கொண்டு அங்கு செல்கின்றார். அங்கே கர்ணனுக்கென்று கொடுத்த மலை அப்படியே இருந்தது, நாங்களாவது கால்பாகம் கொடுத்திருந்தோம், ஆனால் கர்ணனோ ஒன்றுமே கொடுக்கவில்லை, இதற்கு என்ன சொல்கின்றாய் கிருஷ்ணா, பொறுமையாக இருங்கள், கர்ணனிடமே கேட்போம் என்று கூறி கர்ணனை அழைத்து வர செய்து, கர்ணா நீ என்ன காரியம் செய்திருக்கின்றாய், என்ன செய்தேன், கர்ணன் ஆளுக்கு ஒரு தங்க மலை கொடுத்தேன் அல்லவா, கொடுத்தீர்கள், மற்றவர்கள் எல்லாம் அதில் கால்பாகமாக கொடுத்து விட்டார்கள், ஆனால் உண்மலை அப்படியே இருக்கின்றதே என்று கேட்டார் கண்ணன். யார் மலையை கொடுத்தது என்று கேட்டார் கண்ணன். நான் கொடுத்தேனே என்றார் கண்ணன். எப்பொழுது கொடுத்தீர்கள் என்று கேட்டார் கண்ணன். நேற்று கொடுத்தேன் என்றார் கண்ணன். நீங்கள் கொடுத்த மரகணம் ஒரு ஏழை வந்தார், இந்த வைத்துக் கொள் என்று கொடுத்து விட்டேன், இப்பொழுது எப்படி அது என்னுடையதாகும் என்றார் கண்ணன் கர்ணன். பார்த்தீர்களா, இவன் தான் வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல், உங்கள் சிந்தனை எப்படி போனது, இவன் சிந்தனை எப்படி போனது என்று கண்ணன் கூற உடனே அதையும் மறுத்தார்கள் சிலர். நாங்கள் பலருக்கும் பயனுள்ளதாக கொடுத்தோம், கர்ணனோ ஒருவனுக்கு தானே கொடுத்தான் என்று பதில் கூற, கர்ணா இதற்கு பதில் என்ன கூறுகின்றாய் என்று கண்ணன் கேட்க, மிக மிக தூர தேசத்திலிருந்து இந்த ஏழை வந்திருக்கின்றான், அவன் தேசம் முழுவதும் வறுமை வாட்டுவதாக சொன்னான், உடனே இந்தா இதை வைத்துக் கொண்டு உன் வறுமையை உன் தேசத்தின் வறுமையை நீக்கிக் கொள் என்று அப்பொழுதே மலையை கொடுத்துவிட்டு இந்த விடயத்தையே மறந்து விட்டேன் என்று கர்ணன் கூற, இப்பொழுது ஓரளவு அனைவருக்கும் புரிந்தது. இந்த கதையின் நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வள்ளல் தன்மை என்றால் என்ன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொண்டு தருவது ஒரு சராசரி நிலைமை. எனக்கு இல்லை என்றாலும், நாளை நான் கடுமையாக பாதிக்கப்படுவேன் என்றாலும், தன்னுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டாலும், என்ன நிலைமை ஏற்பட்டாலும் பாதகம் இல்லை. இன்று இந்த கணம் குறிப்பாக யாருக்காவது பயன்படும் என்றால் உடனடியாக அதை தருவதை தவிர வேற எதுவும் இல்லை. அடுத்த கணம் உயிர் இருக்குமோ இருக்காதோ, நாளை நடப்பதை யார் அறிவார், அடுத்த கணம் மனம் மாறலாம், எனவே சட்டென்று உடனடியாக தந்துவிட வேண்டும். யோசித்து தந்தால் அது தர்மம் அல்ல, அந்த தர்மத்தில் குறை வந்துவிடும். ஒருவன் வாய்விட்டு உதவி என்று கேட்ட பிறகு தருவது கூட சற்றே குறைந்த தர்மம் தான். பிறர் குறிப்பு அறிந்து எவன் கொடுக்கின்றானோ அவன் தான் உயர்ந்த தர்மமாவான், உயர்ந்த வள்ளல். இதனை கர்ணன் கடைபிடிப்பதால் கர்ணனை அனைவரும் வள்ளல் என்று அழைக்கின்றான்.

0: தமிழ் ஒலி காட்டலைகளில் மிதந்து வருகிறது சிந்தனை சிறகுகள்
1: நிகழ்ச்சியில் தொடர்கிறது சிறுகதை.
2: கதை சொல்ல போற
3: என்ன கதைப்பா?
4: ஒரே ஒரு ஊருக்குள்ள ஒரே ஒரு ராஜாவா?
3: ஒரே ஒரு ராஜாவா? ஊர்ல வேற யாரும் இல்லையா?
4: இருக்காங்க. ராஜாவோட மந்திரிங்க நாலு பேரு கூஜாவா?
3: கூஜாவா?
0: எங்கள் கண்கள் படம் பிடித்த,
1: காதுகளில் வந்து விழுந்த,
0: பயணங்களின் போது நாங்கள் பார்த்து உணர்ந்த,
1: வாழ்க்கை தந்த பாடங்கள்
0: சிறுகதையாக மலர்கின்றது.
5: புன்னகை. எழுதியவர் சாம். காலை 7 மணி. காலை நடையை முடித்துவிட்டு வந்த சின்னத்துறை குளிக்க சென்றார். இன்னும் அரை மணி நேரத்தில் போட்டோ எடுக்க ஆள் வந்து விடுவார்கள். வெயில் ஏறுவதற்கு முன்னே எடுத்தால்தான் நிழல் விழாமல் அதிக வெளிச்சம் படாமல் போட்டோ சரியாக வரும் என்று சின்னத்துறைதான் ஸ்டுடியோக்காரரை காலையில் வர சொல்லியிருந்தார். வழக்கமாக இந்த நேரம் அநேகர் குளிக்க வர மாட்டார்கள். சற்று நேரம் கழித்து குளிப்பார்கள். இன்று போட்டோ எடுக்க வேண்டி இருப்பதால் குளியல் அறைகள் பகுதியில் நடமாட்டம் ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு குளியல் அறையில் இருந்து வெளியே வந்த பாக்கியநாதன், என்ன சின்னத்துறை, வாக்கிங் முடிஞ்சாச்சே, சீக்கிரம் குளிக்க வேண்டியா? அங்கோ மழிக்கு விடாமல் கவனமாக நடந்தபடியே பேசினார். அவர் வெளியே வந்த குளியல் அறைக்குள் இவர் நுழைந்தார். தண்ணீரை எடுத்து தலையில் ஊற்றினார் சின்னத்துறை. எப்போதும் இருக்கும் புழுக்கம் எவ்வளவுதான் தலையில் தண்ணீரை ஊற்றினாலும் தீராது. குளித்து விட்டு தலை துவட்டுவதற்கு முன்னர் உடம்பெல்லாம் வியர்த்து விடுகின்றது. ஊரில் இப்படி இல்லை. அங்கு அவர் எப்போதும் பம்ப் செட் தொட்டியில் தான் குளிப்பார். ஊரில் யார் வீட்டு தோட்டத்திலும் குளிக்கலாம். குளிப்பதற்கு யாரும் தடை செல்லவே மாட்டார்கள். ஊரை விட்டு 8 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த பட்டணத்தில் அவர் ஸ்டுடியோ வைத்திருந்தார். 40 வருடங்களுக்கு முன்பு கிராம பகுதிகளில் புகைப்படம் அரிதான ஒன்று. திருமணமாகி கணவனும் மனைவியுமாக வருவார்கள். 1-1.5 வயது குழந்தைகளை படம் பிடிக்க ஆசையாக கொண்டு வருவார்கள். சின்னத்துறை ஸ்டுடியோ வைத்த பின்னணி வித்தியாசமான ஒன்று. முதலில் ஊரில் அவர் கேமராவும் கையுமாக அலைந்த போது கிருக்கா பிடிச்சிருக்கு இவனுக்கு என்றுதான் ஊரே பேசிக் கொண்டது. சின்னத்துறை அப்போது தோட்டத்தில் வாழைதான் போட்டிருந்தார். வாழைக்கரை வேட்டியும் சட்டையுமாக கிராமத்து வாலிபனாகத்தான் சுற்றி கொண்டிருந்தார். திருமணம் வரைக்கும் அவர் விவசாயியாகத்தான் இருந்தார். அவரது மகன் சுதாகர் பிறந்த போதுதான் அவருக்கு இந்த எண்ணம் ஏற்பட்டது. திருமணமாகி 10 வருடங்கள் அவருக்கு குழந்தையே இல்லை. கோயில் குளம் மருத்துவம் என்று அலைந்துதான் சுதாகர் பிறந்தார். மகன் பிறந்த சந்தோஷத்தை அவரால் அடக்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்போதும் அவனையே தூக்கி கொண்டு அலைந்தார், வசித்தார். அவனது சிறு வயதின் நினைவுகளை காப்பாற்றிக் கொள்வது எப்படி என்று யோசித்த போதுதான் கேமரா வாங்க முடிவு செய்தார். நேராக சென்னை சென்றவர் அங்கிருந்த சொந்தக்கார பையன் ஒருவன் மூலம் விசாரித்து கைக்கு அடக்கமான கேமராவை வாங்கி கொண்டு வந்து சேர்ந்தார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சும் நேரம் தவிர மற்ற நேரங்களில் கேமராவை கையில் வைத்துக் கொண்டு மகனை படம் பிடித்துக் கொண்டிருந்தார். புகைப்பட கலையின் மீதான அவரது ஆர்வம் நாளுக்கு நாள் வளர்ந்தது. மகனை படம் பிடிக்கும் நேரம் போக மற்ற நேரங்களில் காடு கரை வாய்க்கால் படம் பிடித்தார். கொஞ்ச நாளில் விவசாயமே அவருக்கு மறந்து போனது போலாயிற்று. இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து ஸ்டுடியோவுக்கான கேமரா ஒன்றை வாங்கினார். இப்படித்தான் அவர் விவசாயத்திலிருந்து ஸ்டுடியோ தொழிலுக்கு மாறினார். பாடசாலைகளில் வேண்டம் ஒருமுறை போட்டோ எடுக்கும் ஆர்டர் அவருக்கு தான் அதிகம் வந்தன. தொழில் திறமை அக்கம் பக்கம் எல்லாம் பரவி போட்டோ என்றாலே சுதாகர் ஸ்டுடியோ சின்னத்துறை தான் என்றாகி போனது. சுற்று வட்டாரத்தில் ஓய்வு இல்லாத பரபரப்பு அவரை ஆட்டி படைத்தது. புதிதாக வரும் தொழில்நுட்பங்களை எல்லாம் ஆர்வத்தின் காரணமாக உடனடியாக கற்றுக்கொண்டு தொழிலில் புகுத்தினார் சின்னத்துறை. திருமணங்கள் என்றால் கண்டிப்பாக புகைப்பட தொகுப்பு வேண்டும் என்ற நிலைக்கு சமுதாயம் அப்போதான் வந்தது. அதன் மொத்த அறுவடையும் சின்னத்துறைக்கு தான் போனது. உதவிக்கு 2 பையன்களை வைத்துக் கொண்டார். ஊரில் புது பணக்காரர் ஆனார். அவர் சொத்துக்கள் தாமாகவே பெருகின. கூடவே மகனின் ஒவ்வொரு பருவத்தின் புகைப்படங்களும் இன்னொரு சொத்தாக பெருகிக் கொண்டிருந்தன அவரிடம். சுதாகர் 12ஆம் வகுப்பு முடித்தான். நல்ல மதிப்பெண்கள் வாங்கியிருந்தான். ஆனால் அப்போதைய அரசு பொறியியல் கல்லூரிகளில் அவனுக்கு இடம் கிடைக்கவில்லை. சின்னத்துறை மேற்படிப்பு குறித்து ஓரளவுக்கு விசாரித்து வைத்திருந்தார். அப்போதுதான் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் ஒன்றெண்டாய் ஆரம்பித்துக் கொண்டிருந்தன. அவர்கள் கேட்ட நன்கொடை நடுத்தர குடும்பத்தினரை மெலைக்க செய்வதாக இருந்தது. சின்னத்துறை கேட்ட தொகையை கொடுத்து சுதாகரை பொறியியல் கல்லூரியில் சேர்த்தார். அவ்வளவும் அவர் ஸ்டூடியோவில் சம்பாதித்த பணம்தான். 4 ஆண்டுகளும் மகனுக்கு எந்த குறையும் தெரிந்துவிடக்கூடாது என்று கவனமாக பார்த்து கொண்டார். இன்ஜினியராக போகிறோம் அல்லவா, மாசத்துக்கு ஒரு முறை புதுச்சட்டை பேண்ட் என்று எடுத்துக்கொண்டு போய் விடுதியில் இருக்கும் மகனை பார்த்து வருவார் சின்னத்துறை. வழக்கம் போல் பொறியியல் கல்லூரியையும் அதன் முன்னே மகனையும் நிறுத்தியும் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். சுதாகர் படித்து முடித்ததும் சென்னையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. 2 ஆண்டுகள் கடந்ததும் அவனுக்கு பெண் பார்க்க வேண்டும் என்ற ஆசை சின்னத்துறைக்கும் அவர் மனைவி மைதிலிக்கும் வந்தது. தங்கள் விருப்பத்தை அவனிடம் சொன்ன போது கூடவே வேலை செய்யும் ஒரு பெண்ணை பிடித்திருப்பதாக கூறினார். மகன் கூறியது சற்றே அதிர்ச்சியை கொடுத்தாலும் பெண் வீட்டை குறித்து விசாரித்தார். அப்படி இப்படி சுற்றி தெரிந்த குடும்பமாகவே அமைந்ததில் அவருக்கு சற்று சந்தோஷம்தான். மாப்பிள்ளையில் அப்பாவாக வேறு முக்கியமான வேலைகள் இருந்ததனால் சுதாகரின் திருமணத்தை போட்டோ எடுக்க முடியவில்லை சின்னத்துறையால். அவரது உதவியாளர் தான் எடுத்தார். வரவேற்பு முடிந்ததும் தன் திருப்திக்காக பெண்ணையும் மாப்பிள்ளையும் ஜோடியாக நிறுத்தி சில புகைப்படங்கள் எடுத்தார் அவர். மருமகள் நந்தினி கருவுற்ற போது அருகில் இருந்து பார்த்துக் கொள்ள வருகிறேன் என்றாள் சின்னத்துறையின் மனைவி மைதிலி. வேண்டாம் என்று மறுத்துவிட்டான் சுதாகர். 7ஆம் மாதத்தில் அவள் தாய் வீட்டுக்கு போனாள். குழந்தை பிறந்ததாக கேள்விப்பட்டதும் ஓடோடி போனார்கள் சின்னத்துறையும் மைதிலியும். பேரனை பார்த்ததில் அவர்களுக்கு பெரிய சந்தோஷம். பேரனையும் போட்டோ எடுத்துக் கொண்டார் சின்னத்துறை. எப்ப பாரு கமராவும் கைமாத்தார் அப்போது அழுத்துக் கொண்டாள் மைதிலி. போடி, இன்றைக்கு நீ அனுபவிக்கிற இத்தனை வசதியையும் அந்தஸ்தையும் கொடுத்தது இதுதான் என்றார் சின்னத்துறை பெருமிதமாக. அடுத்த ஒரு வருடத்தில் ஒரே ஒரு முறை சொந்த ஊருக்கு மனைவி குழந்தையோடு வந்து திரும்பினான் சுதாகர். பேரன் வந்து சென்ற 6ஆம் மாதத்தில் கண்களை மூடினாள் மைதிலி. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து விட்டதாக திருப்தி கொண்டு அவசரமாக போய் சேர்ந்து விட்டாள் என்று நினைத்துக் கொண்டார் சின்னத்துறை. உண்மையில் வாழ்க்கையின் முக்கியமான பகுதி சின்னத்துறைக்கு அதன் பின் தான் ஆரம்பித்தது. அம்மா இல்ல, இங்கு வந்துடுங்கோ அப்பா என்றான் சுதாகர். ஆரம்பத்தில் உறுதியாக மறந்து விட்டார் சின்னத்துறை. இங்கு எல்லா வசதியும் இருக்கு, 4 பேரை பார்த்து பேசிப்பேன் என்றார் அவர். அப்பாவை பார்க்கல என்று எனக்கு தான் கெட்ட பேரு, வரம் வாங்கோ என்றான் கொஞ்சம் கண்டிப்பாய். சிறிது சிறிதாக மனதை தயார்படுத்திக் கொண்டார் சின்னத்துறை. அவரது ஸ்டூடியோ நல்ல விலைக்கு போனது. அதை அப்படியே மகனின் கையில் கொடுத்தார். சென்னை அபார்ட்மெண்ட்டுக்கு வந்து 1 மாதத்தில் சின்னத்துறைக்கு அந்த செய்தியை சொன்னான் சுதாகர். அப்பா, இது 2 ரூம் இருக்கிற அபார்ட்மெண்ட், உங்களுக்கும் வசதி இல்லை எங்களுக்கும் வசதி இல்லை, 2 பேரும் வேலைக்கு போறோம், உங்களுக்கு பேச்சுக்கு துணைக்கு ஆட்கள் இல்லை. அதனால சின்னத்துறை மௌனமாக கவனித்தார். பக்கத்துல ஒரு முதியோர் இல்லம் இருக்குது, நானும் நந்தினியும் போய் பார்த்துட்டு இப்பதான் வந்தினாங்கள். நல்லா கவனிக்கணும், காற்றோட்டமாக இருக்குது, நல்ல சாப்பாடு, வாரத்துக்கு 1 தடவை வந்து உங்களை பார்க்கறோம் என்றான். அப்படித்தான் இங்கு வந்து சேர்ந்தார் சின்னத்துறை. முதல் மாதம் மட்டும் 2 முறை வந்தார்கள் மகனும் மருமகளும். பேரனை கொஞ்ச நேரம் கொஞ்சினார் சின்னத்துறை. அடுத்த மாதம் 1 முறை வந்தார்கள். அதற்கு பின் 2 மாதங்களுக்கு 1 முறை வந்தனர். என் மகன் மாசத்துக்கு எவ்வளவு கட்டுறான் என்று 1 முறை இல்ல அலுவலகத்தில் விசாரித்தார் சின்னத்துறை. பணம் இல்லாம அவங்ககிட்ட வாங்க மாட்டோம் சார், இது ட்ரஸ்ட் நடத்துறது என்றனர். சுதாகர் தெளிவாகவே இருக்கிறான் என்று புரிந்து கொண்டார் அவர். இன்று முதியோர் இல்ல வாசிகளை போட்டோ எடுக்க இருக்கின்றார்கள். ஒருவேளை இந்த போட்டோவை நன்கொடை வேண்டி பத்திரிகை விளம்பரத்தில் வெளியிடலாம், முதியோர் இல்ல புறவலர்களுக்கு அனுப்பி வைக்கலாம், அறக்கட்டளை விளக்க பிரதி இலச்சிடலாம். ஏற்காகவோ போட்டோ எடுக்க இருக்கின்றார்கள். முன் வரிசையில் உட்கார்ந்திருந்தார் சின்னத்துறை. சார், ப்ளூ சட்டை போட்டுக்கிற சார், கொஞ்சம் உள்ளே தள்ளி உட்காருங்கோ. பெரியவரே நீங்க தான், கருப்பு கண்ணாடி போட்டுக்கிறவர், தலையை உயர்த்தி பாருங்க. கேமராமேன் ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கின்றான். ரெடி, ஸ்மைல் பிளீஸ் கத்தினான். சின்னத்துறை புன்னகைக்க முயன்றார், முடியவே இல்லை. ஒன்றாக சங்கமித்து உங்களை சந்தோஷப்படுத்த செவ்வாய் கிழமைகளில் மாலை 4:10 சிந்தனை சிறகுகள் சிறகுகள். இது உங்களுக்கான நேரம், உங்களுக்கான நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலியில் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறது உங்கள் எங்கள் மனதை தொட்ட பாடல்.
1: அன்றிலிருந்து ஊர் பாடகர்கள் அண்ணாவியர்கள் வாயிலாக சில தமிழ் பொப் இசை பாடல்கள் செய்யப்பட்டு வந்துள்ளன. அந்த காலங்களில் பெரும்பாலும் திருமண வீடுகளில் சில பாடகர்கள் இப்படியான பொப் பாடல்களை பாடி வந்திருந்தார்கள். சின்ன தம்பி சீமானாம் சிப்பிலி சந்தைக்கு போனானாம், அங்கே ஒருத்தியை கண்டானாம், கும்மட்டம் தம்மட்டம் போட்டானாம் என்று ஆரம்பிக்கும் பாடலும், அன்றைய போத்துக்கேய ஆட்சியாளர்களையே எதிர்ப்பது போன்று அமையும் பாடலான என்ன பிடிக்கின்றாய் அந்தோணி, எலி பிடிக்கிறேன் சிஞ்சோரி, பொத்தி பொத்தி பிடி அந்தோணி, ஊறிக்கொண்டோடு சிஞ்சோரி போன்ற பாடல்கள் நாம் அறிந்த வகையில் போத்துக்கேயர் காலங்களிலேயே தமிழில் உருவாகிய பிரபலமான பொப்பிசை பாடல்கள். இவ்வாறான பல பாடல்கள் ஆவணப்படுத்தல் ஏதுமின்றி கால மாற்றங்களால் அழிந்து போய்விட்டன. அதன் பின்னர் ஆங்கிலேயர் காலத்தில், அதாவது 1815 1848 வரை மேலை தேச நாகரிகங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதும், ஒரு முழுமையான நிர்வாக அமைப்பு முறை வந்ததும் இசை வடிவத்தில் பெரிய தாக்கத்தினை ஏற்படுத்தின. ஆங்கிலேயர்களின் பேண்ட் மொங்க ட்ரம், தீஸ் தம்பத் ட்ரம் போன்ற வாத்தியங்கள் இந்த இசையில் பெரும் தாக்கத்தினை ஏற்படுத்தின. ஆங்கிலேயர் காலத்தில் இலங்கையில் பொப் இசை ஒரு புது வேகத்துடன் அரங்கேற ஆரம்பித்தது. குறிப்பாக அந்த காலங்களில் பல கார்னிவல்களில், அதாவது விசேட நிகழ்வுகள், விசேட சிறப்பு நிகழ்ச்சிகள், பீஸ்ட் வைபவங்கள் போன்ற நிகழ்வுகளிலும், அப்போது இலங்கையில் பிரபல்யம் பெற்ற ட்விஸ்ட் டான்ஸ் என்ற ஆட்டத்தின் போதும் இந்த பொப் இசை மேற்கத்திய இசைக்கருவிகளின் பக்க வாக்கியத்துடன் புது உத்வேகம் பெற்று அரங்கேற தொடங்கியது. அதன் பின்னர் மீண்டும் பல விழாக்களிலும் திருமணம் போன்ற வீட்டு விசேடங்களுக்கும் இந்த பாடல்கள் இசைக்கப்பட்டன. இலங்கையில் சுதந்திரத்தின் பின்னரான கால பகுதியில் பல புதிய இசை குழுக்கள் ஆரம்பமாகி மேற்படி பொப் இசையினை வழங்கி மிக பிரபலமாகின. இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒருவர் கண்ணன் நேசன் அவர்கள். இவ்வாறு 1950 கடைசி பகுதிகளில் தமிழ் பொப் இசை இசைக்குழுக்களால் இசைக்கப்பட்டு மக்கள் மத்தியில் பிரபலமாக தொடங்கியது. இருப்பினும் தென்னிந்திய திரை இசைக்கு பலரும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்த காரணத்தால் இலங்கை தமிழ் திரை இசையின் தாக்கம் ஏற்பட்ட காரணத்தினால் 1960 பொப் இசையினை மட்டுப்படுத்தப்பட்ட அளவை கேட்கக்கூடியதாக இருந்தது. நவ நாகரிகப்படுத்தி மேலை நாட்டு கலாச்சாரங்கள் அப்படியே கொழும்புக்கு வந்து சேர்ந்த போது தமிழ் பொப் இசை மட்டுமின்றி சிங்கள பொப் இசையும் வீறு கொண்டெழுந்து என்றும் இல்லாத சிகரத்தை அடைந்தது. ஆம், இன்றும் நீங்கள் முணுமுணுக்கும் சின்ன மாமியே உன் சின்ன மகளங்கே, சுராங்கனி சுராங்கனி என்ற ஏஇ மனோகரனின் பாடல், கழுக்கடை பக்கம் போகாது என்ற நித்தி கனகரத்தினத்தின் பாடல், குடத்தனையிலே குடியிருக்கின்றது என்ற நித்தியின் பாடல் போன்ற பல பாடல்கள் வழியாகி மிக பெரும் வெற்றி பெற்றன. அவை இலங்கையில் மட்டுமன்றி இலங்கை வானொலியில் ஒளிபரப்பப்பட்டு இந்தியாவிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியாவிலும் வெற்றி கொடி நாட்டின. நித்தி கனகரத்னத்தை தொடர்ந்து ஏ இ மனோகரன், அமுதன் அண்ணாமலை, எஸ் ராமச்சந்திரன், வி முத்தலகு, ஸ்டெனிஸ் சுவானந்தன், அன்சார், என் இமானுவேல் போன்றோர் ஈழத்து பொப்பிசை துறைக்கு வந்து சேர பொப்பிசை வளர தொடங்கியது. பல இசைக்குழுக்களும் காலப்போக்கில் பொப்பிசை நூல் சடம் பதிக்க பல பாடல்கள் வெளிவரத் தொடங்கின. இக்காலம் பொப்பிசையின் பொற்காலம் என்று கூட சொல்லலாம். அன்றைய காலங்களில் இலங்கையில் பொப்பிசை நகைச்சுவை மற்றும் சில கலைகள், இலங்கை மண்ணியற் பண்பு, இலங்கை மொழி வழக்கு என்பவற்றை மட்டுமன்றி சமுதாய சீர்திருத்தங்களையும் முன்னிறுத்துவதாக இருந்தன என்றால் மிகையாகாது. இதற்கு நித்தி கனகரத்னத்தின் கள்ளுக்கடை பக்கம் போகாது என்ற பாடலை உதாரணமாக சொல்லலாம். இன்றும் கூட சுராங்கனி போன்ற பொப்பாடல்கள் மீள் கலவை இசை வடிவில் ரீமிக்ஸ் செய்யப்பட்டு சில திரைப்படங்களில் வருவதை நீங்கள் பார்த்தும் கேட்டும் இருக்கக்கூடும். எனினும் மேற்படி பொப் இசையில் சிங்களவர்கள் இன்று சிகரத்தை அடைந்துள்ளார்கள். சிங்கள ஊடகங்களும் பத்திரிகைகளும் அதற்குரிய கௌரவங்களை கொடுத்து அவர்களின் இசையினை ஊக்குவிக்கின்றன. 70களில் இலங்கையிலிருந்து ஒலித்த தமிழ் பொப் இசை பாடல்கள் அந்த நாட்டின் கடல்களை கடந்தும் அந்த சின்ன தீவை திரும்பி பார்க்க வைத்தவை. துள்ளல் இசை என்றால் இலங்கை இசைதான் என்ற அளவுக்கு அவை பலரையும் ஈர்த்திருந்தன. ஆனால் மேற்கத்திய பாணி இசையாக கருதப்படும் பொப் இசையை மையமாக கொண்ட இப்படியான பாடல்கள் மாத்திரம்தான் இலங்கை தமிழர்களின் இசையின் அடையாளம் என்று சொல்லிவிட முடியாது. அங்கு வாழும் தமிழர்களின் இசை முயற்சிகள் என்பன அவற்றையும் கடந்து அவர்களின் வாழ்வின் பல அம்சங்களோடும் கலந்தவை. அவர்களின் தெய்வ வழிபாடுகளை அடிப்படையாக கொண்ட சடங்கு பாடல்கள் அவற்றில் ஓரளவுக்கு மூத்தவை. அதேவேளை அங்குள்ள தமிழர்களின் நாட்டார் பாடல்களின் இசையும் கூத்தின் இசையும் அருகே இருந்த சிங்கள மக்களின் இசை வடிவங்களும் அவ்வளவு ஏன் ஆதிக்குடிகளான வேடர்களின் இசையும் கூட இலங்கை தமிழர் இசையின் வேர்களாக கருதப்படக்கூடியவை. இலங்கையை முதல் கைப்பற்றி ஆண்ட ஐரோப்பியர்களான போர்த்துகீசரின் மூலம் அங்கே வந்த பைலா ஆடலுக்கான இசையும் இலங்கை பாடல்களின் கணிசமான பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கையின் மெல்லிசை பாடல்கள் ஈழத்து தமிழ் மற்றும் சிங்கள கலைத்துறையில் மிகவும் புகழ் பெற்றவை. இவை பெரும்பாலும் இனிமையான இசையும் ஆழமான வரிகளும் கொண்டவை. 1970-80களில் இலங்கை வானொலி மூலம் இவை மிகவும் பிரபலம் அடைந்தன. அதனை அடுத்து உள்ளூர் பாடல்களை பாட வேண்டும் என்ற ஒரு தரப்பினரின் வேட்கை அங்கே இலங்கைக்கென ஒரு வகை மெல்லிசையும் அறிமுகம் செய்துள்ளது. இந்த மெல்லிசையின் வளர்ச்சிக்கு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் தமிழ் பிரிவு கணிசமான பங்களிப்பை செய்துள்ளது. இலங்கை இசை பிரியர்களின் இதயங்களில் இடம் பிடித்தவர்கள் வரிசையிலேயே முன்னணி பாடகருமான வி முத்தலகு அவர்களுக்கு மெல்லிசையில் பிரத்யேகமான ஓர் இடம் உண்டு. தமிழ் சமூகம் அவரை வி முத்தலகு என்று அழைத்தாலும் சகோதர மொழி சிங்களத்தில் ரசிகர்களுக்கு அவரை சூரியகுமார் முத்தலகு என்று சொன்னால்தான் தெரியும். ஏம் ராஜா அவர்களின் மென்மையும் இனிமையும் கொண்ட குரல் வளம் இயற்கையாகவே அமைந்துள்ள வரம் பெற்றவர். 1955 காலத்தில் சிதா சுலங் என்ற படத்தில் ஏம் ராஜா அவர்கள் பாடிய சிங்கள பாடல்களை அச்சுட்டாக அதே போல் பாடுவதை கேட்ட சகோதர மொழி திரைப்பட ஆர்வலர்கள் அவரை சூரியகுமார் என்று பெயரிட்டு தம்மால் ஈர்த்து கொண்டதோடு தமிழ் பாடகராக அவருக்கு கிடைக்காத அந்தஸ்தை வழங்கி பல்வேறு நாடுகளுக்கும் கூட்டிச் சென்று அவரது பாடும் திறமையை உலகறிய செய்தது ஓர் அற்புதம் தான். வானொலியில் மெல்லிசை பாடல்கள் அறிமுகமான காலம் தொட்டு தொடர்ச்சியாக ஏராளமான இனிய பாடல்களையும் பற்பல இசையமைப்பாளர்களின் இசையில் பாடிய முத்தலகு இன் பொப்பிசை பாடல்களும் பாடியவர். வெட்கம் வந்ததோ, என்மேல் வெறுப்பு வந்ததோ, அதில் மனதில் பதிந்த ஒன்று என்ற பாடல் இலங்கையில் தமிழ் திரைப்படங்கள் தயாரான கால பகுதியில் அவரும் கலாவதியும் அருமையான டூயட் பாடல்களை பாடியதை இலங்கை இசை பிரியர்கள் மறந்திருக்கவே மாட்டார்கள். குறிப்பாக 1975 வெளிவந்த புதிய காட்சி படத்தில் ஓஹோ என் ஆசை ராதா இன்னும் முணுமுணுக்கப்படும் ஒரு பாடல். 1976 கோமாளிகள் படத்தில் சம்மதமா சொல்லித்தரவா இளவேனிலே என்ற பாடல். 1978 நான் உங்கள் தோழன் படத்தில் காதலின் ஊர்வலம் கண்ணில் தோன்றுவே. தென்றலும் புயலும் படத்தில் சந்திர வதனத்தில் இந்திர நீலப்பூ. இப்படி அந்த பாடல்களை குறிப்பிட்டு சொல்லலாம். இன்று உங்களுக்காக ஒரு பாடல் சந்திர வதனத்தில் இந்திர நீலப்பூ கேட்டு பார்ப்போம்.

0: இதுவரை நிலவும் சிந்தனை சிறகுகள் நிகழ்ச்சி கேட்கிறீர்கள்.
1: இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை செவிமடுத்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியோடு காத்திருக்கும் சகோதர அறிவிப்பாளரை வரவேற்று உங்களிடமிருந்து இப்போது அன்போடு விடுபட்டுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.
2: மரக்கறியாணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
3: ஐயோ, நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
4: BT Superstore, Gala Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: Mélodiguez Tordobrelake, BT Cash and Curry, Paris Lachapelle, Tordobre Tolibisilakam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்புகள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம், நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழல் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 5:03. டிஆர்டி தமிழொலியில் தொடர்ந்து வர இருப்பது ஜெர்மனிய நேரம். தவிர்க்க முடியாத காரணத்தால் ஜெர்மனிய நேரத்தின் இசை என்னால் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை. ஜெர்மனிய நேரத்தில் கடந்த வாரத்திலிருந்து கடந்த 2-3 நாட்களாக ஒரு கேள்வியொன்று வானலையில் விடப்பட்டிருக்கிறது. குடும்ப பிரச்சனையில் வாய்த்தக்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய்த்தக்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் பாடலில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பள்ளிப்பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடியாக பெறலாம். இதற்கான முதலாவது பகுதிக்குரிய விடை வந்துவிட்டது. இரண்டாவது பகுதிக்குரிய விடையும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வந்த மாதிரி தான். நீங்கள் இந்த பாடலை கேட்டுவிட்டு சரியான ஒரு குறிப்பாக இதுதான் விடை என்று சொல்லி நீங்கள் வடிவாக சுட்டி காட்டி முதலாவது விடையையும் இரண்டாவது விடையையும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். முதல் நான் பாடலை ஒளிபரப்புகிறேன், அதன் பிறகு நீங்கள் அந்த விடையை கண்டு சரியாக உறுதி செய்து கொள்ளுங்கள் என்ன விடை என்பதை. முதலாவது விடையை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், நான் அந்த விடையை நான் உறுதிப்படுத்துகிறேன். உறுதிப்படுத்தினதுக்கு பிற்பாடு நீங்கள் உங்களது இரண்டாவது விடையை தெரிவு செய்து கொண்டு வாருங்கள். இப்பொழுது நான் அந்த பாடலை ஒளிபரப்பு
2: ஆகிறேன். நான் செத்து பொழைச்ச வேண்டா.

பழச்ச வண்டா யமனை பார்த்து சிரிப்ப வண்டா. நான் செத்து பொழைச்ச வண்டா.

மண்ணு போல சுடச்சுடம் வெளுத்து வளரும் ஜாதி எடா வந்தால் தெரியும் சேதி எடா நான் செத்து பொழைச்ச வண்டா எவனை பார்த்து சிரிப்ப வண்டா.

அரங்காறு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. சிலுவையில் இயேசு மறைஞ்சாரு மக்கள் சித்தமெல்லாம் வந்து நிறைஞ்சாரு. குண்டுகள் போட்டு துளைச்சாங்க ஆனா காந்தியும் லிங்கனும் இழைச்சாங்க. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா அண்ணா. சந்தன பெட்டியில் உறங்குகிறார் அண்ணா சரித்திர புகழுடன் விளங்குகிறார். எதையும் தாங்கும் இதயம் கொண்டு அண்ணன் எங்களை வாழ்ந்திட சொன்னதுண்டு. அண்ணன் அன்று நல்ல நல்ல கருத்து அழகு தமிழில் சொல்லி சொல்லி கொடுத்து வளர்ந்த பிள்ளையடாதனால் தோல்வி இல்லையடா. நான் செத்து பொழைச்சவண்டா.

0: மரத்தை மறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து ஓடும் ரயிலை இடைமறித்து அதன் பாதையில் தனது தலை வைத்து உயிரையும் துரும்பாய் தான் மதித்து தமிழ் பெயரை காத்த கூட்டம் இது. பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? பரம்பரை ரத்தம் உடம்பிலதா அது முறுக்கேறி கிடப்பது நரம்பிலதா? கொடுப்பதை கொடுத்தா தெரியுமடா உன் இடுப்பையும் ஒடிச்சா புரியுமடா? காலந்தோறும் குட்ட குட்ட குனிஞ்சு கொடுமைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்து நிமிர்ந்த கூட்டமடா எதிர்த்தால் வாளை நறுக்குமடா. நான் செத்து பொழைச்ச வண்டா எவனை பார்த்து சிரிப்ப வண்டா? நான் செத்து பொழைச்ச வண்டா செத்து பொழைச்ச வண்டா செத்து பொழைச்ச வண்டா.
1: நீங்கள் கட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் கலியக நேரம் சரியாக 5:08. இந்த இன்று 5வது நாளாக இந்த கேள்வி வானொலியில் வருகிறது. குடும்ப சொத்து பிரச்சினையில் வாய்த்தக்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். அதற்கு முதலாவது விடை வந்துவிட்டது, இரண்டாவது விடையும் கிட்டத்தட்ட வந்த மாதிரி நீங்கள் உங்கள் அந்த விடையை உறுதிப்படுத்தி கூறுங்கள். இன்றுடன் இந்த கேள்விக்குரிய கேள்வி விடைபெற்று சென்றுவிடும். விடையை கண்டுபிடித்தவர்கள் வந்து வானொலியில் கலந்து உங்களது விடைகளை பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள் மரக்கறி வகைகள் பொன்னாங்கானி வல்லாரை முருங்கை இலை அகத்தி இலை குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள் அத்தோடு ரால் நண்டு கணவாய் மீன் வகைகள் இவற்றோடு பல வகைகள் பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edward Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட். தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: விடைகளுடன் வந்திருக்கும் முதலாவது நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் திரு, நான் பிலோமினா.
1: வணக்கம் பிலோமினா, நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா இருக்கிறேன். நீங்க?
1: நலமாகவே இருக்கிறேன். நன்றி.
3: காலையில இருந்து நிக்கிறீங்க என்ன?
1: ஓ, பிரச்சனை இல்ல.
3: வாழ்த்துகள் வாழ்த்துகள். சரி, நான் இப்ப என்ன விட எடுத்தனா?
1: அந்த விட இல்லை. நீ கடந்த கடந்த நாள் வந்த 24ஆம் தேதி வந்ததுக்குள்ள வரவில் வந்திருக்கிறது. அதுக்கு அந்த 24ஆம் தேதி வந்த விடைக்குள்ளே வந்து விட்டது. வெள்ளிக்கிழமை வந்த விடை சரித்திரத்தில் இருந்து சத்துணவு சொல்லி இருக்கிறோம். வெளிச்சத்தில இருந்து வெளிக்கிடுகிறது. துரும்பில இருந்து துயிர் துர்த்தலோ
3: இல்ல
1: துர்த்தல் போட்டு கிடக்குது. அது நித்திரை என்றதுக்கு போட்டு கிடக்குது. வெறுத்து வெறுத்தண்டு வலி வலிக்கிறது. வெளுத்து வெளுத்து வலிக்கிறது. சியாமலாம் வெளுத்து வலிக்கிடுதல் அப்படி கூடுதலா வெளுத்து வலிக்கிடுதல் வந்திருக்குது. ஆனா அந்த துரும்பு என்ற விடைதான் முதலாவது விட சரியான விடை. அதுதான் முதலாவது விட சரியான விடை. இப்ப நீங்க இனி எனக்கு இரண்டாவது விடைய கொஞ்சம் எழுதி இருக்கா கொஞ்சம் ஓ நீங்க சொல்லு பாப்பா நான் எழுதி வைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க இன்னைக்கு? துரும்பில இருந்து துயில் எழுப்புதலா? துரும்பு துயில் எழுப்புதல். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்துக்கு விடையுடன் வரும் பைபர் ஊடாக வந்திருப்பவரே அடுத்ததா அடுத்த அழைத்துக் கொள்ளுகிறேன். என்னுடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் தீரு.
1: வணக்கம் ராணி சம்பந்தர்.
4: ஆமா, நலமா இருக்கிறீங்களா?
1: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நானும் நலமா இருக்கிறேன். நான் இன்றைக்கு என்னன்னு சொல்லி சொன்னா,
1: துரும்பு சரியான விடை. முதலாவது விடை துரும்பு என்றது சரியான விடை. அத வந்து புலோமினாதான் முதலாவதாக கூறி இருக்கிறா.
4: அவதான் சொன்னவா?
1: அவதான் துரும்பு துயில் என்று கூறினவா? இப்ப நீங்க வந்து சொல்லுங்க, துரும்பு சரியான விட இப்ப நீங்க சொல்றீங்க. துரும்புல இருந்து
4: அவர் சொன்னவா துயில் என்று சொன்னவா? அப்படி இருந்தா துயில் தானே, அந்த துயில் வந்து நித்திர தானே, துயில் எழுப்புதல். ஆனா துஞ்சுதல் பிள்ளை என்ன?
1: துஞ்சுதல் இல்ல, துஞ்சுதல் இல்லை.
4: அப்ப துயில் எழுப்புதல் நித்திரியால எழுப்புறது கொஞ்சம் ஆக்களுக்கு எரிச்சல ஊட்டுறாங்க.
1: ஓகே, நான் கடைசியாக நம்முடைய சொல்லிவிட்டு போகிறேன். சரியான விடை எது ஒன்று பார்ப்போம். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. அவனுடைய கோயிலுக்கு போயில்லையா நீங்கள்? நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். உங்களது தொடர்பு நான் ஒண்ணு செய்யவில்லை. தண்டவாட்டிலேயே நின்று விட்டது.
4: நான்
1: கேட்டேன் கோயிலுக்கு போகவில்லையா? அன்றைக்கண்டு
4: கோயிலுக்கு இல்ல, பாட்டு படிக்கிறதானே இன்றைக்கு லீவ்ல. ஸ்போர்ட்ஸுக்கு வேற சொன்னவன் கொஞ்சம் வயிறு ஒரு மாதிரி இருக்குதான், போகமும் விடுவோம்னு யோசிச்சு
1: கட்டடிப்பம் யோசிக்கிறீங்க.
4: நன்றி,
1: கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. முன்ன சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்துக்கு கலைய நேரம் சரியாக 5:17. ஜெர்மனிய நேரத்தில் விடையோடு வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: இனிய மாலை வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம். உங்களையும் மனோகர் சுப்பிரமணியம் உங்களையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன்.
5: கேட்டுக்கொண்டிருப்பேன். பங்கு வெற்றுவதில்லை. நான் உங்களை வாழ்த்து சொல்லத்தான் நந்தேன். வெற்றது விடையும் நான் திரும்புதான் வந்திருக்கும் நினைச்சேன். சொல்லிட்டீங்க. உங்களோட சிறப்பான பணிகளுக்கு
1: அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்கு நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் பசுபதி குணநாயகி, நலமாக இருக்கிறீங்க தானே?
6: ஓம் நல்லதுமா இருக்கிறேன்.
1: ஓம் சுகம். நானே ராஜா, நானே மந்திரி என்ன வந்து இருக்கிறேன்.
6: துரும்புல
1: இருந்து நீங்க பல் துலக்குதல் சொல்றீங்க. துலக்கு உலகம் சொல்லி எல்லாம் நவீனமாக்கப்பட்டு எல்லாத்துக்கும் பஞ்சி வந்துட்டது. எல்லாம் வந்து ரிமோட்ல வயல் செய்து செய்து செய்து கணக்கு கணக்க கூடி பாருங்க. மனதால பாக்கினம் இல்லையா? அதுதான், எல்லாம் கால்குலேட்டர் கால்குலேட்டர் இல்லாட்டி மனதால கணக்கு பார்த்து செய்யறதுன்றது இப்ப இல்லாம போயிட்டது. அதால வந்து அந்த சும்மா சொல்லுறதுதான், நாங்க மூளைக்கு வேலை இது எல்லாம் சொல்லுறதுதான், ஆனா ஒன்றுமே இல்லைய எல்லாம் அந்த
6: அதானே மெஷின்ல இருந்து பார்த்துதான் எங்களை மூளைக்கு ஒரு பதிவும் இருக்காது. பயப்பாடு பாடமாக்கணும் என்ன,
1: அதுதானே
6: 16 மட்டும் பாடமாக்குறது. அது எங்களுக்கு ஒரு ஹெட் மாஸ்டர் அஞ்சாம் வகுப்பு மட்டும் இன்னும் ஒரு ஸ்கூல்ல படிக்கல, அந்த ஹெட் மாஸ்டர் வந்துடுவார். ஒவ்வொரு வகுப்புக்கும் போவார், ஒரு பிரம்பும் கொண்டு டக் டக்கு இளைஞ்சு ஆரம்பர் 3 அப்படி ஒன்று கேட்டு கேட்டு இல்லாட்டி அதுதான். அப்படி எல்லா வகுப்புக்கும் இன்றைக்கு ஒரு 5-6 வகுப்பு போனார், ரெண்டாம் நாளைக்கு போவார். அதுலயே சனா எல்லா பிள்ளைகளும் பயந்து பயந்து எல்லாம் பாடமாக்கி வச்சிருக்கு.
1: இப்ப இந்த மனநம் செய்யறதுன்றத விட பார்த்து ஏன்னா இந்த தொலைபேசி இலக்கங்களை கூடி வடிவாக தெரியுது அந்த டெலிபோன்.

0: நீங்க இப்ப துரும்பில இருந்து துலக்கன்னு சொல்லுறீங்க.
1: துலக்கன்னு சொல்லிக்கிட்டு சரியண்டு நான் நினைக்கல, ஏதோ தூணாவிலே ஒரு சொல்ல சொல்லிட்டு போறேன்.
0: வியாழக்கிழமை புது கல்வி வரும்
1: என்றோட சொல்லி போட்டு போனா
0: இது நாளைக்கு இல்லத்தானே வியாழக்கிழமையோட புது கல்விக்கு வரும். ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. தச்சல வேற விட தெரிஞ்சதுன்னா வாங்க.
1: நன்றி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் கலியக நேரம் சரியாக 5:22. அது ஜெர்மனிய நேரத்தில் பங்குபற்றுவதற்காக வந்திருக்கும் வைபர் ஊடாக வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு, நலமா இருக்கிறீங்களா?
0: ஓம் நலமாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்களும் சும்மா இருக்கிறோம், நன்றி.
0: நலமாக எல்லாம் போய் எல்லாம் சேர்ந்தாச்சு?
2: நடைபெற்று
0: வந்தது எல்லாரும் எல்லாரும் ஒத்துழைப்போடையும் அது வந்து நடந்ததுன்றது வந்து ஒரு ஒரு ஆச்சரியமும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் உண்டு.
2: பாட்டு நிகழ்ச்சியும் ஒன்று ரெண்டு பாட்டோட நிப்பாட்டி
0: நேரம் போயிட்டு அப்படி இருக்கியே ஒன்றும் செய்யாமலே 11:30 11:30 போயிட்டு அது தொடக்கம் கொஞ்சம் பிந்தினதுல
2: தொடங்கினத பிந்தித்தானே இந்த வரியா ஒண்ணும் செய்ய.
0: நீங்க நலமா இருக்கிறீங்க தானே?
2: ஓ நன்றி
0: நன்றி. நீங்க என்ன விட சொல்ல போறீங்க?
2: இல்ல, முதல் கேள்வி என்னது?
0: முதல் கேள்வியா? முதல் கேள்வி வந்து என்னவா என்னன்னு சொல்லி சொன்னா, குடும்ப சொத்து பிரச்சனையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்தது. குடும்ப சொத்து பிரச்சனை வரையிலையா வாய் தர்க்க போது சண்டை வடிக்கைகளை வர சொல்லலாம். ஒரு துரும்பு கூட கிடைக்காது,
2: ஒரு துரும்பாவது
0: அந்த துரும்புன்றது வந்து நிறைய விஷயத்துக்கு பயன்படுத்தப்படுது.
2: பாப்பம், நீங்க என்ன விட சொல்ல போறீங்க?
0: ஓகே, என்னடா இது நாலு அஞ்சு இன்றைக்கு 5வது நாளா இந்த விட கேள்வி போய்கொண்டிருக்கிறது. இன்றுடன் இதுக்கு விட கொடுத்தோம் என்று சொன்னா ராஜா அண்ணா வந்து வியாழக்கிழமை புது கேள்வியே தருவார். பாப்பம் பொறுத்திருந்து பாப்பம் என்ன மாதிரி விட சரியா பிள்ளையா என்ன மாதிரின்னு பாப்பம். ஓகே
2: நன்றி,
0: நன்றி. கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் கலியக நேரம் சரியாக 5:25. அந்த வகையில் ஜெர்மனிய நேரத்தை கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: ஒரு குறைச்சலும் வராது.
0: கவனத்தில் எடுக்கிறதும் இல்ல, காலையில உளுமினோட எங்க அலுவலர்களை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில்
3: ஓடிக்கொண்டிருப்போம். ஓடிக்கொண்டிருப்போம்,
0: நலம் இல்லையா? படுக்க போற தூங்க போற நேரம் தான் யோசனை வரும். அப்பேக்கதான் எல்லா யோசனையும் வரும். அது மட்டும் ஓட்டம்
3: ஓட்டம் விடிய எழும்பும் போதும் எங்களுக்கு என்னோட உடம்பு அலுப்பு அப்பதான் தெரியும். படுக்கும் போக நாங்கள் எவ்வளவு வேலை செய்திருக்கிறோம், உடம்புல உடம்பால நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் என்றது விடிய எழும்பும் போதுதான் தெரியும். இங்க எல்லா வசதியும் இருந்தும் அந்த அங்க அவ்வளவு கை வேலையா

0: எல்லாம் செய்தும் அந்த தூக்கம் என்பது எங்களுக்கு தந்த காட்டுக்கு வந்துடும். இங்க வந்து இங்க எவ்வளவு வேலை செய்யறோம் நாங்களே, அங்க கையால எல்லா வேலையும் செய்வோம். இங்க மிஷின் தானே எல்லாம், உடுப்பு தோச்சா மிஷின், மாறுச்சா
1: மிஷின், செய்தோம்னா நாங்க சேர்த்து போடுவோம். அப்பயோ அதுகளை சும்மா ஈஸியா செய்து கொண்டே இவ்வளவு கஷ்டப்படுறோம். அப்ப அந்த செய்யறதுண்டா?
0: ஆனா போய் சொல்ல கூட, நான் அப்படி செய்ய போய் சொல்றேன். ஊர்ல
1: செய்யறே செய்யற மாதிரி நாங்களும் இங்க இப்ப செய்யறோம்னா எங்களால முடியாது, அது தாங்கறதுக்கு முடியாது.
0: அதோட அந்த உடம்பு உடம்பு வந்து அங்க நாங்க எங்களுக்கு டப்பன் இப்பவே நாங்களே இல்லாது எங்களோட அக்காவே எல்லாம் கையெல்லாமா அடிச்சு அம்மியில அரைச்சு அப்படிக்கெல்லாம் செய்தபடியத்தான் இப்பவும் அங்க இருக்கிறத கொஞ்சம் இதா இருக்கணும். நாங்க அதுக்குனோது இதுக்குனோது அம்மா
1: இல்ல, அது வந்து அது வந்து ஒரு உடற்பயிற்சி தானே. ஒரு ஒரு இடத்துக்கும் அந்த எல்லாம் சொல்றதுன்னு ஒரு உடற்பயிற்சி, அது நல்லதுக்கு தான். அப்படி செய்தவர்கள் தான் அந்த இறுக்கமான
0: தேகம் அவட்டம் சொல்ல வாருங்க. இந்த உடம்பெல்லாம் தொட்ட உடனே ஒரு என்ன சொல்றது நோகம் எங்களுக்கு.
1: அதுதான்
0: ஒவ்வொரு நாளும் மா அடிப்பாங்கட மூண்டாட அக்கா பின்னேறங்கள்ல அப்பத்துக்கு அப்படி எவ்வளவு எல்லாம் அடிச்சு குத்தி நாங்கள் ஒன்றுமே செய்யாமலுக்கே வேலை வேலை வேலை. சரி, சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன், சாப்பாடு கொண்டு வந்தேன்.
0: ஓ சரி, இருக்க உடனே 9 மணி மட்டும் நீங்கள் தானே, உங்களோட தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் உங்கள் சனி தொடரட்டுக்கும். நானும் புயல்ல இருந்து நான் சியாமலக்கா அன்னைக்கு வந்துட்டேன்னு சொன்னவர், பின்புடையும் வந்துட்டேன்னு
1: சொன்னவர், கிட்டத்தட்ட வந்த மாதிரி
0: சியாமலக்கா வந்து சொன்னவர். சியாமலக்கா குணநாயி அம்மா எழுதி வைக்கிறவா, குணநாயி அம்மா எழுதி வைக்கல போல இருக்கு. சரி, நானும் துயில் எழுப்பல் என்று சொல்லி பாக்குறேன் பின்னுக்கு.
1: துயில் எழுப்புதல் சியாமலக்கா சொன்னா துயில் எடுப்பு என்று சொன்னவா? துயில் துயில் எடுப்பு எடுப்பு துயில் எடுப்பு என்று சொன்னவா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்தில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் அடுத்த நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் கமலவேணி, நலமாக இருக்கிறீர்களா?
2: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன்.
2: களைச்சு போறீங்களா?
1: இல்ல, இது களைப்பண்ட ஒண்ணும் இல்ல, இதுல இருக்கிறது தானே களைப்பண்ட. இல்ல, களைக்கிறதுக்கு உடம்பு கஷ்டப்பட்டு விதன்ற இல்ல தானே. தண்ணி மாதிரி போயிடும் அந்த 3 மணித்தேளமும் கொஞ்சம் கஷ்டம் இல்ல. இது தெரியாது, எல்லாத்தையும் தேடி தேடி எல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் குழப்பம் தான். ஓகே, ஆனா பரவாயில்ல, ஏதோ முடிஞ்சு கொண்டு வருகுது தானே, பரவாயில்ல.
2: வெளியில போக வேண்டிய ஒரு அழுதல் வேறும் வெளிக்கிட்டவியல். அப்ப நான் வேலையில அனுப்பி புறவை சமை சாப்பிட்டு பிறகு பின்னர் ஒரு அழை கொண்டு வந்திருக்குது.
1: இங்க யாருமே இல்ல. அப்போ எனக்கு அப்படியே ஓட்ட வேண்டிக்க மட திறந்த வெள்ளம் போல வந்து கொண்டு இருக்குங்க கதைக்கிறதுக்கு. ஆக்கல கண்ணோன சொல்லுவின வந்த ஆக்கல கண்ணோன ஒரு காய்ச்சல் வந்துடும் அந்த பயத்துல.
2: பாட்டுக்கு கூடி சொல்லுவினம் அந்த என்னன்னு சொல்றதுண்டா, லயம் இருக்கிறதுக்குத்தான் பயம் இருக்குமான்னு சொல்லுவினம். அப்ப அந்த அந்த பழம் எங்களுக்கு சாணம் எனக்காண்டே கவிதை சொல்றேன்னு எனக்கு உள்ளுக்கும் ஏதோ ஒரு நடுக்கம் இருக்குது.
1: எனக்கு அது என்ன தெரியாது, இந்த ஆக்களை கொண்டா ஒரு கொஞ்சம் பயம்.
2: இங்க நான் சொல்ல வடிவா சொல்றேன், அன்றைக்கு அது சொல்லிட்டு கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அதோட கவிதைய நான் கொஞ்சம் விரிவா கொண்டு வந்தது, அது வாசிக்க முடியா போறதுல அதை சுருக்கத்தானே வேணும், எப்படி அதை சுருக்குறதன்னு சொல்லி அதுல வந்து வாசிக்க எனக்கு கொஞ்சம் தடுமாற்றமா போச்சது. சரி, இருந்தாலும் சந்தோஷமா
1: இதுல கதை கேட்கல வந்து என்னோ சரியில்லை எனக்கு, அது ஒரு ஏதோ ஒரு ஒரு பயம் இல்லை, ஒரு அந்த நிறைய சொல்லணும் போல நிறைய இதன்னோனும் அந்த மனசுல இருக்கிறதெல்லாம் இதன்னோனும் போல இருக்கும். ஆனா யாருக்கும் ஆக்களுக்கு முன்னால நான் கதைக்க மாட்டேன். அது முந்தி தொடங்கி ஆக்களை கண்டா ஒரு ஒரு தடமா ஒரு அண்ணா என்னோ சொன்னார் என்ன வாங்கிட்ட எனக்கு சொன்னார், நீ வெளியால கதை கேட்கல ஆக்களோட கதை கேட்கல முசாரா கதைக்கணும்னு சொல்லி சொல்ல அண்ணா சொல்லி ரெண்டு மகன் சொல்ல அம்மாவா அம்மா காலத்தான் தெரியுமோன்னு சொன்னான். உடனே
2: நானும் அப்படிதான் வந்து என்ன சொன்னாலும் அழுத்துடுவேன். எனக்கு இப்ப வந்து கொஞ்சம் துணிவு இருக்குது, இனி வயசு போக போக நாங்களும் எங்களை பக்குவப்படுத்தானே வேணும்.
1: கொஞ்சம் அந்த ஃபீவர் இருக்குது எனக்கு, அந்த ஒரு அந்த ஒரு காய்ச்சல் இருக்குது எனக்கு, நெடுகளும் அது ஒரு காய்ச்சல் வர்றது அந்த பாக்கல கண்ட ஒரு பயம் இருக்குது.
2: ஒரு பத்தியாம துயில் எழுப்பண்டா சொல்லி
1: துயில் எடுப்பு
2: நன்றி
1: வணக்கம், சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம் கலியக நேரம். சரியாக 5:33. அந்த வகையில் அடுத்ததாக ஜெர்மனிய நேரத்தில் உடையுடன் வந்திருக்க நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் பைவர் ஊடாக.
3: வணக்கம் திரு.
1: வணக்கம்.
3: இந்த கேள்வி வந்து வெள்ளிக்கிழமை வந்தது, 17 வெள்ளிக்கிழமை வந்தது.
1: 17 வந்தது.
3: ஓ, அப்ப ஒருத்தர் அந்த விட சொல்லல நாங்க பரம்பரை மற்றது
1: எனக்கு தெரியாது, ஆனா இதுல எழுதி இருக்கிறார் 17 4வது நேரா வந்து பிலோமினா சொல்லி இருக்கிறார் துரும்பு துயில். அது முதல் என்னவோ வெளுத்து சொல்லிட்டு பின்விட சொல்லாமல் பிறகு வந்து சொல்லி இருக்கிறார் துரும்பு துயில் அண்டு.
3: என்ன சியாமலா கூட்டத்தில இருந்து கூட்டு பிரார்த்தனின்னு சொன்னவா, பிரேமா பரம்பரை துரும்பு தொயில் திருப்பி சொன்னவா.
1: இல்ல சில நேரம் முதலாவது வந்து முதல் முதல் சொல்லி இருக்கிறா வெளுத்து தான் சொல்லி
3: இருக்கிறா.
1: 17 வந்து வெளுத்து தான் சொல்லி இருக்கா, பின்விட சொல்லல. ஆனா பிலோமினாண்ட விட பேருக்கு கீழே இரண்டாவதாக துரும்பு துயில் எழுதி இருக்கிறார். எழுதி இருக்கிறார். ஆனா துரும்பு சொன்னதா அவாதான் முதலாவதா சொல்லி இருக்கலாம்.
3: பிறகு புதன் வியாழன் நடந்தது. சாரி, வியாழன் இல்ல, நான் வியாழன் வந்து செவ்வாய் வந்தது, செவ்வாய் வந்தது,
1: நாலாவது நாள் வந்திருக்குது.
3: வியாழனும் வெள்ளியும் அந்த வெள்ளியில வந்து ஒருத்தர் வந்து துரும்பு சொல்லி
1: நீங்க சொல்லி இருக்கிறீங்க.
3: ஓ, நான் மட்டும்தான் துரும்பு சொன்னேன், மற்றவை எல்லாரும் சியாமலா வெளுத்து, ராதா வெளுத்து, தேளனண்ணா வெளுத்து, ராஜலிங்கம் வெளுத்து, சசியம்மா வெளுத்து, தேவன் அவர் பசி ஏதோ சொன்னவர், மற்றது சேவி தேவி தனராஜ் வந்து சரித்திரம் சொன்னவா, குணநாய இயக்கம் வலிக்கிறதெல்லாம் சொன்னவா. அதோட நான் இன்னும் ஒரு விடை ஒன்று சொன்னேன், துளி ஏதோ ஒன்று சொன்ன மாதிரி இருந்தது, அது
1: என்னன்னு தெரியல.
3: அது அது நானும் அவரும் எழுதி இருக்க மாட்டேன், நான் சும்மா சின்ன நாத்தான் எழுதி வச்சுக்கிறேன். ஆனா இது இது கூட சரியா இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஜியாமலா அந்த துயில் எடுப்பு வந்து எழுப்புறது சரியா இருக்கு. அறிவிப்பாளர்கள் எல்லாரும் ராஜாண்ணாக்கு கிட்ட போய் நம்ம அந்த மேளத்தோட அதோட போயிக்கல. நான் நினைச்சேன் நீங்க தான் அந்த ப்ளூ சாரியாண்டு தெரியல. பிறகு அவை வந்து ஆறாண்டு அறிமுகப்படுத்திக்கல கடகடாண்டு சொல்லி கொண்டு போறார். சில பேரை சொல்ல இல்ல, அதோட எல்லாரும் கதைச்சு கொண்டிருக்கணும். அப்ப சிலர்கள் அந்த நீங்க வாசிச்ச அந்த மேல வாசிச்சது ஒன்றுமே விளங்கி எல்லாரும் கதை பின்னுக்கு சரியான கதையா இருக்குது. இவன் நாங்களும் அப்படி செய்யறதான் நான் குறையா சொல்ல இல்ல.
1: என்ன சொல்லுங்க, எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்.
3: சந்தோஷம் உண்மையா, உண்மையா ஒரு சந்தோஷம்.
1: கணக்க பேர் எல்லா கணக்க பேரை புதுசா கண்ட ஆக்கள் தானே எல்லாரும் அதிகமான.
3: உண்மை உண்மை உண்மைதான். நிறைய நல்ல வடிவான ஆளுந்த ஒரு விதம்
1: இல்ல. அவருக்கு அது வந்து நாங்க வந்து ராஜாண்ணாக்கு செய்ய வேண்டிய ஒரு ஒரு கட்டாயமான ஒரு கடமை.
3: அவர் சரியான கஷ்டப்பட்டவர் இந்த வானொலியில. உண்மையில அவர் தான்
1: பாருங்க, ஒரு நாள் இருக்கிறதுக்கே நாங்கள் இவ்வளவுக்கு தவண்டி அடிக்கிறோம்.
3: அடிக்கல்லே அவர் தான். அதோட அந்த அவ்வளவு நேரம் அதுக்குள்ள இருந்து அந்த நான் அந்த ரூமை வந்து பார்த்தேன்னா அந்த ரூமுக்குள்ள இருந்து அப்படி இருக்கிறது முழு நேரம்
1: இருக்கிறேன். சில நேரம் போனகளமைக்கு அதுக்கு ஏழு நாளும் வந்திருக்கிறார்.
3: நீங்க நம்ப மாட்டீங்க, முந்தையெல்லாம் டிவி எல்லாம் செய்தவ
1: என்ன
3: டிவி எல்லாம் போட்டு காட்டின ஒளிச்சிருந்து எடுப்பினம். சில பேர்ட்ட குறும்புகள் பாக்குறதுக்கு எவ்வளவு கூத்துகள் என்ன அந்த நேரம் என்ன புஷ்பாதியா இருக்கும் என்ன. நாங்கள் எல்லாம் கடிதம் போடுறது, படங்கள் அனுப்புறது, அந்த நேரம் பெரிய கோமிக்க
1: என்ன. அப்படியான கேள்விகள் கொஞ்சம் எல்லாம் எழுதி கொடுத்தேன். உங்களுக்கு மறக்க முடியாத பரிசு என்ன, மறக்க முடியாத முதல் கடிதம் என்ன, அண்டைக்கிற செயலுக்கு ஆரம்ப காலத்துல இந்த வானொலிக்கு வேற வந்து நான் வந்து எழுதி கொண்டேதான் இருந்தேன். நான் ஜெர்மனில இருந்த காலத்துல பிரான்சுக்கு வரணும், இந்த ரேடியோக்கு வரணும் இவ்வளவு
3: ஆசைப்பட்டேன்.
1: நாங்க ஜெர்மன்ல இருந்து நாங்களோ பேர்ந்து நாங்க இருந்தது உள்மண்டலத்துல.
3: உள்மண்டலங்களுக்கு கிட்டத்தானே இங்க
1: வீட்டில இருந்து 10 நிமிஷம் தான் ரேடியோ கார்ல வர்றதுக்கு. ஆனா 15 வருஷம் 16 வருஷமா வருஷத்துக்கு மேல வர இல்ல.
3: ஆனா உண்மையான பேர் உங்களுக்கு திரு இல்ல என்ன?
1: திருதான்.
3: திருதானா?
1: நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருக்கும் நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம். உதய நலமா இருக்கிறீங்களா?
4: இருக்கோம். நீங்க எப்படி?
1: நலமாக இருக்கிறோம். நன்றி
4: நன்றி. நானும் துரும்பு சொல்லி எடுத்து துயிலெலும்பல் என்று சொல்லி சொல்றேன்.
1: துயிலெலும்பல்.
4: ஆமா, கஷ்டம் தான் அந்த
1: காலகட்டத்தில். நன்றி, மனம் சந்தித்துக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருக்க வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்கிறேன். நீங்க இந்த நிகழ்வுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
5: அதான் அதான் திரும்பில இருந்து துயில் எழுப்பல் என்ன மரம், துயில் அடி என்ன மரம், ரெண்டும் ஒரே கருத்து தான்.
1: துயில் என்ன சொல்லுங்க? துயில்
5: அங்க
1: போயும் கனகால முறையடியாயும் இருக்கவும் கொஞ்சம் பழகினபடியா இங்க ஆரோக்கியமான வாழ்க்கை சந்தோஷமா வெளிநாட்டு காசுகளும் பணங்களும் போவ போவ அவைகளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு கஷ்டமும் இல்ல.
5: நாங்கள்
1: அங்க போய் நாங்கள் எங்களுக்கு எவ்வளவு முடியுதுன்னு நாங்கள் கணக்கு பார்ப்போம். அவைய அதை பற்றி ஒரு ஒரு வித சிந்தனையெல்லாம் அப்படியே தூக்கி வீசு வீசு வீசுவினோம்.
5: உறவுகளை
1: சந்திக்கலே ஒரு சந்தோஷம் தானே. வித்தியாசம் தானே கோயில்கள் அது எல்லாத்தையும் பாக்கல எங்களுக்கு வந்து இந்த இன்னும் ஒரு எனர்ஜி கூடின மாதிரி.
5: உண்மையாக அந்த கடைகளுக்கு போனாலும் கூட ஒரு சந்தோஷம். பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். அந்த துணிகள் எல்லாம் நிறைய அழகான அழகான துணிகள் எல்லாம் பூக்கள் நிறைந்த துணிகள் இந்த பார்க்கையில் அது நிறம துணிகள் எல்லாம் நிறைய அப்படி நிலத்துல போட்டு வச்சிருக்கலாம். அப்படியா
1: நீங்க எங்க யாழ்ப்பாணத்துல இருந்துதான் நின்றுனீங்களா?
5: நான் மானிப்பாயில எங்களோட வீடு
1: மானிப்பாயில
5: யாழ்ப்பாணம் நின்றேன். நான் யாழ்ப்பாணத்திலும் இருக்கலாம்.
1: சந்தோஷமான ஒரு வாழ்க்கை முறை தான் அங்க வந்து
5: மடுவுக்கு
1: அத என்ன சொல்லுங்க அப்பா அந்த இந்த இது வந்து இன்னும் ஒரு ரெண்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டொனிக் மாதிரி இருக்கும்.
5: ஓ அங்க இடமே இல்லாம இருக்கும். அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போனா ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால அப்படி அடுக்கி விட்டுருக்கு சைக்கிள் அந்த நினைக்கிறேன் ஒரு அரை மணித்தியாலும் எடுக்கும். அது எண்ணெய் கணக்கின் படி இப்படி அடுக்கி இருக்குது அப்படியே முழுக்க அந்த விசிட்டர்ஸ் டைம் அந்த நேரம்.
1: என்ன என்ன சொல்லுங்க அப்பா இப்ப அந்த இங்க வந்தாலும் உங்களுக்கு அந்த அந்த வாசம் விட்டு போவாது கொஞ்ச நாளைக்கு படுத்திருக்கே. நாங்கள் எங்க படுத்திருக்கிறோம் யோசனைதான் பெரும் திடுக்கிட்டு நித்திரையில முழிக்கேக்கல இந்த இடத்துல படுத்திருக்கிறோம் நினைவுதான் பெரும். சந்தோஷமா இருக்கவனும் தானே அதுதானே கண்ண மிச்சம் நாங்க. ஓகே ஓகே கலந்த சிறப்பித்தமைக்கு நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். அந்த வகையில் வைபர் ஊடாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
6: வணக்கம் திரு.
1: வணக்கம் வதனா.
6: எப்படி? ஆமா நலமா இருக்கீங்களோ?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
6: ஆமா
1: களைப்பு ஒன்றும் இல்லை.
6: களைப்பு தான் இன்றைக்கு மூன்றாம் நாள் வருடத்தை விட்டு வந்தேன். சனிக்கிழமை அங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு தீருக்கு போனோம். கொஞ்சம் தூர
1: காமாட்சி அம்மன்
6: இன்றைக்கு இல்லை அங்கே துருவாண்ட இடத்துல.
1: ஓகே
6: அப்ப அது ஒரு நாள் போட்டது, இன்றைக்கும் போட்டு இப்ப 5-14 தான் அக்கா அழைச்சோன்றதுக்க வந்தோம்.
1: மனப்பூர்வமாக வழிகாட்டி அடக்கி வைக்காமல் அந்த ஆசை இருந்தாலும் சிலர் வந்து செய்யறேல தானே, இது வந்து அந்த சந்தோஷமா அந்த அதை தாங்க நீங்க இருக்கிற இடத்தையும் சந்தோஷமாக்கி மற்ற நீங்களும் சந்தோஷமா இருந்து மற்றவையும் சந்தோஷப்படுத்துறது, அது வந்து அந்த அந்த கலை வந்து எல்லாருக்கும் வராது. அந்த மாதிரி வந்து அந்த முகத்திலையும் வந்து அந்த உண்மையான சிரிப்பு, அந்த அந்த உண்மையான சிரிப்பு, அந்த பொய்யுக்கு சிரிக்கே இல்ல. தெரியறத விட அந்த குட்டி குட்டி வீடியோக்கள் இதுவல்ல வந்து வந்து கொண்டு இருக்க, பேஸ்புக்க திறந்தாலே முழுக்க இதுதானே வருகுது. நாங்கள் கொடுத்த ஒரு நன்றி கடன் என்று சொல்லலாமே,
6: நன்றி.
1: பாருங்க நான் ஒரு கொஞ்சம் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கையே எல்லாம் அமுக்கம் மாதிரி இருக்குது. அப்ப இவ்வளவு நாளும் இருக்கிறதுன்றது வந்து இவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு இதே
6: கஷ்டம்.
1: அவருக்கு அந்த இது வீடு மாதிரி பழகிட்டு தான் சரியான கஷ்டம்தான்.
6: அவருக்கு நானும் அதைத்தான் கேட்க நினைச்சேன், உங்களுக்கு வீட்டை நிக்க வேணுமென்ற ஒரு இது விருப்பங்கள் மாறி இல்லையா தொடர்ந்து வர்றீங்க. மெருகூட்டுறதுக்கு விருப்பமா இருந்ததுலயே நிக்கிறதுக்கு விருப்பமா
1: இருந்திருக்கு. செய்து போட்டு வந்தோம், சத்திர சீசை செய்து போட்டு வந்தோம், வீட்டில் இருக்கல சோர்வா இருந்தவர் இங்க வந்தாம்பறதுன்னு உஷாராயினவர் முதல் வேலை சாமி விளக்கு வைக்கிறது தான். அப்பதான் நான் சொன்னேன், உங்க வீட்டுல இருக்கிற சாமியால விட இந்த சாமி தான் உங்களை காப்பாற்றினது. நீங்க என்ன விட சொல்லுறீங்க?
6: நானும் அதைத்தான் நினைக்கிறேன், துரும்பில இருந்து துயில் எழும்புதல்
1: எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான்,
6: ஒரே இதுதான்.
1: சொன்னது அதான் ஒரே அர்த்தம் தான், ஆனா அந்த அவ எடுத்து வச்சிருக்கிற சரியான எழுத்து முறப்படி விட வந்துட்டு, நீங்க சொல்றது கொஞ்சம் வித்தியாசம், ஆனா எழுத்து முறப்படியும் விட வந்துட்டுது.
6: நிறைய
1: இடத்துல பாவிக்கிறவையே அந்த சிறு துரும்பு பல்லு குத்தவும் உதவும் என்று சொல்லுறது, அப்படி அந்த நிறைய இதுகள்ல வர. சரி, நீங்க கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
6: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரத்தில் கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நேயர்கள். கலியக நேரம் சரியாக 5:50 ஒரு விளம்பர இடைவேளை.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்க இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல்நோய் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 1 தொடர்புகளுக்கு 7 8 2 40 38 8 2 40 அல்லது 600 4 375 சைபர் சைபர் 55. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்துவிடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனிகள் முதல் பல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இதுபோது மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரம் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரூ கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 20:09 திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 வன்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 1 57 அல்லது 604 902 0344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டி ஆர் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். கலியக நேரம் சரியாக 5:55. ஜெர்மனிய நேரத்தில் கடந்த 17ஆம் தேதி கேட்கப்பட்ட கேள்வி, குடும்ப சொத்து பிரச்சினையில் வாய்த்தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம். குடும்ப சொத்து பிரச்சினையில் வாய் தர்க்கத்தின் போது பொதுவாக இடம்பெறும் சொற்களில் ஒன்றினை பாடலில் இருந்து கண்டுபிடித்து பள்ளி பருவத்தில் காலையில் கடினமாக்கியதை விடையாக பெறலாம் என்ற இந்த கேள்வி. இதற்கு வந்து முன்விடையும் வந்துவிட்டது, பின்விடையும் வந்துவிட்டது. முன்விடையை கண்டுபிடித்தவர் முதல் முதலாக பிலோமினா, துரும்பு என்ற விடையை கண்டுபிடித்தவர் பிலோமினா அவர்கள். அடுத்ததாக இதற்கு மிக மிக மிக சரியான விடை துயில் எடுப்பு. துயில் எடுப்பு என்ற விடையை சியாமலா அவர்கள் இன்றைக்கு சரியாக சொன்னார். ஒரு விளம்பர இடைவெளிக்கு போய்விட்டு
1: நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 Swiss francs வரையிலான வங்கி கடனை 250,000 Swiss francs ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கி கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
3: பெண்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவே உள்ளத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்கேன். எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறேன். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
1: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டி கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: நீங்கள் கேட்க கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் இடம்பெற்றது ஜெர்மனிய நேரம். 17ஆம் தேதி கேட்கப்பட்ட கேள்விக்கான முதலாவது விடை துரும்பு, இரண்டாவது விடை துயில் எடுப்பு. முதலாவது விடியை பிலோமினாவும் இரண்டாவது விடியை சியாமலா அவர்களும் சொல்லி இந்த கேள்வியை நிறைவு செய்து வைக்கிறார்கள். நாளை மறுதினம் வியாழக்கிழமை மீண்டும் புதிய கேள்வியுடன் ராஜா அண்ணன் உங்களை சந்திப்பார். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: பாரிஸில் இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு காட்டுநாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
2: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலையக நேரம் சரியாக 6:04. இப்பொழுது முதல் 6 மணியிலிருந்து 7 மணி வரை எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்கள், 7 மணியிலிருந்து 8 மணி வரை தமிழோடு விளையாடு, 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை பாடு நேரம், 9 மணிக்கு பிரதான செய்திகள், அதனைத் தொடர்ந்து உதவுவோம் என்று எமது டிஆர்டி நிகழ்ச்சிகள் அந்த ஒழுங்கின்படி இடம்பெறும். வளமை போல நான் எனது பாடல் தெரிவுகள் தரும்போது அதற்கு முதல் சில குறிப்புகள், சில ஒரு சிறு கதைகளை தந்து தான் தருவேன். அந்த வகையில் வந்து நான் இன்று ஒரு சிறிய கதை மாதிரி தான் நான் தருகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு சிங்கம் வந்து நாய், கரடி, மான், புலி ஒவ்வொன்று டைம் ஒரு நாங்கள் இன்றைக்கு ஒரு விருந்து வைக்க போகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு ஒரு சாமான்களை கொண்டு வாங்கன்னு சொல்லி சொல்லிச்சுதான். அதில் நல்ல ஒரு நல்ல கொளுத்ததுன்னு சொல்ல ஒரு ஆடும் இருந்துச்சுதான். அப்போ அந்த ஆடுட்ட மட்டும் ஒன்றும் சொல்லவில்லையாம், நீ இதை கொண்டு வா, அதை கொண்டு வான்னு ஒன்றும் சொல்லவில்லையாம். அப்போ ஆடு போய் கேட்டுச்சாம், நீ எஜமான நீ ஏன் என்ன வந்து ஒன்றும் கொண்டு வர சொல்ல வேணாம்னு சொல்லுறீங்க, நான் ஏதாவது கொண்டு வரணும்னு சொல்ல, சிச்சிச்சி நீ ஒன்றும் கொண்டு வர தேவையில்லை, நீ தான் எங்கன்ன விருந்துக்கு முக்கியமான ஆள், நீ ஒன்றும் கொண்டு வர தேவையில்லைன்னா இவருக்கு வந்து பெரிய அந்த ஆடுக்கு வந்து பெரிய புழுவமாக என்ன, நான் வந்து பெரிய ஆள், என்ன ஒன்றும் கொண்டு வர சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி, ஒரு ஆள் நெருப்பு கொண்டு வரதாம், ஒரு ஆள் எண்ணெய் கொண்டு வரதாம், ஒரு ஆள் கறி கொண்டு வரதாம், ஒரு ஆள் அதுக்கு அந்த இதன்ற போல அந்த விறகுகள் அதுகள் கொண்டு வரது, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒன்றரை, இவர் மட்டும் ஒன்றும் கொண்டு வர இல்லையாம். அப்போ விருந்துக்குரிய நாள் வந்து நெருங்கி விட்டது. அப்படி நெருங்கும் போது அண்டைக்கு வந்து அப்போ அந்த ஆடு வந்து நல்ல சந்தோஷமாக துள்ளி குதிச்சு கொண்டு விளையாடி கொண்டு இருக்குது, என்னன்னு சொல்லி சொன்னால், என்ன ஒன்றும் கொண்டு வரவில்லை, கொண்டு வர சொல்லவில்லை, நான் பெரிய ஆள் என்று சொல்லி நினைச்சு கொண்டிருந்தான். அங்கே வந்து எல்லாம் ஆடு அந்த நெருப்புகள் எல்லாம் வைத்து எல்லாம் வந்து இதுண்டு முடிந்ததுக்கு பிறகு அந்த அன்றைக்கு அந்தலா பேருக்கும் விருந்தே அந்த ஆடு தான். அந்த ஆடை தூக்கி நெருப்பில் போட்டு அவை உண்டு விட்டார்கள். அப்போ அது அந்த ஆடு வந்து இதே மாதிரி தான் எங்கள்ட வாழ்க்கையிலேயும் வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்க போகுது, அவ ஒன்று சொல்லி சொல்லியிருக்கல, ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட ஒன்றும் கேட்கவில்லை அப்படி என்று சொல்லி சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடாது, உங்களை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பதவியான ஒரு ஆள், இதான ஆள் என்று சொல்லி நீங்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் தான் ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படி என்று நினைக்கக்கூடாது, நீங்கள் தான் அன்றைக்கு அதுக்கு பலியாடு என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேணும். இப்போ உங்களை தூக்கி வைப்பது போல தூக்கி வைத்து விட்டு கடைசி நேரத்தில் உங்களையே விருந்தாக்கி கொள்வார்கள் என்று நாங்கள் வந்து அந்த கருத்திலே அதை கொள்ள வேணும், கவனத்திலே அதை எடுத்துக்கொள்ள வேணுமென்றது தான் இந்த கடைசி நேரத்தில் வந்து எல்லாம் சேர்ந்து அந்த ஆடையே விருந்தாக்கி உண்டார்கள். அதே போலத்தான் அந்த மனிதர்களையும் வந்து பக்குவமாக இதண்டு நாங்கள் ஒரு இதை செய்யும் போது வந்து உங்களுக்கு வந்து உங்களால் முடிந்ததை தான் நீங்கள் செய்யணும், உங்களுக்கு முடியாததை நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கே வந்து அதிக மரியாதை தரப்படுகுதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு பின்னாலே ஒரு காரணம் இருக்குங்க, கட்டாயம் உங்களோட தகுதிக்கு மீறி உங்களுக்கு ஒரு உங்களோட தகுதியை விட்டு அதுக்கு மீறின கௌரவம் உங்களுக்கு தரப்படுகுதுன்னு சொல்லி சொன்னால் அங்கே உங்களுக்கு ஆபத்து இருக்குதுன்றதைத்தான் இந்த கதை விளக்குதுன்னு சொல்லி கூறிக்கொண்டு ஒரு அடுத்த முதலாவதாக எனது தெருவில் ஒரு பாடலை தருகிறேன், அதை அதற்கேற்போம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலையக நேரம் சரியாக 6:12.

உலகமும் ஒரு சிறிய ஒரு கதை மாதிரி என்ன கதைதான். ஒரு மீன் பிடிக்கும் ஒருவர் என்ன செய்வார், தனது அந்த படகிலே ஏறி மீன் பிடிக்க போகும்போது ஒரு மீன் கொத்தி மாதிரி ஒரு பறவையை வந்து பழக்கி வச்சிருந்த மீன் கொத்தி பறவையில் அதை விட கொஞ்சம் ஒரு மீன் பிடிக்கக்கூடிய ஒரு பறவை, பெரிய பெரிய மீன்களையும் பிடிக்கக்கூடிய பறவை. அதை வந்து அவர் கொஞ்சம் தன்னோட பழக்கப்படுத்தி வச்சிருந்தார். அந்த பறவைன்ற கழுத்தில் வந்து ஒரு செப்பு வளையம் மாதிரி கழுத்தில் போடப்பட்டிருந்தது. அந்த வளையம் போடப்பட்டதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மிஞ்சின மீனை வந்து அந்த பறவையால் உள்ளுக்கு விழுங்க முடியாது. அப்போ அந்த பறவை என்ன செய்யும் என்னென்னு சொல்லி சொன்னால், பெரிய மீன்களை பிடித்து கொண்டு வந்து இந்த மீன் பிடிப்பவரிடம் கொண்டு வந்து கொடுக்கும், அந்த முதலாளிக்கு வந்து கொடுக்கும். அப்போ அந்த முதலாளிக்கு அந்த பெரிய மீனை கொடுக்கும்போது அந்த முதலாளி என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால், குட்டி குட்டி மீனை அவருக்கு அந்த பறவைக்கு உணவாக கொடுக்கும். இது வந்து ஒரு வளமை போல நடைபெற்று கொண்டு இருக்கும். இவர் இந்த பறவை வந்து பெரிய மீனை பிடித்து கொண்டே கொடுப்பதும், இந்த முதலாளி வந்து அந்த பறவைக்கு வந்து குட்டி குட்டி மீனை கொடுக்கறதும் ஒரு வளமையாக நடைபெற்று கொண்டிருக்கீர்கள். இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு வந்து அந்த முதலாளிக்கு வந்து ஒரு கஞ்சத்தன்மை, ஒரு கசவாரத்தன்மை வந்துட்டு, நானே இந்த இதுக்கு வந்து இது வந்து கொண்டு வந்து தருதானே, நானே இதுக்கு இந்த மீனை கொடுக்க, சின்ன சின்ன மீன்களை கொடுக்கணும், இதுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மனதில் நினைப்பார். அப்போ அது ஒரு வளமை போல தனது தான் ஒரு பெரிய மீனை பிடித்து கொண்டு வரும். பிடித்து கொண்டு வந்து கொடுக்கும்போது அவர் வந்து கொடுக்க மாட்டார், அந்த மீனை வந்து அதுக்குரிய சாப்பாடு உணவை வந்து கொடுக்க மாட்டார். அப்படி கொடுக்கல, இது ஒன்றுமே பேசாது, இதுக்கு அது ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்காது, ஒன்றுமே பேசாது, தண்டபாட்டில் திரும்பி போயிட்டு அது என்ன செய்ததுன்னு சொல்லி சொன்னால், அது ஆழ்கடலுக்குள்ள போய் தனக்கு தேவையான குட்டி குட்டி குட்டி இறால்களை, குட்டி குட்டி மீன்களை பிடித்து தான் உண்ண தொடங்கிட்டது. அதை உண்ண தொடங்கியதோட மட்டுமல்லாமல், தான் பிடித்த அந்த பிடித்து வளமையாக கொடுக்கும் இந்த பெரிய மீன்களை கூடி அதை அந்த முதலாளிக்கு கொண்டு போய் கொடுப்பதை நிப்பாட்டி விட்டது. ஏனென்று சொல்லி சொன்னால், இதே மாதிரி தான் அது அவர்கிட்ட ஒன்றுமே பேசாமல் அது நிப்பாட்டி விட்டது. இதே போல தான் அங்கே மனித வாழ்க்கையிலையும் பாருங்கள், நான் ஒருத்தர் வந்து எங்களுக்கு மேலே அதிகாரம் வந்து ஒருவருக்கு நாங்கள் பணிந்து ஒன்று செய்கிறமா இருக்கும்போது அவருக்கு முதலாளி மாறோ அல்லது யாராவது நினைப்பார்கள், இவர்கள் வந்து எங்களுடைய அடிமை, இவர்கள் வந்து என்னத்தை சொன்னாலும் நாங்கள் இவர்க்க கேட்பார்கள் என்று சொல்லி அவர்கள் மேலே சுமைய சுமப்புக்க வைப்பார்கள். ஆனால் அந்த ஒரு மட்டுக்கு தான் அந்த அவர்கள் வந்து அந்த சுமையை சுமந்து கொண்டும் அந்த பணியை செய்வதற்கு காரணம் வந்து அவர்கள் மீது கொண்ட அன்பு, அவர்கள் மீது கொண்ட அந்த பாசம், அல்லது அந்த அது அந்த தொழில் மேலே கொண்ட விருப்பம், அது எதுவாகவும் இருக்கலாம். அப்போ அவர்கள் வந்து ஒரு பற்று வைத்து தான் ஒன்றை செய்வார்கள். ஆனால் அந்த முதலாளி மேலே என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால், ஒரு கட்டத்தில் வந்து இவர்கள் வந்து இதை விட்டு போகமாட்டார்கள், இந்த எந்த காலுக்கு கீழே தான் இருப்பார் சொல்லி அவர்கள் மீது அழுத்தத்தை மட்டுமே செலுத்தும் போது அது வந்து ஒரு வெடிச்சு சிதறினா வந்து ஒன்றுமே இல்லாமல் போயிடும். இந்த மீன் எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் தனியாக போய் தனக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டதோ, அதே மாதிரி தான் மனிதர்களும் வந்து தங்களுக்கு தேவையானதை தாங்கள் அந்த இடத்தை விட்டு விலத்தி போய்விடுவார். அமைதியாக ஒரு அழகான ஒரு மனிதன், அல்ல ஒரு அழகானதுன்னு சொல்கிறதுன்னு ஒரு ஒழுங்கான ஒரு மனிதன் என்று சொல்லி சொன்னால் அப்படித்தான் செய்வார். தான் அந்த இடத்தை விட்டு விலகி விடுவார், தன் இதில் இருக்காமல் ஒன்றுமே பேச மாட்டார்கள், விலகி விடுவார்கள். அப்படித்தான் மனிதர்கள் இருப்பார்கள். அதனால் வந்து நாங்கள் வந்து ஒருத்தரை வந்து அடிமைப்படுத்துறதோ அல்லது வந்து நாங்கள் இதன்றதோ வந்து கூடாதுன்றதை தான் இந்த கதை விளக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக எனது தெரிவில் வரும் பாடலை கேட்டு பார்ப்போம்.

லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசைப்பாடுகள். கலியக நேரம் சரியாக 6:22. வழமை போல் எனது பாடலுக்கு இடையிலேயே ஒரு சில ஆன்மீக குறிப்புகளும் சொல்லலாம், வீட்டு குறிப்புகளும் சொல்லலாம். அதை எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்களோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். சிலர் வந்து வீடுகளில் வந்து காகம், கழுகு, கழுதை இதுகளின் சிலையை வைத்திருப்பார்கள். அப்படியான சிலைகளை வந்து நாங்கள் வீட்டு உள்ளே வைத்திருப்பது கூடாது. அது வந்து வீட்டுக்குள்ளே வந்து எதிர்மறையான சக்திகளை தான் எங்களுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். எப்பயும் வந்து அந்த கழுகு, காகம் போன்ற சிலைகளை நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறது முற்று முழுக்க தவிர்க்கணும். ஆனால் இந்த கழுதை படம் அல்லது கழுதை சிலையை வந்து நாங்கள் வீட்டுக்கு வெளியே வைக்கிறதால, வீட்டு வாசலில் வந்து வைக்கிறதால வந்து அந்த எதிர்மறை ஆற்றலை தடுக்கும் அந்த கழுதேண்ட வந்து படமோ கழுதேண்ட சிலையோ வந்து நாங்கள் வீட்டு நில வாச முதல் கதவு நாங்கள் வாசலை திறந்து கொண்டு உள்ளுக்கு போகும் அந்த இடத்தில் அது அதை பார்த்து கொண்டு போவது போல வைத்தால், அந்த வாசல் பக்கத்தில் வைத்தால் அது வந்து வீட்டுக்குள்ளே வரும் எதிர்மறை சக்திகளை வந்து தடுப்பதோடு கண் திருஷ்டியையும் போக்காட்டும். அந்த அங்கே வீட்டுக்கு வருபவர்கள் உடனடியாக அந்த கழுதையின் படத்தை தான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கல வந்து அந்த வீட்டுக்கு வர கண் திருஷ்டி வந்து இல்லாமல் போகும். அதால் வந்து நாங்கள் அந்த கழுதைன்ற படத்தை மட்டும் வெளியில் அந்த சில இடத்துல பார்த்துருக்கிறேன். என்னைப்பார் யோகம் பெறும்னு சொல்லி கழுதையின் படம், ரெண்டு கழுதைன்ற படத்தை போட்டிருப்பார்கள். அது வந்து அதை பார்த்துட்டு நாங்கள் வீட்டில் கழுதை பேசாமல் சோம்பலாக தூங்கி படுத்து கொண்டிருந்தால் மட்டும் எங்களுக்கு யோகம் வந்து வீட்டில் வந்து காசு கொட்டாது. கழுதை போல உழைக்க வேணுமா? கழுதை எப்படி கஷ்டப்பட்டு உழைக்குதோ அதே மாதிரி நாங்கள் உழைத்தா தான் நாங்கள் வந்து வசதியாக இருக்கலாம், அல்லது எங்களை தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்யலாமே தவிர கழுதைன்ற படத்தை பார்த்துட்டு நாங்கள் வீட்டில் இருக்கிறதால வந்து ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த கழுதைன்ற படத்தை நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது. வீட்டுக்கு வெளிப்புறத்தில் வந்து அந்த மற்றவர்களின் பார்வையில் படும்படி, அல்லது நாங்கள் அந்த வீட்டை விட்டு போயிட்டு நாங்கள் திரும்பி வரையில அந்த கழுதையை நாங்கள் பார்த்து கொண்டு உள்ளுக்கு செல்லும் போது எதிர்மற சக்திகளை வந்து அது வந்து தடுக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக எனது தெருவில் வரும் ஒரு பாடலை கேட்டு மகிழ்வோம்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01-60-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06-67-20-40-00.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரைசை பாடல்கள். கலியக நேரம் சரியாக 6:32. அடுத்ததாகவும் ஒரு சிறு குறிப்பு ஒன்று, இது ஆன்மீக குறிப்பு தான். ஒரு நாங்கள் வந்து எப்படியோ காலையில் மாலை காலையில் விளக்கு வழமையாகவே நான் இந்த விளக்கு ஏற்றுவதை பற்றி நன்னடுகளும் சொல்லுவது உண்டு. இந்த எப்படியோ ஒரு நேரம் நாங்கள் சில நேரம் மதியம் கூடி நாங்கள் குளித்து விட்டு விளக்கு ஏற்றுவதற்கு போ செல்லலாம், காலையோ மதியமோ மாலையோ. இப்போவாவது நாங்கள் விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு ஏற்றும் எண்ணெயில் பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் பொடி செய்து அந்த எண்ணெயோடு அதை கலந்து அந்த கலந்து போட்டு அந்த விளக்குக்கு எண்ணெய்க்கு விளக்குக்குள்ளேயே ஒரு சின்ன துண்டு வசம்பு வசம்பையும் போட்டு நாங்கள் தீபத்தை ஏற்றவணும். அப்படி நாங்கள் அந்த தீபம் ஏற்றும் போது அந்த தீபச்சுடருக்கு மேலே இன்னொரு வசம்ப துண்டை எடுத்து அந்த தீபத்துக்கு மேலே அந்த நாங்கள் அந்த இதுக்கு வைக்கிற மாதிரி சும்மா அந்த ஒரு அந்த சிலர் ஆணி வைப்பார்கள் அப்படி அந்த வசம்ப துண்டை அந்த அதுக்கு மேலே வைக்குவணும். அப்படி வைக்கல வந்து அந்த ஒரு அதை வந்து ஒரு நாங்களோட சின்ன ஒரு தட்டில் வச்சுட்டு அந்த ஒரு பூஜை அறையிலையோ அல்லது நாங்கள் வரவேற்பு அறையிலையோ கூடுதலாக பூஜை அறையில் வச்சு தான் பூஜை விளக்கு ஏற்றுவோம். அப்படி ஏற்றும் போது வைக்கும்போது அந்த வசம்பும் அந்த பச்சை கற்பூரத்தின் எண்ணெயும் சேர்ந்து தீபம் எரியும் போது ஒரு வித்தியாசமான ஒரு சுகந்தமான ஒரு மனம் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பரவும். அப்படியான அந்த அதை வந்து நாங்கள் சுவாசிக்கும் போதே எங்களுக்கு வந்து அந்த ஒரு நல்ல ஒரு மன அமைதியும் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு வந்து உண்டாக்கும். ஒரு மனதில் வந்து ஒரு அமைதி வந்து வெறும் அந்த அப்படி நாங்கள் அந்த சுகந்தமான அந்த வாசனையை நாங்கள் நுகரும் போது அது வந்து ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு உணர்வை வந்து எங்களுக்கு தரும். அது வந்து ஒரு கொஞ்ச நேரம் நாங்கள் விளக்கி ஏற்றி போட்டு கொஞ்ச நேரத்தில் நாங்கள் அணைத்து விடலாம். அணைத்து பிறகும் தான் அந்த வசம்பின்ன வாசமும் பச்சை கற்பூரத்தின் வாசமும் வீடு நிறைந்து போயிருக்கும். அந்த பச்சை கற்பூரம் என்றது வந்து நான் நெடுகளும் நான் உங்களுக்கு சொல்லுவது பச்சை கற்பூரம் என்றது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிக மிக ஒரு அரிதான ஒரு அருமையான ஒரு பொருள் தான் இந்த பச்சை கற்பூரம். இப்போது வந்து பச்சை கற்பூரம் சகல கடைகள்லையும் விற்கப்படும். அந்த பச்சை கற்பூரம் வந்து இலகுவில் கரைய மாட்டாது. அது ஒரு மாதம் சென்றா கூடி நீங்கள் தண்ணியில் போட்டு வைத்தாலும் அது வந்து நல்ல கல் மாதிரி அப்படியே கற்கண்டு மாதிரி மிதக்கும், ஆனால் கரைய மாட்டது. ஆனால் அந்த தண்ணியில் இருக்கேக்குள்ள வந்து அது அப்படியே நல்லா கம கமண்டு அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே ஒரு வித்தியாசமான ஒரு வாசம் வந்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து இருக்குது. அந்த பச்சை கற்பூரத்துக்கு வந்து அப்படியே அந்த வாசத்தன்மை வந்து எங்களுக்கு வந்து வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு ஒரு நல்ல ஒரு சக்தியை வந்து நேர்மற சக்திகளை வந்து இழுக்கிறதுக்கும் எங்கண்ட இப்போ தொழில்கள் எங்கண்ட வருமானங்களையும் நல்ல வழியில் சிறக்க வைக்கிறதுக்கும் உதவும் என்று சொல்லி கூறிக்கொண்டு அடுத்ததாக வரும் எனது தெருவில் வரும் அடுத்த பாடலை கேட்டு மாறுவோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியிலிருந்து தெருவில் சில திரைசே பாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கலையண நேரம் சரியாக 6:39. அடுத்ததாக ஒரு மறைந்த ஆன்மீகம் என்று சொல்லி நான் வந்தேன் சொல்லி சொன்னால், அந்த இப்போ அதிகமான வீடுகளில் பூஜை அறையில் அநேகம் பேர் நீங்கள் வைப்பீர்கள் என்று தான் நினைக்கிறேன். ஒரு சிறிய பாத்திரத்தில் தண்ணீர் வைத்து வைப்பது வந்து ஒரு கட்டாயமாக வைக்கிறது. பலர் வைக்கிறார்கள், சிலர் வைப்பது இல்லை. அந்த தண்ணீருக்கு வந்து அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள எதிர்மற சக்திகளை ஈர்க்கிற சக்தி வந்து அந்த தண்ணீருக்கு இருக்குது. நாங்கள் எப்பவும் வந்து நாங்கள் வைப்பது இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு செம்பு, எல்லோர் வீட்டிலையும் செம்பு இருக்கும், ஒரு செம்பு நிறைய ஒரு பாத்திரத்தை நீங்கள் இரவில் தூங்கும்போது பாத்திரத்தை எடுத்து நீங்கள் எங்கன்னது அடுப்புக்கு பக்கத்தில் நாங்கள் வைத்து விட்டு நாங்கள் தூங்க போயிட்டு அடுத்த நாள் விடி காலையில் எடுத்து அந்த தண்ணீரை ஊற்றி விட்டு நாங்கள் வந்து புதிதாக ஒரு தண்ணீர் எடுத்து அதில் வைத்தோம் என்று சொல்லி சொன்னால், அந்த தண்ணீர் வந்து ஒரு தண்ணீர் வந்து ஒரு களங்கம் இல்லாத ஒரு பொருள். அந்த தண்ணீருக்கு வந்து சகல எதிர்மற சக்திகளையும் ஈர்க்கிற தன்மை வந்து இருக்குது. அது வந்து எப்படி எங்கன்னு வந்து எங்களுக்கு எங்கன்ன மனதில் கூடி தோன்றுகின்ற அந்த எதிர்மற சக்திகள் அப்படியான ஒரு இதான இதுகளை கூடி நீக்கி எங்களுக்கு ஒரு அமைதியை கொண்டு வர தன்மை வந்து அந்த தண்ணிக்கு இருக்குது. இங்கே வந்து அங்கே நாங்கள் ஊர்லேயேன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வைப்போம். ஆனால் இங்கே வந்து போத்திலேயும் அடைக்கப்பட்டு பைப்பிலேயும் வெறபடியாக வந்து நாங்கள் பாத்திரத்தில் வந்து தண்ணீர் எடுத்து வைப்பதில்லை. அப்போ அந்த தண்ணி வந்து இப்பயும் அடப்பட்டுத்தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து அந்த பாத்திரத்தில் ஒரு செம்பிலேயோ ஒரு வாளியிலேயோ ஒன்று இடத்துல பாத்திரத்தில் எடுத்து நாங்கள் வெளியில் அந்த தண்ணின் எங்கள்ட கண் வந்து தெரியும்படி நாங்கள் வைக்கல. அந்த தண்ணியின் தண்ணிக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி வந்து அந்த ஈர்க்கும் தன்மை இருக்கிறது. அந்த மற்றது வந்து நாங்கள் வந்து அந்த தண்ணீருக்குல வந்து ஒரு துளசியில் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன வெட்டி வேறு ஒரு துண்டு பச்சைக்கற்பூரம் இந்த எல்லாத்தையும் போட்டு நாங்கள் வந்து அதை வச்சோம்னு சொல்லி சொன்னால் அந்த தண்ணீர் வந்து ஒரு புனிதமான தீர்த்தமாக மாறிவிடும். அது வந்து நாங்கள் இந்துவாக்கள் தான் வைக்கணும், அவைய கிறிஸ்தவர்கள் தான் வைக்கணும் அப்படி என்று சொல்லியில எல்லோருமே அதை நாங்கள் வைத்துக்கொள்ளலாம். அது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஒரு நிறைவை தருமே தவிர நான் அவை தான் செய்யணும் இவைதான் வந்து செய்யணும் என்று சொல்லி சொல்ல எப்பையும் வந்து நாங்கள் அந்த தண்ணியை வந்து ஒன்றில் வந்து வெள்ளி அந்த சில்வர்களில் வைக்கலாம், இல்லை மண் பாத்திரத்தில் உண்மையில் வந்து அந்த மண் பானையில் வைக்கிறது தான் மிகவும் சிறப்பு. ஆனால் இங்கே வந்து அந்த மண் பானையில் வைக்கிறதுக்கு வந்துடைய வசதிகள் இல்லாதபடியாக நாங்கள் செம்பில் வைக்கலாம், அல்லது வந்து பித்தளையில் அல்லது இந்த இரும்பு பாத்திரத்துலேயும் கண்ணாடி பாத்திரத்திலையும் வைக்கிறத தவித்து கொள்ளுவது வந்து நல்லம். நாங்கள் கூடுதலாக வந்து வெள்ளி செம்பு பித்தளை அந்த மண் பாத்திரம் இந்த பாத்திரத்தில் வந்து நாங்கள் வந்து இந்த இலை ஒரு துளசி இலை ஒரு ஏலக்காய் ஒரு சிறுதளவு வெட்டி வேர் ஒரு துண்டு பச்சைக்கற்பூரம் இதிலே ஏதாவது இல்லையோன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நாங்கள் மிச்சம் இருக்கிறதை கிடைத்ததை வந்து நாங்கள் எடுத்து போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் இந்த தண்ணீர் வந்து கெட்ட சக்திகளை எல்லாத்தையும் இழுத்து எங்களுக்கு வந்து வீட்டில் வந்து நல்ல ஒரு இதை தரும்னு சொல்லி கூறிக்கொண்டு இந்த தண்ணீரை வந்து நாங்கள் இப்பையும் வந்து வைத்திருக்க வேணும், அந்த திறந்தபடி இருக்க வேணும். தண்ணீரை வந்து நாங்கள் திறந்த அந்த எங்கள்ட கண் வந்து அந்த தண்ணீரை பார்க்க வேணும். அப்படி பார்த்தா தன் போதில் இருக்கிறதெல்லாம் அடப்பட்டு இருக்குது. அந்த தண்ணீர அந்த ஈர்ப்பு சக்தி எங்கள் மேலே படணும். அப்போ தான் அந்த தண்ணீருக்குரிய அந்த வசீகரம் வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு ஒரு விளம்பர இடவெளிக்கு சென்று விட்டு
1: பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள் இவற்றோடு சூப் வகைகள் ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள் கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம் குருத்தோலைகள் பூ மாலைகள் பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியுடன் பெற்றுக்கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்கள். கலியாக நேரம் சரியாக 6:45 தொடர்ந்து எனது தெருவில் ஒரு பாடல்.

0: தேவி, டிஆர்டி ரேடியோலோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனால் அதுக்கு மேலே உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னால் நீங்கள் எங்கே வேணுமென்றாலும் கேளுங்க, நாங்கள் அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியாக இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன, டிஆர்டியில் சொன்னதன்படியே ஈஸியாக முடிஞ்சது. யூ ஆர் வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து
2: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045 91 44 79

நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது எனது தெருவில் சில திரை இசை பாடல்களை நிறைவு செய்வதற்கு வரும் பாடலை கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இறுதிவரை நேரமும் எனது தெருவில் சில திரை இசைப்பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். எனது இந்த நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அனைத்து நேயர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு தொடர இருக்கும் நிகழ்ச்சிக்கு முதல் ஒரு விளம்பர இடவலை.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 76 4 3 4 6 5 5 5. மேலதிக தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சபிலை ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரீ கை பரிஸ் 10 லாட்சபல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சபலை ஷரிமஹால்.
2: முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது TRT தமிழொலி. TRT தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 7:03. TRT தமிழொலி வரிசையில் தொடர்ந்து வர இருப்பது

இப்பொழுது முதல் 8 மணி வரை உங்களுடன் நான் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி மூலம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடை தெரிந்தவர்கள் புரிந்தவர்கள் வந்து கலந்து சிறப்பித்து நிகழ்ச்சியை மெருகூட்டும் வண்ணம் கேட்டுக்கொண்டு, நான் முதலாவதாக வந்து ஒரு ஆய்வின் மூலம் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இதை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து கேட்க போகிறேன். இதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன், தெரியவில்லை. மனித உடலின்றி ஒரு விசித்திரம், அதாவது வந்து இந்த மனித உடலில் வந்துங்க கைரேகை வந்து ஒவ்வொருவருக்கும் மாறுபடும். அப்போ ஒரு இந்த உலகத்திலேயே வந்து ஒருதட்ட கைரேகை மாதிரி இன்னொருவருக்கு கைரேகை இருக்க மாட்டுது. அதே போல இன்னும் ஒரு ரேகை இருக்குது எங்கண்ட உடலில், இன்னும் ஒரு ரேகை இருக்குது. இது வந்து இந்த ரேகை வந்து என்ன, இதை வந்து இந்த எங்கண்ட மொபைல் ஃபோனில் கூடி அன்லாக் செய்கிறதுக்கு இந்த இதை சில நிறுவனங்கள் வந்து இந்த ரேகையை பயன்படுத்தி பார்த்து பரிசோதனை செய்து வருகுதான். அப்போ அந்த ரேகை எதண்டு தான் நான் கேட்குறேன். இப்போ கைரேகை எப்படி எங்களது உறவற்ற ரேகை ஒருவருக்கு இல்லாத மாதிரி இருக்கிறதோ அதே மாதிரி இன்னும் ஒரு ரேகை இருக்குதாம். அந்த ரேகையை வந்து அதுவும் வந்து ஒருவருக்கும் போல் இன்னொருவருக்கும் இல்லையாம். அந்த அந்த அந்த ரேகையை வந்து இப்போ அந்த ஃபோன் நிறுவனங்கள் எங்களது தொலைபேசி நிறுவனங்கள் வந்து அந்த ஃபோன் கோட் அன்லாக் செய்யறதுக்கு இந்த கோட்டாக வந்து அந்த அதை செய்வதற்கு அந்த நிறுவனங்கள் சோதித்து வருகின்றன. அந்த ரேகை ஏதென்று சொல்லி நான் முதலாவது கேள்வியை உங்களிடம் கேட்கிறேன். இதற்கு விடை தெரிந்தவர்கள் கண்டுபிடித்து வாருங்கள். இதற்கு விடை தெரியாதவர்கள் கூடி வேறு கேள்விகள் இருக்கின்றன, சுகமான கேள்விகள் இருக்கின்றன. அதை கண்டுபிடிப்பதற்கும் கண்டுபிடித்து சொல்வதற்கும் வரலாம் நீங்கள். உங்களது அழைப்புக்காக நான் காத்திருக்கிறேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பிப்பதற்காக வந்திருக்கும் முதலாவது நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் திரு.
0: வணக்கம் ரோசாலி. நலமாக இருக்கிறீர்களா?
1: நலமா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நான் நலமாகவே இருக்கிறேன்.
1: நலமா இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு என்ன கேள்வி கேட்டுங்க சொல்லுங்க.
0: நான் கேட்டேன் என்று சொல்லி சொன்னா, இப்ப ஒவ்வொருத்தருக்கும் வந்து கைரேகை இருக்குது தானே? இப்ப என்ன கைரேகை வந்து, இப்ப என்னது கைரேகை உங்களுக்கு போல இருக்காது, உங்கள்ட இன்னொருவர் போல இருக்காது. அதே மாதிரி எங்கட உடம்புல இன்னொரு உறுப்பின் ரேகையும் வந்து ஒரு ஒரு அதை வந்து அப்படி அந்த ரேகையும் வந்து இன்னொருவருக்கு இருக்க மாட்டுதான். அந்த ரேகையை வந்து இந்த ஃபோனில் வந்து நாங்கள் அன்லாக் செய்கிறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் செய்வதற்கு கூடிய இந்த சில ஃபோன் நிறுவனங்கள் வந்து ஆலோசனை செய்வது சோதித்து வருகுதான். அந்த அந்த அது எந்த ரேகை அதைத்தான் நான் உங்கள்கிட்ட
1: கேட்குறேன்.
0: என்ன உறுப்பின் ரேகை வந்து இருக்குதுன்னு சொல்லித்தான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன். இப்ப வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து ரோண்டு கேட்குறேன்னு சொல்லி சொன்னா, இப்போ நான் வந்து ரெண்டு உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒத்த சொல்லு கேட்குறேன். இப்போ இது கேட்ட மாதிரி நான் என்னென்னு சொல்லுறது உங்களுக்கு, இப்போ சந்திரன், சந்திரனுக்கு ஒத்த சொல்லு ரெண்டு சொல்லுங்க.
1: சந்திரன்,
0: நிலவும் பெண்ணிலவும் ஒன்றுதான்.
1: நிலவு, சந்திரன், சூரியன் சொல்லக்கூடாது.
0: சூரியன் வேறு.
1: அது வேற தெரியும். மேகமும் சொல்லக்கூடாது.
0: இல்ல
1: எனக்கு தெரியலங்க.
0: அம்புலி சொல்லலாம். மாத்தி சொல்லலாம்.
1: சாப்பாடு, சாதம்.
0: சாதம் நான் திருப்பி அத சாப்பாடு சரி, உணவுக்கு சாப்பாடு சரி. அடுத்தது சோறு. நீங்க சாதம், அந்த சாதத்துக்கு இன்னொன்று சொல்லுங்க. அதை நான் சொல்லிட்டேன், அந்த சோறுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். மற்ற நான் திருப்பி கேட்கறேன் உங்களுக்கு, கதிரவன் சூரியனுக்கு ஒத்த சொல்லி சொல்லுங்க. ரெண்டு சொல்லு.
1: கதிரவன்,
0: சூரியன். ஒரு கிழமையில ஒன்றும் பெறும்
1: திங்கள்.
0: அதுக்கு வந்து இப்ப நிறைய இருக்குது. சூரியனுக்கா, சூரியனுக்கு வந்து பகலவன் அண்டு இருக்குது, பருதி அண்டு இருக்குது, ஆதவன் அண்டு இருக்குது, அப்படி நிறைய இருக்கு. வானத்துக்கு ரெண்டு சொல்லு, ரெண்டு சொல்லி சொல்லுங்க. அப்பா
1: வானம், மேகம்.
0: ஓகே, இன்னும் ஒன்று சொல்லுங்க.
1: நிலா இல்ல, மேக
0: என்று சொல்லுறது, அந்தரம் சொல்றது.
1: வணக்கம்.
0: நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி கலந்து கொள்வதற்காக வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வைபர் ஊடாக வந்திருப்பவர் ராணி சம்பந்தர், வைபர் ஊடாக வந்திருக்கிறீர்கள். வணக்கம் ராணி சம்பந்தர். ஏன் அவரது தொடர்பு வரவில்லை? ராணி சம்பந்தர் இணைப்பிலே நிற்கிறீர்கள். தெரியவில்லை, அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: எப்படி இருக்கிறீங்கள்?
0: நல்லாவே இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்?
2: ஓ, நானும் நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான பாட்டு எல்லாம் நல்லா இருந்தது, ரசித்தேன்.
0: நன்றி நன்றி.
2: எல்லாருக்கும் பிடிக்கும்.
0: கட்டாயம். என்ன கேள்வி? அந்த இதுவரைக்கும் கண்டுபிடிக்க நீங்களா?
2: கண்ணுக்கு
0: தெரியாதானே? இது கண்ணுக்கு தெரியும் ஒரு உறுப்பு. உங்கள்டிக்கிறதுக்கு ஒத்த ஓசை, சரியா? ஒத்த ஓசையில நான் ஒத்த ஓசையா முடியும் உனக்கு கடைசியில. இப்ப நான் வந்து சொல்லுறேன்னு சொல்லி சொன்னா மூன்று மூன்று குறிப்பு தருவேன். அதுல இருந்து நீங்க வந்து அது அதுக்குரிய இதை கண்டுபிடிக்கணும். வறண்டது, பழமையத்தார மாதிரி வறண்ட, வறண்டது மற்ற வயல்வெளி, மற்றது காட்சி அளிக்கும். அப்ப இத ஒட்டு மொத்தமா சேர்த்தா இது இது நீங்க கற்பனையில யோசிச்சு பாருங்க. ஒரு வறண்ட நிலம், வயல்வெளி, அது எப்படி காட்சி அளிக்கும்?
2: வயல்வெளி
0: வறண்ட. இப்ப அடுத்த அடுத்த அது அடுத்த அடுத்ததான் நான் வந்து கேக்குறேன். என்ன சொல்லி சொன்னா இப்ப இது வந்து தானியங்களில் ஒன்று. அடுத்த கேள்வி, வறண்ட நிலம் ஒரு வயல்வெளி, ஒரு இப்ப இந்த வறண்ட நிலம் இப்படித்தான் காட்சி அளிக்கும். எப்படி காட்சி அளிக்கும்? எப்படி காட்சி வறண்டு போய் காட்டு? ஓ, அது மூன்று மூன்று எழுத்து சொல்லு. இப்ப நான் உதாரணத்துக்கு நான் இதை சொல்லித்தரேன். இப்ப வறண்ட நிலம், வயல்வெளி, காட்சி அளிக்கிறது. அந்த வறண்ட நிலம், நீர் இல்லாத நிலம் வந்து பாலம் பாலமா வெடிச்சு காணப்படும். சொல்லுவினும் இல்ல, பாலம் பாலமா வெடிச்சு போயிருக்குதாண்டு.
2: ஓ,
0: அப்ப அடுத்தது வந்து அடுத்தது நான் வந்து இப்ப நீங்க இந்த பாலம் பண்றதுல நீங்க பாவன மட்டும்தான் மாத்தணும்.
2: தானியங்களில்
0: ஒன்று எது? சோளம். சோளம், ரத்தம், ரத்தம் செல்லும் நரம்பு.
2: நாளம்.
0: நாளம், பாட்டுக்கு தேவை.
2: தாளம்,
0: இசைக்கருவி. குப்பை, குப்பையை சொல்வது. கூலம். ஓகே, நீங்க எனக்கு வந்து இப்ப இந்த முதற்கட்ட கேள்விக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அப்படி இல்லையன்னு சொல்லி சொன்ன மனித உடலில் கைரேகை போல ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் ரேகை எது? கைரேகை போல இந்த ரேகையும் மாறுபடுமா? இது யாருக்கா கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க, இல்லாட்டி அடுத்த சுத்துக்கு வாங்க, வேற கேள்வியை கருத்தாரு.
2: ஓ, வேற செயல் நான் இப்ப இது வேற யாரும் கண்டுபிடிச்சு
0: வருவீங்க? இல்ல, நான் உங்களுக்கு வேற கேள்வி
2: தாரேன்.
0: ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம், நல்லண்டல இருந்து ஜெனி. நலமா
0: இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன் ஜெனி, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். நீங்க நலமா இருக்கிறீங்களா?
3: நன்றி, நாங்களும் நிலமா இருக்கிறோம். நன்றி, நீங்களும் தொடர்ந்து நிலமா இருக்கவங்களை வாழ்த்தி கொண்டு.
0: நன்றி, சொல்லுங்க.
3: நீங்க கேட்ட கேள்விக்கு மூக்கு ரேகை வருமா உதட்டு ரேகை ரெண்டுலயும் உண்டு வரும். உதட்டு ரேகை என்று குறிப்பாக்குறேன், தற்போதைய ஆராய்ச்சி செய்யறதாக காணப்படுகிறது.
0: உதட்டுக்குள்ள இருக்கிறது,
3: உதட்டுக்குள்ளுக்கு இருக்கா? அப்ப
0: நாக்கு ரேகை
3: மற்றது.
0: உலக புகழ் பெற்ற அந்த தாஜ்மஹால் இருக்குது தானே, அந்த தாஜ்மஹால் வந்து இவ்வளவு வருஷமா வந்து தாங்கி கொண்டு நிற்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வகை மரக்கட்டைகள் தான் காரணமா. அந்த அது வந்து அந்த அந்த மரக்கட்டைகள் வந்து என்னன்னு சொல்லி சொன்னா, தண்ணீரை உறிஞ்ச உறிஞ்சத்தான பலமாகுமா. அந்த அது தண்ணீரை எடுத்ததுன்னு சொன்னா, அப்ப தண்ணீர் எடுக்க எடுக்க அந்த மரக்கட்டைகள் பலமாகுமா. அப்ப அந்த அந்த அந்த அந்த அந்த அது வந்து மூன்று வகையான ஒரு மரக்கட்டையில தான் வச்சிருக்கேன். அந்த மூன்று வகையான மரக்கட்டையும் என்ன? அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம், சைவர் 9 வந்திருப்பவர். வணக்கம், தொடர்பு எடுத்து விட்டு அங்காலே எங்கேயோ கதைத்துக் கொண்டு நிற்கிறீர்கள்.
4: வணக்கம்.
0: வணக்கம்
4: திரு. வணக்கம் திரு.
0: நான் கமலவணி. சொல்லுங்க, நீங்க இந்த கேள்வியை கண்டுபிடிச்சீங்களா? இல்ல,
4: நான் அச்சரேகை என்றுதான் அதை கண்டுபிடிச்சு. நான் அந்த ரேகையில அச்சரேகை என்று சொல்லித்தான் கண்டுபிடிச்சேன்.
0: இது வந்து இந்த நாக்கு ரேகையை டெஸ்ட் பண்ணி நாம டெஸ்ட் பண்றார்களாம். இப்ப நான் பேச வந்து கேட்டேன்னா, அந்த உலக போல் பெற்ற தாஜ்மஹால் அந்த அதுல வந்து அந்த தாங்கி நிக்கிறதுக்காக அடியில வந்து அந்த மரக்கட்டையில வச்சிருக்கணுமாம். அந்த மரக்கட்டைகள் வந்து தண்ணீரை உறிஞ்ச உறிஞ்சத்தான் அந்த மரக்கட்டைகள் வந்து பலமாகுமாம். அப்ப அது வந்து அந்த இந்த தாஜ்மஹால் வந்து ஜமுனா நதி கரைக்கு பக்கத்துலதான், ஜமுனை நதிக்கு பக்கத்துலதான் இருக்குதாம். அந்த ஜமுனா நதி வத்திச்சுதுன்னு சொல்லி சொன்னா தாஜ்மஹாலுக்கு ஆபத்துன்னு சொல்லினுமாம். கேள்விப்படாத மரம், ஒரு மரம் நாங்கள் கேள்விப்பட்ட மரம். எனக்கு வந்து இப்ப கடைசி எழுத்துல வந்து இப்ப உதாரணத்துக்கு நான் கேக்குறேன்னா, மீன் வீட்டிலே மீன் வளர்க்கும் இடம் தொட்டி. அப்ப நீங்க வந்து இனி இப்படியே அந்த முதலாவது எழுத்து மட்டும் மாறிக்கொண்டு வரும். சரி, பெண்கள் காலில் அணிவது
4: மட்டி,
0: உணவு சமைக்க உதவுவது
4: கட்டி,
0: உடலில் தோன்றும் கட்டி, சாரி அது நானே சொல்லிட்டேன். அடுத்தது வந்து ஒரே ஓசையோட முடிய வேணும், சரியா? இப்ப என்னன்னு சொல்லி சொன்னா, வயிற்றினுள்ளே இருப்பது மூண்டெழுத்து சொல்லு, வயிற்றினுள்ளே இருப்பது. அது அடுத்த சோடி வந்து கடிதத்தை பிரித்தா, கடிதத்தை பிரித்தா, அதெல்லாம் கடிதத்தை இப்படி சொல்வது.
4: குடல் மடல்.
0: ஆறு என்பதின் மறுபெயர். அடுத்தது அறிவு என்பதின் மறுபெயர்.
4: ஆறு என்பதன்
0: மறுபெயர். ஓ, ஆறு இப்படி சொல்வது.
4: மூன்று எழுத்து
0: செண்டெழுத்து. இனி இது வந்து வேற, இனி இனி வேற, இது வேற வேற எழுத்துக்கள். வேற எழுத்தானா முதலாவது எழுத்து மட்டும் மாறும்.
4: ஆஹா,
0: ரெண்டு எழுத்து சொல்ல. ஆறு என்பதின் மறுபெயர் அறிவேன், இப்படி அறிவு என்பதின் மறுபெயர்.

0: இருந்திருக்கும் இப்படி சொல்லலாம். சரி, அது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும். அப்ப இன்னொன்று அடுத்தது கேக்குற, இது மூன்று இடத்துல விட வரும். சோறு போட்டு உண்ண தேவை மூன்றெழுத்து சொல்லு. வீட்டை பாதுகாக்க இது தேவை. சோறு போட்டு உண்ண தேவை. இன்னொரு விதமா வரும். மூன்று சொல்லு, மூன்று எழுத்து சொல்லு.
1: அறிவிண்ட மறவியரையும்
0: கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க. இரவில் விழுத்திருப்பது மற்ற உலகம் முழுவதும் நிறைந்திருப்பது. இரவில் விழுத்திருக்கும் ஒரு பறவை. அது மூன்றெழுத்து சொல்லு, மூன்றெழுத்து பறவை. அது இந்த முதல் எழுத்து மாறும். உலகம் முழுவதும் நிறைந்திருப்பது. நன்றி, வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தமிழோடு விளையாடு. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியை கலந்து கொள்வதற்காக வந்திருக்கும் வைபரோடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம் ராணி சம்பந்த. சொல்லுங்க
2: ராணி சம்பந்த. கலைக்கிறேன். முதல் வந்து என்ன நடந்தது எனக்கு
0: தெரியல. அது கட் ஆகிட்டுதா இல்ல நான் உங்களை கூப்பிட்டேனா?
2: இல்ல, நாங்க எடுத்துக்கொண்டிருக்க வேற யாரையும்
0: அப்ப வர இல்ல யாரும்
2: இல்ல. அது அப்படி இந்த முதல் ட்ரை பண்ணினா நிக்குது எனக்கு. என்ன இப்படி கணக்கத்தர நடந்து கொண்டிருந்தது எனக்கு. நீங்க கதைக்கிறது ஒண்ணும் விளங்கியில.
0: ஓ, அத எனக்கு கிடைக்கல. அத நான் இத கட் பண்ணி விட்டேன் நான்.
2: ஓ, அப்ப நான் பிறகு கட் பண்ணிட்டு தான் நான் பேர் திருப்பி இன்னொரு கா எடுத்தேன்னா நான் திருப்பி வந்துட்டது. இப்ப அது அந்த உதாடு அந்த நாக்கு ரேகை.
0: ஓ, நாக்கு ரேகை
2: எடுத்த உடனே இல்ல விழித்திரையும் அப்படி யோசிக்கணுமா? என்ன
0: யோசிக்கணுமா? நான் நாக்கு ரேகையை தான் டெஸ்ட் பண்ணி பாக்கிறேன். அதான் இனிமே யாரையும் பாத்துட்டு நாக்க நட்டாதேன்னு சொல்லிடலாம். அது
2: முக்கியமான தகவல். வழியில போறவ வந்து போனை எங்கள்கிட்ட கேப்பினோம். இது வேலை செய்யல ஒரு பேர், இது ஒரு என்ன இனத்துக்கு வேலை செய்த இல்லண்டா. அப்ப நாங்க எங்கட மூத்த கிட்ட கொண்டே தானே
0: பாப்போம்.
2: இப்ப நான் சில பேருக்கு வந்து முகத்தை
0: கொடுத்துட்டா
2: அப்ப அதால வந்து இப்ப எங்கட மூத்த பார்த்தோன்னா எங்கள்கிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவ எடுக்க கூடியதா இருக்கு மேம். அதனால வழியில வந்து இப்ப புது விதமா இந்த களவை கொண்டு போறதுக்காக இப்படி செய்யணும்னு சொல்லி போலீஸ் அறிக்க விட்டு இருக்குது. எடுக்க வேண்டாமண்டு வழியில யாரையும் கேட்டா நீங்க கிட்ட போய் ஒரு மறுமணியும் சொல்ல
0: வேண்டாமண்டு,
2: தொடர்பா செய்ய வேண்டாமண்டு சொல்லி இருக்கணும். மெட்டது அந்த மூன்று மரம் வந்து கருங்காலி வருமா?
0: இல்ல கருங்காலி இல்லை.
2: கருங்காலி மகாகனி என்று
0: அதான் மகாகனி மரமும் தேக்கு மரம் வந்துட்டு இன்னும் மரம் இருக்குது.
2: அடிப்பகுதி வந்து தாங்கிறது வந்து கருங்காலி தான்.
0: ஓ, கருங்காலி தாங்கும். ஆனா இந்த தாஜ்மஹால கட்டப்பட்ட ஓ அது வந்து நீங்க வந்து கருங்காலி எல்லாம் ஈரப்பதத்தை தாங்கும். வேப்ப மரம் எல்லாம் ஈரப்பதத்தை தாங்கும். ஆனா நான் கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா தாஜ்மஹால் நதிக்கரையில அந்த தாஜ்மஹால்ல தாஜ்மஹால்ல வந்து என்ன போட்டிருக்கிறாங்க? அந்த இந்த நாலு மகை மரங்கள் தானே போட்டிருக்கிறாங்களா மடியில? தாஜ்மஹாலே எந்த வகையான மரங்கள்
2: போட்டிருக்கேன்னு
0: கொஞ்ச நேரம் விடுவோம். விட்டுட்டு சொல்லி போட்டு அங்கே அடுத்த கேள்விக்கு போவோம். மற்ற வந்து இப்ப இப்ப இவாட்ட கேட்ட மாதிரி தான் கேக்குறேன். ஓ, ஆந்தை மற்ற உலகம் முழுவதும் நிறைந்திருப்பது. இது இப்படியான உலகம் என்று சொல்லுவோம் நாங்கள். விந்தை. எலி தங்குவது, குருவி அமர்வது மரத்தில்
2: கூடு.
0: இல்ல இல்ல, எலி தங்குவது. எலி கூட்டிலியா வாழுது?
2: அதுக்கு அது போகாது.
0: ஓ, முதலாவது எழுத்து மட்டும்தான் மாறுமே. ரெண்டு

0: குருவி அமர்ந்த அமர்வது மரத்தின் இந்த இடத்துல அமரும்.
1: கிளை.
0: ஓ, எலி தங்குவது
1: வலை.
0: போருக்கு செல்வது இது. மழை வெயிலில் காப்பது இது. போருக்கு செல்வது என்ன?
1: பறையா?
0: என்ன சொல்றீங்க? இல்ல, போருக்கு செல்வது.
1: போருக்கு செல்வது. மற்ற தர என்ன சொன்னீங்க?
0: மற்ற அடுத்தது வந்து மழை வெயிலில் காப்பது.
1: மழை வெயில. படையும் குடையுமா?
0: படையும் குடையும். மற்றது வந்து நான் வந்து கேட்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, இன்னும் ஒன்றை கேட்டுட்டு விடுறேன். மங்காள ஆக்கள் நிக்கணும். பூமி அதிர்ச்சி. இதுக்கு ஒரு பூமி அதிர்ச்சி என்ன? பூவன்னாவில ஒரு சொல்லி சொல்லணும். பூமி அதிர்ச்சி
1: பூவம்பம்.
0: ஓகே. பொருட்களை வாங்குபவர் நூனா வரிசையில.
1: என்ன வரிசையில?
0: நூனா வரிசையில.
1: நுகர்வோர்.
0: ஓகே. நீங்க எனக்கு வந்து இந்த மரத்தை கண்டுபிடித்து கொண்டு வாங்க. நான் அடுத்ததா வந்து
1: தன்றேன்.
0: சரி, நன்றி, வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்ளுகிறேன். வணக்கம்.
2: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
2: அது அடுத்த மரம் என்ன? எட்டி மரம் என்று வருமா?
0: இல்ல, எட்டி இல்ல, அது எபனி மரம்.
2: எபனி.
0: அது ஏனா பானா நீனா தமிழ்ல, இங்கிலீஷ்ல EBONY. எபனி மரம்.
2: எபலி.
0: எபனி மரம்.
2: எபலி
0: தானே. எபனி மரம். நீங்க சொன்னது சரி, அதான் விட. எபனி மரமும் ஆலமரமும் மகா கனி மரமும் தானே. அது அந்த இது வந்து இருக்குதான். கோபி நாங்க குடிக்கிற கோபி இருக்குது தானே, கேஃபே. அது வந்து உண்மையிலே வந்து உலகத்துல வந்து அந்த கோபி பிரியர்கள் தான் கூட. அதுல வந்து உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த கோபி ஒரு விலங்கின், அதன் பெயர் என்னன்னு கேக்குறேன். அது ஒரு விலங்கின் எச்சத்திலிருந்து தயாரிக்கப்படுகிறது. அது எந்த விலங்கு? அந்த கோபியின் பெயர் என்ன? ஓ, அது ஒரு விலங்கின் எச்சத்திலிருந்து தானே அது தயாரிக்கப்படுது. அந்த கோபி நான்காவது யுகம் அதுக்கான வரிசையில தொடங்குது. அது என்ன யுகம்?
2: கலியுகம்.
0: கலியுகம். இரக்க உணர்வு பானா வரிசையில.
2: இரக்க உணர்வு
0: மக்கள் பிரதிநிதி அவை. சானாவில சொல்லுங்க. மக்கள் பிரதிநிதி அவை.
2: சபை.
0: அவை. மக்கள் பிரதிநிதி அவை. அவை சபை. இன்னொரு சொல்லு வரும். உலகத்திலே வந்து விளைந்த கோபி என்ன பெயர்? அது வந்து எந்த விலங்கின் எச்சத்தில இருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது? சரியா?
2: சரியோ.
0: ஓகே ஓகே, கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள். அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சசியம்மா, நலமா இருக்கிறீங்களா?
3: நாங்கள் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கிறீங்களா?
0: நல்லாகவே, நன்றாகவே இருக்கிறேன். உங்களை எல்லாரையும் கண்டதும் மிகவும் சந்தோஷம்.
3: சந்தோஷம். நாங்கள் முந்தி கற்பனையில ஒரு ஆக்களை வச்சிருந்தோம். நாங்கள்
0: அது அப்படி இல்ல.
3: நான் கிட்டத்தட்ட வச்சிருந்தேன்.
0: அதே மாதிரி தான் நினைச்சிருங்க.
3: கிட்டத்தட்ட இருந்தது. அப்படி என்ன நான் இந்த மாதிரி இருந்தேன் உங்களுக்கு தான்
0: இல்ல, நான் உங்களது வந்து அந்த முகநூல்ல போட்டோல பார்த்தபடி எனக்கு டக்கன் உங்களை பிடிச்சிட்டேன்.
3: முகநூல்ல தேடினா உங்களை கண்டுபிடிக்க முடியல. அப்ப சந்தோஷம், நேர சந்திச்சது இல்ல
0: முடியவே இல்லையோ.
3: நான்
0: இப்ப வந்து உங்களுக்கு மூன்று சொல்லு சொத்தருவன், அந்த சொல்லுக்கு சொல்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு சொல்ல கண்டுபிடிக்க வேணும்.
3: சேர்ந்த மாதிரி
0: நான் இப்ப ஒரு இப்ப நான் வந்து இப்ப இது வந்து ஒரு அழகானது, அழகுக்கு ஏற்றது, ஒரு ஆரணம் செய்யலாம், அட்சிய திதி, இது மூன்றையும் செய்து தானா வரிசையில ஒரு சொல்லுக்க சொல்லுங்க.
3: என்ன வரிசையில சொல்ல?
0: தானாவில, தானாவில தொடங்கும். அழகு, ஆபரணம், அட்சிய திதி,
3: தங்கம்,
0: தங்கம், தலை பின்னுவது சடை.
3: முதல்ல என்ன சொல்லு?
0: தலை,
3: தலை
0: பின்னுவது மற்றது சடை.
3: என்ன வரிசையில சொல்லணும்?
0: குவனா,
3: கூந்தல்,
0: கூந்தல். மற்ற இதுக்கு நான் வரிசை சொல்ல மாட்டேன், நீங்க தான் சொல்லணுமே. இதுக்குள்ள இதுல இருந்து நீங்க வந்து ஒரு நான் தர சொல்ல இருந்து நீங்க ஒரு நான் சொல்ற சொல்ல கண்டுபிடிங்க. இரண்டு ஒன்று ஒரு சொல்லு தாரன், அகவல் ஒன்று ஒரு சொல்லு தாரன். நீங்க கண்டுபிடிக்கப்பட வேண்டியது கடனுக்கு சம்பந்தம், கடனோட சம்பந்தப்பட்ட சொல்லுண்டு. இரண்டிலையும் அகவல்லையும் இருந்து நீங்க வந்து கடனோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு கண்டுபிடிக்க வேணும். இதுக்குள்ள இருந்து எழுத்துக்களை எடுத்து
3: இதுக்குள்ள
0: இப்ப நான் உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். இப்ப இதுல இப்ப நான் சொல்றேன், இப்ப சூரியன் ஒரு சொல்ல, காந்தி ஒரு சொல்லண்டா நான் சொல்றேன் உங்களுக்கு ஒரு சொல்ல இதுக்குள்ள இருந்து கண்டுபிடிங்கண்டா சூரிய காந்தி என்று கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி நான் இதுல வந்து உங்களுக்கு இரண்டு தந்திருக்கிறேன், அகவல் தந்திருக்கிறேன். அப்ப நீங்க இதுல இருந்து கடனோட சம்பந்தப்பட்ட ஒரு சொல்லு நான் இதுக்கு சொல்றேன், கடன் என்று சொல்றேன்.
3: கடனோட சம்பந்தப்பட்ட சொல்லு?
0: ஓ, கடன் சொல்லலாம். கடன் அண்ணன் கிட்டத்தட்ட அடுத்த சொல்லு சொல்லு தரன், ஜாகம் முதலாவது சொல்லு, அடுத்த சொல்லு ஆசனம். நான் உங்களுக்கு நான் கேக்குறது வந்து பிச்சை.
3: என்னது
0: பிச்சை? பிச்சைக்கு சம்பந்தமான இன்னொரு சொல்லு இதுக்குள்ள. கோப்பிய கண்டுபிடிச்சு கொண்டு வர போறீங்க. நீண்ட நேரமாக வைபர் ஊடாக காத்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: திரு,
1: நினைக்கிறேன்
0: என்ன கேள்வி? இந்த நோம பெரிய கேள்வி ஒன்று கேக்குறேன். என்னன்னு சொல்லி சொன்னா, நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்?
1: நோய்க்கு
0: மருந்து இலக்கியம், நோய்க்கு மருந்து இலக்கியம் என்று கூறியவர் யார்? சரி, அது அது அப்ப அதுக்கு பம்
1: சொல்லுங்க. வாருங்க
0: எழுதுங்க.
1: நோய்க்கு மருந்து, சரி என்னட்ட கேளுங்க.
0: ஓகே, நான் வந்து இதில் இப்போ இப்போ இதை கேட்ட மாதிரி இப்போ இதில் வந்து பாரு நெஞ்சால நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் வந்து இதில் வருடம் கல்லூரி வருடம் கல்லூரி இதுக்குள்ள இருந்து நீங்கள் ஒரு ஒரு ஒரு பறவைய கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து முதல் சொல்லு நீண்ட, ரெண்டாவது சொல்லு இறைச்சல். இதுல இதுல ஒரு இது ஒரு விளையாட்டு கண்டுபிடிங்க.
1: நீச்சல்
0: நீச்சல். அடுத்தது வந்து காலம் உளவியல். காலம் உளவியல் இது ஒரு இதுல இருந்து ஒரு ஒரு ஒரு ஒரு நீண்ட கதையை கண்டுபிடிக்கலாம்.
1: கதையா?
0: நீண்ட கதையை கதையை இப்படி சொல்றது.
1: நீண்ட கதை என்னன்னு சொல்லுங்க.
0: பெரிய நீண்ட கதையால இப்படி சொல்லுவேன்.
1: மற்றது
0: வந்து நான் இப்ப கேக்குறேன் என்னன்னு சொல்லி சொன்னா, அந்த இது வந்து இது சுமார் இப்ப இப்ப தற்காலத்துல நடக்கிறது. இந்த யூடியூப்ல வந்து 150 கோடி தரம், அதாவது 1 மில்லியன் தரம் பார்வையாளரை கடந்த முதல் சுயாதீன பாட்டு என்ன?
1: சுயாதீன பாட்டு
0: ஒரு பாட்டு ஒரு திரைப்பட பாடல் வந்து யூடியூப்ல வந்து 150 கோடி தரம் பார்க்கப்பட்டதாம்.
1: தமிழ் பாட்டு?
0: தமிழ் பாட்டு, தமிழ் பாட்டு. அது வந்து 150 தரம் பார்க்கப்பட்டதாம். அதை ஏற்க கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க.
1: சரி
0: ஓகே. நன்றி நன்றி நன்றி வணக்கம். அடுத்ததா கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் கண்டுபிடிக்கிறதெல்லாம் வந்து சொல்லிட்டேன்.
0: சரி, அப்ப நான் வந்து இப்ப இதுல இது வந்து இப்ப நான் கேட்டேன். நான் அந்த யூடியூப்ல ஒரு 150 கோடி தரம் பார்த்த பாட்டு என்னண்டு?
2: 1 மில்லியன் பேர் என்று சொன்னீங்க.
0: ஓ ஓகே. அடுத்தது வந்து நான் வந்து இப்ப நான் வந்து உங்கள்ட்ட இதே மாதிரி தான் நான் சொல்லுறேன். ஒற்றை மீன்.
2: என்னது
0: மீன்? மீன்.
2: ஓ மீன்.
0: மண்புழு.
2: ஓ
0: மீன் வாய். இது இதுக்கு பொதுவாக ஒரு சொல்லு என்னண்ட கண்டுபிடிக்கணும். ஒரு மீன், ஒற்றை மீன், மீன் வாய், மண்புழு.
2: ஓ மீன் மண்புழு மற்ற வாயா?
0: வாய். இதுக்கு இதுக்கு இது வந்து இது இது சம்பந்தமான ஒரு பொருள்.
2: எத்தனை எழுத்துல வருது?
0: 4 எழுத்துல வருது. தூவண்ணாவில தொடங்குது.
2: தூவண்ணா.
0: சொல்லு தருவேன். அதுக்குள்ள இருந்து நீங்கள் ஒரு சாப்பாடு கண்டுபிடிக்கணும். கேடயம், பரிகாசம். இதுக்குள்ள இருந்து ஒரு சாப்பாடு கண்டுபிடிக்கணும். கேடயம், பரிகாசம். அப்ப ரெண்டு கல்விக்கும் தேடி கொண்டு வாங்க. கேடயம், பரிகாசம்.
2: பாயாசம்
0: வருமா? பாயாசம் வராதே.
2: வராது வராது.
0: ஆக்கள் காத்து கட்டில். இதுக்குள்ள இருந்து சமையல் அறைக்கு தேவையானது ஒன்று இருக்குது. அச்சதை, கட்டில். இதுக்கெல்லாம் சமையல் அறை சாமான் ஒன்று இருக்குது.
2: சமையல் அறை சாமான் ஒன்று இருக்குது.
0: சரி, மூன்று கல்வி உங்கள மூன்று கல்வி நிக்குது உங்கள்ட்ட.
2: என்ன இந்த பாட்டு வந்து ரவுடி பேபியா?
0: ஓ, பாட்டு என்ன?
2: ரவுடி பேபி.
0: ரவுடி பேபி பாட்டு இல்ல.
2: அது இல்லையா?
0: இல்ல இல்ல.
3: அது
0: வறட்சி பட்சியில இருந்து இதுல இருந்து நீங்க வந்து இதுக்குள்ள இருந்த ஒரு பஞ்சம், பஞ்சத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சொல்ல கண்டுபிடிக்கணும். அது இது ஒரு ஒண்ணுக்குள்ள தான் வருமே. ஒண்ணுக்குள்ள இல்ல, ரெண்டு கிளையும் எடுக்கலாம். ரெண்டு சொல்லில இருந்து ஒன்று எடுக்கலாம்.
3: எடுக்கலாம்.
0: ஓ, பஞ்சம்.
3: பசியா?
0: பசி, பசி.
3: நீங்க
0: இப்ப எனக்கு வந்து இந்த பாட்டை கண்டுபிடிச்சு கொண்டு வாரீங்க.
3: நன்றி,
0: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: அம்மலாச்சி.
0: உங்களுக்கு இதுல லைன் கிடைக்குது? என்ன இது? அந்த நீங்க சைவர் ஒன்று ஃப்ரீயா தான் இருந்தது.
4: கோடிக்கு அதிகமான பார்வையை பெற்ற ஒரு திரைப்படம் மாரி திரைப்படத்துல வந்து ரவுடி வேவியன் தான் சொன்னவர்கள் யூடியூப்ல வருவதண்டு. அந்த பாட்டுக்கான படம் வந்து மாறி தனுஷ் நடிச்சது.
0: நீங்க திருப்பி அடிச்சு பாருங்க. ரவுடி பேபி படத்துல இருந்து என்ஜாய் என்ஜாமி என்ற பாட்டு.
4: என்ஜாய் என்ஜாமியா? இதுவும் அந்த ரவுடி பேபியும் 150 கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்ற ஒரே தமிழ் திரைப்படம் மாறி
0: திரைப்படத்தில பாட்டு தான் கேட்டேன்.
4: அதான் பாட்டு ரவுடி பேபி என்ற பாட்டு தானா?
0: இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். நான் கேட்டது என்ஜாய் என்ஜாமி.
4: என்ஜாய் என்ஜாமியா?
0: அந்த பாட்டு தான் நான் கேட்டேன். அதுதான்
4: அது.
0: வெறும்
4: விதவிதமான கோப்பிகள் வரும் அந்த விற்பனைக்கு. ஒவ்வொரு நாளும் காலையில வந்து குடிப்பார்கள். இப்ப நானும் அந்த கோப்பி குடிச்சு குடிச்சு எனக்கும் அந்த கோப்பிக்கு அடிமை ஆயிட்டேன். ஆனா கோப்பி குடிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்கிறார்கள் கூட. குடிச்சால் அந்த சத்தத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதாண்டு விட்டுடும். சோ பணத்தை குறைச்சு விட்டுடும்.
0: ஓ, மற்றது வந்து நான் இந்த கேள்வி ஒன்று கேட்கறேன், இதை தேட வேணும். நெதர்லாந்து அந்த ஹொலண்ட் நாட்டில் வந்து ஒரு செப்பு பட்டியல் பட்டையல் என்று சொல்லி ஒரு ஒரு பட்டயம் பட்டயங்கள் அண்டி இருக்குதாம். அந்த செப்பு பட்டயங்கள் அண்டி இருக்காம் அந்த சோழர் காலத்து பொருள் ஒன்று பொருள் ஒன்று இருக்கு. அதை அதை வந்து என்ன என்ன பெயர் சொல்லி அழைக்கிறது செப்பு பட்டயங்கள் உண்டு பட்டயங்கள் வந்து இருக்காம் சோழர் காலத்து செப்பு பட்டயங்கள் இருக்காம் அதுக்கு என்ன பெயர்
4: நூற்றாண்டு சேர்ந்த சோழர் காலத்து ஆனைமங்கலம்
0: ஆனமங்கலம் ஆனமங்கலம் செப்பு இதுதான் இருக்காது
4: ஆனைமங்கலம் ஆனைமங்கலம் செப்பு பட்டயங்கள் மே 16 2026 பிரதமர் மோடியிடம் நெதர்லாந்து அரசால் அதிகபூர்வமாக
0: ஒப்படைக்கப்பட்டன ஒப்படைக்கப்பட்டது
4: மே 16
0: ஒப்படைக்கப்பட்டது
4: இப்பதான்
0: நாங்க நேரம்
4: போய்கொண்டிருக்குது
0: உங்களுக்கு வர கேள்வி தாரணேன்னு சொல்லி சொன்னா இதே மாதிரி தான் நான் வந்து
4: முதலாவது
0: சொல்லு தொடரி
4: தொடரியா
0: தொடரி அடுத்த சொல்லு அடக்கம் நீங்க கண்டுபிடிக்க வேண்டியதுல இருந்து ஆரம்பம்
4: அடக்கம்
0: தொடரி அடக்கம் இதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்க வேண்டிய சொல்லு வந்து ஆரம்பம்
4: ஆரம்பம் ஆரம்ப தொடர தொடரி அடக்கம் தொடக்கம்
0: தொடக்கம் ஓகே அடுத்தது வந்து மஞ்சள் முதலாவது சொல்லு இரண்டாவது சொல்லுது பணம் இதுக்குள்ள இருந்து நீங்கள் ஒரு வா இதுக்குள்ள கண்டுபிடிக்க வேண்டியது வாசனை
4: வாசனை மனம்
0: மனம் மனம் மனம்
4: ஓ மனம்
0: ஓ அவசரம் ஓகே அடுத்ததான் நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார்
4: மனிதனின்
0: மனநிலையை இருள் மருள் தெருள் என்று சொல்லி குறிப்பிட்டவர் யார் கண்டுபிடிச்சு கொண்டு வாங்க ஓகே
4: நன்றி வணக்கம்
0: நன்றி
4: வணக்கம்
0: நன்றி வணக்கம் அடுத்ததாக வைபருடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம்
5: வணக்கம்
0: வணக்கம் சசியம்மா சொல்லுங்க நிறைய பாட்டுகள் நான் எடுத்து வச்சிருந்த பாட்டு இது ஆனா நீங்க சொன்ன மாதிரி அந்த மைடிய அந்த இது அல்மெட்டும் அந்த கணக்க பாட்டுகள் இருக்கு
5: நிறைய கேட்ட மாதிரி இருந்தது சரியா இருக்கும்
0: ஓ அது அதுவும் இருக்கும் இப்ப நீங்க சொல்றதும் ஓகேயா இருக்கும் முடியும் ரெண்டு சொல்லுவாள்
5: தான்
0: அவருக்கு வர இரண்ணா உலகத்தை இப்படி சொல்வார்கள் உலகம் உலகம் ஒட்டுமொத்தமா சரி அத விடுங்க வாழ மரத்தில் இருந்து எடுப்பது அது வாழத்தார் என்ன தார் என்று தானே சொல்றது வாழத்தாரன்னு சொல்றது அது நாங்க நேர் கூட பொருந்தும் தார் என்றது தார் வாழை தாருன்னு தெரியல அது அப்படியும் பெறும் இப்படியும் பெறும் ஓகே சொர்க்கம் சொர்க்கம் என்றாலே எங்கள் இதுவும் இருல முடியும். இதுக்கு நீங்க முதல் சொன்ன விட வரும். சொர்க்கம் என்றாலே எங்கள் இல்ல இல்ல முதல் உலகத்துக்கு சொன்னீங்கள்
5: உலகத்துக்கு
0: பேர்
5: வரும்.
0: சொர்க்கம் என்றாலே எங்கள்
5: ஊரை போல வருமா?
0: ஓ எங்கள் ஊரை போல வரும். இரண்டு நாடுகளுக்கு இடையே நடப்பது
5: போர்.
0: போர் எல்லோரையும் ஓர் அணியில் சேர்ப்பது. நோ அது சேர்த்துட்டேன், அது நான் சொல்லிட்டேன். திருவிழாக்களில் இழுப்பது. இழுப்பது
5: தேர்.
0: தேர் திருமணத்தின் போது கொடுப்பது.
5: சீர்.
0: சீர். ஓகே, நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்டிருக்கிறேன். மனிதனின் மனநிலையை இருள் மருள் தெருள் அருள் என குறிப்பிட்டவர் யார்? கடிக்கொண்டு வாங்க. ஓகே நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
6: எடுத்தபடியெல்லாம் போயிட்டு இந்த இருள் மருளுக்கு நான் போன்ல நிக்கிறபடியா போன்ல
0: தேடியது. ஓகே,
6: வேற கேள்வி.
0: வேற என்ன கேள்வி நான் கேக்குறேன் உங்கள்கிட்ட. இது வந்து இந்த சோடி கேள்விகள் தான். குறிலும் நெடிலுமா வரும். இப்ப குறில் காஞ்சிபுரம் வந்தா என்னன்னு சொல்லுவாங்க? காஞ்சிபுரத்துக்கு என்ன ஃபேமஸ்? காஞ்சிபுரம் பட்டு. பாரதியார்
6: பாட்டு.
0: பாட்டு பாரமான பொருட்களை விழாமல் இருக்கிறதுக்கு இப்படி கொடுப்போம். இது மூண்டெழுத்த ஒரு பொருட்களை விழாமல் இருக்கிறதுக்கு இப்படி கொடுப்போம். எல்லாம் விட்டனா டூனாவில முடியும். ஒரு ஒரு ஆக்களை வந்து பாரமான பொருளை வந்து விழாமல் இருக்கிறதுக்காண்டி கொடுக்கறது. இத குடுக்கறது இப்படி குடுக்கறதுன்னு சொல்லுவோம். சரி, இப்ப நாங்க இப்படி விட்டநாடு ஊனாவில முடிஞ்ச உடம் ஒரு பொருளை வந்து நாங்கள் சரியாம கொள்றதுக்காண்டி இப்படி இத குடுக்கறதுக்கு சொல்லி இப்படி கொடுத்தா சரியான இத இப்படி குடுங்கன்னு சொல்லுவினாம். சரி, அதை விட்டுட்டு அடுத்த கேள்வி கேக்குறேன். எலும்புகள் இணையும் இடம். அதை சொன்னீங்களா? முதலாவது சொல்லு, எலும்புகள் இணையும் இடம். ஒவ்வொரு எலும்பும் வந்து ஜாயின் பண்ற இடத்தை எப்படி தாங்க சொல்லுவோம்? மூட்டு. அப்ப பொருட்களை பாரமான பொருட்களை விழாமல் இருக்க குடுக்கறது
6: முட்டு.
0: முட்டு
6: குடுக்கறது
0: முட்டு. இன்னும் ஒரு கேள்வி கேக்குறேன். ஒரு கேள்வி, சிறு துளையுள்ள ஒரு உலோகம். அடுத்தது வந்து மரங்களை நீ இப்படி செய்யன்னு சொல்லுவோம். மரங்களை இப்படி செய், இப்படி இப்படி இப்படி பயிரை இப்ப ஒரு சின்ன துளை போட்ட ஒரு ஒரு இத என்னன்னு சொல்லுவோம்?
6: சின்ன துளை என்றா
0: ஓட்ட ஓட்ட ஒரு இத ஒரு ஒரு ஒரு ஒரு பொருள், உலோக பொருள் இப்படி சொல்லுவோம்.
6: உலோக பொருளா?
0: உலோகமான ஒரு பொருள்.
6: மூன்று
0: இடத்துல வரும். மரங்களை இப்ப இத இப்படி செய்யறதுன்னு சொல்றதையும் சொல்லுவோம் மரங்களை. சரி, நான் உண்டை சொல்றேன். மரங்களை நாட்டு. அப்ப முதலாவது எழுத்து சொல்லுங்க.
6: நட்டு.
0: நட்டு. ஓகே ஓகே, கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. கவிதை பாடு நேரத்துக்கு நின்றா வாருங்க.
6: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அடுத்த நீங்க வைபரூடாக இருக்கிறீங்களா? இல்லை. கலந்து சிறப்பி அடுத்ததாக வந்திருக்க நேர அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
7: வணக்கம். நானும் கண்ண நேரம்.
0: ஐயோ, எல்லா பக்கத்தாலையும் நிக்கணுமோ எதுக்கு எடுக்கிறது தெரியாம இருக்குது எனக்கு. அங்க நீங்க அந்த இதுக்கு கண்டுபிடிச்சிட்டீங்களாக்கம்?
7: வைபர்ல இணைப்பு கிடைக்கல.
0: ஓ, வைபர்லதான் நின்ற மாதிரி கிடந்துச்சு. இது ஒன்று டெலிபோன் வந்து ஒன்று இருக்குது எனக்கு தெரியல, வருகுது இல்லை, வந்ததையும் எடுக்க முடியாம இருக்குது என்னன்னு தெரியல.
7: சரியா?
0: சரி, நேரம்.
7: பசும்பன் முத்துராமலிங்க தேவர்.
0: ஓகே, முத்துராமலிங்க தேவர்.
7: மற்றது குணநாயி அம்மாட்ட கேட்டீங்க, கேடயம் பரிகாசம்.
0: ஓ ஓ,
7: என்னண்டு அல்ல அன்றைக்கு கொண்டாட்டத்துல சாப்பிட்டவ மறந்துட்ட.
0: அதுதான் அதுதான் கேசரிய மறந்து போனா.
7: அச்சதை கட்டில சட்டி
0: சட்டி அதுவும் மறந்து போனா.
7: மற்றதெல்லாம்
0: சொல்லிட்டீங்க. நான் வந்து இப்ப உங்கள்ட்ட சரி, நீங்க இப்ப தண்டதுக்கு வந்து இப்ப அந்த இது கேக்குறேன்னா, ஒரு ஒரு சோடி குறிலின் நடிலம் சந்தையில் இருக்கிறது. இப்படி கீரை, கீரையை இப்படி சொல்றது கீரை, எல்லா கீரையும் சேர்த்தா இப்படி சொல்லுவோம் கீரை. அடுத்தது வந்து அடுத்த சோடி வந்து நடிலுக்கு குறிலுக்கு நடிலுக்கு வரும் சோறு சோது டரம் கையை இப்படி கீரைன்னு சொல்லுவாங்க. சோ கைய கட்டுக்காட்டு கட்டுக்காட்டு. ஓகே, இன்று இன்று இனி இதோட இன்னும் இன்னும் ஒரு ஆள் இருக்கணும் அவை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சரியா இருக்கும். கலந்து சிறப்பித்தமைக்கு நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம்.
7: நன்றி
0: நன்றி வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் நிறைவு பட்டு கொண்டு இருப்பது தமிழோடு விளையாடு. அந்த வகையில் அடுத்ததாக கலந்து கொள்ள வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். ஓகே, அவரது தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக எடுத்து விருந்தேன். ஓகே, அவரது தொடர்பும் இணைந்து கொள்ளவில்லை.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இதுவரை நேரமும் தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. தமிழோடு விளையாடு நிகழ்ச்சியில் இடம் கலந்து கொண்ட நேயர்களுக்கும், கலந்து சிறப்பித்த நேயர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது அன்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு விளம்பர இடைவெளிக்கு சென்று விட்டு அடுத்த நிகழ்ச்சியில் தொடருவோம்.
1: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவகைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3,098
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
1: 07-8-920-58.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் கலியக நேரம் சரியாக 8:04. தொடர்ந்து வர இருப்பது நிகழ்ச்சிகளின் வரிசையில்

0: கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரம், கவிதை பாடுவதற்காக உங்களது கவிதைகளை எடுத்து வாருங்கள். கவிதை கவிஞர்கள், கவிதாஞ்சனிகள் அனைவரையும் படித்து சுவைத்த கவிதை கவிதைகள், நீங்கள் எழுதிய கவிதைகள் என்று உங்களது கவிதைகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். அந்த வகையில் முதலாவதாக வைபரூடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திரு, நான் யோஜனி குணராஜா கதைக்கிறேன். ரொம்பதிலே ஆக்கள் நண்டாப்புல நான் வைபர் எழுதுறேன். எனக்கு வைபர் லைன் கிடைச்சி விட்டது.
0: ஓகே, பிரச்சனை இல்லை. நீங்கள் நிலமா இருக்கிறீங்க தானே அம்மா?
1: நாங்கள் நிலமா இருக்கிறோம். நீங்கள் நிலமா இருக்கிறீங்களா? நிலவில் கேட்டு நிலத்தை கேட்கிறேன்.
0: ஓகே, நிலமா இருக்கிறேன். நிலமா இருக்கிறேன். நன்றி
1: நன்றி நன்றி. உங்களுக்கு நன்றி சொல்லி நான் இன்றைக்கு அம்மா இந்த திருவிழா பார்க்க போய்க்கு ஒரு கவிதை ஒன்று, குட்டி கவிதை ஒன்று டேரா பாதை எழுதி வச்சிருக்கிறேன்.
0: ஓகே, என்ன கவிதை?
1: அது புத்தகம், கவிதை
0: புத்தகம்.
1: அதுல இரண்டாவது வரி ஒரு ஒரு வனந்து வனந்து என்று சொன்னா அதுன்ற கருத்து
0: என்ன? என்ன சொல்றீங்க?
1: வனந்து நற்ற கவிதைகள் நயமாய் வனந்து கிறங்க வைக்கும்.
0: வனந்து என்றது வந்து அந்த வனந்து என்ற சொன்னா செய்யறது.
1: வனந்து
0: செய்யறதான் சொல்றது.
1: நான் இப்ப அது எழுத்து பிள்ளையா என்ன ஒன்று இல்ல பாக்க
0: வரைகிறது வரைகிறது வனைகிறதுன்றது வந்து சொல்லி ஒரு சொல்லி இருக்கிறது. வனைகிறதுன்ற செய்யறது.
1: புத்தகம், கவிதை. கற்பனை விரித்து கதைகள் புனைந்து உறங்க வைக்கும் நற்சொற்கவிதைகள் நயமாய் வனந்து கிறங்க வைக்கும். கற்பனை விரித்து கதைகள் புனைந்து உறங்க வைக்கும் நற்சொற்கவிதைகள் நயமாய் வனந்து கிறங்க வைக்கும். அற்புதமான வாழ்வின் பொருளை ஆழமாக அறிய வைக்கும். அறிவு சார்ந்து வாழும் முறையை ஆள் மனதிற்கு புரிய வைக்கும். அற்புதமான வாழ்வின் பொருளை ஆழமாக அறிய வைக்கும். அறிவு சார்ந்து வாழும் முறையை ஆள் மனதிற்கு புரிய வைக்கும். அறநெறியை, பண்பை, உறுதியை அறிவில் ஏற்றி உயர வைக்கும். சிறந்த அன்பை, கனிவை, பரிவை அகத்தில் ஏற்றி பகிர வைக்கும். அறநெறியை, பண்பை, உறுதியை அறிவில் ஏற்றி உயர வைக்கும். சிறந்த அன்பை, கனிவை, பரிவை அகத்தில் ஏற்றி பகிர வைக்கும். கற்பல துறை அறிவை புகட்டின் நம்மை போற்றும் நல்தரத்தில் வைக்கும். வயதிற்கேற்ற செய்தி தந்து நம்மை விழிகள் விரிய வியக்க வைக்கும். கற்பல துறை அறிவை புகட்டி நம்மை போற்றும் நல்தரத்தில் வைக்கும். கற்பல துறை அறிவை புகட்டி நம்மை போற்றும் நல்தரத்தில் வைக்கும். வயதிற்கேற்ற செய்தி தந்து நம்மை விழிகள் விரிய வியக்க வைக்கும். வயதிற்கேற்ற செய்தி தந்து நம்மை விழிகள் விரிய வியக்க வைக்கும். எவ்விடத்தும் முக்காலத்தும் துணையாகும் அப்புத்தகத்திற்கு வேறு எது இணையாகும்? எவ்விடத்தும் முக்காலத்தும் துணையாகும் அற்புதத்திற்கு அப்புத்தகத்திற்கு வேறு எது இணையாகும்? நன்றி, வணக்கம் திரு. இன்றைக்கு நான் பரியலாகளுக்கே
0: நன்றி அம்மா. மௌனமாய் வீற்றிருக்கும் காகித தீவுகள் இவை. நீங்கள் சொன்ன புத்தகங்கள் மௌனமாய் வீற்றிருக்கும் காகித தீவுகள். திறக்கும் விரல்களுக்காக காத்திருக்கும் உயிர் நதிகள். மையால் வரையப்பட்ட வண்ண சிறகுகள் வாசிக்கும் மனங்களுக்கு வானம் பரிசளிக்கும். காலத்தின் சுவடுகளை தன் நெஞ்சிலேந்தி ஞானத்தின் கதவை மெல்ல திறக்கும். ஜாரோ எழுதிய வரி இங்கே உன் வாழ்வின் வழிகாட்டியாய் மாறும். ஒரு புத்தகம் என்பது வெறும் தாள்கள் அல்ல, கைப்பிடித்து அழைத்து செல்லும் அமைதியான ஒரு வழிகாட்டி. புத்தகங்கள் நாம் சொல்ல முடியாத உலகங்களுக்கு நம்மை கூட்டிச் செல்லும் ஒரு அழகான வாகனம். உங்கள் கைகளில் இருக்கும் அந்த பக்கங்கள் இன்று உங்களுக்கு என்ன சொல்ல போகின்றன? வாசியுங்கள், நேசியுங்கள். நன்றி அம்மா, உங்களது கவிதைக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்
2: திருமதி கமலவேணி.
0: கமலவேணிக்கு இன்னைக்கு வெள்ளனவே எல்லாரும் கிடைச்சிட்டது.
2: நான் பூக்களை பற்றி.
0: ஓகே, தாருங்க.
2: விடியலின் வாசலில் விழித்தெழும் பூக்களே, வண்ணங்களால் உலகை அலங்கரிக்கும் தேவதைகளே. விடியலின் வாசலில் விழித்தெழும் பூக்களே, வண்ணங்களால் உலகை அலங்கரிக்கும் தேவதைகளே. சிறு இதழ்களில் சிரிப்பை சுமந்து சுற்றும் முழுவதும் மனத்தை பரப்புகிறீர்கள். சிறு இதழ்களின் சிரிப்பை சுமந்து சுற்றும் முழுவதும் மனத்தை பரப்புகிறீர்கள். சுற்றம் முழுவதும் மண்ணின் மடியில் பிறந்தாலும் மனங்களின் மகிழ்ச்சியாக மலர்கிறீர்கள். மண்ணின் மடியில் பிறந்தாலும் மனங்களின் மகிழ்ச்சியாக மலர்கிறீர்கள். காற்றின் விரல்களில் ஆடி ஆடி காதல் மொழியை கற்றுத் தருகிறீர்கள். காற்றின் விரல்களில் ஆடி ஆடி காதல் மொழியை கற்றுத் தருகிறீர்கள். ரோஜா சொல்கிறது அன்பை, மல்லிகை சொல்கிறது மனத்தை. மல்லிகை தருகிறது மனது, ரோஜா சொல்கிறது அன்பை, மல்லிகை தருகிறது மனத்தை. தாமரை காட்டுகிறது தூய்மையை, சூரியகாந்தி சொல்கிறது நம்பிக்கையை. தாமரை காட்டுகிறது தூய்மையை, சூரியகாந்தி சொல்கிறது நம்பிக்கையை. வெயிலையும் மழையையும் தாங்கி நின்று வாழ்க்கையில் பொறுமையை போதிக்கிறீர்கள். வெயிலையும் மழையையும் தாங்கி நின்று வாழ்க்கையில் பொறுமையை போதிக்கிறீர்கள். சிறிய காலமே வாழ்ந்தாலும் சிறந்த நினைவுகளை விட்டு செல்கிறீர்கள். சிறிய காலமே வாழ்ந்தாலும் சிறந்த நினைவுகளை விட்டு செல்கிறீர்கள். கோவிலின் பூசையில் நீங்கள் குழந்தையின் சிரிப்பிலும் நீங்கள், கோயிலின் பூசையிலும் நீங்கள் குழந்தையின் சிரிப்பிலும் நீங்கள், திருமணத்தின் மகிழ்ச்சியிலும் நீங்கள் இயற்கையின் அழகிலும் நீங்கள், திருமணத்தின் மகிழ்ச்சியிலும் நீங்கள் இயற்கையிலும் அழகிலும் நீங்கள். பூக்களே, உங்கள் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடம், பிறருக்காக மனம் வீச வேண்டும் என்ற பாடம். பூக்களே, உங்கள் வாழ்க்கை எங்களுக்கு ஒரு பாடம், பிறருக்காக மனம் வீச வேண்டும் என்ற பாடம். நாம் வாழும் நாட்களில் எல்லாம் அன்பு என்னும் பூவை மலரச் செய்வோம். நாம் வாழும் நாட்களில் எல்லாம் அன்பு என்னும் பூவை மலரச் செய்வோம். பூமி முழுவதும் பூக்கள் மலரட்டுக்கும், மனங்கள் முழுவதும் அன்பு மலரட்டுக்கும். பூமி முழுவதும் பூக்கள் மலரட்டும், மனங்கள் முழுவதும் அன்பு மலரட்டும். இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் என்று நறுமணம் வீசட்டும். இயற்கையை நேசிக்கும் ஒவ்வொரு உள்ளத்திலும் என்றும் நறுமணம் வீசட்டும். நன்றி, வணக்கம். திரு
0: மலரும் மௌனங்கள், மண்ணில் பூத்த வண்ண கவிதைகள் இவை. வார்த்தைகளின்றி வாசம் பேசும் விதைகள், பூமியின் உதட்டில் பூத்த புன்னகை, காற்றின் விரல்களில் நடனமாடும் மென்மை. துயரங்கள் ஆயிரம் நெஞ்சில் இருந்தாலும் பார்த்த நொடியில் பாதத்தை கரைக்கும். காலையில் மலர்ந்து மாலையில் உதித்தாலும் வாழும் நொடியை வாசமாக்கும். ஒரு பூ என்பது வெறும் இதழ்கள் அல்ல, இயற்கை நமக்கு தரும் அழகிய புன்னகை. பூக்கள் பேசாத பாசையில் உலகுக்கு அன்பை கற்றுத்தரும் தூதுவர்கள். ஒரு சிறிய மலரின் புன்னகை உங்கள் நாளின் கவலைகளை கரைக்கட்டும். இன்றே மலர்களை நேசியுங்கள், மலராய் வாழுங்கள். நன்றி கமலவேணி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அடுத்ததாக கவிதை பாடுவதற்காக வந்திருக்கிற நேரே அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
3: வணக்கம் சிறு.
0: வணக்கம் குணநாயகி அவர்களே.
3: ஓம்.
0: வரலாறு காணாத
3: அதோட 40 வகையில இன்றைக்கு வெப்பம். ஆனா எங்களுக்கு இங்க 32
0: நிக்குது.
3: ஓ, அதுல கடும் வெயிலும் ஒன்றும் செய்யல. சுவிஸ்ல இருந்து எனக்கு இதெல்லாம் வந்து வாங்கி இருக்கோ நூக்குறது தண்ணி அடிக்க பாருங்க. இவ்வளவு துன்பகரம் இருக்கு, நாங்கள் இங்க சிரிச்சு சந்தோஷப்படும். ஓ, கூட கூட வந்துட்டுது. வெயில் கடுமையா, மழை பெஞ்சாலோ வெற்றிச்சியா, மழை பெய்யும்
0: கொஞ்சம்
3: அணையும் மண்டு பார்த்தா அது கவலையா கிடக்குறதா
0: கூடிட்டு. மென்மத
3: பூவே மாதுளங் கனியே.
0: ஓகே, தாருங்கள்.
3: சிப்பி வாய்வடித்து சிவந்த மணிகளாய் குவிந்து செம்பஞ்சு மெத்தையில் பரல் பரலாக அடுக்கிய சிப்பி வாய் வெடித்து சிவந்த மணிகளாய் குவிந்து செம்பஞ்சு மெத்தையில் பரல் பரலாக அடுக்கிய மாதுளை முத்துக்கள் பவள புதையலாய் பார்வைக்கு ரசனையாய் அந்தி மாலை செந்தனலாய். மாதுளை முத்துக்கள் பவள புதையலாய் பார்வைக்கு ரசனையாய் அந்தி மாலை செந்தனலாய். இரத்த சிவப்பு இரத்தன கற்களாய் சூரிய ஒளிபட்டு செம்மை தெறிக்க செவ்வானம் சிந்திய நூதலில் வெண் மீன்களாய் நீந்தும் செம்மாதுளை. இரத்த சிவப்பு இரத்தன கற்களாய் சூரிய ஒளிபட்டு செம்மை தெறிக்க செவ்வானம் சிந்திய நூதலில் வெண் மீன்களாய் நீந்தும் செம்மாதுளை. கையில் நிறைந்து கண்ணில் படர்ந்து மனதில் வியந்த மன்மத புன்னகையில் கொட்ட கொட்ட விழித்து பார்க்கும் மாது இளம் கனியாள். கையில் நிறைத்து கண்ணில் படர்ந்து மனதில் வியந்த மன்மத புன்னகையில் கொட்ட கொட்ட விழித்து பார்க்கும் மாது இளம் கனியாள். நன்றி.
0: நன்றி. மன்மத பூவே மாதுளங்கனியே, மன்மதன் தூவிய மந்தார பூவே, மாவினத்தில் பூத்த மாதுளங்கனியே, வண்ண புன்னகையில் மயக்கும் தேவதையே, எண்ணக் கடலில் எழும் அமுதமே, இதழ்களின் ஓரம் இனிக்கும் தென் துளி, விழிகளின் ஓரம் மின்னும் நிலா ஒளி, ஆயிரம் பூக்கள் சோலையில் மரலாம் மலரலாம், உன் பார்வை ஒன்றே என் நெஞ்சை ஆளுமே. மன்மத பூவின் மென்மை உன்னுடத்தில், மாதுளங்கனியின் தித்திப்பு உன்னுடத்தில், அன்பும் அழகும் இணையும் போது வார்த்தைகள் கவிதைகள் ஆகின்றன. மன்மத பூவின் மென்மையோடும் மாதுளங்கனியின் இனிமையோடும் உங்கள் நாளில் ஒவ்வொரு நிமிடமும் அழகாகட்டும். நன்றி. உங்களது கவிதைக்கு மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி வணக்கம். அடுத்ததாக வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வாட்ஸ்அப் ஊடாக அவரது வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் திரு.
0: வணக்கம்.
4: வணக்கம். நான் திருமதி ராணி சம்பந்தாக
0: வைக்கிறேன். வணக்கம் ராணி சம்பந்தர். இன்றைக்குத்தான் நீங்கள் இதில் கலந்து கொள்ளத்தக்கதாக இருக்குது.
4: அதனால தான் நான் ஜோயஸ்வரியா கடை கொடுத்துட்டு போகிறேன். நான் அனுப்பிட்டு
0: சரி, உங்கள் ஏதோ ஒரு கவிதை உங்களோட கவிதையும் வருகுது.
4: ஆமாம் ஆமாம் ஆமாம், அது தொடர்ந்து வரும், தொடர்ந்து கட்டாயம் உங்களிடம் வந்து சேரும்.
0: ஓகே.
4: நீங்கள் நிலைமை இருக்கிறவனை வேண்டிக் கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றிகளையும் ஆண்டவனுக்கு தெரிவித்துக் கொண்டு கலவரம் என்ற ஒரு கவிதையை தருகின்றேன். ஊரினில் ஊரினை உசுப்பி விட்டு உற்றார் உறவினரை வீடு நிலம் மறக்க விட்டு துரத்திய இன கலவரம். ஊரினை உசுப்பி விட்டு உற்றார் உறவினர் வீடு நிலமென்று மறக்க விட்டு துரத்திய இன கலவரம். பாரினில் மாறி போராடிய நிலவரமோ பல ரகம், வீதியில் வாரோடி வெடியாய் வெடியோடு வேறறுக்கும் ஒரு ரகம். பாரினில் மாறி போராடிய நிலவரமோ பல ரகம், வீதியில் வாரோடி வெடியோடு வேறறுக்கும் ஒரு ரகம். பிறப்பினில் தீராத வரி சிறப்பாய் வாழும் குடிதனை ஒரு நொடியில் சாம்பலாக்கி சண்டையிடும் வல்லரசோ தனி ரகம். பிறப்பினில் தீராத வரி சிறப்பாய் வாழும் குடிதனை ஒரு நொடியில் சாம்பலாக்கி சண்டையிடும் வல்லரசோ தனி ரகம். தராதரமின்றி அவசரமின்றி முகவரி பார்த்து மூக்கை நுழைத்து பதவி ஆசைக்குறியில் பறிபோகும் வளங்களில் வளங்களோ இன்னொரு ரகம். தராதரமின்றி அவசியமின்றி முகவரி பார்த்து மூக்கை நுழைத்து மூக்கை நுழைக்க பறிபோகும் வளங்களில் பதவி ஆசைக்குறி இன்னொரு ரகம். இந்த ரகங்களை அச்சுறுத்தி மெல்ல மெல்ல கொழுவி விட்டு கூத்து பார்க்க குண்டு தாக்குதலில் வலியோடு பிரசவிக்குது கலவரம் எனும் கலவரம். இந்த ரகங்களை அச்சுறுத்தி மெல்ல மெல்ல கொழுவி விட்டு கூத்து பார்க்க குண்டு தாக்கலில் வலியோடு பிரசவிக்குது கலவரம் எனும் கலவரம். நன்றி வணக்கம் திரு.
0: நன்றி. அமைதியின் அழுகைதான் கலவரம். வார்த்தைகள் தோற்று போகும் வழியில் முளைக்கும் தீ, மனிதன் மறந்து போகும் மயக்கத்தின் பெருவழி, கோபத்தின் சுடரில் குருதி சிந்தும் வீதிகள், கோவில்களும் மசூதிகளும் கூடி வாழும் கதறல்கள், யாரோ கொளுத்திய வார்த்தை பொறியில் வெந்து தணிவது ஏழையின் அடுப்பங்கரை, மதமும் மொழியும் மனிதத்தை விட பெரிதோ, இரத்தம் சிந்திய பின் வென்றவர் யாரும் இல்லை. கலவரம் என்பது வெறும் தீப்பிழம்பு அல்ல, நமது எதிர்காலத்தை சுட்டெரிக்கும் விவேகமற்ற சாம்பல். கலவரங்கள் எப்போதுமே மனிதத்தை சுட்டெரிக்கும் தீப்பிழம்புகள். பேதங்களை மறந்து அன்பை மட்டுமே ஆயுதமாக்குவோம். வெறுப்பை விதைக்கும் கைகளை விலக்கி ஒற்றுமையே பேசுவோம். நன்றி ராணி சம்பந்தர்,
4: அருமையான திறனாய்வு. நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.

0: கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் கவிதை தங்களது கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் வைபர் ஊடாக வந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். ஓ, நீங்க வாட்ஸ்அப்ல நின்னீங்களா? நான் எடுக்க உங்க சத்தம் வேற இல்ல எனக்கு. அப்படியே அங்காலே அந்த மெட்டதுகள் வரையல அந்த லைன்ல அப்படியே சுத்தி அடிச்சு கொண்டுதான் வந்த நான். அதன் பயந்து உங்கள்ட எடுக்கல அது நின்றுட்டது.
1: நேற்றைய தினம் விஞ்ஞானி அப்துல் கலாம் பிறந்தநாள். அதை எடுத்து ஒரு
0: கவிதைதான்.
1: விஞ்ஞானி அப்துல் கலாம், இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம், இந்தியாவின் 11வது ஜனாதிபதி ஆவார். இந்தியாவின் 11வது ஜனாதிபதி ஆவார். சிறு வயதில் செய்தித்தாள் விநியோகம் செய்தவர். அக்கினை சிறைகள் இவரது சுயசரிதை. குழந்தைகள் மாணவர்களுடன் அன்பு செலுத்தியவர். கனவு காலங்களில் இளைஞர்களை ஊக்குவித்தவர். தூங்க விடாமல் செய்வதுதான் உண்மை கனவு என்றார்

0: இந்தியாவின் ஏவுகணை நாயகர். அக்கினி பிரத்தி ஏவுகளை உருவாக்கியவர். அக்கினி பிரத்தி ஏவுகளை உருவாக்கியவர். உயரிய பாரத விருது ரத்னா விருது பெற்றவர். உயரிய பாரத ரத்னா விருது பெற்றவர். ஜூலை 27, 2015 கல்லூரியில் உரையாடினார். ஜூலை 22, 2015 கல்லூரியில் உரையாடினார். அன்றைய நாளிலே இவ்வுலகை விட்டு மறைந்தார். அவரின் புகழ் இளையோரிடம் பெருமை பெற்றது. நன்றி, வணக்கம்.
1: நன்றி. கனவுகளை விதைத்து சென்ற காற்றின் நாயகனே, விண்மீன்களை தொட்டு நின்ற விஞ்ஞான தீபமே, ஏழ்மை என்னும் இருள் கிழித்து ஏவுகணையாய் உயர்ந்தாயே, குழந்தைகளின் சிரிப்பினிலே இறைவனை கண்டு நின்றாயே. கனவு காணுங்கள் என்றாய், அது தூக்கத்தில் வருவதில்லை, தூங்க விடாமல் செய்வதென்று உலகிற்கு உணர்த்தி சென்றாய். அக்கினி சிறகுகள் தந்தாய், எங்கள் எண்ணங்களில் ஒளி தந்தாய். எளிமையின் உச்சம் நீதானே, இந்தியாவின் பெருமையின் நீதானே. விண்ணை நோக்கி சென்றாலும் எங்கள் இதயத்தில் வாழ்கிறாய். ஒவ்வொரு இளைஞனின் லட்சியத்திலும் அணையா தீபமாய் எரிகிறாய். கனவு விளங்கிலும்
0: விரிவாக்கம் சிறப்பு.
1: நன்றி,
0: உங்களுக்கு சிறப்பான வாழ்த்து.
1: நன்றி நன்றி, மீண்டும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடி நேரம். அந்த வகையில் கவிதை தனது கவிதையை தருவதற்காக வந்திருக்கும் நேரை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம். திரு ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
1: வணக்கம் புங்கையூர் ராஜா, நலமாக இருக்கிறீர்களா? நானும் நலமாகவே இருக்கிறேன். நன்றி. உங்களது கவிதையை தாருங்கள். என்ன கவிதை
2: தாருங்கள்? நம்பிக்கை கவிதை தாருன்னா?
1: ஓகே, தாருங்கள். நம்பிக்கை
2: எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். கடைசி வரைக்கும் நம்பிக்கையை இழக்க கூடாது. ஏன் என்றால் கடைசி வரியிலும் கூட நமக்கான வெற்றி எழுதப்பட்டு இருக்கலாம். ஒரு சிறிய நம்பிக்கை ஒரு பெரிய வாழ்க்கையை உருவாக்கும். ஆழமான மற்றும் அழுத்தமான நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், எத்தனை சூழ்நிலையும் கடந்து விடலாம். ஆசைப்பட்டதை மட்டும் வெற்றி கிடைப்பது இல்லை. நம் தகுதியை தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். தன்னம்பிக்கையோடு உழைப்பும் தன்னம்பிக்கை இருந்தால் நினைத்ததை சாதிக்க முடியும். தோல்வியை கண்டு தோண்டு விடாமல் சாதனை படைக்க துணிந்து செயல்பட வேண்டும். தன்னம்பிக்கையோடு நம் நாடி துடிப்பு இருக்கும் வரையும் நாம் போராட முடியும், போராட வேண்டும். நம் எதிர்காலம் நம் கையில் தான். நம்பிக்கையோடு எதிர்காலத்தை நாமே உருவாக்க வேண்டும். முதலில் நம்மீது நாமே நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்பிக்கைதான் வாழ்க்கை. இன்றைய துன்பம் நாளைய இன்பம் ஆகலாம். தன்னம்பிக்கை மட்டும் இழக்காமல் இருந்தால் வீழ்ச்சி தோற்று போகுதோ என்று தளர்ந்து போகக்கூடாது. தினமும் கடந்து வர வேண்டும் தன் நம்பிக்கையோடு. கடவுள் வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் கதை சேர கடினமாக இருக்கும். தன்னம்பிக்கை வைத்தால் வெற்றி வெற்றிவாக சூடலாம். விழுவது எல்லாம் எழுவதற்கு தானே தவிர அழுவதில்லை. இதுவும் கடந்து போகும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கை பயணம் தொடர்கின்றது. வாழ்க்கையே வெறுப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் வாழ்க்கையை வாழ ஒரு காரணம்தான், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் பிறரை நம்பி ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. மீண்டும் கவி பாட்டு அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நம்பிக்கை என்னும் மொழி இரு சூழ்ந்த பாதையிலும் இடறி விழாத மனமே, சூரியன் மறையின் நேரமெல்லாம் விடியலின் தொடக்கமே, சிறகுகள் உடைந்த போதும் வானம் முடிந்து போவதில்லை, நம்பிக்கை உள்ளவரே எந்த வீழ்ச்சியும் நிரந்தரமில்லை. விதை மண்ணுக்குள் புதைவதும் அடிவதற்கு அல்ல, மரமாக நிமிந்து நின்றே உலகை ஆள்வதற்காக. புயல்கள் அடிக்கட்டும், மலைகள் மோதட்டும், உன் லட்சிய படகை மட்டும் கரை சேர்க்கட்டும். நாளை என்பது உனக்கானது. நம்பிக்கையோடு நடைபோடு. உன் விடாமுயற்சிகள் முன்னால் தோல்விகளும் தலை வணங்கும். விதை மண்ணுக்குள் புதைவது மடிவதற்கு அல்ல. நன்றி உங்களது கவிதைக்கு. நம்ம இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.
2: நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம்.
1: நன்றி நன்றி, வணக்கம்.

0: டி தமிழொலி டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடு நேரம். தங்களது கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அடுத்ததாக தனது கவிதையை தருவதற்காக காத்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் திருவகா. சரோ பரமேஸ்வரன்.
0: வணக்கம் சரோ. ஓம் நலமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா?
1: நாங்களே நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களே நலத்தோடைய இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு
0: தாருங்கள். உங்கள் கவிதை என்ன?
1: அவமதிப்பு.
0: ஓகே, தாருங்கள்.
1: அவமதிப்பு உன்னை அசைக்கும் ஆனால் தகர்த்தாது. அவமதிப்பு உன்னை அசைக்கும் ஆனால் தகர்த்தாது. இன்று விலகினேல் நாளை உன் வெற்றியே உன்னை அங்கு அழைத்து செல்லும். இன்று விலகினில் நாளை உன் வெற்றியே உன்னை அங்கு அழைத்து செல்லும். நீ விதை, வெறும் பூவல்ல. பூ உதிரும், விதை விருட்சமாகும். நீ விதை, வெறும் பூவல்ல. பூ உதிரும், விதை விருட்சமாகும். வீழ்ச்சிகள் கூட உனக்கொரு பாடம், தோல்விகள் உனக்கொரு பாதை. வீழ்ச்சிகள் கூட உனக்கொரு பாடம், தோல்விகள் உனக்கொரு பாதை. நம்பிக்கை உன் துணையாக இருந்தால் எந்த புயலும் உன்னை கடந்து செல்லாது. நம்பிக்கை உன் துணையாக இருந்தால் எந்த புயலும் உன்னை கடந்து செல்லாது. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி உங்களது கவிதைக்கு. சொற்கள் வீசிய ஈட்டிகளால் நெஞ்சம் காயப்பட்டதா? அவமதிப்பு என்னும் இருளுக்குள் உன் வெளிச்சம் குறைந்ததா? கலங்காதே மனமே, உளிவாங்கும் கற்களே கோவில் சிலையாகும். அவமதிப்பை தாங்கும் இதயமே நாளை வரலாறாகும். உன்னை தூற்றிய நாவுகள் நாளை போற்றி பாடும். உன்னை எள்ளிய கண்களில் வியப்பின் ஒளி கூடும். அவமதிப்பு என்பது முடிவல்ல, உன் வெற்றிக்கான முகவரி. உன்னை ஒதுக்கிய மனிதர் முன்னே நீ நிமிந்து நிற்கும் தருணமே உன் வாழ்வின் உச்சக்கட்ட பதிலடி. புறக்கணிப்பை ஏணியாக்கு, அவமதிப்பை உரமாக மாற்று. உன் மௌனமே உன் ஆயுதம், உன் வெற்றியே உறக்கப் பேசட்டும். புறக்கணிப்பை ஏணியாக்கு, அவ மதிப்பை உரமாக மாற்று. உன் மௌனமே உன் ஆயுதம், உன் வெற்றியே உறக்கப் பேசட்டும். நன்றி உங்களது கவிதைக்கும். இன்னும் சந்தித்துக் கொள்வோம் அடுத்த வாரம்.
1: நன்றி. அருமையாக இருந்தது. நன்றி. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். இன்னும் சந்தித்துக் கொள்வோம். நன்றி. வணக்கம்.
2: வங்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதில உழுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இடிக்கலாப்பா இந்த புரிஞ்சு விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
4: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
5: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி, தங்கச்சி
6: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
7: சம்பவம் இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். பண்டா நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 76 24 00 440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 00 440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிர்வாகம்.

விளையாட்டி தமிழொலி டிஆர்டி தமிழொலியில் இடம் பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடி நேரம். அந்த வகையில் கவிஞர்கள் தங்கள் கவிதாஜினிகள் தங்களது கவிதைகளை தந்தார்கள். அவர்களுக்கேற்ற பாடல் இப்போது ஒலிபரப்பாக போகிறது.

பிரான்ஸ் லாகுனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால் நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவினியோ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன், சென்னை சில்கில்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலி இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கவிதை பாடும் நேரம். கவிதை பாடும் நேரம் நேரத்தில் கவிதை பாடிய கவிஞர்கள் கவிஞாயினியாளுக்காக ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது அவர்களது பாடல். கலையக நேரம் சரியாக 8:43. அந்த வகையில் அடுத்ததாக ஒரு பாடல்

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்கள்

சந்தேகம் கோடு அது சந்தோஷம் கேடு, இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்திடும் காடு துன்பம்.

இனி உனக்கு கூட சொந்தமில்லை என் தேகம். சந்தேக கோடு அது சந்தோஷம்.

வழியில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பமறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போட்டை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, போஸ்டன் ஜூனியன்.

0: கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடந்த 3 மணி இன்றைய நாள் முழுவதும் என்னுடன் பயணித்த அனைத்து நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களுடன் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்ற ஆவலுடன் இனிய இரவு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் பிரதான செய்திகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
1: உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலுலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: நூலுலகம்
4: அங்கு போய் மரக்கறியண்டா அகத்தில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
4: விடாதீங்க. போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gala Gonesse Sassadil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodiguez Todorbrelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Todorbe Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

தமிழ்நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி

அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023 ஆண்டின் 9வது இலக்க ஊழல் ஒழிப்பு சட்டத்தை திருத்துவதற்காக இந்த சட்டம் மூலம் நேற்று விசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலின்படி தற்போதைய சட்டத்தில் பல முக்கிய திருத்தங்களை இந்த சட்டம் மூலம் அறிமுகப்படுத்துகிறது. இந்த திருத்த சட்டம் மூலம் பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்காக விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள அனைத்து நீதவான்கள், நீதிபதிகள் மற்றும் நீதியரசர்களின் ஓய்வெறும் வயதை மேலும் 2 வருடங்களால் நீடிப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாக நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா இதனை தெரிவித்திருக்கிறார். உலகின் அதிவேகமாக வளரும் நாடுகளில் ஒன்றாக இலங்கையை சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருக்கிறது. 2026 ஆண்டின் முதலீட்டாளர்கள் உறவுகள் மற்றும் கடன் வெளிப்படைத்தன்மை அறிக்கையின்படி இலங்கை இந்த அங்கீகாரத்தை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்புடைய அறிக்கையின்படி அதிவேகமாக வளரும் நாடுகளில் இலங்கை 4வது இடத்தை பிடித்துள்ளது. வியட்நாம் முதலிடத்தையும், பெலிஸ் 2ம் இடத்தையும், மொசாம்பிக் 3ம் இடத்தையும் பிடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடன் வெளிப்படைத்தன்மை மற்றும் முதலீட்டு உறவுகள் ஆகிய துறைகளில் இலங்கை இதுவரை விரைவான முன்னேற்றத்தை பதிவுகிறது. பெருந்தோட்ட மக்களின் காணியுரிமை மற்றும் அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக புதிய கொள்கையொன்று நடைமுறைப்படுத்தப்படும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா

நடவடிக்கையும் ஒருபோதும் மேற்கொள்ளப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குற்றப்பிணைவு திணைக்கழகத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை ஆட்சேபித்து அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள எழுத்தாணை மனு இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர் மனுதாரர்கள் சார்பில் பிரதி மன்றாடியார் நாயகம் சுகர்ஸ்ரீ கரத் தமது வாதங்களை விரிவாக முன்வைத்தார். இதனை அடுத்து இந்த மனு தொடர்பான மேலதிக விசாரணை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. உற்பத்தி மற்றும் சேமிப்பு நடவடிக்கைகளின் போது அனுமதிக்கப்படும் மது ஆவியாதல் இழப்பு எல்லையை 1.5%லிருந்து 0.1%ஆக குறைக்கும் மதுவரி திணைக்களகத்தின் தீர்மானத்துக்கு மதுபான உற்பத்தியாளர்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். கடந்த 24ஆம் தேதியிடப்பட்டு வெளியிடப்பட்ட இலக்கம் 991 படி திருத்தப்பட்ட இந்த கட்டளையானது ஆண்டுதோறும் சுமார் 23 பில்லியன் ரூபாய் வரிகளை செலுத்தும் முன்னணி மதுபான உற்பத்தியாளர்கள் மேலதிக வரிகளை செலுத்த வேண்டிய எல்லைக்கு தள்ளும் என்று உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இத்தொடர்பாக மதுவரி திணைக்களகத்துக்கு எழுத்து மூலம் சமர்ப்பித்துள்ள அறிவிப்பில் இந்த புதிய வரம்பு உற்பத்தி நடவடிக்கைகளை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதை மேலும் கடினமாக்கும் என்று சந்தர்ப்பங்களில் மது இயற்கையாகவே ஆவியாகிறது என்று குறிப்பிட்ட உற்பத்தியாளர்கள் திருத்தப்பட்ட இந்த அனுமதி வரம்பு உண்மையான தொழிற்சாலை நிலைமைகளை பிரதிபலிக்கவில்லை என்று வாதிட்டிருக்கிறது. அத்துடன் முந்தைய 151வது இலக்க அறிவிப்பின் கீழ் வழங்கப்பட்ட 1.5% அனுமதி வரம்பு முறையான அறிவியல் மதிப்பீடு எதுவுமின்றி குறைக்கப்பட்டுள்ளதாக

பொதுமக்கள் நேரடியாக வெயிலில் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறையக்கூடும் என்பதால் நீர் மற்றும் மின்சாரத்தை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல்களின்படி கல்முனையில் இந்து பக்தர்களுடன் கதிர்காமன் நோக்கி பயணித்த நாயொன்றை நபரொருவர் எட்டி உதைத்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் கடும் விவாதங்கள் எழுந்தன. அதன் பின்னணியில் அனுஜன் என்ற தமிழர் ஒருவர் மற்றொரு மதத்தின் இறை தூதர் குறித்து அவதூறு

உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள பதுளை சுரணத்தோட்ட பிரதேச செயலகத்தில் உள்ள புகழ்பெற்ற துன்கிந்த நீர்வீழ்ச்சியில் புதிய காட்சி மையம் அமைக்கும் திட்டம் நேற்று அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அதன்படி சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்காவின் தலைமையில் பழைய துன்கிந்த காட்சி மேடைக்கு அருகில் அடி

கிராம நிர்வாக உத்தியோகத்தர் நளிர் நெல்லை சந்தை நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிராந்திய அதிகாரிகள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பெருந்திரளான உள்ளூர் விவசாயிகள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். கிழக்கு மாகாணம் மற்றும் கிண்ணச்சி முல்லைத்தீவு வவனியா பொலன்றுவை மொன்றாகலை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டிவிடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இதன்படி பிற்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில பகுதிகளில் அதிகரித்து காணப்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கையில் பதிவான 61 டெங்கு மரணங்களில் 30 மரணங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்கே இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 500 புதிய நோயாளர்களுடன் இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை 82,011 உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான நிதியுதவி வழங்க உள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று அறிவித்திருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் இதற்கான நிதியை வழங்க உள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிக் குடியரசைச் சேர்ந்த இருவர் திருவண்ணாமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவநெறி முறைப்படி திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். திருவண்ணாமலை சாம்பல் தீவு பாம் ரிசார்ட் விடுதியில் வைத்து யோகாசன குருவான சிவத்திரு கலியுக வரதனின் முன்னிலையில் மைக்கேல் என்பவரும் செல்வி சந்திரா என்பவரும் நேற்று முன்தினம் திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதன்போது ஒருவரையொருவர் இறுதி மூச்சு வரை இன்பத்திலும் துன்பத்திலும் அன்பு செய்து வாழ்வோம் என்று உறுதி கூறி குருவால் வழங்கப்பட்ட உருத்ராக்கம் மணிமாலையை தாலிக்கு பதிலாக அணிவித்துக் கொண்டார்கள். இதன்போது குருவினால் மாப்பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சிவலிங்கம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. யோகாசன குருவான சிவதிரு கலியுக வரதன் அவர்களால் இந்த விடுதியில் வைத்து வெளிநாட்டவருக்கு சைவ நெருப்படி நடத்தி வைக்கப்பட்ட 10வது திருமண பந்தம் இதுவாகும். அந்த விடுதியின் உரிமையாளரான மரைக் நெமெக் செக்குடியரசு பிரஜையாவார். அவர் யோக கலையை பயில்வதற்காக திருவண்ணாமலையில் உள்ள யோகாசன குருவான சிவத்திரு கலியுக வரதனின் நண்பர் ஆவார். அவர் சைவ நெறிமுறையுடனான வாழ்வு பற்றி நாட்டம் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தனது நாட்டு பிரஜைகளுக்கு சைவ நெறிமுறையுடனான திருமண பந்தத்தை தனது விடுதியில் வைத்து கலியுக வரதன் மூலமாக திருமண பந்தத்தில் இணைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டை மற்றும் மம்பலப்பட்டி புதிய கதிரேசன் கோவில்களின் 152வது ஆண்டின் ஆடிவேல் வெள்ளிரத பவனி காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இன்று காலை 7:30 மணிக்கு புறக்கோட்டை கடற்கரை வீதியில் உள்ள கதிரேசன் கோவிலில் இருந்து ஆரம்பமாகும் ஆடிவேல் வெள்ளி ரத பாவனி இரவு 8:30 மணியளவில் பம்பலப்பட்டியில் உள்ள புதிய கதிரேசன் கோவிலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆடிவேல் வெள்ளிரத பவனி கொழும்பு செட்டியார் திரு 5 சந்தி பிரதான வீதி மணிக்கூட்டு கோபுரம் சந்தி லைடன் பெஸ்டியான் வீதி யோக் வீதி பரன் ஏத்திலக்க மாவத்தை ஜனாபதி மாவத்தை காலிமுகத்திடல் மற்றும் காலி வீதி வழியாக பம்பலப்பட்டியை சென்றடையும். மாலை 5 முதல் இரவு 7 வரை கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டி வழியே காலி வீதியில் ஆடிவேல் வெள்ளி வீத வெள்ளி ரத பவனி பயணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இரவு 7 அளவில் பழைய கதிரேசன் கோவிலையும் இரவு 8:30 அளவில் புதிய கதிரேசன் கோவிலையும் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரும்பிச் செல்லும் ஆடிவேல் வெள்ளி ரத பவனி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை காலை 8 பம்பலப்பட்டி புதிய கதிரேசன் கோவிலில் இருந்து ஆரம்பமாகி புறக்கோட்டை கடற்கரை வீதியில் உள்ள கதிரேசன் கோவிலை நோக்கி பயணிக்கும் இந்த ஆடிவேல் வெள்ளிரத பவனி நள்ளிரவு 12:30 அளவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஆடிவேல் வெள்ளிரத பவனி செல்லும் வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டிருக்கிறார்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் அணியின் பிரதம

0: இனிமையான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸ்

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம்.
1: பின்னர் அவரது உடலம் எகிலியகொட பகுதியில் மீட்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் உயிரிழந்தவர் அன்றிரவு துறைமுக நகரத்துக்குள் நுழைந்த குழுக்கள் ஒன்றில் அங்கம் வைத்தவர் என்பதும் தெரிய வந்துள்ளது. நாட்டிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றதாக சந்தேகப்படும் இரண்டு சீன நாட்டினர் சம்பவம் நடந்த சில மணி நேரங்களிலே கைது செய்யப்பட்டார்கள். இதுவரை மொத்தம் 8 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். அவர்களில் 3 ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களை நாட்டுக்கு திரும்ப கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சம்பவத்துடன் தொடர்புடையவை என்று கூறப்படும் 2 துப்பாக்கிகள், 1 கையடக்க தொலைபேசி, 1 வோக்கி டோக்கி மற்றும் பல வாகனங்களை காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளார்கள். இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் சம்பந்தப்பட்டவர்கள் பல வெளிநாடுகளில் செயற்பட்டு வந்துள்ளமை விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. உயிரிழந்தவர் கணினி தொடர்பான மோசடிகளில் ஈடுபட்டு அதன் மூலம் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்ததாக நம்பப்படுவதாக காவல்துறை மேலும் தெரிவித்திருக்கிறது. கொரணை மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை பார்ப்பதற்காக சென்ற நபரொருவர் மருத்துவமனை காவல்துறை பிரிவின் உத்தியோகத்தர் மற்றும் பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு விரைவாக தப்பியோடிவிட்டார். சிகிச்சை பிரிவில் மருத்துவருடன் ஏற்பட்ட தர்க்கத்தை அடுத்து அவரை வெளியேறுமாறு கூறிய காவல்துறை உத்தியோகத்தரின் தலையில் அந்த நபர் தாக்கியிருப்பதோடு அதனை தடுக்க சென்ற பெண் பாதுகாப்பு உத்தியோகத்தரையும் தள்ளி வீழ்த்திவிட்டு தப்பியோடிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறை உத்தியோகத்தர் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் தப்பியோடிய புலத்சிங்கள பகுதியைச் சேர்ந்த சந்த நபரை கைது செய்ய கொரணை தலைமையக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். எல்நினோ காலநிலை மாற்றத்தின் தாக்கம் காரணமாக இலங்கையில் எதிர்வரும் மாதங்களில் வெப்பநிலை அதிகரிப்பதோடு மழை வீழ்ச்சியும் குறையக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எல்நினோ தாக்கம் எதிர்வரும் 2027 ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் வரை நீடிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களகத்தின் பணிப்பாளர் நாயகம் அஜித் விஜயமான தெரிவித்திருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை 35 பாகை செல்சியஸை கடந்திருக்கின்ற நிலையில் பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரையான காலப்பகுதியில் பொதுமக்கள் நேரடியாக வெயிலில் நடமாடுவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அத்துடன் எதிர்வரும் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் நீர்நிலைகளில் நீர்மட்டம் குறையக்கூடும் என்பதால் நீர் மற்றும் மின்சாரத்தை பொதுமக்கள் சிக்கனமாக பயன்படுத்துமாறு அதிகாரிகள் அவர்களிடம் கேட்டிருக்கிறார்கள். சமூக ஊடகத்தில் வெளியிட்ட பதிவொன்றை தொடர்ந்து சவுதி அரேபியாவில் பணியாற்றி வந்த இலங்கையர் ஒருவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தகவல்களின்படி கல்முனையில் இந்து பக்தர்களுடன் கதிர்காமன் நோக்கி பயணித்த நாயொன்றை நபரொருவர் எட்டி உதைத்த சம்பவம் தொடர்பாக சமூக ஊடகங்களில் கடும் விவாதங்கள் எழுந்தன. அதன் பின்னணியில் அனுஜன் என்ற தமிழர் ஒருவர் மற்றொரு மதத்தின் இறை தூதர் குறித்து அவதூறான கருத்துக்களை தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அவர் பணியாற்றிய நிறுவனம் மற்றும் சவுதி அதிகாரிகளிடம் பல்வேறு தரப்பினரால் இவர் தொடர்பாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் அந்த நபருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் பல மில்லியன் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் தெரிவித்திருக்கிறார். இந்த தீர்ப்பு தொடர்பான தகவலை அனுஜனின் சகோதரர் நேற்று நண்பகலில் தமக்கு உறுதிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இந்த தீர்ப்பால் அனுஜனின் குடும்பத்தினர் கடும் மனவேதனையிலும் பாதிப்பிலும் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தி சமூக செயற்பாட்டாளர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது. சவுதி நீதிமன்றம் அல்லது அந்த நாட்டு அதிகாரிகள் இதுகுறித்து உத்தியோர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளதா என்பது சுயாதீனமாக இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற வீதி விபத்துக்களில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்து போனார்கள். திருக்கோவில் பொத்துவில் வீதியின் விநாயகபுரம் பகுதியில் நேற்று இடம்பெற்ற முச்சக்கர வண்டி விபத்தில் 49 வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்தார். பொத்துவில் நோக்கி சென்ற முச்சக்கர வண்டி சாரதி கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி வீதியோரில் இருந்த கான்கிரீட் தூண்டொன்றுடன் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. விபத்தில் காயமடைந்த சாரதி, பின்புறத்தில் பயணித்த இரண்டு பெண்கள் மற்றும் இரண்டு சிறுவர்கள் திருக்கோவில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள். இந்த நிலையில் தீவிர சிகிச்சையில் இருந்த பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பதோடு காயமடைந்த மற்ற பெண்ணும் இரண்டு சிறுவர்களும் மேலதிக சிகிச்சைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதேவேளை குருநாகல் புத்தளம் வீதியின் வெறப்புல பகுதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் 67 வயதுடைய மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்றவர் உயிரிழந்து போனார். தொடர்ந்து நிலவும் கடுமையான வறண்ட காலை காரணமாக கண்டி மாவட்டத்தில் மகாவலி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதால் தெல்தெரிய பழைய நகரத்தின் இடிபாடுகள் மீண்டும் வெளிப்பட தொடங்கியுள்ளது. நீர்த்தேக்கத்தின் மொத்த நீர்கொள்ளளவு தற்போது 35.14% குறைந்துள்ளதாகவும் நீர்மட்டம் கடல் மட்டத்திலிருந்து 410.78 மீட்டராக குறைந்துள்ளதாகவும் நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவிக்கிறார்கள். விக்டோரியா நீர்த்தேக்கத்தின் அதிகபட்ச நீர்மட்டம் 438.04 மீட்டர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த அளவை எட்டும் போது அதன் 8 தானியங்கி நீர் வெளியேற்றம் கதவுகளில் முதலாவது திறந்து நீர் வெளியேற்றம் நிகழ்கிறது. தற்போது நீர்த்தேக்கத்தில் நீர்கொள்ளளவு 256.03 மில்லியன் கனமீட்டராக குறைந்துள்ளது. மேலும் நீர்த்தேக்கத்துக்குள் நுழையும் நீரின் அளவை விட 3 மடங்கு நீர் தினமும் வெளியேற்றப்படுகிறது. நீர்மட்டம் குறைந்து வருவதால் நீர்த்தேக்கத்துக்கு கீழே இருந்த போக்குவரத்துக்காக பயன்படுத்தப்பட்ட பழைய சாலைகள் மற்றும் பாலங்கள் உட்பட நகரத்தின் பல இடிபாடுகளை இப்போது மீண்டும் காண முடிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ள பதுளை சுரணத்தோட்ட பிரதி செயலகத்தில் உள்ள புகழ்பெற்ற துன்கிந்த நீர்வீழ்ச்சியில் புதிய காட்சி மையம் அமைக்கும் திட்டம் நேற்று அதிகாரபூர்வமாக தொடங்கியிருக்கிறது. அதன்படி சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்காவின் தலைமையில் பழைய துன்கிந்த காட்சி மேடைக்கு அருகில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றிருக்கிறது. தற்போது சேதமடைந்த நிலையில் உள்ள 50 ஆண்டுகள் பழமையான காட்சி மேடைக்கு மாற்றாக கட்டப்பட உள்ள இந்த புதிய மையத்துக்காக ஊவா மாகாண சுற்றுலா அமைச்சு 20 லட்சம் ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. இந்த சுற்றுலா பயணிகளுக்கு உயர்தரமான காட்சி அனுபவத்தையும் தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளையும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தேசிய உணவு பாதுகாப்பு மற்றும் விவசாயிகளை பாதுகாக்கும் வேலை திட்டத்தின் கீழ் அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை பிரதேச செயலக பிரிவில் இந்த முறை சிறுபோக நெல் கொள்வனவு செய்யும் நடவடிக்கைகள் நேற்று உத்தியூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வையொட்டி சம்மாந்துறை பிரதேச செயலாளர் எஸ் முகமது கனிஃபா நெல் கொள்வனவு நிலையத்துக்கு நேரில் விஜயம் மேற்கொண்டு நெல் கொள்வனவு செயற்பாடுகள், கொள்வனவு செய்யப்படும் நெல்லின் தரம் மற்றும் அதன் ஈரப்பத அளவு ஆகியவற்றை நேரில் பார்வையிட்டு கள ஆய்வில் ஈடுபட்டார். விவசாய அபிவிருத்தி உத்தியோகத்தர் MNM மனாஸ் அவர்களின் வழிகாட்டலிலும் நெறிப்படுத்தலிலும் இடம்பெற்ற இந்த நடவடிக்கையின் போது அந்த பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த விவசாயிகள் தங்களது நெல் அறுவடைகளை அரசாங்கத்தின் நிர்ணயிக்கப்பட்ட உத்தரவாத விலையில் ஒப்படைத்துள்ளார்கள். இடைத்தரகர்களின் சுரண்டல்களிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்கவும் அவர்களுக்கு தகுந்த நியாயமான விலையை உறுதி செய்யவும் அரசாங்கம் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இதன்போது நெல் கொள்வனவு செயற்பாடுகள் எந்தவித தடையுமின்றி மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் நடைபெறுவதை உறுதி செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பிரதேச செயலாளர் கண்டிப்பான அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த சலுகையை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் தகுதி வாய்ந்த தரமான நெல்லை கொண்டு வந்து ஒப்படைத்து நியாயமான விலையை பெற்றுக் கொள்ளுமாறு பிரதேச விவசாயிகளிடம் இதன் போது கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் கிராம நிர்வாக உத்தியோகத்தர் நளிர், நெல் சந்தைப்படுத்தல் சபையின் பிராந்திய அதிகாரிகள், பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் மற்றும் பெருந்திரளான உள்ளூர் விவசாயிகள் என்று பலரும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள். கிழக்கு மாகாணம் மற்றும் கிண்ணச்சி, முல்லைத்தீவு, வவனியா, பொலன்றுவை, மொன்றாகலை ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று வெப்ப சுட்டன் எச்சரிக்கை மட்டத்தை எட்டிவிடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. இதன்படி பிற்பகல் வேளையில் மனித உடலால் உணரப்படும் வெப்பத்தின் அளவு சில பகுதிகளில் அதிகரித்து காணப்பட வாய்ப்புள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கையில் பதிவான 61 டெங்கு மரணங்களில் 30 மரணங்கள் இந்த மாதத்தில் மட்டுமே பதிவாகியுள்ளதாக அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அந்த சங்கத்தின் உதவி செயலாளர் மருத்துவர் சமில் விஜயசிங்கே இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்ட 500 புதிய நோயாளர்களுடன் இலங்கையில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை 82,011 உயர்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதேவேளை இலங்கையில் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதற்கான நிதியுதவி வழங்க உள்ளதாக கொழும்பில் உள்ள அமெரிக்க தூதரகம் நேற்று அறிவித்திருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களம் இதற்கான நிதியை வழங்க உள்ளதாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செக் குடியரசைச் சேர்ந்த இருவர் திருவண்ணாமலையில் உள்ள விடுதியொன்றில் இன்று சைவநெறி முறைப்படி திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். திருவண்ணாமலை சாம்பல் தீவு ஃபார்ம் ரிசார்ட் விடுதியில் வைத்து யோகாசன குருவான சிவத்திரு கலியுக வரதனின் முன்னிலையில் மைக்கேல் என்பவரும் செல்வி சந்திரா என்பவரும் நேற்று முன்தினம் திருமண பந்தத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். இதன்போது ஒருவரையொருவர் இறுதி மூச்சு வரை இன்பத்திலும் துன்பத்திலும் அன்பு செய்து வாழ்வோம் என்று உறுதி கூறி குருவால் வழங்கப்பட்ட உருத்ராக்கம் மணிமாலையை தாலிக்கு பதிலாக அணிவித்துக் கொண்டார்கள். இதன்போது குருவினால் மாப்பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் சிவலிங்கம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது. யோகாசன குருவான சிவதிரு கலியுக விரதன் அவர்களால் இந்த விடுதியில் வைத்து வெளிநாட்டவருக்கு சைவ நெருப்படி நடத்தி வைக்கப்பட்ட 10வது திருமண பந்தம் இதுவாகும். அந்த விடுதியின் உரிமையாளரான மரைக் நெமெக் செக்குடியரசு பிரஜையாவார். அவர் யோக கலையை பயில்வதற்காக திருவண்ணாமலையில் உள்ள யோகாசன குருவான சிவத்திரு கலியுக

0: வரதனின் நண்பர் ஆவார். அவர் சைவ நெறிமுறையுடனான வாழ்வு பற்றி நாட்டம் கொண்டிருந்தார். இந்த நிலையில் தனது நாட்டு பிரஜைகளுக்கு சைவ நெறிமுறையுடனான திருமண பந்தத்தை தனது விடுதியில் வைத்து கலியுக வரதன் மூலமாக திருமண பந்தத்தில் இணைந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புறக்கோட்டை மற்றும் மம்பலப்பட்டி புதிய கதிரேசன் கோவில்களின் 152வது ஆண்டின் ஆடிவேல் வெள்ளிரத பவனி காரணமாக கொழும்பின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இன்று காலை 7:30 மணிக்கு புறக்கோட்டை கடற்கரை வீதியில் உள்ள கதிரேசன் கோவிலில் இருந்து ஆரம்பமாகும் ஆடிவேல் வெள்ளிரத பாவனி இரவு 8:30 மணியளவில் மம்பலப்பட்டியில் உள்ள புதிய கதிரேசன் கோவிலை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆடிவேல் வெள்ளிரத பவனி கொழும்பு செட்டியார் தெரு 5 சந்தி, பிரதான வீதி மணிக்கூட்டு கோபுரம் சந்தி, லைடன் பெஸ்டியான் வீதி, யோக் வீதி, பரன் ஏத்திலக்க மாவத்தை, ஜனாபதி மாவத்தை, காலிமுகத்திடல் மற்றும் காலி வீதி வழியாக பம்பலப்பட்டியை சென்றடையும். மாலை 5 மணி முதல் இரவு 7 மணி வரை கொள்ளுப்பட்டி மற்றும் பம்பலப்பட்டி வழியே காலி வீதியில் ஆடிவேல் வெள்ளி ரத பவனி பயணிக்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் இரவு 7 மணி அளவில் பழைய கதிரேசன் கோவிலையும் இரவு 8:30 மணி அளவில் புதிய கதிரேசன் கோவிலையும் சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திரும்பிச் செல்லும் ஆடிவேல் வெள்ளி ரத பவனி ஜூலை 31 வெள்ளிக்கிழமை காலை 8 மணிக்கு பம்பலப்பட்டி புதிய கதிரேசன் கோவிலிருந்து ஆரம்பமாகி புறக்கோட்டை கடற்கரை வீதியில் உள்ள கதிரேசன் கோவிலை நோக்கி பயணிக்கும் இந்த ஆடிவேல் வெள்ளிரத பவனி நள்ளிரவு 12:30 மணி அளவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பிட்ட இந்த நேரத்தில் ஆடிவேல் வெள்ளிரத பவனி செல்லும் வீதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என்பதால் வாகன சாரதிகளும் பொதுமக்களும் முடிந்தவரை மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர், சாசல் கார்சலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விடமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மகாராஷ்டிரத்தில் நீட் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்த காரணத்தால் மன அழுத்தத்தில் இருந்த மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்டார். நேஷனல் ஹெரால்ட் வழக்கில் அமலாக்கத்துறை மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தனோல் கலப்பு பெட்ரோல் பயன்பாட்டை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியைச் சேர்ந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அமைப்புகள் August 4 அன்று நாடாளுமன்றத்தை நோக்கி எதிர்ப்பு பேரணி நடத்த உள்ளதாக அறிவித்திருக்கிறது. டெல்லி டாக்ஸி மற்றும் சுற்றுலா போக்குவரத்து மற்றும் சுற்றுலா நடத்துவோர் சங்கம் மற்றும் பிற அமைப்புகள் இந்த போராட்டத்துக்கான அழைப்பை விடுத்திருக்கின்றன. காவிரியின் குறுக்கே அணை கட்டும் விவகாரத்தில் கர்நாடகா பிற மாநிலங்களின் ஒப்புதலை பெற வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறவில்லை என்று மத்திய அரசு பதில் அளித்திருப்பது தமிழகத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசு தீவிரமாக முயற்சித்து வருகிறது. இதற்கு தமிழ்நாட்டில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. இந்நிலையில் கடந்த 2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது போல் காவிரியின் குறுக்கே கட்டுமானம் மேற்கொள்ள தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற்றுள்ளதா என பாமக தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு அன்புமணி நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த திட்டம் தொடர்பாக மத்திய அரசின் நிலைப்பாடு என்ன என்றும் அவர் கேட்டிருந்ததற்கு நீர்வளத்துறை இணையமைச்சர் திரு ராஜ்பூஷன் சௌத்ரி எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் 2018 ஆண்டின் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களின் ஒப்புதலை கர்நாடகா பெற வேண்டும் என்று எங்கும் குறிப்பிடப்படவில்லை என்று தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் தீர்ப்பாயம் கடந்த 2007 ஆண்டு பிறப்பித்த உத்தரவின் 18வது பிரிவை சுட்டிக்காட்டியுள்ள அவர், அந்த உத்தரவுக்கு முரணாக இல்லாத வகையில் ஒரு மாநிலம் தனது எல்லைக்குள் நீரின் பயன்பாட்டை ஒழுங்குபடுத்துவதற்கோ அல்லது தனக்குரிய நீரின் பலனை அனுபவிப்பதற்கோ உள்ள உரிமையை தீர்ப்பாயத்தின் உத்தரவு எந்த வகையிலும் பாதிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசு கடந்த 2019 சமர்ப்பித்த மேகதாது நீர்த்தேக்க திட்ட அறிக்கை, காவிரி நதிநீர் தீர்ப்பாயத்தின் தீர்ப்பு, மத்திய நீராணையத்தின் வழிகாட்டுதல்கள் ஆகியவற்றிற்கு இணங்க திருத்தப்பட்ட விரிவான திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும்படி கர்நாடக அரசின் திட்ட அதிகாரியிடம் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக திரு ராஜ்பூஷன் சௌத்ரி பதிலளித்துள்ளார். இதனிடையே மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தின் அனைத்துக் கட்சி எம்பிக்களின் ஆலோசனைக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் டெல்லியில் உள்ள கர்நாடகா பவனில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு பரமேஸ்வர் மற்றும் அமைச்சர்கள், கர்நாடகாவைச் சேர்ந்த மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, இணையமைச்சர் திருமதி ஷோபா உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி, மத்திய அரசு தங்களுக்கு ஆதரவாக பதிலளித்துள்ளதாக கூறினார்.
0: தொடர்ந்து இந்தியாவில் நடந்த ஆர்ப்பாட்டங்களில் கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி கேட்டிருக்கிறது. இணையத்தில் தொடங்கிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அண்மையில் நீட் மருத்துவத் தேர்வில் நடந்த முறைகேடுகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. அசாம், மேற்கு வங்காளம், பீகார் ஆகிய மாநிலங்களில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட மாணவர்கள் பலர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருப்பதான தகவல் கிடைத்ததாக அது தெரிவித்தது. கைது செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்களை விடுவிக்கப் போவதாக அரசாங்கம் முதலில் கூறியிருந்தது. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப் போவதில்லை என்றும் அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது. அவற்றை கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி ஆர்வலர்கள் நினைவு கூர்ந்தார்கள். அரசாங்கம் கொடுத்த வாக்கை கட்டிக்காக்க தவறினால் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியிருக்கும் என்று ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக போராட்டக்காரர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெறுவதாகவும், பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டவர்களை விடுவிப்பதாக பீகார் அரசு நேற்று அறிவித்திருக்கிறது. இது தொடர்பில் பீகார் மாநில உள்துறை அமைச்சகம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் ஜூலை 26 மாலை 6 நடைபெற்ற போராட்டங்களில் பங்கேற்ற தனிநபர்கள் மீது அரசு எந்தவிதமான பாதகமான சட்ட நடவடிக்கையோ அல்லது பழிவாங்கு நடவடிக்கையோ எடுக்காது. இந்த போராட்டங்களில் பங்கேற்றதாக தனிநபர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட அனைத்து முதல் தகவல் அறிக்கைகள், குற்றவியல் முறைப்பாடுகள் திரும்பப் பெறுவதற்கான சட்ட நடைமுறைகளும் உடனடியாக தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 ஜூலை 26 அன்று மாலை 6 முன்னதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அல்லது தடுத்து வைக்கப்பட்ட அனைவரும் உடனடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் உள்துறையின் சிறப்பு செயலாளர் சந்த்ரானில் சிங் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 26 அன்று மாலை 6 முன்னதாக பதிவு செய்யப்பட்ட இந்த வழக்குகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது எதிர்காலத்திலும் நேரடி அல்லது மறைமுக நடவடிக்கையாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கிறார். ஜூலை 20 அன்று ஜந்தர் மந்தர் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கலைக்க டெல்லி காவல்துறை பல பிரயோகம் செய்ததை தொடர்ந்து பீகாரின் பல்வேறு பகுதிகளில் பெரிய அளவிலான போராட்டங்கள் வெடித்திருந்தன. ஜூலை 25 அன்று நடைபெற்ற பீகார் பந்த் தொடர்பான பரவலான வன்முறை மற்றும் போராட்டங்களை அடுத்து பீகார் காவல்துறை 355 கைது செய்து சிறையில் அடைத்திருந்தது. ஜூலை 25 நடைபெற்ற முழு அடைப்பு போராட்டத்தின் போது போராட்டக்காரர்கள் நடத்திய கல்வீச்சில் 2 போலீஸ் கண்காணிப்பாளர்கள் மற்றும் 2 உதவி போலீஸ் கண்காணிப்பாளர்கள் உட்பட 91 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்திருந்தார்கள். ஜூலை 25 அன்று பந்த் ஆதரவாளர்கள் இந்த போராட்டங்களின் போது பாட்னாவின் காந்தி மைதான காவல்நிலைய அதிகாரி உட்பட பல காவல்நிலைய பொறுப்பு அதிகாரிகள் தலையில் காயமடைந்தார்கள். இந்த போராட்டங்கள் பல மாவட்டங்களில் கடுமையான சட்ட ஒழுங்கு சீர்குலைவுக்கு வழிவகுத்ததாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வன்முறையில் 14 அரசு வாகனங்கள் சேதமடைந்தன. 1 வாகனம் தீயிட்டு கொளுத்தப்பட்டது. இந்த கலவரத்தின் போது 13 பொதுமக்கள் காயமடைந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தார்கள். நேற்று பீகார் காவல் தலைமையகம் வெளியிட்ட அறிக்கையின்படி மாநிலம் முழுவதும் 694 பேர் தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக தெரிவித்தது. விசாரணைக்கு பின்னர் 339 சிறார்களும் மாணவர்களும் விடுவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அதேவேளையில் வன்முறை சம்பவங்களில் ஈடுபட்டதாக கூறப்படும் 355 பேர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற மாணவர் போராட்டங்களின் போது பெல்லட் குண்டுகள் பாவிக்கப்பட்டதற்கு எதிர்த்தும் அதை கூட்டத்தை கட்டுப்படுத்தும் ஆயுதமாக பயன்படுத்த தடை விதிக்க கோரியும் உச்சநீதிமன்றத்தில் பொது மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
3: நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து கடந்த 20ஆம் தேதி டெல்லியில் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினரும் மாணவர்களும் நாடாளுமன்றம் நோக்கி பேரணி சென்றனர். அப்போது அவர்கள் மீது போலீசார் நடத்திய தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக்குதலில் பெல்லட் குண்டுகளும் பயன்படுத்தப்பட்டதாக மாணவர்கள் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. பெல்லட் துப்பாக்கியை வைத்து கூட்டத்தினரை பார்த்து 500 அடி தொலைவில் இருந்து சுடும்போது எந்த தீவிரமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அதுவே மிகவும் அருகே சென்று சுடும்போது குறிப்பாக கண்களில் குண்டுகள் சிதறி பார்வை இழக்கவும் வாய்ப்புள்ளது. இந்நிலையில் போராட்டத்தை ஒடுக்க பெல்லட் குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதை எதிர்த்து முன்னாள் IPS அதிகாரி திரு யசோவர்தன் ஆசாத் மற்றும் பாதிக்கப்பட்ட இருவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளனர். அமைதியான போராட்டத்தின் போது ராணுவ விரைவுப்படை மற்றும் காவல்துறை எந்த ஒரு முன்னறிவிப்போ அல்லது தண்ணீரை பீச்சி அடிப்பது போன்ற வழிமுறைகளையோ பயன்படுத்தாமல் திடீரென தடியடி, கண்ணீர் புகை மற்றும் பெல்லட் கன் தாக்குதலை நடத்தியதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் பின்வாங்கி கைகளை உயர்த்தி சரணடையும் பாவனையில் இருந்தபோதும் அவர்கள் மீது மிக அருகாமையில் இருந்து பெல்லட் குண்டுகள் ஏவப்பட்டதால் பலருக்கு கண்கள் மற்றும் முக்கிய உறுப்புகளில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதாக நாளிதழ்களில் செய்தி வெளியானதை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 2020ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபையின் வழிகாட்டுதலின்படி கூட்டத்தை கலைக்க உலோக பெல்லட் குண்டுகளை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளதையும் மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
0: தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக வெற்றிக்கழக அரசு வழங்கிய அரசு வேலை செல்லாதென்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இதனால் கரூரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினரில் ஒருவருக்கு முதல்வர் விஜய் வழங்கிய பணி நியமன ஆணை உத்தரவுகள் தற்போது ரத்தாகியிருக்கிறது. கரூர் அரசு பணி ரத்து விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் நாளை மேல்முறையீடு செய்ய தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் தகவல் தெரிவித்திருக்கிறார். கரூர் நெரிசலில் இறந்தோர் குடும்பத்துக்கு அரசு பணி வழங்கிய அரசாணையை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து செய்திருப்பது நேர்கள் அறிந்ததே.
2: கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் நடத்திய ரோட் ஷோவின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். பலியானவர்கள் குடும்பங்களுக்கு கடந்த திமுக ஆட்சியில் அரசு தரப்பிலும் தாவேகா தரப்பிலும் நிவாரணத் தொகை வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது தாவேகா அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் கடந்த 10ஆம் தேதி நெரிசலில் உயிரிழந்தவர்களில் 31 பேரின் வாரிசுதாரர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு பணிக்கான நியமன ஆணையை முதலமைச்சர் திரு விஜய் வழங்கியிருந்தார். இதனை எதிர்த்து கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் 3 வெவ்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு கரூர் கூட்ட நெரிசலில் பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசு வழங்கிய அரசு பணியாணையை ரத்து செய்து உத்தரவிட்டது. அரசு தரப்பில் சாதாரண பணி வழங்குவதாக கூறுவதை ஏற்க இயலாது என்றும் திறன் வளர் பயிற்சி வழங்கி பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்திற்கு உதவலாமே எனவும் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியது. மேலும் அரசு பேருந்து விபத்தில், பட்டாசு ஆலை விபத்தில் நாள்தோறும் உயிரிழப்பவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க முடியுமா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ராணுவத்தில் உயிரிழப்போர் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்குவதாக அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டதை நிராகரித்த நீதிபதிகள் அதையும் கூட்ட நெரிசலில் உயிரிழப்போரையும் ஒப்பிட முடியாது என்று கூறினர். கருணை அடிப்படையிலான வேலை என்பது அரசு பணியில் இருந்து உயிரிழப்போரின் வாரிசுகளுக்கு வேலை வழங்க மட்டுமே பொருந்தும் என்றும் விளக்கமளித்த அவர்கள் அரசு பணியில் எதுவும் சாதாரண பணி அல்ல, அது ஒருவரது குடும்பத்திற்கு உதவும் பணியே என சுட்டிக்காட்டினர். இதையடுத்து கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கி பிறப்பித்த ஆணையை ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு உரிய சட்ட வாதங்களுடன் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட உள்ளது.
0: தொடர்ந்து அமைதி வழியில் போராடும் உரிமை உத்தரவாதமானது, அதை மறுக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் நேற்று தெரிவித்தது. மேலும் போராட்டம் நடைபெற்றது என்பதை சுட்டிக்காட்டி காவல்துறையின் வரம்பு மீறிய நடவடிக்கையை நியாயப்படுத்த முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக நடத்தப்பட்ட போராட்டத்தில் மாணவர்கள் மீது போலீசார் நடத்திய தடியடி குறித்து விளக்கம் அளிக்க கோரி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள். இதனால் இரண்டு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கியிருந்தது. கடும் அமளிக்கு மத்தியில் வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் மாணவர்கள் டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்திய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கடந்த வாரம் கடும் அமளியில் ஈடுபட்டன. இதனால் நாடாளுமன்றம் முடங்கியதால் கடந்த 20ஆம் தேதி தொடங்கிய மழைக்கால கூட்டத்தொடரில் எந்த அலுவல்களும் நடைபெறவில்லை. நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளிக்கிடையே வினாத்தாள் கசிவு தடுப்பு மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இரண்டு அவைகளும் நாள் முழுவதும் முடங்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விரைவாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவ அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தன.
2: கடந்த 22ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு மற்றும் 9 மீனவர்களை இலங்கை கடற்படை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கச்சத்தீவு பகுதியில் வைத்து கைது செய்தது. கைது செய்யப்பட்ட மீனவர்களின் விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. பின்னர் கிளிநொச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய மீனவர்களை அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தங்கச்சி மடத்தில் மறியலில் ஈடுபட்ட மீனவர்களின் உறவினர்கள் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்த மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய கோரி கண்ணீர் மல்க வேண்டுகோள் விடுத்தனர். தமிழ்நாட்டில் பொறுப்பேற்றுள்ள புதிய அரசு மீனவர்கள் பிரச்சினை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழ்நாடு மீனவர்கள் மீதான தாக்குதலை மத்தியில் ஆளும் பாஜகவும் தாவேக அரசும் வேடிக்கை பார்ப்பதாக அவர்கள் கூறினர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இந்த மறியலால் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
3: திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே மாவட்ட நிர்வாகத்தால் பயனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்ட வீட்டு மனையை அளவீடு செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் குடியேறும் போராட்டம் நடத்தியதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பெருமாநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட ஈட்டி வீரம்பாளையத்தில் உள்ள அறிவொளி நகர் பகுதியில் கடந்த 1994ஆம் ஆண்டு வீடு மற்றும் நிலமற்ற ஏழை கூலி தொழிலாளர்கள் 124 பேருக்கு வீட்டுமனை பட்டாக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. அரசு ஒதுக்கி 32 ஆண்டுகளாகியும் வீட்டுமனைகள் இதுவரை அளந்து கொடுக்கப்படவில்லை. இதுகுறித்து பலமுறை கோரிக்கை விடுத்தும் போராட்டம் நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வீட்டுமனையை அளவீடு செய்ய வலியுறுத்தி நேற்று குடியேறும் போராட்டம் நடைபெற்றது. இதற்காக கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் தலைமையில் ஈட்டி வீரம்பாளையம் கூட்டுறவு சங்க சந்திப்பில் இருந்து அறிவொளி நகர் நோக்கி குடியேறும் போராட்டத்திற்கு பேரணியாக புறப்பட்டவர்களை போலீசார் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தினர். அப்போது இருதரப்புக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது.
4: அரசு அதிகாரிகளுடைய அலட்சியத்தினுடைய விளைவாக எங்கெங்கெல்லாம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது என்பது சம்பந்தமாக ஆய்வு செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் மாநிலம் முழுவதுமே உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ஈட்டி வீராம்பாளையத்தை பொறுத்தவரை இன்றைக்கு பட்டா கிடைக்கிற வரை நாங்கள் இங்கே அமைதியான முறையில் அமர்ந்து இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறும்.
3: போராட்டம் நடத்தியவர்களை வட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் ஆகியோர் சமாதானப்படுத்தினர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண்பதாக அவர்கள் உறுதியளித்தனர். அதை ஏற்று போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது.
0: தொடர்ந்து கனடாவில் இந்தியாவைச் சேர்ந்த நவ்னீத் கவுர் என்ற பெண் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முதலில் கொலையாளி பேசியிருக்கிறார், பிறகுதான் சுட்டிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலை காவல்துறை வெளியிட்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவத்தில் பிரெம்டனைச் சேர்ந்த 37 வயது நபரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. கொலை செய்தவர் கர்ஜின் சிங் என்ற அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். கொலைக்கு அடிப்படை காரணம் இதுவரை தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. கனடா நாட்டு நேரப்படி வெள்ளிக்கிழமை காலை 7:23 மணிக்கு காவல்துறைக்கு அவசர அழைப்பு சென்றுள்ளது. துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்து நவ்னீத் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். அவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. ஆனாலும் அவர் சம்பவ இடத்திலே பலியானார். வீட்டுக்குள் கொலை நடக்கவில்லை, பொது இடத்தில் தான் நடந்திருக்கிறது. கொலையாளி சம்பவ இடத்திலிருந்து தப்பியோடியிருக்கிறார். பிறகு நடத்தப்பட்ட விசாரணையில் தான் கொலையாளி பதுங்கியிருந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் பின்னர் கைது செய்யப்பட்டார். சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறுகையில் ஒரு பெண் நடந்து சென்று கொண்டிருந்தார். அவர் பின்னால் ஒரு நபர் சென்றார். சிறிது தூரம் போனதும் அந்த பெண்ணிடம் அவர் பேசினார். பிறகுதான் துப்பாக்கியால் சுட்டார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. கொலைக்கு பின்னணி என்ன என்பது தெளிவாக தெரிய வரவில்லை. இதுகுறித்து யாருக்காவது தகவல் தெரிந்தால் காவல் நிலையத்தில் தெரிவிக்கலாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கருங்கல், ஜல்லி மற்றும் எம்சாங் உட்பட்ட கனிமங்களை பிற மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல 3 மாதங்களுக்கு தற்காலிக தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
2: இது தொடர்பான தடை உத்தரவை இயற்கை வளங்கள் துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதில் மாநில எல்லைக்கு அப்பால் உள்ள மாநிலங்களுக்கு கனிமங்களை கொண்டு செல்வதை முறைப்படுத்தவும் தற்காலிக தடை விதிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் புவியியல் மற்றும் சுரங்கத்துறை இயக்குநருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உட்கட்டமைப்பு, நகரமயமாக்கல் பணிகளுக்கான கருங்கல் மற்றும் ஜல்லிக்கற்கள் போன்ற கட்டுமானப் பொருட்களின் தடையற்ற விநியோகம் தேவைப்படுகிறது என சுட்டிக்காட்டியுள்ள அரசு, அண்டை மாநிலங்களுக்கு கட்டுமானப் பொருட்களை பெருமளவு கொண்டு செல்வதால் பற்றாக்குறை மற்றும் செயற்கையான விலையேற்றம் உருவாவதாகவும் இது மாநிலத்தில் உள்ள கட்டுமான திட்டப்பணிகளை பாதிப்பதாகவும் கூறியுள்ளது. எனவே 2011 தமிழ்நாடு சட்டவிரோத கனிம சுரங்கம், கனிம போக்குவரத்து மற்றும் சேமிப்பு தடுப்பு விதிகள் அதிகாரங்களின்படி மாநிலத்தில் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் சுற்றுச்சூழல் மற்றும் சட்டவிரோத கனிம போக்குவரத்தை தடுக்கவும் காரைக்கால், புதுச்சேரி தவிர மற்ற மாநிலங்களுக்கு கருங்கல், ஜல்லிக்கற்களை கொண்டு செல்ல தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 3 மாத காலத்திற்கு அமலில் இருக்கும் இந்த தற்காலிக தடையை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். இதுகுறித்து அண்டை மாநிலங்களுடன் எல்லை பகிர்ந்து கொள்ளும் மாவட்டங்களில் உள்ள ஆட்சியர்கள், எஸ்பிக்கள் இந்த தடை உடனடியாக அமலுக்கு வருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து கரூர் அருகே சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான 50 கல்வட்டங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரியைச் சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் விஜயன்கின்ற, ஜாலிவேந்தன் மற்றும் கரூர் திருமூர்த்தி ஆகியோர் நேற்று தெரிவிக்கையில், கரூர் மாவட்டம் செங்கல் அடுத்துள்ள கீழ் முனையூர் கிராமத்தில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமையான பெருங்கற்கால பண்பாட்டைச் சேர்ந்த அரிய கல்வெட்டங்கள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்தில் சுமார் 50 கல்வெட்டங்கள் இருப்பது தமிழகத்தில் மிகவும் அரிதானது. கல்வெட்டம் என்பது பெருங்கற்கால மக்களால் இறந்தவர்களை அடக்கம் செய்ய இடத்தை நினைவுகூறும் வகையில் பெரிய கற்களை வட்ட வடிவில் அமைத்து உருவாக்கப்பட்ட நினைவு சின்னமாகும். இந்த வட்டத்தின் நடுவில் பெரிய கல்லொன்று நடப்படும். அந்த காலத்தில் முதுமக்கள் தாளி, கல்லறை, ஈமப்பேழை, வெறுமன புதைப்பு உள்ளிட்ட பல்வேறு முறைகளில் இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்கான முக்கிய சான்றுகளில் கல்வெட்டங்களும் ஒன்றாகும். தமிழகத்தில் ஆதிச்சநல்லூர், கொடுமணல், பொருந்தல், சானூர், கரூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் ஏற்கனவே கண்டறியப்பட்ட நிலையில் தற்போது கரூர் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த கல்வெட்டங்கள் பெரிய அளவில் உள்ளன. இந்த கல்வெட்டங்கள் நதிக்கரையொட்டி அமைந்துள்ளதால் இந்த பகுதி பண்டைய ஆற்றங்கரை நகரத்தின் ஒரு பகுதியாக இருந்திருக்கலாம். இன்று விவசாய நிலமாக உள்ள இந்த இடம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இடுகாடாக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். நிலத்தின் உரிமையாளர்கள் பல தலைமுறைகளாக இந்த கல்வெட்டங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாத்து வருகிறார்கள். கல்வெட்டங்கள் அமைந்துள்ள பகுதியை அப்படியே விட்டுவிட்டு மற்ற பகுதிகளில் மட்டும் விவசாயம் செய்து வருகிறார்கள். முன்னோர்கள் இந்த இடத்தை தொடக்கூடாது என்று கூறி சென்றதாகவும் அதன்படி இன்று வரை பாதுகாத்து வருவதாக ஊர் மக்கள் தெரிவித்தார்கள். இந்த கல்வெட்டங்களை சுற்றியுள்ள பகுதிகளில் விரிவான அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டால் பண்டைய குடியிருப்புகள் மற்றும் மேலும் பல தொல்லியல் சான்றுகள் வெளிச்சத்துக்கு வருவதான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக குறிப்பிட்டார்கள். ஆந்திரத்தில் செம்மர கடத்தலில் ஈடுபட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 6 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்து RSS கூடுதல் இணை நீதிபதி நரசிம்மமூர்த்தி தீர்ப்பளித்திருக்கிறார். சேசாலம் வனப்பகுதியில் செம்மர கடத்தலை தடுக்கும் நோக்கில் செம்மர கடத்தல் தடுப்பு பணிக்குழு தீவிர நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. சிறு குறு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்யும் திட்டம் ஏதும் மத்திய அரசிடம் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் அதிகரித்து வரும் நீரழிவு, உடல் பருமன் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற உடல்ல பிரச்சனைகளுக்கு நகர்ப்புற உணவு பழக்கங்களால் குடல் பாக்டீரியாவில் ஏற்படும் மாற்றங்களே இதற்கு முக்கிய காரணம் என்று புதிய ஆய்வொன்று தெரிவிக்கிறது. கட் மைக்ரோப்ஸ் இதழில் வெளியிடப்பட்டுள்ள இந்த ஆய்வின்படி பீசா, துரித உணவுகள் மற்றும் குளிர்பானங்கள் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகளை அதிகம் உட்கொள்வதால் குடலில் மெகாமோனஸ் என்ற வகை பாக்டீரியாக்கள் அதிகமாக பெருகுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. சர்வதேச நீரழிவு கூட்டமைப்பின் தரவுகளின்படி இந்தியாவில் 2024 நிலவரப்படி சுமார் 8,98,00,000 பெரியவர்கள் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இதில் 43% பேர் தங்களுக்கு நீரழிவு இருப்பதே தெரியாமல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மனிதர்களின் பரம்பரை மரபணுக்களை விட அவர்கள் வாழும் சூழல் மற்றும் உட்கொள்ளும் உணவு பழக்கங்களை குடல் பாக்டீரியாக்களின் தன்மையையும் அவற்றின் ஆரோக்கியத்தையும் அதிகமாக நிர்ணயிப்பதாக

0: சட்டத்தின் கீழ் காவல்துறை வழக்கை பதிவு செய்திருந்தது. ஆனாலும் கிறிஸ்தவ மதத்துக்கு மாறியொருவர் சட்டப்படி பட்டியலின தவிர அந்தஸ்தை கோர முடியாது என்று கூறி அந்த வழக்கை ஆந்திரா உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவுக்கு எதிராக அந்த நபர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களை தவிர பிற பட்டியலின அந்தஸ்தை இழந்து விடுவார். வேறு மதங்களுக்கு அவர் மாறினால் இந்த அந்தஸ்தை அவர் இழந்து விடுவார். அதேவேளையில் அந்த நபர் இந்து, சீக்கியம், பௌத்த மதங்களுக்கு மீண்டும் மாறினால் அவர் பட்டியலின அந்தஸ்தை மீண்டும் கோரலாம் என்று கடந்த மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ஆந்திராவை சேர்ந்த அந்த மதபோதகர் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை அண்மையில் பரிசீலித்த நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மன்மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு அந்த தீர்ப்பில் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று தெரிவித்து மனுவை தள்ளுபடி செய்திருந்தார்கள். இந்தியாவில் 576 பெரும் கோடீஸ்வரர்கள் உள்ளதாகவும் அவர்களின் எண்ணிக்கை கடந்த 5 ஆண்டுகளில் 4 மடங்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி அளித்த பதில், வருமான வரி சட்டத்தில் பெரும் கோடீஸ்வரர் என்ற சொல்லுக்கு சட்டபூர்வ விளக்கங்கள் கிடையாது. ஆனாலும் கடந்த 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டில் மொத்தம் 100 கோடி அல்லது அதற்கு அதிகமான வருமானம் உள்ளதாக 576 பேர் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை 2022-2023 ஆண்டில் 301ஆகவும் 2023-2024 ஆண்டில் 284ஆகவும் 2024-2025 ஆண்டில் 415ஆகவும் இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கோவில் திருவிழாக்களில் யாருக்கும் முதல் மரியாதை கிடையாது, அனைத்து சமூகத்தினரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. கிடா வெட்டுதல், பொங்கல் வைத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பட்டியல் சமூக மக்கள் உட்பட அனைத்து சமூகத்தினரும் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறார். கரியானா மாநிலத்தின் நுன்க் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 4 வயது உடல்ல குறைபாடு கொண்ட சிறுவனுக்கு தவறுதலாக மற்றொரு காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்தார்கள். அறுவை சிகிச்சைக்கு பிறகு இந்த தவறு கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பின்னர் சரியான காலில் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவம் நுக் மாவட்டத்தில் உள்ள ககித் குசன் கான் மேவாத்தி அரசு மருத்துவக் கல்லூரி நல்கர் பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விகாரம் தொடர்பாக குழந்தையின் தந்தை புகார் அளித்ததை அடுத்து அலட்சியம் குறித்த விசாரணை தொடங்கப்பட்டது. புகாரின்படி அவரது 4 வயது மகன் காலில் ஏற்பட்ட புண் காரணமாக ஜூலை 20ஆம் தேதி மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் அவரது வலது காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கிறது. பாதிக்கப்பட்ட காலில் எதுவுமே செய்யப்படவில்லை என்று கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விகாரம் தொடர்பாக எழுத்துப்பூர்வமான புகார் கிடைத்துள்ளதை விசாரணை நடத்த 4 மருத்துவர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. விசாரணை முடிவடைந்ததும் தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்த மருத்துவ கல்லூரி இயக்குநர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தில் 1 மாதத்தில் அரிசி விலை 20% உயர்ந்ததால் மக்கள் கலங்கி போயிருக்கிறார்கள்.
1: தமிழகம், கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் அரிசியே பிரதான உணவாக உள்ளது. இந்நிலையில் கடந்த சில நாட்களாக தமிழகத்தில் அரிசி விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 26 கிலோ எடையுள்ள வெள்ளை சன்னரக பொன்னி அரிசி 1500 ரூபாயில் இருந்து 900 ரூபாய்க்கும், ராஜபோகம் பொன்னி 1600 ரூபாய்க்கும், கிச்சடி பொன்னி 1200 ரூபாயில் இருந்து 700 ரூபாயாகவும் அதிகரித்துள்ளதாக மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதேபோல் 900 ரூபாய்க்கு விற்ற இட்லி அரிசியும் 1550 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக அவர்கள் கூறினர்.
2: ஆர்என்ஆர் ரகம், இதை எல்லாமே பாத்தீங்கன்னா சன்ன ரகங்கள், இதெல்லாம் இதான் பெரும்பாலும் நடுத்தர மக்களும் உயர்தர மக்கள் எல்லாருமே கன்சியூம் பண்றது. இதுதான் அதிகமா, இதுதான் ப்ரொடக்ஷனும் ஜாஸ்தி. இந்த ரகம் மட்டுமே கிலோக்கு 15 ரூபாயில இருந்து 20 ரூபாய் ஏறி இருக்குதுங்க. 1100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தது இப்ப 1500 ரூபாய்க்கு இருக்குது 26 கிலோ உள்ள அரிசி. அதே மாதிரிதான் 1300 ரூபாய்க்கு வித்தத 1700 ரூபாய் 800 ரூபாய் வரைக்கும் போயிருச்சுங்க சன்ன ஆர்என்ஆர் ஐட்டம்.
1: ஆந்திரா கர்நாடகாவில் நடைபெறும் அணைகள் சீரமைப்பு பணிகள் காரணமாக அதிக நெல் சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டிற்கு படையெடுத்த 2 மாநில வியாபாரிகளும் அதிக விலை கொடுத்து வாங்கி சென்று விட்டதாக வியாபாரிகள் தெரிவித்தனா்.

0: தமிழ்நாட்டில் அரிசி விலை உயர்வுக்கு இதுவே காரணம் என அவர்கள் கூறினர். வெளிமாநில வியாபாரிகள் நெல்லை கொள்முதல் செய்ததால் தமிழ்நாட்டில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு நெல் இல்லாமல் 50% ஆலைகள் இயங்கவில்லை என்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் மேட்டூர் அணையில் இருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்கு இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படவில்லை. இதனால் குறுவை சாகுபடி பரப்பளவு குறைந்து நெல் வரத்து மேலும் குறையும் என்பதால் 26 கிலோ எடையுள்ள ஒரு மூட்டை அரிசி 2000 ரூபாய் வரை உயர வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: டிசம்பர் மார்கழி மாசம் வர வேண்டிய நெல்லும் வரத்துக்கு உண்டான வெள்ளப்பொன்னி சன்னரகம் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு 90% கம்மி. நவம்பர்ல ஏதாவது மழைகளை பெஞ்சி அதுக்கப்புறம் வந்தா நவம்பர் தீபாவளி சமயத்துல மழை நல்லா ஹெவியா இருந்தால்தான் ஜனவரி பிப்ரவரியில அந்த அடுத்த கிராப் வரும். அந்த மழையும் இல்லைன்னா டிசம்பர்லயும் வராது. ஸ்டார்டிங் பாயிண்ட் 2000 ரூபாய்க்கு கேரண்டியா 26 கிலோ அரிசி 2000 ரூபாய்க்கு வர வாய்ப்பு அதிகமா இருக்குது சன்னரகம் பூராவுமே.
0: மழை இல்லாததால் அரிசி விலை மட்டுமின்றி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிப்புக்கு ஆளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. விலை உயர்ந்தாலும் தமிழகத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு வராது என வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர்.
2: இனி சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 1240 ரூபாய் குறைந்து 1,5720 ரூபாவுக்கும் கிராமுக்கு 115 ரூபாய் குறைந்து 13,215 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இதனை தொடர்ந்து வருகின்றது. உலகச் செய்திகள்.

இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மேற்கு கரை பகுதியில் இஸ்ரேல் குடியேறிகள் இரண்டு மசூதிகளுக்கு தீ வைத்த சம்பவம் அங்கு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேற்கு கரையில் கடந்த சில நாட்களாக இஸ்ரேல் குடியேறிகளுக்கும் உள்ளூர் பாலஸ்தீனர்களுக்கும் இடையே மூண்ட வன்முறையில் 4 பாலஸ்தீனர்கள் மற்றும் 2 இஸ்ரேலியர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக மேற்கு கரையின் வடக்கே அமைந்துள்ள குஷ்டா கோர் ஆகிய கிராமங்களில் உள்ள மசூதிகள் இஸ்ரேல் குடியேறிகளால் தாக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாக்குதலில் கொல்லப்பட்ட இஸ்ரேலியரின் பெயரை குறிப்பிட்டு பழிக்கு பழி மற்றும் ரத்தத்தால் மீட்கப்பட்ட இஸ்ரேலம் போன்ற வாசகங்கள் மசூதியில் எழுதப்பட்டிருந்தன. இந்த சம்பவத்தை ராணுவமும் காவல்துறையும் இணைந்து விசாரித்து வருவதாகவும் மத வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்களை வன்மையாக கண்டிப்பதாக இஸ்ரேல் ராணுவம் வலமை போல் தெரிவித்துள்ளது. வடமேற்கு நைஜீரியாவில் உள்ள கடுனா மாகாணத்துக்குட்பட்ட நாரிடன் கிராமத்தில் ஆயுத குழுவினர் நேற்று அதிகாலை நடத்திய தாக்குதலில் 8 குழந்தைகள் உட்பட 30 பேர் கொல்லப்பட்டார்கள், 4 பேர் காயமடைந்தார்கள். மக்கள் உறங்கிக் கொண்டிருந்த போது கிராமத்துக்குள் நுழைந்த அந்த ஆயுத குழுவினர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதோடு வீடுகளுக்கும் தீ வைத்தார்கள். தாக்குதல் நடந்த பல மணி நேரங்களுக்கு பிறகே பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்துக்கு சென்றதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. மேலும் விரிவான தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூயார்க் நகருக்குள் நெத்தன்யாவுக்கு வரவேற்பில்லை என்று நியூயார்க் மேயர் சோரான் மம்தானி கூறியிருந்தார். அதேபோல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் பிடிவாரண்டின் கீழ் அவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் அவரால் விடப்பட்டிருந்தது நேர்கள் அறிந்ததே. இந்த நிலையில் அவற்றை நிராகரித்துவிட்டு ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் உரையாற்ற நியூயார்க் நகருக்கு தான் செல்ல இருப்பதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவிக்கிறார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு நெத்தன்யாகு அளித்த பேட்டியில், யூத மக்களின் உண்மைகளுக்காக போராட நான் நியூயார்க் செல்வேன். ஐக்கிய நாடுகள் சபையின் மேடையில் உண்மைகளை உரக்க சொல்லவும் இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டணிக்கு ஆதரவாக பேசவும் நான் அங்கு செல்வேன் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். மம்தானி பற்றி பேசிய அவர், யூத இனப்படுகொலைக்கு பிறகு யூதர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட மிக மோசமான படுகொலையான அக்டோபர் 7 தாக்குதலை மம்தானியும் அவரது குடும்பத்தினரும் கொண்டாடினார்கள். அவர் இல்லை என்று சொன்னாலும் அடிப்படையில் இஸ்ரேலின் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து தலைகளை துண்டித்த, குழந்தைகளை உயிருடன் எரித்த, எங்கள் ஆண்களை கொன்ற 251 ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பச்சளம் குழந்தைகளை தங்கள் பிடியில் சிறைபிடித்த ஹமாஸ் கொலைக்காரர்களையே மம்தானி ஆதரித்து வருபவர் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் மீதான இனப்படுகொலை குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் செய்ததாக கூற இயலாதவர் இவர் என்றும் அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ராணுவத்தின் நோக்கங்கள் மற்றும் பயங்கரவாதிகளின் நோக்கங்களுக்கு இடையிலான வேறுபாட்டையும் அவர் குறிப்பிட்டார். மேலும் ஹமாஸ்தான் இனப்படுகொலைக்கு காரணமானவர்கள், அவர்களின் கொள்கை விளக்க ஆவணத்தில் உள்ளபடி இஸ்ரேல் உட்பட உலகில் உள்ள ஒவ்வொரு யூதரையும் அவர்கள் கொலை செய்திருப்பார்கள். அது பற்றி பகிரங்கமாக அவர்கள் அறிவித்துள்ளார்கள். எனவே இனப்படுகொலை குற்றச்சாட்டு எங்களின் எதிரிகளுக்கே பொருந்தும். பொதுமக்களிடையே மறைந்து செயல்படும் ஆபத்தான இடங்களில் பொதுமக்கள் வெளியேறுவதை தடுக்கும் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக போராடுவதையே நாங்கள் செய்கிறோம். உண்மையான குற்றவாளிகள் அவர்கள்தான். மம்தானி யூதர்கள் மீதான வெறுப்புணர்வை தூண்டுகிறார். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்று நியூயார்க் நகர மக்கள் அனைவருக்குமான மேயராக அவர் இருக்க வேண்டும். ஆனால் அவர் ஒரு பிரிவினருக்கு எதிராக மற்றொரு பிரிவினரை திருப்பி வெறுப்பை விதைத்து வருகிறார். அவரது பேச்சு நியூயார்க்கில் உள்ள யூத மக்களுக்கு ஆபத்தான சூழலை உருவாக்குகிறது. அவர்களிடம் நான் பேசுவேன் என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச போர்க்குற்றவாளியான நெத்தன்யாகுவை நியூயார்க் நகரில் வைத்து கைது செய்ய மம்தானி ஆலோசித்து வந்தார். ஆனால் சர்வதேச தலைவரை கைது செய்யும் அதிகாரம் நியூயார்க் நகர காவல்துறைக்கு நேரடியாக இல்லை என்பதை பின்னர் மம்தானி ஒப்புக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து நெத்தன்யாகு நியூயார்க் நகரம் வருவதற்கு வரவேற்பு இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கோர்முஸ் நீரிணையின் நிர்வாகம் தொடர்பாக முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுவார்த்தையை சமீபத்தில் ஓமானுடன் ஈரான் மேற்கொண்டது. இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகாயி செய்தியாளர்களுடன் பேசுகையில், இந்த பேச்சுவார்த்தைகளுக்கும் அமெரிக்காவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இது ஈரான் மற்றும்
ஓமான் இடையான இருதரப்பு விவகாரம் மட்டுமே இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கோர்முஸ் நீரிணை தொடர்ந்து மூடப்பட்டே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் அமெரிக்காவை கடுமையாக சாடிய பகாய் சமீப ஆண்டுகளில் அமெரிக்காவின் செயற்பாடுகள் எந்த சட்டங்களையும் பின்பற்றாத ஒரு மாஃபியா கும்பலை போன்று உள்ளது. அமெரிக்காவின் இதுபோன்ற நடவடிக்கைகள் தொடரும் வரை நியாயமான செயற்பாடுகள் பற்றி நாங்கள் நம்பிக்கை வைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். கோர்முஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதை உறுதி செய்வதற்கான பொதுவான கொள்கைகள் மற்றும் செயல்பாட்டு வழிமுறைகள் தொடர்பாக இரு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். ஈரான் மீது அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து போர் தாக்குதல்களை நடத்த தொடங்கியிருந்ததிலிருந்து கோர்முஸ் நீரிணையில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. தற்போது கோர்முஸ் நீரிணை ஈரான் கட்டுப்பாட்டில் உள்ளது. சில நாட்களாக நீரிணையை கடக்க முயன்ற பல கப்பல்களை ஈரான் புரட்சிகர படை திருப்பி அனுப்பியுள்ளது. போர் நிறுத்தத்துக்கு பிறகு இந்த மாத தொடக்கம் முதல் மீண்டும் ஈரானும் அமெரிக்காவும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வரநிலையில் கோர்முஸ் மீதான கட்டுப்பாட்டை கைப்பற்ற இரு நாடுகளுக்கும் மோதல் களமாக அது மாறியிருக்கிறது. கடலோர நாடான ஓமானை இதில் ஈடுபடுத்தி சேவை கட்டணம் வசூலிப்பது போன்ற நிர்வாக கட்டுப்பாடுகளை கைவசம் வைத்திருக்க ஈரான் வலியுறுத்துகிறது. இரண்டு நாட்களாக அந்த பகுதியில் தாக்குதல் எதுவும் நடைபெறாமல் உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்ட நல்ல வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறுகிறார். இருந்தாலும் சமரச பேச்சு தோல்வியடைந்தால் ராணுவ தாக்குதல் தொடரக்கூடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். 13 நாட்கள் தொடர்ந்து இருதரப்பும் மீண்டும் தாக்குதல் நடத்திய பிறகு 3 நாள் சண்டை நிறுத்தம் தற்போது நடப்பில் உள்ளது. ஈரானிய தலைவர்கள் பேச்சு நடத்த அழைப்பு விடுத்திருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் எந்தவித நேரடி அமைதி பேச்சு நடக்கவில்லை என்று ஈரான் தெரிவிக்கிறது. அண்மையில் பதவியிலிருந்து விலகிய வங்கதேச முன்னாள் அதிபர் முகமது ஷாபுதீன் மீதான ஊழல் புகார்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தப்படும் என்று அந்த நாட்டின் சட்டத்துறை அமைச்சர் முகமது அசாதுஸ்மான் தெரிவித்திருக்கிறார். பதவிக்காலம் முடிவடைய இன்னும் 2 ஆண்டுகள் இருந்த நிலையில் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் நீண்டகால ஆதரவாளரான 76 வயதுடைய சகாபுதீன் உடல்ல குறைவை காரணம் காட்டி கடந்த வெள்ளிக்கிழமை தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து வங்கதேச நாடாளுமன்ற அவைத் தலைவர் கபிஸ் உஸ்தீன் அகமது அந்த நாட்டு அரசமைப்பு சட்டப்படி அடுத்த 90 நாட்களுக்கு பொறுப்பதிபராக செயல்படுகிறார். இந்த 90 நாட்களுக்குள் புதிய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். கடந்த 2023 பிப்ரவரியில் முந்தைய நாடாளுமன்றத்தால் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முகமது சஹாபுதீன் 1971 ஆண்டு விடுதலை போரில் பங்கேற்றவரும் முன்னாள் நீதிபதியும் ஆவார். 2024 ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெற்ற மாணவர் போராட்டத்தால் ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் அரசு கவிழ்ந்த பிறகும் அந்த அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபராக முகமது சாபுதீன் அதிபர் பதவியில் தொடர்ந்தும் நீடித்து வந்தார். இதனிடையே வங்கதேசத்தில் கடந்த பிப்ரவரியில் பொது தேர்தல் நடைபெற்று வங்கதேச தேசியவாத கட்சியின் சார்பாக தாரிக் ரஹ்மான் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார். வங்கதேசத்தில் மரண தண்டனை எதிர்கொள்ளும் ஷேக் ஹசீனாவை நாடு கடத்த புதிய அரசும் இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்து வந்தது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருகிறார்கள். இதற்காக கூட்டு அவாமி செயற்குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பாகிஸ்தான் அரசு சார்பில் நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் ரவலா கோட்டிலிருந்து முசராபாத் நோக்கி பேரணியாக செல்ல தொடங்கினார்கள். அதேவேளையில் நிலவும் பதற்றமான சூழலால் 2 மாவட்டங்களில் சட்டமன்ற தேர்தலை தேர்தல் அதிகாரிகள் ஒத்திவைத்துள்ளார்கள். கத்னோதி மற்றும் ராவிலா கோட் ஆகிய தொகுதிகளில் நடைபெற இருந்த வாக்கெடுப்பை ஆகஸ்ட் 10 தேதி வரை தேர்தல் ஆணையம் ஒத்திவைத்துள்ளது. மிரிப்பூர் பிரிவில் நேற்று நடைபெற்ற தேர்தலில் வன்முறை வெடித்தது. கோட்லி மாவட்டத்தில் பாகிஸ்தான் மக்கள் கட்சியின் தொண்டர் முக்தார் யூனிஸ் கொல்லப்பட்டார். எதிர்கட்சிகள் வாக்குப்பட்டிகளை கொள்ளையடித்ததாகவும் ஒன்றை எரித்துவிட்டதாகவும் பிம்பர் மாவட்டத்தில் வாக்குப்பதிவுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் கூறி பிஎம்எல்என் கட்சியும் குற்றம் சாட்டுகிறது. நேற்று அதிகாலையில் பிலிப்பைன்ஸ் நீதி அமைச்சின் வாசலுக்கு அருகே வீட்டில் தயாரிக்கப்பட்ட வெடிகுண்டு ஒன்று வெடித்துள்ளது. நள்ளிரவில் அது வெடித்தது. அதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஒரு சில மணி நேரத்துக்கு பிறகு அதிகாரிகள் மற்றொரு வெடிகுண்டையும் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பிலிப்பைன்ஸ் அதிபர்
பேர்டினாட் மார்க்கோஸ் ஜூனியர் நாட்டு மக்களிடம் வருடாந்த உரையாற்றுவதற்கு முன்பு இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இரண்டு சம்பவங்களுக்கு இடையே தொடர்பு இருக்கலாம் என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். விசாரணை தொடர்கிறது. பிலிப்பைன்ஸில் அரசியல் பதற்றம் நிலவும் வேளையில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. துணை அதிபர் சாசா டுடோர்வுக்கு எதிராக அரசியல் குற்றச்சாட்டு வழக்கு நடக்கிறது. அதிபர் மார்க்கோஸ் தமது 5வது தேச உரையை நிகழ்த்த இருக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி செய்து வருவது தொடர்பான கண்டனங்களை தற்போது வெளியுலகில் வாழும் பாகிஸ்தானியர்களும் தெரிவித்து வருகிறார்கள்.

வயிறு வீங்கிவிட்டது. சாப்பிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் சவாங்கன்ற அந்த நபருக்கு கடுமையான வயிற்று வலியோடு உடலும் வியர்த்து கொட்டியது. உணவக ஊழியர்கள் அவரது வயிறு இயல்புக்கு மாறாக வீங்கியிருப்பதை சுட்டிக்காட்டி உடனடியாக மருத்துவமனைக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். மருத்துவர்கள் சுவாங்கை பரிசித்த போது அவரின் கல்லீரல் வெடித்து சுமார் 2 லிட்டர் ரத்தப்போக்கு ஏற்பட்டது தெரிய வந்தது. இன்னமும் அரை மணி நேரம் அவர் தாமதித்து மருத்துவமனைக்கு வந்திருந்தால் அவரது உயிரை தங்களால் காப்பாற்றியிருக்க முடியாதென்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். சுவாங் உடனடியாக சிகிச்சை பெற வேண்டும் என்பதற்காக உணவக மேலாளர் மருத்துவ கட்டணத்தையும் செலுத்தி போர்வியையும் தேவைகளுக்கான பொருட்களையும் வாங்கி கொடுத்து உதவியிருந்தார். தமது உயிரை காப்பாற்ற உரிய நேரத்தில் உதவிய உணவக மேலாளருக்கு மனமார்ந்த நன்றிகளை தொடர்ந்து சுவாங் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதில் எதிர்கொள்ளப்படும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மறுசீரமைப்பு குழுவினருடன் ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார தேசநாயக்கா விசேட கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கிறார். ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் இலங்கையில் கிரிக்கெட் விளையாட்டை கட்டியெழுப்பும் போது எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையின் கிரிக்கெட் விளையாட்டின் தொடர்ச்சியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் அரசாங்கத்தினால் வழங்கப்படக்கூடிய ஆதரவுகள் மற்றும் பங்களிப்புகள் குறித்து ஜனாதிபதி கவனம் செலுத்தியிருக்கிறார். இந்த சந்திப்பில் இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகை, ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி பிரபாத் சந்திரகீர்த்தி, ஸ்ரீலங்கா கிரிக்கெட் மறுசீரமைப்பு குழுவின் தலைவர் ஏரான் விக்ரமரட்ன மற்றும் அதன் ஏனைய உறுப்பினர்களான ரோசான் மகானம, அவந்தி கொலம்பகே, துசர தெல்ல, சிதக் வெத்தமணி உட்பட முக்கிய பிரதிகள் பலரும் அதில் கலந்து கொண்டதான தகவல்கள் வந்துள்ளன. ஹாக்கி இந்திய தேசிய ஜூனியர் ஆடவர் சாம்பியன்ஷிப் போட்டி கோவையில் இன்று தொடங்கி வருகின்ற ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய ஆடவர் மகளிர் அணிகள் தங்கள் முதல் சுற்றில் வெற்றியை கண்டிருக்கின்றன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டிகளில் 5வது நாளான நேற்றைய போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 6 பதக்கங்களை வென்றுள்ளது. இதில் நேற்று நடைபெற்ற பரா தடகள பிரிவில் மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கான F57 பிரிவு குண்டறிதல் போட்டியில் இந்தியா சார்பில் 40 வயதான மாற்றுத்திறனாளி வீரர் சர்மிளா தன்கூர் கலந்து கொண்டார். இவர் 9.81 மீட்டர் தூரத்துக்கு குண்டறிந்து இந்த சீசனில் அவரது சிறந்த விளையாட்டை வெளிப்படுத்தி தங்கப்பதக்கத்தை வென்றிருக்கிறார். இவருக்கு அடுத்ததாக 2வது இடத்தில் 8.65 மீட்டர் தூரம் எறிந்த கானாவின் ஜினபு இசா வெள்ளிப்பதக்கமும், நைஜீரியாவின் ஜூச்சாரியா இகியாசி 8.19 மீட்டர் தூரம் எறிந்து வெண்கல பதக்கத்தையும் வென்றுள்ளார்கள். ஹரியானாவைச் சேர்ந்த சர்மிளா சிறுவயதிலே இளம்பிள்ளைவாதத்தால் போலியோவால் பாதிக்கப்பட்டவர். குடும்ப வன்முறை, மோசமான சூழல் என பல சவால்களை கடந்து 34 வயதுக்கு பின் விளையாட்டு வாழ்க்கைக்குள் வந்த இவர் இன்று சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். சர்மிளாவின் இந்த வெற்றியின் மூலம் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பரா தடகள பிரிவில் இந்தியா தனது முதல் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளது. அதேபோல் 2026 தொடரில் இந்தியாவுக்கு இது 2வது தங்கப்பதக்கமாகும். பரா தடகளத்தில் இதே பிரிவில் இந்தியாவின் மற்றொரு வீரரான சில்பா சைலா வெண்கல பதக்கம் வென்றிருக்கிறார். இதன் மூலம் இந்தியா ஒரே போட்டியில் 2 பதக்கங்களை வென்று சாதனை படைத்திருக்கிறது. காமன்வெல்த் தொடரில் பழுதூக்கல் போட்டியில் இந்தியாவின் வித்யராணி தேவி வெண்கல பதக்கம் வென்று அசத்தியிருக்கிறார். 9 ஆண்டுகளுக்கு பிறகு எவ்வண்ட் கார்பந்தயம் மலேசியாவுக்கு திரும்புகிறது. செப்பாங் நகரில் பந்தயம் நடக்கும். ஏப்ரல் மாதம் பஹ்ரைனில் நடக்க வேண்டிய பந்தயம் மத்திய கிழக்கு போரால் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து மலேசியாவில் இந்த பந்தயத்தை நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் அதனை நேற்று அறிவித்தார். அது குறித்து பஹ்ரைன் பட்டத்து இளவரசருடன் எஃப்என் அமைப்பின் தலைவருடனும் தான் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். புதிய ஏற்பாடு பஹ்ரைனுடன் மலேசியா கொண்டிருக்கும் நட்பை எடுத்துக்காட்டுவதாக அன்வார் தெரிவித்தார். அக்டோபர் 2 முதல் 4ஆம் தேதி வரை செப்பாங்கில் பந்தயம் நடக்கும். கடைசியாக 2017ஆம் ஆண்டில் செப்பாங்கில் எஃப்என் பந்தயம் நடந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பந்தயத்தில் போதிய வருவாய் கிடைக்காததால் அப்போதிருந்த மலேசிய அரசாங்கம் எஃப்என் அமைப்புடன் இருந்த குத்தகையை ரத்து செய்தது. அடுத்த பந்தயங்கள் கத்தாரிலும் ஐக்கிய அரபு சிற்றரசுகளிலும் நடக்க இருக்கின்றன. ஆனால் அது உறுதியாக தெரிவிக்கப்படவில்லை. இனி நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள். அனுசரணை தருகின்றார்கள் தற்போது உடனுக்குடன்

செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trtamilali.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.69% இந்திய பெறுமதியில் 108.85% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 336.53% இந்திய பெறுமதியில் 95.72% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.88% இந்திய பெறுமதியில் 116.86% ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.36% இந்திய பெறுமதியில் 127.25% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.38% இந்திய பெறுமதியில் 67.80% கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: காலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கலாம்.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: தொடர்புகளுக்கு சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
4: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படுப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சே.
5: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
6: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
7: இருக்கேன். மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
6: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
7: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
6: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 ////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
8: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
9: நிலைய கலிகனிடம் 10:88. நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் உதவுவோமா உதவுவோமா நிகழ்ப்பு ஆரம்பமாக கடையில் ஓரிரு திரை இசை காரங்கள்.

சந்தன சந்தன தாளம் பத்து கட்டிட கட்டிட மேளம். இளைய கிளைகளிடம் பத்து மணி 11:03 நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழொலியில் உதவுமா நிகழ்வு ஆரம்பமாக கிடையில் ஒரு இது திரை இசை கானங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் உலகின் பல பல அரிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கவிருக்கின்றார் எங்கள் பேராசிரியர் முனைவர் சச்சிதானந்தம் அவர்கள். இன்றும் அவரை இணைந்து கொண்டிருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வதில் பெரும் மகளுடன் அவரையும் இணைத்து கொண்டு உதவுமான நிகழ்ச்சி காத்திருக்கும் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பேராசிரியரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் அன்புக்குரிய
0: வணக்கம்
1: நேயர்கள் அனைவருக்கும். நாங்கள் இந்த வாரம் உதவுமான நிகழ்ச்சியில சந்திக்கிறதை மிக மிக சந்தோஷம். அப்போதும் போல் நீங்கள் கொஞ்ச நேரமா கூப்பிட்டு கொண்டு வந்தீங்களோ நேர்கள் ஆவலம் எதிர்பார்த்திருப்பாரு. நாங்கள் நேரில் பேசலாம் கேட்டோம். அதுதான் என்னுடைய பக்கம்தான் தவறு. நாங்கள் செய்வோம். நீங்கள் வர்ற பொழுது நாங்கள் நீங்கள் நிகழ்ச்சிகள் செய்யும் போது இந்த உபவமான பொழுது இந்த பாட்டுகள் வைத்து வழக்கம் உண்டு. பாட்டு மிகவும் அது கருத்தாள மிக்கதாகவும் ஒரு தத்துவமானதாகவும் இருக்கும். அந்த ரெண்டு பாட்டுகள் கேட்போம். அதை பற்றி எங்களுக்கு அறிவு சார்ந்த அறம் சார்ந்த ரெண்டு விஷயங்களை பேசலாம்.
0: கண்டிப்பா.
1: ஒன்று வந்து இந்த ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதம் நாங்கள் 8ஆம் தேதியும் 17ஆம் தேதியும் கழிச்சுக்கோணும் கழிக்காம விட்டுட்டோம். ஏனென்றால் ஒன்று வந்து ஒரு பிரான்ஸ்ல உள்ள ஒரு பெரிய புலவர், அவருக்கு பேர் வந்து ஃபொண்டைன், டோன்டெலா ஃபொண்டைன். அவர் தான் இந்த பிரெஞ்சு இலக்கிய வரலாற்றில் அந்த நாங்கள் இப்போ எங்களோட தமிழ் எடுத்து கேட்க நீதி சொல்ற கதைகள், அறம் சொல்ற கதைகள் என்று பல கதைகளை நாங்கள் படைத்திருப்போம். நல்லொழுக்கம் சொல்றவர்கள், ஔவையார், சோமசுந்தர பிள்ளைவர், ஒவ்வொருவரும் இந்த உதாரணம் இந்த திருக்குறள் காலத்தில் தமிழ் சமூகம் சங்க காலத்திலெல்லாம் திருக்குறள் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் அதை சங்க காலம்னு சொல்லுவோம். அந்த காலத்தில் தமிழ் சமூகம் வந்து ஒரு வீரமும் காதலும் அதான் வேண்ட வாழ்க்கைன்ற தத்துவம். அப்போ எல்லாரும் வீரமாக இருக்கணும், அது தமிழற்ற பண்பு, அது காதல் தான் வாழ்க்கைன்ற மாதிரி இருந்தது. அப்படி இருந்ததுனாலே எங்கள்கிட்ட சமூகத்தில் வந்து நாங்கள் இப்போ இப்போ சொல்கிறோமா, இப்போ இல்லை நீண்ட காலமாக சொல்லி கொண்டு வரோம். தமிழ் சமூகம் வந்து ஒரு நல்லொழுக்கம் உரிய சமூகம், அறம் நிறைந்த சமூகம் என்று சொல்லி நாங்கள் நடைமுறையில் இருக்காததையும் இருக்க வேணும்னு வச்சுக்கொண்டு இப்படி தமிழ் சமூகம் இருந்தேன்னு சொல்கிற வரலாறு இருக்கு. எல்லா மொழிகளிலையும் அந்த முறை இருக்கு. எல்லா மொழிகளிலையும் இந்த நல்லொழுக்கம் நற்பண்பு சார்ந்து புலவர்கள் அந்த மொழியினுடைய வளர்ச்சி கருதி எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கணும், என்னென்ன விஷயத்தை செய்ய வேணும், என்னென்ன விஷயத்தை செய்யக்கூடாது, அதை சொல்றது இங்கிலீஷ்ல டூ இட் டோன்ட் டூ இட் அண்ட் டூ இட் அதை செய், டோன்ட் டூ இட் அண்ட் அதை செய்யாது
0: செய்யாது.
1: அப்ப அது மாதிரி எல்லா சம்பிரதாய சமூகங்களிலும் மொழிகளிலும் அப்படியான வரலாறு இருக்கு. இலக்கியத்துல இதை செய்வோம் இதை செய்யாதுங்க, இதுதான் நல்லது சமூகத்துக்கு என்று பேசுவோம். அப்ப சங்க காலத்துல நாங்கள் வீரங்காதலண்டுலாம் போச்சு போச்சு சொல்லி வந்து பார்த்த பொழுது வீரம் இருந்தது ஓகே, சண்டை பிடிக்கிறது ரைட். அந்த காதல் என்று சொல்லி போட்டு அந்த சமூகம் வந்து சீரழிஞ்சு போவதுதான் அதோட முடிவு. அப்ப சீரழிஞ்சு போனதுண்டா எப்படி சீரழிஞ்சு போகலாம்னு சொன்னா அதை பார்த்தால் ஆணம் பண்ணும் பழகிறது, பழகி போட்டு தொடர்ந்து திருமணம் செய்யாம போற நிலையம் மேலித்து எப்படி இருக்கிறதோ அந்த காலத்திலயும் இருந்தது. அப்ப ஆண் பெண் ஒரு எதிர்ப்பாளர் எதிர்ப்பாளர் மீதுள்ள அன்பு கவர்ச்சி இதுகள் காரணமாக ஒருத்தரோட ஒருவருக்கு பிடிப்பு வரும், பழகிற வழக்கம் வரும், விட்டுட்டு போற குணமும் வரும். அது கூடாது என்றதுக்காகத்தான் தமிழ் சமூகத்துல திருமணம் செய்ய வேணுமென்ற ஒரு முறை உருவானது. அப்ப அதுக்கு முன்னால திருமணம் பண்ணது இல்லை, திருமணம் பண்ண ஒரு ஆள் ஒருவனை கொடுத்தி அவரோடய இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றதுதான் அந்த முறை. அப்ப அதை பார்த்துட்டு திருவள்ளுவர் போன்ற அறிஞர்கள் பல அறிஞர்கள் ஔவையார் திருவள்ளுவர் நிறைய புலவர்கள் அறிஞர்கள் வந்து இப்ப சங்க காலத்துல இப்படி நடந்து போச்சு இனிமேல் அப்படி நடக்கக்கூடாதுன்னு எழுதின நல் வழியில் சொல்லுவன்ற பாட்டுகளுக்கு பெயர் பதினெண் கீழ்கணக்கு. பதினெண்
0: கீழ்கணக்கு,
1: அப்ப கீழ்கணக்குண்டா கணக்கண்ட இல்ல, கணக்கண்டா என்ன கருத்து, கணக்கண்டா ஒன்று சரியா இருக்கிறதான் கருத்து. எண்ணும் அழுத்தும் கண்ணெனத்தான் கணக்கு பார்க்கறது அதுக்காக தான் அந்த கணக்குன்றது இப்படித்தான் இருக்கணும். ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு தான் கணக்கு, அது ரெண்டு ரெண்டு நாலு தான், இதுக்கு மாத்தி சொல்லிடலாம். அஞ்சு வருவானுண்டா ஏதாவது சொல்லலாம், ரெண்டு மூணு சொல்லலாம், நாலு மூணு சொல்லலாம், ஆனா நாங்கள தண்டனை
0: நாலு
1: என்று சொல்லிட்டு இதுதான் கணக்கு எல்லாமே சொல்லியிருக்கிறோம். இது செய்யணும் இது செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 18 ஆசிரியர்கள் புலவர்கள் எழுதின அறிவு நூலுக்கு பேர் 11 கீழ்கணக்கு. கீழ்கணக்கு திருக்குறள் அந்த சங்க காலத்தானுக்கு பேர் மேற்கணக்கு, மேலே உள்ளது. இது கீழ்கணக்கு. கீழ்கணக்கு என்னா, இது எழுதினவர்கள் ஒரு கிட்டத்தட்ட 18 ஆசிரியர்கள். அதுல வந்து மொத்தமான பாட்டுகள் அந்த காலத்துல செய்யுள்னு சொல்றோம். அந்த செய்யுள் வந்து 1875. இந்த 1875 செய்யுள நான் பிரெஞ்சில மொழிபெயர்த்து அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கொடுக்க அவங்க 2017 வெளியிட்டு வச்சது எடப்பாடி முதலமைச்சரா இருக்கேன். அந்த வெளியிட்டு வச்சதை இப்ப உலக தமிழாட்சி நிறுவனம் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் போன வருஷம் இந்தியாவில்
0: வெளியிட்டேன்.
1: அதே நீங்க சொல்ல வரதுன்னா அந்த 18 கணக்கு இந்த ஒரு தமிழ் சமூகத்துல இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது, நல்லொழுக்கம் எது கூடாத ஒழுக்கம் எதுன்னு சொல்லி சொல்லிக்கொண்டு வரையணும். அப்படி செய்யக்கூடாது இப்படி செய்யணும் அப்படி சொல்லிக்கொண்டு வேற காலத்துல உருவான பாட்டுகள் நிறைய அப்படி வந்து அதை சினிமா மாதிரியும் சமூகத்துல எளிமையாக சாதாரணமா சொல்ற மாதிரியும் பல புலவர்கள் பேசுவேன். எல்லா இனத்திலும் மனுஷன்டா இதுதான் குணம். மனுஷனுக்குன்ற குணம் இருக்கு. ஒவ்வொரு நாயண்டா குலைக்கும். அப்ப ஒவ்வொரு மிருகமும் ஒரு குணத்தை காட்டுற மாதிரி மனுஷன்ற குணங்களும் இருக்கு. அப்ப எல்லா பண்பாடுகளிலும் எல்லா சமூகங்களிலும்
0: ஒரு கேள்வி வாசிக்க, மனிதர் என்றால் ஒரு குணம் இருக்கு என்றால் எதற்காக இந்த மனிதர்களுக்கு அந்த நற்குணங்களை அவ்வியார் காலத்திலிருந்து அறம் செய்ய விரும்புகிற அந்த நல்லொழுக்கங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு போய் மனிதன் ஒரு கெட்ட குணத்தோடைய ஆரம்பத்தில் துவங்கி இருக்கின்றான்.
1: அப்படித்தான் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள்
0: ஒரு ஆள்
1: மனிதன் எப்படி தோன்றான்னு ஒரு ஆள் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்தது அதுக்கு என்ன இப்ப இது இப்ப எங்களுக்கு என்ன தேவையோ இப்ப மனிதனுக்கு என்ன தேவையோ அதே தேவை அந்த காலத்துல இருக்கு. அந்த தேவை போறது ஒரே ஒரு தேவைதான் சாப்பாடு.
0: சாப்பாடு
1: அப்ப இங்க லைட் இருக்கணும், வீடு இருக்கணும், அப்படி சந்தோஷமா உல்லாசமா இருக்கணும்ன்ற யோசனை இல்ல. பசி இருக்கும், காட்டில வாழ்ந்தது சாப்பிட்டது என்ன, காட்டில போட்டி ஆடுறது, காட்டுல உள்ள பழங்களை புரிஞ்சு சாப்பிடுறது, காய்கறிகளை எடுத்து சமைக்கிறது சாப்பிடறது இப்படியான முறைகள் வந்தது. அப்ப இப்படி இருக்கிற மனிதர்களுக்கான தேவை
0: சாப்பாடுதான்.
1: அப்ப சாப்பிடுறது என்ன வச்சு என்று பச்சை வச்சு தான் சாப்பிடறோம். இப்பதான் நான் காய்ச்சிறோம். அப்ப நெருப்பை கண்டுபிடிச்சு வரைக்கும் பச்சை வச்சு தான் சாப்பிட்டோம். அப்ப பச்சை வச்சு சாப்பிட்டால் பச்சை பழங்கள் சாப்பிட்டால் நாங்க நோமலாவே மாமிசம் சாப்பிடறதுக்கும் மரக்கறி சாப்பிடுறதுக்கு அப்புறம் அந்த எப்படி எங்களுக்கு அமையறது பொழுது நாங்கள் ரெண்டுக்கு மட்டும் சாப்பிட்டோம், இன்னொரு நாள் மலக்கறி சாப்பிட்டோம். அந்த ரெண்டு பொழுதுலையும் ஒருமை ஒரு ஒரு மாதிரி இருக்குமோ வித்தியாசமா இருக்கு.
0: நிச்சயமா வித்தியாசமா இருக்கு. என்றால் அந்த மரக்கறி சாப்பிடும் பொழுது ஒரு மென்மையான போக்கை மனிதன் மனது அமைதி அடைகின்றது. ஒரு மென்மையான போக்கில் இருக்கிறனால அந்த ஒரு ஒரு சாந்தம் அடைகின்றது சொல்லிவிடலாம். ஆனால் மாமிசம் சாப்பிடும் பொழுது அந்த மீனதுகள் சாப்பிடும் பொழுது ஒரு இதுவும் இறைச்சி சாப்பிடும் பொழுது வேறு ஒரு விதமான இதுவும் என்றால் அந்த சாப்பிடும் பொழுதே பெரிய கஷ்டப்பட்டுத்தானே சாப்பிடுகிறார்கள் இறைச்சி வகைகளை. இப்பொழுது நன்றாக வைத்தாலும் அந்த வெட்டியோ அப்படி இப்படி என்று அந்த அவை உணவாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் முதல்லே தங்களது எண்ணங்களை பலமாக்கி கொள்கிறார்கள் தானே. மரக்கறி வகைகள் சாப்பிடும் பொழுது மனசை மென்மையாக்கி கொள்கிறார்கள், இதமாக்கிக் கொள்கிறார்கள். மாமிச வகைகளை சொல்லும் பொழுது முதலே அந்த இவைகள் கடித்து சாப்பிட வேண்டும், இழுத்து சாப்பிட வேண்டும் அப்படி என்ற ஒரு உடலுக்கு அந்த பலத்தை கொடுத்து தான் அதை சாப்பிடுகின்றார்கள்.
1: அதிகமாயிருக்கும் குறிப்பிட்ட காய்கறிகள ஒரு குறிப்பிட்ட வகையான உணவு இருக்கும், ஒன்றுல கொழுப்பு இருக்கும், ஒன்று காவ காய்கறிகள் தான் கூடுதலா இருக்கும். அப்ப புரதம்ன்றது எங்களுக்கு உடல் பலமா இருக்கணும், சக்தியை கொடுக்கறது குளுக்கோஸ், எங்களுக்கு பலத்தை கொடுக்கறது புரோட்டீன், அது புரதம். அப்ப அந்த அது இப்ப சொல்றது நீங்க ஒரு வகையில சரி, வேறு என்ன நீங்க சொல்றதும் சரி, வேறு என்ன வித்தியாசம் இன்னைக்கு நீங்க மத்திய ஒரு வள்ளிக்கிழமை நாங்கள் மரக்கறி சாப்பிடுறோம், சனியும் ஞாயிறு இறைச்சியும் சாப்பிடுறோம், மாமிசம் சாப்பிடுறோம். அப்ப ரெண்டு நாளும் என்ன எங்க பொழுது எப்படி போகும்? பொழுதுன்றது அன்று நாங்க சாப்பிட்டா பிறகு எங்களுக்கு எப்படி இருக்க முடியும்?
0: இப்ப மரக்கறி அதில் சாப்பிட்ட பிறகு ஓய்வு எடுக்க வேண்டும் என்று தோன்றும். அது அந்த உணவுன்ற
1: அப்ப ரஜி சாப்பிட்டா மீன் சாப்பிட கெவியா நடைஞ்சிடும். ஓகே, அது சரி, அது நீங்க சொல்றது சரிதான். எப்படி சரிதான்னு சொன்னா, தாவரத்துக்கும் விலங்குக்கும் என்ன வித்தியாசம் உண்டோ அதுல உள்ளது. அப்ப விலங்குகள் எந்த உயிருள்ள பொருளும் கலங்களால் ஆக்கப்பட்டது. கலங்கள் என்று சொன்னா எந்த ஒரு பொருளும் உயிருள்ள பொருளின் இயல்பு என்ன, அது அசையும். இப்ப ஒன்று உயிரோட இருக்கோ செத்து போச்சோம், எப்படி நாங்கள் பார்ப்போம்? டாக்டர் எப்படி கைவிடுறோம்?
0: நாடி துடிப்பு,
1: நாடி துடிப்பு என்ன, ஏன் நாடி துடிப்பை பார்க்கணும்? முதல் சிறப்பு இயல்பு
0: அசைவு,
1: அதுதான் உயிரினத்தின் முதல் இயல்பு. பிறகு பல இனப்பெருக்கம் செய்யறது, சுவாசிக்கிறது, மூச்சு விடுறது என்றெல்லாம் இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி மச்சம் சாப்பிட்றோம், கெதியில சமீபம் அடைஞ்சிடும். ஆனா மரக்கறி சாப்பிடுறோம், மற்றத்தை ஒப்பிடும் பொழுது அது லேட்டா தான் சரிவாக
0: அடையும்.
1: ஏனென்று சொன்னால் மரத்துக்கும் விலங்குகளுக்குமான வித்தியாசம் என்னென்னா, ரெண்டும் உயிருள்ள பொருள் தான். ஆனா மரம் நாங்கள் பார்க்கணும், அது நெடுக்கமா வளர்றது. மனிதனுடைய வளர்ச்சி எப்படி அமைகிறது, மனிதனுடைய மிருகங்களின் வளர்ச்சியை நாங்கள் பார்க்கிற பொழுது சாப்பிட்றோம் வளர்றதுக்கு. ஓகே, அப்ப நாங்கள் வளரும் பொழுதும் மனிதன் விலங்கினுடைய உடல் அமைப்பு இல்லாததாகவும் அந்த வளர்ச்சி இருக்கும். எந்த பகுதி வளருதுண்டா, எல்லா பகுதியும் வளரும். ஒரு ஆள் குண்டாகிறாருண்டா எல்லா பாட்டும் குண்டாகும், மெலிகிறாருண்டா எல்லா பாட்டும் மெலியும். தாவரங்களுக்கு அப்படி இல்லை, தாவரங்கள் நுனி பகுதியில தான் வளர்ச்சி
0: வளர்ச்சி.
1: அப்ப மரங்கள் பாருங்க, நுனி நோக்கி போகும், கூறா போய் கொண்டு பொதுவாக. அப்ப மேல் நோக்கி வளர்றது, சூரியன் அங்க சூரிய ஒளிய வாங்கறதுக்க மேல் நோக்கி போகுது. அப்ப வளர்ச்சி தாவரங்களுக்கு நுனியிலே இருக்கும். அப்ப நுண்ணில இருக்கு, இதுக்கு எல்லா பாகம் விலங்குகளின் வளர்ச்சி, உடல் உள்ள எல்லா பாகங்களும் வளர்ச்சின்றா. ஒரு ஆள் குண்டாகிறாருன்னா எல்லாரும் குண்டாகும், மெலிகிறாண்டா அப்படியே மெலிகிறார். ஆனா மிருகங்க அந்த தாவரங்கள் நுனி நோக்கி வளர்றது. ஏன் என்று சொன்னார், தாவரத்துக்கும் விலங்கும் உயிருள்ள பொருட்கள். இந்த உயிருள்ள ரெண்டு பொருளுமே கலங்களெல்லாம் ஆனது.
0: கலங்கள்
1: கலங்கள் என்று சொன்னா உயிருள்ள பொருளும் கலம் இருக்கும். கலம்னா என்னன்னா, நடுவில் ஒரு கரு இருக்கும். கரு வச்சு இப்ப நாங்க ஒரு முட்டை எடுப்போம், முட்டை எடுத்தா எப்படி இருக்கும், முட்டை நடுவில் மஞ்சள் கறி இருக்கு, வெளியில உள்ளக்கறி இருக்கு. அது பச்சை முட்டையை நாங்கள் பார்க்கணும், பார்க்க அந்த உள்ள முட்டையா இருக்கிற தன்மை அவிச்சாப்புறம் வெள்ளையா வர்றது, ஒம்பது போட்டாலும் வெள்ளையா வரும். ஆனா அது ஒரு தனித்தன்மையா இருக்கும். நடுவில் உள்ள மஞ்சள் கறி கொஞ்சம் திண்மத்தன்மை கூடுதலா இருக்கும். ஆனா அதை சுத்தி இருக்கிறது நாங்கள் முட்டையை நாங்கள் பார்த்த முடியும்னா, முட்டை கோதுக்குள்ளே ஒரு வெள்ளையான ஒரு சவு
0: மாதிரி உண்டு.
1: அது மாதிரி தான் தாவரத்தின் கலத்தையும் விலங்கின்ற கலத்தையும் எடுத்து பார்த்தோம்னா, விலங்கின்ற தாவரத்தின் கலத்தை சுத்தி கலச்சுவரன் உண்டு, இன்னொரு சுவர் பாதுகாப்பு சுவர்
0: இருக்கு.
1: வேலி இருக்கிற மாதிரி, வீட்டுக்கு வேலி இருக்கிற பாதுகாப்பு தான்
0: தவிடு. தவிடு என்று சொல்லுவாங்க தானே, அந்த நெல்லில அரிசிக்கும்
1: பாதுகாப்பு தான். தாவரங்களின் களத்துக்கு கலச்சுவர், அதுக்கு ஒரு சுவர் எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்படி அந்த சுவர் இருக்கிறதால அது சமமாகவே டைம் எடுக்கும். டண்டு சுவர், கலச்சுவரும் இருக்கு, இந்த கருவிண்ட சுவரும் இருக்கு. அந்த புரோட்டோ அதாவது குரோம அந்த என்ன முதலுரு, முதலுரு அல்லது குழிய முட்டை வன்கருவின் அமைப்பு களத்தோடு ஏற்பட்டோம்னா அதுக்கு பேர் குழியவரு. என்ன களம் வந்து குழியம், குழியம்டா ஒருத்த சேர்ந்திருக்கு, குழியவரு அல்லது முதலுரு. அது இங்கிலீஷ்ல புரோட்டோபிளாசம்னு சொல்றது, புரோட்டோபிளாசம் உயிரின் ஒரு உயிருள்ள இனத்தின் இயல்பு அதான் புரோட்டோபிளாசம் இருக்கு. அதையின் நடுவில் கருவி இருக்கு. இதை முந்தின காலத்து அறிவு. அப்ப இப்ப நாங்கள் அந்த கருவை எடுத்து செய்தோம்ண்டா, இப்ப அந்த நிலம் மூத்தம் சொல்லுவாங்க டிஎன்ஏ, ஒரு குணத்தை கண்டுபிடிக்கிறது டிஎன்ஏ வச்சு.
0: டிஎன்ஏ அழகோ
1: அப்ப இந்த டிஎன்ஏ அளவுல தாயின் தகப்பன் குணமும் இருக்கும். அப்ப எக்ஸும் எக்ஸ் வந்து தாயின் குணம் தகப்பன் குணம் பை. அப்ப எக்ஸும் பையும் சேர்ந்து வர்றது இந்த இயல்பு குழந்தைக்கு இருக்கும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை இருந்தா எக்ஸும் எக்ஸும் அப்பாவில உள்ள எச்சும் அம்மாவில உள்ள எச்சும் சேர்ந்தா பொம்பளை பிள்ளை ஆகும். அப்ப அம்மாவில உள்ள எச்சும் அம்மாவில எக்ஸ் தான் இருக்கும்.

0: கொட்டை அடம் முதல் என்ன தெரிய மாட்டேன். பழங்க ஒரு மரத்துல பாக்குறது போய் ஏதோ காயமாரி இருக்கும், பிடிங்கி பாக்குறது சாப்பிடறது இனிப்பா இருக்கும், ஒன்னும் செய்யல நல்லா இருக்கேன்டா. அந்த பழங்களை தொடர்ந்து சாப்பிடுவோம், சும்மா ஒரு பழங்களை சாப்பிடும், அது சாப்பிட ஏதோ தலை சுத்துது, ஆள் மயங்கி போடுறாரு, வந்து போயிட்டு அது நச்சுப்பழம் அது சாப்பிடக்கூடாது. காய்கறியும் அப்படித்தான், இந்த காய்கறியை நாங்க சாப்பிட்டா நல்லா இருக்கு, சில காய்கறியை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி சாப்பிடாம விடுறோம். நாங்கள் ஊர்ல நீங்க பாருங்க, பிள்ளைக்கத்தால என்ற மரம் சும்மா பத்த வழிய காடு மாதிரி வளர்ந்துருக்கும், நாங்கள் ஒன்றும் கவனிக்கிறேன். இப்ப பிள்ளைக்கத்தால என்னத்துக்கு வந்திருக்கு, அழகிய கட்சிக்கு சாப்பாடுக்கு மிகவும் விலையான பொருளா வந்து.
1: உண்மையிலேயே பேராசிரியர் நீங்கள் சொல்லும் பொழுதுதான் நாங்கள் உண்மையிலே நினைக்கின்றோம், அந்த ஆதி காலத்தில் இதை பிரித்து வச்சுக்கலாம். இப்போ அந்த முனிவர்மார் சித்தர்மார் அவைகள் எல்லாம் மரக்கறி சாப்பாட்டோடு நின்றார்கள், அரசர்மார் எல்லாம் வேட்டி ஆடுவதுன்னு மாமிச சாப்பாடு தான், வீரத்துக்காக போனார்கள், இவர்கள் ஆன்மீகத்துக்கு போனார்கள் மரக்கறி சாப்பாடு. உண்மையிலே நீங்கள் சொல்லும் பொழுதுதான் நான் அவைகளை சிந்திக்கும் பொழுது உண்மையிலே அந்த எங்களது உணவு பழக்கங்களே மாறி இருக்கின்றது.
0: வீட்டை விட்டு கோவிச்சுண்டு போய் தோட்ட கிடந்த ஒரு வெளியிருக்கா சாப்பிடணும்னு இருந்தார், தோட்ட காரணம் வந்து அவருக்கு அடிச்சுட்டேன், என்ன கேட்காம என்ன பிடிங்கன்னு சொல்லி அவருக்கு அடிக்க அவர் அடி வாங்கி போட்டு சொல்றேன். எந்த மனம் தான் ஆசைப்பட்டது, ஆசைப்பட்ட மனமே காயம், உடம்புக்கு பேர் இன்னொரு பேர் காயம், காயமே நீ வந்து அறிய வாங்க நீ தான் ஆசைப்பட்டீங்க அவர் சொல்லி சமாளித்தேன். அது மாதிரி நாங்கள் வந்து இந்த சாப்பாடு என்னது அவர்களுக்கு அதான் கிடைக்கும், அவர்களுக்கு ரச்சி சாப்பிடுவார். ஆனா கண்ணப்பன ரச்சி
1: சாப்பிடுவார்,
0: சிவருமான கொடுப்பார், அவர் சிவருமான சாப்பிடுறவங்க தலையை கொண்டே இடிக்கப்போ கண்ணப்பா நில்லு கண்ணப்பா என்ன சொல்றது அவர் சிவருமான சொல்றாரு. அந்த எங்களுக்கு என்ன பொருள் கிடைக்கிறதோ அதை வச்சுதான் நாங்கள் சாப்பிடறதா இருக்கும், கிடைக்காத பொருளே எப்படி சாப்பிட முடியும், அப்ப கிடைச்ச பொருள் வச்சுதான் மெடிசன் சாப்பிட பழகிக்கொண்டேன். இப்ப அரிசி வந்து எல்லா நாடுகள்லயும் இருக்கு, ஆனா ஒவ்வொரு வகையான அரிசிகள் இப்ப தமிழ்நாட்டுக்கு தமிழக அரிசி வந்து ஒரு 22 வகையான அரிசி இருக்கு. ஆனா ஜப்பான் போன்ற நாடுகள்ல பார்த்தோம்னா கருப்பு அரிசி எல்லாம் இருக்கு, தமிழ்ல கவுனி அரிசி வந்து, ஆனா ஆப்பிரிக்காவது அது போறமா இருக்கு, அது கொழுப்பு அரிசி. அது அப்ப நாங்கள் எங்கள்கிட்ட தான் இப்ப நாங்கள் சோறு சாப்பிடறபடியா எனக்கு கூடாது, நாங்கள் எங்களை நாட்டுலதான் சோறு இருக்கு அரிசி இருக்கு, எல்லா நாளிலும் அரிசி இருக்கு. அந்த குளிர் அந்த வெப்ப வலிய நாடுகள்ல வெயில் உள்ள நாடுகள்ல அரிசி இருக்கும், அப்ப குளிர் வலிய நாடுகள்ல கோதுமை இருக்கும், அதுக்கான ஐரோப்பிய நாடுகள் அந்த கோதுமை இருக்கிறது குளிர் நாடு, ஆசியாவில ஆப்பிரிக்காவில இருக்கிற அது வெயில் நாடுகள்ல அங்கே அரிசி இருக்கு. அப்ப நாங்கள் முதல் படிக்க சொல்லிக்கிறோம் அரிசி, அரிசி என்று நாங்கள் தமிழ்ல சொல்றோம். அதனுடைய தாவரவியல் பெயர் போட்னி சொல்ற பாடத்திலே அதுக்கு பேர் ஒரிசா சத்யவா, ஒரிசா சத்யவா சத்யவான்னு சொல்லி கொண்டிருக்கோம். எங்கள் ஒவ்வொரு நாட்டிலும் அரிசி இருக்குன்னு தெரியாத வரை நாங்கள் இந்தியாவிலிருந்து சிவன்ல இருந்த வரைக்கும் என்ன இப்ப அங்க போய் சாப்பிடு ரோசு அரிசி சாப்பிட எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு பெருசா மனம் மனம் திருப்தி அடையாது, சோறு சாப்பிட்ட மாதிரி இல்லையான்னு சொல்லி போட்டு கிடைக்கணும்னு பார்த்தா அப்புறம் இங்க வந்த காலத்துல குஸ் குஸ் கிடைக்கும், சோறு இல்லாத பானை இல்ல சோறு இல்லாத பானை சாப்பிட்ற மாதிரி சோறு கிடைக்காம அரிசி எல்லாம் இப்ப கிடைக்காது பானை சொல்ற அந்த காலத்துக்கு. அப்படி இல்லைன்னா இங்க இந்தியன் கடை இருக்கும், அதுல புளுத்த அரிசியா இருக்கும், புல் பிடிச்ச அரிசி என்ன பண்ணல, பஞ்சகாரங்கள் வாங்குறதில்லை அரிசி நாற்பட நாற்பட அது அது இந்த கட்டு கட்டமா இருக்கு, அதமே அதை போய் நாங்கள் தேடி பார்க்கறோம். இப்போ பிரான்ஸுக்கு பாரிஸில் அரிசி விற்கிற கடை அப்போ இருந்தது இந்த மெத்ரோ பிகால் என்ற இடத்துல ஷா என்ன கோவன்னு சொல்லி ஒரு வடநாட்டுக்காரட்டி ஒரு கடை இருந்தது, அங்கே தான் அரிசி கிடைக்கும். ஏன்னா இந்த தமிழ் கடையெல்லாம் அப்போ வேற இல்லை, 80 ஆண்டு சொல்லணும், அது மாதிரி எல்லா நாள்லையும் அதே பிரச்சனை. அப்போ எங்களுக்கு இப்போ தமிழர்கள் இந்தியர்கள் கூடுதலாக ஆசியர்கள் ஆப்பிரிக்கர்கள் இங்கே இந்த நாடுகளில் குடியேறின அவங்க பிரதான உணவும் வந்தது. அப்ப நாங்கள் மட்டும்தான் அரிசி சாப்பிடறோம், ஆசியாக்கணும் சாப்பிடணும். யுனெஸ்கோ யுனெஸ்கோ தான் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கிறது, எது உயர்ந்தது எது சிறந்தது. இப்ப நாங்கள் சொல்லுவோம் தமிழ்ல என்னண்டு தாமரந்த மொழிகளிலே இனிதாக காணோம் என்று சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவோம், பாரதியார் சொல்லிட்டாரு.

0: பட் அது உண்மை இல்லை. என்ன உண்மை இல்லை, தமிழ்ன்றது உண்மைன்னு சொல்லுகிறேன். அப்ப மொழிகளோ நாடுகளோ இது உயர்ந்தது சிறந்தது பேணி காக்க வேணும் என்ற தீர்மை அளிப்பது யுனெஸ்கோ. யுனெஸ்கோ ஒரு பிரிவு தான் யுனெஸ்கோ, இங்க பரிசுல தான் இருக்கு. அந்த யுனெஸ்கோவில் தான் நாங்கள் அடுத்த முறை மாநாடு செய்யப்படும். திருக்குறளை வந்து உலக பொதுநூலாக ஏற்றுக்கொள்ள வேணும். அப்ப திருக்குறளை யுனெஸ்கோ ஏற்றுக்கொண்டால் யாரும் மறப்பு
1: சொல்ல
0: அது மாதிரிதான். யுனெஸ்கோ சிறந்த இனிமையான மொழின்றதை எது ஏற்றுக்கொண்டதுன்னு சொன்னா பெங்காலி மொழி.
1: பெங்காலி, பெங்காலி மொழியத்தான் முதலாவது இனிமையான மொழியா ஏற்றுக்கொண்டது.
0: ஏன் பெங்காலி மொழியான்னு சொன்னா ஒரு தன்னுடைய மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் பங்களாதேஷ்.
1: பங்களாதேஷ்
0: பிரிஞ்சது, இப்போ பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சது, இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான்ண்டு பிரிஞ்சது. வடக்கு பாகிஸ்தான், இந்த மேற்கு பாகிஸ்தான், கிழக்கு பாகிஸ்தான் உண்டு. அப்போ அந்த மேற்கு பாகிஸ்தான் உண்டு நாங்கள் சொன்னது உருது மொழி பேசுனது முஸ்லீமாக்கள், அதுதான் இப்போ பாகிஸ்தானே இருக்கு. அப்போ இன்னொரு பாட்டு இருந்தது கிழக்கு பாகிஸ்தான், அது வங்காள மொழி, அவர்கள் இந்து இருக்கு, எல்லா மதமும் இருக்குள்ளா உள்ளாக்க. அப்போ இந்த ஜின்னா ஆண்டவர் ஜனாதிபதியாக இருக்க, இந்த நீங்கள் எல்லாரும் உருதான் பேசணும், இந்தியா இப்போ எப்படி ஒரு காலத்தில் சிங்களம் தான் ஒரே மொழி என்ன மாதிரி, இப்போ தான் இந்தியாவில் ஹிந்தி தான் முதல்லன்னு சொல்கிற மாதிரி எல்லாம் மும்மொழி கொள்கை இருக்கிற மாதிரி, பாகிஸ்தான்லேயே எல்லாரும் உருதான் படிக்கணும்னு சட்டம் கொண்டு வந்தோடனே பங்களாதேஷா இப்போ நாங்கள் சொல்கிற இடத்துல உள்ள டக்காக தான் நம்ம கேப்பிட்டல். அது எப்பவுமே இந்த போராட்டங்கள் எடுக்கிறது இளைஞர்கள் மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள். அப்போ டக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து ஆமிக்கு எதிராக போராடினார்கள், நாங்கள் எங்களோட வங்காள பெங்காலி மொழியை தான் நாங்கள் பேசுவோம் படிப்போம், உங்களோட உருது மொழியை நாங்கள் படிக்க மாட்டோம் என்று சொன்னால் அந்த இராணுவம் உருது பாகிஸ்தானுடைய இராணுவம் அந்த ஏழு பங்களாதேஷ் பங்களாதேஷ் ஆக்களை கொலை செய்தாங்க
1: மாணவர்கள்.
0: அதுதான் மற்ற நாள் தலை, அதுலேருந்து தான் சண்டை பிரிஞ்சது, ஒரு சண்டையெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு தான் சிறந்த மொழி தாய்மொழிக்காக உயிரை கொடுத்தவர்கள் இந்த இளைஞர்கள் வங்காளதேச இளைஞர்கள் சொல்லி சிறந்த மொழி பெங்காலி மொழி. ரெண்டாவது சிறந்த மொழி டச், டச்னா இந்த ஹோலண்ட் மொழி, நாங்கள் சொல்றோம் இப்ப டச்சு சொல்றோம். இப்ப முந்தின இப்ப வந்து ஹோலண்ட் ஹோலண்ட் நாங்கள் சொல்றோம் தானே, ஹோலண்ட் உண்மையான முதல் முந்தித்தான் ஹோலண்ட் என்று சொல்றோம் கொலோலேண்ட். அப்ப கொலோலேண்ட் என்ன அர்த்தம்னா இங்கிலீஷ்ல கொலோலேண்ட், கொலோண்டா பள்ளம், லேண்ட் நிலம், பள்ளத்தில் கடல கடல் மட்டத்து கீழே உள்ளதான் ஹோலண்ட். அப்ப அந்த கொலோலேண்ட் தான் ஹோலண்ட் என்று வந்தது, அதுக்கு ஒரு அது காரண பேர். ஆனா அதுக்கு வச்ச இடுகுறி பெயர் நெதர்லாண்ட்,
1: நெதர்லாண்ட்
0: நெதர்லாந்துக்காரர் வச்ச பேர் வந்து
1: நெதர்லாந்து,
0: அது ஒரு ராஜ்யத்தின் பேர். டச் என்று சொல்றது என்னன்னு சொன்னா இப்ப ஜெர்மன் மொழி, ஜெர்மன் மொழிக்கு வந்து டச், மொழிக்கு பேர் டச். அது மாதிரி நோர்வேஜியன் மொழிக்கு நோர்வேஜியன், பக்கத்தில் ஜெர்மனிக்கு மேலே உள்ள நாடு இது ரெண்டுக்கெல்லாம் போயிருக்கணும்தான் ராஜா, அமெரிக்காவில் உள்ள ராஜா தரிசனம்
1: போவோம்.
0: ஜெர்மனுக்கு மேலே தான் டென்மார்க் இது, அங்கே டேனிஷ். அப்போ இந்த அதுக்கு மேலே நோர்வே, அப்புறம் வந்து ஸ்வீடன். அப்போ இந்த ஸ்வீடன், நோர்வே, டென்மார்க், ஜெர்மனி, அதோட இங்கிலாந்து, இங்கிலாந்து எப்படி வந்தான்றதை நான் சொல்றேன். அப்ப இந்த நாலு நாட்டுகள் ஜெர்மனி, மேல வந்து நெதர்லாண்ட், சாரி என்னது டென்மார்க், மேல நோர்வே, அதுக்கு மேல ஸ்வீடன். இந்த நாடுகளோட மொழிகள் கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம். அதுகள் வந்து மேற்கு இந்தோனேஷியன், இந்தோ யூரோப்பியன் லாங்குவேஜ்.
1: ஸ்காண்டினேவியன் நாடு ஜெர்மனி சேர்க்கையில் தானே அவர்கள்
0: முந்தி ஒரு நாடு, இப்ப தான் ரெண்டு நாடு ஸ்வீடன் பிரிஞ்சதாலதான் நோர்வே தாங்கள் பெரிய பணக்கார நாடா வந்தது, அறிவார்ந்த நாடா வந்தாண்டு. நோர்வேக்கும் ஸ்வீடனுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, நீங்க போய் பார்த்தா போயிருப்பீங்கள் நிச்சயமாக. அதே மாதிரி டென்மார்க்லயும் பார்த்தா அந்த மூன்று நாடுகள் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், ஆனா ஒற்றுமை அதிகமாக இருக்கும்.
1: ஒற்றுமை அதிகம்
0: அது ஸ்காண்டினேவியன். அது இன்னொரு பேர் வந்து விக்கிங்ஸ், ஏன்னா கடல் இருக்கிறபடிய கடல் வழி எல்லா நாட்டிலும் போய் பிடிச்சது. இப்ப இந்தியாவிலுமே நாகர்கோவில கட்டினாலும் ஸ்ரோன்ல வந்து இந்த கோவில் தெரியுமா, வள்ளியூர் கோவிலுக்கு அங்காலே இருக்கு நாகர் கோவில். அப்ப அன்ன கோலாங்கனி என்று சொல்றாங்க இந்தியாவில, அது ஒரு நாகர்கோவில் தான். அங்க நாகபாம்பு இதா இருந்து இலங்கையிலும் மல்லிபுரம் கோவில தாண்டி போனா நாகர்கோவில் வரும். அது ரெண்டுக்கும் வந்தது இந்த விக்கிங்ஸ், கப்பல் வழி வந்து நாடுகளை பிடிச்சவங்க. இந்த பிரான்சுக்கும் கப்பல் வழி வந்து பிடிச்ச நாடுகள் தான் இந்த நாங்கள். இப்ப இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் எல்லை பகுதியா இருக்கிறது என்ன, இப்ப ஆக்கள் நாங்கள் போய் எல்லைய தாண்டுவோம் இல்லை அந்த இடத்துக்கு என்ன கலை, கலையை வந்து பாதுக்கலை. அந்த கலையன்றதும் முந்தி அந்த குழன் காரங்கள் என்ன செய்வாங்கன்ற அவங்களுக்கான குணம் என்னன்னு சொன்னா, இரவுல கப்பல்ல போய் கப்பல் தோணியும் வள்ளத்திலேயோ கப்பல்லையோ போய் எங்க ஒரு இடம் இருக்கோ அந்த இடத்த நெருப்பு வச்சிருவாங்க. முதல்ல குடியேறுவாங்க, குடியேற ஆறும் காணிக்காரன் வந்து ஆறுங்குளம் சொன்னதான்னு சொல்லி கேட்டேன். அவ்வாறும் அந்த பாதுகை என்ற இடத்துல அந்த ஜெர்மன் வக்கிங்ஸ் கடல் வழி வந்து மேற்கு அந்த வடகடல், வடகடல் வழியா வந்து பாதுகாவியர் குடியேறணும்னு பிரெஞ்சுக்காரங்கள் எடுத்தாங்க. எதுக்கு என்ன எதுக்கு வேலை செய்யணும் பாருங்க, போய் திரும்பி இரவு வந்து அந்த நகரங்கள் மீது நெருப்பு வச்சிருவான். அவருக்கா நெருப்பு வைக்கிறது பிரெஞ்சுக்காரன் அரசன் போய் ஆக்களையும் அனுப்பி அணைக்கிறது, திருப்பி மற்றவர்கள் வந்து நெருப்பு வைக்கிறது. அப்ப எப்ப ஏதான்னு பார்த்தாலும் இவனை கட்டுப்படுத்தலாது. ஸ்ரீலங்காரனுக்கு நூறு இந்த விக்கிங்ஸ் கொடுத்துருவோம்னு கொடுக்கப்பட்ட இடம் தான் அந்த பகுதி நோர்மேண்டி. நோர்மேண்டி என்று சொல்லுவோம், அதுலதான் இருக்கு அதோட சேர்ந்து. அப்ப நோர்மேண்டி, நோரண்டா வடக்கு, மேண்டா மனிதர்கள், டி என்றா இடம். அப்ப வடக்கு மனிதர்கள் இருந்த நாடுதான் நோர்மேண்டி. அப்ப நோர்மேண்டி கொடுத்தாச்சு, நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்தாச்சு இந்த விக்கிங்ஸ் என்ன சொல்ற ஸ்வீடன்காரங்களும் கொடுத்து ஸ்காண்டினேவியன் கொடுத்தாரு. கொடுத்த உடனே அங்க இருந்த அரசனுக்கு பேர் வந்து வில்லியம், வில்லியம் இங்கிலீஷ்ல பிரெஞ்சுல கியோ. அவன் பக்கத்தில் உள்ள இங்கிலாந்து மீது படையெடுத்துட்டான். படையெடுத்து பிடிச்சிட்டு 1066 படையெடுத்து பிடிச்சிட்டு அந்த நாடு தங்கட மொழி இங்கிலீஷ் பேசக்கூடாது, பிரெஞ்சு தான் பேசணும்னு சட்டத்தை கொண்டுவான். அப்ப ஒரு காலத்துல அந்த இங்கிலாந்துல பேசப்பட்ட மொழி பிரெஞ்சு மொழி. பிறகு அந்த அப்படி போய் அவன் அங்க குடியேறி அரசான அப்புறம் அவங்க கூட குழந்தை பிறக்கந்தான். அந்த குழந்தை எந்த குழந்தை, பிரெஞ்சு நேஷனாலிட்டியும் இங்கிலீஷ் நேஷனாலிட்டியும் உள்ள குழந்தை. அப்ப தந்தை தேப்பன் மொழியில எங்களுக்கு பிரான்ஸ் வந்தவன் தான் பிரெஞ்சு மீது வந்து 100 வருஷம் பிரான்ஸுக்கும் இங்கிலாந்துக்கும் சண்டை வந்தது. சண்டை வந்த பொழுது பிரெஞ்சு நாடு பஞ்சத்துக்குரிய நாடாக போச்சு. என்ன ஒரு உணவு பொருளும் உள்ளக்கவங்கெல்லாம் இந்த பிரான்ஸுக்கு வரக்கூடாதுன்னு தடவை வச்சுட்டாங்க. இங்கிலாந்துக்கு வரலாம் இல்ல ஜெர்மனிக்கு வரலாம், பட் பிரான்ஸுக்கு உள்ளக்கவங்க வரக்கூடாதுன்னு சட்டம் தான். இப்ப பொட்டாட்டோன்னு சொல்றது ஜெர்மன் லாங்குவேஜ், இந்த இந்த இங்கிலீஷ்ல எல்லாம் பிரெஞ்சுல பொட்டாட்டோன்னு சொல்றது இல்லையா, அது இப்பதான் பத்தாத்தனை சொல்றோம். முந்தைய பொந்து தேர் அப்ப என்ன தேர்ந்தெடுத்து ஆப்பிள் என்ற பேரை வச்சு விட்டாங்க. கதையை பிரிச்சோண்டு போனா நாங்க சொல்ல வந்து சிம்பிளா வரும். அப்ப நாங்க மரக்கறி சாப்பிட்டா கொஞ்சம் நித்திரி கொண்டு வரும், டைம் எடுக்கும் மரக்கறி அப்படி இல்லை. அப்ப மரக்கறியை நாங்க சாப்பிட்டு வந்த உடனே இப்ப நாங்க ஒரு மிருகத்தை தனியா போய் வேட்டையா, சின்ன மிருகங்களை வேட்டையாடலாம், பெரிய மிருகங்களை வேட்டையாடணும்னா நாங்க ஆக்கல ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் பங்கு போடுற மாதிரி ஆளடிப்பை கொண்டு கதைச்சா ஒரு ஆட்டை ஒரு ஆள் வாங்கலாம், ரெண்டு மூணு பேர் நாலு பேர் சேர்ந்தா பிரிக்கலாம் பங்கு போறோம். அது மாதிரி அந்த காலத்து காட்டுல வாழ்ந்த மனிதன் போயிட்டு ஆடுற பொழுது ஆக்கலை கூட்டுன்னு போறோம். நானும் 50 ரூபாய் அது கூட நீங்க தூக்கு என்ற மாதிரி ஒப்பந்தம் செய்து போட்டுதான் ஒரு ஆள் அடிக்கிறது ஒரு ஆள் பிடிக்கிறது, பிடிச்சு போட்டு ஒரு ஆள் அது சீஸ் மாதிரி இருப்பாரு. அவர் அந்த பெரிய கை அந்த காதல் உள்ள எலும்பு எடுத்துருவேன். நான் சாப்பிட்டு கடிச்சு கடிச்சு சாப்பிட்டோடனே அந்த எலும்பு கையில வச்சோன்றதுக்கு அவருக்கு ஒரு எண்ணம் வந்து, நான் இதால யாருக்கும் அடிக்கலாம், நான் யாரும் என்ன எடுத்துட்டு நான் அவங்க அடிக்கணும் பாரு. அந்த சண்டைத்தனம் அப்படித்தான் வந்தது. ஒரு ஆள் கையில் ஒன்று இருந்தா நான் மற்றவனுக்கு அடிக்கலாம்
1: அடிக்கலாம்,
0: தடி ஒன்று யாரும் சண்டைக்கு என்ன செய்யறது, எங்கே கையில ஆப்பிடுதோ எடுத்து இவருக்கு அடிப்பவனே சொல்ற இவருக்கு வழக்கம் அதுல இருந்தான் வந்தது காட்டு மனதில் இருந்து. சும்மா போய் கையால சண்டை போடுறது சண்டை தெரியாது போடல தானே கை சண்டை கையை பிடிச்சி வளர்ச்சி பிடிச்சோம் புரிஞ்சு போக மட்டும் விட்டுரும் ஏதாவது கவியால் இருந்தால் மொழியா கவியால் ரெண்டு போட்டு அழிப்பது இருக்குதான் அது மாதிரி அந்த சாப்பிட்டு எலும்பின் மிருகத்தின் எலும்பில் எது பெரிய எலும்போ அதாவது அடிக்க துவங்கினது தான் சண்டியா சும்மா ஒரு ஆள் அடிச்சு பார்க்க அவன் முடிந்து வந்து போயிட்டான் இவர் சண்டியன் ஆயிடுவேன் அவரை செலவு பண்ணி வந்தாக்கள் தான் சண்டியன் ஆனது பெரிய ஆனவுடனே அரசன் ஆனது இப்படித்தான் சண்டியன் அரசன்ன்ற ஒரு சண்டியன் தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்வேன் அவர் எல்லா நேரமும் பிடிச்சி போய் அடிச்சு போய் ஈரான் என்ன அங்கே பாருங்க அந்த வரலாற்றை யோசிப்பாங்க ஈராக்கை அடிச்சு முடிச்சாங்க சிரியாவை அடிச்சு முடிச்சாங்க இப்போ ஈரானை அடிக்க முடிச்சாங்க இந்த நாடுகள் அந்த காலத்தில் முன்னேறின நாடாக பண்பாட்டுக்குரிய நாடுகள் எங்களை தமிழ் மொழி எங்கே இருந்து வந்தது என்னெல்லாம் பார்க்குற பொழுது ஈராக் ஈராக்குக்கு பழைய பேர் சுமேரியா சுமேரியர் நாங்கள் தமிழர்களும் ஒரே ஆக்கம் அது பிறகு அது இன்னத்தையும் அழிச்சிட்டாங்க அழிச்சு போகிற ஈரானுக்கு வந்து குடியேறி அழைச்சி இப்போ அந்த ஈராக்கை வந்து அழிச்சு போட்டு சடாம் ஹுசேன் ஈராக் எப்படி இருந்தார் அதை அடிச்சு முடித்தாங்க அப்புறம் சிரியா இருக்கிற பொழுது அந்த சிரியாவை அடித்து பாருங்கள் இப்போ ஒரு குலகர நாடாக போச்சு இப்போ ஈரானே அடிக்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு இந்த ஐரோப்பியர்களுக்கு யாரும் வளர்ந்து வர்றது பிடிக்காது அப்போ அந்த ஆயுதங்களை சேர்த்த உடனே போய் கொண்டு போகிறதும் அடிக்க போகிறது தங்களோட உதவியாக இந்த சவுதி அரேபியா கட்டார் துபாய் போன்ற இந்த குவைத் எல்லா நாடுகளும் கூட இந்த நாங்கள் வச்சுருக்கோம் நீ உங்களை தாண்ட மாதிரி உங்களோட பாதுகாப்புத்தாலும் உங்களோட இடத்துல நாங்கள் அமெரிக்கன் படத்தளத்தை அமைக்கிறவங்க போய் அமைச்சுட்டாங்க அங்கேருந்து அட்டாக் பண்ணுறாங்க இப்போ ஈரானை அட்டாக் பண்ணுறது இந்த மத்திய கிழக்கு நாடுகள் உள்ள அமெரிக்கன் படத்தளத்திலேருந்து தான் அமெரிக்காவிலேருந்து வந்து தாக்குறது குறைவு அதுக்காக ஈரான் அங்கே போய் தாக்கலாதானே அமெரிக்காவுக்கு தூரத்தில் இருக்கு அப்போ இந்த இவன் இந்த படை எங்கே படத்தளங்கள் எங்கே இருக்கோ அங்கே தானே அட்டாக் பண்ணலாம் குவை துபாய் துபாய் சவுதி அரேபியா அதான் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இது நீங்கள் கேட்ட கேள்வியோட தொழிலாம் போய் கொண்டிருக்கு சரி அப்போ இப்போ சொல்ல வர்றதுன்றது அந்த அறம் செய்கிறது நல்ல பழக்கம் பண்ணுறது சொல்ல வந்து எல்லா மொழியிலேயும் இருக்கு பெஞ்ச மொழியிலேயும் இருக்கு இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுங்க நல்ல பழக்கத்தை சொல்கிற ஒரு கதை ஏன் மனுஷன்கள் கதையில உருவாக்குற பொழுது எல்லா நாடுகளும் மனுஷனை ஒப்பிடாமல் மிருகங்களை தான் ஒப்புறது ஏன்னா ஒவ்வொரு மனுஷன் குணங்கள் வந்து மிருகங்கள்டே இருக்கு அந்த மிருகங்கள குணங்கள் தான் மனுஷனுக்கு வந்த ஒரு கதை இருக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு அது ஒரு நியாயம் அது என்று நாங்கள் ஒரு ஆளை பேசுவோம் அவனும் அவன் நினைச்சாக்க கழுது அது ஒரு மாடு அது ஒரு எருமை அது ஒரு நதி என்று நாங்கள் மிருகங்களை தான் மனுஷனுக்கு ஒப்புறோம் அப்ப அந்த மனிதர்கள் எல்லா நாட்டு மனிதர்களும் மிருகங்களின் குணத்தை மனுஷனுக்கு இருக்கின்ற வச்சுக்கொண்டு உருவப்படுத்தி உருவாக்கின கதைகள் தான் நன்னறி கதைகள்
1: நன்னறி கதைகள்
0: அப்ப அப்படி உருவாக்கின ஆக்கள் இந்தியாவிலயும் இருக்கு எல்லா நாடுகளிலும் இருக்கு இப்ப நாங்கள் அது எல்லாருக்கும் இலவாக சுலபமாக தெரிஞ்ச கதை காகமும் நதியும் காவம் நவீன பண்ண கதை உங்களுக்கு அதுக்கு ஒவ்வொரு பேர் பாட்டி சுட்ட கடை பாட்டி கடை சுட்ட கதைன்னு சொல்றது இருக்கு பட் அது மீயப்படுத்தின கதை அது காவம் நவீன் தான் அதுல வர ஆக்கள் ஆனா இந்த ஒவ்வொரு சமூகத்திலும் காவம் நவியும் சரி இந்த காவம் நவீன்னு சொல்லியிருக்கு தமிழ பாட்டி வடை சுட்ட கதை ஓகே காகத்தின் வாயில என்ன இருக்கு எங்கட ஊர்ல வடை இருக்கு
1: வடை
0: இங்க ஐரோ பிரான்ஸ்ல பிரான்ஸ்ல அந்த கதை இருக்கு கோர்வோ ஏலூர் ரேனாரன் காகமும் நதியும் அது இந்த வாயில் என்னன்னா சீஸ் இருக்கு இங்க இந்த குளிர்நாட்டுல வடைய வச்சா என்ன ஆகும் என்னைய வச்சு பறிச்சு போட்டு வச்ச வெளியில குளிர் காட்டு எல்லாம் பட அது
1: அப்ப
0: சீச வந்து நாங்க எங்கட நாட்டுல வைக்க முடியும் அங்க எங்கட நாட்டுல சீச வச்சு அப்ப என்ன உருகி போங்க அப்ப இந்த கதை ஒவ்வொருத்தரும் ஒரு கதை எடுக்க நீங்களுக்கு என்ன படம் பார்த்தீங்கன்னு சொல்லாமல படங்கள் எந்த சமூகத்துக்கு எந்த நாள் எடுக்கணும் அந்த நாட்டை சூழலை வச்சுதான் அந்த படங்கள் கதைகள் அப்ப இதுல இப்ப இந்த காதன் நதியும் அந்த கதையில தமிழ்ல சரியாக கதைகள் இருக்கு பாட்டி பட சொட்ட கதை காதம் நதின்னு இருக்கு ஆனா அந்த கதையை சரியான முறையில யாருமே சொல்லியது என்ன சரியான முறையில சொல்லு அதுல சொல்ல வர தத்துவம் என்ன அதுல உள்ள நல்ல கருத்து என்ன அதுல உள்ள ஒவ்வொரு நன்னணி கதைகள் என்ன ஒவ்வொரு இப்ப காகம் இருக்கும் இந்த காகத்துக்கு கதைகள்ல கூடுதலா வரும் ஒரு தாகமா வந்துதான் தாகமா வந்த போது பறந்து போயிட்டு ஒரு பானையை கண்டது. அந்த கிட்ட வந்து பானைக்கு தண்ணீர். அப்ப தண்ணிய எப்படி குடிக்கலாம்? அது நீ சொந்த நீளாது. அப்ப கல்ல போட்டு தண்ணி இந்த உயரம் நிலை உயரம் அது அப்ப குடிச்ச கதை ஒன்று. சந்திரமான இன்டெலிஜனா விவேகமான பறவை ஒரு கார். ஆனா அதுல விவேகம் இல்லையென்று நாங்கள் தவறா புரிஞ்சோம்னு சில பாடுகள் சொல்லியிருக்கு. அது உங்களோட நாங்கள் அந்த நிகழ்ச்சியில ரொம்ப சொன்னது கேதுவோட உதவ மாசிக பாட்டுகள் வரும். இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு என்ன பாட்டுன்னு சொன்னால் ராகவன் படித்த பாட்டு. ராகவன் எம்என் ராஜத்துல கணவன் ராகவன் நாகேஷன் பாட்டு எல்லாம் படிக்கிற அவர்
1: தான்.
0: ஏஎல் ராகவன் அவருக்கு பேர். அவர் பாடின ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பாப்பா பாப்பா கதை கேளு. அந்த கதை பாட்டு இருக்கும்,
1: உடனடியா எடுக்கலாம்.
0: எடுக்கலாம் அதே பாருங்க இந்த பாட்டு. அந்த இது ஒரு பழைய பாட்டு. பழைய பாட்டுக்கு நாங்கள் என்ன அந்த பாட்டு எழுதின கவிஞர் என்ன சொல்றாருன்னு பாக்கோம். அது சரியா புரிஞ்சோன்னு சொல்றாரு. அதே கதையில பல தமிழ் படங்கள்ல வந்திருக்கு. இன்னொரு தமிழ் படம் பாறை.
1: இந்த பாடலா
0: இதுதான் இதுதான்

0: பேராசிரியர்.
1: இந்த பாட்டை நாங்கள் கேட்டோம். இந்த பாட்டில காகம் நெறியும் வருது, என்ன சொல்லுகிறோம்? காகத்தை நெறியும் வந்து
0: இல்லை, அந்த காத்தின் வாயில வடை இருந்ததோ அதை திருக்காக தான் இந்த நரி தந்திரம் போட்டு.
1: என்ன தந்திரம்?
0: அந்த நீ அழகா பாடுவேண்டு.
1: அப்ப அந்த அழகா பாடுவதுல காக நம்பி வாயத்தை வந்து பாடு. அப்ப அது தந்திரமா, அது என்ன பேர் அதுக்கு பேர்?
0: தந்திரம் என்று சொல்ல முடியாது, ஏனென்றால் காகத்துக்கு தான் தந்தை இது தெரியாம இருந்திருக்கே.
1: இயற்கையாகவே சொல்றது குயில் அந்த காகம் முட்டையிடுமோ, அந்த முட்டையிடுற நேரத்துல பாத்துட்டு வெளியில போயிட்டா குயில் வந்து முட்டையிடும். அப்ப காகத்தின முட்டையும் குயிலின் முட்டையும் வித்தியாசம் தெரியாம கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். பிறகு இத அந்த முட்டை நல்லா பொறிக்கிற சமயம் வந்த பொழுது அந்த சொன்னால உடைச்சு உடைச்சு பாக்க, இது தண்டை குஞ்சு இல்ல இது வேற குஞ்சுன்னா அப்ப விரட்டி விடுறோம். அப்ப அதுல இன்டெலிஜென்ட் சொன்னா அது தண்டை பிள்ளைன்ற தண்டை முட்டைதானேன்னு நினைச்சிருக்கு. அந்த முத்தி அந்த பிரிச்சு பாரு சமயத்துல கோத உடைக்கதான் தெரியும், இது தண்ணி காக குஞ்சு இல்ல இது குயில் குஞ்சு, அப்ப விரட்டி விடும். அப்ப குஞ்சு குயிலுக்கு வந்து இடம் ஒன்று இல்லாத அதுக்கு குழு கட்டுற தன்மை இல்லாத வழியா இன்னொரு விதத்தை இருக்குது. அப்ப அதுல ஏமாந்தது நாங்கள் மனுஷனுக்கு என்ன குணங்கள் இருக்குமோ அந்த குணங்களை மிருகத்திலே ஏத்தி
0: விடுறோம்.
1: இந்த உதாரணம் நாங்கள் இந்த நிறைய கதையில சொல்லதான் அதுக்கு எங்களுக்கு நிறைய நேரம் மாட்டோம். அப்ப இதுல நாங்கள் இன்னொரு பாட்டு வரும், அந்த பாட்டுக்கும் ஒரே கதை தான், அந்த காகா நதி தான் இந்த ரெண்டு கதையெல்லாம் வருது, இந்த ரெண்டு பாட்டுதான் வருது. அதுவும் உங்களுக்கு தெரிஞ்ச படம் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஒரு இடக்காலத்துல சரத்குமார் ஜெயராம் மீனா நடித்த படம்
0: நாட்டாமையா? இல்ல
1: இல்ல அது நாட்டாமை இல்ல. அப்ப இன்னொரு ஆள் இருக்கிற யார், இந்த மின்சார கண்ணா அந்த மின்சார கண்ணான்னு படம் பாட்டு பாடுவா இல்ல என்ன பேர்
0: ரம்யா கிருஷ்ணன்?
1: ஆ இல்ல என்ன பேர்
0: ரம்யா கிருஷ்ணன் நடித்ததா?
1: ரம்யா கிருஷ்ணன் நீங்க சொன்னது சார். இப்ப இந்த நாலு பேரும் நடித்த படம் சரி, படத்தின பேர் வந்து பாறை.
0: பாடல் உடனடியாக எடுத்து விடலாம்.
1: அதை நீங்கள் எடுப்பீங்க தானே?
0: இல்லை நண்பன்.

0: ஓம் பேராசிரியர்.
1: அப்ப இந்த பாட்டு நான் சொன்னதுக்காக இந்த காகம் நதியும் கவி எடுத்துறாங்க. இந்த காகம் நதியும் கவி பல மொழிகள்ல இருக்கு, ஆனா இந்த சாப்பிடுற பொருள் இப்ப எங்கட தமிழ்நாட்டுக்கு பொருத்தமானது பாட்டி படைச்சுட்டா என்ன வேற என்ன எடுக்க முடியும், தோசை எடுக்க முடியல, தோசை பாரமா இருக்கும். அப்ப வடைய நாங்களுக்கு இது வெங்காய வடையன்னு முதல் பாட்டுல சொல்றாரு, வெங்காய வடைன்னு யாருக்கு தெரியும், அது ஒரு வடை ரவுண்டா இருக்கும் கவி கொண்டு வந்தோம். இதே கதையை வந்து நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இல்ல ஒரு நாள் இந்த ஒரு ஆவியாருல வந்து வந்து கேக்கு, சில பேர் உங்களுக்கு தெரியும் இந்த கதையை சொல்லி பிச்சு எடுக்கிறாங்க காசு வாங்குறதுக்காக, நான் சாப்பிடுறது எனக்கு வருத்தம் அப்படி இல்லைன்னு சொல்லி சில கதையை சொல்லி வேணும், சில பேர் பாட்டு பாடு வேணும். அப்படி என்ன ஒரு நாள் ஒரு அரபுக்காரன் வந்து ஒரு கதையை சொன்னார், வந்து இங்க பாருங்க இந்த ஒரு ரொட்டி மாதிரி உண்டை காட்டி, இந்த ரொட்டி உங்களுக்கு தெரியுமோ ரெண்டு ஒரு தரம் கேட்டு போட்டு, இல்லையா ஒரு சில பேருக்கு ரொட்டி தெரியும் சில பேருக்கு தெரியாது, அப்ப ரொட்டி தான் எங்கட காகத்தை காகம் சாப்பிட்டாரு, இந்த காகம் எங்கட அளவு காகம் சாப்பிட்டு அந்த நரி வந்து நீ நல்ல அழகா பாடுக்காம சாப்பிட பாடி காட்டேன்னு சொல்லு சொல்லுவேன், அப்ப அது பாட காட்ட வாயில இருக்க அந்த ரொட்டி விழுந்து போடு. இது அரபு கதை. அப்ப பிரான்ஸ்ல நாங்க இப்ப தமிழ் கதையில எடுத்து அந்த வடையன்னு பாக்கலாம், அராபிய கதையில ரொட்டின்னு இருக்கு, இங்க பிரெஞ்சு கதையில பிரெஞ்சு கதையில வந்து என்ன பார்த்தோம் சீஸ் இந்த பால் கட்டிய பாக்கலாம். அதே மாதிரி ரஷ்யாவில இதே கதைகள் எல்லா மொழிகளிலும் இது இருக்குது. இப்ப இந்த கதைகளை யாரு எழுதுனான்றதை பொறுத்துதான் அது என்ன சாப்பாடுன்றதை பொறுத்து இருக்கு, அந்த காலத்தின் வாயில என்ன இருக்குன்றது எந்த நாட்டு கதையானு. அப்ப நாங்களுக்கு முதல் பிரான்ஸ்ல ஒரு கதை இருக்கு, அந்த கதைக்கு பேர் லுகோர்வோ இலுரேனா காகமும் நரியும். இதே கதையே நீங்க சொல்ல அன்றைக்கு இது கதையை நாங்கள் எடுத்துறாங்கன்னு சொன்னா ஒன்று இது தொடர்பான பாட்டையும் கேது வரைக்கு செய்யலாம், இன்னொன்று வந்து இந்த காகமும் நரியும் பிரெஞ்சில் உள்ள கதையை எழுதினவர்களுக்கு பேர் ஜோன் டோலா ஃபொன்டேன். பிரான்சில உள்ள இப்படியான அறநரி கதை எழுதினவரு பெரிய புலவர். அப்ப இவர் என்ன செய்வாருன்னுன்னா, இப்ப புலவர்கள் எல்லா காலத்திலும் தங்களால அந்த பொருளாதார சிக்கல் இருக்குமா இருக்கு, பாட்டு எழுதுறால் இன்னொரு ஆதரவுல வளருவோம். இப்ப பாருங்க கம்பன், கம்பனே கம்பராமாயணம் எழுதினவர், அதே எழுதினவர் சொன்னா சடையப்பா வள்ளல், சடையப்பா வள்ளல் தான் கம்பனுக்கு காசு கொடுத்தோன்னு அந்த தேவைப்பட்ட. அப்ப கம்பனுக்கு அந்த சடையப்பாவுல இருக்கு இந்த ராமன் கதையை எழுதணும் ஒரு விருப்பம், சரி உனா காசு எல்லாம் ஆதரிக்கிறான், அதை சொல்றது ஆதரிக்கிறவன் சரியா வள்ளல் வள்ளல்ன்றா பொருள் உள்ளது அப்படின்னா, நான் உனக்கு காசு தரேன் செலவழிக்கிறேன் நீ இந்த கம்பன் வரலாற்றை பற்றி எழுது, அதான் கம்ப ராமாயணம். அப்ப சடையப்பா வள்ளல் வந்து சொல்றவர் வந்து ஒரு வடநாட்டு கொள்கை உடையவர், வடநாட்டு கொள்கை உடையவர்ன்ற அந்த வடநாட்டு கதையை தமிழருக்கு தக்க மாதிரி எழுதும், இந்த ராமன் வந்து தமிழற்ற குணம் என்னவா இருக்குமோ அந்த தமிழற்ற குணம் இருக்கிற மாதிரி சீதைக்கு என்ன குணம் இருக்குமோ தமிழற்ற குணம் சும்மா கட் பண்ற கதைக்கிற இது இருக்கு. அப்ப அந்த சீதை கட் பண்ணுவ ராமன் வந்து ஒழுக்கமானவன் ரெண்டு சொல்லி கதை எழுத சொல்லித்தான் சடையப்பாவை சொல்லி கம்பன் எழுதுறேன். அப்ப கம்பன் எழுதுற படியாதான் அது பேர் கம்ப ராமாயணம், அது இந்த உண்மையான பேர் வான்மீகி ராமாயணம். அப்ப சீதைய வந்து ராவணன் வந்து சீதைய கற்பிணியா இருக்கிறாரு தெரிஞ்ச உடனே தண்ட பிள்ளை இல்லையென்று சொல்லி சனம் கதைக்க தங்கிட்டு நாட்டு மக்கள் சொல்ல இந்த சீதை அங்க போயிட்டு வந்தாரு இலங்கையில ராவணன் கடத்தி கொண்டு போய் வந்த கற்பிணியா இருக்கிற பாருக்கு பிறந்திருக்கும்ன்ற கதை வாங்கினோடனே இவருக்கு பயம் வந்தது, என்ன அவ கற்பிணியா இருக்கிற பொழுது ஆக்கள் களைப்பு வர்றது வழக்கம் நித்திரை வர்றது வழக்கம், அப்ப களத்திற்காக ராமன் சொன்ன ராவணனுக்கு இந்த சீதையை கொண்டு எங்கேயாவது விட்டுட்டு வாங்க அவளை செத்து வச்சிருக்க எல்லாரும் வந்திருக்காரு என்ன போய் ஆக்கள் சொல்லிருந்தேன், ஏன்னா ஊர் சொல்லிட்டு இருந்தேன் ஊர் ஒரு ராமன் வந்து மாறு இடத்துல இதா காவலுக்கு போறேன் இதா காவல்ன இதாவிலே இதாவிலே என்ன நடக்குது மக்கள் என்ன கதைக்கணும்னு அறிகிறார். அப்படி மாறு வருஷத்துல போயிட்டு ஒரு செலவு தொழிலாளி அதனுடைய வாய்ப்புக்கு சொல்றேன், இங்க பாரு நீ அங்க போயிட்டு வந்துருவியல் உன்ன ஏற்றுக்கொள்ளா ராமன் செய்தியை ஏற்றுக்கொண்ட மாதிரி நான் உன்னையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்ல இவருக்கு அந்த கதை கேட்டுது. அப்ப ஊர்ல இப்படி ஒரு கதை உருவாவது போல இருக்கு, இதை நீ அங்கே போயிட்டு வந்துட்ட, இப்ப அவனால தான் நீ இப்படியோ வந்து சொல்லிட்டு, அப்ப அவர் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு, இப்ப என்னிட நித்திரோட கலக்கலான்ட்டு ராவணன் லட்சுமணனுக்கு சொல்லுவான். லட்சுமணன் எங்கே கொண்டு முட்டுட்டு வா காத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் தேர்ல ஏற்றி கொண்டு வர, தேர்ல ஏற்றி கொண்டு வர்றதுக்கு அந்த வயிற்றுல பிள்ளைக்கிற காலத்துல பெண்களுக்கு அந்த களைப்பு தூக்கம் சொன்ன, அப்ப நீ நித்திர தம்பி தண்ணிதா என்று கேட்டு சொல்லிக்கொண்டு நித்திரை ஆயிட்டான். அப்படி போய்கொண்டிருக்கே குதிரை வண்டியில ஒரு குளக்கரை வரும், குளக்கரையில இதுதான் நல்ல தருணம் வந்து என்ன முடிச்சுட்டா தம்பி என்ன விட்டுட்டு போறேன்னு கேட்பாரு, வைக்க விட்டுறான் இவா மயக்க இந்த மாதிரி தான் நைசா இவாக அந்த குளத்தங்கரை வைக்க விட்டா சீதையா வைக்க விட்டுட்டு இவர் போயிட்டார் லக்ஷ்மணன். கொஞ்சத்தால அந்த குளம் வந்து ஒரு ஆச்சிரம குளம், அந்த ஆச்சிரமத்துல தண்ணி எடுக்கிறதுக்கு ஆச்சிரம பெண்கள் வார ஆறு ஆச்சிரமம் வச்சிருக்கிறவரண்டா அவரு பேர் வால்மீகி. அப்ப வால்மீகிண்ட ஆச்சிரம பெண்கள் வந்து தண்ணி எடுக்கிறவருக்கு பார்த்தா ஒரு பொம்பளை மயங்கி போய் இருக்கு, அங்க போய் ஓடி போய் சொல்லுவாங்க பாருங்க அதோ ஒரு பொம்பளை மயங்கி போய் உங்களுக்கு பயத்துல நட்புணி போல இருக்கு என்ன சொல்லி அவரு உடனே வந்து பார்த்து தண்ணியை தெளிச்சு அவரே முடிச்சவருக்கு நீ யாருண்டு நீ ஆரம்பிக்க அதான் தண்ட கதையை சொல்ற. அப்ப இது இருந்தாலும் ராமாயணம் கதை அதுல உண்மையான பேர் வந்து சீதா சரிதம், சீதையின் சரிதம் சரிதம்னா தரல சரித்திரத்தை சரிதம் எழுதும். அப்ப சரிதம் எழுத வந்து பிறகு வாழலாம் இந்த ராமாயணம் இந்த கம்பன் கம்ப ராமாயணம்னு போயிட்டு வந்தா முதல் பேர் ராமாயணம் இது கம்பன் எழுதுனது கம்ப ராமாயணம் கொடுத்து அந்த உண்மைக்கு மாறாக சீதைய நிலவிதமா காட்டி ராமனே நல்ல விதமா காட்டின கதையாது அதாவது உண்மைக்கு மாறான வரலாறு. அது இதையே நீங்க சொல்ல வரோம்னா இப்படி நல்ல பண்புகளை சொல்ற கதைகள் மாதிரி உருவாக்கின கதைகள் இங்க பிரான்ஸ்ல அப்படி எழுதினவருக்கு பேர் ஜான் தோலா ஃபொன்டைன். அவர் பிறந்தது இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி. அதே மாதிரி அதே ஜூலை மாதம் 5ஆம் தேதி இறந்தவர் பத்தாம் தேதி ஜூலை மாதம் 1953ஆம் ஆண்டு இறந்தவர் சோமசுந்தர புலவர். நாங்க சோமசுந்தர புலவர் ஒரு புலவர் நாங்க நினைக்கிறோம். அவர் வந்து நல்ல ஆங்கில ஆசிரியர், அப்ப ஆங்கில ஆசிரியரும் அவர் புலவர் அடிப்படையில் ஆனா அங்க கத்துக் கொடுத்த ஒரு ஆசிரியர். அப்ப இருக்கிற பொழுது அவரும் இந்த இங்கிலீஷ் தெரிஞ்சபடியால் இங்கிலீஷ்ல வந்த இந்த கதைகளை இப்படியான கதைகளை இந்த நன்னறி கதைகளை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து அப்ப தமிழ்ல மொழிபெயர்த்த கதை தான் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் அவ்வளவு கோடி பேராம் ராமன். அந்த கதை நாங்கள் எப்படி இப்ப நாங்கள் இந்த காகமும் நரியும் என்ற கதையை சொல்லியிருக்க எங்க தமிழ் காகத்தின் வாயில வடை, பிரெஞ்சு காகத்தின் வாயில சீஸ், ரஷ்ய வாயின் ரஷ்யன் வந்து ஒரு குளிர் நாடு. அப்ப குளிர்நாடுன்னா குளிர் நிலத்துல இருக்கு தானே மீன், இந்த மீன் தான் நாங்க ரஷ்யாவில காகத்தின் வாயில. அப்படி அதே மாதிரி ஒவ்வொரு இப்ப சில ரஷ்ய கூடுதலா கிடைக்கக்கூடிய நாடுகளை நாங்கள் பார்த்தோம்னா எந்த நாடு இப்ப உதாரணம் ஏஷோப்னா கிரேக்க நாடை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கிரேக்க நாடு, கிரேக்க நாடு என்னத்தால் சூழப்பட்டது கப்பலுக்கு போறது அந்த காலத்துல. அப்ப இந்த துருக்கி சைப்ரஸ் இதெல்லாம் கடலா
0: வாழ்க்கும்,
1: அங்க கடல்ல என்ன இருக்கும் அந்த கடல் மீன், கடல் மீனை சாப்பிடும், மீனை சாப்பிடுறது இந்த மீனின் ஒரு கடக்க மீன் ஒன்று மீன் ஒன்று கவி கொண்டு காகம் பறந்து கொண்டு வரும். அப்ப இங்க தமிழ்ல பாட்டின் வடவே கவி கொண்டு வருது திருட்டி கொடுறான்னு சொல்றோம். அதே மாதிரி ரஷ்யாவிலேயே அங்க நாங்க அந்த குளிர் மீனை பார்க்கணும், எகிப்திலையும் எகிப்தன் கிரேக்க நாட்டுல மீன், பிரான்ஸ்ல சீஸ். சோ அந்த ஒரு புலவர் ஒரு கதை எழுதும் பொழுது இப்ப நாங்க ஒரு படத்தை எடுக்கிற பொழுது அந்த படத்தை அந்த சூழலை தக்க மாதிரி
0: மாத்துவோம்.
1: உதாரணம் இப்ப நாங்க சொன்ன அந்த ராமாயணத்தை வால்மீகி எழுதுன மாதிரி வந்து தமிழ் அதுல வந்து சீதை கற்பனைய அந்த கற்புள்ள பெண்ணுன்ற கதையெல்லாம் இல்ல, இது தமிழ் கதையா மாத்திர பொழுதுதான் சீதையை வந்து கற்பனை பண்ண சொல்லிப்படுறது. அது அது எப்படி கற்பனை அவ வந்து என்ன செய்யற கற்பனை, நீ ஒரு கற்புள்ளவளன்னா நிரூபியன்னு சொல்றதுக்கு என்ன செய்யலாம், நீ தீய போய் தீக்குளிக்கிறாயோ தீக்குளிக்க என்ன சோகம். இப்ப நாங்க ஊர்ல காவிரி ஆறைக்கு டீ குடிப்போம், அது வெளியில வந்துடுறோம், காயங்கள் காயம் இருக்கோ இல்லையோ காலையில வெளியில வந்துடும். அவாவுக்கு சீதக்கு என்ன ஆச்சு? டீ குடிச்சு
0: அப்படியே போயிட்டா,
1: நிலத்துல போயிட்டா, அப்ப வெளியில வரையில. ஆனா கம்பெனில எப்படி இருக்கு, சீத கற்புள்ள ஒண்ணு நிரூபிச்சா, அவ நிலத்துக்குள்ள போயிட்டா. ஏன் நிலத்துக்குள்ள போனவ? என்னவா பூவின் பூமாதேவி
0: மகள் என்று சொல்லி
1: அவ ஜனகன் கண்டுபிடிச்சதுல அவரு குதிரையில போயிட்டு ஒரு தோட்டத்துக்குள்ள நிலத்தில இருந்து எடுக்கப்பட்ட பெண் தான் இந்த சீதா
0: பிராட்டி.
1: ஜனகனின் மகள் என்று சொல்ற ஜனகனின் வளர்ப்பு மகள், ஜனகனுக்கு ஒரு மகள் இருக்கு, அதாவது மகள் நினைக்கிறீங்க. அதான் லக்ஷ்மணன் திருமணம் செய்தார், அண்ணன் வந்து சீதையை கட்டிட்டார் சிதம்பரத்துல. அப்ப அந்த மன்னன் மகளுக்கு பேர் ஊர்மிளா,
0: ஊர்மிளா,
1: ஊர்மிளா தான் லக்ஷ்மணன்
0: கட்டிட்டு. அப்ப லக்ஷ்மணனும் அந்த ஊர்மிளாவும் ஜனகன், ஆனா ஜனகனின் மகளை மணமகளாக ராமன் நினைத்திருந்தான்.
1: ஒரு ஆள் ஒரு பிள்ளைய வளர்த்தால வேட்டை
0: பிள்ளை,
1: இப்ப ஒரு தவப்பனது ப்ரூவ் வந்து பிள்ளைய பாதுகாக்கிறது, உடுப்பு வாங்கி கொடுக்கறது எல்லாம் தவப்பண்ட கடமை. அப்படி அது மாதிரி சில கடமைகள் அந்த இதுதான் ஜனகனின் மகள் என்று அதை பாட்டுக்கு எழுதினாலும் ஜனகனின் வளர்ப்பு மகள். ராமனை விட சீதைக்கு வயது
0: கூடவில்லை.
1: அது அப்படி அந்த கதைகள் இதையும் சில வாரம் வந்தால் இந்த சோமசுந்தர பேரை சொன்ன கதைக்கு வர்றோம். அப்ப இப்போ இந்த கதையில பாட்டி வட சுட்டுவான கதையில அந்த ரெண்டு பாட்டை நாங்க கேட்டோம். அந்த பாட்டில உண்மையான கதை சொல்லப்படுது. என்ன சொல்லப்படுது? தந்திரம் ஒன்று வருது. ஆட்ட தந்திரம், நதியின் தந்திரம். நதியின் என்ன தந்திரம்? வாயத்துற என்று சொன்னா வாயத்துறந்தது. ஓ அப்படி ஓடருக்கு அது என்ன நிகழ் படியும்? ஓடர் இல்லை. நீ நல்லா வடிவா பாடுவியாமே என்ன சொல்லிக் கொடுங்க. ஊர்ல எல்லாம் வந்து ஒரு பாட்டு பாடு பார்ப்போம். அந்த சில்ல பிள்ளைய நாங்கள் கேட்கறோம் இல்லையே, நீ அச்சா பிள்ளை என்று சொன்ன நீ ஒரு காதை தொட்டு பார்ப்போம், இது ஒரு சொல்லு பார்ப்போம் என்று கேட்கறோம் இல்லையோ. அது மாதிரி நதி வந்து காதத்தை கேட்கறது,
0: உச்சாமுட்டி போட்டு விஷயத்தை எடுக்கிறாரு.
1: அதான் நீங்க நல்லா பாடுவியாமே, நல்ல குரலாமனுக்கு இனிமை குரல். இந்த பிரெஞ்சிலே அப்படித்தான், இனிமை குரல் ரெண்டு பேரும் இனிமை குரலாமே வாயத்துல ஒரு பாட்டு பாடுன்னு பார்ப்போம். அப்ப நதியின் தந்திரம் தான். அது என்னென்ன தந்திரம் செய்தது? மோஸ்துதி செய்யுது. நீ நல்லா பாடுவியாம், இந்த குரல் இனிமையான குரலாம் ஒரு மோஸ்துதி. அப்ப நதி செய்தது மோஸ்துதி. அப்ப மோஸ்துதியில ஆசைப்பட்டு தான் காகம் பாயத்திலிருந்து திறக்க வடகுல விழுந்தது. இப்ப நோக்கம் வந்து வடைய வாங்குறது நதிக்கு. அப்ப எப்படி வாங்கலாம்னு சொல்லிச்சு? ஆக்கள் மோஸ்துதி பண்ணிடுவான், பொய்யா புகழுவான். காலத்துக்கு உண்மையா இனிமையான குரல் காக்காது செய்து ஏமாத்த கூடாது. அதுதான் நீ மோஸ்துதிக்கு அடிமை ஒத்துக்கொண்டால் நீ ஏமாத்தப்படுவாய். அதான் அந்த உண்மையான கதை. அப்ப இந்த ரெண்டு கேட்ட பாட்டிலும் நாங்கள் இந்த கருத்தை நரியின் தந்திரம் சொன்னா அப்ப காலத்துக்கு என்ன தந்திரம் இல்லையா? அங்க மோஸ்ட்லி வாயே இருக்கும் என்ன இனிமையான குரல் ஆமன் சொன்ன முடியா. அப்ப ரெண்டு சொல்லியிருக்கேன். அப்ப அந்த மோஸ்துதி செய்யும் வரை, மோஸ்துதி ஏமாறுபவன் இருக்கும் வரை ஏமாத்துறவன் இருப்பான். அதுல யார் ஏமாறினவன்? காகம் ஏமாறுனது. ஏமாத்தினவர் நரி.
0: நரி.
1: அப்ப அந்த மோஸ்துதி என்ற ஒரு இதாலதான் அவர் ஏமாத்தப்பட்டு. அப்ப அந்த கதை. அது மாதிரி இன்னொரு கதை வந்து அந்த ஆகாய இருந்த
0: நாங்கள்
1: காகத்தை எடுத்தோம், காகத்தின் வாயில படை என்று சொன்னோம், சீசன் என்று சொன்னோம், மீன் என்று சொன்னோம். அது மாதிரி நீங்க சொல்ற இது வந்து இப்ப பாருங்க, சில அந்த காலத்து ஆட்கள் கதை எழுதுற பொழுதெல்லாம் ஆம்பளை வச்சுதான் எழுதுறவர் முதல். ஏன்னா உதாரணம், முதல் பிறந்தது உலகத்துல முதல் உருவாக்க மனிதனில முதல் பிறந்தது பெண் தான். காயிருந்தா தான் பிள்ளை பெற முடியும். பெண் இல்லாமே அப்படி பிள்ளை பெற முடியும். ஸோ முதல் தோன்றின உயிரினம் பெண்ணினம். ஆனா அதே ஆணினம் மறைக்கிறது. காலங்காலமா கதைகள் எல்லாம் பழக்கிறது பைபிள்ல சொல்லுவோம். ஆணக்க முக்கியத்துவப்படுத்தி பொய்ய சொல்ல ஆதாமக்கு முதல் ஆதாமுக்கு இன்னொரு காதலி இருந்தது முதல் அது பேர் லிசிஸ்டி பேர் அதாவது அது அவ பிடிட்டு பிடிட்டு போயிட்டா அதால பற்றி அவளை பற்றி கதைக்கிறதில்ல லிசிஸ்டியை பற்றி எவ்வளோ பற்றி தான் கதைக்கும் அது உருவம் இருக்கு. காலங்காலமாக இந்த மனித சமூகத்தில் ஆணை முதன்மைப்படுத்தி தான் வரலாறு கதை வாழ்க்கை எல்லாமே இருக்கு உலகம் எல்லாம் இருக்கு. பெண்கடவுளை பின்தள்ளி ஆண்கடவுளை முன்தள்ளி தான் இருக்கு. அப்படி இருக்கிற போலதான் இந்த நீங்க சொன்ன மாதிரி இப்ப சோம சொல்றது பவளக்கொடி என்று சொல்றாரு அடுத்து தூர ஊர். அப்ப பவளக்கொடின்றது ஒரு பொம்பளை
0: பொம்பளை.
1: அப்ப அதுக்கு நான் உங்களுக்கு கேட்க நீங்க சரியா சொன்னீங்க பொறிமாத்தவண்டி பொறிமாத்தவண்டி ஒரு ஆம்பளை அதோட ஏன் அது ஆம்பளை அதோட வந்து அது ஒரு பிராமணன். அப்ப இந்த இலங்கை இந்தியாவில ஒரு பிராமணன் என்று ரெண்டு நாட்டுலே இருக்கணும் பிராமணன் பிராமணர்கள். அப்ப இந்தியாவில இருக்கிற பிராமணத்து உயர்வு அதிகாரம் கூட இப்பதான் பிராமணர் சொல்றதா அங்க நடக்கும் எடுபடும் அதிகாரம் இருக்கு மைனாரிட்டியா இருந்தாலும். ஆனா ஆர்மதாவில் இருந்த காலத்துல இந்த பிராமணருக்கான முக்கியத்துவத்தை அவர் குறைச்சிட்டார். எப்படி குறைச்சாருன்னா இலங்கை முறையில சாதி உருவாக்குற பொழுது இந்தியா முறையில எப்படி சாதி இருந்ததோ அதுக்கு கொஞ்சம் மாறுதலாக பிராமின் தான் இந்தியாவில என்னடா பிராமாவினுடைய பிள்ளைகள் தான் பிராமின். அதாவது நெத்தியில இருந்து பிறந்தது அப்புறம் நெஞ்சில இருந்து பிறந்தது அரசர்கள் என்னென்ன சொல்றது சத்திரியர் அப்புறம் வயிற்றுல இருந்து பிறந்தார்கள் வைசியர்கள் வைசியர்கள் இந்த பிசினஸ் பீப்புள் மணிகர்கள் பிறகு காலில இருந்து பிறந்தது சூத்திரர்கள் அந்த நாலு மரண பாகுபாடு இந்தியாவில இருக்கு. அதே இலங்கைக்கு வர்ற பொழுது ஆர்மணாவலர் இந்தியாவில படித்து புத்தகங்களுக்கு அவளை போட்டு அங்க வந்து பதிப்படங்கள் எல்லாம் சொன்னாப்பொழுது அந்த பிராமணர் முன்னுக்கு இருக்கிற இதை எடுத்து போட்டு அதுல வெள்ளாதர கொண்டு வந்து முன்னுக்கு வச்சேன். பிராமணர் அவுட் ஆஃப் த சொசைட்டி சம இருக்கிறார்கள் தான் அவங்க இந்த கோயில போய் பூஜை ஆக்குறது இந்த சடங்குகள் ஏதாவது அலஞ்சம்பரமான காரியங்களை செய்யறத ரெண்டா இதுக்கு வச்சுட்டு நீங்கள் மேலையில் இருந்து நீங்கள் கட்டி வச்சுட்டு வேளாளரை கொண்டு கூட வச்சு ஏன் வேளாளர் அவர் தான் மெஜாரிட்டி. அப்ப இந்தியாவுக்கு அந்த வேளாளருக்கு ஒவ்வொரு பேர் வன்னியர் ரெண்டு பிள்ளையண்டு ஒவ்வொரு பேர்ல இருக்கணும். ஆனா இலங்கையில ஒரே ஒரு பேர் தான்
0: வேளாளர்
1: கோயிலுக்கு வேலை செய்யறாக்கள் அப்படின்னு ஒரு சாதி முறை அதை கொஞ்சம் வித்தியாசம். ஏன் சொல்ல வந்தோம் ஆனவடியா தான் இங்கே இந்தியாவில்

0: பேராசிரியர் தொடர்புத்தளிக்கப்பட்டுவிட்டது. ஓ தொடருங்க. ஓ
1: இப்போ இந்த காகமன்னதி கதையை நாங்கள் முடிச்சிட்டோம். அடுத்த கதை சொல்ல வர்றது, இப்போ சோமசுந்தர புலவர் ஏன் இங்கே என்ன கெடுத்துனாங்கன்ட்டு, அந்த சோந்தர பொந்தை நண்ட பிரெஞ்சு பெரிய புலவர், அவர் பிறந்தது ஜூலை மாதம். அதே மாதிரி நாங்கள் இதை எப்படி ஒப்பிடலாம் என்று பார்க்கறது, சோமசுந்தர புலவர் அவரை புலவராக தான் எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு மொழிபெயர்ப்பாளர், ஒரு ஆங்கில வாத்தியார் தெரிஞ்சது, அது தெரிஞ்சோன்றது குறைவு. அப்ப அவர் என்ன செய்தார்ன்னு இந்த இங்கிலீஷ் கதைகளை நிறைய தமிழ்ல மொழிபெயர்த்து தமிழ் சூழலுக்கு தக்க மாதிரி மாத்தினார். அது அந்த அதுல பொறிமாற்ற வேண்டி வந்த ஆம்பளைய இதுல வந்து பவுள கோவில மாத்தும். அப்ப பருத்துறை எழுத்துறது பாடுறது எதுக்கு மோனக்காக பருத்து துறை பவுள கோடி பெயரா பருத்துறை ஊராம் பால்காரையும் பால் வாளியும்
0: அதுவும்
1: ஒரு கிரேக்க கதை தான். இங்கிலீஷ்லயும் அந்த கதை இருக்கு, மில்க் பாட் அண்ட் மில்க் மெய்ட் அண்ட் மில்க் போர்ட் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல என்னன்னு வந்துச்சு, கிரேக்க நாட்டுல இருந்து அந்த பால்கார மில்க் மெய்ட் அண்ட் மில்க் பக்கெட்ல தான் அந்த மில்க் போர்ட் மில்க் போர்ட். அப்ப நாங்களும் அதை எப்படி இருக்கிற பொழுது ஒவ்வொரு லாங்குவேஜ்ல ஒவ்வொரு பேர், உதாரணம் ரஷ்யா மொழியில அதுக்கு பேர் கமக்காரனும் வெள்ளரிப்பழம் என்று பேரும். அதே மாதிரி ஒவ்வொரு மொழிகளும் ஒவ்வொரு பேர்களும் இருக்கு. அதன் அடிப்படை என்னன்னு சொன்னால், நாங்கள் இந்த பகல் கனவு காண்றான்னு கேள்விப்படி ஆகாய கோட்டை
0: கட்டுறாங்க.
1: ஆகாய கோட்டை கட்டுறாண்டா என்னன்னு
0: என்ன கதை? நாங்கள்
1: இப்போ வாங்குவேன், அப்புறம் அது பெருசா வரும், நாங்க அப்புறம் அதை இப்படி செய்வேன், அதுக்கப்புறம் இன்னும் பெருசா வந்து நாங்க பணக்காரன் ஆயிடுவேன். கோட்டை கோட்டை பெரிய இதுதான் ஆகாய கோட்டை. இந்த ஆகாய கோட்டை கட்டுற கதையை பற்றிதான் இந்த கதை. இந்த பால்காரி பவளக்கோடி ராம் பருத்துதுர ஊராண்ட மாதிரி இங்க பொறிமாத்த வேண்டிய கதை. அது இங்கிலீஷ்ல வந்து மில்க் மெய்ட் அண்ட் மில்க் போர்ட். அது மாதிரி பிரெஞ்சில இருக்கு லைட் இயர் ஏ மில்க் மே, அது மாதிரி உடனே சொல்றேன். அதுக்கு ஒரு ஒவ்வொரு பேர் மொழியிலும் ஒரு பேர் பிராமணன் பிச்சை எடுக்கிற பழக்கம். பிச்சை எடுத்தவன் வந்து என்ன செய்வார், படுத்திருப்பார், கால் மாட்டுக்கு அந்த பிச்சை பானையை வைப்பார். அப்படி பிச்சை எடுத்து கணக்கு எடுத்து போட்டவே நிறைய வந்திருக்கேன், நான் இந்த பானைக்கு போட்டுட்டேன், இப்ப கிட்ட முக்காவாசிக்கு வந்துட்டு முக்காவாசிக்கு வந்துட்டு என்ன ஒரு அஞ்சாறு நாள் பிச்சை எடுத்துறேன்டா பானை நுழைஞ்சிடும். பானை நுழைஞ்சிடும்னு சொல்லி கொடுக்குற பொழுது அவருக்கு அந்த கனவு வருது. என்ன கனவு? நான் இப்ப இந்த பானை நுழைஞ்ச உடனே அதை நான் விற்பேன், விற்று வேணும், நான் பணக்காரன் ஆயிடுவேன். பணக்காரன் ஆன உடனே அந்த பழக்காரன் பண்ணை இருக்கிற தண்ட முதலாளி வந்து கேட்பாரு, என்னுடைய மகளிர் கட்டுறியோ? ஓ சரி கட்டுறேன், தான் கட்டுவாராம். கட்டுற பொழுது பொழுது அவருக்கு அதுக்கு ஒரு புள்ள பிறக்கும். அப்ப தான் இப்படி படுத்திருக்க அந்த புள்ள வந்து குழப்ப தான் தாக்க சொல்லுவாராம், பிள்ளையப்பார் பிள்ளையப்பார் சும்மா இங்கே வந்துடுன்னு சொல்லி அவருக்கு. அவ ஏதோ பாத்திரங்களை கழுவுற இதில் இருக்க பிள்ளைய அப்ப வரும். அவ பிள்ளை இப்படி வந்ததுன்னு நான் இப்படித்தான் உதப்பேன் காலால் ரெண்டு அவர் காலால் உதவர் காலால் உதவிக்க கால் மாட்டில் இருந்து அடிச்சுப்பாங்க, அப்படி குழந்து வந்துடும். அப்ப இந்த கனவு வந்து என்ன பேசணும், அது மாதிரி தான் இந்த பருத்தி துறை ஊராவண்ட கருத்தில் அவ வந்து தான் முட்டையை வாங்க போறாவன், முட்டையை வாங்கி பிறகு அது கோழி வாங்க போறாவன், கோழி பிறகு முட்டையிடும், முட்டையை வச்சு வச்சு தான் பிறகு அதை வாங்குவேன் இதை வாங்குவேன். தன்னை வடிவை பார்த்துட்டு ஆக்கள் கேட்பினோம், என்ன கட்டுறியோ கல்யாணம்னா தான் இன்னும் இன்னும் பக்கத்தில் இல்லையான்னு சொல்லுவேன். அப்ப அவர் தலையை ஆட்டு தலையில இருந்த பானை பால் பானை கீழே விழுந்துடும். உடஞ்ச உடனே அவருடைய கனவு பார்க்க பருத்துறை பவள கொடிக்கு நடந்த கதை தான் இப்ப சொன்ன அந்த பொரிமாத்தோண்டி
0: கதை.
1: பிரெஞ்சு நேம் அதை அந்த பால் பால் பால் பால் போர்ட் மில்க் போர்ட் பால் பானை என்ன பால் சாடியோ பால் பானையோ உடைஞ்ச கதை தான் இந்த கதை. ஸோ ஏன் தண்டே இந்த கதை ஏன்டைக்கு சொன்னா அதை முதல் பிரெஞ்சு எழுதின ஒரு பேர் ஜோன் டோலா சந்தை. அவர் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் சாரி எட்டாம் தேதி ஜூலை மாதம் பிறந்தவர். அதே மாதிரி இந்த பவளக்குடி ஊராம் பழுத்தூர சாரி மன்னிக்கோங்க பவளக்குடி பேராம் பழுத்த ஊராம்ன்ற கதை எழுதுனே சோமசுந்தர புலவர். அவர் இங்கிலீஷில் மொழிபெயர்த்தவர் கொண்டு வந்து கதையை சொல்லி போட்டு புலவரண்டபடியாக பாட்டாக எழுதியிருக்கார். அவர் வந்தது நாங்கள் சொன்ன மாதிரி என்ன அஞ்சாம் தேதி ஜூலை மாதம் அஞ்சாம் தேதி ஜூலையோ இல்ல எட்டாம் தேதி
0: ஜூலை
1: அந்த ரெண்டு பேரும் நினைவு கூறுவதற்காக தான் இந்த கதையெல்லாம் நாங்கள் இங்கே சொன்னோம். அப்ப மனுஷர் எப்படிதான் இருந்தாலும் அங்கே அப்படியா அரிசி அங்கே இருக்கண்டா இங்கேயும் அரிசி இருக்கு போறமாரி நாங்கள் எங்கிட்ட பிரியாணி தான் டேஸ்ட் என்ன வந்துருக்கோம். ஆனால் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு ஒரு முறை இருக்கு. பிரியாணி எங்க உருவானதுன்னா ஈரான் நாட்டு அது இந்தியாவுக்கு பார்க்க பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து வடநாட்டில இருந்து அப்புறம் தென் இந்தியாவுக்கு வந்து அது இந்தியாவுக்கு போனால் நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோன்ற இலங்கையிலேயும் பிரியாணி செய்ய ஒழிக்கிட்டு அந்த பிரியாணி வேற மாதிரி போயிடும். உண்மையான பிரியாணி மாதிரி இருக்கா முன்ன சில கடைகளில் பிரியாணி எப்படி செய்யறான்டா அது சிரிப்பாக நினைச்சு பார்த்தேன். இந்த ஸ்டேக் அரிசின்ற அரைச்ச ரச்சி இருக்கு மாற்று அப்ப சோறை செய்து போட்டு மாற்று வச்சு கரைக்குள்ள குழம்புக்குள்ள சோத்தை குழச்சி போட்டு இந்த சீஸ் அந்த அரைச்சி மாற்று வச்சு அங்கே நீங்கள் தூவி போட்டு ரெண்டு மூணு கஷ்டப்பட்டு அங்கே போட்டு கொண்டு வந்து கொடுக்கிதான் பிரியாணி. அதில் பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு பார்த்தால் இந்திய பிரியாணி இல்லைங்க ஏன்னா அது ஈரான்லேருந்து பாகிஸ்தான்லேருக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து வடநாடு டெல்லிக்கு வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அதை நாங்கள் சாப்பிட்றப்போ நாங்கள் அதை ஊகிக்கிறோம் இது வந்து இப்படித்தான் நாங்கள் செய்கிறது அப்படியே செய்வோம் செய்கிறது அது பிரியாணி அல்ல. குழம்புக்குள்ள சோறை போட்டு கலட்டி போட்டு கொடுத்தா அங்கே முட்டையை ஒன்றையும் வச்சு ரெண்டு மூணு கஷ்டப்பட்டையும் போட்டு இது அக்கல் பிரியாணின்னு நினைக்கலாம் பசுமதி அரிசி அல்லது சம்பா அரிசி செய்து பட் அந்த டேஸ்ட் எங்கே இருந்தால் எந்த மனமன்ட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்தியாவில் எங்கே பிரியாணி டேஸ்ட் சொன்னால் பெங்களூர் பிரியாணி தான் டேஸ்ட். அதே மாதிரி பெங்களூரில் இருந்தால் இட்லி தமிழ்நாட்டுக்கு வந்தது காலை மதியானம் இரவு எல்லாம் இட்லி தான் சாப்பிட்ற வழக்கம் இருக்குது தமிழ்நாட்டில். பட் அது தமிழ்நாட்டிலேருந்து

0: அதே மாதிரி நூடுல்ஸ் சொல்லி இருக்கிறது அது வந்து எப்படி வந்து அதே சைனாவுக்கு போன குப்ளை கான் இங்க இருந்து மாக்க போலாண்டவர் அங்க ரஷ்யா சைனாக்கு போனார். சைனாக்கு போன டைம் அங்க இருந்து இந்த நூடுல்ஸ் தான் கொண்டு வந்துட்டேன். அந்த நூடுல்ஸ் தான் இங்க ஸ்பக்கெட்டி என்று பாருந்தது. அதே மாதிரி நெடியப்பா நாங்கள் வச்சிருந்தேன் அதுக்கு என்ன பேர் நெடியப்பா மாதிரி இருக்குன்னு சதுரமா எங்க நெடியப்பா ரவுண்ட் சீனாக்காரருக்கு இடியப்பம் இருக்கு மெல்லிய நூலா நூல் மாதிரி இருக்கும் சதுர வெள்ளை நூலம். அது மாதிரி இந்த உணவு வகைகள் எல்லாமே இல்லாம மக்கள் சின்ன திங்கிங் சிந்தனைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒருமையா தான் இருக்கும். அது நாங்கள் நானும் செய்யல நாங்கள் எங்கடைய செய்யல வித்தியாசம் காட்டுறதுக்கு ஏதாவது மாற்றம் செய்வோம். இப்ப நாங்க வடைய என்ன இந்த நாட்டில எதிர்பார்க்க முடியும் ரஷ்யாவில எதிர்பார்க்கலாம். அங்கே சீஸ் தான் இருக்கும் பிரான்ஸ்ல ரஷ்யா குடிநாள்ல மீன் இருக்கும் அந்த சூழலு தக்க மாதிரி உண்டு.
1: அந்த இலகுவாக அந்த மக்களுக்கு சென்றடைய கூடிய மாதிரி அந்தந்த நாடுகளுக்கு அப்படியான கதைகளை
0: மனுஷனுடைய வாழ்க்கை வந்து அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி நடத்தான் ஒருத்தன் எப்படி செய்யறானோ அவனை அதை சொல்றது போல செய்தல் போல ஒருத்தன் செய்யறத பார்த்து அதே மாதிரி செய்யறது. நான் இன்னும் பார்த்து 100% கொப்பி அடிக்கலன்னு சொல்றதுக்காக சின்ன சின்ன மாற்றங்கள் என்ன கையில கிடைக்கோ அதை கொண்டு சேர்த்து பாருங்க இதங்கிட போறேன் என்று சொல்றதா தான். இது மாதிரி தான் மனித வாழ்க்கை அந்த காலத்துல இருந்து அப்ப ஒன்று ஒருவர் செய்தது பார்த்து செய்தல் மொழிகள் கவிச்சதும் அப்படித்தான் மொழிகள் உருவானதும் அப்படித்தான்.
1: இல்ல பாரதியாருடைய தெளிவா தானே சொன்னார் ஜாமடைந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் என்றுதான் சொல்லுகிறார். இந்த அவர்கள் அந்த அவர் அறிந்த மொழியைத்தானே சொல்லி இருக்கிறார்.
0: அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா அவர் வந்து இருந்தது மெட்ராஸ் அது சொந்த ட்ரிப்ளிகேன் திருவள்ளிகேன் தான் இருந்தவர். கடைசி காலத்துல சுதந்திரம் கொடுத்தவர் அந்த ஜாமீன் அடிச்சது சேர்த்தது இது கட்டி அவருடைய ஊர் எட்டியாபுரம் அங்க எட்டியாபுரத்துல இருந்து இங்க வந்து இப்படி இருந்த பிறகு அந்த இந்திய சுதந்திரத்துக்காக இவர் கதைகள் எல்லாம் எழுதின உடனே இவர் எதிர்தானே எதிரான உடனே இங்கிலீஷ் தான் இவரை அரெஸ்ட் பண்ணுறது தேடிக்கொண்டு இருக்கு. நான் இங்க தப்பி போயிடுவேன் இரவோடு இரவு ட்ரெயின்ல வந்து பாண்டிச்சேரிக்கு
1: வந்தேன்.
0: பாண்டிச்சேரியில இருக்கிற பாண்டிச்சேரிக்கு நீங்க போயிருக்கீங்க கண்டிப்பா. பாண்டிச்சேரியில நீங்க கூடுதலா என்ன அவதானிக்கலாம் பாண்டிச்சேரியில தமிழர்கள் மட்டுமே இல்ல பாண்டிச்சேரி என்று சொல்ற இது வந்து பாண்டிச்சேரி காரைக்கால் ஏனம் மகேந்த எல்லாம் சேர்ந்தது பாண்டிச்சேரின்னு நாங்கள் இப்ப போற பாண்டிச்சேரியில உள்ளதுல கிட்டத்தட்ட தமிழருக்கு பாதி பாதியான காணியை பிடிச்சி வச்சவங்க இந்த பெங்காலிக்காரர் அரவிந்த் ஆச்சிரமம் அரவிந்த் அச்சகம் எல்லாம் நிறைய இருக்கு. அவங்க நிறைய தமிழாக்கள் மாத்தியெல்லாம் சரி இப்பதான் அவங்க பெங்காலிக்காரர் பாண்டிச்சேரியில காணி வாங்கக்கூடாதுன்னு சட்டம் வந்தது கொஞ்ச காலத்துக்கு முதல். என்ன எல்லா காணியும் நீங்க கடற்கரை போறதுக்கு பக்கம் போனீங்கன்னா முழுக்க அரவிந்த் ஆகும் அரவிந்த் மில் இருக்கும். அப்ப பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல போனாலும் நம்ம அரவிந்த் இது நிறைய மில்லுகள் இருக்கிறதெல்லாம் இந்த பெங்காலிக்கார பேர் அவங்க தமிழரோட பழகிறது நாங்கள் வேறையாக்கள் நீங்கள் வேறையாக்கள் என்ன மாதிரி பழகி கொண்டு அங்கே இருக்கிற போலதான். அப்போ ஒரு நாள் இவருக்கு பெங்காலி புலவர் ஒருத்தர் பழக்கம் ஆயிட்டேன் பாருன்னு சொன்னா எங்க இடத்த வாங்குவோம் நீங்க கல்கத்தாக்கு அங்க நாங்கள் ஒரு பெங்காலி மாநாடு செய்யறோம் வாங்கினோம்னா இவர் போற இவர் புலவரனுடைய போற போறவங்களுக்கும் நாங்க நடக்கிற அந்த பெங்காலி மொழி மாநாட்டை பார்த்துட்டு அந்த கூட்டங்களை பார்த்துட்டு இவ்வளவு கட்டையா இருக்கிறமே இந்த பெங்காலிக்காரர் தங்கட மொழியில நாங்களும் வந்த மொழியில வந்து பெற்றாக்க பண்ணதான் அந்த பாட்டை வந்து யாமறந்த மொழிகளிலே ரெண்டாயிரம் தமிழருக்குத்தான் கல்கத்தாக்க பெங்காலிக்காரருக்கு எப்படி தமிழ் இனிமையாயிருக்கும் அதே இது காக்கைங்க தங்க கொஞ்சம் புன்குஞ்சல் அது மாதிரிதான் அவர் அப்படி அவர் இப்படி தமிழர்கள் தமிழை நேசிக்க வேணும்னு அந்த பாட்டை பாடுங்க
1: பாட்டு பாடு.
0: அப்ப யாமறந்த மொழிகளிலே இனிதாவது காணும் நாங்க பாடினா தமிழர்கள் மொழியை போற்றுவார்கள் அவரை வச்சிருக்கிறார் அவர்தான் சொன்ன மெல்ல தமிழ் மெல்ல இனி சாகமண்டி எல்லாம்
1: சொன்னார்
0: அப்படின் முழுமையா படிச்சா அதே கருத்துலயே அவர் சொல்லு நாங்க எடுத்து லைன் எடுத்து வச்சோம்னு பாத்திரம் அவர் நல்ல ஒரு தமிழ் புலவர் அவர்தான் வச்சிருக்கேன் அவரை பற்றி ஒரு நாளைக்கு நாங்க கலைக்கிறோம்.
1: நிச்சயமா பாரதியாரை பற்றி ஒரு நாளைக்கு இருந்தால் நான் வந்து சிறு ஒரு 2-3 நாட்களுக்கு முதல் அந்த பாரதியாரை பற்றி பார்த்தேன். ஆனால் பல அந்த அறியாத விடயங்கள் பல இருக்கு தாய் செத்தது அது இது கணக்க
0: வீட்டுக்கு நான் போயிருக்கேன் வீடு இருந்த வீடு இல்லை வாழ்ந்த வீடு அது பெரிய திருவிழா.

0: தான் இருக்கு. அந்த வீட்டை வந்து பாரதியாருடைய நினைவு அகமா மாத்திருக்கேன். போய் பார்த்தா அவர் எப்படி வாழ்ந்தார் கொண்டாடுறதெல்லாம் தெரியும்.
1: நிச்சயமாக இந்த இதுகளை பற்றி ஒரு முறை பேச வேண்டும். மாறி வரும் இந்திய அரசியலில் இந்த தமிழ் மொழிக்கான முன்னேற்றப்பாடுகள் எல்லாம் இது விரிவான ஒரு பார்வையோடு பேச வேண்டும் என்பது எனது ஆசை. தமிழ் மொழிக்கான அந்த இப்ப கலைஞர் இருந்த காலத்துக்கும் இந்தியர் இருந்த காலத்துக்கும் ஜெயலலிதா வந்தது பேருந்து திரும்பி ஸ்டாலின் வந்ததுக்கும் மீண்டும் ஒரு முறை தமிழ் மொழி அந்த எழுச்சி வந்த மாதிரி இருந்தது தானே. ஆனால் மாறி வரும் இது எல்லாம் அந்த தமிழ் மொழிக்கான முக்கியத்துவங்களும் மாநாடுகள் அப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்றது ஐயம் இருக்கின்றதுனாக்க அதுதான் சொல்லணும்.
0: இல்ல அந்த ஐயத்தை சொல்லுங்க. இப்ப என்னன்னு சொன்னால் காலத்துக்கு காலம் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அதை உருவாக்கினவர் இலங்கை அறிஞர் மலேசியாவில ப்ரொஃபஸரா இருந்தவர். அதே மாதிரி இந்த தமிழ்ல உள்ள போர்த்துகேயர் வந்து தமிழ் எழுதின போர்த்துகேயரா இருந்தோண்டு போர்த்துகேயர் தான் முதல் முதல் அகராதி எழுதினாக்க. அகராதி 1679 ஆண்டு போர்த்துகீஸ் தமிழ் அகராதி எழுதினது போர்த்துகேயர். அவரு பேர் வந்து என்ன இலங்கைக்கு வந்தது மன்னாருக்கு யாழ்ப்பாணத்துக்கு எல்லாம் கொஞ்ச காலம் வந்து அப்ப என்ன கடல் வழியா தானே வரலாம் பாண்டிச்சேரியில இருந்து வரலாம்னு பாத்துட்டு அம்பலக்காடு கேரளா கேரளாவிலிருந்து வந்து பிறகு வந்து பாண்டிச்சேரி வந்து பாண்டிச்சேரி இருந்து எல்லாம் கடற்கரை வழியா வந்துட்டு அவ இலங்கைக்கு எங்க கடற்கரையா வரலாம் நெடுந்தீவு பக்கம் வரலாம் தீவு பகுதியில் வரலாம் அதே மாதிரி மன்னாருக்கு வரலாம் இந்தியா கிட்ட தானே இருக்கு. அப்ப அங்க வந்து அங்க உள்ள இலங்கை தமிழ் எல்லாம் கொண்டு வந்து அவர் டிக்ஷனரி போட்டவே 1679 அதுக்கு பிறகுதான் வீரமாமுனிவரும் ஜெர்மனியில இருந்து போனவர் பேர் ஜீகன் பால் ரெண்டு பேரும் சொல்லிக்கிறோம் வாங்க நாங்கள் ஒரு டிக்ஷனரி போடுவோம் என்று உழைக்கணும். அப்ப டிக்ஷனரி போடுற வச்ச பொழுது இவர் ஜெர்மன்காரன் அவர் இட்டாலியன் அவர் கத்தோலிக்கர் அவர் தான் ஜெர்மன்ல என்ன மதம் இருக்கு இப்ப அவங்க பிரான்ஸ் வந்து இத்தாலியில தெரியும் வத்திக்கான் கத்தோலிக்க மதம் அது இங்க பிரான்ஸுல கத்தோலிக்க மதம் தான் இருக்கு இடையில ப்ரொட்டஸ்டாண்டும் கொஞ்சம் இருக்கு. ஆனா இப்ப ஜெர்மனியில இருக்கிற மதத்துக்கு பேர் என்ன மதம் இல்ல இப்ப கிறிஸ்து அதாவது கத்தோலிக்க மதத்துல எதிர்ப்பை கொண்டு வரணும் மாறுபாடுகளை செய்யணும்னு கொண்டு வந்த ஒரு பேர் அவர்களுக்கு கொண்ட ஒன்னு மதத்துக்கு பேர் என்ன சொன்னா இப்ப ஜெர்மனியில உள்ள கத்தோலிக்க மதத்துக்கு என்ன பேர் ரோமன் கத்தோலிக் நுண்ணாசினா ரோமன் கத்தோலிக் அல்லாதது அதுக்கு எதிர்த்த ஒரு பேர்
1: புரோட்டஸ்டன்
0: அப்ப இங்கிலீஷ்ல புரோட்டஸ்டே என்ற எதிர்க்கிற கத்தோலிக ஆர்சியில என்ன இருக்கும் அதுக்கு எதிரான கல்யாணம் பாவலருக்காக கல்யாணம் கட்டலாம் உரிமைகளை விட்டு கொடுக்கலாம் அதை உருவாக்கின ஒரு பேர் ஜெர்மனியில இருந்தவர் ஜெர்மனியில உள்ள மதத்துக்கு பேர் என்ன ஜெர்மனியில உள்ள சர்ச்சுக்கு எல்லாம் என்ன பேர் சொல்லுங்க இல்ல பாருங்க அவர் இங்க பிரான்ஸ்ல வந்து அங்க புரோட்டஸ்டன்ட் கொண்டு மார்ட்டின் லூதர்
1: மார்ட்டின்
0: லூதர் அவர் ஜெர்மன்காரன் அவர் சில முறப்பா எதிர்ப்பு கத்தோலிக்க மதத்துக்கு எதிரான கருத்துக்களை கொண்டு வர்றவுள்ளதான் முதல் முதல் புரோட்டஸ்டன்ட் வந்து அதே மாதிரி சுவிஸ்ல வந்தது பேர் வந்து கெல்வின் கெல்வின் என்ற பாரதியார் அதை தங்கட மதம் கொஞ்சம் வித்தியாசம் ஒண்ணு மாத்துறாரு இது கத்தோலிக்க மதத்துல புரோட்டஸ்டன்ட் மதத்தை உருவாக்கி அதுல ஒரு பிரிவு அப்புறம் லண்டன்ல வந்து ஆங்கிலிக்கன் ஆங்கிலிக்கன் என்ற புரோட்டஸ்டன்ட் உருவாக்கினார் அப்படி எல்லா நாட்டுக்கும் அமெரிக்கா இப்ப இலங்கைய வந்து இலங்கையிலேயே ஆரம்பிச்சது இந்தியாவில ஒரே சமயத்துல அப்ப யாழ்ப்பாணத்துக்கு அதிக அனுமதி கொடுத்தது அமெரிக்கன் திருச்சபைக்கு, மெதடிஸ்ட் திருச்சபை. பாருங்க, இலங்கையில உள்ள கோவில் சேர்ச்சுக்கு எல்லாம் பேர் மெதடிஸ்ட் சேர்ச் இருக்கும், மெதடிஸ்ட் கலைவன் பாரதாவின்னு பேரும். அது வந்து அமெரிக்கன் கொண்டு வந்தது, சிறப்பு ஆங்கிலிக்கன் இருக்கும். அப்ப அப்படி வந்து அமெரிக்கர் தான் யாழ்ப்பாணத்தை முன்னேற்றார். யாழ்ப்பாணம் இப்ப ஒரு படித்த மாநிலமா இருக்கின்ற பிரதேசமா இருக்கின்ற காரணம் அது அமெரிக்கன் மிஷன். காரணம் படிக்காத ஆக்களை எல்லாம் படிக்க வச்சது, இங்கு சொல்லி கொடுத்தது இந்த அமெரிக்கன் மிஷன். அதான் மெதடிஸ் இப்ப அமெரிக்கன் மிஷன். இப்ப யாழ்ப்பாணத்தில் உள்ள கல்லூரிகள் எல்லாம் நாங்க எடுத்து பார்த்தோம்னா சென்ட்ரல் காலேஜ், கிண்டு காலேஜ், ஸ்டான்லி காலேஜ், ஒவ்வொரு காலேஜும் ஒவ்வொரு மதம் சார்ந்தார் வெஸ்டர்ன். அதான் அதை உருவாக்கினவர்கள் ஆர்மன் அவரோட சேர்ந்து, அவருக்கு பேர் பீட்டர், பெரிய ஒரு அறிஞர், தமிழ்ல பல மொழியில உருவாக்கினது அந்த இங்கிலீஷ்காரன், அவருக்கு பேர் பீட்டர் பர்சிவல். பீட்டர் பர்சிவல் என்ற இங்கிலீஷ்காரன் ஆர்மன் அவர்கள் பைபிள மொழிபெயர்த்தது, தென்னிந்திய திருச்சபை கொண்டு போய் கொடுக்க, அது தென்னிந்திய தமிழுக்கும் இலங்கை தமிழுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி அதை அவங்க ஏற்றுக்கொள்ளையது. அந்த காலத்துல நடந்தோம் அது. ஒரு நாள் அதை பற்றி எல்லாம் ஒரு நாள் எப்படி பேச முடியாது, விரிவாக இன்னொரு நாள் நாங்கள் விளக்கமாக
1: பேசுவோம். சுவாரஸ்யமாகவே இந்த நிகழ்வு போயிருந்தாட்டும் எனக்கும் பெருமகிழ்வு.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக எங்களுக்கு பயனான கருத்துக்களை நாங்கள் சொல்றோம்னு சொல்லியிருக்க. இப்ப எல்லாரும் வந்து படிக்க போயிடும், புத்தகம் கிடைக்குமா?
1: இல்லை,
0: புத்தகம் கிடைச்சா, புத்தகம் கிடைச்சாலும் அது சரியான விளையாட. இப்ப இரண்டு ஒரு புத்தகம் இருக்கு, அந்த புத்தகத்துக்கு பேர் வேறங்க திராவிட மொழிகள். அது எத்தனை பக்கம் ஒரு கொஞ்சம் நிறைய புக்ஸ் இருக்கு, நீங்க வந்து நிறைய வரலாம். அந்த புத்தகத்துல பக்கங்களை சொல்லணும் பாருங்க. அந்த புத்தகத்துல ஒரு புத்தகம், அது ஒரு கடையில அண்டைய பார்த்தேன், 240 பக்கம் உள்ள ஒரு சின்ன புக்கம், A5 சைஸ், 240 பக்கம். அந்த புத்தகம் நல்லா இருந்து நான் என்ன விளையாண்டு கேட்டது 750 €. 148 பக்கம் தமிழ்ல இருக்கு, சின்னத்துல. அப்ப அப்படி புத்தக கடையில அதிகமான விலை வச்சா புத்தகங்கள் ஆக்கள் வாங்க
1: மாட்டேன்.
0: அப்ப சில இப்ப உதாரணம் லண்டன்ல பூவால சிங்கம் புக் ஷாப் பண்ணி சில பேர் ஒரு ஊர்ல வச்சு புத்தகம் விற்கிறது குறைஞ்ச விலையில, அப்ப அது வாங்கக்கூடும். ஆனா சிறிய சிவகு கிரவண்டெல்லாம் சொல்லி பெரிய விலைக்கு புத்தகத்தை வச்சா இந்த விலைக்கு போய் இந்த புத்தகத்தை வாங்குறோம்னு சொல்லி வாங்கிறதுக்கு பின்னடிப்போம். இந்த ஆசைப்பட்டு தொட்டு விடுவேன், காசைப்பட்டு விட்டு விடுவேன், ஜி ராஜேந்தர் டேதூர் படத்துல ஆசைப்பட்டு நாங்கள் தொட்டுறது வாங்குவோம், காசை பார்த்துட்டு விலையை பார்த்துட்டு விட்டு விடுவோம். அந்த புத்தகங்கள் வாங்குறதுக்கான அந்த வட்டி போக வைக்கிறது இந்த விலை. அதோட மக்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய புத்தகங்கள் இருக்கா, எல்லா புத்தகம் வாங்கி வைக்க அவைக்கும் போதிட முடியாம இருக்கும். ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் படிக்கோண்டா இன்டர்நெட்ல இருக்க பார்த்தா எல்லாம் தமிழ்ல இருக்குமா என்ற ஒரு கேள்வி வேறு. அது எல்லாரும் இன்டர்நெட்ல அதை படிக்க முடியுமா அப்படி ஒரு தடைகள் இருக்கக்கூடும். இப்படியானவங்களுக்கு கல்வியே தூரப்படும். அதை நாங்கள் இல்ல அதுல எல்லாம் போக்காடு தான் இந்த ரேடியோவில் நாங்கள் இந்த உதவுமா நிகழ்ச்சியில பத்தம் பலதம் வந்து பல விஷயங்களை பற்றி கதைக்காம எந்த புத்தகத்திலையும் ஒரு புத்தகத்துல படிக்க முடியாது. பல புத்தகங்களை படிச்சாதான் இந்த பல விஷயங்களை ஒரு ஒரு தேனி வந்து தேனை சேர்க்கிறேன், ஒரு பூவில இருந்து அதை தேனி
1: எடுக்கிறேன்.
0: தான் எங்க உட்கார முடியுமோ அந்த ஒவ்வொரு பூவிலையும் இருந்து சேர்த்து முள்ள முள்ள சேர்த்து கொண்டு வந்து சேர்த்ததான் தேன். அது மாதிரி படிக்கிறதுன்றது அந்த புத்தகம் இந்த புத்தகம் படிக்கிறது என்று படிச்சுதான் இதை நாங்கள் இதை சொல்றோம். அது பயனா இருக்கின்ற பிரயோசனமா இருக்கன்னு கேட்க சந்தோஷமா தான் இருக்கு. அது நாங்கள் செய்யலாம். அது இந்த டிஆர்டி நிகழ்ச்சியில மக்களுக்கு இப்படியான ஒரு கருத்துக்களை கொடுக்கறது அது பெரிய பயன்படுமெண்டா அது எப்போ நாங்கள் செய்யணும். அது சந்தோஷமா செய்யற வேலை தான் நல்லது.
1: உண்மையிலேயே இணைந்து பல அரிய தகவல்களுடன் அரிய விடயங்களையும் குறிந்தீர்கள். உங்களுக்கு அது கரங்களையும் அது பற்றி கொள்கிறோம்.
0: நல்லது கேது. இன்னொரு
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நேயர்கள், இதுவரை கேட்டது பேராசிரியர் சச்சியானந்த் அவர்களது உதவுவோமா. இத்துடன் டிஆர்டி தமிழொலியின் அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவேறுகின்றது. இதுவரை நிறமும் நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய பொழுது எல்லோருக்கும் நலம் தரும், நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடிய போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான இதமான நாளாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொண்டு, தொடர்ந்து சிங்கப்பூரிலிருந்து ஒலிக்கும் ஒலி 96 உள்ளிட்ட இப்பொழுது முதல் நீங்கள் கேட்கலாம்.

0: ஆரோக்கியத்துக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்கு தான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரே இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232-355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். Makeup that matches your mood.
1: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பிட்சா 16.90 காசு மட்டும்தான்.
2: நான் உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சாஸ், அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
3: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
4: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களெல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

0: சேர்ந்து கூட்டம் படத்துல இருந்து பாடலை கேட்டீங்க, அதுக்கு முன்னால பட்டாஸ் படத்துல இருந்து பாடல் இடம் பெற்றது.
1: அடுத்து உங்களுக்காக 1 2 3 திரைப்படத்துல இருந்து பாடல்
0: வானிலை ஆய்வகத்தார். சஜினி, நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க, சரியா சொன்னீங்க. ஆனா அந்த 100 ஆயுசு எப்படிப்பட்ட ஆயுசா இருக்கணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும்.
1: ஆமாலே,
0: நல்ல ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா?
1: ஆமா.
0: இல்ல மத்தவங்களுடைய உதவியை நாடணும்னு நினைக்கிறீங்களா?
1: நல்ல ஆரோக்கியமா தெம்போட நல்ல ரெண்டு கால நின்னு 100 வயசு வரைக்கும் இருக்கணும்.
0: புரியுது, அதுக்கு எதுக்கு மேஜை போட்டு உடைக்கிறீங்க? இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியமா இருக்கணும்னு சொன்னா, அதுக்கு ஒரு வாரத்துல குறைந்தது 30 அதிகபட்சம் 60 நிமிடங்களுக்கு ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங், அதாவது இந்த எடைகளை தூக்குறது இருக்கு இல்லையா,
1: ஆமா,
0: அப்படிப்பட்ட பயிற்சிகளை நீங்க செய்யறது முக்கியம்ன்றாங்க நிபுணர்கள்.
1: ஆமா, அந்த மாதிரி பயிற்சிகள்ல நம்ம ஈடுபட்டோம்னா நம்மளுடைய தசை வலுவாகும். நம்ம தசைகள் வலுவாகும் பொழுது நாம நீண்ட நாட்களுக்கு நல்ல தெம்போடு இருக்கலாம்.
0: ஆமா, நீண்ட நாள் உயிர் வாழ்றது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த நாட்களை நம்ம ஆரோக்கியமா வாழ்வதும் முக்கியம். இப்போ ஆக்டிவ் எஸ்ஜி போன்ற பல அமைப்புகள் நீங்க வந்தா மட்டும் போதும், நாங்க உங்களுக்கு காசு கொடுக்கறோம் ஜிம்முக்கு அப்படின்றாங்க. ஆனா அதையும் தாண்டி நீங்க போகாம இருந்தா அது யார் தப்பே?
1: உன் குத்தமா என் குத்தமா யார் குத்தம்னு சொல்றது?
0: இந்த பாட்டு மாதிரியே உங்க நிலைமை மாறாம இருக்கணும்னு சொன்னா நீங்க உடற்பயிற்சி செய்யணும், அப்பதான் ஆரோக்கியமா இருக்க முடியும்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி தசைவலி தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: உன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபையர் இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: சாம்சங் கேலக்சி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்சி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியனிக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 2200 வெள்ளிக்கு மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Starhub.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: Starhub, we got you.
6: 14th தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
7: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 2:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 பிற்பகல் 3:30 வரை ஒலி 9:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
6: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
7: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
6: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.
9: ஹலோ,
10: நம்ம எடுத்து

0: அனிருத் இசையமைத்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது வேலைக்காரன் திரைப்படத்தில இருந்து.
1: வணக்கம், என் பெயர் கேஷிகா. நான் பிகாம் தொடக்க பள்ளியில் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். இந்த கேள்விக்கான பதில் செக் ரிபப்ளிக்.
2: சுட்டி பொண்ண பத்தி சொல்லியே ஆகணும். ஒவ்வொரு நாளும் எந்த கேள்வி கேட்டாலும் சரி, எந்த தலைப்புல கேட்டாலும் சரி, கண்டுபிடிச்சு வந்து சரியான பதில அடிச்சு பிடிச்சு சொல்லிடுவாங்கல்ல.
0: ஆமா ரவி, இவங்களுடைய முயற்சியை கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். கேஷிகா, உங்களுடைய முயற்சிக்கு நன்றி நன்றி நன்றி. ஆனா மற்ற மாணவர்களும் பங்கு பெறணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசை.
2: நீங்க ஒவ்வொரு நாளும் வணக்கம் சிங்க நிகழ்ச்சியை கேட்டு வந்தீங்கன்னா மாணவர்களுக்காகவே இந்த அங்கத்தை நாங்க ஒதுக்கி இருக்கோம். கண்டிப்பா பங்கெடுங்க. உங்களுடைய அறிவை வளர்த்துக்கிற அதே நேரத்தில் ஜோதிஷ்டா புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்டா காஃபியும் தட்டிட்டு போங்க.
0: நாங்கள் கணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். காலை மணி 7, மிடுக்கா புலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஜப்பானில் நிலநடுக்கத்தில் இடிந்த கடைத்தொகுதிக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. 2 பேர் மாண்டது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 50 அதிகமானோர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜப்பானின் கியூஷு தீவை 7.1 ரிக்டர் நிலநடுக்கம் உலுக்கியது. ஜப்பானின் 4 பெரிய தீவுகளில் 3வது பெரிய தீவு கியூஷு. அங்கு குமமோத்தோ நகரில் கடைத்தொகுதியின் ஒரு பகுதி இடிந்தது. வேலை பார்த்துக் கொண்டிருந்த 20 முதல் 30 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஜப்பானின் அரசாங்க ஒளிபரப்பு நிறுவனமான NHK சொன்னது. 1000 ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் கை கொடுக்கின்றனர். குமமோட்டோ நிலநடுக்க அபாயமுள்ள வட்டாரம். இதற்கு முன் 2016 பேரிடரில் 275 பேர் மாண்டனர். இந்தியாவில் கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. தலைநகர் புதுடெல்லியில் சாலைகளில் நீரோடுகிறது. போக்குவரத்து நிலைக்குத்தி நிற்கிறது. அசாம் மாநிலத்தில் 100 கிராமங்கள் நீருக்குள் கிடக்கின்றன. மாண்டவர் எண்ணிக்கை 36 உயர்ந்திருக்கிறது. இதுவரை பார்க்காத சேதம் ஏற்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினர். பாகிஸ்தானில் கனத்த மழை காரணமாக மாண்டவர் எண்ணிக்கை 110 உயர்ந்திருக்கிறது. மழையும் உருகும் பனியோடையும் எதிர்வரும் மாதங்களில் நிலைமையை மோசமாக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்திய நாடாளுமன்றம் தேர்வுமுறை சீர்திருத்த மசோதா குறித்து 12 மணி நேரத்துக்கு மேல் விவாதம் நடத்தியிருக்கிறது. மருத்துவ கல்லூரி அனுமதி தேர்வு வினாத்தாள் கசிந்ததைத் தொடர்ந்து இந்தியா நடவடிக்கை எடுக்கிறது. குற்றம் புரிபவர்களுக்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் வரை அபராதம், 10 வரை சிறை தண்டனை பரிந்துரைக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்திய உச்சநீதிமன்றம் அண்மையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களில் 18 குறைவான, இதற்கு முன் குற்றச்செயல்களில் ஈடுபடாத அனைவரையும் விடுவிக்கும்படி உத்தரவிட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்களை தண்டிப்பதில்லை என்ற வாக்குறுதியை அரசாங்கம் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் ஆர்ப்பரிக்கப் போவதாக கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் வெள்ளை மாளிகையில் சந்தித்திருக்கின்றனர். ஈரான் போர் தொடங்கிய பின் இருவரும் சந்திப்பது இதுவே முதன்முறை. ஈரானுடன் போரை பெரிதாக்கச் சொல்லி நெருக்குதல் தரப்படுவதாக கூறப்படுவதை அதிபர் டிரம்ப் நிராகரித்தார். அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகளான இஸ்ரேலும் சவுதி அரேபியாவும் போரை தொடங்கச் சொன்னதாகவும் தொடர்ந்து விடாமல் தாக்கச் சொன்னதாகவும் சில அமெரிக்க ஊடகங்கள் கூறுகின்றன. சந்திப்புக்கு பின் காணொலி வெளியிட்ட திரு நெட்டன்யாவு, ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட பல அம்சங்களில் இணக்கமான பேச்சு நடந்ததாக சொன்னார். நல்ல பேச்சு என்று வெள்ளை மாளிகை பத்திரிகை செயலாளர் கரலைன் லெவெட் குறிப்பிட்டார். மலேசியாவின் நெகிரி செம்பிலான் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான ஆரம்ப வாக்களிப்பு முடிவடைந்திருக்கிறது. சுமார் 15,000 பேர் வாக்களித்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. தேர்தல் வரும் ஆகஸ்ட் முதல் தேதி. மொத்தம் 36 இடங்களை கொண்ட நெகிரி செம்பிலான் மாநிலத்தில் ஆட்சி அமைக்க 19 இடங்கள் தேவை. போன முறை பிரதமர் அன்வாரின் பக்கத்தான் ஹரப்பான் 17 இடங்களை பிடித்து கூட்டணி ஆட்சி நடத்தியது. மலேசியாவில் முன்கூட்டி பொது தேர்தல் வருமா என்பதை நெகிரி தேர்தல் முடிவு செய்யக்கூடும். மியான்மர் அரசாங்கம் இணைய மோசடி நிலையங்களை நடத்துவோருக்கு மரண தண்டனை விதிக்க முடிவு செய்திருக்கிறது. ராணுவ ஆதரவு பெற்ற நாடாளுமன்றம் அதற்கான சட்டத்தை நிறைவேற்றியது. இணைய மோசடி நிலையங்களில் தடுத்து வைப்பது, வலுக்கட்டாயமாக அங்கு வேலை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு இனி மரண தண்டனை விதிக்கப்படலாம். காசாவில் தாக்குதல் நடத்துவதற்கு பணம் அனுப்பியதாக சிங்கப்பூர் நிரந்தரவாசி ஒருவர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்படவிருக்கிறது. அந்த 23 ஆடவர் மியான்மரைச் சேர்ந்தவர். அவர் 2024 முதல் முஸ்லிம்கள் மீது வெறுப்பு கொண்டதாக உள்துறை அமைச்சு தெரிவித்தது. கடந்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் யூதர்கள் மீதும் வெறுப்பு கொண்டதாக அமைச்சு கூறியது. முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் எதிரான வன்முறையை ஆதரிக்கும் கருத்துக்களை அவர் இணையத்தில் வெளியிட்டார். சிங்கப்பூரில் சொத்து முகவர்கள் அவர்களின் உரிமத்தை புதுப்பிக்க இனி புதிய நிபந்தனை வருகிறது. அவர்கள் மூவாண்டில் குறைந்தது 3 பரிவர்த்தனைகளையாவது செய்திருக்க வேண்டும், இல்லாவிட்டால் திரும்பவும் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டும். தேசிய வளர்ச்சி மூத்த துணை அமைச்சர் சுன் ஷேலிங் அதனை தெரிவித்தார். சொத்து முகவர் மன்றம் உரிமத்தை ஒவ்வொரு ஆண்டும் புதுப்பிப்பதற்கு பதிலாக இனி 3 ஒரு முறை புதுப்பிக்க முடிவு செய்திருக்கிறது. வீடுகள் உட்பட சொத்துக்களை விற்பது தொடர்பாக பல நீண்டகால நடவடிக்கைகள் ஆராயப்படுகின்றன. சொத்து முகவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றனர் என்று வாடிக்கையாளர்கள் கருத்து சொல்ல வாய்ப்பு தருவது, சொத்துக்களை விற்பவர்கள் அவர்களே நேரடியாக இணையத்தில் விளம்பரம் செய்ய வாய்ப்பு கொடுப்பது போன்றவை பரிசீலிக்கப்படுகின்றன. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் நடைபெறும் காமன்வெல்த் போட்டிகளில் சிங்கப்பூர் முதல் பதக்கத்தை வென்றுள்ளது. பெண்களின் சீருடற் பயிற்சி பிரிவில் 16 அமண்டா யாப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். 24 தேதி தொடங்கிய காமன்வெல்த் போட்டிகள் வரும் ஆகஸ்ட் 2 தேதி வரை நடைபெறும்.
1: சொல்லும் பொருளும் ஸ்ட்ரெய்ட்ஸ் நீரிணை. உலகின் முக்கிய கடல் நீரிணைகள் வழியாக எண்ணெய், இயற்கை எரிவாயு, மருந்துகள் போன்றவை பிற நாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஸ்ட்ரெய்ட்ஸ் நீரிணை.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
4: வணக்கம் சிங்கை. ஆதரவு BYD.
5: ஜூவம் பாயிண்ட் கடை தொகுதியில் நடைபெறும் BYD சாலை காட்சிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
6: சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
7: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒன்னு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க, அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
8: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
9: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர், புஷ்பக

0: கேட்கும் சார்.
1: வணக்கம் சிங்கை வேலாயுதம் திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. விஜய் ஆந்தனி, வீரா சங்கர் மற்றும் பல பேர் அந்த பாடலை பாடினாங்க உங்களுக்காக. அடுத்து வரப்போகுது
2: உங்க காலை போட்டிகள் அடுத்து சுற்றுக்கு போறாங்க.
1: ஆமா, விறுவிறுப்பா நம்ம வந்து செயல்பட்டு இருக்கோம். அந்த வரிசையில டீமோ லாஸ்டே திங்கட்கிழமை ரெண்டு நாளுக்கு முன்னாடிதான் வந்து இரண்டுக்கு பூஜ்யம் அப்படிங்கிற வீழ்த்தி இருந்தோம் இல்லையா. அடுத்து சிங்கப்பூரை பொறுத்தவரை வர வெள்ளிக்கிழமை வியட்நாம மோத போறோம். சிங்கப்பூர் நேரப்படி இரவு 9 மணிக்கு இடம்பெறும்.
2: ஆமா, இன்னும் பல சவால் மிக்க குழுக்களை வந்து சந்திக்க போறாங்க நம்ம சிங்கப்பூர் லயன்ஸ் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க.
1: இப்போதைக்கு நம்ம சிங்கப்பூரை பொறுத்தவரை ஏ பிரிவுல முதல் இடத்துல இருக்கும். சிங்கப்பூர் சிறப்பா செஞ்சு வியட்நாம்
2: வீழ்த்திட்டாங்க.
1: போட்டியையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஆனா என்ன ஒரு கவலைக்குரிய ஒரு தகவல்னா, டீமோ லெஸ்டேக்கு எதிரான ஆட்டத்தை போய் பாக்குறதுக்கான வாய்ப்பு சிங்கப்பூர்ல பல பேருக்கு இருந்தோம். போனாங்களா அப்படிங்கறது தான் கேள்விக்குரிய. அதுவும் இந்தியர்கள் போய் பார்த்தாங்களா அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வி.
2: என்னுடைய நண்பர்கள் பலரும் வந்து போயிருந்தாங்க, ஜலன் பிசா விளையாட்டு அரங்கத்திற்கு போயிருந்தாங்க. அப்ப வந்து அவங்களுடைய அந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல நான் வந்து பாத்திருந்தேன், பலரும் வந்து கைத்தட்டி இருந்தாங்க. இதுல வந்து என்ன தெரியுமா, 1994 பாண்டியாமா ஒரு சிசர் கிக் செஞ்சு ஒரு கோலை புகுத்தி இருப்பாரு. அதே மாதிரி 2026 அவருடைய மகன் இல்ஹான் ஃபண்டி 41st நிமிடத்துல அதே மாதிரி வந்து கோலை வந்து புகுத்தி இருப்பாரு.
1: பாருங்க, இப்படிப்பட்ட அற்புதமான தருணங்கள் எல்லாம் நம்ம சும்மா கேள்விப்பட்டா பத்துமா? கண் கூட போய் பார்க்கணும், ஆதரவு கொடுக்கணும். நம்ம அணிக்கு நம்ம தானே பலமா அமையணும்.
2: அதேதான்
1: இப்போ மறுபடியும் பட்டியல் பக்கம் வந்துடுறேன். ஏ பிரிவுல சிங்கப்பூர் முதலிடத்துல இருக்கிற மாதிரி பி பிரிவுல மலேசியா இருக்காங்க. நினைச்சு பாருங்க, இறுதி போட்டியில சிங்கப்பூர் மலேசியாவும்
2: அடுக்குமாடி கட்டடங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வீடுகள்ல இருந்து அப்படி எல்லாரும் கத்துவாங்க.
1: நல்ல காலம், நீங்க அப்ப உயிரோட இன்னும் பிறக்கல.
2: ஆட்டங்கள்
1: நடக்க போகுது. இப்போதைக்கு யாரும் அடுத்த சுற்றுக்கு அதாவது அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெறல. சொன்னது போல வியட்நாம சிங்கப்பூர் வீழ்த்திட்டாங்க
2: வச்சுக்கீங்களே,
1: அரையிறுதி போட்டிக்கு நாம தகுதி பெறது உறுதியாகிடும்.
2: காத்திருந்து பொறுத்திருந்து பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு.
1: இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக ஜோதிஷா உஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை நாங்க பரிசா கொடுக்க போறோம். வானொலி பக்கம் பாருங்க, உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு இருக்கோம்.
3: போக்குவரத்து நிலவரம்.
2: விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது துவாசை நோக்கி செல்லும் PIE பாய்லிபா ரோடிற்கு பிறகு. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். சாங்கியை நோக்கி செல்லும் PIE லோனி ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம்.

0: தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும். அப்படியா? ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
1: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
2: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
3: வட துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
4: மாலா, மேலும் ஆரோக்கியமான SG திட்டத்தின் கீழ் இலவச வருடாந்திர சுகாதார திட்ட பதிவை செய்து விட்டாயா?
5: இல்லை, நான் நல்லாதானே இருக்கிறேன்.
4: உடல்நிலை சரியாத போது மட்டும்தான் நீ வருடாந்திர மருத்துவ பரிசோதனைக்கு போக கூடாது. உடல்நல பிரச்சனைகளை முன்கூட்டியே கண்டறியவும் நம் சுகாதார திட்டத்தை தொடர்ந்து மேம்பட்ட நிலையில் வைத்திருக்கவும் உதவுகிறது.
5: சரி, என்னுடைய சுகாதார திட்டத்தை எங்கே பார்க்கலாம்?
4: மேலும் ஆரோக்கியமான SG மருந்தகத்திற்கு சென்று செக் இன் செய்த பிறகு ஹெல்த் ஹப்பில் நீ பார்க்கலாம். 2029 நீ இதை முடித்தால் 10 வெள்ளி மதிப்புள்ள ஹெல்த் பாயிண்ட் புள்ளிகள் உனக்கு வழங்கப்படும். மேல் விவரங்களுக்கு www.healthyoursg.gov.sg பக்கத்திற்கு போகலாம்.
6: நீங்க வெளியூருக்கு பயணம் மேற்கொள்றீங்களா? வெளியூருக்கு பயணம் மேற்கொள்ளும் போது சட்டை துணிமணிகளை மட்டும் நம்ம பேக் பண்ணாம இந்த சட்டைக்கு எந்த நகை பொருத்தமா இருக்க சொல்லிட்டு ஒரு 10 பீசஸ பேக் பண்ணி வைக்கிறது உண்டு. ஆனா அது உங்க பயணப்பெட்டியில நீங்க எப்படி பேக் பண்றீங்கன்னு இருக்குதுங்க. அதை நீங்க அழகான முறையில பராமரிச்சு பேக் செஞ்சாதான் அந்த பயணப்பெட்டியை நீங்க செக் இன் பண்ணும் போது அது பாதுகாப்பாகவும் உடையாமலும் சேதமடையாமலும் இருக்கும். அதற்கு இப்ப பல விதமான பல சைசஸ்ல பயணத்துக்காக அதற்குரிய நகைப்பெட்டி வந்திருக்கு. அதை நீங்க பயன்படுத்தி ஒவ்வொரு நகையையும் சரியான முறையில நீங்க ஒவ்வொரு நகை பெட்டியில வச்சு நீங்க பயணப்பெட்டியில, அதாவது உங்க லக்கேஜ்ல வைக்கும் போது உங்க பயணப்பெட்டி ரொம்ப வேகமா நகர்ந்தாலும் இல்ல யாராவது அதை தூக்கி போட்டாலும் கூட உங்க நகைகளுக்கு எந்த ஒரு சேதமும் ஏற்படாதுங்க. ஏன்னா அதைதான் நீங்க சரியான முறையில பாதுகாப்பான நகைப்பெட்டியில வச்சிருக்கீங்களே. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட்.
7: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இரண்டு சித்ரா பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால பரிசு வேலை நீங்க தயாரா?
1: இதுல எது பொய் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: ஆமா, நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா ஒரு சில நேரங்கள்ல சஜினி சில சூழ்ச்சிகளை கையாளுவாங்க. திடீர்னு எல்லாமே சரின்னு சொல்லுவாங்க, திடீர்னு எல்லாமே தவறுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் கேட்டா மக்கள் எல்லாம் எவ்வளவு தெளிவா இருக்காங்க, அதை சோதிக்கிறதும் என்னுடைய கடமைனே அவங்களே சொல்லிப்பாங்க.
1: அதாவது இப்ப ஒருத்தவங்க அவங்க கிட்ட போய் ஒரு தகவல் சொன்னாக்கா, ஆமா ஆமா ஆமா, எஸ் எஸ் எஸ் குறை குறை குறை அப்படின்னு மக்கள் சொன்னாங்க.
0: எனக்கு தெரிஞ்சு பல பேர் அப்படிதான்.
1: நம்ம மக்களும் இல்ல, அது தவறு, நீங்க சொல்றது தவறு, இந்த தகவல் தான் சரியான தகவல், இதுதான் நம்ம மக்களுடைய அறிவு கூர்மைய நான் வந்து சோதிக்கிறேன்.
0: உறுதிப்படுத்துவது நம்முடைய கடமை.
1: அதே
0: இடத்துல விதைக்க பாக்குறாங்க சஜினி.
1: இதனாலதான் பல மோசடிகள் நம்ம நாட்டுல நடக்குது ரவி.
0: சரி சரி சரி, ஓவரா ஃபீல் பண்ணிடாதீங்க.
1: ஏமாற வரைக்கும்
0: போதும் போதும் போதும். மூன்று தகவல்கள் என்ன அப்படிங்கறத மீண்டும் அதாவது முதல்ல சொல்லிடுவோம். முதல் தகவல் என்னவென்றால்,
1: காமன்வெல்த் போட்டிகள்ல சிங்கப்பூர் ஒரு வெள்ளி பதக்கத்தை வென்றுள்ளது.
0: இரண்டாவது தகவல்,
1: இன்று அனைத்துலக புலி தினம் அனுசரிக்கப்படுகின்றது.
0: மூன்றாவது தகவல்,
1: கியூராசாவ் இது தென் அமெரிக்க கண்டத்துல இருக்கிறது.
0: இந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படின்னு முதல்ல சொல்றேன் இருக்கு. ஜோதி ஸ்டாப் புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்க எங்களோட ஓலி 968.

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: நிறைந்த சிங்கர்ஸ், இரண்டு கறியும் சம்பாலும் நிறைந்த கோழி உணவு தொகுப்புகள், 5 கோழி துண்டுகள், 3 சாதாரண அளவு பிசைந்த உருளை கிழங்குகள், சாதாரண அளவு பொரித்த உருளை கிழங்குகள், 4 சஜோராஸ் கொள்ளிர் பானுகளில் அனைத்தும் வெறும் 46.95 காசு மட்டும்தான். KFC செயலி வழி அல்லது இணைய பக்கத்தின் மூலம் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்தி இன்றைக்கே ருசித்து சாப்பிட்டு மகிழுங்கள்.
1: நீங்கள் பொருட்களை வாங்க பற்றுச்சீட்டுகளை பெறலாம். ஆம், 5 அதிர்ஷ்டசாலி நேயர்கள் ஒவ்வொருவருக்கும் 300 வெள்ளி மதிப்புடைய பற்றுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடியாகார்ப் வானொலி நிலையங்களையும் வலையுடைகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க nilisan.sg. ஜூலை 31st வரை மட்டும்தான்.
2: GRP ஜுவல்லர்ஸ் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
3: பிசா ஹாட் அண்ட் சீசி 7 டூரியன் பிசா. சாதாரண அளவு பிசா 16.90 காசு மட்டும்தான்.
4: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பிசாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு, 4 பிசாஸ் அதோடு 3 இதர உணவு வகைகள். பிசா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பிசாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: விபத்துகள் நேர்ந்துள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE PIE நுழைவாயில் அங்கேயும் BKEA நோக்கி செல்லும் SLE உல்லன்ஸ் அவென்யூ இரண்டிற்கு பிறகும் போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக PIE நோக்கி செல்லும் KJE PIE துவாசிற்கும் பிரிக்லன் ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் AYE நோக்கி செல்லும் CTE அங்கோக்கியோ அவென்யூ 1 எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
4: எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றாவோட காணொளி தான்.
3: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
4: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
3: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரானு எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
4: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
3: டென்ஷன் போயாச்சு.
5: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குழுக்கள், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகள வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
0: மூன்று தகவல்களை என்னென்ன
2: முதல் தகவல், காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகளில் சிங்கப்பூர் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இரண்டாவது தகவல், இன்று அனைத்து உலக புலி தினம் அனுசரிக்கப்படுகின்றது. மூன்றாவது தகவல், கியூரசாவ் இது தென் அமெரிக்க கண்டத்தில் அமைந்துள்ளது.
0: தகவல்
2: மூன்றாவது தகவல்,
0: குரசாவ் அப்படிங்கிற நாடு அண்மையில கூட உலகை கிட கார்பந்து போட்டிகள்ல அபாரமான ஆட்டத்தை வழங்கி இருந்தாங்க. இவங்க வட அமெரிக்க நாடு, வட அமெரிக்க நாடு, அந்த கண்டத்துல இருக்கிற ஒரு நாடு.
2: ஆமா, ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது கரேபியன் கடல் இருக்கு இல்லையா, அந்த கடல் பக்கமா இது அமைந்துள்ளதால பலரும் வந்து இது தென் அமெரிக்க நாடு, தென் அமெரிக்க கண்டத்துல வந்து அமைந்துள்ளது, தென் அமெரிக்கால அமைந்துள்ளது அப்படின்னு பலரும் நினைக்கலாம்.
0: அந்த கோடு ஒரு மெல்லிய கோடுதான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கோஸ்டாரிக்கா, அதுக்கப்புறம் ஜமேக்கா, அவங்களா வந்து அந்த மாதிரி வந்துருவாங்க.
2: ஆமா, வெனசுவேலா பக்கமா இது இருக்கிறதுனால அது தென் அமெரிக்கா நினைச்சிடலாம், ஆனா இல்லங்க, இது வட அமெரிக்கால தாங்க இருக்கு.
0: சரி, எது எப்படியோ உங்களை பலர் வந்து பல விதமான பதில்களை எங்களுக்கு அனுப்பி வச்சிருந்தீங்க இல்லையா?
2: ஆமா, பல நேயர்கள் வந்து எல்லா தகவல்களும் சரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் தெரியுமா நம்ம நேயர்கள் இருங்க, இந்த பேர் சொல்லிடுறேன், நான் சொல்லி ஆகணும், எல்லாம் சரியான தகவல் அப்படின்னு JP அறிவு சொல்லியிருக்காரு.
0: அறிவு, என்ன ஒரு அறிவு!
2: மணியும் அதே தகவலை தான் சொல்லியிருக்காரு.
0: மணி மணி மணி,
2: PSA ராமா வந்து எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அது இதுக்கெல்லாம் யார் காரணம்?
2: யார் காரணம்?
0: நீங்க தான் காரணம்.
2: நான் காரணம் கிடையாது. உங்களுடைய அந்த லேசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: கிடையாது கிடையாது, நான் ஒரு நேர் வழியில போயிட்டு இருந்தேன், ஒரே தகவலை மட்டும் தப்பா கொடுத்துக்கிட்டேன். இடையில பூந்து இப்படி வாங்க அப்படி வாங்க, இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு செஞ்சு கடைசியில எல்லாரையும் ஒரு சுத்தல விட்டுட்டீங்க நீங்க.
2: இல்ல, இப்படிதான் நம்ம மக்கள் ஏமாறுறாங்கன்னு நான் காட்டுறேன்.
0: அதுவும் உண்மைதான்.
2: ஏமாறுற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க.
0: ஆமா, நீங்க ஏமாறுற வரைக்கும் சஜினி ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. அதான சொல்ல வரீங்க?
2: அது மட்டும் இல்ல, நீங்க எந்த தகவல் சரின்னு சரி பாக்குற வரைக்கும் நான் உங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பேன்.
0: பாத்தீங்களா, சஜினி கிட்ட நீங்க ஏமாறுறது பரவாயில்ல, ஆனா வாழ்க்கையில நீங்க ஏமாந்துட கூடாது. அதுக்குதான் நமக்கு ரொம்ப முக்கியம்.
2: அதுதான் அந்த அந்த திறனை தான் நான் உங்க கூட கிட்ட வளர்க்கற நேயர்களே வளர்க்கறேன்.
0: சரி, வளர்த்ததெல்லாம் போதும். யாரு பரிசு ஜெயிச்சாங்க அப்படிங்கறத சொல்லிருங்க.
2: சரியான பதில சொன்ன நேயர் சௌமியா, வாழ்த்துக்கள் சௌமியா.
0: தொடர்ந்து இதமான பாடல்கள் வரப்போகுது, இணைந்திருங்க எங்களோட. இது வணக்கம்
2: சிங்கை.

0: தரும் தினம்
1: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் எஸ்பிஎம் கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடல் எண்ணெயும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
2: இனிமே எஸ்பிஎம் கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
3: மொத்த விற்பனையாளர் எஸ்பி முத்தையா சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
4: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com, அழையுங்கள் 6212-96866.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 Max SIM வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100 மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
7: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
7: குளிர்பதன பெட்டியை திறந்தா உள்ள இருக்கிற கீரையெல்லாம் எங்களால முடியல அப்படின்னு ஓர் இருக்கா?
9: என்ன
7: வாங்கின கொஞ்ச நாள்ல குளிர் பதன பெட்டியில வச்ச கீரை வாடி வதங்கி இருந்துச்சுன்னா ஒரு பெரிய போல்ல குளிர்ந்த தண்ணிய எடுத்துக்கோங்க. அதுல கீரைகளை காய்கறிகளை 10-15 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிருங்க. குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும்

0: சகல கலாவல வெந்திரப்படத்தில இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது.
1: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
2: 7:59 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. SLEBKE செல்லும் வழியில் BKEPIE Woodlands Avenue 12 ஆகியவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளில், துவாசை நோக்கி செல்லும் AYEPIE அங்கே விபத்து நேர்ந்துள்ளது. KJEPIE நோக்கி செல்லும் வழியில் PIE துவாஸ் பிரிக்லன் சாலை அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.
0: போக்குவரத்து நிலவரம்.

0: அறிவிப்புக்கு ஆதரவு
1: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: காலை மணி 8 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். ஜப்பானின் கியூஷு தீவில் இருக்கும் குமமோட்டோ வட்டாரத்தில் 7.1 ரிக்டர் அளவு கொண்ட நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. 3 பேர் மாண்டனர், 100,000+ காயமுற்றனர். ஜப்பானின் 3வது பெரிய தீவு கியூஷு. அங்குள்ள குமமோட்டோ வட்டாரத்தில் இருக்கும் கடைத்தொகுதியின் ஒரு பகுதி இடிந்தது. வேலை பார்த்துக் கொண்டிருந்த 20 முதல் 30 பேரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஜப்பானின் அரசாங்க ஒலிபரப்பு நிறுவனமான NHK சொன்னது. 1,000+ ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் கை கொடுக்கின்றனர். 300,000 பேர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். தொடர்ந்து நில அதிர்வுகள் ஏற்படுகின்றன. சில பெரிய நெடுஞ்சாலைகளில் விரிசல் ஏற்பட்டு போக்குவரத்தை நிலை குலைய செய்திருக்கிறது. ரயில் சேவைகள் நிறுத்தப்பட்டன. விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஈரான் திடீர் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. வளைகுடாவில் இருக்கும் அமெரிக்க படைகள் மீது ஈரானிய புரட்சிப்படை தாக்குதல் நடத்தி